0: கொண்டே இருப்போம். ஜெபம் பண்ணுவோமா? அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இந்த சங்க மவனடியின் மாலை நேரத்திலே சுவாமி, நீ எங்கேயே ஓடுகிறாய் என்ற தலைப்பிலே செய்தி கொடுக்க சொன்னவர் நீர் ஆண்டவரே, இந்த செய்தியை ஆசீர்வதி தந்தவர் நீர் ஆண்டவரே. ஐயா, இதிலே வந்து கேட்டுக்கொள்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குரிய ஆசீர்வாதங்கள், ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தையும், மாமசத்துக்குரிய ஆசீர்வாதத்தையும், உலகக்குரிய ஆசீர்வாதத்தினை கட்டளை கொடுக்க வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஐயா, இந்த செய்தியை மறு உடல்களை போகும்போது அன்னையர் கேட்டு நல்ல போராட்டம், நல்ல ஓட்டம் ஓட நீர் கிருபை செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஐயா, இந்த கேட்டுக்கொள்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும், தொடர்ந்து வர நிகழ்ச்சியையும் ஆசீர்வாதத்தினை வழிநடத்த வேண்டும். எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமென், ஆமென்,
1: ஆமேன், ஆமேன். நன்றி, நன்றி ஐயா. அருமையான வார்த்தையின் வெளிச்சத்துல நீ எங்கே ஓடுகிறாய்? நிச்சயமா தான் நான் ஓடுகிறேன் பந்தய பொருளை அடைய, பரம இலக்கை அடைய. எனக்கு நியமித்த ஓட்டத்தை நான் ஓட பொறுமையோடு ஓடுகிறேன். அப்படியாக நீங்களும் ஓடுகிறீர்கள். அருமையான வார்த்தையின் வெளிச்சம் அப்போஸ்தலர் பவுல் அடிகளார் நல்ல போராட்டத்தை போராடி விசுவாசத்தை காத்துக்கொண்ட ஓட்டத்தை முடித்தார். அப்படியாக வேதாமத்தில் இருக்கிற அத்தனை பேரும் நிச்சயமாக ஓடி முடித்தவர்கள், வெற்றியாக ஓடி முடித்தவர்களுடைய வெற்றி சரித்திரமே வேதாக பரிசுத்த வேதாகம். அப்படியாக நாமளும் ஓடுவோம், கற்றுக்கொள்வோம் புதிய பாடங்களை, நியமித்த ஓட்டத்தை பொறுமையோடு ஓடுவோம். சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்கிறது, அதனாலே அந்த சாட்சிகளை சத்திய வாக்குகளை எடுத்துக்கொண்டு அந்த சாட்சியின் படியில நாம் ஒரு புதிய நிருபமாய் மாறி ஓடுவோம் மற்றவர்கள் நம்மை படிக்க. அருமையான வார்த்தையின் வெளிச்சம், வெளிச்சத்துல வெளிச்சத்தை கற்றுக் கொடுத்தீர்கள். எங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்தது. கற்றுக் கொடுத்த உங்களையும் ஊழியங்களையும் கைட்டு செல்ல எல்லா காரியங்களையும் கர்த்தர் நிறைவு ஆசீர்வதிப்பாராக. தேவ சமாதானத்தை கூறுகிறோம். நன்றி ஐயா.
0: நன்றி சிஸ்டர். கர்த்தர் நன்றி. கர்த்தர் உங்களையும் ஊழியங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்,
1: ஆமென். அருமையான வார்த்தையின் வெளிச்சம், இந்த வார்த்தையின் வெளிச்சத்தை மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். மற்றவர்களும் இந்த வெளிச்சத்தை கற்றுக்கொள்ளட்டும், சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக்கொள்ளட்டும். இதுவே நமக்கு விழுந்த கடமையாயிருக்கிறது. நாங்கள் இணைந்திருப்பது வார்த்தையின் வெளிச்சத்தின் நேரத்தில், நித்திய வெளிச்சத்தின் வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியில். இந்த நாளும் அடுத்ததாக வார்த்தையின் வெளிச்சத்தை கொடுக்க எங்களோட சிஸ்டர் ஏமி புஷ்பராஜ் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார்கள். அழைப்பு கொண்டு வருவோம், வார்த்தையின் வெளிச்சத்தை காண்போம். பிரைஸோ சிஸ்டர் ஏமி.
2: பிரைஸ்லா சிவா.
1: ஓ பிரைஸோ சிஸ்டர். கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும், நித்திய வெளிச்சத்தின் நேரத்திலே, வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியில் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். வெளிச்சத்தை காண ஆவலாயிருக்கிறோம் சிஸ்டர், எடுத்து வாருங்கள்.
2: ஆமேன், ஆமேன். உங்களையும் உங்களை ஊழியங்களையும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் இணைந்திருப்பது வியாழக்கிழமைக்கான மாலை நேரம், நித்திய வெளிச்ச நேரம். இந்த நித்திய வெளிச்ச நேரத்திலே நாங்கள் ஆண்டவருக்கு மகிமையாக துதிகளோடும் ஆராதனைகளோடும் வார்த்தைகள் மற்றும் ஜபங்களோடு நாங்கள் நிகழ்ச்சிகளை எடுத்து வருவோம். ஆண்டவரே, நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. ஆமேன். இப்பொழுது நாங்கள் ஒரு சிறிய ஜபத்தோடு நாங்கள் ஆரம்பிப்போம். நன்றி கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே சுவாமி. தூரத்துக்கும் சமீபத்துக்கும் போதுமானவரே, உங்களை துதிக்கிறோம், உங்களை சோதிக்கிறோம். துதிக்கு பாத்திரரே, உங்களை துதிக்கிறோம், உங்களை சோதிக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம். ஆசீர்வாதங்களை கட்டளையிடுகிறதுக்காக எங்களுக்கு நன்றியப்பா. எங்களுக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேரா எங்கள் கண்களை ஏடெடுக்கிறோம். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசை வரும் என்று நாங்கள் அறிக்கை செய்கிறோம் தகப்பனே. இந்த நேரத்தை தந்தவரே, எங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். வானொலியை கேட்கின்ற உறவுகளை ஒப்புக் கொடுக்கிறோம், அவள் இருக்கிற தேசங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே சுவாமி, அவளுடைய சபைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். நன்றி சொல்லி துதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.

இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவன் அவர் தீபமாய் என்னை தட்டினார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் பொது பாட்டு எந்த நேச தருகிறார். தேற்றில் விழுந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார். மாற்றமெல்லாம் ஜீவரத்தம் கொண்டு மாற்றினார். தேற்றில் விழுந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார். மாற்றமெல்லாம் ஜீவரத்தம் கொண்டு மாற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நான் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நான் வரையில். தந்தை தாயும் நண்பர் உத்தரவுமாகின நிந்தை தாங்கி என்றும் அவர் மேலே சொல்லுவேன். தந்தை தாயும் நண்பர் உத்தரவுமாகினார் நிந்தை தாங்கி என்றும் அவர் மேலே சொல்லுவேன். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நான் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நான் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த நேசத்தருகிறான். நன்றி தகப்பனே, நன்றியோடு சொதிக்கிறோம். இந்த வார்த்தை கொடுத்ததுக்காக சோத்திரம் அப்பா. என்னை மறைத்து நீங்க பேச வேணுமா? எங்களை கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே. இன்னும் வெளிப்பாடுகளை தர வேணுமா? எங்களை கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. கேட்கிற உறவுகளுக்கும் இந்த வார்த்தைகள் சென்றடைய வேணுமா? எங்களை கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஜெபிக்கிறேன் என் நல்ல தகப்பனே, ஆமென். அருமையான தேவன்டைய பிள்ளைகளே, நாங்கள் இந்த நாளிலும் லூக்கா எழுதின சுவிசேஷம் முதலாம் அதிகாரத்திலே சகரியாவுடைய எலிசபெத்துடைய வாழ்க்கையிலிருந்தும் சில காரியங்களை குறித்தும் அதற்கு பிற்பாடு நாங்கள் மரியாளுடைய கீழ்ப்படுதலையும் குறித்து இந்த நாளிலே பார்க்கும்படியாக ஆவியானவர் தந்த இந்த நேரத்துக்காக நாங்கள் நன்றி சொல்லி இந்த வார்த்தைகளை எங்களுக்கு என்று எடுத்துக் கொள்வோம். ஆண்டவுடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக, ஆமேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் முதலாவது லூக்காள தின சுவிசேஷத்திலே நாங்கள் வாசிப்போமே. ஆனால் இந்த முதலாவது அதிகாரத்திலே நாங்கள் சகரியாவையும் எலிசபெத்தையும் குறித்து நாங்கள் வாசிக்கின்றோம். அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் எல்லா நியமனங்களின்படியும் கர்த்தருடைய எல்லா கட்டளைகளின்படியும் குற்றமற்றவர்களாய் நடந்து வந்தார்கள் என்று சொல்லி நாங்கள் வேதத்திலே பார்க்கின்றோம். ஆனாலும் கூட அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர்களுக்கு பிள்ளை இல்லாதிருந்ததையும் குறித்து நாங்கள் வேதத்திலே நாங்கள் வாசிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த நாட்களிலே அவர்கள் அப்படியாக ஆண்டவருடைய பாதையிலே நடந்து வந்தார்கள் என்று பார்க்கின்றோம். அந்த நாளிலே அங்கு ஆசாரிய ஊழியம் என்று செய்வார்கள். அப்படியாக அந்த ஆசாரிய ஊழியம் செய்கின்ற அந்த நாட்களிலே அவர்கள் அந்த நாட்களிலே அதாவது சீட்டு போட்டு குலுக்கி பார்ப்பார்கள். அந்த சீட்டு யாருடைய பெயருக்கு விழுகின்றதோ அந்த சீட்டு விழுகிற மனிதர் வந்து அந்த இடத்திலே ஆசாரிய ஊழியம் செய்கிறவனாக இருப்பார். ஆனால் அவர்கள் அந்த நாளிலே அவர்கள் அப்படியாக சீட்டு போட்டு அப்படியாக அந்த சீட்டை குலுக்கி பார்க்கும் பொழுது அது சகரியாவுடைய பெயருக்கு விழுந்தது என்று சொல்லி நாங்கள் வேதத்திலே பார்க்கிறோம். அதற்கு முன்பதாக அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியாக அவர்கள் இருவரும் பிள்ளை இல்லாதிருந்த அந்த தருணத்திலே அநேகர் அவர்களை பரியாசம் பண்ணி இருக்கக்கூடும். இன்னுமாக எலிசபெத்தை பார்த்து அவர்கள் மெலடி என்று கூட சொல்லி இருக்கக்கூடும். அப்படியான அந்த சூழ்நிலையிலே அவர்கள் தங்களுக்கு ஒரு குழந்தை செல்வத்துக்காக அந்த நாட்களை ஜெபித்திருப்பார்கள் நிச்சயமாகவே. ஆனாலும் அந்த நாட்களிலே அப்படியாக சகரியாவுடைய பேர் விழுந்ததும் அந்த இடத்திலே சகரியா தூபம் காட்டும்படியாக அந்த இடத்திலே பலிப்பீடத்துக்கு செல்லுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். அந்த வேளையிலே அப்படியாக தூபம் காட்டுகின்ற அந்த வேளையிலே அப்படியாக தேவ தூதன் அதாவது காப்ரியேல் தூதன் அந்த இடத்திலே ஒரு செய்தியோடு அந்த இடத்திலே சகரியாவை நோக்கி வருகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். அந்த இடத்திலே தேவதூதன் வந்ததும் அந்த இடத்திலே அவர் சகரியாவை பார்த்து சகரியாவே உன் விண்ணப்பம் கேட்கப்பட்டது என்று சொல்லி அப்படியாக தேவதூதன் ஆரம்பிக்கின்றதை பார்க்கின்றோம். அந்த இடத்திலே அப்படியாக அவர் சொல்லுகின்றதானது ஒரு காரியம், தேவதூதன் உன்னுடைய விண்ணப்பம் கேட்கப்பட்டது என்று சொன்ன போது அப்படியாக நீ உன்னுடைய மனைவி கர்ப்பவதி ஆகியோர் குமாரனை பெறுவாள், அவருக்கு யோவான் என்று பெயரிடுவாய் என்று சொன்னது மாத்திரமல்ல
அந்த இடத்துல அந்த பிள்ளை எப்படிப்பட்டதாக இருக்கும், அந்த பிள்ளையுடைய குணாதிசயம் எப்படிப்பட்டது, அந்த பிள்ளை வந்து அநேகரை ஆண்டவர்களை எப்படியாக வழி நடத்த போகின்ற ஒரு பிள்ளையாக வளர்ந்து வருவான் என்பதை குறித்து அந்த இடத்திலே தேவதூதன் அப்படியாக சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 19 வசனத்திலே அதே அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கும் பொழுது சகரியா வந்து தேவதூதனை பார்த்து அந்த இடத்திலே ஒரு கேள்வியை கேட்கின்றார். அவருக்குடைய கேள்வியானது, என்னுடைய மனைவியுமோ வயது சென்றவள், தானும் வயது சென்றவர், இது நடக்கும் என்று நான் எதனால் அறிவேன் என்று சொல்லி அந்த இடத்திலே கேட்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த இடத்திலே தேவதூதன் சகரியாவை பார்த்து, நீ என்னுடைய வார்த்தையை நம்பாததனால் இந்த காரியங்கள் எல்லாம் நடந்தேறும் அளவும் நீ பேச முடியாமல் நீ ஊமையனாயிருப்பாய் என்று சொல்லி அந்த இடத்திலே சகரியாவுடைய வாய் கட்டப்படுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். அந்த இடத்திலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவதூதன் அப்படியாக சொன்னதும் அந்த இடத்திலே சகரியா தூபம் காட்டி விட்டு வரும் பொழுது அங்கு வெளியிலே நின்ற ஜனங்கள் அங்கு சகரியா பேச முடியாதவனாக வருகிறதை பார்க்க முடிகின்றது. அந்த இடத்துல அவர்கள் சகரியா ஏதோ ஒரு தரிசனம் கண்டார் என்றதை கண்டார் என்று அந்த இடத்திலே மக்கள் நினைத்து கொண்டார்கள். ஆனால் இவற்றை எல்லாம் நடந்தேறும் அளவும் சகரியா பேச முடியாதபடிக்கு அந்த இடத்துல ஊமையனாயிருக்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம். அதே போல அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கும் பொழுது ஆரம்பத்திலே நாங்கள் பார்த்தோம், எலிசபெத்தும் சகரியாவும் ஆண்டவருடைய பார்வையிலே ஒரு குற்றமற்றவர்களாய் கர்த்தருடைய கற்பனைகள் எல்லாம் கை கொண்டு நடந்து வந்தார்கள் என்று பார்க்கின்றோம். ஆனால் இந்த 19 வசனத்திலே நாங்கள் பார்க்கும் பொழுது அந்த இடத்திலே அங்கு சகரியாவுடைய அந்த விசுவாசம் எப்படியாக இருக்கின்றது என்பதை நாங்கள் சற்று நினைக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஏனென்று சொன்னால் அவர் தேவதூதன் அந்த இடத்திலே வருகின்றார் விண்ணப்பத்துக்கான பதிலோடு. அந்த இடத்திலே சகரியாவால் அந்த பதிலை ஏற்றுக்கொள்ள முடியாமல் அந்த இடத்திலே தன்னுடைய சரீர பலவீனத்தை அந்த இடத்திலே நினைக்கிறவராக அந்த இடத்திலே அவர்கள் அந்த இடத்திலே சந்தேகப்படுகிறதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அப்படியாக நீங்களும் நானும் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்களும் அநேக காரியங்களுக்காக நாங்கள் நாள்தோறும் ஆண்டவரிடத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவதூதனுக்கூடாகவோ ஊழியக்காரர்களுக்கூடாகவோ ஏதாவது ஒரு விதத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பதிலை அனுப்பும் பொழுது எப்படியாக நாங்கள் நடந்து கொள்ளுகிறோம், நாங்கள் அதை விசுவாசத்தோடு நன்றி சொல்லி பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்கின்றோமா, எல்லாவற்றால் சந்தேகப்பட்டவர்களாய் நாங்கள் ஆசீர்வாதங்களை இழந்து தவிக்கின்றோமா என்பதை குறித்து நாங்கள் இந்த நாட்களிலே நீங்களும் நானும் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதற்கு பிற்பாடு நாங்கள் அதே 26 வசனத்துக்கு வருவோமே, ஆனால் அதே அதிகாரத்திலே அப்படியாக தேவதூதன் ஒரு கன்னிகையிடம் சென்றார் என்று நாங்கள் பார்க்கின்றோம். அப்படியாக அந்த வீட்டுக்குள்ளே பிரவேசித்ததும் அந்த தேவதூதன் கிருபை பெற்றவளை வாழ்க என்று சொல்லி மரியாளை ஆசிர்வதிக்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம். மரியாள் வந்து அந்த நாட்களிலே ஒரு இளம் கன்னிகையாக இருந்தார்கள். அவர்களுக்கு திருமணம் கூட நடக்கவில்லை. அப்படியான அந்த இளம் வயதிலே அந்த இடத்திலே தேவதூதன் சென்று வாழ்த்தும் பொழுது அவர்களுக்குள்ளே ஒரு பயம் ஏற்படுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். அப்பொழுது அவர்கள் தேவதூதனை நோக்கி இந்த இடத்திலே இந்த வாழ்த்துதலின் பொருள் என்னவோ என்று சொல்லி அப்படியாக தேவதூதனை கேட்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம். அந்த இடத்திலே தேவதூதன் அவர்களை பார்த்து, நீ கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாய் என்று சொன்னது மாத்திரமல்ல, அந்த இடத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வருகை இந்த பூமிக்கு அது எப்படிப்பட்ட வருகையாக இருக்கும், அவர் யாக்கோபுடைய குடும்பத்தை என்றென்றும் அரசாளுவார் என்று அப்படியாக அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி அந்த இடத்திலே அங்கு மரியாளுக்கு அந்த இடத்திலே தேவதூதன் சொல்லுகிற காரியத்தை நாங்கள் பார்க்கின்றோம். அதே இடத்திலே சொல்லும் பொழுது அவர்கள் முதலிலே சற்று தயங்கினார்கள். நான் புருஷனை அறியேனே, இது எதனால் ஆகும் என்று அந்த இடத்திலே அவர்களுக்குள்ளே ஒரு கேள்வி இருந்ததை நாங்கள் பார்க்கின்றோம். அப்பொழுது தேவதூதன் அவருடைய உறவினரான எலிசபெத் அந்த இடத்திலே கற்பம் தெரித்திருக்கிறதை கூட அந்த இடத்திலே சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். அதற்கு பிற்பாடு நாங்கள் பார்க்கும் பொழுது அப்படியாக அந்த 39 வசனத்திலே நாங்கள் பார்க்கும் பொழுது அங்கு மரியாள் தேவதூதனை நோக்கி அப்படியாக ஆண்டவர்களுக்குத்தான் அடிமை என்று சொல்லி தேவ சித்தத்துக்கு அந்த இடத்திலே ஒப்பு கொடுக்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம். அந்த இடத்திலே அப்படியாக மரியாள் எந்த விதத்திலும் தயங்காமல் அந்த இடத்திலே தான் ஒரு இளம் கன்னிகையாக இருந்தாலும் கூட அந்த இடத்திலே தேவ சித்தம் தான் செய்ய வேண்டும் என்பதிலே குறிக்கோளாக இருந்து உமது வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்று சொல்லி அந்த இடத்திலே அங்கு தன்னுடைய அந்த இடத்திலே தேவதூதனுக்கு
தன்னை தானே அந்த இடத்தில் அவர்கள் ஒப்பு கொடுக்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியாக மரியாள் அந்த நாட்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு அவருடைய தாயார் என்ற அந்த பேரை அவர்கள் பெற்றுக் கொண்டார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அப்படியாக தேவ சித்தத்துக்கு அந்த இடத்திலே அங்கு அவர்கள் ஒப்பு கொடுத்தார்கள். அப்படியாக நாங்கள் லூக்காஸ் எழுதின சுவிசேஷத்திலே நாங்கள் அந்த முதலாம் அதிகாரத்தை அதற்கு பிற்பாடு வாசிப்போம். ஆனால் அந்த இடத்திலே மரியாள் அந்த இடத்திலே சென்று எலிசபெத்தை வாழ்த்துகிற காரியங்களை நாங்கள் பின்வரும் இந்த அதிகாரங்களே நாங்கள் வாசிக்கின்றோம். அப்படியாக அவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் வாழ்த்தும் பொழுது அந்த இடத்திலே எலிசபெத் சொன்னதானது ஒரு காரியம், விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தரால் அவளுக்கு சொல்லப்பட்டது ஆகும் என்று அப்படியே அவர்கள் வாழ்த்துகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். அந்த இடத்திலே இருவரும் ஒருவருடைய ஒருவர் சந்தோஷத்திலே பங்கு கொள்ளுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அப்படியாக எலிசபெத்

முடியும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கும் பொழுது முதலிலே பார்த்தோம், அந்த இடத்திலே அவர்கள் குற்றமற்றவர்களாய் நடந்து வந்தார்கள் என்று பார்த்தோம். அதற்கு பிற்பாடு நாங்கள் பார்க்கும் பொழுது அந்த இடத்திலே சகரியாவுடைய விசுவாசத்தை குறித்து நாங்கள் 19 வசனத்திலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. அதற்கு பிற்பாடு நாங்கள் பார்க்கும் பொழுது அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, மரியாள் அந்த இளம் வயதிலேயே தேவ சித்தம் செய்ய வேண்டும் என்று அந்த இடத்திலே தேவனுடைய சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தவர்களாய் அந்த இடத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவர்கள் சுமந்தார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அப்படியாக இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கும் பொழுது அப்படியாக மரியாளுடைய கீழ்ப்படிதலையும் மரியாளுடைய அந்த ஒப்பு கொடுத்தலையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த நாட்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களிடத்தில் இருந்தும் என்னிடத்தில் இருந்தும் எதிர்பார்க்கிறதானது ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், நாங்கள் அவருடைய சித்தம் செய்கின்றவர்களாக இருக்கின்றோமா, எல்லாவிட்டால் நாங்கள் எங்களுடைய வழியிலே நடக்கின்றோமா என்பதைத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களுடைய வாழ்க்கையிலே மிகவும் எங்களை அவதானமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பார்த்து கொண்டிருக்கின்றார். அப்படியாக அவர் ஒரு காரியத்தை நாங்கள் சொல்லும் பொழுது அந்த இடத்திலே நாங்கள் அந்த காரியத்தை நாங்கள் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதோடு கூட அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியாக மரியாள் அந்த இடத்திலே தன்னை ஒப்பு கொடுத்தது போல நீங்களும் நானும் அவருடைய ஊழியத்துக்கென்று அவருடைய வழி நடத்துதலுக்கு என்று நாங்கள் அவர்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது அந்த இடத்திலே அங்கு எலிசபெத் சொன்னது போல நீங்களும் நானும் பாக்கியவான்களாக பாக்கியவதிகளாக மாற முடியும். ஏனென்று சொன்னால் விசுவாசித்தவளை பாக்கியவதி, கர்த்தரால் சொல்லப்பட்டது அவளுக்கு ஆகும் என்று எலிசபெத் சொன்னது போல அப்படியாக நீங்களும் நானும் விசுவாசிக்கும் பொழுதுதான் கர்த்தரால் எங்களுக்கு சொல்லப்பட்ட காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே கைகூடி வரும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைய நாளிலே நாங்கள் சில வேளைகளிலே நாங்கள் சிந்திக்கிறதானது ஒரு காரியம், என்னுடைய ஜெபத்துக்கு பதில் வரவில்லையே, என்னுடைய ஜெபத்துக்கு பதில் தாமதமாகின்றதே என்று கூட அநேகர் சோர்ந்து போகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆனாலும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதற்கு மத்தியிலும் எதிர்பார்க்கிறது ஒரு காரியம் என்னவென்றால், நாங்கள் விசுவாசிக்க வேண்டும். அப்படியாக நாங்கள் விசுவாசத்தோடு இருக்கும் பொழுதுதான் நாங்கள் எங்களுடைய பதிலை நாங்கள் அவரிடத்திலே இருந்து பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவருடைய நாமம் என்று மகிமைப்படுவதாக. நாதாகும் திருக்கரத்தின் இசை கருவி நான், நாள்தோறும் பயன்படுத்தும் மொந்தன் சித்தம் போல். நாதாவும் திருக்கரத்தின் இசை கருவி நான், நாள்தோறும் பயன்படுத்தும் மொந்தன் சித்தம் போல். ஐயாமே அனுதினம் மூட்டி வந்தேன், ஐயாவும் பாதம் என் கஞ்சமே அனுதினம் மூடி வந்தேன்.

நாள்தோறும் பயன்படுத்தும் முந்தன் சித்தம் போல் சித்தமோ அங்கே நான் சென்றிடுவேன், அங்கே நான் போக உன் சித்தமோ அங்கே நான் சென்றிடுவேன். உன் நாமத்தில் ஜெயமிடுவேன்.

നാൾതോറും പയൻപഴത്തും മുതൽത്തിത്തമ്പോൾ പുതുപാട് ആശീർവദിയും കരവശമാകിട പുതുപാട് ആശീർവദിയും കരവശമാകിട நாதாவும் திருக்கரத்தின் இசை கருவினாய் நாள்தோறும் பயன்படுத்தும் மங்கள் சித்தம்போல் நிறக்கங்களில் துதி பாடி மகிழ்ந்து

0: துதிபாடி மகிழ்ந்திடுவேன். திருவையுன்றே போதுமையா, திருவையுன்றே போதுமையா, நாதாகும் திருக்கரத்தின் இசை கருவி நான், நாள்தோறும் பயன்படுத்தும் முந்தன் சித்தம் போல். நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. சுவாமி, தூரத்துக்கும் சமீபத்துக்கும் போதுமானவரே, உங்களை துதிக்கிறோம், உங்களை சோதிக்கிறோம். துதிக்கு பாத்திரரே, உங்களை துதிக்கிறோம், உங்களை சோதிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, இந்த சங்கமம் வானொலியை நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பங்கு கொள்ளுகின்ற ஒரு தெய்வ பிள்ளைகள், வார்த்தையோடு வருகின்ற தேவதாசர்கள், ஆண்டவரே, பாடலை பாடுகின்ற சகோதர சகோதரிகள் எல்லோரையும் கூட உங்களுடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். ஆண்டவரே, இந்த மாக ஒவ்வொரு பாஸ்டர்ஸ் மாரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அவள் இருக்கிற தேசங்களை ஒப்பு கொடுக்கிறோம், அவளுடைய சபைகளை ஒப்பு கொடுக்கிறோம். அவர்கள் கூடாக நீங்கள் தருகின்ற வார்த்தைகளுக்காய் நன்றி சொல்லுகிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். அப்பா, இந்த நாளிலும் ஆண்டவரே, சகோதர சுபாவை ஒப்பு கொடுக்கிறோம், கல்வாரி ரத்த கோட்டைகளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம், குடும்பத்தாரை ஒப்பு கொடுக்கிறோம், பிள்ளைகளுடைய காரியங்கள், பாடசாலை காரியங்கள், படிப்பு காரியங்கள் எல்லாவற்றிலும் உங்களை கரம் கூட இருக்க வேணுமா, எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். குடும்பத்தில் உள்ள தேவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் சந்தித்து வழி நடத்த வேணுமா, எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இன்னும் நல்ல தேவ ஞானத்தை கொடுத்து ஆண்டவரே சுவாமி, இன்னும் ஆண்டவரே சகோதரி, இன்னும் அநேக காரியங்கள் செய்ய நீங்கள் உதவி செய்ய வேணுமாய், உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, இந்த வானொலியை கேட்கிறவர்கள், மறு ஒளிபரப்பை கேட்கிறவர்கள், வானொலியோடு இணைந்து ஜபிக்கிறவர்கள் எல்லோரையும் உங்களுடைய பாதத்திலே தருகிறோம். அதே போல இந்த புதிய நாளும் சங்கம வானொலி சாவகர் தேவ ஊழியர்கள் ஆசிரியங்கள் குடும்பத்தாரை ஒப்பு கொடுக்கிறோம், வீட்டாடி ஒப்பு கொடுக்கிறோம், மகனை பாதுகாப்பின் கரத்திலே நாங்கள் ஒப்படைத்து ஜபிக்கிறோம், மகளை ஒப்பு கொடுக்கிறோம், மருமகளையும் கூட எங்களை கரத்திலே தருகிறோம். உள்ளே வீட்டு காரியங்கள், வேலை காரியங்கள், ஊழிய காரியங்கள் எல்லாவற்றையும் பொறுப்பேற்று நீங்கள் தெய்வ சித்தம் போல நடத்த வேணுமா, எங்களை கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம். அப்பா, இந்த புதிய நாளிலும் ஆண்டவரே சுவாமி, கூட இருந்து நீங்க நடத்த வேணுமா, எங்களை கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். வியாதி படுக்கையில இருக்கிறவர்களை ஒப்பு கொடுக்கிறோம், ஹாஸ்பிட்டலிலே வியாதியோடு இருக்கிறவர்களை ஒப்பு கொடுக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம். அப்பா, அவருடைய வியாதிகள் வேதனைகள் எல்லாவற்றிலும் இருந்து ஒரு தெய்வீக சுகத்துக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம். இந்த நேரத்துக்காய் நன்றி சொல்லி எல்லாம் வெள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன்.
1: ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி சிஸ்டர், இனிமையான வார்த்தையும் வெளிச்சத்துல நமக்கு வெளிச்சத்தை வெளிப்படுத்தினீர்கள், சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக் கொடுத்தீர்கள். ஆமேன். சுவிசேஷத்தின் அடிப்படையில் வைத்துக் கொண்டு அங்கே சகரிய எலிசபெத் மகமரியாதை குறித்து விசுவாசித்தவளே நீ பாக்கியவள், நிச்சயமாக நாங்கள் விசுவாசித்தால் பாக்கியவான்களை ஆசீர்வதிக்கப்படும், பாக்கியவான ஆசீர்வதிக்கப்படும், அங்கே நல்ல ஆசீர்வாதத்தை நாங்கள் சுதந்திரிக்க முடியும். விசுவாசத்தால் நீ இதனுடைய மகிமையை காண்பாய் என்று மரிய மாத்தாளு கூட சொல்லு. அருமையான வார்த்தை, நிச்சயமாக நாங்கள் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு தீயமாயிருக்க கூடாது, விசுவாசத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது ஆணித்தரமாக ஆழமான சத்தியத்தை கூடாது. நமக்கு அழகாக போடுத்தீர்கள், அப்படியா கற்றுக் கொடுத்த உங்களையும் ஒரு குடும்பத்தை ஊழியங்களையும் கத்த நிறைவு ஆசீர்வதிப்பாராக. கத்தர் இணைத்த கிருபைகளுக்கா இந்த வாய்ந்தவரை நன்றி செலுத்தேன். சமாளத்தை கூறுவோம், மற்றும் ஒரு இணைப்பை சந்திக்கும் வரைக்கும் தோசமானங்களோடு இருப்பதாக. நன்றி சிஸ்டர். ஆமே, நாங்கள் வார்த்தையும் வெளிச்சத்தோடு ஆமே. ஆமே, நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்தோடு இணைந்திருக்கோம். இந்த வெளிச்சம் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் நேற்று மன்றம் என்று மாறாதராயிருந்து எங்களுக்கு இந்த வார்த்தைகளை நிச்சயமாக கற்றுக் கொடுத்திருக்கிறார். கற்றுக் கொடுத்தவர் நிச்சயமாக சர்வ வல்லவர், எனக்கு ஆசீர்வாதமாயிருந்தது உங்களுக்கும் ஆசீர்வாதமாய் இருக்கும் என நான் விசுவாசிக்கிறேன். அப்படியாக இந்த வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள், அவர்களும் வார்த்தையின் வெளிச்சத்தை அறியட்டும், சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக்கொள்ளட்டும். இதுவே நமக்கு விழுந்த கடமையாயிருக்கிறது. ஆமேன். கர்த்தர் நல்லவர், பெரிய காரியங்கள் செய்கிறது, இந்த நாளும் எல்லோரும் நடத்துவார். நாங்கள் தொடர்ந்தும் இந்த வார்த்தையும் வெளிச்சத்தோடு இணைவோம். கர்த்தர் நல்லவர், சர்வ வல்லவர், இந்த நாளை தந்தவர், பெரியவராயிருக்கிறார் நம் நடுவிலே. அந்த முடிக்கத்திற்கு சோஷம், இந்த நாளிலும் வார்த்தை வெளிச்சத்தின் நேரத்திலே நாங்கள் மூன்றாவது வார்த்தையின் வெளிச்சத்தை காணப்போ கேட்கப் போகின்றோம். இந்த நாளும் வார்த்தையின் வெளிச்சத்தோடு உங்கள் சகோதரி சுபாலங்கு அவர்கள் இணைகிறேன். நாளும் கர்த்தர் நல்லவர், பெரியவர், நாங்கள் ஜெபிப்போம். கிருபை கிருபைக்காக செல்வோம், ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி அப்பா, கிருபியாய் தந்த இந்த நல்ல தருணத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அறியாதும் எட்டாதும் விளங்காமல் காரியங்களை எங்களை சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த சொல்லி கொடுக்க அந்த கிருபைக்காக கற்றுக்கொள்ளக்கூடியது எங்கள் செவிகளை திறந்து, எங்கள் உள்ளத்தை இதயத்தை பலகையை திறந்து, பிரகாசமான மனக்கண்களை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. அதிசயங்களை நாங்கள் காணும்படியாக கிரிய செய்ய கிருபி அழியுங்க அப்பா. உங்களுடைய கரத்துகளை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். தங்க வானொலிக்காக நன்றி செலுத்துறோம். உடையத்தை மட்டுமாய் நீர் ஆசீர்வதிக்கிற கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. தகப்பனே, நான்கு திசையிலும் உள்ளதையா தேசங்கள், அந்த தேசங்கள் எல்லாம் உள்ளத்திலும் இல்லத்திலும் சங்கமிக்கத்தக்கதாக அழியாயெழுந்து அநேக ஆத்துமாக்களை கொள்ளைப்பொருளாய் பங்கிட்டுக் கொள்ளத்தக்கதாக நீர் கிருபை செய்வீங்க, உதவி செய்வீங்க அப்பா. நம்முடைய வல்லமை வழியாக எழும்புவதாக ஒரு எழுப்புதலை நாங்கள் காணப்பா வாஞ்சிக்கிறோம் அப்பா. தகப்பனே, நம்முடைய கரத்தில் சங்கம் வாழி ஒப்பு கொடுக்க ஊழியரும் ஊழியர் ஸ்தாபகருமான எஸ்துவதற்காக நன்றி செலுத்துறோம். ரீட்டா சிஸ்டர் பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்தோம். அவரோடு கூட இருந்து ஊழியங்களை செய்யற எல்லா உடல் ஊழியர்களுக்காக நன்றி செலுத்துறோம். நம்முடைய கரத்தில் அவர்கள் குடும்பங்களை ஒப்பு கொடுக்கிறோம், சபை ஊழியங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருத்தரையும் தனிப்பட்ட ரீதியாக குடும்பங்களை ஊழியங்களை ஆசிரியத்து பெருக பண்ணுவீராக இயேசுவின் நாமத்தில் உங்களை ஆசிரியத்தை செபிக்கிறாண்டவர். அதே போல நித்திய வெளிச்சத்தில் பகுதி ஆசிரியத்தை செபிக்கிற வெளிச்சத்தில மாலை நேரத்துல வெளிச்சம் கொடுக்க நித்திய சூரியன் நித்தம் நீங்க உதிக்கிற திருபிகளுக்காக நன்றி தாப்பனி. இந்த ஊழியத்தை செய்யற ஊழியருமான சாபருமான மைந்தரையாக்காக நன்றி செலுத்துகிறோம். அவரோடு இணைந்து ஊழியங்களை செய்யற எல்லா ஊழியர்களுக்காக நன்றி. உட கரங்களை ஒப்புவிக்கிறோம். ஒவ்வொருத்தரையும் பேர் பேராய் குடும்பங்களாய் சபை ஊழியங்களை ஆசீர்வதித்து செபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. அதே போல கேட்டுக்கிற அன்பு நேர்களுக்காய் செபிக்கிறோம் அப்பா. மறு ஒளியை போய் கேட்க போற அன்பு நேர்களை நம்ம திருக்கிறதுக்குள்ளாய் தந்து செபிக்கிறோம். அவர்கள் கேட்கறது மாற்றம் அல்ல, அவர்கள் உள்ளத்துல மாற்றங்கள் உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும். இந்த நாள்ல முதல் முதலையாக இந்த வானொலியை கேட்பார்களா இருந்தால் அந்த ரட்சிப்பின் சுவிசேஷம் அவர் உள்ளத்துல கிரிய செய்யட்டும், சங்கமிக்கட்டும். உமக்குள்ளாய் கத்தாவே அந்த இதயத்தின் திறவுங்க, அந்த செவிகளை திறவுங்க, கண்களை திறவுங்க, உன்னை வெளிச்சத்தை காண உதவி செய்யுங்காட்டு. நாளிலும் ஆண்டவர் எங்கெல்லாம் இருந்து விட பிள்ளைகள் கேட்கிறார்களோ, என்னென்ன பாரத்தோடு கேட்கிறார்கள், விடுதலைக்காக கேட்டு அந்த விடுதலை உண்டாட்டும் இயேசுவின் நாமத்தினால. அப்பா வாழ்க்கையில வெளிச்சம் இல்லை என்று சொல்லி காண்கிறார்களோ, அந்த வெளிச்சம் உண்டாமடியா செபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால. வியாதி வேதனையோடு கண்ணீரோடு கேட்கின்றார்களோ, அந்த வியாதிகள் எல்லாம் நம்முடைய தள்ளுமையான சுகம் உண்டாவதா என்று சொல்லி அறிக்கமணி செபிக்கிறேன் அப்பா. கட்டுகளோடு இருந்தா இயேசுவின் நாமத்தினால் கட்டவிழ்கிறது ஆண்டவர். உங்களோட வல்லமைக்கு முன்னால எதுவுமே இல்லப்பா. நீர் சொல்லாக, நீர் கட்டளை நிற்கும். ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஆண்டவர். நம்முடைய வார்த்தை அனுப்பி குணமாக்கி அழிவுக்கு தப்புவிக்கிற தேவையாண்டவர். நாளும் விடுதலை கொடுங்க, வெளிச்சத்தை கொடுங்க, கட்டுகளை கட்டவிழ்த்திடுங்க, தரையிற போல மாற்றுங்க, பலவீனங்களை நீக்கி போடுங்க ஆண்டவர். இந்த சூழ்நிலை காலநிலை மாற்றங்களா வர்ற பலவீனங்களை எடுத்து போயிடுங்க. சோர்வின் ஆவியை கடிந்து கட்டி அப்புறப்படுத்துறோம் ஆண்டவர். கனனித்திரையின் ஆவிய கடிந்து கட்டி சுவைப்பிடிக்கும் இயேசுவின் ஞாபகத்தில் உட வல்லமை அனுப்புகிற மாட்டார். ஒவ்வொரு உள்ளத்திலும் இல்லத்தில் நீருக்கு விடுதலை செய் நிறைய செய் நட்டப்பிக்கும்படியா செபிக்கிறோம். எல்லா ஆத்துமாக்களும் உம்முடையது என்று சொன்னீங்களே அப்பா. இந்த நாளிலும் அந்த ஆத்துமாக்கள் ஆண்டவர் அழிந்து போகாதபடி பாரத்தோடும் தாகத்தோடும் ஆண்டவர் உடைய பாதத்துல நிற்கிறோம் ஆண்டவர். கிரிய செய் கிருபி அழிந்து உடைய விடுதலைக்குள்ள கொண்டு வந்து நடத்துங்க ஆண்டவர். எல்லாவற்றையும் ஒப்புக்கொடு அடியாளைய திருக்கலத்துல ஒப்பு கொடுக்க என் வாயின் வார்த்தைகள் மின் இதயத்தின் தியானம் சமூகத்துக்கு பிரதியா இருப்பதா நீர் எவ்வளவு பெருகணும் அப்பா. கற்றுக்கொடுங்க, பயன்படுத்துங்க இயேசுவின் நாமத்தில் செபிக்கிற நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கத்தனா மகிமைக்கா ஒரு பாடலை பாடி வார்த்தைக்குள்ளாக்கலாம் செல்வோம். ஒரு வார்த்தை சொன்னால் போதும் இசையா, எங்கள் வாழ்நாளெல்லாம் இனிமையாகும் இசையா. ஒரு வார்த்தை சொன்னால் போதும் இசையா, இரண்ட உலகினிலே வெளிச்சம் தந்தவரே, இருண்ட உலகினிலே வெளிச்சம் தந்தவரே, சாபத்தின் இருளினின்று வாழ்வோரை விடுவியுமே, பாவத்தின் இருளில் நின்று வாழ்வோரை விடுவியுமே. உம்மா கூடும் இசையா, எல்லாம் கூடும் இசையா, உம்மா கூடும் இசையா, எல்லாம் கூடும் இசையா. ஒரு வார்த்தை வா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும் இசையா, எங்கள் வாழ்நாள் எல்லாம் இனிமையாகும் இசையா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும் இசையா. இறங்கிடட்டும், அற்புதம் நடந்திடட்டும், சாபத்தின் இருளில் நின்று வாழ்வோரை மீட்டிடுமே, வியாதியின் இருளில் நின்று வாழ்வோரை மீட்டிடுமே.

0: ஒரு வார்த்தை சொன்னால் போதும் இசையாம், எங்கள் வாழ்நாள் எல்லாம் இனிமையாகும் இசையாம், ஒரு வார்த்தை சொன்னால் போதும் இசையாம். அமே, அவருடைய ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஏன்னு சொன்னா, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில், அந்த வார்த்தை தேவனா இருந்தது. அந்த வார்த்தை கிணங்க, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். அமேன். அத்தனா ஒன்றே மயப்படுவதாக, இந்த நாளிலும் என்னோடு பேசின வார்த்தை உங்களோடு பேசும் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் கற்றுக் கொடுத்ததை உங்களோடு பகிர்ந்து கொள்ள கர்த்தர் பாராட்டின கிருபையின் தருணத்துக்காக என் தேவனை சுவாசிக்கிறேன். அத்தனாமும் மகிமைப்படுவதாக. இதனால நாங்கள் பார்க்க போற தலைப்பானது, ஆத்மாவுக்கு விரோதமாக போர் செய்யும் இராணுவங்கள். ஆத்மாவுக்கு விரோதமாக போர் செய்யும் இராணுவங்கள். நிச்சயமாக இராணுவம் என்று சொன்னாலே படை வீரர்கள். இந்த படை வீரர்கள் என்ன யார் என்று சொன்னால், தேசத்தை பாதுகாப்பவர்கள், எதிரியின் கையில இருந்து பாதுகாப்பவர்கள். ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு படை பாதுகாப்பு இருக்கிறது. அது கடற்படையான, தரப்படையான, விமானப்படையாக, இப்படி மூன்று விதமான படை பாதுகாப்புகள் நிச்சயமாக நாங்கள் வாழ்ற இந்த கனடா தேசத்துக்கு உண்டு, எல்லா தேசங்களுக்குள்ளையும் உண்டு. ஏன் அப்படியாக வைத்திருக்கிறான்னு சொன்ன, எதிரி தேசத்துக்குள் நுழையாதபடி, தீங்கு விளையாத படிக்கு, தேசத்தினுடைய செழிப்புகளை அழித்து போடாத படிக்கு இந்த தேசத்தின் ராஜா அப்படியாக படைகளை நியமித்திருக்கிறார். அப்ப காவல் காக்கிற படைகள் இருக்கிறார்கள், அவள் அவர்கள் காவலை காத்து கொண்டிருப்பார்கள். அப்ப அப்படியாக படைகள் இருந்தாலும், இன்றைக்கு இந்த இராணுவங்களை குறித்து நாங்கள் அந்த இராணுவங்களை குறித்து தியானிப்பது அல்ல. ஏன் நான் அதை சொல்றேன் என்று சொன்னால், எங்களுக்கு இராணுவம் என்று சொன்னாலே யுத்தங்கள் செய்பவர்கள், யுத்த வீரர்கள் என்றுதான் நாங்கள் பார்க்கின்றோம். ஆனால் எங்களுடைய ஆத்மாவுக்கு விரோதமாக போர் செய்யும் இராணுவங்கள் உண்டு. அந்த போர் செய்யும் இராணுவங்கள் யாரு, எப்படிப்பட்ட போரை செய்கிறார்கள், அதை ஜெயிக்க நாம் என்ன செய்ய வேண்டும், இதை குறித்து இன்றைக்கு நானும் நீங்கள் தியானிக்க போகின்றோம். அப்படியாக நாங்கள் போர் செய்யும் இராணுவங்கள், எங்கள் ஆவியாத்தும சரீரம் கொண்டது நானும் நீங்களும். அந்த ஆவியாத்தும சரீரத்தை நிச்சயமாகவே அதை எப்படியாவது விழுத்த வேண்டும், ஜெயிக்க வேண்டும் என்று சத்துருவானவன் இவனை விழுங்கலாம் என்று என்ன செய்யறான், வகை தேடி சுற்றித் திரிகிறான். அப்ப அவன் வகை தேடி சுற்றித் திரிகிற காலத்துலதான் என்ன நடக்குது, நாங்கள் பலவீனத்தோடு இருந்து விட்டால், வேதனையோடு இருந்து விட்டால், இல்லை சற்று தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை நினைத்து விட்டாலோ எண்ணி விட்டாலோ, எங்களுடைய ஆவி ஆத்ம சரீரம் சிந்தன சொல் செயல்களுக்கூடாக அவன் என்ன செய்வானா, ஊதிவி சென்று அவன் அந்த வழியை தனக்கு சாதகமாக்கி விடுவான். அந்த சாதகமாக்கி அவன் என்ன செய்வானாம், அங்கே உள்ளே நுழைந்து எங்களோடு போர் செய்து விடுவான். எங்கள் ஆத்மாவை அவன் என்ன செய்து விடுவான், அழாக்கி விடுவான். தேவனை கட்டி சேர விடாமல் அவன் தடியாயிருப்பான். அதை தவிர ஒன்று பேதுரு 5 வசனம், இந்த வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கின்றேன். அங்கே பாத்தீங்கன்னா 8 வசனம் இப்படி சொல்றது, தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளி, எதிராளி யாரு, இராணுவ வீரன், அவன் படை வீரன், அவன் அந்த எதிராளி என்ன செய்யறான், அவன் அந்த எதிரி பிசாசானவன் கர்ச்சிக்கும் சிங்கம் போல எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி, அப்படி வகை தேடி சுற்றி திரும்ப ஜோபு காண்கிறான். அப்ப யோபு காணும் போது கத்தரிடத்துல அனுமதி கேட்கிறான். எப்படி அனுமதி கேட்கிறான், ஜோபு சோதிக்கும்படியாக உத்தரவு கேட்கணியே, ஏன் உத்தரவு, அவன் நுழைய முடியாது, நுழைய சத்ருவானுக்கு எந்த அதிகாரம் இல்லை. அதுதான் தேவ பிள்ளைகளை ரசிக்கப்பட்ட நான் எனக்கும் உங்களுக்கும் ஒரு நல்ல செய்தி என சொன்னார். தேவன் எங்களை சுற்றி இரத்த காவல் போட்டார், அத்த கோட்டைகள் வைத்துக் கொண்டு எதிர நுள்ளியாமல் அவர் பாதுகாக்கிறார். ஆனால் இஞ்சி என்ன நடக்குது, அங்கே காவல் பண்ணி இருக்கிறதால பாருங்க, ஜோபும் ஜோபுக்குண்டான எல்லாவற்றை சுற்றிலும் நீர் வேலி அடைத்திருக்கிறீர், வேலி அடைத்திருக்கிறீர் அல்லவான் சொல்லி சத்ருவானன் கேட்கிறான். ஆம் பிரியமானவர்கள், அங்கே ஒன்று ஜோபி புஸ்தகம் 10 வசனம், நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையா, அப்படியா கேக்குறேன், வேலி கிடைக்கிறது என்று அவனுக்கு தெரியும், ரட்சிப்பின் வேலி, ரத்த கோட்டைக்குள்ள வேலி, அப்படியாக தன் பிள்ளைகளை ஒன்றுமணையாத அப்படி உன் மாதிரிகள் எப்பொழுதும் என் முன் இருக்கிறது என்று சொல்ற உள்ளங்கையில் உன்னை வரைந்திருக்கிறேன். அப்போ வரைந்திருக்கிறது உன் மதில்கள் அவர் முன் இருக்கிறதால, எங்கள் முன் மதில்கள் இருக்கிறதால சத்ருவனுக்குள்ளே நுழையாத முடியாது. ஆனால் இங்கே என்ன செய்யறான், அனுமதி கேட்டே உள்ளே நுழைகிறான். எப்படிதான் கத்தர் கேட்கிறார் சத்ருவை பார்த்து, யோபு முதலாம் அதிகாரம் ஏழாம் வசனம், கத்தர் சாத்தானை பார்த்து நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கத்தருக்கு பிரியோத்திரமாக, பூமி எங்கு முலாவி அது சுற்றி திரிந்து வருகிறேன் என்றார். பூமி எங்கு முலாவுகிறேன் உள்ளாகுறோம் பார்த்தீங்களா, அப்போ சுற்றி திரிகிறான், வகை தேடி எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி அவன் சுற்றி திரிகிறான். அப்ப இங்கே என்ன செய்யறான், ஜோபு மேலடி கவனம் வைத்தான். அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து என்ன செய்யறான், பொல்லாப்புக்கு விலகுறமாய் அவனைப் போல பூமியில ஒருவனும் இல்லை என்றான். அந்த சாட்சியை கூட அங்க என்ன செய்ய அச்சாட்சியா ஜோபு குறித்து அங்கே தேவன் வெளிப்படுத்துற சாத்தான். அப்பதான் கத்தர் என்ன செய்த அனுமதி கொடுக்கிறார். சோதிச்சு அப்படி அனுமதி கொடுத்த பொழுதான் அங்க சத்ரு சோதிக்க ஆயத்தமாக சோதிக்கிறார். ஆனா இவற்றை எல்லாவற்றையும் ஜோபு பாவம் செய்யவில்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. ஏன் சோதனை செய்த ஜோபுவாக முன்னிருந்த ஆசீர்வாதத்தை விட ரத்தநெறியான ஆசீர்வாதத்தை அங்கே பெற்றுக் கொண்டார். அப்ப இந்த ராணுவம் சுத்தி வந்தது, ஜோபு தாக்கினது, எப்படி தாக்கினது பாருங்கள். அவர் சொத்தை இழந்தான், சுகத்தை இழந்தான், உடமைகளை இழந்தான், அங்கே ஆசீர்வாதத்தை இழந்தாலும் அவன் என்ன செய்யறான், தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்யவில்லை. எதை இழந்தாலும், எதை நம்ம விட்டு இழந்து போனாலும், நாம் தேவனுக்கு பிரியமில்லாத எந்த வார்த்தை, தேவனுக்கு பிரியமில்லாத எந்த காரியம் நாங்கள் செய்யாம இருப்போமாயிருந்தோம், நிச்சயமா நிச்சயமா நாங்கள் முன்னிருந்த நிலைமையிட ரத்தந்தரியான ஆசீர்வாதத்தை ஜோபு 42:10 சொல்றது, ஜோபு முன்னிருந்த நிலைமையோட ரத்தந்தரியான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள். அப்ப இந்த ராணுவம் எப்படி சுற்றி தெரிகிறது பாருங்கள், சுற்றி தெரியுதுன்னு சொன்னால், இப்ப ஜோபு பாவம் செய்யவில்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. அப்ப உதட்டின் அளவில் அவன் என்ன செய்யவில்லை, வார்த்தையை விடவில்லை. எங்களுடைய தமிழ்ல சொல்ல வேண்டாம், அவன் வார்த்தையை விடவில்லை. ஏன், வார்த்தையானவர் நம்முடைய தகம், அதை நீங்களும் நானும் மறந்து விடக்கூடாது. அப்போ இந்த ராணுவம் யார் என்று சொன்னால், முதலாவது ராணுவத்தை பார்க்க போறோம், வார்த்தையை தூக்கும், வார்த்தையை எடுத்து போடுகிற பறவை என்கிற ராணுவம், பறவை போல வந்து நிற்கிற சத்ரு என்ற ராணுவம். வார்த்தை வசனத்தை என்ன செய்தான், வசனத்தை தூக்குகிற, வசனத்தை எங்கள் விட்டு எடுத்து போட்டுகிற அந்த ராணுவ வீரன். அதனால்தான் ஜோபு வார்த்தையில அவன் என்ன செய்யறான், பாவம் செய்யவில்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. பிரியமானான் அடித்து பாருங்க, சிந்தித்து பாருங்க. அப்ப எங்கே வார்த்தை, அப்ப பாருங்க இந்த வார்த்தை அங்கே விதைப்போன் பூமியில நாங்கள் பாப்போமா இருந்தால், அங்கே மத்தியல் சுவிசேஷத்துல நாங்கள் பாப்போமா இருந்தால், மத்தியல் சுவிசேஷம் 13 கத்தர் ஒரு பூமியை, ஏசப்ப ஒரு பூமியை சொல்லுகிறார். அங்கே பாத்தீங்கன்னு சொன்னா அந்த பூமியில அங்கே வசனங்கள் பாருங்கள், அங்கே 18 இந்த வாசிப்போமா இருந்தால் நிச்சயமா அந்த வசனங்கள் எங்களுக்கு தெரியும். நான் உங்களுக்கு மேலோட்டமா சொல்லுகிறேன் அந்த உதாரணத்தை. அங்கே 18 இந்த அங்கே என்ன செய்தார்கள், அங்கே வழி அருகே விழுகிறது, கற்பாறையில் விழுது, முள்ளுள்ள இடங்களில் விழுது, நல்ல நிலத்தில் விழுது, 4 நிலங்களில் விதைகள் விழுகிறது. அப்ப இந்த வசனம் வந்தது பாருங்க, வார்த்தை விழுகிறது. இன்றைக்கு என்னிலும் உங்கள் உள்ளத்திலும் வார்த்தை விழுகிறது. இந்த விழுகிற வார்த்தைகள் அதாவது பறவைகள் பட்சத்து போடுகிறதா, இல்ல உலக காரியம் உலக கவலையும் எங்களை மேற்கொள்ளுகிறதா, இல்ல என்ன செய்யுது, கற்பாறை வேர் இல்லாமல் அந்த வார்த்தை அங்க நிலைத்திருக்காமல் என்ன செய்யுது, அது கொஞ்ச நேரம், இந்த நேரம் மட்டும், இந்த நித்திய வெளிச்ச வார்த்தையின் வெளிச்சத்தின் நேரம் மட்டும் இந்த செவி திறந்து இந்த கேட்டு அடுத்த நேரத்தில மறுநிலை 2-3 பிறகு அந்த வார்த்தை என்ன செய்யுது, நாங்கள் உலக வார்த்தையை கேட்டு அதன்படி நாங்களை மாற்றுவோமா இருந்தா, அது கற்பாறை இதைக்கப்பட்ட விடமாக மாற்றப்படுது, முள்ளுள்ள இடங்களில் விடப்பட்ட இடமா மாற்றப்படுது. அது நெருக்கி பக்கத்து ராணுவம் எப்படி வருது பாத்தீங்களா, இந்த படை எப்படி நம்ம சுற்றி பார்க்குது பாத்தீங்களா, எவனை விழுங்கலாம் என்ற சுற்றத்தில் இருந்த ராணுவம், அந்த ராணுவத்திலோட நாங்க தப்பி பிழைக்கணும் என்று சொன்னால் வார்த்தையில நாங்கள் நினைச்சிருக்கோம். ஏன், வார்த்தை நம்ம என்ன செய்யலாம், ஆதியிலே வார்த்தை, இந்த வார்த்தை தேவன், அந்த வார்த்தை தேவன், அந்த வார்த்தை என்ன செய்யுது, ஆத்மாவை என்ன உயிர்ப்பிக்கு, நீதியை ஞானியாக இருபுறமும் கருக்குள்ளது அந்த வார்த்தை பட்டயம் போன்றது. அது மாத்திரமில்லை, அது உனை கணுக்களையே ஊடுருவி செல்கிறது. வார்த்தை வெறுமனை திரும்பாத, அது விளைய செய்து பலனை கொடுக்கிற வார்த்தை. அப்ப அந்த வார்த்தை, அப்ப வெறுமனை திரும்பாத வார்த்தையை நாங்கள் பிடித்துக் கொள்வோமா? இருந்த நானும் நீங்களும் அந்த வார்த்தையால் மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, என்னுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையை நான் பிள்ளை நீங்க வாசிக்கலாம். அப்படியாக ஜெயித்தார், ஜெயித்தார் வார்த்தை. அந்த வார்த்தை எடுத்து போடாத படிக்கு, அந்த பறவை என்ற இராணுவம் வந்து மோதாத படிக்கு. அங்கே அதே அதே உபமையை நீங்க லூக்கா சுவிசேஷம் 7 அதிகாரத்துல நீங்க வாசிக்கலாம். அப்ப சோரி 8 எட்டாம் லூக்காயின் புஸ்தகம் 8 அதிகாரத்தை நீங்க வாசிக்கலாம். அந்த சில விதைகள் அங்கே என்ன செய்ய வழியருகே விழுந்தது, அந்த பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது, பட்சித்து போட்டது. அப்ப எங்கே விழுந்ததா சரியா விதை என்ன செய்யல, வெளியில நிலத்துல. அப்ப வழியருகே விழுந்து விட்டார், போக்கும் வருத்தம் செய்யற இடத்துல விழுந்து விட்டார். அப்ப அந்த இராணுவம் பார்க்குது, இதுதான் இந்த உள்ளத்தை நான் எப்படியாக என்ன செய்து விடுவேன், விதைக்கப்பட்ட அந்த வார்த்தையை நான் தூக்கி விடுவேன் என்று சொல்லி அந்த பறவை போல அந்த இராணுவம் என்ன செய்து அதை தூக்கி எடுத்து போடும், அதை நினைத்திருக்க விடுவேன். அப்ப இன்றைக்கு நாங்கள் தியானிக்க வேண்டும், எங்களுடைய இந்த வார்த்தையை கேட்கிற நானும் நீங்கள் இப்படிப்பட்ட அனுப்பியமாக இருக்கின்றோம். கிட்டப்பட்ட உள்ளத்தோடு இந்த வார்த்தையை நாங்கள் கேட்டுக்கொண்டோம், இப்படியான சூழ்நிலையில நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கோம். முழு இதயத்தோடு, முழு ஆத்மாடு, முழு பலத்தோடு அவருக்கு உண்மையாய் நாங்கள் கேட்கின்றோமா? இல்லை, ஏதோ கேட்கிறோம், ஏதோ போகுது, ஏதோ பார்க்கிறோம். இந்த நேரத்தை நாங்கள் என்ன செய்யறோம், பயன்படுத்துவோமா? இல்லை, ஏதோ ஒன்றில் நாங்கள் இணைந்து ஏதோ நாளைக்கு நேரத்தை கழிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு அலட்சிய போக்கில் அற்பமா என்னை அசட்டை பண்ணி கொண்டு நான் கேட்கின்றோம்னு சொன்னால், நிச்சயமாக அந்த இராணுவ வீரன் என்ன செய்வான், வார்த்தையை உங்களிடம் என்று பார்த்துக்கொள்ள. அடுத்த இராணுவத்தை நாங்கள் பார்க்க போறோம் என்று சொன்னால், கள்ளைகளை விதைக்கிறான், கள்ளைகளை விதைக்கிற இராணுவம். இந்த கள்ளைகளை விதைக்கிற இராணுவம் எப்படிப்பட்டவன்னு சொன்னால், நிச்சயமாகவே பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே என்ன செய்யும், நாங்கள் சில வேடுகளை தூங்கி விடுகிறோம், சித்தரை கொண்டு விடுகிறோம், வெளிப்பா இருக்காம, தெளிந்த புத்தி உள்ளவராக இருக்காம. எத்தனை ஒன்று பேதுரஞ்சுகள் பார்த்தான், அவன் யாரை விழுங்காம என்று என்ன செய்யறான், வகை எடுத்து செய்கிறான். ஆனால் நாங்களும் என்ன செய்ய வேண்டும், வெளிப்பா இருக்க வேண்டும், தெளிந்த புத்தி உள்ளவராக இருக்க வேண்டும். இந்த சோதனை ஜெயிக்க வார்த்தை எங்களுக்குள்ளே என்ன செய்ய வேண்டும், வேறு ஒன்று. அப்ப நிலைச்சிருக்கும் போது அந்த வார்த்தை எமக்குள்ளே விசுவாசத்தினர் அறிக்க பண்ணி ஜெயம் எடுத்து எடுத்து வாழும் பொழுதுதான் உள்ள வாழ்க்கையை வாழ முடியும். அது நல்லத்தில் வாழ்கிற வாழ்க்கையா இருக்க முடியும், அது நல்ல நீளம் 30, 60, 100 மாதிரி பன்னன் கொடுக்கிற வாழ்க்கையாக அது மாறி, நாங்கள் பட்டணத்துக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டவர், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டவர். நானும் நீங்களும் இந்த ஆசீர்வாதமான வாழ்க்கைக்குள்ள நடந்து எங்கள் ஆசீர்வாதமான வாழ்க்கையை மற்றவர்களுக்கு சுவிசேஷமாக மாறும் பிரியமானது. இங்கே பாத்தீங்கன்னு சொன்னா, கள்ளைகளை விதைக்கிறானோ அதுக்கு நான் எடுத்துக்கொண்டு ஆதாரப்பூர்வ வார்த்தை பாருங்கள், மத்தியில் சுவிசேஷம் அதே 13 அதிகாரத்திலே அங்கே வீட்டு எஜமானை குறித்து அங்க பாத்தீங்கன்னா, அந்த விதைகளை விதைக்கின்றார். அங்கே விதை விதைத்ததும் அங்கே எப்படியாக முளைதான், கள்ளைகள் முளைக்க அங்கே என்ன செய்யறான் பாருங்க, விதை விதைக்கிறார். என்ன செய்யறேன் நித்திரிஞ்சு பாருங்க, இந்த வசனத்தை வாசிக்கின்றேன். 25 மத்தேயு சுவிசேஷம் 13 அதிகாரம் 25 வாசிக்கின்றேன். மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள்ள கள்ளைகளை விதைத்து போட்டு போனான், பயிரானது வளர்ந்து கதிர்விட்ட போது கள்ளைகளும் காணப்பட்டது. வீட்டுஜமானுடைய வேலைக்காரவிடத்துல வந்து, ஆண்டவனே, நீ நல்லத்துல நல்ல விதை விதைத்தீர் அல்லவா, இங்கே அதில் கள்ளைகள் எப்படி உண்டானது? சபைகள்ல நாங்கள் அங்கே தேவ வசனம் விதைக்கப்படுகிறது, அங்கே ஊழியக்காரனுக்கு தேவனுக்கு என்ன செய்யற, தேவன் விசாரிக்கும் பொழுது நாங்கள் நல்ல வார்த்தைகள் விசாரித்தோமா, நாங்கள் சபை பிள்ளைகளுக்குள்ளே கள்ளைகள் எப்படி, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் எப்படி முளைச்சோம், ஏன் முளைக்க பண்ணினான், ஏன் முளைச்சதுன்னு சொன்னான், வார்த்தையில நாங்கள் விழிப்பா இல்லை, தெளிந்த புத்தர் விசுவாசம் இல்லாம கேட்டோம். இன்னும் தானோட்டு 1000 ஒரு வார்த்தையாக நாங்கள் கேட்டோம், உலக வார்த்தையா பார்த்து விட்டோம், உலக செய்தியாக கேட்டோம். இல்லை பிரியம், இந்த நாடு பல்தர கலாச்சாரம் உடைய நாடு, பல்தரப்பட்ட ஜனங்கள் பல்மொழி பேசுகிற நாடு, எந்த மொழி வந்தாலும் தேவனுடைய வார்த்தையின் ஒளி கேட்கின்ற செவிகளாக நாங்கள் மாறணும். அவருடைய சத்தம் கேட்க சித்தம் செய்ய நானும் நீங்களும் தங்களை அர்ப்பணித்தவர்களாய் இந்த வார்த்தையை உண்மையாய் கேட்டு இதய பழைய எழுதி உங்கள் செவிகள் இந்த செவிகளிலும் அது ஒழிக்க வேண்டும், ஜொலிக்க வேண்டும். இந்த பரிசுத்த அலங்காரம் வெளிப்படவே ஆம்பியமான அதை தாங்கி பாருங்க எப்படி வந்தது. ஏன் அப்ப என்ன நடந்தது? ஒருவேளை முள்ளுள்ள இடங்கள்ல விதைக்கப்படும் முள்ளுள்ள நிலங்களா மாறி இருக்கலாம். கேட்கிற நேரத்துல கற்பாறையில் விழுது நிலங்களா இருந்திருக்கலாம் சபைகளில. உலக கலக உலக கவலை உலக மயக்கங்கள் உலக காரியங்களோடு இருந்திருக்கலாம் சபைகளுக்குள்ள வார்த்தையை கொடுக்கும் வேலைகளில். அப்ப எப்படியான வார்த்தை கேட்கப்படுகிறது? உலக கவலைகளோடு உலக மயக்கங்களோடு உலக பாவைத்திகளோடு அங்கே வார்த்தையை கேட்கும். இதனால என்ன செய்யல? பிள்ளைகள் தான் முடக்கிட்டு சபையில் அதை அந்த இராணுவம் ஏன் விதைத்தது? தெளிந்த புத்தியுள்ள நித்திரை மயக்கத்தோடு நித்திரை வேலையில வந்தது விதைத்தவர். இப்ப நாங்க வார்த்தையில தூங்கி விட்டோம். அத்தையை வார்த்தையாய் கேட்க மறந்து விடும் ஜீவனுள்ள வார்த்தையெல்லாம் அவியானவர் தந்த வார்த்தையெல்லாம் வாக்குகள் அடங்கிய வார்த்தையெல்லாம் ஒருமனை திரும்பாத வார்த்தைகள் அல்லவா, என்னை உயிர்ப்பிக்கிற வார்த்தை அல்லவா என்று நாங்கள் கேட்க மறந்து விட்டோம். இன்னைக்கு ஆவியான என்னை உங்களை தட்டி எழுப்புறார். பிள்ளைகளை விதைக்கும் நானும் பிள்ளைகளை விதைக்காதபடி தெளிந்த புத்தி உள்ளவர்கள் விழிப்பா இருந்து நாங்கள் நெருங்கி தரும் சலாக்கியத்தை பெற்றுக்கொள்ள கிருபைய நாடும் பலத்தின் நாடும். ஆம்பியம் அடுத்ததாக இன்னொரு இராணுவத்தை பார்க்க போன்றோம். அந்த இராணுவம் எப்படிப்பட்டதுன்னு சொன்னால் நிர்வாணப்படுத்தின கண்களுடைய இராணுவம் நிர்வாணப்படுத்தி பார்க்கின்றான். இப்படி நிர்வாணம் என்று சொன்னால் அங்கே ஆதரவுக்கு தோட்டத்தையே கொடுத்தார் கர்த்தர். நீங்கள் தள்ளி பெரிய பூமியை நிரப்புங்கள் என்று சொன்னார். ஆனா வஞ்சகமான இராணுவம் அங்கே நுழைந்து என்ன செய்து விட்டான்? வார்த்தையை கொடுத்து கனியை பார்க்க வைத்து புசிக்க வைத்தது மட்டுமல்ல, கண்கள் என்ன செய்து இச்சிக்க வைத்து விட்டது. அது என்ன செய்து பழத்தை பறைத்து புசிக்க வைத்து அதை ஆதியா மூன்று உங்களுக்கு தெரிந்தது. அதியா மூன்றாம் அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்த்தால் அங்கே என்ன செய்கிறார்கள்? பழத்தை புசித்து என்ன செய்து சபசர்ப்பம் ஏவாளுக்கூடாக வஞ்சித்து கனியை கவர வைக்கும் பார்வையை கொடுத்து இவளை எப்படியாவது நிர்வாணமாக்கணும். ஏன் ஆசீர்வாதத்தோடு வாழ்கிற மகிமை பிரசன்னத்தோடு வாழ்கிறார்கள். அந்த பிரசன்னத்தின் ஆசீர்வாதத்தை விளக்க வேண்டும் என்று சொல்லி நிர்வாணமாக்கவே அவன் என்ன செய்கிறான்? அந்த இராணுவ வீரன் செயல்படுகிறான். செயல்பட்டு கொடுத்து என்ன செய்கிறான்? தன்னை நம்ப வைக்கிறான். பொய்யன் பொய்யை விதைக்கிறான். விதைத்தது அந்த விதை அங்கு விளையாகிறது. என்ன செய்தார்கள் அவர்கள்? நாங்கள் பழத்தை சாப்பிட்டது மட்டுமல்ல வாழ் ஆதாமுக்கும் கொடுக்கிறான். ஆதாமுக்கும் கொடுத்த உடனே அவருடைய தங்கள் பாவ கண்கள் தொடக்கப்படும். தங்கள் நிர்வாணிகள் என்று சொல்லி அறிஞ்சு தோட்டத்தில் என்ன செய்தார்களாம்? ஒளிந்து ஒளிகிற மறைகிறார். அதை ஆதியாம் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் அங்கே பத்தாம் வசனம் இப்படி சொல்றது. அதற்கு அவன் நான் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாயிருப்பதனால் பயந்து ஒளிந்து கொண்டேன் என்றாள். யார் சொன்னார்? ஆதாம் சொல்லுவார். யாருக்கு சொன்னார்? கர்த்தருக்கு சொல்லுவார். அப்ப பாருங்கள், அப்ப கர்த்தர் சொல்ற அப்பொழுது அவர் நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விட்ட விளக்கின வெளிச்சத்தின் கனியை புசித்தாயோ என்றார். அதற்கு அதாம் என்னுடனே இருக்கும்படி தேவரே அந்த ஸ்திரியானவன் அவ் விருச்சத்தின் கனியை எனக்கு கொடுத்து நான் புசித்தேன். அந்த கனியை கொடுத்தால் நான் புசித்தேன் என்றார். இங்கே ஆதாம் தெளிந்த புத்தி உள்ளவராய் இல்ல, விழிப்பாய் இல்ல. என்ன செய்து விட்டார்? கனியை பிடித்து விட்டார். நிர்வாணி அப்ப நிர்வாணப்படுத்துகிறது. ஏன் நிர்வாணப்படுது? அவனுக்கு நாங்கள் ஆசீர்வாதம் வாழ்றது அவனுக்கு விருப்பம் இல்ல. தேவனுடைய ஆசீர்வாதத்தோடு வாழ்றது அவனுக்கு விருப்பம் இல்ல. தேவனை நெருங்க நெருங்க ஆவிக்குரிய ஆசீர்வாதம் பூமிக்குரிய ஆசீர்வாதம் எங்களை சூழ்ந்திருந்தது. அவனுக்கு விருப்பம் இல்ல. அவன் எப்படி நிர்வாணப்பான்? எரிச்சல் கொண்டு, பொறாமை கொண்டு, வன்கண் கொண்டு அவன் செயல்படுகிறான். எந்த விதத்துல செயல்பட்டான்? இவர்களை நிர்வாணப்படுத்தலாம், அசிங்கப்படுத்தலாம் என்று சொல்லி, பக்கப்படுத்தலாம், தேவனை விட்டு தூரப்படுத்தலாம் என்று சொல்லி இன்றைக்கு என்ன செய்யறான்? செயல்படுகிறான் இராணுவமாய். பிரியமானார், சட்ட செஞ்சிருப்பார். அங்கே ஆதாம் நிர்வாணம் என்றது, அங்கே பயந்தார்கள், ஒழிகிறார்கள், மறைகிறார்கள். நிச்சயமாக இன்றைக்கு அநேகம் இன்றைக்கு ஆண்டவருக்கு பயந்து உலகத்தின் வாழ்க்கைக்கு ஒத்த விஷயம் போட்டு ஒழிகிறார்கள், தேவ சபைக்கு வராம தேவ சத்தத்தை கேட்காம என்ன செய்கிறார்கள், மறைகிறார்கள், உலகத்து ஓட்டத்துக்கேற்ற ஓடு பார்க்கிறார்கள். இன்னைக்கு நிர்வாணத்தை நிர்வாணமாக்குறாள், அவைக்குரிய வாழ்க்கைய அவைக்குரிய ஜீவியத்துல வளர விடாம, தேவனோட நெருங்க விடாம, அந்த பரிசுத்த உறவின் மகிமைக்குள்ள பிரவசிக்க விடாம அவன் தன்னாட்சிக்குள்ள கொண்டு வந்து என்ன செய்யறாள், நிர்வாணப்படுத்துறாள், உரிமை ஆக்குறாள். அப்ப இப்படிப்பட்ட பொல்லாத மனுஷ ஆவியினுடைய செயல்கள் அங்கே கிரிய செய்கிறது, அவர்கள் அவனுக்குள்ள புகுந்து வஞ்சனையாய் செயற்படுகிறது, வஞ்சித்தும் விடுகிறது. இப்படிப்பட்ட நிர்வாணத்தை நாங்கள் பெற்றுக் கொள்ளாதபடி, இப்படிப்பட்ட இராணுவம் நமக்குள்ள செயல்படாதபடி நாங்கள் இந்த சத்தத்தை கேட்கட்டும். பொய் எனும் பொய்க்கு பிதாவானவன் சத்தத்தை கேட்கட்டோமா? இந்த தேவ சத்தத்தை கேட்டு தேவ சித்தம் செய்ய எங்கள் செவிகளை நாங்கள் திறக்கின்றோமா? ஆதாம் ஏவாள் தோட்டத்துக்கு வெளியே போனார்கள், தேவனுக்கு கீழ்ப்படியாமையினால வெளியே போனோம். நாம் ஏவாளுக்கு வெளியிட போகிறோம். நிச்சயமாக தேவனோடு உறவில நாங்கள் நிலைத்திருந்தால் தோட்டத்துக்குள்ளே நிற்கின்றோம், தோட்டத்துக்கு வெளியே நிற்கின்றோம் என்று இருப்பமாயிருந்தால் நிச்சயமாக எங்களை நிர்வாணப்படுத்தி விட்டார் என்றதுல சந்தேகமில்லை. பிரியமானவர்கள், இராணுவம் நமக்குள்ளே கிரிய செய்கிறதா? அந்த பொல்லாத எதிரி நமக்குள்ளே நுழைய நாம் எந்த வாசலை திறந்து கொடுத்து விட்டோம்? சவியின் வாசலை திறந்து கொடுத்து விட்டோமா? சிந்தையின் வாசலை திறந்து விட்டோம்? எங்கள் நினைவின் வாசலை திறந்து விட்டோம்? எங்கள் கண்கள் இச்சையின் வாசலை திறந்து விட்டோமா? இல்லை, சுவைக்கக்கூடிய நாவின் வாசலை திறந்து கொடுத்து விட்டோமா? பிரியமானவர்களே, மாம்ச இச்ச கண்கள் இச்ச ஜீவனத்தின் பெருமையை கல்வாறு சிலுவையில தேவன் ஆணி கட்டித்து விட்டார், சிலுவை செய்து விட்டார், சாத்தானை காலுக்குள்ள மிதித்து விட்டார். நீ என் பிள்ளை என் தொட்ட முடியாது, உனக்கு அதிகாரம் இல்லை, நான் அதிகாரத்தை என் பிள்ளையில கொடுத்து விட்டேன். அதைத்தான் முதல் ஆரம்பத்தில் சொன்னேன், லூக்கா 10:19, சர்ப்பங்களின் தேள்களை மிதிக்கவும் சத்துருவி சகல வல்லமையை மேற்கொள்ளவும் எங்களுக்கு அதிகாரம் கொடுத்து விட்டார். அந்த அதிகாரத்தை பெற்ற நாங்கள் இப்படிப்பட்ட இராணுவ சூழ்ச்சிகளின் தந்திரங்களை முறியடித்து ஜெயிக்க வேண்டும். அம்பிரியமான அதுக்காகத்தான் நம்மை தேவன் வார்த்தையோடு நினைத்திருக்கிறது. அந்த வார்த்தையை எங்களுக்குள்ளே இருந்து எடுத்து போடாத படிக்கு நாங்கள் சபைக்குள்ள இருக்கிறோமா? இல்லை, இருக்கின்றோமா? உண்மையாய் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற சாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற சாவருக்கும் கத்தர் சமீபமாயிருக்கிற அந்த வார்த்தை எழுதியிருக்க சங்கீத கண்ணூட்டி 54 அப்படியா? உண்மையாய் நாங்கள் சபை கொடுக்க அந்த வார்த்தை எங்களுக்குள்ளே வேறு அது நல்ல கனிகளை கொடுக்கும். இராணுவத்துக்கு உள்ளே எந்த அதிகாரம் இல்லை, எந்த இடமும் இல்லை. அவருடைய பொய்யான வார்த்தையும் பொய்யான சூழ்ச்சிகளும் கள்ளைகளும் நமக்குள்ள நுழைவதும் விதைப்பதும் இல்லை. அவன் எடுத்து போட அவனுக்கு அதிகாரம் இல்லை. நாவியல் மகாமை நாவியல் வெண்கள் நாவியல் வஞ்சனை நாவியல் இயேசுவின் நாமத்தினால கட்டிந்து கட்டி நிர்மூலப்படுத்தும். அவருடைய ரத்தத்தை தெளித்து அள்ளிக்கிறோம். இப்படிப்பட்ட பொல்லாத ஆவிகளை இயேசுவின் நாமத்தை சிப்போ என்று துரத்துறோம் என்று சொல்லி வார்த்தை வல்லமையை பயன்படுத்தி ஜெயித்து வளர்ந்தார். உங்களோடு பேசுகிறார் பிரியமானவர். மீதியான இராணுவங்களை மீதியான பகுதிகளை நாங்கள் சிந்திப்போம், தியானிப்போம். நேரங்கள் குறைவாக இருக்கிறதுனால எத்தனை கொடுத்த இந்த வார்த்தைக்கு நம்மை அர்ப்பணிப்போம். நிச்சயமாக இன்றைக்கு யுத்தங்கள் மத்திய கிழக்கு நாடுகள் வழியில் நடக்கின்றது. அப்படிப்பட்ட யுத்தங்கள் அது பண ஆசை பதவி ஆசை பெருமையின் ஆவினால் பாவி உள்ளங்களை அழிக்க நினைக்கிற அந்த சத்துருடைய வல்லமையை முறியடிக்கும் ஜெபத்துல ஜெயிப்போம். முழங்கால் செய்யும் பல யுத்தங்களை வல்லமை வாசி அறிக்க பண்ணி ஒருமனப்பட்டவர் தேசத்துக்கு அத்துறப்பின் வாசம் என்று ஜெயிப்போம். யுத்தங்களும் கடைசி காலமாக இருக்கிறபடி அவருடைய அடையாளங்களில் ஒன்றாக இருக்கப்படினால் அவருடைய இரக்கத்துக்காக நாங்கள் கெஞ்சி கெட்ட வார்த்தைக்கு இந்த இராணுவங்கள் நம்மை தாக்காத படிச்சு கத்தர் எங்களுக்கு ரத்த கோட்டைக்கு வைத்துக் கொண்டு எதிரை நுழையாமல் பாதுகாக்கவும், தீங்கு நாளை தம்முடைய கூடார முறையில் ஒழித்து மறைத்து வைத்து கண்மலை மேல உயர்த்தவும் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? ஜெபிப்போம். சோஸ்ரோமான் நன்றிகான். எங்களோடு பேசின இந்த நல்ல வார்த்தைகளுக்காக உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். தகப்பனே, வெப்ப கண்ணீருக்கப்பட்டாலும் நாங்கள் ஒடுங்கி போவதும் இல்லை, மடிந்து போவதும் இல்லை. ஏனென்று சொன்னால் நீங்க எங்களுக்குள்ளே இருக்கீங்க, எனக்குள்ளே இருக்கிற உலகத்துல இருக்குன்னு கண்ணீர் பெரியவர். நம்முடைய விசுவாசம் உலகத்தை ஜெயிக்க ஜெயம் வார்த்தை போ. நீங்கப்பா வாழ்க்கை தந்தவர், நீங்கப்பா அழைச்சவர், நீங்கப்பா உங்களுடைய அழைச்ச அழைப்புக்கு உண்மையாய் ஓட, உண்மையாய் நாங்கள் ஊழியம் செய்ய, உண்மையாய் வாழ, உமக்காய் நாங்கள் வாழ நீங்க தெரிந்து கொண்டீங்கப்பா உலகத்தில் இருந்து. அந்த தெரிந்து கொள்ளுதலுக்காய் கொடுத்த வார்த்தைக்கு நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. இந்த வார்த்தை சத்துருவானோ அப்பா, திருடாதவருக்கு அந்த பிசாசன ராணுவத்தை நாங்கள் முறியடித்து ஜெயித்து ஜெயமட்டு ரத்த கோட்டைகள் வச்சுக்கொண்டு திரு நுழையாம நீங்க பாதுகாத்து மதில்கள் போட்டிருக்கீங்களே. ஜோபு ஜோபுக்குண்டான எல்லாம் சுற்று மேலே அடைத்தது, எங்களை சுற்று நீங்க மேலே அடைத்து பாதுகாத்து திருவைக்காக நன்றி அப்பா. நாங்கள் விழுந்து விடாத புத்திரா வெளிப்பாய் அப்பா. நாங்கள் இந்த சத்ருவனுடைய வார்த்தையினால முறியடித்து ஜெயித்து நிக்க அப்பா. நான் ஜெயித்தேன்னு சொன்னீங்களேப்பா, அந்த ஜெயத்தின் தகப்பன் பிள்ளைகள் நாங்கப்பா. எல்லா சூழலையும் ஜெயித்து நிக்க, ஜபித்து நிக்க, உள்ளிப்பா இருக்க கிருபத்தை கிரியத்தைங்க பலனித்தாங்க வல்லமைத்தாங்க சத்துவத்தை தாங்க நல்ல கருத்துக்களை தாழ்த்து நாம மயனப்படட்ட அப்பா. கேட்ட அடியாள் பையா கேட்டுக்கணும், ஒவ்வொருத்தரையும் தரத்தில் ஒப்புவிக்கணும் அடிமையத்தை இன்னும் பயன்படுத்தி உடைய ஆசிரியர் குடும்பத்தில் ஆசிரியர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிரியர் வெள்ளிப்பா இருக்கிறது நல்ல கருத்துக்கள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து விஜய் அநேரங்களை பொறுப்படும் வழியெழுத்தும் ஆசீர்வதி வார்த்தையும் வெளிச்சத்தை ஆசிரியர் தாருமாள் எல்லா இணைப்பும் சரியான முறை இணைந்து தாருமாள் நல்ல கருத்துக்கள் கொடுக்கும் ஜபங்கற்களும் ஜபத்தைக்களும் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நான் ஒன்றை மகிமைப்படுவதாக நாங்கள் இணைந்திருப்பது வார்த்தையின் வெளிச்சத்தோடு. இதனாலும் வார்த்தையின் வெளிச்சம் உங்களோடு பேசி இருக்கும், நிச்சயமாக உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். என் அடியாளுக்கு ஆசீர்வாதமாக இருந்தது. இந்த வார்த்தையில மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள், அவர்களும் சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக்கொள்ளட்டும், வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ளட்டும், வெளிப்பாடுகள் ஆவியான அவர்களுக்குள்ளே வெளிப்படுத்தட்டும். இதுவே நமக்கு விழுந்த கடமையாயிருக்கிறது. ஆமேன். சுவிசேஷ பாரமங்களை நெருக்கி ஏவுறது நாள் இந்த சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கும் அறிவிப்போம், இந்த இராணுவங்களை முறியடிப்போம் தேவ வல்லமையினால் வார்த்தையினால். ஆமேன். சரியா, டொரண்டோ நேரம் 8:59. நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்தோடு இணைந்திருக்கிறோம். நித்திய வெளிச்சத்தில் வார்த்தையின் வெளிச்சம் வெளிச்சத்தை கொடுக்கிறவர் நித்திய சூரியனா இயேசு கிறிஸ்து. இதனாலும் அடுத்ததாக நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்தோடு இணைய போறோம். எங்களோடு பாஸ்டர்கள் இணைப்பில் இருக்கிறார்கள். இணைப்பில் இருக்கும் ஊழியக்காரர் அழைப்பு கொண்டு வந்து நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்தை காண்போம். பாஸ்டர்
1: மனதில கடினம் இருக்க கூடாது. இருதயத்தில தேவனுக்கு பிரியமான இருதயமாக எங்களை வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு ஜபத்துடன் ஆரம்பிப்போம். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, என்னுடைய இருதயம் உமக்கு பிரியமான இருதயமாக, தாவீதினுடைய இருதயம் உமக்கு பிரியமாக இருந்தது போல, இந்த கடைசி காலத்துல வாழுகிற எங்கள் ஒவ்வொருவருடைய இருதயமும் உமக்கு ஏற்ற இருதயமாக, உம்மை போன்ற இருதயமாக எங்களுடைய இருதயங்களை மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன். ஆவியானவர் எங்களுடைய எங்களை உம்முடைய ஆவியினால பரிசுத்த ஆவியினால நிரப்பி, இது அதிகமாக நிரப்பி, உம்முடைய இருதயம் உமக்கேற்ற இருதயமாக மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய இருதயத்திலேயும் ஒரு உணர்வை கொடுக்கும்படியாக, இருதயம் கடினப்படாதபடி, மனங்கள் உமக்கு பிரியமில்லாமல் மன தோற்றுகள் வராதபடி, வார்த்தையினால நாங்கள் ஒவ்வொரு தோற்றையும் மேற்கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வீராக. துதி கன மகிமை ஒன்றான மெய்த்தூவனாய் உமக்கே செலுத்தி ஆண்டவரின் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன். நாங்கள் ரோமர் 2:5 உன் மன கடினத்திற்கும் குணப்படாத இருதயத்திற்கு ஏற்றபடி தேவனுடைய நீதியுள்ள தீர்ப்பு வெளிப்படும், கோபாக்கினை நாளிலே உனக்காக கோபாக்கினியை குவித்துக் கொள்ளுகிறாயே. நாங்கள் அந்த ஒன்றான மெய்த்தேவனை தேவனையும் இயேசு கிறிஸ்துவையும் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த வேதாகமத்தை கற்றுக்கொள்ள வேண்டும், பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக் கொள்ள வேண்டும். துன்மார்க்கத்தில வாழும் பொழுது தொடர்ந்து தேவனுக்கு அந்த மெய்யான ஒன்றான மெய்தேவனுக்கு பிரியம் இல்லாம வாழும் பொழுது தேவன் ஒரு நீதி உள்ள தீர்ப்பை தான் எங்களுடைய தேவன் தருகிறான். பாருங்கள், அது நீதியாக இருக்கும். நீங்கள் மனம் திரும்பாத பட்சத்தில் பாருங்கள், இயேசு சிலுவையில் இருந்த பொழுது ரெண்டு திருடர்களும் சிலுவையில் அறையப்பட்டார்கள். ஒரு திருடனுடைய இருதயம் மன கடினமாக காணப்பட்டது, அவருடைய இருதயம் கடினமாக காணப்பட்டது. பாருங்கள், மற்ற திருடன் மனம் திரும்பினார். இயேசு ஒரு குற்றமும் கூட செய்யாமல் இந்த வேதனையை அனுபவிக்கிறார்கள் உண்மையை அவன் உணர்ந்து இயேசு இயேசு இடத்துல பேசுகிறான், அந்த மற்ற திருடனிடத்துல பேசுகிறான். பாருங்கள், இவர் ஒரு குற்றம் கூட செய்யவில்லை, நன்மை மட்டும் செய்தவர் என்று சிறையில் அடைக்கப்பட்டார். என்னை என்னுடைய இதை மன்னிக்கும்படியாக அவன் கேட்டதன் நிமித்தம் அவருடைய இருதயம் உடனடியாக மாறுகிறது. பாருங்கள், இதுதான் மனம் திரும்பல். இருதயத்தை மாற்றி கொள்ள வேண்டும், பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். இருதயம் கடினமாக எங்களுடைய இருதயங்களை வைத்துக் கொள்ளக் கூடாது. பாருங்கள், துன்மார்க்கத்துல தொடர்ந்து வாழ்வீர்களாக இருந்தால் உங்களுடைய இருதயம் கடினப்படும். கடினப்பட்டால் தேவனும் அந்த கடினத்தை இன்னும் கடினமாக்கி விட்டுருவார். விடும் பொழுது அது அழிவுக்கு அழிவுக்கு முன்பாக அகந்தை பல படித்தான் தேவனுடைய தண்டனையை பெற்றுக் கொள்கிறார். பாருங்கள், பார்வோனை பார்க்கும் பொழுது அவன் இஸ்ரவேல் ஜனங்களை போகப்படாது தடுத்தான். பாருங்கள், அவன் எவ்வளவு எவ்வளவு கடின இறுதியமாக அந்த மக்களை தடுத்ததன் நிமித்தம் அவனுடைய இறுதியத்தை இன்னும் கடினப்படுத்தினார். பாருங்கள், இப்படியா கடினப்படுத்தி அவனுடைய சேனைகள் எல்லாவற்றையும் அந்த செங்கடலில மூழ்கடித்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எங்களுடைய இருதயம் இயேசு இயேசு பரிசுத்த இயேசு ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருடைய இருதயமும் கடினப்படாமல் நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். துன்மார்க்கத்தில வாழுகிறவர்கள் பாருங்கள், ஒரு நாள் துன்மார்க்கக்குரிய தண்டனையை உடனடியாக கொடுப்பதில்லை. அதற்கு ஒரு நாள் வைத்திருக்கிறார், எல்லாவற்றிற்கு தண்டிக்கிற நாள், கோபாக்கினை நாள். அந்த நாளில அவர் ஒரு நீதியான தீர்ப்பு கொடுக்கிற தேவன் தான் எங்களுடைய தேவனாக இருக்கிறார். நாங்கள் பார்க்கும் பொழுது வேதாகமத்தில யோபு சொல்லும் பொழுது, நான் துன்மார்க்கனாயிருந்தால் எனக்கு ஐயோ, நான் நீதிமானாயிருந்தாலும் என் தலையை நான் எடுக்க மாட்டேன், அவமானத்தால் நிரப்பப்பட்டேன், நீர் என் சிறுமையை பார்த்தருளும், அது அதிகரிக்கிறது. பாருங்கள், இப்படியாக அவனோடு அவன் துன்மார்க்கம் செய்யாமல் வாழ்ந்தாலும் அவனோட சோதனையில அவன் கஷ்டப்படுவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. யோபு 18:5 துன்மார்க்கனுடைய விளக்கு அணைந்து போம், அவன் அடுப்பின் நெருப்பும் அவிந்து போம். பாருங்கள், நீதிமானை தேவன் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். துன்மார்க்கத்தில தொடர்ந்து வாழும் பொழுது தேவனுக்கு பிரியமில்லாத வாழும் பொழுது பாருங்கள், அவர்கள் மனம் திரும்பி விட வேண்டும் என்று தேவன் விரும்புகிற தேவனாக இருக்கிறார். தொடர்ந்து நாங்கள் தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்ந்தால் பாருங்கள், தேவன் ஒரு நாள் தண்டனையை, துன்மார்க்கருக்குரிய தண்டனையை ஒரு நாள் அவர் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அது நீதி உள்ள தீர்ப்பாக இருக்கிறது. இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும். இரட்சகர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் ஒரே ஒரு இரட்சகர். அப்போஸ்தலர் 4:12 ரட்சிக்கப்படுவதற்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு நாமம் இயேசு கிறிஸ்துவுடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கொடுக்கப்படவில்லை. நாங்கள் துன்மார்க்க நாங்கள் ரட்சிக்கப்படாததற்கு முன்பாக நாங்கள் பாவத்தில பிறக்கிறோம். தீமை ஒரு பாவ உணர்வோடு தான் நாங்கள் பிறக்கிறோம். பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளும் பொழுது எங்களுடைய இருதயம் மாறுகின்றது. இருதயம் மாறுகின்றது. எங்களுடைய மனமும் மாறுகின்றது. தேவனுக்கு பிரியம் இல்லாத காரியங்களை நாங்கள் எதிர்த்து நிற்கிற மனதில்தான் ஒரு தோட்ஸ் வருகிறது, பாவம் செய்கிற தோட்ஸ் வரும். அந்த தோட்ஸை நீங்கள் இடம் கொடுக்கும் பொழுது பாருங்க, அது பிசாசனுடைய தோட்ஸாக வருகிறது. பாருங்க, யோவான் 10:10 திருடன் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அவை பரிபூரணப்படவும் வந்தேன். பாருங்க, இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஒரு நித்திய வாழ்வை தருகிற தெய்வமாக இருக்கிறார், உயிர் உயிர் தழ செய்கிற தேவனாக இருக்கிறார். இந்த உலகத்தில நாங்கள் இயேசுக்குள்ள மறிக்க வேண்டும், இயேசுக்கு பிரியமாக வாழ வேண்டும், நற்கிரிகைகளை செய்து வாழ வேண்டும். வாழும் பொழுது அவர் எங்களை அவருடைய ராஜ்யத்துல சேர்க்கிற தேவனாக இருக்கிறார். அவர்கள் இருதயத்தை நாங்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமாக, எங்களுடைய தேவனுடைய கட்டளைகளுக்கு பிரியமாக நாங்கள் வாழ வேண்டும். இயேசு உங்களுடைய இருதயத்துக்குள்ள வரும் பொழுது உங்களுடைய இருதயம் மாறுகின்றது. அவர்கள் இப்படித்தான் மாறுகின்றது. பாருங்கள், சகேகி என்ற நாங்கள் மனிதனை பார்க்கும் பொழுது இயேசு எப்படிப்பட்டவரோ என்று சொல்லி ஒரு கட்டாத்தி மரத்தில ஏறி இயேசுவை பார்ப்பதற்காக அவன் முன்னாக ஓடி போய் அந்த மரத்தில ஏறி இருக்கிறான். பாருங்கள், இயேசு அந்த இடத்துல வரும் பொழுது இயேசு அழைக்கிறான், சகேகியே இறங்கி வா, இன்றைக்கு உன் வீட்டில் தான் தங்க வேண்டும். இயேசு ராஜா ஒரு வீட்டுக்கு வருவாராக இருந்தால் அந்த வீடு ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வீடு. இந்த உலகத்தை ஒரு ராஜாவே எங்களுடைய வீடுகளுக்கு வரும் பொழுது நாங்கள் எவ்வளவு ஆயத்தப்படுத்துகிறோம், அது அதிலும் மேலான ஆயத்தம் தான் எங்களுடைய பரலோக ராஜா இயேசு ராஜா வரப்போகிறார். நாங்கள் அதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். பாருங்கள், அவருடைய வீடுகளை ஆயத்தப்படுத்துவார்கள். பாருங்கள், இந்த டொனால்ட் ட்ரம்ப் இந்தியாவுக்கு வரும் பொழுது அந்த ரோட்டுகளை எல்லாம் அவர்கள் திருத்தினார்கள். அந்த மதில்கள்ல இந்த வறுமைகள் தெரியாதபடி சில இடங்களை அவர்கள் மூடி செய்தார்கள். பாருங்கள், ஒரு அமெரிக்க ராஜா இந்தியாவுக்கு வரும் பொழுது அந்த தேசம் ஒரு வறுமையான தேசமாக இருந்தாலும் மக்கள் வறுமையில வாழ்ந்தாலும் அந்த தேசத்தை தெரியாதபடி அவர்கள் ஆயத்தப்படுத்தினார்கள். பொற்படியாக ஒரு ராஜா எங்களுடைய வீட்டுக்குள்ள வரும் பொழுது இன்றைக்கு இயேசு ராஜா எங்களுடைய வீட்டுக்குள்ள நீங்கள் அழைக்க வேண்டும் ஒவ்வொருவரும். பாருங்கள், இயேசு மரித்து உயிர்த்தெழுந்து அந்த இம்மா சீடர்களோடு பேசிக்கொண்டு போகும் பொழுது அவர்கள் வருந்தி அழைத்தார்கள், எங்களோடு தங்கீரும் எங்களோடு வாரும். இப்படியாக வருந்தி அழைக்கும் பொழுதுதான் இயேசு உங்களுடைய வீட்டுக்குள்ள வருவார், இல்லாவிட்டால் அவர் அப்புறம் போய் விடுவார். பாருங்கள், நீங்கள் சிலரை நீங்கள் அன்பாக அழைக்க வேண்டும், கட்டாயம் நீங்கள் எங்களோட வீட்டுக்கு வர வேண்டும், உணவு அருந்த வேண்டும், அது எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம். இப்படித்தான் இயேசுவை நீங்கள் வருந்தி அழைக்க வேண்டும். இந்த உலகத்து மனிதர்களையே நீங்கள் வருந்தி அழைத்து ஆசீர்வதிப்பது போல இன்றைக்கு நீங்கள் இயேசுவை எங்களுடைய வீட்டுக்கு நீர் வர வேண்டும், நீர் எங்களுடைய இருதயத்துல தங்கி இருக்க வேண்டும், என்னை மாற்ற வேண்டும், என்னுடைய பாவத்தை கழுவி விட வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் தான் இன்றைக்கும் உயிருள்ள இரத்தமாக, பாவங்களை கழுவி விடுகிற இரத்தமாக, உங்களுடைய இருதயத்தை மாற்றுகிற இரத்தமாக. பாருங்கள், இருதயத்துலதான் எல்லா திருக்குள்ளது இருதயம். இருதயத்துலதான் பலவிதமான இருதயத்தில ஒன்றை பேசுவார்கள், உதட்டிலே ஒன்றை பேசுவார்கள். பாருங்கள், இருதயத்துல இயேசுக்கு பிரியமாக இருக்க வேண்டுமாக இருந்தால் சுத்த இருதயம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இருதயத்தில சுத்தமா வைத்துக் கொண்டு நீங்கள் உள்ளத இருதயத்திலே இருக்கிற வார்த்தையை பேச வேண்டும். வேதாகம வார்த்தைகளை நீங்கள் இருதயத்துல சேர்த்து வைத்தீர்களாக இருந்தால் அந்த வார்த்தைகள் உங்களுடைய வாயில வரும். இதை கேட்கிறவர்களுக்கு அந்த வார்த்தை சுகமளிக்கிற வார்த்தைகளாக, ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிற வார்த்தைகளாக, ஒரு நம்பிக்கையை கொடுக்கிற வார்த்தைகளாக அந்த இயேசுவின் வார்த்தைகளை பேசும் பொழுது அவருடைய இருதயம் கொள்ளுந்து வெட்டி எரியும். பாருங்க அந்த இம்மா சீடர்கள் இயேசுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டே போகிறார்கள். இம்மா சீடர்கள் இயேசுவை நன்கு அறிந்து இயேசு இப்படிப்பட்ட ஒரு இயேசுவை கொலை செய்தார்கள் என்று இயேசுக்கே சொல்லி கொண்டு போகிறார்கள். பாருங்கள் இப்படியாக அவர் இயேசுடைய வார்த்தைகளை அவர் கேட்ட பொழுது நீங்கள் மந்த இதயம் உள்ளவர்களாக இந்த வேதாகமத்தை நீங்கள் இன்னும் அறியாதிருக்கிறீர்களாக என்று அவர்களிடத்தில் கேட்டு பாருங்கள் அவர்களோடு பேசிக்கொண்டு போயிருக்கும் பொழுது அவருடைய இதயம் மாறுகிறது, இதயம் கொழுந்து விட்டு எரிகிறது. இப்படித்தான் இயேசுடைய வார்த்தைகளை நீங்கள் கேட்க கேட்க உங்களுடைய இதயத்திலே ஒரு ஆவி, ஒரு பரிசுத்த ஆவி, ஒரு ஃபயர் ஒன்று வர வேண்டும், உணர்வு ஒன்று வர வேண்டும். அதுதான் அந்த அந்த பரிசுத்த ஆவியானவராக அந்த வார்த்தை கூடாக பரிசுத்த ஆவியானவர் வந்து கொழுந்து விட்டு எரிகிற ஒரு உணர்வை, ஒரு சந்தோஷத்தை நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள். இதுதான் சகேயுவை இயேசு கிறிஸ்து அழைத்த பொழுது அவனுடைய இருதயம் கடினமாக இருந்தது. ஆனால் இயேசு அழைத்த பின்பு அந்த கணமே அவனுடைய இருதயம் மாறுகிறதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. லூக்கா 19:8 சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன், நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாளத்தனியாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான். இதுதான் ஒருவனுடைய இறுதியம் மாற்றப்படுகிறது. நீங்கள் இயேசுவை அழைக்க வேண்டும். இயேசுவே, என்னிடத்துல எனக்குள்ள தங்கியிடும், உம்முடைய பரிசுத்த ஆவியானவராக எனக்குள்ள தங்கியிடும் என்று நீங்கள் அவரை பரிந்து அழைக்கும் பொழுது அவர் உங்களுடைய இதயத்துக்குள்ள வந்து தங்கி இருப்பார். பாருங்கள் அவரை விட்டு விடக்கூடாது. பாவ மன்னிப்பை கேட்டு அவரிடத்துல அவர் உங்களுடைய இதயத்தையும் மாற்றி கொள்ள வேண்டும், பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ள வேண்டும். பாருங்கள் நாங்கள் கடைசி காலத்துல வாழுகிறோம். மனிதர்கள் இந்த காலங்களில அன்பு இல்லாதவர்களாக பாருங்க. 9 பார்க்கும் பொழுது 2 தீமோத்தேயு 3:1 இருந்து பார்க்கும் பொழுது மனுஷர்கள் தற்பிரியராக வாழுகிறார்கள். இந்த உலகத்தில அநேகமான மனிதர்கள் பணப்பிரியராக, வீம்புக்காரராக, அகந்த உள்ளவர்களாக, தூசிக்கிறவர்களாக, தாய் தகப்பன் மாறிக்கு கீழ்ப்படியாதவர்களாக, நன்றி அறியாதவர்களாயும், பரிசுத்தம் இல்லாதவர்களாயும். பாருங்கள் இப்படித்தான் இந்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டபடி இன்றைக்கு பல எல்லா காரியங்களும் நடந்து எடுகிறதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பொறாமை உள்ளவர்களாக, அன்பு தணிந்து போகிற ஒரு காலத்தில நாங்கள் வாழுகிறோம். ஆனால் இயேசுவினுடைய பிள்ளைகள் இயேசுவை போல நாங்கள் வாழ வேண்டும், அவருடைய வார்த்தைப்படி வாழ வேண்டும். நாங்கள் உலகத்தை போல வாழ்வதற்காக நாங்கள் அழைக்கப்படவில்லை. இயேசுவை போல அந்த அந்த நேரத்திலே நாங்கள் நற்கிரியைகள் செய்து வாழுகிற வாழ்வை இயேசு எங்களுக்கு கற்றுத்தந்திருக்கிறார். பாருங்கள் உலக மக்கள் இப்படித்தான் வாழ்வார்கள். சுபாவ அன்பில்லாதவர்கள், இணங்காதவர்கள், அவதூறு செய்கிறவர்கள், இச்சையடக்கம் இல்லாதவர்கள், கொடுமை உள்ளவர்கள், நல்லோரை பகைக்கிறவர்கள். இன்றைக்கு இயேசுவை எப்படி அவர்கள் பகைத்தார்களோ பாருங்கள், இப்படியாக நல்லோரை பகைக்கிறவர்களாகத்தான் வாழ்வார்கள். ஆனால் இயேசு பாருங்கள், ஒரு பாவம் கூட செய்யாத இயேசு பாவம் உள்ள பாவிகளுக்காக பாவமானார், சாபம் உள்ள மக்களுக்காக அவர் சாபமானார். மனிதர்கள் பாருங்கள் இப்படித்தான் வாழ்வார்கள். துரோகிகளாக, துணிகரம் உள்ளவர்களாக, எருமாப்புள்ளவர்களாக, தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராய பாருங்கள். இன்றைக்கு பல நாடுகளில மக்கள் வெளிநாடுகளுக்கு வர விரும்புகிறார்கள். பண ஆசை, இப்படியாக பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. பண ஆசை உள்ளவர்களாக, சுகபோகத்தில வாழுகிறவர்களாக, தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாய் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. பாருங்கள் கிறிஸ்தவர்கள் என்ற வேஷத்தை தரித்திருப்பார்கள், அவனுடைய பெலனை மறுதளிப்பவர்களாக இருப்பார்கள். பாருங்கள், இதற்காகத்தான் ஆவிகளை பிரித்தறியும் வரத்தை நீங்கள் பெற்றுக் கொள்ள வேண்டும். அந்த அவர்களுடைய கனிகளை ஒரு ஒரு ஒருவரை நாங்கள் அவருடைய கனிகளை கொண்டுதான்

வார்த்தைகள் வருமாக இருந்தால் பாருங்கள், அதுல நீங்கள் இந்த ஆவிகளை பகுத்தறியும் வரத்தினால நீங்கள் கண்டுகொள்ள முடியும். ஆனால் நாங்கள் அவர்களை ஜட்ஜ் பண்ண கூடாது. ஆனால் அவர்களை அவர்களை தேவனுடைய வார்த்தைகளை கூடாக அவர்களை மனம் திரும்ப பண்ண வேண்டும். பாருங்கள், இந்த சவுலாக இருக்கும் பொழுது சவுல் கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்துகிறவனாக இருந்தான். கிறிஸ்தவர்கள் அவன் ஒரு அதிகாரியாக கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக செயற்பட்டவனாக இருந்தான். ஆனால் இயேசு இடைப்பட்ட பொழுது, இயேசு நீங்கள் இயேசு இடைப்பட்ட பொழுது இயேசு அவனை கொடுத்து அவன் இப்படியான தீப சிகரமனாக இருந்தாலும் இயேசு அவனோட இடைப்பட்ட பொழுது இயேசு அவனோடு பேசுகிறான், நீ முள்ளில் உதைக்கிறாய், அது உனக்குத்தான் கடினம். இப்படியாக முள்ளில இயேசு இயேசு ஒரு முள்ளாக நீங்கள் இயேசுவுக்கு விரோதமாக செயற்பட்டு தப்பி விடலாம் என்று நீங்கள் நான் நினைக்க கூடாது. பாருங்கள், ஒரு தண்டரை உண்டு, மனம் திரும்பி விட்டால் எங்களுடைய இயேசு மன்னிக்கிறவராக இருக்கிறார். அவருக்காக என்ன துன்மார்க்கத்தில வாழ்ந்தாலும் நீங்கள் இயேசுவை அழைத்து அவருடைய வாசித்து அந்த பரிசுத்த ஆவியை பெற்று விட்டீர்களாக இருந்தால் தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் பயன்படுத்துவார். மதங்களில நீங்கள் மதங்களின் வைராக்கியத்தில வாழக்கூடாது. இயேசுவை நீங்கள் அறிந்து மத நீங்க கிறிஸ்தவர்களுக்கு எதிராக செயற்பட்டிருக்கலாம், ஆனால் உங்களைத்தான் இயேசு இந்த கடைசி காலத்தில அழைக்கிற தேவனாக இருக்கிறார். கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக செயற்படுகிறவர்கள் உங்களிடத்தில இயேசு உங்களை அழைக்கும் பொழுது நீங்கள் அவரிடத்துல போய்விட வேண்டும். அவர் உங்களுடைய இதயத்தை மாற்றி உங்களுக்கு புதிய ஆவிய தந்து இப்படியான துன்மார்க்கத்தில வாழ்கிற இயேசுக்கு விரோதமாக செயற்படுகிற மக்களிடத்தில அவர் ஊழியம் செய்ய உங்களை அழைக்கிறார். பாருங்கள், பலர் இயேசுக்கு எதிராக செயற்படுவார்கள், அதில் மனம் திரும்பி வருகிறவர்கள், அந்த செயற்படாதவர்களே மனம் திரும்பி வராதவர்களே மனம் திரும்புவதற்கு அவர்களைத்தான் பயன்படுத்துவார். இப்படியாக சவுல் பவுலாக மாற்றப்பட்டு பல மக்கள் ரட்சிக்கப்படுவதற்கு அவன் ஓய்வெடுக்காமலோ ஒவ்வொரு நாளும் இயேசுவே கிறிஸ்து என்று எல்லாருக்கும் பிரசங்கித்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், அவன் என்ன துன்பம் வந்தாலும் அந்த துன்பத்தை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டான். பாருங்கள், துன்பப்படுத்தினவன் கிறிஸ்தவர்களை தான் அத்தனை துன்பங்களையும் இயேசு எப்படி அந்த சிலுவையில அத்தனை நோய்களையும் வருத்தங்களையும் சுமந்து கொண்டான். பாருங்கள், அத்தனை சவுக்கடி வீட்டியால் குற்றப்பட்டு அவருடைய இரத்தமாக வழிபடுகிறது. 39 சவுக்கடியால வந்த தழும்புகள், இப்படியாக முள்முடியால வந்த தழும்புகள், ஆணி வடிந்த காயத்தினால வந்த தழும்புகள். பாருங்கள், ஒரு பாவம் கூட செய்யாத இயேசு, ஒரு குற்றம் கூட செய்யாத இயேசு அத்தனையையும் நாங்கள் தான் அந்த சிலுவையில மரிக்க வேண்டியவர்கள், ஒவ்வொரு நாங்கள் தான் பாவிகள், நாங்கள் மரிக்க வேண்டிய இடத்துல இயேசு எங்களுக்காக மரித்து அவருடைய பரிசுத்த இரத்தத்தினால நாங்கள் மீட்கப்பட்டிருக்கிறோம். உலகத்துல ஒரு பொருளை நாங்க வேண்டுமாக இருந்தால் ஒன்று பணத்தை கொடுக்கலாம், வெள்ளியையும் பொன்னையும் கொடுக்கலாம். ஆனால் எங்களை ஒரு பாவிய தேவனுக்கு விரோதமாக வாழுகிற ஒரு மனிதனை மாற்றுவது அவன் இவ்விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே எங்களை வேண்டிக் கொண்டான். அவர் வெளியேறப்பட்ட இரத்தத்தை சிந்தி எங்களை மீட்டுக் கொண்டார். எங்களுடைய பாவங்கள், அக்கிரமங்கள், சாபங்கள் எல்லாவற்றையும் அவர் சிலுவையில சுமந்து கொண்டார். தேவன் இப்பொழுது எங்களை பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவுடைய பிற்கப்பட்ட உடலுக்கூடாக எங்களை பார்க்கிறார். எங்களை பரிசுத்தம் உள்ளவராக எங்களை பார்க்கிறார். நீதிமானாக பார்க்கிறார். அவர் ராஜாவின் பிள்ளையாக பார்க்கிறார். இப்படித்தான் ஒவ்வொருவரையும்

நீங்கள் இயேசுவிடத்துல வரும்பொழுது இயேசு உங்களை மாற்றுகிறவராக இருக்கிறார். நான் ஒரு பாடலை பாடி உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா, தேங்க் யூ ஜீசஸ், குளோரி ஃபை யுவர் நேம், குளோரி டு காட். ஹல்லேலூயா, தேங்க் யூ ஜீசஸ்.

சர்வ வல்லவர் நீர் நல்லவர் சர்வ வல்லவர் உம்மிருக்கத்துக்கு முடிவே இல்லை உம்

மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றிக் கொண்டு சுபத்துக்கங்களை சுமந்து கொண்டீர். மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றிக் கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டீர். ஐயா துக்கங்களை சுமந்து

ஐயாவும் மேலே விழுந்ததையா, நீர் நல்லவர் சர்வ வல்ல

0: ஜெபிக்கிறேன். ஆவியானவரே, இந்த நேரத்தில் நம்முடைய பரிசுத்த ஆவியை ஊற்றும்படியாக அடிமை ஜெபிக்கிறேன். நம் பிரியோசனமான ஊழியக்காரனாக இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். இந்த நாடுகளில் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த நேரத்தில் உங்களுடைய பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை உச்சத்திலிருந்து உள்ள கால் வரைக்கும் ஊற்றும்படியாக அவர்களுடைய இருதயத்தில, அவர்களுடைய கடினமான இருதயங்கள் தசையான இருதயங்களாக மாற்றப்பட, அவர்களுடைய ஆவி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள, அந்த பிசாசின் ஆவிகள் தீமசைகள் ஆவிகள் எல்லாம் அவருடைய இருதயங்களில இருந்து வெளியேற்றப்பட, ஆண்டவரே உம்முடைய ஆவியினால ஒவ்வொருவரையும் நிரப்பும்படியாக, அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பேனா, மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பேனா, பொல்லாதவர்களாகி இந்த உலகத்து அப்பாக்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர் இந்த நேரத்தில நன்மையான ஈவுகளையும் பரிபூர்ணமான வரங்களை கொடுத்து உம்முடைய பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை உச்சந்தலே இந்த உள்ளங்கால் வரைக்கும் ஊற்றும்படியாக ஜெபிக்கிறேன். ஆவியானவரே, ஒவ்வொருவரும் விடுபட்டு விடக்கூடாது. ஆண்டவரே, பல தேசங்களில் இருந்து உம்முடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அந்த வார்த்தை வாழ்வழிக்கிற வார்த்தைகள், பரலோகத்துக்கு சேர்க்கிற வார்த்தைகள், வானமும் பூமியும் ஒழிந்து போகும் உம்முடைய வார்த்தைகளோ ஒரு பொழுதும் ஒழிந்து போவதில்லை. அந்த குட் நியூஸை உம்முடைய பரிசுத்தாவியின் அபிஷேகத்தினால் நிரப்பி அவர்களை பரதசப்படுத்துவீராக. தீமைகள் அவருடைய வாழ்வில் இருந்து அகன்று போவதாக. கிறிஸ்தவத்துக்கு விரோதமாக செயற்படுகிற ஒவ்வொருவரையும் ஒழிந்து கொள்வீராக. இந்த கடைசி காலத்தில் வேலையாட்களோ குறைவு, ஒவ்வொரு ஊழியக்காரரையும் இழுத்து கொள்ளும், ஒவ்வொருவரையும் இழுத்து உம்முடைய ஊழியத்துல பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் நிரப்பும். உங்களுக்கு கணக்கால் அளவு போதாது, முழங்கால் அளவு போதாது. ஒவ்வொருவரையும் நீச்சல் ஆழத்தில நிரப்பி ஒரு அற்புதத்தை, அதிசயத்தை அவருடைய வாழ்வில காண, உம்மை இன்னும் நேசிக்க, இயேசு எப்பொழுது நன்மை செய்கிறவர் நன்மை செய்கிறவராக நீர் சுற்றி தெரிந்திரு, நற்கிரிகைகளை செய்கிறவராக சுற்றி தெரிந்திரு. அதே போல இந்த வார்த்தை கூடாக கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களும் நற்கிரிகைகளை பெற்றுக்கொள்ள, நன்மையான அபிஷேகத்தின் மூலமாக அவருடைய வாழ்வில நன்மைகள் கிடைக்க கிருபை செய்வீராக. ஒவ்வொருவரையும் தொடுகிறதற்காக நன்றி, ஒவ்வொருவரோடு விடப்படுகிறதற்காக நன்றி, ஒவ்வொருவரோடும் தொடர்ந்து வழி நடத்தும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். துதி கன மகிமை ஒன்றான மெய்த்தவனாய் உமக்கே செலுத்தி, ஆண்டவரின் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி பாஸ்டர், நேர்மையான வார்த்தையின் வெளிச்சத்துல நமக்கு வார்த்தையின் வெளிச்சத்தை கொடுத்தீர்கள். அதாவது சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக் கொடுத்தீர்கள். வெளிச்சத்தை கற்றுக்கொண்டோம், சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக்கொண்டோம். கர்த்தரே, நாம் மகிமைப்படுவதாக. அருமையா, மெனக்கடினமாய் நாங்கள் இருந்து விடக்கூடாது. அங்கே பார்வோன் மெனக்கடினப்பட்டான், பின்தொடர்ந்தான், சங்கரருக்குள் அழிந்தான். இஸ்ரவேல் ஜனங்கள் கடினப்பட்டினார், மெனக்கடினத்தினார், வனாந்திரத்திலே அழிந்து போனார்கள். இன்றைக்கு நாங்கள் அழைக்கிற தேவன் நம்முடைய தேவன் அல்ல, ஆசீர்வதிக்கிற தேவன், உங்களுக்கு இரக்கம் செய்கிற மனதுருகிற தேவன், மன்னிக்கிற தேவன். என்கிட்ட அவரிடத்துல மீட்பு உண்டு, மன்னிப்பு உண்டு. அடிப்பட்ட தேவன், மனதுருகிற தேவனிடத்து நாங்கள் மனதுருக்கத்தை பெற்று இரக்கத்தில் அவர் ஐஸ்வர்யமான இரக்கத்தில் அவருக்கு நேரையை ஒருவரும் இல்லை. அப்படியாக அந்த இரக்கத்தின் தகப்படி இரக்கத்தை பெற்று நாங்கள் ஆசீர்வாதத்தோடு வாழ்வனும் வாழணும், ஆசீர்வாதமா வாழணும்னு அவருடைய சித்தமாயிருக்க அந்த இரக்கத்தை நாங்கள் ஆயிரம் தலைமுறைக்கும் பெற்றுக்கொள்ள அத்தகைய செய்வாராக. அருமையான வார்த்தையின் வெளிச்சத்தை கற்றுக் கொடுத்தீர்கள். கற்றுக் கொடுத்த உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் கைட்டு சென்ற எல்லா காரியங்களையும் கர்த்தர் நிறைவு ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் சித்தமானால் நாங்கள் இன்னொரு அழைப்புல சந்திக்கும் வரைக்கும் திவசமாகத்தை கூறுகிறோம். நன்றி பாஸ்டர்.
0: God bless you, சுமார் கங்கோ. God bless you, நேர்களே. ஆமீன்,
1: ஆமீன். God bless you too, பாஸ்டர். அருமையான வார்த்தையின் வெளிச்சத்தில் மனதுருகிற தேவன் நம்முடைய தகப்பன். நிச்சயமாக அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார். நிச்சயமாக அவர் எங்களுக்கு இரக்கம் செய்கிற தகப்பன். ஆயிரம் தலைமுறைக்கும் இரக்கம், அந்த இரக்கத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள அழைச்சவர். அந்த அழைப்பை நாங்கள் ஓடுவோம், அவருக்கு பிரியமான காரியம் செய்வோம் என்று நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இந்த வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்க நான் விசுவாசிக்கிறேன். மற்றவர்களுக்கும் இந்த வார்த்தையை அனுப்பி கொடுங்கள். அவர்கள் சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக்கொள்ளட்டும், வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ளட்டும். இதுவே நமக்கு விழுந்த கடுமையாக இருக்கிறது. நேரம் சரியாக 9:32 இன்றைக்கு வார்த்தையின் வெளிச்சம் நம்மை வெளிச்சமாக்கி இருக்கிறது. எனக்கு ஆசீர்வாதமாக இருந்தது, உங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் கர்த்தருக்கு விசுவாசிக்கிறேன். 7 மணி தொடக்கம் இம்மட்டு நேரம் அதாவது 9:32 வரைக்கும் தேவன் வழி நடத்தினார். நிச்சயமாக துதி பாடல் ஜெபங்களுக்கு கூட வழி நடத்தினார். வார்த்தையின் வெளிச்சத்துக்கூட அலங்கரித்தார். 4 விதமான தேவ செய்தியை நாங்கள் கேட்டோம். வெளிச்சம் வெளிச்சமாக வெளிப்பட்டது நித்திய வெளிச்சத்தின் நேரத்தில். ஆமேன். நிச்சயமாக அதை மறக்கவும் முடியாது, மறைக்கவும் முடியாது. அவ்வளவாய் எங்கள் உள்ளத்திலே மலர்ந்தது வாசலின் வெளிச்சங்களாய். ஆமேன். அப்படியாக அந்த வெளிச்சத்தின் நேரத்தை கர்த்தர் அலங்கரித்து கொடுத்தார் என்று ஆயுதவனுக்கு நான் சுவோஸ்தரிக்கிறேன், நன்றி செலுத்துகிறேன். அவர்களை முன்குறித்தார், அழைத்து வந்தார், நம்முடைய மகிமை பாத்திரங்களாக வழங்க செய்தார். கர்த்தர் நாவம் மகிமைப்பட்டது. இம்மட்டும் நடத்தின எபினேசருக்கு நாங்கள் நன்றி செலுத்தி இந்த நன்றி ஜெபத்தை முடிவு ஜெபத்தை ஏறெடுப்போம். என்னோடு இணையுங்கள், நாங்கள் நன்றி ஜெபம் ஏறெடுப்போம். நன்றி தகப்பனே, கோடி கோடி சோஸ்ரம் ஆண்டவரே. தகப்பனே, நாங்கள் வேண்டிக்கொள்ளோட நினைப்பதை விட மிகவும் அதிகமாய் செய்து முடித்ததையா உம்முடைய கிருப இந்த நாளை தந்து இந்த மாலை வேளை நித்திய வெளிச்சத்தின் நேரத்தை ஆசீர்வதித்து தந்தீரே. உமக்கு கோடி கோடி சோஸ்ரம். எல்லா இணைப்புகளையும் சரியான முறையில் இணைத்தீரே சோஸ்ரம். எல்லாவற்றையும் ஒழுங்கும் செம்மையுமாக இந்த நேரடி ஒளிபரப்பை செய்து முடிக்க நீங்க கிருபை பாராட்டினீங்க. அந்த கிருபைக்காக சோஸ்ரம். நன்றி நன்றி. ஒரு நாமம் மகிமைப்பட்டது எப்பா சோஸ்ரம். அவர்களை முன்குறித்திரோ, அவர்களை அழைத்து வந்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் பாத்திரங்களாக அப்பா நீங்க நிலைநிறுத்தின கிருபைக்காக உமக்கு நன்றி நன்றி கோடி கோடி சோஸ்ரம். நாளின் கத்தாவே சிசுமா சங்கம் வானொலிக்காய் நன்றி செலுத்துறோம். ஊழியரும் ஊழிய சாவரும் அலசிபிரதற்காய் நன்றி செலுத்துறோம். ரீட்டா சிஸ்டருக்காய் நன்றி செலுத்துறோம். அவருடைய பிள்ளைகள், அவர் பேர பிள்ளைகள் அப்பா ஒவ்வொருத்தரையும் பேர் பேராய் குடும்பம் ஆசீர்வதிங்க. அடுத்த சந்திங்க. இன்னும் ஆண்டது ஊழியத்தை வைராக்கியம் செய்ய பிறனின் சத்துவத்தையும் தெய்வீக பாதுகாப்பையும் கொடுத்து வழி நடத்துங்க. புதிய தொழில்நுட்ப வசதிகளை கொடுத்து இன்னும் ஆண்ட ஊழியத்தை செய்ய கிருபை செய்யுங்க. புதிய ஊழியர்களை எடுத்துட்டாங்க, தாழ்ந்துள்ள பிள்ளைகளை எழுப்பித்தாங்க. உடைய நாம மாத்திரமே மகிழப்படுவதா இயேசுவின் நாமத்தில் உங்களை கருத்தில் இவர்கள் எல்லாரையும் ஒப்பு கொடுத்து செபிக்கிற நன்றி செலுத்துறேன் இயேசுவின் நாமத்தினால. அப்பனே, இந்த நாளிலும் ஆரம்பிச்சும் பாடலுக்கூடாக வழி நடத்தின கத்தாவே, அடியாளுக்காய் சோஸ்தரிக்கிற நன்றி செலுத்தின கத்தாவை, தொகுத்து வழங்கத்தக்க பலனையும் சத்துவத்தையும் தந்தீங்களே அதுக்காக நன்றி தகப்பனே. தொடர்ந்து குடும்பத்தை உங்களை ஆசிரிக்கணும் நல்ல கருத்து ஒப்பு கொடுத்து செபிக்கிற நன்றி செலுத்துகிறேன். அதே போல கத்தாவே துதி பாடலுக்கூட வழி நடத்த சிஸ்டர் கிரேஸுக்காக நன்றி செலுத்துறோம். கத்தாவே சௌரி இணைத்திய சோஸ்திரம் பபா மையத்தின சகோதரி ஐயா, இந்த நாளிலும் அவருடைய குடும்பத்தை ஊழியங்களை ஆசிர்வதி நல்ல கருத்துக்களை ஒப்பு கொடுத்து நாமத்தினாடு. அதே போல கதாவே, இந்த நாளிலும் அப்பா ஊழியர்கள் தேரெடுத்து துதித்த சிஸ்டர் டோலிக்காக நன்றி செலுத்துவோம். ஆரம்ப முதல் இம்மட்டும் இணைப்பில இருந்து ஒவ்வொரு வார்த்தைகளையும் ஐயா சொல்லி மடுக்கவும், ஐயா வார்த்தை இதே போல எழுதிக்கொள்ளவும் கற்றுக்கொள்ளவும் வேட்கவும் நீங்க கிருபை பாராட்டினீங்க. அந்த கிருபைக்காய் சோஸ்ரம். நாளை தினத்து சௌரி ஊயா தொகுத்து வழங்க ஊழியத்தை ஆசீர்வித்து கொடுங்க. வல்லமை எடுத்து பயன்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் உங்களை செபிக்கிற நன்றி செலுத்து வெள்ள கருத்தை தருகிற இயேசுவின் நாமத்தினால். அதே போல கத்தாவே, இந்த நாலு முதலாண்ட சௌரி இணைத்தீரே சோஸ்ரம். எங்க தேசத்தில் காலை வேலையா இருந்தாலும் கத்தாவை உண்மை தேடி வந்து நாமத்தை உயர்த்த வேண்டும் என்று வாஞ்சியோடு இணைந்த அந்த சௌரிக்காய் நன்றி செலுத்த நீங்க இணைத்த கிருபைக்காக நன்றி. அப்பாங்கள் விண்ணப்ப சதந்தி கேட்டதற்காக நன்றி. சௌரியா ஜபித்தார்களே வானொலி ஆசிரியத்தார் அதற்காக நன்றி. சௌரிய மூலியத்தை குடும்பங்களை எல்லைகளை விசாலப்படுத்த இயேசுவின் நாமத்திற்கு செபிக்க ஆண்டவர். அதே போல கதாவே, இந்த நாளிலும் அவியானவரே அப்பா வார்த்தையின் வெளிச்சத்து கூட வழி நடத்தினீங்களே கத்தா, அதுக்காக நன்றி நன்றி நன்றி என்று சொல்லுவோமா. நாலு முதலாவது செய்தி எடுத்து வந்த அப்பா சௌரிய சௌரம் மூத்த ஊழியருக்கா நன்றி செலுத்துறோம் கத்தா. மகேந்திர ஐயா இணைத்திரே சோஸ்ரம். இந்த முது வயதன் கணித பசுமையும் பசுமையுமாக இருக்க வைத்தீர்கள் நன்றி ஆண்டவர். எங்கே ஓடுகிறாய் என்று சொல்லி கேட்டாரே. நிச்சயமாக நாங்கள் ஓடுவது உமக்கு தெரியும். யோகு சொன்னது போல நான் போகும்படி அவர் அறிவார். நீங்கள் அறியாமல் எங்கே ஒரு வழியும் இல்லப்பா. அப்பா அப்படிப்பட்ட எல்லா பாதைகளையும் நீங்க அறிந்தார். உள்ளங்கை வரைந்தவர். இதனாலும் நியமித்த ஓட்டத்துல பொறுமையோடு ஓட எங்களுக்கு கிருபை செய்ய கிரிய செய்யுங்க. பலன் தாங்க, விடுதலை தாங்க, வெளிச்சம் தாங்க, பாதைகளை செவ்வாய் பண்ணுங்க. அருமையான வார்த்தை, அருமையான ஆழமான சத்தியங்கள் அடங்கிய வார்த்தை அழகாக கற்றுக் கொடுத்தார். அந்த கற்றுக் கொடுத்த அவருடைய ஊழியத்தையும் குடும்பத்தையும் ஐயா அவருடைய இருக்கிற உறவுகளை அப்பா ஊழியங்களை ஆசிரியர்களை விசாலப்படுத்து. இயேசு நாமத்தில் நம்முடைய கரத்தை ஒப்பி ஜெபிக்கிறேன். அதே போல இரண்டாவது வார்த்தை வெளிச்சத்தை செய்தி எடுத்து வந்து சகோதரி ஏமி புஷ்பராஜாக்கா நன்றி செலுத்துறோம். விசுவாசித்தவளே நீ பாக்கியவதி என்று சொல். அப்பா இந்த நாள் வந்து விசுவாசத்தை தட்டி எழுப்பும்படியாக அப்பா அந்த எலிசபெத் சகரியா கூடாக அரியாளு கூட கற்றுக் கொடுத்தார்கள். அருமையான பாடம். நன்றி ஆண்டு. நம்ம விசுவாசத்தை விசுவாசத்தோடு நெருங்கி விசுவாச வரங்கள்ல செயல்பட விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும்படியா அப்பா கற்றுக் கொடுத்த அந்த சத்தியத்தின் ஆழத்துக்காக நன்றி செலுத்துறோம். இன்னும் நிலைத்திருக்க நிலைத்திருக்க அபிஷேகத்தை நிலைப்படுத்த வேணுமா செபிக்கிறோம். இயேசுவி நாமத்தை கற்றுக்கொடுத்த சகோதரியின் குடும்பங்களை ஊழியங்களை எல்லைகளை சாலப்படுத்துகிறார். இருக்கிற இடத்தை இடத்தால் மூடி பாதுகாக்கிறார். இயேசுவி நாமத்தை நன்றி செலுத்தி ஒப்புக்கொண்டு செபிக்கிறார். அதே போல கத்தாவை மூன்றாவது வார்த்தையின் வெளிச்சத்தின் நேரத்தில் அடியாளு கொடுத்த வார்த்தைக்காய் நன்றி ஆண்டு. உங்கள் ஆத்மாவை அப்பா கெடுக்கிற இராணுவங்களை குறித்து நாங்கள் எச்சரிப்பா இருக்க வேண்டும். அப்பா நாங்கள் விழிப்பா இருக்க வேண்டும். தெளிந்த புத்தி உள்ள இருக்கணும். அவனை விழுங்கலாம் என்று பிசாசான வகைதடி சுற்றி திரிகள் அன்று யோபுக்கு சுற்றி பார்த்தா முடியல ஆண்டது. ஆனால் அசுத்தமையா உம்மிடத்துல அனுமதி கேட்டு அவன் சோதித்து பார்த்து யோபு பாவம் செய்யவில்லை. உம்மை பற்றி குறை சொல்ல வார்த்தையாயிருப்போம். நீங்கப்பா வாயில வார்த்தையை வைக்கிறீங்க. அந்த நாளில் இந்த இராணுவங்களை முறியடிக்க உங்கள் வாயில் உங்களோட வார்த்தைகள் வைக்கப்படட்டும். அப்பா நாவை தொடுங்க. இருதய பழைய வார்த்தை எழுதி நல்ல திருதிக்கப்பட்ட விதைகளாக 30, 60, 100 பலன் கொடுக்கும். உங்களை சுற்றி வர இராணுவங்களை முறியடித்து ஜெயிக்க உங்களுக்கு விவசாயம் வழி நடத்தின வார்த்தையை வார்த்தையாக கொள்ள வல்லமையோடு அது செயல்பட எங்கள் விசுவாசங்களை தட்டி எழுப்ப வார்த்தையை பிடித்து கொண்டவளாய் நாங்களோட அதை கிருப தாங்க ஆண்டு. கற்றுக் கொடுத்த பாடத்துக்காய் நன்றி ஆண்டு, நன்றி ஆண்டு. இந்த நாளில் மடியாளர் குடும்பத்து ஊழியர்களை ஆசிரியர்களை விசாலப்படுத்தணும். இன்னும் மீதியான நாட்கள் செய்யப்படும் ஊழியங்களை ஆசிரியர் தாங்க ஆண்டவை. அப்பா அப்படி நல்ல கருத்தை செபிக்க நன்றி சார். விநாமத்தினால் அதே போல கத்தாவே நாலு நான்காவது வார்த்தையை வளர்த்து நேரத்தில் அப்பா மன்னதுர்க தேவன் என்று சொல் தலைப்பிலேயே அது வார்த்தையை கொடுத்த சமயத்துல நன்றி செலுத்துவோம் ஆண்டவர். அப்பா அருமையான வார்த்தைகளை நாவில வைத்து தொகுத்து வழங்கத்தக்கதா அப்பா தொகுத்து கொடுத்து ஆவியான பேசினி இரக்கம் செய்கிற தகப்பன் இரக்கத்துக்கு முடிவே இல்லப்பா. அதன் தலைமுறைக்கு இரக்கம் செய்கிற தகப்பன் நீங்க அப்பா. என கடின இருதயங்களை உடைக்கிறது நீங்க, கல்லான இருதயங்களை எடுத்து போடுற நீங்க. இதனால இந்த வார்த்தை இணங்க கத்தாவே எங்கள் மனங்கள் கடினப்பட்டு விடாது. எந்த இடத்திலும் அந்த நாங்கள் உங்களுக்கு பிரியமில்லாத மன கடினத்தை வைத்திருக்காங்க அப்பா. மன்னதுருவ தேவனுடைய மனதுருக்கம் எங்களுக்குள்ளே இருக்கிற அந்த இரக்கத்தை பெற்ற நாங்கள் சம்பாதித்த நாங்கள் மற்றவர்களுக்கும் இரக்கம் செய்தவர்களா ஐயா இரக்கத்தை காண்பிக்கத்தக்கவர்களா எங்களை பயன்படுத்துங்க. நல்ல காத்து கற்றுக் கொடுத்த ஊழியக்கான ஊழியத்தை அவை ஊழியங்களை ஆசீர்வாதமாக பண்ணுகிறார். இயேசுவின் நாமத்தை நன்றி நல்ல காலத்தில் ஒப்புக்கொண்டு செம்பிக்கிறான். தகப்பனையை பற்றி எல்லாம் மறுவழிப்பு செய்ய வேண்டும் என்று பாரத்தோடு வாஞ்சியோடு தாகத்தோடு தாவே ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கிறாரியா. அந்த ஒளிப்பதிவு ஊழியத்தை ஆசீர்வதிப்பில் அந்த மறைமுக ஊழியத்தை ஆசீர்வதி வாஞ்சியின் தாகத்தை நிறைவேற்றி கொள். அத்தும பாரம் என்று நெருக்கி ஏவது சுவிசேஷ பாரம் என்று கேட்டார். அந்த சுவிசேஷ பாரத்துக்கு அத்தும பாரத்துக்கு நன்றி செலுத்தும். அந்த ஒளிப்பதிவு ஆசிரியங்க ஊழியங்களை ஆசிரியங்க அவர்கள் இணைந்து செய்யற அந்த ஊழியத்தை நீங்க வர்த்திக்கப்பட்ட சந்தேங்க. இயேசு நாமத்துல ஸ்ரீ பிரதர் ஐட்டா சிஸ்டர் பிள்ளைகள் பேர பிள்ளைகள் எல்லாரும் மறுபடியும் உங்களோட கருத்தை தருகிறேன்னப்பா. ஒவ்வொரு பேர் பேர குடும்பமா அவருடைய ஊழியர்கள் ஆசிரியத்தை இல்லைகளை விசாலப்பட்டு வழி நடத்துகிறார். இயேசு விநாமத்தில் நன்றி செலுத்தி ஒப்பு செவிக்கிற இந்த ஒளிப்பதிவு யாவும் ஒளிபரப்பு ஆகும்போது எல்லா தட்டுகளும் உடைத்து சரியான விதத்தில் ஒளிபரப்பா கிருவ செய்வீரா. கேட்கிற உள்ளத்திலும் இல்லத்திலும் சங்கமிக்கத்தக்க உமக்குள்ள சங்கமிக்க கிருவ செய்யுங்க. விடுதலை வெளிச்சமாக மாறட்டும். வார்த்தை வெளிச்சமாக மாறட்டும். நித்திய வெளிச்சமாக இயேசுவை நாமத்தில் ஆசிரியர் செவிக்கிற தகப்பனே நாளை ஒளிபரப்பு யாவையும் இடத்திருக்கிறதுக்குள்ள தருகிற கர்த்தாவே காலை முதல் விடுதலை வெளிச்சத்தின் நேரத்தை ஆசீர்வதிங்க. மாலை நேர ஸ்கைப் மினிஸ்டர் ஊழியங்களை ஆசீர்வதிங்க. மாலை நேர நித்திய வெளிச்சத்தின் ஊழியத்தை ஆசீர்வதி தாங்க ஆண்டு. மாலையெல்லாம் கூடுமே சப்பா வெள்ள கருத்துக்குள்ளே நாமத்தை செபிக்கிறோம். அதே போல இந்த நாட்களின் கர்த்தாவே எங்கள் கனடா தேசத்துக்காக செபிக்கிறோம். தேசத்தில் நடக்கிற காலநிலைகளை சீர்படுத்தவனும் அச்சதிக்கும் அதிக வறட்சியும் அதிக வெப்பமலை தாக்கங்களும் ஆங்காங்கே கத்தாவே, இந்த நாட்கள் இந்த வெப்ப நிலைகள் யாரையும் தாக்கி விடாதபடி விளவினப்பட்டு போய் விடாதபடி விசேஷமாக இந்த சிறு பிள்ளைகளுக்கு அச்சதிக்கிறோம், வயது இந்த பெற்றோருக்கு அச்சபிக்கிறோம், கர்ப்பிணி தாய்மாருக்கு அச்சதிக்கிறோம், அவர்களை நீங்க பாதுகாக்க வேண்டும் அச்சபிக்கிறோம். எந்த மாசம் விளவினை மேற்கொண்டு விடாதபடிக்கு உடைய சொட்டு நிற்கும் மறைப்பீராக பாதுகாப்பீராக. தகப்பனே, விடுமுறை நாட்கள் விடப்போகின்ற இந்த பாடசாலைகள் கதாவே, ஏற்கனவே விடுமுறையில் இருக்கிற யூனிவர்சிட்டி பிள்ளைகள், காலேஜ் பிள்ளைகளுக்கு ஆட்சேபிக்கும், ஹைஸ்கூல் பிள்ளைகளுக்கு ஆட்சேபிக்கும், ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாத்து ரத்தத்தால மூடுங்காண்டவர். எலிமெண்ட்ரி ஸ்கூல் பிள்ளைகளுக்கு விடுமுறை விடப்போது கத்தாவே, அந்த பிள்ளைகளை நீங்க பாதுகாக்கணும். விடுமுறை கழிக்க செல்ற பிள்ளைகளுக்கு ஆட்சேபிக்கிறோம் ஆண்டவர். இந்தந்த தேசங்களுக்கு எல்லாம் பயணப்பட்டு போறார்களோ எல்லா காவலோடு பாதுகாப்பு நம்முடைய சமூகம் முன் செல்வதா நிலைப்பாறுதலை கொடுப்பீரா, எல்லா நாச மோச பட்டியங்களுக்கு விளக்குவீரா, குடிக்கிற தண்ணி உண்ணுகிற உணவை இருக்கிற இடத்தை சுவாசிக்கிற காற்று அக்கினி வேலி போட்டு பாதுகாத்தணும். இயேசுவின் நாமத்தை செபிக்கிறோம், எங்கள் தேசத்தை ரத்தத்தால் மூடி பாதுகாத்தணும். இங்க நடக்க போகிற ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். தகப்பனே, நீ ஆசீர்வதி டொரண்டோ ரத்தத்தால மூடும், நத்திரம் குடியோடி போல இல்லாதபடி பாதுகாத்தலும், போக்குவரத்து சில பிள்ளைகளை பாதுகாத்தலும், எல்லா காவலோடும் ஐயா நீங்க வழி நடத்தணும் செபிக்கிறோம். நீங்க ஆளுக செய்யுங்க. கொள்ளை போதிலும் கொள்ளை நோய் இருந்து, வன்முறை இருந்து, வறுமை சரித்திரத்தில இருந்து, இயற்கை அழிவில் இருந்து, காலை மாற்றத்தில இருந்தும் எந்த கப்பல் நீங்க பாதுகாத்து வழி நடத்த வேணுமா? நல்ல அமைப்பை நீங்க பாக்கத்த நகரத்தை காவாராய், காவலால் விழித்திருப்பது விருதான சொல்லி வார்த்தை சொல்லுவது. நாளிருந்து டொரண்டோ மாநகரத்தை நீங்க வேலி எடுத்து பாரு, ஏனைய பிரதேசங்களையும் பாதுகாத்துருங்க. தேசத்தை ரத்தத்துக்குள்ள ஒப்புகளை செபிக்கிறோம். உங்கள் தேசத்துக்கு விரோதமாய் உருவாக்கப்படுற எந்த ஆயுதங்களும் இயேசுவின் நாமத்தில் வைக்காதே போ. இயேசுவின் நாமத்தில் கட்டளை இடுங்க. ரத்தத்துக்குள்ள ஒப்புகளை செபிக்கிறாண்டவர் ஆளுக செய்யும் வழி நடத்தும் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஒப்புகளை செபிக்கிறேன். சமாதத்தோடு படுத்துக்கொண்டு செய்வேன். ஒருவரே சுகமாய் தங்க பண்ணுவீர் என்று சொன்ன வார்த்தை கிடங்க. உமக்கு நன்றி செலுத்துறேன் கர்த்தாவே. ஒவ்வொருதரையும் ஆசீர்வதிக்கு வளர்த்துங்க. எல்லாவற்றையும் எல்லாவற்றால் நிரப்ப நல்ல தகப்பனிடம் ஒப்பு கொடுத்து செபங்கிருக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நாங்கள் ஒருமனப்பட்டவராய் சொல்லுவோம். என் ஆத்மாவே
2: ஆத்மாவே கர்த்தரை சுபஸ்துதி.
1: என் முழு
2: உலமே பரிசுத்த நாமத்தை

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்குமுள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்குமுள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

0: தேதி ஜூன் மாதம் ஐந்தாம் தேதி ஆனி மாதம் 2026 ஆண்டு வெள்ளிக்கிழமை காலவேளையில் இணைந்திருக்கிறோம். வாரத்தின் இறுதி நாளிலே வந்திருக்கிறோம். கத்திரதாமே நாட்களையும் ஆசீர்வதித்து தருவாராக. கத்திரை கரத்திலே இந்த நாளை ஒப்புவிப்போம். அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவென இந்தந்த நாடுகளிலிருந்து இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும், அதே வேளையிலே இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கத்திரதாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கத்திரை கரத்திலே ஒப்புவிப்போம். கத்திரதாமே வழி நடத்தி தருவாராக. இந்த நாளுக்கான வசனம், சகோதர சிநேகிதத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள், கனம் பண்ணுகிறதில் ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள் என்று ரோமர் 12:10 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக பெற்றுக்கொள்ளுவோம். கத்திரதாமே அந்த வார்த்தைகளுக்கு கூடாக வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள், யோசுவா 23:24, ஏசாயா 29, பழைய ஏற்பாட்டிலிருந்தும் புதிய ஏற்பாட்டிலிருந்து எபிரேயர் 12 அதிகாரம். இதை நாங்கள் நேற்றைய நாளிலே பதிவு செய்து அனுப்பி தந்திருக்கிறோம். வாக்கு தத்துவம், நற்சிந்தனை, ஜீவமன்னா அவர்களை இவற்றையும் நாங்கள் அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள். கத்திரதாமே வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் கால வேளையில் இணைந்திருக்கிறோம். வானொலி கூட இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஒருவரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். சங்கமம் .com, சங்கமம் தமிழ் கோஸ்பல் ரேடியோ கூடாக 24 மணித்தியாலமும் நேரடி ஒலிபரப்பாகவும் மறு ஒலிப்பாகவும் நடைபெறுகின்றிருக்கிறது. இந்த வேலையை கேளுங்கள், மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள். நாங்கள் இந்த வேளையிலும் அதிகால வேளையிலே சௌரி டோலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். கால வேளையில் எங்களுடன் சௌரன் குணா அவர்கள் லண்டன் ஒன்டாரியோவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். மாலை வேளையில் எங்களுடன் சௌரி பினோ அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். நோர்வே தேசத்திலிருந்து மீதியான ஊழியர்கள் இணைவார்கள். அந்த வேளை அவர்களுக்கும் தங்கு தடை என்று இணையக்கத்தில் உதவி செய்வாராக. ஜெபிப்போம். நாங்கள் இந்த வேளையிலும் எங்களுடன் பாசன ஹோமி லோகன் அவர்கள் சத்தியவேதி திருச்சபையிலிருந்து இணைந்திருக்கிறார். அபிஷேக ஆராதனையை வழிநடத்துவார். 8 மணி வரையும் அந்த வகையிலே துதிகளோடு, பாடல்களோடு, ஜபங்களோடு, சாட்சிகளோடு, வேத வார்த்தைகளோடு வழிநடத்துவார். அவரையும் குடும்பத்தாரையும், அவருடைய ஊழிய காரியங்கள், குடும்ப காரியங்கள், மனதின் வாஞ்சைகள், தேவைகள், சபை காரியங்கள், பிசினஸ் காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கத்திரதாமே கூட இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கத்திரை கரத்திலே ஒப்புவிப்போம். இந்த வேளையிலும் நாங்கள் தேவ ஊழியர் ஹோமி லோகன் அவர்களை வரவேற்றுக் கொண்டு அவரிடம் ஒப்படைப்போம். அவர் வழி நடத்துவார். பிரேசுலோடமா உங்களுக்கு காலை வணக்கங்கள். உங்களிடம் ஒப்படைக்கிறோம், வழி நடத்தணும்.
1: இந்த நாளிலே கூட எபிரேயர் 3 அதிகாரத்திலே இருக்கிற ஒரு சில வார்த்தைகளை நாங்கள் கவனித்து பார்த்து அதுக்கு பிற்பாடு நாங்கள் துதிகளுக்கூட கடந்து செல்ல போறோம். ஹலிலூயா. இப்ரியர் 3 அதிகாரத்திலே வனாந்திரத்தில் கோபமூட்டின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து 40 வருஷ காலம் என் கிரியைகளை கண்டார்கள். ஆதலால் நான் அந்த சந்ததியை அரோசித்து அவர்கள் எப்பொழுதும் வலிவி போகிற இருதயமுள்ள ஜனம் என்றும் என்னுடைய வழிகளில் அறியாதவர்கள் என்றும் சொல்லி என்னுடைய இழைப்பார்தலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்தில் ஆணையிட்டேன் என்றார். சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு எதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்காகிலும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். ஹாலேலூயா. அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இடத்திலே சொல்லப்படுகிறது பாருங்கள், இந்த அவிசுவாசம் என்பது ஒரு பொல்லாத இருதயம். அது மட்டுமல்ல, இருதய கடினம் என்று சொல்லப்படுகிறது. ஹலேலூயா. வனாந்திரத்திலே கோபம் மூட்டினது, அதாவது தேவனுக்கு கோபம் மூட்டுகின்ற காரியம். ஹலேலூயா. ஆனபடினால் அவிசுவாசம் உள்ள இருதயம் எப்பொழுதும் நமக்கு இராதபடிக்கு ஹலேலூயா. தேவனுடைய வார்த்தைகளை விசுவாசிப்போம். தேவன் எங்கள் சூழ்நிலைகளிலே கிரிய செய்கிறவர் என்பதை நாங்கள் விசுவாசித்து அறிக்கை பண்ணுவோம். ஹலேலூயா. இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். எதை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களோ அதை உங்கள் வாயினாலே அறிக்கை பண்ணுங்கள். ஒரு வார்த்தை கிடைத்த உடனே ஸ்தோத்திரம், ஆமேன், தேங்க்யூ அப்பா, நீங்க அப்படியே செய்கிறீர்கள், அதுக்காக நன்றி, ஹலிலூயா, அப்படி நீங்க சொல்லுகின்ற வழியிலே உங்களுடைய விசுவாசத்தை நீங்க வெளிப்படுத்துகிறீர்கள். ஹலிலூயா. ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை நீங்க செய்கிறீர்கள். ஹலிலூயா. இந்த வேளையிலே கூட கால வேளையிலே ஆண்டவருடைய பாடல் என்னுடைய ஆவியிலே வந்தது. ஹலிலூயா. இந்த பாடலை பாடி துதித்து தேவனுக்கு ஆராதனை செய்வோம். ஹலிலூயா. கர்த்தாவே உம்மை

நீர் கர்த்தாவே உம்மை போற்றுகிறேன், கைதூக்கி எடுத்தீரேன், உம்மை கூப்பிட்டேன் என்னை குணமாக்கினீர், உம்மை கூப்பிட்டேன் என்னை குணமாக்கினீர். இந்த பாடலை பெர்க்மேன்ஸ் ஐயா சங்கீதம் 30 அடிப்படையிலே இந்த சங்கீதத்தை எழுதியிருக்கிறார். ஹாலேலூயா. இந்த சங்கீதக்காரன் என்ன சொல்லுகிறான்னு சொல்லி நாங்கள் இந்த சங்கீதத்திலே நாங்கள் பார்க்கின்ற வேளையிலே, ஆண்டவரே நான் உம்மை நோக்கி கூப்பிட்டேன், நீர் என்னை குணமாக்கினீர் என்று சொல்லுகிறார். ஹாலேலூயா. என் தேவனாய் கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்ன நேர் குணமாக்கினீர். ஹாலேலூயா. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை சரீரத்தின் வியாதிகளா இருக்கலாம், அல்லது மன துக்கங்களாக இருக்கலாம். ஹாலேலூயா. மன துக்கங்களை கொண்டு வருவதற்கு எத்தனையோ காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில சத்ருவாரம் கொண்டு வரலாம். நிந்தரகள், அவமானங்கள், விட்கங்கள். ஹாலேலூயா. அது மட்டுமல்ல, கடன் தொல்லைகள், பிள்ளைகளுடைய காரியங்கள், குடும்ப உறவிலே உறவுக்கு காரியங்கள்ல இருக்கின்ற பிரச்சனைகள், இப்படிப்பட்ட எத்தனை காரியங்களாயிருந்தாலும் அது உள்காயங்கள். ஹாலேலூயா. அதே போல வெளியான சரீரத்தில இருக்கிற பிளவீனங்கள் எல்லாமே அங்கே சத்ருவானம் கொண்டு வருகின்ற காரியம். ஹாலேலூயா. ஆனால் இந்த சங்கீதத்தை எழுதின தாவீது அங்கே அவர் சொல்லுகிறார் எப்படி என்றால், என் தேவனாய் கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்னை குணமாக்கினீர். அப்படினால் ஆபத்து காலத்திலே அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் கூப்பிட வேண்டிய ஒரே ஒரு தேவன் நம்முடைய ஆண்டவராகிய தேவன் தான். ஹாலேலூயா. இயேசு ஒருவர் மட்டும்தான் நம்மை விடுதலையாக்க முடியும். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை சிந்தித்து பாருங்கள். ஹாலேலூயா. சரியான ஆலோசனை இல்லை, சரியான வழிகாட்டுதல் இல்லை. ஹாலேலூயா. எடுத்த காரியங்கள் ஒவ்வொன்றிலுமே தோல்வி. ஹாலேலூயா. நீங்கள் ஒன்றை நினைப்பீர்கள், பாதை வேறொரு பாதையாக இருக்கும். ஆனால் ஆண்டவராகிய தேவனை அறிந்ததற்கு பிற்பாடு அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, எங்கள் வாழ்வு முழுவதும் அவருடையது. ஹாலேலூயா. அவர் நம்மை ரட்சித்த தேவன், முடிவு பரியந்த நம்மை ரட்சிக்க வல்லமுள்ள தேவன். ஹாலேலூயா. ஆனப்படினா அந்த தாவீது அங்கே சொல்லுகிறார், என் தேவனாய் கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்ன நீர் குணமாக்கினீர். ஹாலேலூயா. அது மட்டுமல்ல, இந்த பிராக்கெட்ல போட்டிருக்கிற வரிகள் கிரக பிரதிஷ்டையின் பாட்டாகிய தாவீதின் சங்கீதம். கிரக பிரவேசம். ஹாலேலூயா. கிரக பிரவேசம் என்பது அன்புக்குரியவர்களை குடிபோதல். நம்முடைய ஊர்லயே வீட்டை கட்டினதுக்கு பிற்பாடு கிரக பிரவேசம் வைப்பார்கள். ஹாலேலூயா. ஒரு ஆலயத்தை கட்டுவதா இருக்கலாம், வீட்டை கட்டுவதா இருக்கலாம், அதிலே பாடப்பட்ட சங்கீதம். அன்புடைய அவன் எத்தனை பாதைகளுக்குடாக கடந்து சென்றானோ அது நமக்கு தெரியாது. ஒருவேளை அந்த அந்த வீட்டை கட்டுகின்ற வேளையிலே எத்தனையோ பகைவர்கள் அவனை எதிர்த்து நின்றிருப்பார்கள். ஹாலேலூயா. நிகேமியா தேவனுடைய ஆலயத்தை கட்டுகின்ற வேளையிலே அங்கே எதிரிகள் சொன்னார்கள், இவன் கட்டுகிறான், ஒரு நரி அதுக்கு மேல போனால் கூட அது இடிந்து விழுந்து விடும் என்று அவ்வளவு அற்பமா எண்ணினார்கள். ஹாலேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில கூட அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, காரியங்கள் அற்பமா இருக்கலாம். ஹாலேலூயா. ஆனா முடிவு சம்பூர்ணம்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. தேவனை அண்டிக் கொள்ளுகிற ஜனங்கள் எல்லோருக்கும் இதுதான் அன்புக்குரியவர்களே. ஹாலேலூயா. நான் இளைஞனாயிருந்தேன், நான் முதிர் வயதுள்ளவனும் ஆனேன். ஹாலேலூயா. தேவனுடைய பிள்ளைகள், நீதிமானுடைய சந்ததிகள் அப்பத்துக்கு இறந்து திரிகிறத நான் காணவில்லையேன்னு சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறான். ஹாலேலூயா. என்னுடைய இளம் வயதிலே நீ தேவனை நான் அறிந்து கொண்டேன். ஹாலேலூயா. நிச்சயிக்கப்பட்ட வேளையிலே நான் தேவனை அறிந்து கொண்டேன். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இத்தனை வயசாகி விட்டது. இத்தனை வயது காலத்திலே கண்களில் வழிந்த கண்ணீர்கள். ஹாலேலூயா. எத்தனையோ இரவுகளிலே நான் பட்ட வேதனைகள், கண்ணீர்கள், திருச்சபையை குறித்து எத்தனையோ காரியங்களை குறித்து அன்புக்குரியவர்களே. ஆனா தேவன் ஒவ்வொரு காரியங்களிலும் எனக்கு ஆறுதல் தந்தவர். அவரே நமக்கு ஆறுதல் செய்கிறவர். எல்லா உபத்திரவங்களிலேயும் நமக்கு அவர் ஆறுதல் செய்கிறவர். ஹாலேலூயா. ஆனபடினால் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, தேவனை நோக்கி நாங்கள் கூப்பிடுகிற ஒவ்வொரு வேளையிலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார். ஹாலேலூயா. ஆனபடியாத்தான் ஆண்டவராய் இயேசு சொன்னார், அங்கே தோமாவுக்கு, கண்டு விசுவாசிக்கிறவனை விட காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவன். அவர் எங்களுடைய மாமிச கண்களினால் காணவில்லை, காணவில்லை என்பதற்காக அவர் இல்லாமல் இல்லை. ஹாலேலூயா. அவர் இருக்கிறவராய் இருக்கிறார். ஹாலேலூயா. மோசேக்கு அவர் சொன்னார், நான் இருக்கிறவராய் இருக்கிறேன் என்பவர் என்கிறவர் சொல்லுகிறதுன்னு சொல்லி சொல்லுகிறார். ஹாலேலூயா. சொல்லுகிறார்னு சொல்லுகிறார்.
அல்லேலூயா. அவர் இருக்கிறவராயிருக்கிறார், வாயை திறந்து சொல்லுங்கள், இருக்கிறவராயிருக்கிறார், எனக்கு இருக்கிறவராயிருக்கிறார், எனக்கு இருக்கிறவராயிருக்கிறார், எனக்கு இருக்கிறவராயிருக்கிறார். ஹாலேலூயா. நான் திருப்பி திருப்பி ஒரு வார்த்தையை சொல்லுவதற்கு ஒரு காரணம் என்னன்னு சொல்லினா, இந்த இருதயம், இந்த பொல்லாத இருதயம் தேவனை விசுவாசிக்க வேண்டும். அதனுடைய இருதயத்திலே திருப்ப திருப்ப திரும்ப திரும்ப நாங்கள் சொல்லுகிற விளைவுதான் அந்த இருதயத்தில் ஒரு வார்த்தை பதியும். நாங்கள் படிக்கிற காலங்களில் என்ன செய்யறோம், படிப்பு ஒருக்கா படிச்சு விட்டு அப்படியே தூக்கி போட்டுட்டு போகிறோமா, அந்த டேர்ம் எக்ஸாமுக்கு போகுன்ற வழியில அதை திரும்ப திரும்ப ஒவ்வொரு நாளும் படிக்கிறோம், ஒவ்வொரு நாளும் படித்து படித்து அதை இருதயத்தில் ஏத்துகிறோம். ஹாலேலூயா. அதே போலதான் தேவனுடைய வார்த்தை அன்புக்குரிய தேவனுடைய உலகம். ஹாலேலூயா.

விட்டேன், என்னை குணமாக்கினீர். உம்மை கூப்பிட்டேன், என்னை குணமாக்கினீர்.

தங்குதையாம். என் கவலைகள் பெருசும் போது உன் கரங்கள் அணைக்குதையாம். என்

கத்தாவே, என் சத்துருக்கள் என்னை மேற்கொள்ளாதபடி, என்னை மகள விட்டாமல் ஆண்டவரே நீர் என்னை கைதூக்கி எடுத்தபடினால் நானும் போற்றுகிறேன். ஹாலேலூயா. என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ விட்டாமல் ஹாலில் சந்தோஷப்படாதபடி நீர் என்னை தூக்கி எடுத்தீர் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஹாலேலூயா. ஜல பிரவாகத்தில் இருக்கிற என்னை கத்தாவே நீர் என்னை தூக்கி விட்டீர்க்காக ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே முக்க சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் ஐயா. ராஜா தகப்பனே, தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், எங்களை செழிப்புள்ள இடத்திலே கொண்டு வந்து விட்டீர் ஐயா. ராஜா உமக்கு சூத்திரம் ஐயா. ஆபத்து காலத்திலும் நாங்க நோக்கி கூப்பிட்ட ஒவ்வொரு வேளையிலும் ஆண்டவரே பயப்படாதே நான் என்னோடு கூட இருக்கிறேன்னு சொல்லி எங்களுக்கு திடம் தந்து, எங்களுக்கு தைரியம் தந்து, உங்களுடைய மகிமையை எங்கள் மத்தியில வெளிப்படுத்தினீரே ஆண்டவரே உமக்கு சூத்திரம் ஐயா. இல்லாதவர்களை இருக்கிற போல என் தேவனே உமக்கு நன்றி சொல்லுகிறேன். தேங்க்யூ அப்பா. நானும் என்னுடைய மாமிச கண்களினால் காணாவிட்டாலும் கூட என் ஆண்டவரே, என் அன்பு நேசரே, உங்களுடைய அன்பே நிருதயத்துல ஊற்றினீரே, அதற்காக சூத்திரம் ஆண்டவரே. தேவனுடைய ஆவியானவர்னாலே தான் தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்படுகிறது ஐயா. எசப்பா நீங்க நல்லவரப்பா ராஜா. ஆண்டவரே நீங்கள் ஆண்டவரே தேவனே, நாங்கள் எதற்கு எதிர்பார்த்திருக்கிறோம். நீரே எங்களுடைய நம்பிக்கை அப்பா, நீங்களே எங்களுடைய நம்பிக்கை, நீங்களே எங்களுடைய நம்பிக்கை. ஹாலேலூயா. உமது தயவால்

என்னை சந்தோஷத்தால் மூடினீர், சாக்கு ஆடை நீக்கி என்னை சந்தோஷத்தால் மூடினீர், சாக்கு ஆடை நீக்கி என்னை சந்தோஷத்தால் மூடினீர். கர்த்தாவே உம்மை போற்றுகிறேன், கைதூக்கி எடுத்தீரே உம்மை கூப்பிட்டேன், என்னை குணமாக்கினீர் உம்மை கூப்பிட்டேன் என்னை குணமாக்கினீர். ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு சூத்திரம். எனக்கு வந்த நிந்தனைகள், அவமானங்கள், வெட்கங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே என்னுடைய ஆவியிலே, என் ஆத்துமாவிலே, என் சரீரத்திலே துடைத்து போட்டு உம்முடைய பிள்ளையாய் ஏற்றுக் கொண்டிருக்கிறீரே. ஆண்டவரே உமக்கு சூத்திரம் ஐயா. ஆண்டவராகிய கர்த்தாவே, சகோதரர்கள் நடுவிலே நான் உம்மை துதிக்கிறேன், என் சபை நடுவிலே உம்மை போற்றுகிறேன் ஐயா ராஜா. என் ஆண்டவரே உம்மை சோத்தரிக்கிறது, துதிப்பது எல்லாம் என்னுடைய ஆண்டவரின் நாவுக்கு எவ்வளவு இன்பமாயிருக்கிறது அப்பா ராஜா. தேவனே உமக்கு சூத்திரம் ஐயா. உம்முடைய அன்பு ஆண்டவரே தேவனே, அப்பா பிதாவே ராஜா, திரளான தண்ணீர்களையும் ஆண்டவரே இந்த அன்பு தணிக்க மாட்டாதப்பா ராஜா. ஆண்டவரே திரளான தண்ணீரும் இந்த அன்பை தணிக்க மாட்டாதப்பா ராஜா. என் தகப்பனாய கர்த்தாவே உமக்கு சூத்திரம். இயேசுவே உம்மை துதிக்கிறோம், இயேசுவே உம்மை துதிக்கிறோம், இயேசுவே உம்மை துதிக்கிறோம் ஐயா ராஜா. ஹல்லேலூயா.

என்னை குணமாக்கினீர், உம்மை கூப்பிட்டேன் என்னை குணமாக்கினீர். ஐயா ஆண்டவரே, தகப்பனே அப்பா, நீர் அசட்டை பண்ணப்பட்டவரும், மனசரால் புறக்கணிக்கப்பட்டவரும், பாடு அனுபவித்தவரும், துக்கம் நிறைந்தவருமாயிருந்தீரப்பா ராஜா. அவரை விட்டு நம்முடைய முகங்களை நாங்கள் மறைத்துக் கொண்டோம். ஆண்டவரே, நீங்கள் அசட்டை பண்ணப்பட்டிருந்தீங்கள், நாங்கள் அதை எண்ணாமல் போனோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மறுதல்களின் நிமித்தம் ஏசப்பா நீங்க காயப்பட்டு

தழும்போலால் குணமாக்குறீர் ஐயா. ஆண்டவரே, சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள் இயேசுவின் தழும்போலால் குணமாக்கப்படுகிறது ஐயா. ஆண்டவரே, தேவனே, சுகர் வருத்தங்கள் இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினால ஐயா. ஆண்டவரே, சுகர் லெவல் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால ஐயா ராஜா அடங்கி போகிறது. ஆண்டவரே, தேவனே, மக்கள் சோத்திரம் ஐயா ராஜா. கடல் அலைகளை பார்த்து இம்மட்டும் வராதே மிஞ்சாதே என்று சொல்லி வாக்களித்த கர்த்தாவே, அதே போல ஐயா ராஜா சுகர் லெவல்கள் இயேசுவின் நாமத்தின அடங்குவதாக ராஜா. ஆண்டவரே, பிள்ளைகளுக்கு இருக்கிற வருத்தங்கள் வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் அடங்குவதாக. வேலை இல்லாத பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தில் அடங்குவதாக. ஆண்டவரே, தேவனே, பொருளாதார சிக்கல்கள் இயேசுவின் நாமத்தில் அடங்குவதாக. இயேசுவின் நாமத்தினால் களஞ்சியங்கள் பேங்க் அக்கௌண்டுகள் நிரம்புவதாக ராஜா. ஆண்டவரே, கற்பத்தின் கரிகள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. கையிட்டு செய்யும் வேலைகளில் ஆசீர்வாதம் இறங்குவதாக ராஜா. ஆண்டவரே, ஏற்ற காலத்தில் மழை பெய்வதாக. வானத்தின் ஆண்டவரே மதங்கள் திறக்கப்படுவதாக ராஜா. பொக்கிசு சாலைகள் திறக்கப்படுவதாக. ஆண்டவரே, கடன் வாங்காத இருதயம் ஐயா, கடன் கொடுக்கின்ற இருதயம் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு இருக்கும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. ஹாலேலூயா, ஹாலேலூயாமே துதிக்கிறோம். உம்மாலே ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் மதில்களை தாண்டுகிறார்கள் ஐயா. ஆண்டவரே, மலைகள் விலகி போறது ஐயா ராஜா. மலைகள் சமுத்திரத்திலே ஆண்டவரே, தேவனே, தகப்பனே ராஜா, அகன்று போறது ஐயா ராஜா. தேவனே, உமக்கு சோத்திரம். நீர் நல்லவர், நல்லவர், நல்லவர், நல்லவர் அப்பா. உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவரைக்கும் நீர் குணமளிக்கிற தேவனையா ராஜா. ஹாலேலூயா. ஆண்டவரே, உமக்கு சோத்திரம் ஐயா. உந்த

கொடியேற்றுவேன், உம் திருநாமத்தில் வெற்றி கொடியேற்றுவேன், கண்மலையே மீட்பரே, என்னை கைவிடாத தெய்வமே, கண்மலையே மீட்பரே, என்னை கைவிடாத தெய்வமே. வாயை திறந்து பாடுங்கள், கண்மலையே மீட்பரே, என்னை கைவிடாத தெய்வமே, கண்மலையே மீட்பரே, என்னை கை

விட்டேன், என்னை குணமாக்கினீர். ஹாலேலூயா. எங்கள் பிள்ளைகளை அப்படியே சமூகத்தில் ஒப்படைக்கிறோம் ஐயா. அன்னாள் ஆண்டவரே அப்பா, பிறக்காத பிள்ளைகளை அப்படியே கரத்திலே அர்ப்பணித்தாளையா, நம்முடைய சமூகத்திலே அர்ப்பணித்தாளையா ஆண்டவரே. இவனே எங்களுக்கு நீங்க கொடுத்திருக்கிற பிள்ளைகள் இந்த தேசத்திலே அற்புதங்களாயும் அடையாளங்களாயும் இருக்கிறார்கள் சொல்லி அறிக்கையிடுகிறோம் ஐயா. எங்கள் பிள்ளைகள் ஐயா பாழாய் போன இடங்களை மறுபடி கட்டுகிறவர்கள் என்று அறிக்கையிடுகிறோம் ஐயா. எங்கள் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், அவருடைய சமாதானம் பெரியதாயிருக்கும் சொல்லி ஆண்டவரே அறிக்கையிடுகிறோம் ஐயா. ராஜா ஆண்டவரே எங்கள் பிள்ளைகள் மேல் நீங்க கண்ணை வைத்து எங்களுக்கு அவர்களுக்கு ஆலோசனை கொடுக்குறீங்கள் என்று அறிக்கையிடுகிறோம் தகப்பனே. ஆண்டவரே திருச்சபை பிள்ளைகள், ஆவிக்குரிய பிள்ளைகள் ஆண்டவரே, அவர்கள் மேல் ரத்தத்தை தெளிக்கிறோம் ஐயா. பொல்லாப்பு நேரிடாத ஐயா, வாதி ஆண்டவர்களுடைய கூடாரங்களை அணுகாதப்பா ராஜா. ஆண்டவரே அவர்கள் வழிகளில் எல்லாம் காக்கும்படி தேவ தூதர்களுக்கு கட்டளையிடுவீர் ஐயா. அவர்கள் பாதம் கல்லில் இடராதபடிக்கே ஆண்டவரே அவர்கள் தங்களுடைய கரங்களினால் ஏந்தி கொள்வார்களப்பா. என் பரிசுத்த ஆவியானவரே எங்களை நடத்துகின்ற ஆவியானவரே, அப்பா பிதாவே சிறு வயது முதல் நீரே எங்களுடைய நோக்கமும் ஆண்டவரே, நீரே எங்கள் தேவனும் சொல்லி அறிக்கை எடுக்கிறோம் தகப்பெரே. ஆண்டவரே உமக்கு சூத்திரம். இம்மட்டும் எங்களை அழைத்து வந்த தேவனே, அந்நிய தேசமா இருந்தாலும் ஆண்டவரே இந்த தேசத்தில் எங்களை வைத்திருக்கிறீர்களுக்காக நன்றி சொல்லுகிறோம் ஐயா. ஆண்டவரே ஆபிரகாம் மட்டுமல்ல ராஜா, நீங்கள் எங்களையும் எங்கள் இலங்கை தமிழர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே அப்பா நம்முடைய தேசத்தை விட்டு பிரித்தெடுத்த ஐயா, நம்முடைய பிள்ளைகளாக நீர் மாற்றி வைத்திருக்கிறீரே, அதுக்காக நன்றி சொல்லுகிறோம். அவ்வளவு பெரிய சாக்கியம் அப்பா ஆண்டவரே. அவர்களுடைய மற்றவருடைய கண்கள் திறக்கப்படவில்லை அப்பா, ஆனா எங்கள் கண்களை திறந்து விட்டீரே ஐயா. ஆண்டவரே உமக்கு நன்றி நன்றி நன்றி நன்றி ஐயா ராஜா. ஹாலேலூயா ஹாலேலூயா, உமக்கு சூத்திரம் ஐயா சூத்திரம் ஐயா சூத்திரம் ஐயா ராஜா. ஹாலேலூயா உரபகார் குருவா ஹாலேலூயா.

பவரே ஹாலேலூயா. எங்களுக்கு வருகின்ற ஒவ்வொரு இக்கட்டுகளிலும் அவர்தான் நமக்கு விடுதலை அன்புக்குரியவர்களே. ஹாலேலூயா. வேதத்திலே நாங்கள் பார்க்கின்ற வேளையிலே எப்படி எல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் தேவனை நோக்கி பார்த்து விடுதலை அடைந்தார்கள், எப்படியெல்லாம் அண்டிக் கொண்டு அவரிடத்திலிருந்து அந்த விடுதலையை சுதந்திரித்துக் கொண்டார்கள், அதை நாங்கள் நோக்கி பார்க்க வேண்டும். ஹாலேலூயா. ஆகார பார்க்கின்ற வேளையில அவள் புறஜாதி அன்புக்குரியவர்களே, ஆனாலும் கூட தன்னுடைய இக்கட்டான நிலைமையிலே தேவனை நோக்கி பார்த்தாள் அன்புக்குரியவர்களே. ஹாலேலூயா. இந்த சூழ்நிலையா இருக்கலாம், ஹாலேலூயா, கர்த்தரை நோக்கி பாருங்கள். கர்த்தரை நோக்கி பார்க்கிற முகங்கள், அவரை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போறதில்லை. ஹாலேலூயா. நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, தேங்க்யூ ஜீசஸ், ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஐயா. என் தேவனே, நீர் நல்லவர், நல்லவர், நல்லவர், நல்லவர், நல்லவர் அப்பா. என் அப்பா நல்லவர், என் தகப்பன் நல்லவர், எங்களை விடுவிக்கிறவர் நல்லவர், எங்கள் தலையை உயர்த்துகிறவர் நல்லவர், ஆறு இக்கட்டுகளுக்கு எங்களை விடுதலையாக்கினவர் நல்லவர். ஆண்டவரே உமக்கு சூத்திரம், சூத்திரம், சூத்திரம், சூத்திரம், சூத்திரம், சூத்திரம், சூத்திரம், துதி, துதி, துதி அப்பா. ஆண்டவரே துதிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு, நன்றியோடு, நன்றியோடு, நன்றியோடு, நன்றியோடு அப்பாவை சோத்தரிக்கிறோம் ஐயா. ஹாலேலூயா. ஆண்டவரே எங்களுக்கு உரியதெல்லாம் உமக்குரியதப்பா. நீர் எங்களுடையவர், நாங்கள் உம்முடையவர்கள் அப்பா ராஜா. ஆண்டவரே உமக்கு சோத்திரமையா, சோத்திரமையா, சோத்திரமையா, சோத்திரமையா, சோத்திரமையா. எங்கள் பிள்ளைகளை உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். நீர் தந்த ஊழியத்தை உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். திருச்சபையை உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். எங்கள் சொந்தங்களை நம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். எங்கள் தேசத்தை நம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, ஆண்டவரே, ஆண்டவரே, ஆண்டவரே, ஆண்டவரே, ஆண்டவரே, ஆண்டவரே, ஆண்டவரே. ஓ ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. உம்மை உயர்த்துகிறோம் ஹாலேலூயா. என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர். நான் அமர்வதும் நான் எழுவதும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீர். ஐயா நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. ஹாலேலூயா. உண்மை அல்லாமல் வேறு ஆண்டவ மார்க்களை ஆண்டார்களப்பா. ஆண்டவரே தேவனே, இப்பொழுது நீங்க தான் எங்களை ஆண்டவரப்பா. அந்நிய தேவர்களை நோக்கி நாங்கள் கையெடுத்திருந்தோமானால் தேவரின் நீர் அறியாமல் இருப்பிரோ தகப்பனே. தான் எங்களை இருதயத்துக்குள்ளே இருக்கிறீங்கள ஐயா ராஜா. ஆண்டவரே மக்க சூத்திரம், சூத்திரம், சூத்திரம் ஐயா. ஹாலேலூயா. எல்லாமே அறிந்திருக்கின்றீர். நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீர். எஸ் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீர். எங்கள் ஐயா நீர் அறிந்திருக்கின்றீர். என்னை காண்பவரே, என்னை காப்பவரே, என்னை காண்பவரே, என்னை கா

முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றீர். உன் திருக்கரத்தால் தினமும் என்னை

0: ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, என்னை காண்பவரே, என்னை காப்பவரே, ஹாலேலூயா. நீங்கள் தான் எங்களுடைய ஆண்டவர் அப்பா ராஜா. ஆண்டவரே, இக்கட்டு காலங்களில் நீரே எங்களுக்கு மறைவிடம் அப்பா. ஆண்டவரே, துக்க நேரத்தில் நீங்க தான் எங்களுக்கு சந்தோஷம் ஐயா. எல்லா உபத்திரவங்களிலும் நீங்க தான் எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர் அப்பா ராஜா. ஆண்டவரே, தேவனே, அன்னால் ஜெபித்தது போல எங்கள் இருதயத்தை உடைய சமூகத்திலே ஊற்றுகிறோம் ஐயா. என் தகப்பனேம துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா. மகாதேவனே, அற்புதமானவரே, அதிசயமானவரே, கானாவூர் கல்யாணத்திலேயா தண்ணீர் வெறும் தண்ணீரை திராட்சரசமாக மாற்றி கொடுத்தவரே. ஆண்டவரே, தேவனே, குஷ்ட ரோகிகளை ஆண்டு சுகமாக்கின தேவனே. ஆண்டவரே, பாடைய தொட்டீர் ஐயா ராஜா, வாலிபன் எழுந்தானப்பா ராஜா. ஆண்டவரே, நான்கு நாள் ஆகிவிட்டதே என்று சொல்லி ஆண்டவரே சொந்த சகோதரி மார்த்தாள் சொன்னாள் ஐயா. ஹாலேலூயா, நாருமே என்று சொன்னாள் ஐயா ராஜா. நீர் ஆண்டவரே தேவனே அப்பா ராஜா, அந்த வார்த்தைகள் ஒன்றையும் நீர் ஆண்டவரே செவி கொடுக்கவில்லையப்பா. லாசருவை உயிரோடு எழுப்பி அவர்களுக்கு கொடுத்திரப்பா. என் தகப்பனே, நீர் உயிர்ப்பிக்கிற ஆண்டவரப்பா, உயிரோடு இருக்கிற ஆண்டவரப்பா. ஆண்டவரே, ஆராதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, நின்று நன்மை செய்கிறவராய் ஆண்டவரே. பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் விடுவிக்கும்படி சுற்றித்திருந்த ஆண்டவரப்பா, உண்மை அல்லாமல் வேறு யாரை நாங்கள் நம்புவோம் அப்பா? உண்மை அல்லாமல் ஆண்டவரே நாங்கள் யாரை ஆண்டவரே சிந்திப்போம், நினைப்போம் ஐயா ராஜா? ஆண்டவரே, உண்மை அல்லாமல் வேறு யாரை நாங்கள் நோக்கி பார்ப்போம் அப்பா? அப்பா பிதாவே, அப்பா தகப்பனே, அப்பா அப்பா அப்பா அப்பா அப்பா அப்பா. ஆண்டவரே, கூப்பிடுகிற காக்க குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிறவரே அப்பா. ஆண்டவரே, அடைக்கலான் குருவிக்கு விடும் தகவலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடுகளை வைத்திருக்கிறீரே, அதுக்காக சூத்திரம் ஐயா. ஆண்டவரே, தேவனே, பயப்படாதிருங்கள். ஹாலேலூயா என்று சொன்னவரே உமக்கு சூத்திரம். அடைக்கலான் குருவிகளை விட நீங்கள் விசுவாசித்தவர்கள் சொன்னீர் ஐயா ராஜா. என்ன ஆண்டவரே, உம்மை போல் வேறு யாரப்பா ஆறுதல் செய்ய முடியும் ஆண்டவரே? அப்பா, சகல உபத்திரவங்களில் நீங்க தான் ஆறுதல் செய்கிறவர் ஐயா, ஜனங்களுக்கு விடுதலை கொடுக்கிறவர் அப்பா ராஜா. என் தகப்பனே உமக்கு சூத்திரம் ஐயா, ஹாலேலூயா. என் கருவையும் கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே. அதிசயமாய் பிரமிக்கத்தக்க அற்புதமாய் உருவாக்கினீர், அற்புதமாய் உருவாக்கினீர், அற்புதமாய் உருவாக்கினீர். என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, என்னை காப்பவரே. ஹாலேலூயா. ஆண்டவரே, இந்த தேசத்திலே ஐயா உம்முடைய ஜனங்கள் அற்புதங்கள் அடையாளங்கள் ஐயா. ஆண்டவரே, உம்முடைய ஜனங்களை தூக்கி விடும் ஆண்டவரே. அப்பா, ஒரு கைய கொடும் ஆண்டவரே. அப்பா, அவர்கள் எழுந்திருக்க பிளன் கொடும் ஆண்டவரே. எடுத்து நிறுத்தும் ஆண்டவரே. இந்த வாலிப பிள்ளைகளை விடுதலையாக்கும் ஐயா ராஜா. தேசத்தில் இருக்கிற வறுமைகள், கஷ்டங்கள், தரித்திரங்கள் மாறுவதாக ராஜா. விசேஷமாக நம்முடைய இலங்கை தேசத்திலே ஐயா என்ன நடக்கிறது ஆண்டவரே? அப்பா, கொலை வெறியின் ஆவிகள் ஐயா. ஆண்டவரே, மனுஷர்களுடைய உயிரி ஆண்டவரே, மதிக்காத ஆண்டவரே ஜனங்கள் அப்பா ஐயா. ஆண்டவரே, நீர் கைகண்டி கொண்டு இருப்பீரோ தகப்பனே. ஆண்டவரே, உடைய கரத்தை நீட்டும் ஆண்டவரே, கரத்தை நீட்டும் ஐயா. பொல்லாதவர்கள் மேல் உடைய கரத்தை வையும் ஐயா. சவுலின் மேல் உடைய கரத்தை வைத்து பவுலாக மாற்றினீரே ஐயா ராஜா. ஆண்டவராகிய தேவனே, அவர்கள் மேல் உடைய கரத்தை வையும் ஐயா ராஜா. மறவானவர்கள் எல்லாம் உமக்கு தெரியும் தகப்பனே. தேசத்து ஜனங்கள், சிறுமப்பட்ட ஜனங்கள் ஆண்டவரே அப்பா தேவனே, தகப்பனே ராஜா, சிறுமப்பட்டு நிற்கிறார்களே அப்பா ராஜா. அவர்களை நீர் விடுதலை ஆக்கும் ஐயா. நான் தான் தேவன் என்பதை அவர்களுக்கு வெளிப்படுத்தும் அப்பா. என் தகப்பனே உமக்கு சூத்திரம். இலங்கை தேசத்தை உம்முடைய சமூகத்துல கொடுக்கிறோம் ஐயா. இந்த சிறிய தேசத்தை உம்முடைய சமூகத்திலே நாங்கள் கொடுக்கிறோம் ஐயா. இந்த இலங்கை தேசத்தை நீர் கண்ணோக்கி பாரும் ஐயா ராஜா. தகப்பனே உமக்கு சூத்திரம் ஐயா. ஆண்டவரே, இலங்கை தேசத்தை சுத்தம் பண்ணும் ஐயா. இலங்கை தேசத்தை பரிசுத்தமாக்கும் ஐயா ராஜா. தீயவர்களுடைய ஆண்டவரே தேவனே செய்கைகளின் சிந்தனைகளை மாற்றும் ஆண்டவரே. ஆட்டுக்குண்டியானவருடைய ரத்தத்தை எடுத்த ஐயா. ஆண்டவரே, இலங்கை தேசம் முழுவதும் தெளிக்கிறோம் ஐயா. இலங்கை தேசம் முழுவதும் தெளிக்கிறோம் ஐயா ராஜா. ஆண்டவராகிய தேவனே அப்பா, ஆண்டவரே, பின்னணியா இயங்கிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு சத்ருடைய சேனைகளையும், சத்ருடைய காரியங்களையும் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தை நாங்கள் கட்டிந்து கட்டி அப்புறப்படுத்துகிறோம். பூமியில எதை கட்டுகிறோம் அது பரலோகத்துல கட்டப்படும் என்று நீங்க சொல்லி இருக்கிறீங்களா ஐயா ராஜா? தேவனுடைய ஆசீர்வாதங்கள், தேவனுடைய சுகம் ஆண்டவரே, தேவனுடைய செழிப்பு ஐயா. ஆண்டவராகிய தேவனே ராஜா, ஜனங்களுக்கு இருக்கின்ற ஆண்டவரே தேவனே, பகைகள் மறைந்து போற காரியங்கள், சண்டைகள், சச்சரவுகள், சஞ்சலங்கள் இயேசுவின் நாமத்தினாலேயே அகன்று போவதாக ராஜா. ஆண்டவரே தேசத்தை ஆண்டவரே சீர்படுத்தும், ஆண்டவரே ஸ்திரப்படுத்தும் ஐயா. ஆண்டவராகிய தேவனே, சபைகளை நம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம் ராஜா. ஆண்டவரே சபைகளை ஆண்டவரே அப்பா, ஒவ்வொரு சபைகளும் ஆண்டவரே தேவனே தகப்பனே ராஜா ஆசீர்வாதமாக மாறுபடி செவிக்கிறோம் ஐயா. அந்நிய தேவர்களை ஆண்டவர் கும்பிடுகிறவர்களுடைய ஆண்டவர் இந்த கோயில்கள் எல்லாம் ஆண்டவர் எவ்வளவு சிறப்பாய் வைத்திருக்கிறார்கள் ஐயா. அதை விட ஆண்டவரே ஜீவனுள்ள தேவன் அன்றைக்கு ஆண்டவரே தாவித்து ஆண்டவரே சவதரித்து வைத்தான் ஐயா ராஜா. சாலமன் கட்டினான் ஐயா. ஆண்டவரே எங்கள் தேசத்திலே ஐயா திருச்சபைகள் கட்டப்பட வேணுமா செவிக்கிறோம். ஆண்டவரே விசுவாச குடும்பங்களுடைய சரித்திரங்கள் மாற வேணுமா செவிக்கிறோம். ஆண்டவரே தீமையான எண்ணங்கள், தீமையான ஓட்டங்கள், அவிசுவாசமான காரியங்கள் இயேசுவின் நாமத்தினால் ஐயா ராஜா நம்முடைய இலங்கை கிறிஸ்தவ ஜனங்கள் மத்தியிலே ஆண்டவரே அப்பா வெளியேறும்படி செவிக்கிறோம். நாங்கள் உயர்ந்தவர்கள் என்கின்ற ஆண்டவரே நம்பிக்கை மனப்பான்மை இருக்கும்படி செவிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே துதிக்கிறோம் ஐயா, சோத்தரிக்கிறோம் ஐயா ராஜா. ஆண்டவரே இலங்கை தேசத்திலே ஆண்டவரே இருக்கிற ஜனங்கள் நம்முடைய கிறிஸ்தவ ஜனங்கள் ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்படவனுமா செவிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயா. உம்முடைய வார்த்தைகளை பின்பற்றி ஐயா, உம்முடைய வார்த்தைகளை ஆண்டவரே விசுவாசித்த ஐயா ஆண்டவரே தேவனே எழுந்து பிரகாசிக்க உதவி செய்யும்படி செவிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே துதிக்கிறோம். மறைவானவைகளை நமக்கு தெரியும் அப்பா ராஜா, மறைவான காரியங்கள் எல்லாவற்றையும் எடுத்து விடும் ஐயா. ஆண்டவரே முக்கு சோத்திரம். இந்த ஆண்டவர் உண்மை உள்ள ஆண்டவர், இந்த ஆண்டவர் ஜனங்களை விடுவிக்கிற ஆண்டவர் என்பதை புறஜாதிகள் அறிந்து கொள்ளும்படி ஆண்டவரே இலங்கையில் இருக்கிற சபைகளை நீர் முற்று முழுக்க பொறுப்பிடும் ஐயா ராஜா. ஆண்டவரே முக்கு சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் ஐயா. ஆண்டவரே எல்லா தரித்திரமான நிலைமைகள் மாற்றப்படுவதாக ராஜா. ஆண்டவரே முக்கு சோத்திரம் ஐயா ராஜா. தகப்பனே தேசத்திலே நன்மைகள் வாசம் பண்ணும்படி செவிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே உடைய கரத்தில் எல்லாவற்றையும் ஒப்பு தந்திருக்கிறோம். ஆண்டவரே நிறைய ஆசீர்வதியும் வழிநடத்தும் ஐயா. உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. இந்த தேசத்தை பொறுப்படும் ஆண்டவரே, இந்த தேசத்தை ஆண்டவரே உடைய கரத்தில கொடுக்கிறோம் ஐயா. ஆண்டவரே யுத்தத்துக்கு ஆண்டவரே தேவனே பணங்களை செலவழிக்காதபடி இந்த தேசத்தின் அதிகாரிகளோடு நீர் இடைப்பட வேணுமா செபிக்கிறோம். ஆண்டவர் பொருளாதார மாற்றங்கள் வரவேணுமா செபிக்கிறோம். இன்ட்ரெஸ்ட் ரேட் இயேசுவின் நாமத்தில் ட்ராப் பண்ணப்பட வேணுமா செபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால். ஆமேன் ஆமேன் ஆமேன்
1: ஆமீன் ஆமீன். இதுவரை நேரமும் கத்தருடைய ஜபங்களை ஒப்புவித்து பாடல்களோடு துதிகளோடு ஜபங்களோடு சாட்சிகளோடு வழிநடத்தி வார்த்தையோடும் வழிநடத்தி உங்களையும் கத்தர் தாமே காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கத்தரை கரத்திலே ஒப்புவிக்கிறோம். வாரத்தின் முதல் நாளிலே பிரசங்க பீடத்தில் காணப்படுகின்ற பொழுதும் செய்திகளை பகிர்ந்து கொள்கிற பொழுதும் கத்தர் தாமே அந்த வார்த்தைகள் கூட ஒவ்வொருவரையும் ஒவ்வொருடனும் பேசி ரட்சிப்புக்களே வழி நடத்துவாராக, பரிசுத்தாவியானவராமே வழி நடத்துவாராக என்று வாழ்த்தி கொண்டு இந்த வேளையிலும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுகிறோம். God bless you அம்மா. ஆமேன்
0: ஆமேன். bless you everybody. bless you ஆமேன்
1: ஆமேன். அருமையானவர்களே, இதுவரை நேரமும் காலை நேர அபிஷேக ஆராதனை நேரத்திலே துதிகள் ஜபங்கள் பாடல்கள் சாட்சிகளோடு வேத வார்த்தைகளோடு வழிநடத்திய தேவ ஊழியர் நகோமி லோகன் அவர்களையும் சபையும் வாழ்த்துவோம். அவருடைய ஊழிய காரியங்கள், குடும்ப காரியங்கள், மனதின் வாஞ்சைகள், தேவைகள், பிசினஸ் காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கத்திரதாமே கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக என்று வாழ்த்துவோம், ஆசீர்வதிப்போம். கத்தரங்களுக்கு தந்த அந்த நாவின் மூலம் ஆசீர்வதிப்போம். ஆசீர்வாதங்கள் அவர்களிலே தங்குவதாக. ஆமேன் ஆமேன்.
2: ரெக்கார்டிங் ஸ்டாப்.
1: நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம்
2: வானொலியின்.
1: இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இந்த வேளையில் நாங்கள் காலை வேளையிலே ஜெப வேளை கூட கடந்து செல்ல இருக்கிறோம். இன்று 5ஆம் தேதி, 6ஆம் மாதம், 5ஆம் தேதி ஜூன் மாதம், 5ஆம் தேதி ஆனி மாதம், 2026ஆம் ஆண்டு வெள்ளிக்கிழமை காலை வேளையில் முடிந்திருக்கிறோம். தொடர்ந்து நேரம் காலை 8:04 இந்த வேளையில் நாங்கள் ஜெபங்களுக்கு கூட கடந்து செல்ல ஆயத்தமாகிறோம். கத்திரதாமை வழி நடத்துவாராக. நாளுக்காக கத்திர தருகிற வசனம், சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள், கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள் என்று ரோமர் 12:10 கூறப்பட்ட அந்த வசனத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். கத்திரதாமை வழி நடத்துவாராக. ஆமேன். நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள் யோசுவா 23:24, ஏசாயா 29, பழைய பாடுந்தும் புதிய ஏற்பாடு இப்ரேயர் 12 அதிகாரம் வெற்றி நாங்கள் நேற்று பதிவு செய்து அனுப்பி தந்திருக்கிறோம். கேட்டிருப்பீர்கள் விசுவாசிக்கிறோம். கத்தர்தாமி இந்த வார்த்தைகளுக்கு கூட வழி நடத்துவார். மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். சங்கமம் தமிழ் கோஸ்பல் ரேடியோ சங்கமம் ஊடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். புதிய நாளிலும் வாரத்தின் இறுதி நாளிலும் கத்தர்தாமி உங்களையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் இணைந்திருக்கிற ஊழியர்கள் ஜெபங்களுக்காக அதிகால வேளையிலே, கால வேளையிலே, மாலை வேளையிலே, இரவு வேளையிலே இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். குடும்பங்களையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். அதிகால வேளையிலே சௌரி டோலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். காலை வேளையிலே எங்களுடன் சௌரன் குணா அவர்கள் லண்டன் ஒன்டாரியோவிலிருந்து இணைந்திருக்கிறார். பாஸ்டன் அண்டன் தாசனை அவர்கள் காலை வேளையிலே டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். மாலை வேளையில் எங்களுடன் சௌரி பீனோ அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்தும் சௌரன் டொனால்டு அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்தும் இணைந்திருக்கிறார். இதையெல்லாம் தொகுத்து வழங்க சௌரி ஜானட் அவர்கள் ஜெர்மன் தேசத்திலும் மாலை வேளையிலும் இணைந்திருக்கிறார்கள். இணைந்திருக்கிறவங்களில் ஒரையும் வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு இந்த வேளையிலும் சௌரி ஜானட்டிடம் ஒப்படைக்க இருக்கிறோம். அவர் மீதியான ஜபங்களை எல்லாவற்றையும் தொகுத்து வழங்குவார். அவரிடம் ஒப்படைப்போம். மீதியாக இணைகின்ற ஒருவரையும் கத்திரதாமே தங்கிடுது தங்கு தடை என்று இணைய கத்திர உதவி செய்வாரா. இந்த வேளையிலும் சௌரி ஜானட்டிடம் ஒப்படைப்போம். பிரைஸ்லோடமா
0: அவரோடும் கூட இருப்பாராக. சங்கம வானொலியை நடத்தி கொண்டிருக்கிற தேசிய அண்ணா குடும்பத்தையும் சந்ததியே தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இணையத்தில் இணைந்திருக்கிற யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் உங்களோடும் கூட இருந்து சகலத்திலும் வழி நடத்துவாராக. நாளிலே வாலி வகுவதிகளுக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். கத்ததாமே கூட இருந்து வழி நடத்த வேண்டும். ஏனென்றால் யூபு 12:8 பூமியை விசாரித்து கேள், அது உனக்கு உபதேசிக்கும். சமுத்திரத்தின் மச்சங்களை கேள், அது உனக்கு விவரிக்கும். கர்த்தருடைய கரம் இதை செய்ததென்று இவைகள் எல்லாவற்றினாலும் அறியாதவன் யார்? சகல பிராணிகளும் ஜீவனும் மாமிசமான சகல மனுஷரின் ஆவியும் அவர் கையில் இருக்கிறது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் கர்த்தருடைய கரத்திலேதான் எங்கள் காலங்கள் இருக்கிறது. ஆகவே நாங்கள் அவரிடத்திலே ஜெபம் பண்ணுவோம். கததாமே தன்னுடைய காரியத்தை இந்த பூமியிலே எல்லாருக்குள்ளே ரட்சிப்பை அனுப்பி அவர்களை ரட்சிக்க அவர்தான் வல்லவர், நல்லவர், போதுமானவர், புதுமையானவர் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். நாங்கள் ஜெபத்துக்காக கடந்து செல்வோம். கத்ததாமே கூட இருந்து வழி நடத்த வேண்டும். தீத்து 2:7 நீ எல்லாவற்றிலும் உன் நற்கிரியர்களுக்கு மாதிரியாய் காண்பித்து என்று சொல்லி எழுதி இருக்கிறது. ஆகவே எல்லா கிரியைகளிலும் அங்கு தங்கள் முன்மாதியை காண்பிக்க கூடியதாய் உபதேசிக்க கூடியதாய் கத்ததாமே நடத்த வேண்டும் என்று சொல்லி சபைகள்ல மக்களுக்குள்ள ஜனங்களுக்குள்ள திருச்சபைகளுக்குள்ள ஆராதனைக்குள்ள தேவனுடைய மகிமை முதலாவது இறங்க வேண்டும். ஏனென்றா தேவனுடைய வீட்டிலே தான் முதலாவது நியாய தீர்ப்பு. ஆகவே முதலாவது தேவ சபையிலே தான் தேவனுடைய வல்லமை மகத்துவத்தை நாங்கள் காண வேண்டும். பாஸ்டர் அவர்கள் நீங்கள் ஜபத்திலே வழி நடத்துங்க.
3: கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, ஆவியானவரே, ஒவ்வொரு சபைகளுக்காக ஜெபிக்கிறேன். உமக்கு பிரியமான ஆராதனையாக, உம்மை மகிமைப்படுத்துகிற ஆராதனையாக, இயேசு உயரவும் நாங்கள் சிறுகவும் சிறுகவும் போகின்ற ஆராதனைகளாக, எல்லா நாமத்திலும் மேலான நாமம் இயேசு என்கின்ற நாமம் என்று உம்மை உயர்த்துகிற ஆராதனையாக இந்த ஒவ்வொரு சபைகளிலேயும் ஆராதனைகள் நடக்க நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு மக்களும் இந்த கடைசி காலத்தில உம்மை நோக்கி பார்க்க தங்களுடைய மதங்கள், தங்களுடைய தவறான வழிகள், பாவ சாப வழிகளை விட்டு இனி ஒரு காலம் இல்லை என்ற ஒரு உணர்வோடு, கடைசி கால சந்ததி என்ற ஒரு உணர்வோடு ஒவ்வொரு மக்களும் சபைகளும் உம்மை நோக்கி பார்க்க நீ கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அவர்களுடைய பாவங்கள் சாபங்களை அந்த கடைசி காலத்தில மன்னித்து அவர்களுடைய இருதயத்தை மாற்றும்படியாக, அவர்களுடைய கடினமான இருதயங்களை சபைகளில மக்கள் டெய்லி காணப்படுகிற கடினமான இருதயங்களை எடுத்து கொண்டு சதியான இருதயமாக உம்முடைய பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுகிற இருதயமாக உம்மர் இருதயங்களோடு நீர் இடப்படும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாக வாழுகிற வாழ்வு, இயேசுவோட வாழுகிற வாழ்வு, இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு வாழுகிற வாழ்வு ஒரு சமாதானமான வாழ்வு, ஆசீர்வாதமான வாழ்வு, ஒரு நம்பிக்கையோடு வாழுகிற வாழ்வு, இயேசுவில விசுவாசம் வைத்து வாழுகிற வாழ்வு. ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனிடத்தில் இருந்த, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது, அந்த தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிற வாழ்வை ஒவ்வொரு தேசங்களிலேயும் ஒவ்வொரு பார்லிமெண்ட்லேயும் ஒவ்வொரு பிரசிடென்டோட நீர் இடைப்படும்படியாக உடைய கரம், இந்த எல்லா மனிதர்களுடைய ஆவியும் உம்முடைய கரத்திலே இருக்கிறது. நீர் கரங்களில் எங்களை பொறித்து வைத்திருக்கிறீர். ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லாத காரியங்களை இந்த மக்கள் ஒவ்வொருவரும் விட்டு தேவனுக்கு பிரியமாக, தேவனுக்கு உண்மையான தேவனுக்கு ஆராதனை செய்கிற மக்களாக ஒவ்வொரு தேச மக்களையும் மாற்றும்படியாக சபைகள் மாதிரியாக காணப்பட, ஆண்டவரே நீ ஐதீப்பு சபையில தொடங்குகிறது. ஆண்டவரே, சபையில ஆராதனை செய்கிறவர்கள், ஊழியம் செய்கிறவர்கள் உம்மை மட்டும் மகிமைப்படுத்த நீர் அவர்களோடு இடைப்படும்படியாக இந்த உலகம் ஒரு பரலோக ராஜ்யமாக, ஒவ்வொரு சபைகளும் பரலோக அட்மாஸ்பியராக மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இப்ப இந்த கொஸ்தேன் நாள் வந்தபோது அவர்கள் ஒருமனப்பட்டு ஓரிடத்துல கூடியிருந்த பொழுது பலத்த காற்று, அந்த பரலோக காற்று அந்த ஒவ்வொரு சபைகளிலையும் வீசும்படியாக ஒரு சமாதானத்தை, சந்தோஷத்தை, அன்பு, சந்தோஷம், மிச்சியடக்கம், விசுவாசம், தயவு, நற்குணம், சாந்தம், நீடிய பொறுமை ஆகிய 9 விதமான கனிகளோடும் வரங்களோடும் மக்கள் சமாதானமாக எல்லாவற்றையும் பொதுவாக வைத்து அனுபவித்து ஒரு எழுப்புதலை காண ஒவ்வொரு சபைகளையும் எழுப்புதலை நோக்கி ஒரு பயணத்துல நீர் ஞானத்தை, புத்தியை, அறிவை கொடுத்து இந்த காலங்களில் வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிற ஸ்ரீ ரீட்டா குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். அன்றுவரே அவர்களோடு கூட இருந்து கேட்கின்ற ஒவ்வொரு மக்களும், ரட்சிப்பு பெற ஒவ்வொரு சபைகளும் மனம் திரும்பி, தவறுகள் ஏதாவது சிறிய தவறுகளை கூட மனம் திரும்பி உமக்கு பிரியமாக உம்மை மகிமைப்படுத்துற ஆராதனைகளாக இந்த ரேடியோ நிகழ்ச்சி கூட கேட்கிற ஒவ்வொரு மக்களும் மக்களிடத்திலேயும் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறேன். ஜெனட் சிஸ்டருக்காக ஜெபிக்கிறேன், கணவருக்காக, மகனுக்காக, மகளுக்காக, அவர்களுடைய அந்த குடும்பத்தோடு இருந்து தொடர்ந்து உம்முடைய ஞானம், புத்தி, அறிவை கொடுத்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த நிகழ்ச்சி இணைந்திருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் நீர் உம்முடைய கார்களை உம்மை போல மாற்றும்படியாக, என்னை விசுவாசிக்கிறவன் என்னிலும் என்னை போன்ற காரியங்களும் செய்வான், என்னிலும் பெரிதான காரியங்களை செய்வான் என்ற வசனத்தின்படி நாங்கள் ஒவ்வொருவரும் உம்மை போல மாறி எங்களுக்கென்று வாழாமல் உமக்கென்று வாழ நீர் எங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். துந்தி கன மகிமை ஒன்றான மெய்த்தவனாகிய உமக்கை செலுத்தி ஆண்டவரின் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆமீன், ஆமீன், ஆமீன்,
0: ஆமீன். எங்கள் ஜெபங்களை கேட்டது எனக்கு ஸ்தோத்திரம், நன்றி பாஸ்டர். கர்த்தர் உங்களோடும் உங்கள் குடும்பம் உங்கள் சபையோடும் கர்த்தர் கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்,
3: ஆமீன். God bless you sister, God bless you everybody.
0: ஆமீன். நாங்கள் டோலி சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர், டோலி சிஸ்டர் பிரைஸ் தி லார்ட்.
4: பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர், பிரைஸ் தி லார்ட். ஸ்டக் ஆயிட்டு.
0: ஓகே, நீங்க பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். வாலிபாகிவதிகளுக்காக ஜெபம் பண்ணுங்கள். அவர்கள் வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் அவர்கள் மாறுதியா இருக்க கற்றதாமே அவர்கள் இருதயங்களையும் சிந்தைகளையும் ஆளுக செய்ய வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க.
4: ஆமேன் ஆமேன். நன்றி நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. இந்த காலை நேரம் ஆண்டவரே உங்களோட வாக்குத்த தத்தன்படி அப்பா உங்களோட திருப்பாதம் நம்பி வந்து உள்ள ஆண்டவரே, நீங்க இந்த வாலிபருக்குள்ள ஒரு பெரிதான அற்புதத்தை செய்யும்படியாக ஜபிக்கிற ஆண்டவரே, வாக்கு தத்தம் தண்ணினவரே, நாங்க கேட்கறதுக்கு அதிகமாக கொடுக்கிறோம். உங்களோட வல்லமை நிறைந்த கரத்துக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. இப்பொழுதும் ஆண்டவரே அற்புதங்களை அதிசயங்களை நோய்களையும் குணமாக்குறதாக இன்று நேரம் அப்பா, இந்த காலை நேரம் அவங்களுக்கு மாலை நேரமாக இருந்தாலும் ஆண்டவரே அவங்களுக்கு ஒரு தரிசனங்களையும் உங்களோட விஷன்ஸையும் கொடுத்து ஆண்டவரே அவங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவர் வழி தப்பி போகாத வண்ணமாக ஒரு தேவ பயத்தை கொடுத்து அவர்களை உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க. ஒரு புதிதான வாழ்வு வாழ்வதற்கு ஆண்டவரே இந்த வாலிபர்கள் ஒரு பிரிதான அற்புதத்தை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. நாங்க பரிசுத்தரா, நீங்க பரிசுத்தரா இருக்கிறப்ப நாங்களும் பரிசுத்தமாயிருப்பதற்கு இவர்களையும் ஆண்டவரே பரிசுத்தமாக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. அவர்களை மட்டும் இல்ல, அவர்களோட பெற்றோர்களை காண்டி வருகிற அப்பா, அவர்கள் எவ்வளவு மனவேதனைப்பட்டு வழி தப்பி போன பிள்ளைகள் ஆண்டவரே, படிக்கிறன்னு சொல்லி போய் எங்கெங்கெல்லாம் போய் ஆண்டவரே அலைந்து திரிகிற இந்த மக்களுக்காண்டி வருகிற ஆண்டவரே அப்பா, உலகம் அங்கும் ஆண்டவரே இந்த வாலிபர்களே உங்களோட கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். அவங்களுக்கு ஒரு புதிதான வாழ்வை வாழ்வதற்கு உங்களோட ரட்சிப்பை கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அகா, தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவரே அப்பா, வறண்ட நிழலில் நிலில் ஆறுகளை ஊற்றுவரே, நிலத்தில் நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவரே. இப்பொழுதும் ஆண்டவரே இவங்களை வறண்டு போய் அப்பா தள்ளி தப்பி போய் உங்களோட விஷனை இல்லாமைக்கு உங்களோட தரிசனம் இல்லாமல் அழிந்து போயிருக்கிற மக்களுக்குல இந்த வாலிபருக்குள் ஆண்டவரே ஒரு புதிதான அன்பையும் விசுவாசத்தையும் கொடுக்கும்படியாக ஜபிக்கிறேன் இந்த காலை நேரம் ஆண்டவரே. நாங்க ஒருமனப்பட்டு ஜபிக்கும் பொழுது நீங்க நிறைந்த கருத்தினால் அவர்களை வழி நடத்த வல்லமை உங்களோட பரிசுத்தமான ஆவிக்கு நான் நன்றி செலுத்துறேன். மாம்சமான யாவர் மேலும் உங்களுடைய ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னபடியானவரே இந்த காலை நேரம் அப்பா உங்க வாக்குத்தத்தின்படி உங்களோட ஆவிகளை இவங்களுக்கு ஊற்றி ஒரு புதிதான ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு அவங்க மனக்கண்களையும் அவங்களோட செவிகளையும் திறக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. அவர்கள் உங்களுக்கென்று உங்களுக்குரியவர்கள் என்று நடப்பதற்காண்டவர்கள் சாட்சியுள்ள பிள்ளைகளாக நடப்பதற்காண்டவரே, உங்கள் திரு ரத்தத்தினால் அவர்கள் எங்களை கழுவி உங்கள் சித்தத்தின்படி நடத்தும்படியாக ஜபிக்கிறேன் ஆண்டவரே. நீங்க ஒரு போதும் வழி தப்பி போக விட மாட்டீங்க. ஆத்துமா பாரம் உள்ளவர்களாக நாங்கள் ஜபிக்கும் பொழுது ஆண்டவரே இந்த ஜபத்துக்கு ஜெயம் கொடுக்கறதப்ப நீங்க மட்டும்தான் அப்பா. ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவேன் சொன்ன வாக்கு தத்தின்படி இவர்கள் உங்களை மகிமைப்படுத்துறவர்களாக உங்களோட பிள்ளைகளாக உங்களோட ரத்த கோட்டைகளை மறைத்து வைக்கும்படியாக ஜபிக்கிறேன் அப்பா. ஜபமே ஜெயம் என்று கூறி ஆண்டவரே நாங்க ஜபிக்கிற பொழுது இந்த பெற்றாருடைய கண்ணீர்களை துடைக்கும்படியாக ஜபிக்கிறேன் அப்பா. அப்பா உங்களை நீங்க வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவரை யாவரும் என்னிடத்தில் வருங்க, நான் உங்களுக்கு இழைப்பார்கள் தருவேன் என்று சொன்ன வாக்கு தத்தத்தின்படி அப்பா உங்களோட அன்பினாலேயும் உங்களோட சமாதானத்தினாலேயும் இவர்களை வழிநடத்தும்படியாக ஜபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த காலை நேரமான பிரதர் லெஸ்லி, சிஸ்டர் ரீட்டா அவர்கள் செய்யற ஒவ்வொரு ஊழியத்தையும் நீங்க கண்ணோக்கி பார்க்கிறீர்கள். மறைவாக செய்யற ஒவ்வொரு ஊழியத்தையும் ஆண்டவரே நீங்க ஆசீர்வதிக்கும்படியா ஜபிக்கிறேன். உங்களால செய்ய முடியாத காரியங்கள் ஒன்றும் இல்ல அப்பா. விசுவாசத்தின் நீதிமான் பிழைப்பான் என்று கூறியபடி இப்பொழுதும் தித்திய வெளிச்சம் சங்கமம் வானொலி அப்பா வார்த்தையின் வெளிச்சம் எல்லாத்திலையும் ஆண்டவரே உங்களோட கரம் கூட இருப்பதாக உங்களோட சமூகத்தை உங்களோட பிரச்சனை யாவரும் அவர்களுக்கு கண்டறியத்தக்கதாக மோசியோடு எப்படி பேசுகிறீர்களோ அதன்படி ஆண்டவரே வழி தப்பி போற மக்களுக்காண்டி இவர்கள் இந்த திறந்து கொடுத்த ஊழியத்துக்கு நான் நன்றி செலுத்துறேன் அப்பா. நீங்க மறைவாக இருந்து அப்பா அந்த உங்களோட நிழலில் இருந்து அப்பா நீங்க அவங்களை வழி நடத்தி இந்த அநேகமான ஊழியக்காரர்களை கொண்டு சேர்க்கும்படியாக ஜபிக்கிறேன் அப்பா. நன்றி நன்றி நன்றி அப்பா. நீங்க பரிசுத்தர் பரிசுத்தர். நியோமி பாஸ்டர் காணி வருகிறேன் ஆண்டவரே, அவர்களை உங்களை கிருபையினால முட்டி சுட்டும்படியா ஜபிக்கிறேன். அவங்களோட ஊழியத்துல கூட இருந்து அதிகமாக அவங்களை ஆசீர்வதிக்கும்படியா ஜபிக்கிறேன். சிஸ்டர் ஜெனட்டன் கணவன் பிள்ளைகளை காணி மனுகிறேன். மகன் தூரத்துல இருந்தார், அவருடைய தேவையை சந்தித்து உங்கள் நீங்க அவங்களுக்கு நிழலா இருக்கும்படியா ஜபிக்கிறேன். மகள் ஆண்டவரே இந்த உங்களுக்கென்று எழுந்து பிரார்த்திக்கிற அந்த வாலிபர்களுக்கு ஒரு சாட்சியாக இன்னும் அதிகமாக அவங்களை யூஸ் பண்ணும்படியாக ஜபிக்கிறேன்ப்பா. வரப்போற யாவரும் உங்கள் ரத்த கோட்டைகளை மறைத்து வைக்கிறேன் பாஸ்டர். ராத்திரத்துக்கான் வருன்னு ஆண்டவர் இரவும் பகலும் உங்களோட வார்த்தை எங்களை பயந்து கொடுக்குற அந்த தீவனுள்ள வார்த்தைக்கு நன்றி செலுத்துற. வேற போற சிஸ்டர்ஸ் யாரையும் இரத்த கோட்டைகளை மறைத்து வைங்க, அவங்களோட தேவையையும் சந்திக்கும்படியாக ஜபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா உங்களோட நாமம் இனிதான நாமம் என்று அறிந்து கொள்ளத்தக்காக அன்னிகருக்கு நாங்களும் சாட்சியாயிருப்பதற்கு எங்களையும் உங்களோட சித்தத்தின்படி வழிநடத்தும்படியாக ஜபிக்கிறேன். எல்லா கனமகிமையும் உங்களுக்கே கொடுத்து உங்களோட நாமத்தை மட்டுமே உயர்த்துவதற்கு யாவருக்கும் புதிதான கிருபியை கொடுத்து இந்த காலை நேரம் உங்களோட சித்தத்தின்படி நடத்தும்படியாக ஜபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவின்
0: எங்கள் ஜபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம் நன்றி. உங்களோடும் நீங்க கைவிட்டு செய்யும் காரியங்கள் ஒவ்வொன்றோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக.
4: ஆமேன்.
0: குணா பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். குணா
3: பிரதர்,
0: எங்களுடைய வாலிப பிள்ளைகள் யுவதிகள் அவர்களுடைய பாவங்களையும் மீறுதலையும் தேவனிடத்திலே அவர்களை அறிக்க செய்து இந்த பாவ மன்னிப்பை பெறக்கூடியதாய் அவருடைய இருதயங்களையும் சிந்தைகளையும் தேவன் ஆளுக செய்ய வேணும் என சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
3: எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவரா இருக்கிற தேவைய ஒத்தாசியோடும் ஆண்டவரையும் உங்களுடைய சமூகத்துல வந்திருக்கணும். ஆண்டவர நசரேனாகிய இயேசுவை தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடினால் அவர் நன்மை செய்கிறவராய் சுத்தி திருந்து பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராயிருக்கிறவர இதோ இந்த வேளையிலும் இந்த விண்ணப்பத்துக்காக உங்களை நோக்கி பார்க்கிறேன். ஆண்டவர எப்பொழுதும் நன்மை செய்கிறவராயிருக்கிறவரே உங்களை துதிக்கிறோம் சோதரிக்கிறோம் ஐயா. நல்லோராய் இருந்தாலும் தீயோராய் இருந்தாலும் சூரியனை உதிக்க பண்ணுகிறவரும் நீதி உள்ளவர்கள் மீதும் அநீதி உள்ளவர்கள் மீதும் மழையை பெய்ய பண்ணுகிறவருமா இருக்கிற பட்சபாதம் இல்லாத தேவனே இப்பொழுதும் ஆண்டவரே இந்த வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் செவிக்கிறோம். ஆண்டவர ஆண்டவரே முதலாவது விசேஷமாக ஆண்டவரே தேவனை அறிந்த ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கிற இந்த வாலிப பிள்ளைகளை கர்த்தருடைய ஆவியான ஒரு ஆளுகை செய்ய வேண்டும் என்று நாங்கள் செவிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய ஆவியின் சந்ததியின் மேலும் உம்முடைய ஆசீர்வாதம் என் சந்தானத்தின் மேலும் ஆண்டவரே உங்களுடைய வருகை வரும் வரைக்கும் தொடர்ந்து காணப்படுத்தும் என்று நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. இந்த வாலிப பிள்ளைகளுடைய சந்ததிகள் சந்ததிகளாக கர்த்தாவே உம்முடைய வருகை வரும் வரைக்கும் உண்மையை சேவிக்கிற குடும்பங்களாக உண்மையை ஆராதிக்கிற பிள்ளைகளாக ஆண்டவரே தகப்பனே தாய் தகப்பனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பார்த்து தாங்களும் கர்த்தாவே தங்களுடைய பிள்ளைகளை கொண்டு நடத்தத்தக்கதான நல்ல ஞானமும் உணர்வுகளையும் கொடுக்கும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. தங்களுடைய வாலிப வயசுல கர்த்தாவே தகப்பனே தங்களை காத்து கொள்ளத்தக்கதான ஞானத்தை கொடுப்பீராக. ஆண்டவரே அவர்கள் தாங்களாகவே எழும்பி வேத வசனத்தை வாசிக்கிறவர்களாகவும் வேத வசனத்தை தியானிக்கிறவர்களாகவும் ஜெபம் பண்ணுகிறவர்களாகவும் கர்த்தரிடத்தில் ஆண்டவரே தங்களை கிட்டி கேட்கிறவர்களாகவும் உலகத்தின் கேடுகளுக்கு தங்களை தப்புவிக்கிறவர்களாகவும் ஆண்டவரே நல்ல ஞானமும் பரிசுத்தமும் அவர்களை ஆளுக செய்யட்டும் என்று செவிக்கிறோம் ஐயா. பாவத்தின் மீது ஒரு வெறுப்புகள் இந்த வாலிப பிள்ளைகளுக்கு உண்டாகி தாங்களும் தப்புவிக்கப்பட்டவர்களாகவும் சுத்தி இருக்கிறவர்களையும் தப்புவிக்கத்தக்க உணர்வுள்ளவர்களாக ஆண்டவரே இந்த பிள்ளைகள் காணப்பட ஆண்டவரே பாவத்தின் மேல வெறுப்புகளை கொடுக்கும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. இந்த பிள்ளைகள் கர்த்தாவே தாய் தகப்பனை மதிக்கிறவர்களாகவும் ஆண்டவரே உம்மிடத்துல ஆண்டவரே அன்பு கூர்ந்து ஆண்டவரே தகப்பனே உம்முடைய வசனங்களை கை கொண்டு தாங்களும் ஒரு சாட்சி உள்ளவர்களாக மற்ற சந்ததிகளுக்கு ஆண்டவரே உம்முடைய வசனத்தை எடுத்து செல்லுகிறவர்களாக மற்ற சந்ததிகளுக்கு முன்மாதிரியாக ஆண்டவரே காணப்பட கத்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம். ஒவ்வொரு சபைகளில் உள்ள வாலிப பிள்ளைகள் ஒழுக்கம் உள்ளவர்களாக தகப்பனே தேவனை ஆராதிக்கிறவர்களாக பார்க்கிற பொழுது எங்களுடைய பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் சந்தோஷம் ஒவ்வொரு தாய் தகப்பனும் காணப்படத்தக்கதாக தேவனும் சந்தோஷப்படத்தக்கதாக இருக்க கத்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே அது மாத்திரமில்லை இந்த பிள்ளைகள் கத்தாவே ஆண்டவரே
5: மற்ற பிள்ளைகளுக்கு பின்னாக போகாதபடிக்கு மற்ற பிள்ளைகள் கர்த்தாவே இந்த பிள்ளைகளுக்கு பின்னாக வந்து தேவனை தேடத்தக்க வழிகளில் நடக்க உதவி செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, பாவத்தின் அடிமையில் இருக்கிற பிள்ளைகள் விடுதலையாக்கப்படட்டும் என்று செவிக்கிறோம். அந்நிய நுகங்களிலே பிணைப்பதற்காக இணைகிற பிள்ளைகள் விடுதலையாக்கப்படட்டும் என்று நாங்கள் செவிக்கிறோம். ஆண்டவரே, சத்தியத்தை மீறி சத்ருவானவன் கொண்டு போகிற பிள்ளைகள் விடுதலையாக்கப்படட்டும் என்று நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. உலகத்தின் பின்பாக, உலகத்தின் ஆடம்பரங்களுக்கு பின்பாக, ஆசா பாசங்களுக்கு பின்பாக தேவனுடைய பிள்ளைகள் பிரிந்து போகாதபடிக்கு கர்த்தர் வேதியடைத்து பாதுகாக்கட்டும் என்று ஜெபிக்கிறோம் ஐயா. பிரிந்து போய் நிற்கிற பிள்ளைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால விடுதலையாக்கப்பட்டு இதோ மறுபடியும் உம்முடைய சபைக்குள்ளே கூட்டி சேர்க்கட்டும் என்று ஜெபிக்கிறோம் ஐயா. தேவனுடைய நாமத்தை தூசிக்க விடாதபடி ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் பாதுகாக்கப்படட்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் ஆண்டவரே. எப்பொழுதும் தேவனை அறியாமல் கர்த்தாவே ஆண்டவரே அடிமைத்தனத்துல சிக்கி நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக செவிக்கிறோம் ஆண்டவரே. மதுபானங்கள், புகைத்தல்கள், விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், என்ன எத்தனையோ பிடிகளுக்குனாலே தகப்பனே தங்களை அழித்துக் கொண்டிருக்கிற இந்த வாலிப பிள்ளைகளும் கண்கள் திறக்கப்பட்டவர்களாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால விடுவிக்கப்பட்டவர்களாக காணப்பட கர்த்தர் உதவி செய்வீராங்கன்னு செவிக்கிறேன் ஐயா. அவர்களுக்கு கொடுக்கிற சந்தர்ப்பங்களை புரிந்து கொள்ளுகிற ஆண்டவரே அந்த மனக்கண்களை கொடுப்பீராக. அவர்களை நீ விடுதலையாக்குற ஆண்டவரே, விடுதலையாக்க விருப்பமாயிருக்கிறீர் என்பதை உணர்ந்து கர்த்தாவே அந்த பிள்ளைகளும் உம்மை நோக்கி பார்க்கத்தக்கதாக உதவி செய்யுங்க ஆண்டவரே. யாரு கூப்பிட்டாலும் நீர் கேட்கிற தேவனா இருக்கிறீர் ஆண்டவரே. மாம்சமான யாவருக்கும் தேவனா இருக்கிறவரே, இதோ அவர்கள் கூப்பிடுகிற நேரங்களை ஆண்டவரே, அவர்கள் வேண்டுதல் செய்கிற நேரங்கள்ல தேவனுடைய ஆவியானவர் இதோ அவர்களையும் தொட்டு உம்மண்டையிலே கொண்டு வர உதவி செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளும் பாதுகாக்கப்படட்டும் ஐயா. வியாதிகளோடு இருக்கிற பிள்ளைகள் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால விடுதலையாக்கப்படட்டும் என்று செவிக்கிறோம் ஐயா. பெற்றோரை இழந்து நிற்கிற வாலிப பிள்ளைகள் மீது தேவனுடைய அன்பு ஆறுதல் கூட இருந்து ஆண்டவரே அவர்களை தாங்கட்டும் என்று செவிக்கிறோம் ஐயா. பெற்றோர்களை விட்டு பிரிந்து போய் நிற்கிற வாலிப பிள்ளைகள் கர்த்தாவே மறுபடியுமா இந்த குடும்பத்தோடு சேர்க்கப்பட்டு ஆண்டவரே தாய் தகப்பனுடைய அர்ப்பணிப்புகளை புரிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஆண்டவரே. இதோ ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் பாதுகாப்பீராக. அவர்களுடைய துணிகரங்களை விட்டு கர்த்தாவே மனத்தாழ்மையோடு கூட தங்களை காத்துக் கொள்ள தேவன் அவர்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுப்பீராக. அவர்களுடைய தேவைகள் சந்திக்கப்படுவதாக. அவர்களை தவறான வழிகளில் பயன்படுத்துகிறவர்களிடத்தில் இருந்து கர்த்தாவே இந்த பிள்ளைகள் ஆண்டவரே தங்களை காத்துக் கொள்ள உதவி செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம். உம்முடைய கரத்தில் இந்த பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் தம்மை பாதுகாப்பீராக. ஆண்டவரே, இப்பொழுதும் இந்த சங்கமம் ஊடகத்துக்காக நாங்கள் செவிக்கிறோம். இந்த சங்கமம் ஊடகத்தின் ஊடாக ஆண்டவரே செய்யப்படுகிற ஒவ்வொரு தேவ செயல்களுக்காக சோதரிக்கிறோம். ஒவ்வொரு ஆராதனைகளுக்காக, ஜெபங்களுக்காக, கர்த்தாவே பல்சுவை நிகழ்ச்சிகளுக்காக உமை துதிக்கிறோம். என்னும் அநேகருடைய வீடுகளுக்குள்ளே கடந்து சென்று என்னும் அநேகரை தேவரண்டையில் இழுக்கட்டும் என்று நாங்கள் செவிக்கிறோம். ஆண்டவரே, அதற்கு நடத்துகிற லெஸ்லி அண்ணனுக்காக உமை சோதனிக்கிறோம். அவர்களுடைய குடும்பத்தையும் கர்த்தர் தொடர்ந்து பாதுகாத்து அவர்களுடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகள் யாவரும் தேவனோடு கூட எண்ணம் ஆண்டவரே வைராக்கியத்தோடு நடக்க உதவி செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம். ஏன் சிஸ்டருக்காகவும் அவங்க குடும்பத்துக்காகவும் உமை சோதனிக்கிறோம். அவங்களுக்கு கொடுத்திருக்கிற அர்ப்பணிப்புகளுக்காக, தியாகங்களுக்காக ஆண்டவரே தேவ வைராக்கியங்களுக்காக உமை சோதனிக்கிறோம். தொடர்ந்தும் அவங்க ஆண்டவரே எண்ணம் முன்னேறி வர கர்த்தர் உதவி செய்வீராக. அவங்களுக்கு முன்பாக இருக்கிற தடைகள் யாவும் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால உடைந்து விழுவதாக செவிக்கிறோம் ஐயா. கர்த்தர் தம்மை பாதைகளை செவ்வைப்படுத்தி ஆண்டவரே அவங்க நடக்க வேண்டிய வழிகளை காண்பித்து நடத்துவீராக செவிக்கிறோம். வலப்புறம் இடப்புறம் சாய்ந்தாலும் இதுவே வழிதிலே நடவுங்கிற சத்தம் என்ன உண்டாகட்டும் நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. அது மாத்திரமல்ல, உங்களுடைய சமூகத்தில் செவிப்பதற்காக வந்திருக்கிற தேவ தாசர்களுக்காக உமை சோதரிக்கிறோம். தேவ ஊழியர்களுக்காக, தேவ குடும்பங்களுக்காக உமை சோதரிக்கிறோம். ஒவ்வொருவரையும் கர்த்தாவே பட்சபாதம் என்று இணைத்து ஆண்டவரே நீர் நடத்துகிற வழிகளுக்காக சோதரிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் தாமே தாங்கி வீராக தாங்கி வருகிறீங்க. என்ன தப்பு வைப்பீங்க, என்ன நடத்துங்க ஆண்டவரே. என்ன வைராக்கியமா உம்முடைய வசனத்துல நாங்க நிலைத்திருக்க உதவி செய்யும்படியாக. எங்கள் ஆண்டவரும் ரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவாகிய தேவனுடைய நாமத்திலும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவராய் இருக்கிற தேவனுடைய ஒத்தாசியோடும் ஜெபம் கேட்கிறேன் நல்ல பிதாவே.
6: ஆமேன், ஆமேன். உங்கள் ஜபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம், நன்றி பிரதர். கத்தர் உங்களோடும் நீங்க கைவிட்டு செய்யும் காரியங்கள் ஒவ்வொன்றோடும் கூட இருந்து வழி நடத்தி ஆசீர்வதிப்பாரா.
7: தேங்க்யூக்கா. அப்படி அவங்க ஒவ்வொருவரோடும் கூட இருந்து கத்தர் வழி நடத்துவார்.
6: நீங்க யுத்த நாடுகள்ல இருக்கிறவர்கள், வாலிப யுவதிகள், யுத்தத்திலே நிக்கிறவர்கள், இவர்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்கள். அவர்கள் பயத்தோடு நடுக்கத்தோடு எவ்வளவு வேதனையோடு அந்த பெற்றாருடைய வேதனையும் இருக்குமாகவே இதற்காக நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க.
8: ஆமாண்டவரே, மக அன்பும் இரக்கமும் கிருபை நிறைந்த தகப்பனே இறைவா, இன்றைய நாளை தந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே, இன்றைய நாளிலும் எங்களோடு கூட இருந்து எங்களை நீங்கள் வழி நடத்துற தயவுக்காக, கிருபைக்காக, அன்பிற்காக ஐயா உமக்கு கூடி நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த நாளிலும் இந்த சங்கம வானொலியின் ஊடாக ஆண்டவரே எங்களையும் தேர்ந்தெடுத்து ஆண்டவரே மற்ற ஜனங்களுக்காக, உம்முடைய பிள்ளைகளுக்காக எங்களை ஜெபிக்க கூட்டி வந்த அன்பிற்காக, கிருபைக்காக ஐயா உமக்கு கூடி நன்றி ஆண்டவர். தேவனே கர்த்தாவே, அப்பா நாங்கள் ஜெபிக்கிற ஜெபங்கள் ஒவ்வொன்றும் வீணாய் விதாய் போகாதபடியின் தேவனே உம்முடைய சன்னிதானத்தில் ஏறெடுக்கப்படட்டும் ஆண்டவர். அப்பா தகப்பனே கர்த்தாவே, உங்களுடைய பாவங்கள் அப்பா, உங்களுடைய மீறுதல்கள் எல்லாவற்றையும் உறுதிசை மன்னிங்க தகப்பன். கர்த்தாவே, நாங்கள் அறியாமல் செய்த எல்லா தவறுகளையும் நீங்கள் மன்னித்து ஆண்டவர். அப்பா நாங்கள் ஜெபிக்கிற ஜெபங்கள் உம்முடைய சன்னிதானத்தில் ஏறெடுத்து ஆண்டவர். தகப்பனே, ஒவ்வொன்றுக்குமாக நீங்கள் பதில் தந்து எங்களை நீங்கள் நடத்த போறதுக்காக ஐயா உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே ஆவியானவரே, இந்த ஜெபங்கள் எந்தெந்த மூலைகள் எந்தெந்த மனிதர்களின் காதுகளுக்கு கேட்கிறதோ தகப்பனே, அவர்களும் ஆண்டவரே ஒவ்வொருவராக குடும்பம் குடும்பமாக சந்ததி சந்ததியாக ரட்சிக்கப்பட ஆண்டவரே நாங்கள் வாஞ்சையாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவனே, அந்த குடும்பத்தை நீங்கள் பொறுப்பெடுத்து ஒவ்வொரு குடும்பத்திலும் உம்முடைய சமாதானம், உம்முடைய அன்பு, உம்முடைய அரவணைப்பு எப்போதும் இருக்கட்டும் ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே ஆவியானவரே, உம்முடைய திருப்பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் என் ராஜா. ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே, உமக்குரிய பிள்ளைகள் ஆண்டவரே. சத்துருவானவன் அப்பா தோற்று போகட்டும் ஆண்டவரே. அப்பா சத்துருவானவன் அப்பா சந்தோஷப்பட்டு போகாதபடி என் ஆவியானவரே உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் மீட்டுக் கொள்ளுங்க ஆண்டவரே. அறியாமல், உம்மை அறியாமல் அப்பா எத்தனையோ வாலிப பிள்ளைகள், எத்தனையோ பெற்றோர் பெரியார்கள் ஆண்டவரே மாண்டு போய்கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. ரட்சிக்கப்பட முடியாமல் ஆண்டவரே, இந்த உலக ஆசையினாலும் உலக இச்சைகளினாலும் என் தகப்பனே தங்களுடைய வாழ்க்கைகள், தங்களுடைய நேரங்களை செலவழித்து தகப்பனே கட்டாவே இறுதியங்களில் அப்பா தகப்பனே தேவையற்ற எண்ணங்கள், சிந்தனைகள் அப்பா எத்தனையோ கொடூரமான எண்ணங்கள், பொறாமைகள் ஒருவருக்கொருவர் அப்பா தகப்பனே இப்படி கோவிக்க போடுமோ அப்படியான எண்ணங்களோடு தகப்பனே கர்த்தாவே அவர்களின் நேரங்களை செலவழித்தன் தகப்பனே அப்பா மாண்டு போய்கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. கர்த்தாவே ஆவியானவரே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்களுடைய எண்ணங்கள் ஏக்கங்களில் இப்படியான சிந்தனைகள் இப்படியாக மற்றவர்களை குறித்து ஆண்டவரே வேதனைப்படாதபடி தகப்பனே அவர்களை அப்பா நொறுக்கப்பட படிக்கு எந்தவனே அவர்கள் இதயத்தை சுத்தி ஹரித்து என்னாண்டவரே சதையான இதயத்தை கொடுங்காண்டவரே. கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகளுக்கு அப்பா நீங்கள் இந்த உலகில உயிர்ப்பிக்கிற வேளை சதையான இதயத்தை குழந்தைகளை அப்பா நீங்கள் தந்த கொடுத்திருக்கிறீங்களாண்டவரே. நாங்கள் குழந்தைகளாக வருகிற வேளை எங்களுக்கு எதுவுமே தெரியாது ஆண்டவரே, கள்ளம் தெரியாது, கபடம் தெரியாது, மற்றவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று எதுவும் தெரியாது, ஒரு புன் சிரிப்போடு வாழ்ந்து வந்தோம் ஆண்டவரே. கர்த்தாவே ஆவியானவரே, பெரியவர்களாகிய ஆண்டவரே எத்தனை வேதனைகள், எத்தனை அலக்கழிப்புகள் அப்பா சத்துராதி அப்பா இப்படியாக தீண்டிக் கொண்டிருக்கிறதை நீங்கள் காண்கிறீங்களே தேவனே. கர்த்தாவே இப்படியான எண்ணங்கள் சிந்தனைகள் ஒரு ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வராதபடி தேவனே நோக்கி கூப்பிட தேவ நீரே ஒருவர் அடைக்கலமா இருக்கிறீர் என்று நம்பிக்கையோடு இருக்க தகப்பனே கர்த்தாவே நாங்கள் அப்பா மடிந்தால், நாங்கள் அப்பா கண்ணை மூடினால் அப்பா உம்மிடம் வருவோம் என்கிற நம்பிக்கையோடும் உறுதியோடும் உம்மை பின்பற்றி வர ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்காண்டவர. ஓ கர்த்தாவே, கொஞ்ச காலம் ஆண்டவரே, கொஞ்ச காலம்தான் நாங்கள் வாழப்போகிறோம் ஆண்டவரே. இந்த கொஞ்ச காலங்களில் என்னவோ எத்தனையோ எத்தனையோ ஆட்டம், எத்தனையோ பேச்சு, எத்தனையோ எத்தனையோ வெறுப்புகள், தருவனே கத்தாவை, இப்படியான செய்கைகளை நாங்களும் கூட ஒவ்வொருவரும் செய்யாதபடி என் தகப்பனே, இவற்றை எல்லாவற்றிலிருந்தும் சத்ருவானவன் சூழ்ச்சியிலிருந்தும் எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் விடுவித்து பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் நாங்கள் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் சத்ருவானவன் பிடியில் அகப்பட்டு போகாதபடி தவித்து போகாதபடி அப்பா நீங்கள் உருவாக்கின ஒவ்வொரு குழந்தைகளும் குழந்தைகளை போல இருக்க தேவனே கத்தாவே ஒவ்வொருவரோடும் கூட இருங்காண்டவரே. இந்த நாளிலும் தகப்பனே கத்தாவே ஆவியானவரே ஆம் தேவனே, மல்கியா நாள் ரெண்டு சொன்னது போல உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் நிழலில் ஆரோக்கியம் இருக்கும் என்று சொன்ன தகப்பனே கத்தாவே, ஆம் தேவனே கத்தாவே, ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்காக வருகிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் நீதியோடு இருக்கவும் நீதி தவறி நடக்காதபடி ஆண்டவரே நீதியாக நடக்கவும் ஏன் தேவனே கத்தாவே அந்த பிள்ளைகளுக்கு ஒரு ஞானத்தை கொடுத்து ஆண்டவரே, ஆரோக்கியத்தை கொடுத்து ஆண்டவரே, அந்த பிள்ளைகளை நீங்கள் வழி நடத்துங்க ஆண்டவரே. கத்தாவே ஆவியானவரே, யுத்தத்திற்காக சென்றிருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் உம்முடைய திருப்பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் என் ராஜா. கத்தாவே இவர்கள் மத்தியிலே ஒரு நீதி உண்டாகட்டும் ஆண்டவரே, ஒரு சுகம் உண்டாகட்டும் ஆண்டவரே. கத்தாவே ஆவியானவரே, கத்தாவே இவர்கள் மத்தியில ஒரு சமாதானம் உண்டாகட்டும் ஆண்டவரே. கத்தாவே அப்பா இவர்களை சுற்றி இருக்கிற ஒவ்வொரு மனிதர்களோடும் ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளோடும் அன்போடும் பரிவோடும் நடக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளாக ஏந்தவனே இந்த பிள்ளைகளை நீங்கள் மாற்றுங்க ஆண்டவரே. யுத்தம் வேண்டாம் ஆண்டவரே, யுத்தம் வேண்டாம் ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் சென்று ஆண்டவரே கத்தாவே உண்மை அறியாமல் மடிந்து போகிறதை நீங்கள் நாங்கள் வேதனைப்படுகிறோம் ஆண்டவரே. உம்மை அறியாமல் ஆண்டவரே இப்படியான காரியங்களை செய்து வேதனை அப்பா மடிந்து போகிறார்கள் ஆண்டவரே. தேவனே ஒரு விசை இந்த பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே, ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. ஞானமாய் நடக்க அப்பா இந்த பிள்ளைகளோடு கூட இருந்து நடத்துங்க ஆண்டவரே. ஆவியானவரே, சத்ருவானவன் இந்த போடுகிற சதி திட்டத்தை நீங்கள் முறியடித்து போடுங்க ஆண்டவரே. உம்மாலே தான் கூடும் ஆண்டவரே, உம்மாலே கூடாத காரியம் எதுவும் இல்லையா ஆண்டவரே. அப்பா இந்த யுத்தத்தினால் போய் இந்த பிள்ளைகள் படுகிற வேதனைகள், இந்த பிள்ளைகள் மாண்டு போகிறதை அப்பா தங்கள் பெற்றோர்கள் பார்த்து வேதனைப்படுகிறார்களே ஆண்டவரே, கண்ணீர் விடுகிறார்களே ஆண்டவரே. கத்தாவே கத்தாவே என்று உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொரு பெற்றோர்களையும் நீங்கள் ஆண்டவரே, நீங்கள் புறம்பே தள்ளாத தகப்பன் ஆண்டவரே. கத்தாவே அவர்களை நீங்கள் பார்த்து அப்பா அவர்களின் பிள்ளைகளை நீங்கள் பராமரிக்கிறவரா இருக்கிறீங்கள் ஆண்டவரே, சமாதானத்தை கொடுக்கிறவரா இருக்கிறீங்கள் ஆண்டவரே. இப்படியான காரியங்களில் இப்படியாக நடக்காதபடி என் தகப்பனே கத்தாவே ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் மீட்டுக் கொள்ளுங்க ஆண்டவரே. ஆம் தேவனே கத்தாவே, அந்த காலத்தில் ஆண்டவரே நீங்கள் சுத்தம் பண்ண வைத்திருக்கிறீர்கள் ஆண்டவரே, நீதிக்காக ஆண்டவரே. அப்பா நீதியின் தேவன் நீங்கள் இருந்தீங்கள் ஆண்டவரே. அப்பா இந்த காலங்களில் நீதி இல்லை ஆண்டவரே, நீதி தவறி ஒவ்வொருவரும் பேசுகிறார்கள் ஆண்டவரே. ஆம் தேவனே, மல்கியா நாள் ரெண்டு சொன்னது போல நீ உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அந்த செட்டுகளின் நிழலில் ஆரோக்கியம் இருக்கும் என்று சொன்னவரே கத்தாவே. அப்பா நீதி தவறி ஒவ்வொருவரும் நடக்காதபடி அப்பா தகப்பனே உம்முடைய சிட்டைகளின் நிழல் ஒவ்வொரு பிள்ளைகளை காக்கவும் அவர்கள் ஆரோக்கியமாய் இருக்கவும் என் தேவனே, ஒவ்வொரு பிள்ளைகளோடும் நீங்கள் கூட இருந்து நீங்கள் நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய திருக்கரத்தாலே அப்பா கத்தாவே இந்த யுத்தத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை மீட்டுக் கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா சமாதானத்தை கொடுங்க ஆண்டவரே, குடும்பங்களுக்குள்ள ஒரு சந்தோஷத்தை உண்டாக்குங்க ஆண்டவரே. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் அப்பா உமக்குரிய பிள்ளைகள் இனி வாருங்க, இனி வருங்காலங்களில் ஆண்டவரே அப்பா யுத்தங்களுக்கு செல்லாதபடிக்கு உமக்காக யுத்தம் பண்ண, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்காக ஒவ்வொரு பிள்ளைகளும் தெரு தெருவாக யுத்தம் பண்ண ஏன் தேவனே ஒவ்வொரு பிள்ளைகளோடும் நீங்கள் இருந்திடைப்படுங்க ஆண்டவரே. உம்முடைய திருக்கரத்துல ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் சிறு குழந்தைகளையும் அருகிறேன் ஆண்டவரே. ஒவ்வொருவரை நீங்கள் பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. அப்பா கத்தாவே நன்றி ஆண்டவரே, நீங்கள் செய்ய போறதுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த சங்கம வானொலியை நடத்துகிற இந்த சகோதர சகோதரன் குடும்பத்தோடும் சகோதரன் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் உம்முடைய திருப்பாதத்தில தருகிறேன் ஆண்டவரே. கர்த்தாவே ஆவியானவரே, அப்பா இந்த பிள்ளைகளோடு கூட இருங்க ஆண்டவரே. என்னென்ன தேவைகள், என்னென்ன பாடுகள் அப்பா நாங்கள் அறியோம் ஆண்டவரே, நீங்கள் ஒருவர் மாத்திரமே அறிவீங்கள் ஆண்டவரே. இந்த குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் நீங்கள் தொட்டு, நீங்கள் பலப்படுத்தி, நீங்கள் ஆசீர்வதித்து, நீங்கள் சமாதானம் கொடுத்து அப்பா உம்முடைய கரத்தினாலே அணைத்து அப்பா எப்போதும் எங்கு சென்றாலும் அப்பா வழி தவறி போகாதபடி என் தகப்பனே ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய திருக்கரம் அப்பா இந்த பிள்ளைகளை மூடட்டும் ஆண்டவரே. அதே போல கத்தாவே ஆவியானவரே, இந்த என்னத்தக்க சகோதரி உம்முடைய திருப்பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் என் தேவனே. கத்தாவே அந்த சகோதரியின் பிள்ளைகளை உம்முடைய கரம் தாங்கட்டும் ஆண்டவரே. எல்லாவற்றிலும் கூட இருந்து அந்த பிள்ளைகளை மீட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. உமக்காக ஊழியம் செய்கிற இந்த குடும்பங்கள் ஆண்டவரே, இந்த குடும்பங்களின் பிள்ளைகளை சத்துருவானவன் கை போடாதபடி தகப்பனே, சத்துருவானவன் வீழ்த்தி போடாதபடி தகப்பனே. கத்தாவே இந்த பிள்ளைகளை நீங்கள் அக்கினி மதிலால வேலி எடுத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. அதே போல கத்தாவே இங்கு வந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளின் பிள்ளைகளை உம்முடைய திருக்கரத்தால மூடுகிறேன் ஆண்டவரே. மூடுங்க ஆண்டவரே. தேவனே கத்தாவே, ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்முடைய சிறு குழந்தைகள் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளையும் ஆண்டவரே சத்துருவானவன் வீழ்த்தி போகாடாதபடி, சத்துருவானவன் ஆட்கொள்ளாதபடி, வஞ்சிக்காதபடி தகப்பனே. போகிற இடங்களில், வருகிற இடங்களில், வேலை செய்கிற இடங்களில், படிக்கிற இடங்களில், எல்லாவற்றிலும் என் தகப்பனே இந்த பிள்ளைகளை உம்முடைய அக்கினி மதுளால வேலி அடைத்து பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. கத்தாவே ஆவியானவரே, பெற்றோர்கள் ஜபத்தில் இருக்கிற வேளையில் அப்பா சத்துருவானவன் யாரில் கை வைக்க வேண்டும் என்று நாங்கள் அறிவோம் ஆண்டவரே. தேவனே இந்த பிள்ளைகளில் சத்துருவானவன் கை போடாதபடி தகப்பனே, உம்முடைய தள்ளும்பு கொண்ட கரங்களினால் என் தேவனே இந்த பிள்ளைகளை, எங்கள் பிள்ளைகளை நீங்கள் மூடிமறித்து பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய கரம் இந்த பிள்ளைகளை தாங்கட்டும் ஆண்டவரே. உம்மையே நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே, உம்மையே நம்பி அப்பா அப்பா என்று கூப்பிடுகிறோம் ஆண்டவரே. நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி, நிலை குலைந்து போகாதபடி, தத்தளித்து போகாதபடி என் தேவனே, எங்கள் பிள்ளைகளை நீங்கள் அக்கினி மதிலால வேலி எடுத்து பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய கரம் எங்கள் பிள்ளைகளை தாங்கட்டும் ராஜா. நன்றி ஆண்டவரே, சோஸ்திரம் ஆண்டவரே. நீரொருவரே தேவன் ஆண்டவரே, உம்மை எல்லாமலங்களை மேற்கொள்ள யாரும் முடியாது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபம் கேட்டு நிக்கிறேன் ஐயா, எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.
6: எங்கள் ஜெபங்களை கேட்டதும் எனக்கு ஸ்தோத்திரம். நன்றி வினோ. கத்தர் உங்களோடும் புள்ளியோடும் கூட இருந்து சகலத்திலும் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். ஆமேன்,
8: ஆமேன்.
6: நாங்கள் டொனால்ட் பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு, நீங்க ஸ்ரீலங்காவில இருக்கிற எங்கள் வாலிப ஜோதிகளுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். இந்த பூத வஸ்திலும் இந்த கொலைகள் கொள்ளைகளிலும் ஈடுபடுகிற இந்த மக்கள், இந்த பிள்ளைகளுடைய இருதயங்கள் சிந்தைகள் அங்கு சீரழிகிற இருதயங்கள் சிந்தைகள் எல்லாம் தேவனுக்குள்ளாய் மாற்றப்பட, நல்ல ஆலோசனை கொடுக்கப்பட கர்த்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்த.
9: அன்பும் கிருபையும் இந்த பிதாவே, தேவனே இந்த வேண்டுகோளை உம்முடைய பாதத்திலே வைக்கிறோம் அப்பா. தேவனே அங்க தேசத்தை பொறுப்படுங்கள் அப்பா பிதா. தேவனே அங்குள்ள வாலிப பிள்ளைகளை பொறுப்படுங்க இயேசு ராஜா. கடைசி நாட்களிலே வாலிப பிள்ளைகள் மீது என்னுடைய ஆவிய ஊற்றுவேன் என்று வாக்களித்தன் தேவனே. இந்த வாலிப பிள்ளைகள் மீது உம்முடைய ஆவிய ஊற்றுங்கப்பா, ஊற்றுங்கப்பா என் தேவனே. கட்டுகள் அறுக்கப்படுவதாக, நுகத்தடிகள் முறிக்கப்படுவதாக தேவனே. இவளை விடுதலை செய்யுங்க ஆவியானவர்கள், சத்தியத்தை அறிவார்கள், சத்தியம் அவளை விடுதலை ஆகும் தேவனே. உம்முடைய வார்த்தையை அனுப்பி தேவனே இவளை விடுதலை செய்யுங்கப்பா பிதா. தேவனே இந்த தேசத்தின் வான மண்டலங்கள்ல இருந்து கிரிய சேர பொல்லாத ஆவியல் தேவனே இலங்கை தேசத்தை விட்டு வெளியேறுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். திருடையும் கொல்லையும் அழிக்கையும் வர்ற ஆவியல் இந்த தேசத்தை விட்டு, மக்களை விட்டு, இந்த வாழ்வ பிள்ளைகளை விட்டு வெளியேறுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். தேவனே எல்லா அடிமத்தின ஆவிகளும் தேவனே இவளை விட்டு வெளியேறுவதாக. போதை வசலுக்கு அடிமைப்பட்டிருக்கிற தேவனே அடிமத்தின ஆவிகள் தேவனே இவளை விட்டு வெளியேறுவதாக. தேவனே விடுதலை செய்யுங்க அப்பா பிதாவி, இந்த பிள்ளைகளை விடுதலை செய்யுங்க ஆவியானவர்கள். இந்த கிரிய செய்யற மாம்ச கிரிகள், பிசாசின் கிரிகள், உலக கிரிகள் எல்லாம் இந்த பிள்ளைகளை விட்டு வெளியேறுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். உம்முடைய பரிசுத்தரத்தை தெளிக்கிறேன் அப்பா பிதாவி. இந்த பிள்ளைகளுக்கு ஒரு புதிய இருதயத்தை கொடுங்க, ஒரு புதிய ஆவியை கொடுங்கள் அப்பா பிதா.
10: ஓ கட்டுண்ட பிள்ளைகள் கட்டவிழ்க்கப்படுவார்களாக, சிறைப்பட்டு இருக்கிற பிள்ளைகள் விடுதலை அடைவார்களாக, நொறுங்கின்ற இதயத்தோடு இருக்கிற பிள்ளைகள் காயங்கட்டுங்கள் அப்பா பிதாவி. எல்லா சோர்வின் ஆவிகள், பலவீனத்தின் ஆவிகள், பயத்தின் ஆவிகள் இந்த பிள்ளைகளை விட்டு வெளியேறுவதாக. தேவனே, பிரகாசமுள்ள மனக்கிரங்களை இந்த பிள்ளைகளுக்கு கொடுங்கள் ஆவியானவரே. உம்முடைய சுவிசேஷத்தின் மூலம் தேவனே இந்த பிள்ளைகள் விடுதலை அடைய தேவனே கிருபை செய்யுங்க. தேவனே புறப்பட்டு போய் சகல மக்களுக்கும் தேவனே சுவிசேஷத்தை அறிவியும் கொண்டு சொன்ன தேவனே அப்பா, இந்த பால்வ பிள்ளைகளுக்கு, இலங்கை தேசத்துள்ள பால்வ பிள்ளைகளுக்கு உம்முடைய சுவிசேஷம் அறிவிக்கப்பட கிருபை செய்யுங்க அப்பா. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி அப்பா. தேவனே கொலை உண்ண போற மக்களை விடுதலை செய்யுங்க அப்பா. தேவனே தற்கொலையின் ஆவியல் தேவனே இந்த பிள்ளைகளை விட்டு வெளியேறுவதாக. தேவனே கிருபை செய்யுங்க ஆவியானவரே. தேவனே தேவனே இந்த போதை வசங்களை கடத்துகிற மக்களை நீங்கள் முற்றச் செய்யுங்க அப்பா. அக்கினி மதலாய் இலங்கை தேசத்தை சூழ்ந்து கொள்ளுங்கள் அப்பா பிதாவே. இந்த போதை வசங்கள் உள்ளுக்கு வராதபடி இலங்கை தேசத்துக்களே நீங்கள் அக்கினி மதலாய் சூழ்ந்து கொள்ளும் அப்பா இந்த தேசத்தை. தேவ தூதர்களை அனுப்பி தேவனே இந்த பிள்ளைகளை மீட்டு நச்சு இங்க பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அப்பா அபிதாவி. நன்றி என் தேவனே சோசம் அப்பா அபிதாவி. பரிசுத்த ஆவியானவரே குடும்பங்கள் அப்பா உம்முடைய வார்த்தையிலே கட்டுப்பட கிருபை செய்யுங்க அப்பா. கர்த்தர் குடும்பத்தை கட்டாவிட்டால் கட்டிட முயற்சி எல்லாம் வீணன்னு சொன்ன தேவனே அப்பா, உம்முடைய சத்திய வார்த்தையை கீழ்ப்படிந்து தேவனே நடக்க கிருபை செய்யுங்க. அங்குள்ள சபைகளை புறப்படும் அப்பா அபிதாவி. இந்த வாழ்வ பிள்ளைகளுக்கு தேவனே உம்முடைய வார்த்தை அறிவிக்கப்பட கிருபை செய்யுங்க ஆவியானவரே. 99 ஆட்டை விட்டு ஒரு ஆட்டை தேடி போன தேவனே, தேவனே அங்குள்ள வாலிப பிள்ளைகளை தேடி சென்று இந்த பிள்ளைகளுக்கு உம்முடைய வார்த்தை அறிவித்து தேவனே இவளை இந்த கட்டுகள்ல இருந்து விடுதலை செய்ய தேவனே கிருபை செய்யுங்க. அங்குள்ள ஒவ்வொரு கிறிஸ்தவர் மேல் விழுந்த கடமையின் தேவனே அப்பா கிருபை செய்யுங்க அப்பா. ஓ நன்றி ஆவியானவரே, நன்றி என் தேவனே சோஷம் ஐயா, நன்றி அப்பா அபிதாவி. இந்த பிள்ளைகளை

0: எல்லா கண்டங்களிலும் நாடுகளிலும் ஆண்டவரே, கிராமங்களிலும் பட்டணங்களிலும் உண்டு ராஜா. ஆண்டவரே, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்குள்ளே ஆண்டவரே திக்கற்ற பிள்ளைகளாக கூட இருக்கிறார்கள், வறுமையின் பிள்ளைகளாக இருக்கிறார்கள் ஆண்டவரே அப்பா, நோயின் பிள்ளைகளாக இருக்கிறார்கள் அப்பா. ஆனாலும் உம்முடைய ஆலயத்தை தேடி நாடி ஓடுகிற பிள்ளைகள் மேலே உம்முடைய வல்லமையும் மகிமையும் கிருபையும் அளவில்லாமல் ஆண்டவரே அப்பா ஊற்றப்பட்டு நிரப்பப்பட்டு வல்லமையுள்ள பிள்ளைகளாக நீங்க நிறுத்த வல்லவர், பாவிக்க வல்லவர், பரிசுத்தப்படுத்த வல்லவர், வழி நடத்த வல்லவர். ஏனென்றால் கர்த்தாவே, நீர் சத்திய தேவனாகிய தேற்றவாளனாக உலாவுகிற எங்கள் மகா பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் அப்பா. கேருபீன்கள் சேராபீன்கள் மத்தியில் உலாவுகிற எங்கள் ராஜாதி ராஜா ஆண்டவரே அப்பா, இந்த பிள்ளைகளை ஆண்டவரே கர்த்தாவே ஆண்டவரே வயத்தில் இருக்கும் பொழுதே சிருஷ்டிக்கும் தேவன், சிருஷ்டிப்பேர் தேவன் அப்பா நீங்க ராஜா. இந்த பிள்ளைகளுடைய ஆண்டவரே உறுப்புகள் ஒவ்வொன்றையும், எண்ணங்கள், சிந்தனைகள் ஆண்டவரே உம்மால் சிருஷ்டிக்கப்பட்ட அந்த எண்ணங்கள் கர்த்தாவே யாவும் உமக்குரியதாக உமக்குள்ளாக வழி நடத்தப்பட பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீங்கள் அந்த அனந்த ஞானத்தை கொடுக்கும்படியாகவும், ஊகித்து நடக்கிற ஆண்டவரே தேவ ஆவியினாலே நிரப்பப்படவும் என் இயேசுவே நீங்க கிருபை செய்யுங்கப்பா. தகப்பனே, இந்த பிள்ளைகளுக்கு எத்தனையோ கவலைகள் இருக்கும் ஆண்டவரே, எத்தனையோ நாடுகளிலே, ஏழை நாடுகளிலே, கிராமங்களிலே, பட்டணங்களிலே, நாங்கள் அறியாத சபைகளிலே வாழுகிற இந்த பிள்ளைகளுக்கு ஏற்ற கவலைகள், தேவைகளை, நோய்களை குணப்படுத்தி வல்லமையாக எழுந்து நிற்க என் தேவன் ஆண்டவரே உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஒரு நேர உணவில்லாமல் இந்த பிள்ளைகள் வாடுகிறார்கள், அடுத்த நேரம் உடுப்பு போட முடியாதபடி, ஆலயத்திற்கு கூட ஆண்டவரே நேர்த்தியாக போட்டு கொண்டு போக முடியாதபடி எத்தனையோ பிள்ளைகள் வாடுகிறார்கள் அப்பா. என் இயேசுவே, யாபேசின் எல்லையை பெரிதாக்கின தெய்வமே, இந்த பிள்ளைகளுடைய எல்லைகளையும், கவலைகளை, துக்கங்களை, வேதனை, நோய்களை குணப்படுத்தி சீர்படுத்தி ஆண்டவரே இந்த பிள்ளைகள் காலு ஊன்றி நின்று மற்றவர்களுக்கு ஒரு சாட்சியின் பிள்ளைகளாக, மகனாக, மகளாக நீங்க நிறுத்த வேண்டுமாக ஜெபிக்கிறோம் அப்பா. தகப்பனே, இந்த ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே நீ தேவ தூதர்களாக, பணிவிடை நாவிகளாக ஆண்டவரே சுற்றிலும் முன்னின்று வழி நடத்த வேண்டுமாக பிள்ளைகளுக்கு முன்பாக இருக்கிறதான நுகத்தடிகள், இடுக்கண்கள், விக்கினகங்கள் யாவும் அழிந்து ஆண்டவரே அப்பா பிள்ளைகள் முன்னேறி செல்ல கத்தாவே இருக்கிறதான எரிகோ தடைகள் யாவும் ஆண்டவரே சிதறுண்டு நாசமாய் போகும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. பிள்ளைகள் இந்த நாட்களிலே, கடைசி நாட்களிலே உமக்கன்று வாழுகிற பிள்ளைகள் எவ்வளவோ ராஜா அப்பா. தகப்பனே, அந்த பிள்ளைகளுக்கு முன்பாக நிக்கிறதான எல்லா யோர்தான்களையும், எல்லா எரிகோ கோட்டைகளையும் உடைத்தெறிந்து தேவனுடைய ஆவியானவர் முன் சென்று ஆண்டவரே அப்பா தகப்பனே அற்புதங்கள், அடையாளங்கள், வல்லமைகளாக சுவிசேஷத்தின் பிள்ளைகளாக ஆண்டவரே கர்த்தாவே மற்றவர்களை உம்மண்டையிலே இழுத்துக் கொள்ளுகிற பிள்ளைகளாக இந்த பிள்ளைகளை நீர் அன்போடும் அரவணைப்போடும் ஞானத்தோடும் புத்தியோடும் அன்பும் வெல்லனும் கர்த்தாவே தெளிந்த புத்தியோடும் பிள்ளைகளை அளவில்லாமல் நிரப்பி வழி நடத்த வேண்டுமாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஏசப்பா, அன்றைக்கு நீர் ஆண்டவரே நோவா குடும்பத்துக்கும் நோவாவின் பிள்ளைகளுக்கும் கருணை காட்டின தெய்வம் அப்பா. அந்த பெரிய ஆபத்தில் இருந்து ராஜா நீர் நோவாவின் பிள்ளைகளை காப்பாற்றினீங்கள் அப்பா, மிருகங்களை காப்பாற்றினீங்கள் அப்பா. இன்றைக்கும் அப்படிப்பட்ட உலகம் ஆண்டவரே பெருகி ஆண்டவரே அப்பா சின்ன பின்னமாக போகிறது ராஜா. இந்த நாட்களிலே நோவாவின் பிள்ளைகளை எப்படி உம்முடைய பேழைகளுக்குள்ளே வைத்தீங்களோ அப்படியாக இந்த பிள்ளைகளை ஆண்டவரே அப்பா பிள்ளைகளுக்குள்ளே வைத்து பாதுகாத்து ஆண்டவரே பிள்ளைகள் ஆண்டவரே பலகி பெருகி 30, 60, 100 பலன் கொடுக்க என் தேவனே வருங்கால சமுதாய பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தகப்பனே, நாங்கள் பிள்ளைகளை மனதார ஆசீர்வதித்து என்னென்ன ஆண்டவரே பகிர்ந்து கொடுக்கப்பட்டதோ அந்த பகிர்ந்து கொடுக்கப்பட்ட ஊழியங்களை, வேலைகளை ஆண்டவரே நீங்கள் ஆசீர்வதித்து நடத்தி பாதுகாத்தரல வேண்டுமாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இன்னும் ரட்சிக்கப்படாத ஏலியின் பிள்ளைகளை போல எத்தனையோ பிள்ளைகள் உண்டு ராஜா. ஆண்டவரே, அன்றைக்கு ஆண்டவரே ஏலி தன்னுடைய பிள்ளைகளை கவனமாக பார்க்காதபடி கவலையீனமாய் விட்டபடியினாலே இன்றைக்கும் அந்த ஏலியின் குடும்பத்தின் பிள்ளை பிள்ளைகளை போல ஆண்டவரே உலகம் எங்கும் ஆண்டவரே அப்பா தகப்பனே இந்த பிள்ளைகள் வாழுகிறார்கள் ராஜா. இயேசுவே உம்முடைய கரத்திலே இந்த பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா தகப்பனே. இவர்களுடைய பரம்பரை கத்தாவே கட்டுகள் பெருமைகள் பண ஆசைகள் ஆண்டவரே கொள்ளை கத்தாவே கொள்ளையிடுகிறது ஆண்டவரே அப்பா. இப்படிப்பட்ட எத்தனையோ காரியங்களுக்குள்ளே வலை வீசி ஆண்டவரே யாரும் அறியாத நேரங்களிலே அறியாத காரியங்களை திருட்டுத்தனமாக நடத்துகிற காரியங்கள் எல்லாவற்றையும் நீங்க காண்கிற தெய்வமே. இயேசப்பா ஏலியின் பிள்ளைகளை போல இருக்காத வண்ணம் நோவாவின் பிள்ளைகளாக ஆண்டவரே உம்முடைய கிருபையோடு இரக்கத்தோடு தயவோடு இந்த பிள்ளைகள் நடந்துகிற கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. பாதைகளை செவ்வையாக்கி கொடுங்கப்பா ஆண்டவரே. தேவனே நீர் நடத்த வல்லவரப்பா ஆண்டவரே. புற ஜாதியாரையும் ஆண்டவரே எப்படி தெரிந்து கொண்டீரோ அப்படியாக இந்த பிள்ளைகளை நீங்க பிரித்தெடுத்து ஆண்டவரே கர்த்தாவே உம்மண்டையிலே கிட்டி சேரவும் உம்மண்டையிலே இழுத்து கொள்ளவும் அந்த பரிசுத்த அன்பு இந்த பிள்ளைகளை நிரப்பவும். என் தெய்வமே எங்களுக்காக பரிந்து பேசுகிற அந்த பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவும் எங்களுக்காக சிந்தப்பட்ட ஆண்டவரே அந்த சிலுவையும் அந்த இரத்தமும் இந்த பிள்ளைகள் மேலே ஊற்றப்பட்டு அந்த சிலுவையின் நிழலிலே இந்த பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. தகப்பனே எத்தனையோ நாடுகளிலே ராஜா ஆண்டவரே கொள்ளைக்கும் கொள்ளைக்கும் திருட்டுக்கும் ஆண்டவரே கர்த்தாவே எத்தனையோ அசுத்த கிரியைகளுக்கும் அடிமையாக இருக்கிற இந்த வாலிப பிள்ளைகள் மேலே அப்பா உம்முடைய அன்பின் ஆவிய ஊற்றுங்கப்பா. நீங்க தேடி சென்று அன்று எத்தனையோ கர்த்தாவே காரியங்களை நடப்பித்த தெய்வம் ஆண்டவரே அப்பா. இன்றைக்கும் அதை நடப்பிக்க வல்லவராக இருக்கிறீர். ஆனால் உலகமோ நாடுகளோ குடும்பங்களோ ஆத்துமாக்களோ உம்மை ஆண்டவரே தேடாத வண்ணம் ராஜா ஆண்டவரே அப்பா வேறு காரியங்களிலே ஈடுபட்டு அநியாயமாக மரித்து போகிறார்கள் அப்பா அழிந்து போகிறார்கள் அப்பா. தகப்பனே இந்த பிள்ளைகள் மேலே உம்முடைய நல்ல ஆவியை ஊற்றும் ஆண்டவரே அப்பா. சொல்லப்படுகிற இந்த சுவிசேஷத்திலே ஆண்டவரே அவர்கள் தங்களுடைய கண்களையும் சிந்தனைகளையும் இருதயங்களையும் ஆண்டவரே திறந்தரல. என் தேவனே நீங்க கிருபை செய்யுங்கப்பா. அன்றைக்கு ஆண்டவரே கண் தெரியாமல் கர்த்தாவே இயேசப்பா எத்தனையோ குருடர்கள் இருந்த பொழுது ஆண்டவரே நீர் திறந்து உலகத்தை பார்க்க வைத்த தெய்வம் தாய் தகப்பனை பார்க்க வைத்த தெய்வம் அப்பா. அதே போல ஆண்டவரே இன்றைக்கும் இந்த பிள்ளைகளுக்கு முன்பாக இருக்கிறதான இருதயத்தின் குருட்டாட்டம் கர்த்தாவே கண்களின் ஆண்டவரே குருட்டாட்டங்கள் யாவும் திறக்கப்பட உம்முடைய ரத்தமும் உம்முடைய காயப்பட்ட ஆண்டவரே அந்த கரமும் வல்லமை உள்ளதாக இருக்கிறது. அதிகாரமுடையவராக இருக்கிறீர். ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறீர் அப்பா. இந்த பிள்ளைகள் 16-17 வயசுகளிலே திருட்டுத்தனமாக நடத்துகிறார்கள் அப்பா நடக்கிறார்கள் அப்பா. யார் செய்த பாவமோ நாம் அறியோம் ஆண்டவரே. இந்த பொல்லாத இச்சைகளுக்கு விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. தகப்பனே ஒரு நாள் கத்தாவே ஆசைக்காக பல வருடம் ஆண்டவரே சிறையிலே வாடுகிறார்களே ராஜா. இந்த வாலிப பிள்ளைகளை கணோக்கி பாருங்க. எத்தனையோ பிள்ளைகள் சிறைச்சலையிலே ஆண்டவரே அறியமையினாலே வறுமையின் நிமித்தம் ஆண்டவரே பிசின் பிடியில் இருந்து ஆண்டவரே நீர் அருவருக்கத்தக்க காரியங்களை செய்து இன்றைக்கு ஆண்டவரே சிறைச்சாலையிலே வாடி வதங்கி ஆண்டவரே மரித்து போகிறார்கள் அப்பா. தகப்பனே இயேசப்பா இந்த பிள்ளைகள் மேலே உம்முடைய கிருபையை ஊற்றுங்க ஆண்டவரே. இவர்களுக்காக யார் ஜெபிப்ப இருப்பார்கள் யார் பரிந்து பேசுவார்கள் அப்பா. இவர்களுடைய ஆத்மா ஆண்டவரே கர்த்தாவே ஆண்டவரே அநியாயமாக நரகாத வண்ணம் ராஜா சிறைச்சாலையிலே வாடுகிற பிள்ளைகள் ஆண்டவரே உம்முடைய கிருபையை காண உம்முடைய இரக்கத்தை தழுவிக்கொள்ள உம்முடைய தயவை பெற்றுக்கொள்ள நிறைவாய் ஆண்டவரே நீர் கொடுக்க வல்லவராக இருக்கிறீர். உம்மை விட்டு முடத்திலே வந்தவர் ஒருபோதும் பின்னிட்டதும் இல்லை பின்வாங்கினதும் இல்லை ராஜா பின்னடைய வைத்ததும் இல்லை அப்பா. கீழாக்காமல் மேலாக்குகிறது அவன் ஆண்டவரே அப்பா. அந்த மேலாக்குகிறது அவனிடத்திலே ராஜா இந்த பிள்ளைகள் ஓடி வர உதவி செய்யுங்கப்பா. இந்த பிள்ளைகளுக்கு முன்பாக ஆண்டவரே எரிகோ நிக்கிறது யோர்தான் நிக்கிறது அப்பா. தேவனே இவர்கள் எல்லாம் ஆண்டவரே பின்னிட்டு ஓடத்தக்கதாக இந்த பிள்ளைகளுக்கு செவ்வையான பாதையை காண்பிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா நீங்க ஒருவரே இதை நடத்த நடத்த வல்லவராக இருக்கிறபடியினால் உமக்கு நன்றி அப்பா. இயேசுவே நீ தேவ ஆண்டவரே சேனையை உடையவர் அப்பா. அந்த சேனையை உடைய தகப்பனே ஆண்டவரே இன்றைக்கும் இந்த உலகத்திலே நீர் ஆண்டவரே இந்த கண்டங்கள் மேலே உம்முடைய ஆண்டவரே ஆவியை ஊற்றி ஆண்டவரே இந்த பிள்ளைகளை கர்த்தாவே தூக்கி விடும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் ரட்சிக்கப்படாத பிள்ளைகளுடைய ஆத்துமாக்கள் உமக்கு முன்பாக வைக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே நிறுத்துகிறோம் ஆண்டவரே. வருங்கால சமுதாயம் ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு கூடாக வருங்கால சந்ததியை கர்த்தாவே நாங்கள் காண வேண்டும் இயேசுப்பா. உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம், உம்முடைய வாதத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. உம்முடைய கண்களிலே பதிய வைக்கிறோம் அப்பா. பரிகாரியாகிய இயேசுவே வாலிப பிள்ளைகளுக்குள்ளே இருக்கிறதான நோய்கள் யாவும் அழிந்து நாசமாய் போகும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. படிக்க முடியாதபடி, வேலைக்கு போக முடியாதபடி, பலவீனத்தோடும் சோர்வுகளோடும் ஆண்டவரே இருக்கிறதான இந்த பிள்ளைகள் மேலே உம்முடைய கிருபை சூழ்ந்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. என் தெய்வமே நீர் இயேசு கிறிஸ்து அப்பா, நசரேனாகிய இயேசு கிறிஸ்து அப்பா, தாவீதின் குமாரனாக வந்தவர் இயேசு கிறிஸ்து அப்பா. ஆண்டவரே ஏசாவை வெறுத்து யாக்கோபை சிநேகித்தேன் என்று சொன்னீரே அப்பா. யாக்கோவுக்கும் ஏசாவுக்கும் அவ்வளவு வித்தியாசம் உண்டு என்று நீங்கள் ஆண்டவரே சொல்லி இருக்கிறீர்கள் அப்பா. ஆண்டவரே இஸ்ரவேலாக ஆண்டவரே தெரிந்தெடுத்த யாக்கோவை போல ஆண்டவரே இந்த பிள்ளை ராஜா ஒரு யாக்கோவின் சந்ததியாக இஸ்ரவேலின் சந்ததியாக வர உதவி செய்யுங்கப்பா. ஏசாவையும் ஏசாவை போலவும் வாழ்ந்து விடாதபடி காத்துக் கொள்ளுங்கப்பா. ஒன்றுக்கும் உதவாது ஏசப்பா. நீ செய்து முடிக்க வல்லவராக படியினால் எங்கள் தேவனுடைய பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டே. தேவனே நீர் செய்ய போறதற்காக நன்றி அப்பா. ஆண்டவரே எங்களுடைய இலங்கை தேசத்திலும் ஆண்டவரே அப்பா திரும்பமாய் ஒரு யுத்தம் வந்துடக்கூடாது ஏசப்பா. பிசாசானவன் யாருக்குள்ளே பொய்யலை கத்தாவே கருத்து வேறுபாடுகளை கொடுத்து ஆண்டவரே சிதறடிக்க வைக்கிறான் ஆண்டவரே. திரும்ப ஆண்டவரே ஒரு யுத்த களம் வராதபடி சமாதானத்தின் நாடாக அன்பின் நாடாக ஆண்டவரே ஒரு உண்மை உள்ள தேசமாக நீர் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே எல்லாரும் பெற்றோரும் ஆண்டவரே சபையாரும் ஆண்டவரே அரசாங்கங்களும் ஞானத்தோடு விழித்திருக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. பொய்யான வார்த்தைகள் யாவும் அழிந்து நாசமாய் போவதாக, ஒருவர் மேல் ஒருவர் குற்றம் சாட்டி பிள்ளைகளை அழிக்க நினைக்கிற கெட்ட ஆவிகள் யாவும் அழிந்து நாசமாய் போவதாக இயேசுவின் நாமத்தினாலே போதும் ஆண்டவரே. இலங்கையிலே யுத்தம் ஆண்டவரே, இந்த ஈரான் தேசத்திலே, இஸ்ரவேல் தேசத்திலே, உக்ரைனிலே ஆண்டவரே போதும் ஆண்டவரே யுத்தம். சமாதான பிறவாகிய சமாதானத்தின் அன்பு நேசரே இந்த வாலிப பிள்ளைகளையும் ஆண்டவரே இந்த தேசங்களையும் குடும்பங்களை நீங்கள் பாதுகாத்து உம்முடைய நிழலின் கீழே வைக்கும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் கர்த்தாவே எப்பொழுதும் சுற்றி திரிகிறங்கள் ராஜாதி ராஜாவாக கேருபீன்கள் சேராபீன்கள் மத்தியில் உலாவுற சிங்காசனத்தின் ராஜா நீர் ஆண்டவரே. அந்த ராஜாவின் பாதத்திலே இந்த வாலிப பிள்ளைகளையும் வருங்கால சமுதாயத்தையும் ஆலயத்தில் நிற்கிற பிள்ளைகளையும் ரட்சிக்கப்படாத பிள்ளைகளையும் சிறைச்சாலையிலே வாடுகிற பிள்ளைகளையும் நோயாளிகளையும் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே கர்த்தாவே எத்தனையோ விதமான நோயுற்ற பிள்ளைகள் கண் தெரியாமல் காது கேட்காமலுக்கு ஆண்டவரே கர்த்தாவே வலது குறைந்த பிள்ளைகள் என்று பெயர் சூட்டப்பட்ட இந்த பிள்ளைகள் மேலே அற்புதங்கள் அடையாளங்கள் வரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கண் பார்வை கிடைக்கட்டும் ஆண்டவரே. எழுந்து நடக்க உதவி செய்யும் ஆண்டவரே. தங்களுடைய சொந்த வேலைகளை செய்யத்தக்கதாக கைகளை ஆண்டவரே ஆசீர்வதியும் ஆண்டவரே. அப்பா இந்த பிள்ளைகளுடைய சிந்தனைகளையும் இருதயங்களையும் பிசாசா வஞ்சிக்காதபடி ஆத்துமா ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், ஆத்துமா ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் இயேசுவின் நாமத்திலே. இயேசுவின் நாமத்திலே கர்த்தாவே இந்த விண்ணப்பங்களை கேட்கிற ராஜாவே உமக்கு நன்றி அப்பா. பெற்றோராகிய நாங்கள் பிசாசின் பிடியிலிருந்து பிள்ளைகளை பாதுகாத்து வழிநடத்தி ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் மனதார ஆசீர்வதித்து பிள்ளைகளை ஜெபிக்கிறோம். எங்களுக்கு ஜீவனை கொடுத்த நல்ல தகப்பனே ஆமேன் ஆமேன் ஆமேன்
1: ஆமேன் ஆமேன். உங்கள் ஜெபங்களை கேட்டதும் உனக்கு ஸ்தோத்திரம் நன்றி கலாசிலன். கர்த்தர் தாமே உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் பிள்ளைகளோடும் கூட இருந்து சகலதிலும் நன்மைக்கு ஏதுவாய் செய்து முடிப்பாராக. ஆமேன்
0: ஆமேன்
1: ஆமேன் ஆமேன். நாங்க ஜபத்தோடு கூட நான் முடித்துக் கொள்ளுகிறேன். அன்பான பிதாவே, இயேசுவின் நாமத்தினா உம்முடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து நாங்க ஜெபிக்கிறோம் கத்தாவே. இன்றைய நாள் தொடக்கத்திலிருந்து முடிவரை ஆவியானவன் நடத்தி தந்தீரப்பா. ஆண்டவரே, இந்த வாலிப யுவதிகளுக்காக நாங்க ஜெபிக்கிறோம் ஐயா. அவர்களுடைய மனமாற்றத்துக்காக ஜெபிக்கிறோம், மனம் திரும்புதலுக்காக ஜெபிக்கிறோம். உம்முடைய பாதையிலே நடக்க செய்வீராக. உம்முடைய ஆண்டவரை கத்தாவே நீர் நடத்தும்படிக்கு ஜெபிக்கிறோம் ஐயா. எங்கள் ஆண்டவரே தமிழின வாலிப பிள்ளைகள் கத்தாவே, ஈரோப்பா வாலிப பிள்ளைகள் அப்பா ஆண்டவரே, ஐக்கிய அமெரிக்கா கனடா தேச வாலிப பிள்ளைகள் அப்பா, இலங்கை இந்தியா வாலிப பிள்ளைகள் அப்பா, இந்த ஐந்து கண்டத்தில் வாழும் ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்காக நீர் ரத்தம் சிந்தினீர் என்பதை அவர்கள் அறிந்து உணர்ந்து கத்தாவே உம்மண்டையிலே ரட்சிப்புக்காய் வர கத்தாவே கிருப செய்யும்படிக்கு நாங்க ஜெபிக்கிறோம். வெளவீனப்பட்டிருக்கிற வாலிபர்கள் ஆண்டவரே, ஆண்டவரே கத்தாவே, ஆண்டவரே எழும்ப முடியாம தவிக்கிற வாலிபர்கள் கத்தாவே, சிறைப்பட்டிருக்கிற வாலிபர்கள் கத்தாவே, எத்தனையோ விதத்துல கத்தாவே மனத்தாக்கலோடு இருக்கிற வாலிப பிள்ளைகள் எத்தனையோ அழிந்து போகிறார்கள் கத்தாவே, இவர்களை ஆண்டவரே நீர் தொட்டு குணமாக்கி கத்தாவே, அவர்களை உம்முடைய கத்தாவை கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. நீர் வழி நடத்தும் சங்கமா குடும்பத்தில இருக்கிற ஒவ்வொரு வாலிப யுவதிகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. நீங்கள் அவர்களோடு கூட இருந்து கத்தாவிலேசியனா குடும்பத்தில இருக்கிற வாலிப பிள்ளைகள், எங்கள் வீடுகளில் இருக்கிற வாலிப பிள்ளைகளை ஒப்பிவிக்கிறோம் ஐயா. உமக்கேற்றபடி உம்முடைய கீழ்ப்படிவி பயபக்தி ஓடு அவர்கள் வாழ கத்தாவே, நீர் கிருப செய்ய, நீர் இருக்கிறீர், நீர் பார்க்கிறீர் என்பதை அவர்கள் உணர்ந்து அறிந்து கொள்ள கத்தாவே, நீர் அவர்களுக்கு உதவி செய்யும். சகலதே உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே கத்தாவே. நீர் வழி நடத்தும் அந்த சங்கமான ஊழியன் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் வீடுகளையும் ஆசீர்வதியும். ஏமியம் பொறுப்பேறும் கத்தாவே, இன்றைக்கு வராமல் ஜெபிக்க முடியாம இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அந்தந்த இடங்களில் வைத்து ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே.
2: ஆமேன் ஆமேன். இதுவரை நேரம் தொகுத்து வழங்கிய உங்களையும் கத்தாமே காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கத்தடை கரத்தில் ஒப்புவிக்கிறோம். அத்தோடு அதிகாலை வேளையிலே, காலை வேளையிலே, மாலை வேளையிலே, இரவு வேளையிலே இணைந்து ஜெபித்து உங்கள் எல்லோரையும் கதர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கத்தடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கத்தடைய நாமத்தை உயர்த்தி இருக்கிறீர்கள், ஜபங்களை ஒப்புவித்திருக்கிறோம். கத்தர் தாமே உங்களை ஒருவருடனும் கூட இந்த ஆசீர்வத்தை வழிநடத்துவார்கள் வாழ்த்தி கொண்டு நாங்கள் திரும்பமாக நாளை காலை வேளையிலே அபிஷேக ஆராதனையிலே திரும்பமாக சந்திப்போம். கத்தடைய கரத்திலே உங்கள் எல்லோரையும் ஒப்புவித்துக் கொண்டு சனி ஞாயிறு நடைபெறுகின்ற அந்த காரியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கத்தர் பெரிதான காரியங்களை வழிநடத்துவாராக. ஆமேன். God bless you all. Amen. Amen. வாரத்தின் இறுதி நாளிலே வந்திருக்கிறோம். நாளைய நாளிலே இதே வேளையிலே அபிஷேக ஆராதனை நாளைய நாளிலும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகின்றது. அந்த வேளையில் இணையுங்கள். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. கத்தடை கரத்திலே எல்லோரையும் ஒப்புவிப்போம். அருமையானவர்களே, இந்த கிட்டத்தட்ட 1.5 மணி காலங்களாக இணைந்து எங்களுடன் ஜபங்களோடு வழி நடத்தினார்கள். கத்தர் தாமே அவர்களுடனும் கூட இந்த ஆசீர்வத்தை வழி நடத்துவாராக. ஜபித்த ஒருவரையும் கத்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கத்தரண்டை ஒப்புவித்திருக்கிறோம். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமே ஆமே. நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்தரை கரத்திலே ஒப்புவிப்போம். நாங்கள் ஒரு சில பாடலோடு இணைவோமா? ஆமேன்.

பெண்கள் இடத்துல தரப்பட்டிருக்கிறது. அவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய அபிஷேகத்தை பெற்ற ஒவ்வொரு மனிதனுக்கும், ஒவ்வொரு ஊழியம் செய்கிறவர்களுக்கும் அவருடைய அதிகாரம் தரப்பட்டிருக்கிறது. அந்த அதிகாரத்தோடு பாருங்கள், புறப்பட்டு போய் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு சொல்கிறார்,

அந்த சுவிசேஷ ஊழியத்தை தந்திருக்கிறார். பாருங்கள், ஆதாம் ஏபாளின் பாவத்தின் ஊடாக முதற் கொலை, காயின் ஆபேலை கொல்கிறான். எல்லாருமே பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இன்றைக்கு பிறக்கிறோம். பாருங்கள், ரோமர் 3:23 சொல்லுகிறது, எல்லாரும் பாவம் செய்து எக்ஸப்ட் ஜீசஸ் மட்டும் விதிவிலக்கானவர். பரிசுத்தமாக வாழ்ந்து என்னிட பாவம் உண்டென்று உங்களில் யார் குற்றப்பட்டுத்த கூடும் என்று சொன்னவர் அவர் ஒருவரே. அந்த மெய்யான பொய்யுரியாத தெய்வமாக இருக்கிறார். இப்படியான தேவன் தான். நாங்கள் பாவத்தில பிறந்தோம். எங்களுடைய அபிஷேகம் பெற்ற பின்பு எங்களுடைய நாங்கள் பாவத்தை எதிர்த்து நிற்கிறார். வல்லமையை அவருடைய இரத்தத்தினாலே

ஆன பிசாசின் வல்லமை, அவர்கள் மதங்களுக்கு எல்லாம் பிசாசின் வல்லமைகள் காணப்படும். அவர்களுக்கு நோய்கள் காணப்படும், எல்லா விதமான பிரச்சனைகளும் காணப்படும். இவற்றிலிருந்து விடுதலை கொடுக்கத்தான் அந்தவராகிய இயேசு கிறிஸ்து வந்தார். அவரை புறப்படுகிற நாங்களும் அப்படியான அற்புதங்களை செய்யும்படியாகத்தான் எங்களுக்கு இந்த அபிஷேகத்தை தந்திருக்கிறார். பாருங்கள், நாங்கள் முதலாவதாக எங்களுடைய தேவன் இசாயா 6 அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது, கேருபீன்களுக்கு சேராமீன்களுக்கும் மத்தியில வாசம் செய்கிற எங்கள் தேவன் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று சேராமீன்கள் கேருபீன்கள் 24 மணி நேரமும் அவரை துதித்துக் கொண்டிருக்கின்றன. எங்களுடைய இருதயத்தை, எங்களுடைய இருதயத்தை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று வேதாகமம் சொல்லுகிறது. 1 பேதுரு 3:15 கர்த்தராகிய தேவனை சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள். பாருங்கள், சாந்தத்தோறும் வணங்கும் அவர்களை வரவேற்றி உயிரும்

வருகிறார். பாருங்க, இந்த சீடர்கள், அப்போஸ்தலர்கள், இந்த பவுல், எல்லாரும் அவர்களும் பாருங்கள், வாசிக்கும் பொழுது ஒன்று கொரிந்தியர் 2 அதிகாரம் 1 வசனத்துல பார்க்கும் பொழுது, சகோதரரே

தாழ்மை உள்ளவர்களாக இப்படியாக அவர்களை தெரிந்து கொண்டார். பாருங்கள், இந்த அறிவும் இல்லாமல் அவர்கள் வேத இயேசு இடத்திலிருந்து கற்றுக்கொண்டு அவரை போல

உயிரோடு இருக்கிறவராக நிறைவேற்றினார். அடுத்த வசனத்திலே பார்க்கும் பொழுது, அல்லாமலும் நான் பலவீனத்தோடும் பயத்தோடும் மிகுந்த நடுக்கத்தோடும் உங்கள் இருந்தேன். ஆரம்பத்தில் ஊழியம் செய்கிறவர்கள் இப்படித்தான் படித்து செய்ய வேண்டும் என்ற ஒரு உணர்வோடு, ஒரு பயத்தோடு, நடுக்கத்தோடு தான் அந்த ஊழியங்களை செய்வார்கள். அடுத்த வசனத்திலே பார்க்கும் பொழுது, என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்த

இடத்திலே இருந்தவர்கள் பேச மாட்டார்கள். பொய் பொய் நோமலாக எல்லா உலக மனிதர்களிடத்திலே நாங்களும் பாவம் செய்ய ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக இப்படித்தான் வாழ்ந்தோம், இப்படியாக தவறான வழிகளெல்லாம் ரட்சிக்கப்பட்ட பின்பு தேவனுக்கு பிரியமாக தேவனுக்கு விரோதமாக நாங்கள் பாவம் செய்யக்கூடாது, அவருக்கு விரோதமான காரியங்களை நாங்கள் செய்யக்கூடாது என்ற ஒரு உணர்வோடு வாழ்கிறோம். பாருங்கள், அவர் எங்களுக்கு லபாசம் செய்து பாவத்தை குறித்து நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிறவராக இருக்கிறார். பேச்சுவன் பிரசங்கமும் மனுஷ ஞானத்துக்குரிய நயவசனம் உள்ளதாயிடாமல் ஆவியினாலும் பெலத்தினாலும் உறுதிப்பட்டிருக்கிறார். அவருடைய பெலத்தை நாங்கள் காண்பிக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானுடைய பெலத்தை மனிதர்கள் பெற்றுக் கொண்டு விட்டால் அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவார். ரோமர் 10:13 வசனத்தில் அந்த மெய்யான உயிருள்ளத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். இயேசுவை போல இயேசு எப்படி வாழ்ந்தார், பரிசுத்தமாக வாழ்ந்தார், தீமை நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். அவரை நாங்கள் போக்கஸ் பண்ணி அவர் எப்படி வாழ்ந்தாரோ அதன்படி வாழும் பொழுது அவரை போல எங்களை மாற்றுகிற

அவரை அவரை நாங்கள் அவமதிக்காவிட்டால் எப்படி விசுவாசியானவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்வார்கள்? அவரை விசுவாசிப்பதற்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும். அவரை விசுவாசியாக

പണ്ട് വാരികൾ പറഞ്ഞ യേശുവെ പോലെ എവിടെ അഭിഷേകം എങ്ങൾ അവരുടെ വാർത്തകളെ എങ്ങൾക്ക് തരുകിறது. அந்த வார்த்தைகளை இயேசுவை போல அந்த வார்த்தைகளை பிரசங்கிக்க பரிசுத்த ஆவியானவர்களுக்கு உதவி செய்கிறார். அடுத்த வசனத்திலே ரோமர் 10:15 வசனத்திலேயும் அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவர்களுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று எழுதியிருக்கிறது. பாருங்கள், இன்றைக்கு பல இந்த சரித்திய சங்கம் ரேடியோவில் பல ஊழியக்காரர்களை சுவிசேஷங்களை பாஸ்டர்ஸ் இப்படியாக எழுப்பி இருக்கிறார். தேவன் இவர்களுடைய இவரை பற்றி தேவன் சொல்லும் பொழுது, நாங்கள் சுவிசேஷம் சொல்லும் பொழுது, முதலாவது அவர்களுக்கு சமாதானத்தை கூற வேண்டும். அவர்களுடைய வீட்டில் பிரவேசிக்கும் பொழுது உங்களுக்கு சமாதானம், நிகழ்ச்சியை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சமாதானம், இயேசு தருகிற சமாதானம். அவர்கள் கேட்காவிட்டால் எங்களுக்கு இயேசு வேண்டாம் என்று ஒரு ஊரார் அல்ல ஒரு மக்கள் சொல்லுவார்களாக இருந்தால், நாங்கள் தூசை தட்டிவிட்டு அடுத்த ஊருக்கு போக வேண்டும். ஏனென்றால் இயேசுவை அறியாத மக்கள் இந்த உலகத்தில் பல தேசங்களில் இருக்கிறார்கள். பல இன்னும் சுவிசேஷம் அறிவிக்கக்கூடிய இடங்கள் பல இருக்கிறது. பாருங்கள், நாங்கள் நோர்த் கொரியாவை பார்த்தால் நோர்த் கொரியாவில பைபிளை வைத்திருக்க கூடாது, இப்படியான ஒரு தேசத்தில் அறிவிக்க முடியாது. பாருங்கள், அந்த அரசாங்கமே ஒரு நாளம் அந்த தேசத்தை ஆண்டவர் மாற்றுகிறவராக இருக்கிறார். பாருங்கள், இந்த சோமாலியா தேசத்தை பார்த்தீர்களாக இருந்தால் அங்கும் இயேசுவுக்கு தடை. பாருங்கள், கிறிஸ்துவை தடை செய்கிறார்கள். 1.8 பில்லியன் குழந்தைகள் மல்நியூட்ரிஷன்.

இருக்கிற நாடுகள் தான் உதவி செய்கிறதாக இருக்கிறது. பாருங்களா, அங்கு மழை இல்லை. எங்களுடைய தேவன் தான் மழையை வசிக்கப்படுகிற தேவன், ஆனால் இறக்கம் உள்ள தேவன். அந்த முழு நாடுமே அரசன் தொடக்கம் ஒவ்வொருவரும் பாருங்கள், ஒருவரை ஒருவர் கோலை செய்து கொள்ளுவார்கள். சாத்தானின் ஆட்சியாக, தீமை நிறைந்த ஆட்சியாக அப்படியான நாடுகள் இருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இதற்காக தான் இயேசு வேண்டும். அந்த தேசத்தில் மழைக்கு ஆசீர்வாதத்துக்கு இயேசு வேண்டும். கிறிஸ்தவர்கள்

பிரியமாக வாழ்ந்த அந்த மூதாதையர்கள் நிமித்தம் இந்த கிறிஸ்தவ நாடுகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. பாருங்கள், இந்த தேர்ட் வேர்ல்ட் கண்ட்ரிஸ் வறுமை உள்ளவர்கள், மதங்களில வாழ்ந்தவர்கள் அந்த வறுமையில தான் வாழ்ந்தார்கள். ஏன் தேவனுடைய ஞானம் இல்லை அந்த தேசங்களில? பாருங்கள், இப்படியாக இன்றைக்கு

தேசத்தை தேசத்தில கொண்டு போய் சேர்த்தார். இன்றைக்கும் உங்களை மத வழிபாடுள்ள குடும்பத்திடம் ஆளுகிறீர்களா? உங்களை தான் உங்களை பிரித்தெடுத்து அந்த பரம கானான் தேசத்தை

சூரியனை உதிக்க பண்ணுகிற தேவன், ஆனால் ஊழியக்காரரின் சுகத்தை விரும்புகிற தேவன், ஊழியம் செய்கிறவனுக்கு ஊழியம் செய்யாதவனுக்குள்ள வித்தியாசத்தை காண்பிக்கிற தேவன் தான் எங்களுடைய தேவன். பாருங்கள், இயேசு இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது, அவர் சிலுவையில மடிக்கும் பொழுது, யூத ராஜா என்ற வசனம் எழுதப்பட்டிருந்தது. பாருங்கள், அவர் மறுபடியும் எங்களை சேர்த்துக் கொள்வதற்காக அவருடைய ராஜ்யத்துல, யோவான் 14:3 பார்க்கும் பொழுது, நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு, நான் இருக்கிற இடத்திலேயே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில்

அவர் மீண்டும் வருவார். வரும் பொழுது நாங்கள் ஆயத்தமாக அவருடைய ராஜ்யத்தின் கீழே போய் சேர நாங்கள் ஐந்து புத்தியுள்ள ஐந்து கன்னிகளை போல விழித்திருந்து ஜெபித்திருந்து அவருடைய வருகைக்காக காத்திருந்து அவர்

பாருங்கள், மற்ற தெய்வங்களை நீங்கள் பார்த்தீர்களாக இருந்தால் அவை லேட்டாக ஒரு பிசாசுக்காக வஞ்சிக்கப்பட்ட மனமாக, கண்கள் குருடாக்கப்பட்ட மக்களாக, சில மக்களை பார்த்தீர்களாக இருந்தால் நன்மையை தீமை என்றும் தீமையை நன்மை என்றும் பேசுவார்கள். பாருங்கள், இப்படி அக்குடி பழக்கத்தில் பாவ பழக்கத்தில் இருக்கிறவர்கள் அதுதான் நன்மையாக அவர்களுக்கு தென்படுமாறு அவர்கள் அடிமை ஜனத்தில் பிசார்கள் என்பதை அவர்கள் உணராதவர்களாக பேசிக் கொண்டிருப்பார்கள். பாருங்கள், தேவன் ஆணையும் பெண்ணையும் தான் படைத்தார். ஹோமோசெக்சுவல் இப்படியான பாவங்களை பல அரசாங்கங்கள் செய்வதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. உடந்தையாக இருக்கிறது. இப்படியாக உயிருள்ள தேவன், உண்மையுள்ள தேவனை நாங்கள் ஆராதிக்க வேண்டும். அவர் மீண்டுமாக வரப்போகிறார். பாருங்கள், நாங்கள் யோவான் 14 அதிகாரம் 6

உங்களுடைய அழுக்குத்தான் போகுதே ஒழிய பாவத்துக்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் வேண்டும். இயேசு கிறிஸ்து வேதாகமத்தில் சொல்லப்படுகிறது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உண்டு யோவான் உண்டு கேளில, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை கழுவி சுத்திகரித்து கழுறது. இதற்கு இயேசுவை நீங்கள் இயேசுவிடத்தில் மனம் திரும்ப வேண்டும். பாருங்கள், நாங்கள் யோவான் 14:7 என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள். இயேசுதான் பிதா, பிதா தான் இயேசு. முழுக அவர் இந்த உலகத்தில் இயேசுவாக இருந்த பொழுது பிதாவோடு எந்த நேரமும் தொடர்புடையவராக அவர் அவரிடத்தில் இருந்து அந்த நாளுக்குரிய வார்த்தையை பெற்று அந்த அற்புதங்களை அதிசயங்களை செய்து பரவசப்படுத்துகிறது ரட்சகர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பாருங்கள்

மனது பாஷத்தில் இன்றைக்கு உங்களுக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அப்போஸ்தலன் 4:12 சொல்லுகிறது, ரட்சிக்கப்படுவதற்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு நாமம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் என்று பாருங்கள். அவர் பிலிப்பியர் 2:8 வசனத்தில் அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரணம்

இதயங்களில் ஆவி என்னும் அச்சாரத்தையும் கொடுத்திருக்கிறார். இதற்காகத்தான் இயேசு பெருகவும் நாங்கள் சிறுகவும் வேண்டும். அவர்கள் நன்மை செய்கிறவராக மத்திய 4:23 வசனத்திலே அவர் நன்மை செய்கிறவராக சுற்றித்திருந்தார். இப்படியான தேவனை நீங்கள் ரட்சிக்கிற தேவனை தன்னுயிரை கொடுத்து

0: தந்தீதி அண்டவரே, இந்த கடைசி காலத்தில் இந்த மதங்களில வாழுகிற மக்கள், பாவத்தில வாழுகிற மக்கள், சாபத்தில வாழுகிற மக்கள், சோசியலிசம் இப்படியான ஒவ்வொரு மக்களும் மனம் திருமணி கிருபை செய்வீராக. இந்த நேரத்தில் நம்முடைய அபிஷேகத்தை உச்சப்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உச்சத்திலே இருந்து உள்ளங்கால் வரைக்கும் அபிஷேகம் இயேசுவின் நாமத்தில் இறங்குவதாக ஒவ்வொருவரை நிரப்புவீராக. ஒவ்வொருவரும் சுவிசேஷ ஊழியர்களாக, உம்முடைய விதையை விதைக்கிறவர்களாக, அந்த வார்த்தையை விதைத்து அறுவடை அறுவடை அறுவடையை நீர் ஆக்களை அறுவடையை தூதர்களை அனுப்பும் பொழுது இந்த விதைகள் மூலமாக சங்கமம் நித்திய வழி ரேடியோ ஊடாக விதைக்கப்படுகிற ஒவ்வொரு விதைகளும் அறுவடைகளாக மாற நாங்கள் பரலோகத்தில் அந்த ரட்சிக்கப்படுகிற ஒவ்வொருவரையும் சந்திக்க கிருபை செய்வீராக. நிரப்படி செய்கிறதற்காக நன்றி, அபிஷேகத்தை ஊற்றுகிறதற்காக நன்றி, ஒவ்வொருவரோடு முடப்படுகிறதற்காக நன்றி. துத்தி கன மகிமை ஒன்றான மெத்துவனாய் உமக்கை செலுத்தி ஆண்டவரின் லட்சியருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதி ஜபிக்கிறோம். உங்களை இப்பொழுது பேசிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன் ஆமேன்.
1: அருமையான வார்த்தை மூலம் எங்களை ஆசீர்வதித்தீர்கள். இது விதைக்கிற காலம் எல்லவோ என்ற அருமையான பாட்டையும் பாடினீர்கள் பாஸ்டர். ஒவ்வொரு வார்த்தையிலும் கவிதைகளும் நீங்க பாடுற நாங்க பாடுற பாட்டுகளிலும் எவ்வளவோ கருத்துள்ளது என்ற அவரோட வார்த்தையில ஒவ்வொருத்தரும் வித்தியாசமாக வார்த்தைகளை கொடுத்தார்கள். கொடுத்தாலும் அந்த வார்த்தை அவரோட பரிசுத்தமான ஆவி, அவருடைய அபிஷேகம், அவருடைய அன்பு, அவைகள் எங்களுக்குள்ள இருந்தா தான் நாங்கள் மனித

0: கர்த்தருடைய நாமத்தை உயர்த்து உங்களையும் உங்களோட குடும்பத்தாரையும் ஆசீர்வதிக்கிறோம். வானொலி சார்பு குடும்பத்த மூலமாகவும் ஆசீர்வதிக்கிறோம், வாழ்த்துகிறோம். ஆமேன் பாஸ்டர், நன்றி.
1: ஆமேன்,
0: ஆமேன், God bless you பாஸ்டர். ஆமேன், அருமையான வார்த்தை. அவர் அவருடைய வார்த்தை இல்ல, இவ்வளவோ ஜீவன் உள்ளது என்பதை நாங்க அதை ஒவ்வொரு நிமிடமும் கேட்கும் பொழுது அதுல உயிர் உள்ளது. அதுபடியா இந்த ரெண்டு கருத்தை மட்டும் பாடிட்டு நான் முடிக்கிறேன்.

0: அப்பா நீங்க பரலோக ராஜாவாக எங்களுக்கு இந்த பரிசுத்தமான ஆவியை அனுப்பி எங்களை வழி நடத்தி கொண்டு வர்ற உங்களுடைய சமூகத்துக்கு நான் நன்றி செலுத்துறேன். எனக்கு இன்றைக்கு நான் இந்த நிகழ்ச்சி நடப்பதற்கு முதல நான் ஜெபித்த ரெண்டு வார்த்தை அப்பா, Let thy presence shall go before me. உங்களுடைய சமூகம் எனக்கு முன்பாக போய் இந்த நிகழ்ச்சியை நீங்க உங்களுடைய சமூகத்தை ஒவ்வொருத்தரும் உணரக்கூடியதாக உங்களுடைய பிரசனத்தை மக்கள் அறிந்து கொள்வதற்கு மட்டுமே அந்த இடத்தில் வந்து எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக அதன்படி கர்த்தர் எங்களை ஒவ்வொரு வார்த்தையின் மூலமாக எங்களை ஆசீர்வதித்தார் என்று ஆசீர்வதித்தார். அதுக்கு நன்றி செலுத்தி அவரையும் யாவருக்கும் நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தின் மூலம் நன்றி ஐயா.
1: நன்றி சிஸ்டர் டாலி. இன்றைய நாளிலே நிச்சயவச்ச நிகழ்ச்சிகள் மிக மிக ஆச்சரியமாக தேவன் வழிநடத்தினார். ஆரம்ப ஜெபங்கள் துதி ஆராதனை எடுத்து

தமிழ் கிறிஸ்தவ வானொலி கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகிறது. மார்க்கு 16:15, மத்தேயு 24:14 வசனத்தின்படி இயேசு சீசர்களை நோக்கி, நீங்கள் உலகெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல யாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கப்படும். அப்பொழுது முடிவு வரும் என்ற வசனத்தின்படி ஆத்மாக்களை பரலோகத்தில் சங்கமிக்கும் வானொலி சங்கமம் சங்கமம் சங்கமம்.

யோராம் அதிகாரம். இன்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் யூதாவின் கோத்திரத்தில் ஊருடைய மகனான ஊரியின் குமாரன் பெசலெயேலை பேர் சொல்லி அழைத்து, வினோதமான வேலைகளை அவன் யோசித்து செய்கிறதற்கும், பொன்னிலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் வேலை செய்கிறதற்கும், ரத்தினங்களை முத்திரை வட்டாக வெட்டி பதிக்கிறதற்கும், மரத்தில் சித்திர வேலைகளை செய்கிறதற்கும், மற்றும் சகலவித வேலைகளையும் யூகித்து செய்கிறதற்கும் வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக அவனை தேவ ஆவியினால் நிரப்பினேன். மேலும் தான் கோத்திரத்தில் உள்ள அகிசாமாகின் குமாரனாகிய அகோலியாபையும் அவனுடைய துணையாக கூட்டினதுமன்றி, ஞான இருதயமுள்ள யாவருடைய இருதயத்திலும் ஞானத்தை அருளினேன். நான் உனக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் செய்வார்கள். ஆசரிப்பு கூடாரத்தையும் சாட்சி பெட்டியையும் அதன் மேலுள்ள கிருபாசனத்தையும் கூடாரத்தில் உள்ள சகல பனிமுட்டுகளையும் மேஜையையும் அதன் பனிமுட்டுகளையும் சுத்தமான குத்துவிளக்கையும் அதன் சகல கருவிகளையும் தூப பீடத்தையும் தகன பலிபீடத்தையும் அதன் சகல பனிமுட்டுகளையும் தொட்டியையும் அதன் பாதத்தையும் ஆராதனை வஸ்திரங்களையும் ஆசாரிய ஊழியம் செய்வதற்கான ஆசாரியனாகிய ஆரோனின் பரிசுத்த வஸ்திரங்களையும் அவன் குமாரரின் வஸ்திரங்களையும் அபிஷேக தைலத்தையும் பரிசுத்த தைலத்துக்கு சுகந்த வர்க்கங்களாகிய தூப வர்க்கத்தையும் நான் உனக்கு கட்டளையிட்டபடியே அவர்கள் செய்ய வேண்டும் என்றார். மேலும் கர்த்தர் மோசேயின் இடத்தில், நீ இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் என் ஓய்வு நாட்களை ஆசரிக்க வேண்டும், உங்களை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர் நான் என்பதை நீங்கள் அறியும்படி இது உங்கள் தலைமுறை தோறும் எனக்கும் உங்களுக்கும் அடையாளமாயிருக்கும். ஆகையால் ஓய்வு நாளை ஆசரிப்பீர்களாக, அது உங்களுக்கு பரிசுத்தமானது. அதை பரிசுத்த குலைச்சலாக்குகிறவன் கொலை உண்ண கடவன். அதில வேலை செய்கிற எந்த ஆத்துமாவும் தன் ஜனத்தின் நடுவில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவான். ஆறு நாளும் வேலை செய்யலாம், ஏழாம் நாளோ வேலை ஒளிந்திருக்கும் ஓய்வு நாள். அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது. ஓய்வு நாளில் வேலை செய்கிறவன் எவனும் கொலை செய்யப்பட வேண்டும். ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் தலைமுறை தோறும் ஓய்வு நாளை நித்திய உடன்படிக்கையாக ஆசரிக்கும்படி அதை கை கொள்ள கடவர்கள். அது என்றைக்கும் எனக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் அடையாளமாயிருக்கும். ஆறு நாளைக்குள்ளே கர்த்தர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கி ஏழாம் நாளிலே ஓய்ந்திருந்து பூரித்தார் என்றார். சீனாய் மலையில் அவர் மோசேயோடு பேசி முடிந்த பின் தேவனுடைய விரலினால் எழுதப்பட்ட கற்பலகைகளாகிய சாட்சியின் இரண்டு பலகைகளை யாத்திராகமும் 32 அதிகாரம். மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதிக்கிறதை ஜனங்கள் கண்டபோது அவர்கள் ஆரோனிடத்தில் கூட்டம் கூடி அவனை நோக்கி, எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்துக் கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம். ஆதலால் நீர் எழுந்து எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்காக உண்டு பண்ணும் என்றார்கள். அதற்கு ஆரோன், உங்கள் மனைவிகள் குமாரர் குமாரத்திகளுடைய காதுகளில் இருக்கிற பொன் அணிகளை கழற்றி என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். ஜனங்கள் எல்லாரும் தங்கள் காதுகளில் இருந்த பொன் அணிகளை கழற்றி ஆரோனிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்கள் கையிலிருந்து அவன் அந்த பொன்னை வாங்கி

0: சிப்ப கருவியினால் கருப்பிடித்து ஒரு கன்றுக்குட்டியை வார்த்தித்தான். அப்போது அவர்கள், இஸ்ரவேலரே, உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்துக் கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்றார்கள். ஆரோன் அதை பார்த்து, அதற்கு முன்பாக ஒரு பலிபீடத்தை கட்டி நாளைக்கு கர்த்தருக்கு பண்டிகை என்று கூறினான். மறுநாள் அவர்கள் அதிகாலையில் எழுந்து சர்வாங்க தகன பலிகளை இட்டு சமாதான பலிகளை செலுத்தினார்கள். பின்பு ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்தார்கள். அப்போது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இறங்கிப்போ, எகிப்து தேசத்திலிருந்து நீ நடத்தி கொண்டு வந்த உன் ஜனங்கள் தங்களை கெடுத்துக் கொண்டார்கள். அவர்களுக்கு நான் விதித்த வழியை அவர்கள் சீக்கிரமாய் விட்டு விலகினார்கள். அவர்கள் தங்களுக்கு ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்து அதை பணிந்து கொண்டு அதற்கு பலியிட்டு, இஸ்ரவேலரே, உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்துக் கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்று சொன்னார்கள் என்றார். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, இந்த ஜனங்களை பார்த்தேன், இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், ஆகையால் என் கோபம் இவர்கள் மேல் மூளவும் நான் இவர்களை அழித்து போடவும் நீ என்னை விட்டுவிடு, உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். மோசே தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, தேவரீர் மகாபலத்தினாலும் வல்லமையுள்ள கையினாலும் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உம்முடைய ஜனங்களுக்கு விரோதமாக உம்முடைய கோபம் பற்றி எறிவதென்ன? மலைகளில் அவர்களை கொன்று போடவும் பூமியின் மேல் இராதபடிக்கு அவர்களை நிர்மூலமாக்கவும் அவர்களுக்கு தீங்கு செய்யும் பொருட்டே அவர்களை புறப்பட பண்ணினார் என்று எகிப்தியர் சொல்லுவானேன்? உம்முடைய கோபத்தின் உக்கிரத்தை விட்டு திரும்பி உமது ஜனங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு அவர்கள் மேல் பரிதாபம் கொள்ளும். உமது தாசராகிய ஆபிரகாமையும் ஈசாக்கையும் இஸ்ரவேலையும் நினைத்தருளும். உங்கள் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி நான் சொன்ன இந்த தேசம் முழுவதையும் உங்கள் சந்ததியார் என்றைக்கும் சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு கொடுப்பேன் என்று உம்மை கொண்டே அவர்களுக்கு ஆணையிட்டு சொன்னீரே என்று கெஞ்சி பிரார்த்தித்தான். அப்பொழுது கர்த்தர் தமது ஜனங்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு பரிதாபம் கொண்டார். பின்பு மோசே மலையிலிருந்து இறங்கினான். சாட்சி பலகைகள் இரண்டும் அவன் கையில் இருந்தது. அந்த பலகைகள் இருபுறமும் எழுதப்பட்டிருந்தது. அவைகள் இந்த பக்கத்திலும் அந்த பக்கத்திலும் எழுதப்பட்டிருந்தது. அந்த பலகைகள் தேவனால் செய்யப்பட்டதாயும் அவைகளில் பதிந்த எழுத்து தேவனால் எழுதப்பட்ட எழுத்துமாயிருந்தது. ஜனங்கள் ஆரவாரம் பண்ணுகிறதை யோசுவா கேட்டு மோசேயை நோக்கி, பாளையத்தில் யுத்தத்தின் இறைச்சல் உண்டாயிருக்கிறது என்றான். அதற்கு மோசே, அது ஜெயத்தொனியாகிய சத்தமும் அல்ல, அபஜயத்தொனியாகிய சத்தமும் அல்ல, பாடலின் சத்தம் எனக்கு கேட்கிறது என்றான். அவன் பாளையத்துக்கு சமீபித்து அந்த கன்றுக்குட்டியையும் நடனத்தையும் கண்டபோது மோசே கோபம் மூண்டவனாகி தன் கையில இருந்த பலகைகளை மலையின் அடியிலே எரிந்து உடைத்து போட்டு அவர்கள் உண்டு பண்ணின கன்றுக்குட்டியை எடுத்து அக்கினியால் சுட்டெரித்து அதை பொடியாக அரைத்து தண்ணீரின் மேல் தூவி அதை இஸ்ரவேல் புத்திரர் குடிக்கும்படி செய்தான். பின்பு மோசே ஆரோனை நோக்கி, நீ இந்த ஜனங்கள் மேல் இந்த பெரும் பாதகத்தை சுமத்துகிறதற்கு இவர்கள் உனக்கு என்ன செய்தார்கள் என்றான். அதற்கு ஆரோன், என் ஆண்டவனுக்கு கோபம் மூளாதிருப்பதாக, இது பொல்லாத ஜனம் என்று நீர் அறிந்திருக்கிறீர். இவர்கள் என்னை நோக்கி எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்கு உண்டு பண்ணும், எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்துக் கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம் என்றார்கள். அப்பொழுது நான், பொன்னுடைமை உடையவர்கள் எவர்களோ அவர்கள் அதை கலற்றி தரக்கடவர்கள் என்றேன். அவர்கள் அப்படியே செய்தார்கள். அதை அக்கினியிலே போட்டேன், அதிலிருந்து இந்த கன்றுக்குட்டி வந்தது என்றான். ஜனங்கள் தங்கள் பகைவருக்குள் அவமானப்படத்தக்கதாக ஆரோன் அவர்களை நிர்வாணமாக்கியிருந்தான். அவர்கள் நிர்வாணமாயிருக்கிறதை மோசே கண்டு பாளையத்தின் வாசலில் நின்று, கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவர்கள் யார்? அவர்கள் என்னிடத்தில் சேரக்கடவர்கள் என்றான். அப்பொழுது லேவியின் புத்திரர் எல்லாரும் அவனிடத்தில் கூடி வந்தார்கள். அவன் அவர்களை நோக்கி, உங்களில் ஒவ்வொருவனும் தன் பட்டயத்தை தன் அறையிலே கட்டிக்கொண்டு பாளையமெங்கும் உள்ளும் புறம்பும் வாசலுக்கு வாசல் போய் ஒவ்வொருவனும் தன் தன் சகோதரனையும், ஒவ்வொருவனும் தன் தன் சிநேகிதனையும், ஒவ்வொருவனும் தன் தன் அயலானையும் கொன்று போட கடவன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். லேவியின் புத்திரர் மோசே சொன்னபடியே செய்தார்கள். அந்நாளில் ஜனங்களில் ஏறக்குறைய 3000 பேர் விழுந்தார்கள். கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு ஆசீர்வாதம் அளிக்கும்படி இன்றைக்கு நீங்கள் அவனவன் தன் தன் மகனுக்கும் சகோதரனுக்கும் விரோதமாய் இருக்கிறதினால் கர்த்தருக்கு உங்களை பிரதிஷ்டை பண்ணுங்கள் என்று மோசே சொல்லியிருந்தான். மறுநாளில் மோசே ஜனங்களை நோக்கி, நீங்கள் மகா பெரிய பாவம் செய்தீர்கள், உங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யக்கூடுமோ என்று அறிய இப்பொழுது நான் கர்த்தரிடத்திற்கு ஏறி போகிறேன் என்றான். அப்படியே மோசே கர்த்தரிடத்திற்கு திரும்பி போய், ஐயோ, இந்த ஜனங்கள் பொன்னினால் தங்களுக்கு தெய்வங்களை உண்டாக்கி மகா பெரிய பாவம் செய்திருக்கிறார்கள், ஆகிலும் தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருளுவீரானால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்திலிருந்து என் பெயரை கிறுக்கி போடும் என்றான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, எனக்கு விரோதமாய் பாவம் செய்தவன் எவனோ அவன் பெயரை என் புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடுவேன். இப்பொழுது நீ போய் நான் உனக்கு சொன்ன இடத்துக்கு ஜனங்களை அழைத்துக் கொண்டு போ, என் தூதனானவர் உனக்கு முன் செல்லுவார், ஆகிலும் நான் விசாரிக்கும் நாளில் அவர்களுடைய பாவத்தை அவர்களிடத்தில் விசாரிப்பேன் என்றார். ஆரோன் செய்த கன்றுக்குட்டியை ஜனங்கள் செய்வித்ததின் நிமித்தம்.
1: 89 சங்கீதம். இஸ்ராகியனாகிய ஏத்தானின் மஸ்கீல் என்னும் போதக சங்கீதம். கர்த்தரின் கிருபைகளை என்றென்றைக்கும் பாடுவேன், உமது உண்மை தலைமுறை தலைமுறையாக என் வாயினால் அறிவிப்பேன். கிருபை என்றென்றைக்கும் சிறப்பட்டிருக்கும், உமது உண்மையை வானங்களிலே ஸ்தாபிப்பீர் என்றேன். என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவனோட உடன்படிக்கை பண்ணி என் தாசனாகிய தாவீதை நோக்கி, என்றென்றைக்கும் உன் சந்ததியை நிலைப்படுத்தி தலைமுறை தலைமுறையாக உன் சிங்காசனத்தை ஸ்தாபிப்பேன் என்று ஆணையிட்டேன் என்றீர்.
2: சேலா.
1: கர்த்தாவே, வானங்கள் உம்முடைய அதிசயங்களை துதிக்கும், பரிசுத்தவான்களின் சபையிலே உம்முடைய உண்மையும் விளங்கும். ஆகாய மண்டலத்தில் கர்த்தருக்கு நிகரானவர் யார்? பலவான்களின் புத்திரரில் கர்த்தருக்கு ஒப்பானவர் யார்? தேவன் பரிசுத்தவான்களுடைய ஆலோசனை சபையில் மிகவும் பயப்படத்தக்கவர். தம்மை சூழ்ந்திருக்கிற அனைவராலும் அஞ்சப்படத்தக்கவர். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை போல் வல்லமை உள்ள கர்த்தர் யார்? உம்முடைய உண்மை உம்மை சூழ்ந்திருக்கிறது. தேவரீர் சமுத்திரத்தின் பெருமையை ஆளுகிறவர். அதன் அலைகள் எழும்பும் போது அவைகளை அடங்க பண்ணுகிறீர். நீர் ராகாபை வெட்டுண்ட ஒருவனைப் போல நொறுக்கினீர். உமது வல்லமையான புயத்தினால் உம்முடைய சத்துருக்களை சிதறடித்தீர். வானங்கள் உம்முடையது, பூமியும் உம்முடையது, பூலோகத்தையும் அதிலுள்ள யாவையும் நீரே அஸ்திபாரப்படுத்தினீர். வடக்கையும் தெற்கையும் நீர் உண்டாக்கினீர். தாபோரும் எர்மோனும் உம்முடைய நாமம் விளங்க கம்பீரிக்கும். உமக்கு வல்லமையுள்ள புயம் இருக்கிறது, உம்முடைய கரம் பராக்கிரமும் உள்ளது, உம்முடைய வலதுகரம் உன்னதமானது. நீதியும் நியாயமும் உம்முடைய சிங்காசனத்தின் ஆதாரம். கிருபையும் சத்தியமும் உமக்கு முன்பாக நடக்கும். கம்பீர சத்தத்தை அறியும் ஜனங்கள் பாக்கியமுள்ளவர்கள். கர்த்தாவே, அவர்கள் உம்முடைய முகத்தின் வெளிச்சத்தில் நடப்பார்கள். அவர்கள் உம்முடைய நாமத்தில் நாடோறும் களி கூர்ந்து உம்முடைய நீதியால் உயர்ந்திருப்பார்கள். நீரே அவர்கள் பலத்தின் மகிமையாயிருக்கிறீர். உம்முடைய தயவினால் எங்கள் கொம்பு உயரும். கர்த்தரால் எங்கள் கேடகமும் இஸ்ரவேலின் பரிசுத்தரால் எங்களுக்கு ராஜாவும் உண்டு. அப்பொழுது நீர் உம்முடைய பக்தனுக்கு தரிசனமாகி சகாயம் செய்யத்தக்க சக்தியை ஒரு சௌரியவான் மேல் வைத்து ஜனத்தில் தெரிந்து கொள்ளப்பட்டவனை உயர்த்தினேன். என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன். என் பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன். என் கை அவனோட உறுதியாயிருக்கும். என் புயம் அவனை பலப்படுத்தும். சத்ரு அவனை நெருக்குவதில்லை. நியாயக்கேட்டின் மகன் அவனை ஒடுக்குவதில்லை. அவன் சத்துருக்களை அவனுக்கு முன்பாக மடங்கடித்து அவனை பகைக்கிறவர்களை வெட்டுவேன். என் உண்மையும் என் கிருபையும் அவனோடு இருக்கும். என் நாமத்தினால் அவன் கொம்பு உயரும். அவன் கையை சமுத்திரத்தின் மேலும் அவன் வலதுகரத்தை ஆறுகள் மேலும் ஆளும்படி வைப்பேன். அவன் என்னை நோக்கி, நீர் என் பிதா, என் தேவன், என் ரட்சிப்பின் கண்மலை என்று சொல்லுவான். நான் அவனை எனக்கு முதற் பேரானவனும் பூமியின் ராஜாக்களை பார்க்கிலும் மகா உயர்ந்தவனுமாக்குவேன். என் கிருபையை என்றைக்கும் அவனுக்காக காப்பேன். என் உடன்படிக்கை அவனுக்காக உறுதிப்படுத்தப்படும். அவன் சன்னதி என்றென்றைக்கும் நிலைத்திருக்கவும் அவன் ராஜாசனம் வானங்களுக்குள்ள மட்டும் நிலை நிற்கவும் செய்வேன். அவன் பிள்ளைகள் என் நியாயங்களின்படி நடவாமல் என் வேதத்தை விட்டு விலகி என் கட்டளைகளை கை கொள்ளாமல் என் நியமங்களை மீறி நடந்தால் அவர்கள் மீறுதலை மிலாற்றினாலும் அவர்கள் அக்கிரமத்தை வாதைகளினாலும் தண்டிப்பேன். ஆனாலும் என் கிருபையை அவனை விட்டு விலக்காமலும் என் உண்மையில் பிசகாமலும் இருப்பேன். என் உடன்படிக்கையை மீறாமலும் என் உதடுகள் விளம்பினதை மாற்றாமலும் இருப்பேன். ஒரு விசை என் பரிசுத்தத்தின் பேரில் ஆணையிட்டேன், தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன். அவன் சன்னதி என்றென்றைக்கும் இருக்கும். அவன் சிங்காசனம் சூரியனைப் போல எனக்கு முன்பாக நிலை நிற்கும். சந்திரனைப் போல அது என்றென்றைக்கும் உறுதியாயும் ஆகாய மண்டலத்து சாட்சியைப் போல் உண்மையாயும் இருக்கும் என்று விளம்பினீர். ஆனாலும் நீர் எங்களை வெறுத்து தள்ளிவிட்டீர். நீர் அபிஷேகம் பண்ணுவித்தவன் மேல் உக்கிரமானீர். உமது அடியானுடன் நீர் பண்ணின உடன்படிக்கையை ஒழித்துவிட்டு அவன் கிரீடத்தை தரையிலே தள்ளி அவமானப்படுத்தினீர். அவன் மதில்களை எல்லாம் தகர்த்து போட்டு அவன் அரணான ஸ்தலங்களை பாழாக்கினீர். வழி நடக்கிற யாவரும் அவனை கொள்ளையிடுகிறார்கள். தன் அயலாருக்கு நிந்தையானான். அவன் சத்துருக்களின் வலது கையை நீர் உயர்த்தி அவன் விரோதிகள் யாவரும் சந்தோஷிக்கும்படி செய்தீர். அவன் பட்டயத்தின் கருக்கை மழுக்கி போட்டு அவனை யுத்தத்தில் நிற்காதபடி செய்தீர். அவன் மகிமையை அற்றுப்போக பண்ணி அவன் சிங்காசனத்தை தரையிலே தள்ளினீர். அவன் வாலிப நாட்களை குறுக்கி அவனை வெட்கத்தால் மூடினீர். எதுவரைக்கும் கர்த்தாவே நீர் என்றைக்கும் மறைந்திருப்பீரோ? உமது கோபம் அக்கினியைப் போல எரியுமோ? என் ஜீவன் எவ்வளவு நிலையற்றது என்பதை நினைத்தருளும். மனுபுத்திரர் யாவரையும் வீணாக சிருஷ்டிக்க வேண்டியது என்ன? மரணத்தை காணாமல் உயிரோடு இருப்பவன் யார்? தன் ஆத்மாவை பாதாள வல்லடிக்கு விலக்கி விடுகிறவன் யார்? ஆண்டவரே, நீர் தாவீதுக்கு உம்முடைய உண்மையை கொண்டு சத்தியம் பண்ணின உமது பூர்வ கிருபைகள் எங்கே? ஆண்டவரே, உம்முடைய சத்துருக்கள் உம்முடைய ஊழியக்காரரையும் நீர் அபிஷேகம் பண்ணினவனின் காலடிகளையும் நிந்திக்கிறபடியினால் கர்த்தாவே,
0: உமது அடியார் சுமக்கும் நிந்தையையும்
1: வலிமையான ஜனங்கள் எல்லாராலும் நான் என் மடியில் சுமக்கும் என் நிந்தையையும் நினைத்தருளும். கர்த்தருக்கு என்றென்றைக்கும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமேன், ஆமேன்.
2: Recording in progress.
3: முதலாம் நிருபம், முதலாம் அதிகாரம். தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவனாகிய பவுலும் சகோதரனாகிய சொஸ்தெனேயும் கொரிந்துவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாய் இருக்கிற தேவனுடைய சபைக்கும் எங்களுக்கும் தங்களுக்கும் ஆண்டவராய் இருக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எங்கும் தொழுது கொள்கிற அனைவருக்கும் எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கிறிஸ்துவை பற்றிய சாட்சி உங்களுக்குள்ளே ஸ்திரப்படுத்தப்பட்டபடியே நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் எல்லா உபதேசத்திலும் எல்லா அறிவிலும் மற்றெல்லாவற்றிலும் சம்பூர்ணம் உள்ளவர்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் அவர் மூலமாய் உங்களுக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபைக்காக நான் உங்களை குறித்து எப்பொழுதும் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். அப்படியே நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறீர்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே நீங்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்கும்படி முடிவு பரியந்தம் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். சகோதரரே, நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசவும் பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர்பொருந்தி இருக்கவும் வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். ஏனெனில் என் சகோதரரே, உங்களுக்குள்ளே வாக்குவாதங்கள் உண்டென்று குலோபேயாளின் வீட்டாரால் உங்களை குறித்து எனக்கு அறிவிக்கப்பட்டது. உங்களில் சிலர் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும் நான் அப்பல்லோவை சேர்ந்தவன் என்றும் நான் கேபாவை சேர்ந்தவன் என்றும் நான் கிறிஸ்துவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியால் நான் இப்படி சொல்லுகிறேன். கிறிஸ்து பிரிந்திருக்கிறாரா? பவுலா உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டான்? பவுலின் நாமத்தினாலேயா ஞானஸ்நானம் பெற்றீர்கள்? என் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தேன் என்று ஒருவனும் சொல்லாத படிக்கு நான் கிறிஸ்துவுக்கும் பாயுவுக்குமே அன்றி உங்களில் வேறு ஒருவனுக்கும் ஞானஸ்நானம் கொடுக்கவில்லை. இதற்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். ஸ்தேவானுடைய வீட்டாருக்கும் நான் ஞானஸ்நானம் கொடுத்ததுண்டு. இதுவும் அல்லாமல் இன்னும் யாருக்காவது நான் ஞானஸ்நானம் கொடுத்தேனோ இல்லையோ அறியேன். ஞானஸ்நானத்தை கொடுக்கும்படி கிறிஸ்து என்னை அனுப்பவில்லை. சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவே அனுப்பினார். கிறிஸ்துவின் சிலுவை வீணாய் போகாதபடிக்கு சாதுரிய ஞானம் இல்லாமல் பிரசங்கிக்கவே அனுப்பினார். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது. ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாயிருக்கிறது. அந்தபடி ஞானிகளுடைய ஞானத்தை நான் அழித்து புத்திசாலிகளுடைய புத்தியை அவமாக்குவேன் என்று எழுதியிருக்கிறது. ஞானி எங்கே? வேதபாரகன் எங்கே? இப்பிரபஞ்ச தர்க்க சாஸ்திரி எங்கே? இவ்வுலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கவில்லையா? எப்படி எனில், தேவ ஞானத்துக்கு ஏற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில் பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள், கிரேக்கர் ஞானத்தை தேடுகிறார்கள், நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அவர் யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறார். ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமுமாயிருக்கிறார். இந்தபடி தேவனுடைய பைத்தியம் எனப்படுவது மனுஷருடைய ஞானத்திலும் அதிக ஞானமாயிருக்கிறது. தேவனுடைய பலவீனம் எனப்படுவது மனுஷருடைய பலத்திலும் அதிக பலமாயிருக்கிறது. எப்படியெனில், சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டிருக்கிறீர்கள். எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக. அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும். 1 Corinthians 2 சகோதரரே, நான் உங்களிடத்தில் வந்தபோது தேவனை பற்றிய சாட்சியை சிறந்த வசனிப்போடாவது ஞானத்தோடாவது அறிவிக்கிறவனாக வரவில்லை. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். அல்லாமலும் நான் பலவீனத்தோடும் பயத்தோடும் மிகுந்த நடுக்கத்தோடும் உங்களிடத்தில் இருந்தேன். உங்கள் விசுவாசம் மனுஷருடைய ஞானத்தில் அல்ல, தேவனுடைய பலத்தில் நிற்கும்படிக்கு என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்திற்குரிய நய வசனமுள்ளதாயிராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்டதாய் இருந்தது. அப்படி இருந்தும் தேறினவர்களுக்குள்ளே ஞானத்தை பேசுகிறோம். இப்பிரபஞ்சத்தின் ஞானத்தை அல்ல, அழிந்து போகிறவர்களாகிய இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்களுடைய ஞானத்தையும் அல்ல. உலக தோற்றத்திற்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாயிருந்த ரகசியமான தேவ ஞானத்தையே பேசுகிறோம். அதை இப்பிரபஞ்சத்து பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை. அறிந்தார்களானால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறைய மாட்டார்களே. எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். மனுஷனில் உள்ள ஆவியே அன்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான்? அப்படி போல தேவனுடைய ஆவியே அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றோம். அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். ஜென்ம சுவாபமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவர்களானதால் அவைகளை அறியவும் மாட்டான். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். ஆனாலும் அவன் மற்றொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? எங்களுக்கு
2: மாற்கு 16 ஓய்வு நாளான பின்பு மகதலேனா மரியாளும் யாக்கோவின் தாயாகிய மரியாளும் சலோமே என்பவளும் அவருக்கு சுகந்த வர்க்கம் இடும்படி அவைகளை வாங்கிக் கொண்டு வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே சூரியன் உதயமாகிற போது கல்லறையின் இடத்தில் வந்து கல்லறையின் வாசலில் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள். அந்த கல் மிகவும் பெரிதாய் இருந்தது. அவர்கள் ஏறிட்டு பார்க்கிற போது அது தள்ளப்பட்டு இருக்க கண்டார்கள். அவர்கள் கல்லறைக்குள் பிரவேசித்து வெள்ளை அங்கி தரித்தவனாய் வலது பக்கத்தில் உட்கார்ந்திருந்த ஒரு வாலிபனை கண்டு பயந்தார்கள். அவன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள். அவர் உயிர் தெழுந்தார். அவர் இங்கே இல்லை. இதோ அவரை வைத்த இடம். நீங்கள் அவருடைய சீஷரிடத்திற்கும் பேதுருவின் இடத்திற்கும் போய் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார். அவர் உங்களுக்கு சொன்னபடியே அங்கே அவரை காண்பீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லுங்கள் என்றான். நடுக்கமும் திகிலும் அவர்களை பிடித்தபடியால் அவர்கள் சீக்கிரமாய் வெளியே வந்து கல்லறையை விட்டு ஓடினார்கள். அவர்கள் பயந்திருந்தபடியினால் ஒருவருக்கும் ஒன்றும் சொல்லாமற் போனார்கள். வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே இயேசு எழுந்திருந்த பின்பு மகதலேனா மரியாளுக்கு முதல் முதல் தரிசனமானார். அவள் இடத்திலிருந்து அவர் 7 பிசாசுகளை துரத்தி இருந்தார். அவள் புறப்பட்டு அவரோட கூட இருந்தவர்கள் துக்கப்பட்டு அழுது கொண்டிருக்கையில் அவர்களிடத்தில் போய் அந்த செய்தியை அறிவித்தாள். அவர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவளுக்கு காணப்பட்டார் என்றும் அவர்கள் கேட்ட பொழுது நம்பவில்லை. அதன் பின்பு அவர்களில் 2 பேர் ஒரு கிராமத்துக்கு நடந்து போகிற பொழுது அவர்களுக்கு மறுரூபமாய் தரிசனம் ஆனார். அவர்களும் போய் அதை மற்றவர்களுக்கு அறிவித்தார்கள். அவர்களையும் அவர்கள் நம்பவில்லை. அதன் பின்பு 11 போஜன பந்தி இருக்கையில் அவர்களுக்கு அவர் தரிசனமாகி உயிர் தெழுந்திருந்த தம்மை கண்டவர்களை அவர்கள் நம்பாமற் போனதை நிமித்தம் அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்தும் இருதய கடினத்தை குறித்தும் அவர்களை கடிந்து கொண்டார். பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். விசுவாசம் உள்ளவனாகி ஞான ஸ்ஞானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். நவமான பாஷைகளை பேசுவார்கள். சர்ப்பங்களை எடுப்பார்கள். சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள். அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார். இவ்விதமாய் கர்த்தர் அவர்களுடனே பேசின பின்பு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்தார். அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடனே கூட

0: recording in progress. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை உபாகமத்தின் புஸ்தகம் 31:8. கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடே இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இனக்கருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்குறித்த காரியங்களில் கோணலானவைகளை செவ்வையாக்கி வெற்றியை தருகின்ற நாளாய் வாக்கு பண்ணி ஆசீர்வதித்து இருக்கின்றார். இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் தாங்கள் கடந்து போகின்ற சூழ்நிலைகளின் நிமித்தமாய் சூழ்நிலைகளை மேற்கொள்ள முடியாமல், எனது காரியமாய் யார் போவார்கள், யார் என் சூழ்நிலையிலிருந்து என்னை மீட்டு எடுப்பார்கள் என்று விடாய்த்து போய் ஆத்மாவிலே சோர்ந்து போய் காணப்படுவீர்களானால், இயேசுவோடு கூட இருந்த சீஷர்கள் காற்றையும் கடலையும் கண்டு பயந்து போய், ஐயரே, நாங்கள் மடிந்து போகிறோம், எங்களை மீட்கும்படி யாரும் இல்லையே என்று எண்ணியவர்களாய் உமக்கு கவலை இல்லையா என்று கேட்டதை போல இன்றைக்கு அநேகர் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். என் ஜபத்தை இயேசு கேட்கிறாரா? என்னை பற்றி கவலை இல்லையா என்று இன்றைக்கு உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகின்றார், நான் உன்னை விட்டு விலகாமலும் கைவிடாமலும் இருப்பேன், கலங்கவும் பயப்படவும் வேண்டாம் என்கிறார். ஆகவே கர்த்தரையும் அவரின் வார்த்தையையும் விசுவாசியுங்கள், ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுவீர்கள். அப்போஸ்தலர்களின் புஸ்தகம் 27 நாம் வாசிக்கையில் அங்கே பவுலை குறித்து பார்ப்போமானால், கர்த்தருடைய ஊழியத்தை வைராக்கியமாக செய்து வருகின்ற வேளையில் பல தடைகள், எதிர்ப்புகள், இயற்கை சீற்றங்களினால் வந்த பாடுகள் இவைகளை கடந்து போக வேண்டிய கட்டாயத்திலும் சூழ்நிலையிலும் ஆளாகின்றார். ஆனாலும் கர்த்தர் பவுல் கடந்து போகின்ற வழிகளில் காணப்படுகின்ற தடைகளில் எல்லாம் முன்பாக சென்று கோணலானவைகளை நேராக மாற்றி முன்னேறி செல்லும்படி உதவுகின்றார். கப்பல் பிரயாணத்தில் பெருங்காற்று மழையினால் அடிபட்டபடியினால் இனி தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கையற்றவர்களாக காணப்படுகின்ற வேளையில் கர்த்தர் பவுலோடு பேசுகின்றார். பவுலே, பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும், இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவருக்கும் நான் தயவு பண்ணினேன் என்று உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை என்று சொல்லுகின்றார். பவுல் தேவனுக்காய் போகின்ற காரியங்களில் கோணலாய் எவையெல்லாம் காணப்பட்டதோ அவற்றை சரி செய்து பாதுகாத்து பயன்படுத்தி ஆசிர்வதிக்கிறதை நாம் வாசித்தறிகின்றோம். அப்படியாகவே இன்றைய நாளிலும் நீண்ட நாட்களாய் நீங்கள் நினைத்திருக்கின்ற, ஆலோசனை செய்து வைத்திருக்கின்ற எந்த காரியமானாலும் அவற்றில் உங்களுக்கு முன்பாக கடந்து போய் கோணலானவைகளை செவ்வையாக மாற்றி தயவையும் இரக்கத்தையும் கிடைக்க செய்கின்றார். மேலும் எந்தெந்த காரியங்கள், சூழ்நிலைகள் மறித்து போய் காணப்படுகிறதோ அவைகளை இன்றைக்கு கர்த்தர் உயிரோடு எழும்ப பண்ணுகின்றார். எந்த சூழ்நிலைகள் உங்களை இதுவரையில் ஆளுகை செய்து அடிமைப்படுத்தியதோ, சிறுமைப்படுத்தியதோ, சிறைப்படுத்தியதோ அவற்றை இன்றைக்கு இயேசுவானவர் தம்முடைய வார்த்தையின் அதிகாரத்தினால், தம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையினால் சூழ்நிலைகளுக்கு முன்பாக தரிசனமாகி அவற்றை கடிந்து விலக்கி போடுகின்றார். மேலும் கர்த்தர் உங்களை உலகிற்கு சாட்சியாகவும் ஒளியாகவும் வைத்து சமாதானத்தை கட்டளையிட்டு ஆசீர்வதிக்கின்றார். வார்த்தை விசுவாசிங்கள், அற்புதங்களை காண்பீர்கள். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக மறித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால், இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து விசுவாசியுங்கள், உங்களின் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுதலையாகி ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக.
1: கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா: உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். நீதிமொழிகள் 28:20. பிரியமானவர்களே, எல்லாவற்றிலும் உண்மையுள்ளவர்களாய் இருப்பவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள். பரலோக சுதந்திரமே மெய்யான மகிழ்ச்சி. அந்த பாதையை தெரிந்தவர்களும் அதன்படி நடப்பவர்களும் உண்மையான மகிழ்ச்சியை தினமும் ருசிப்பார்கள். தேவன் எவைகளை முன்குறித்தாரோ அவைகளை முன் அறிந்தாரோ அவைகளை அழைத்தும் இருக்கிறார். சிலர் அழைப்பை உணராதவர்களாய் உலகத்தோடு ஜீவிக்கலாம். அந்த வாழ்க்கை தற்காலிக மகிழ்ச்சியை தான் கொடுக்கும். ஆனால் தேவனோடு நெருக்கமாக வாழும் போது நித்திய மகிழ்ச்சியை பெற்றுக் கொள்வீர்கள். ஆதி மனுஷன் சத்துருவிட்டு செவி சாய்த்ததால் ஆதி அன்பை இழந்தான். கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் தன் ஜீவனை கொடுத்து நம்மை மீட்டுக் கொண்டார் அல்லவா? உண்மையான மகிழ்ச்சியை விட்டுவிடாதீர்கள். நீங்கள் பெற்ற ரட்சிப்பை காத்து கொள்ளும்படியாக தேவனுக்கும் மனுஷருக்கும் உண்மை உள்ளவர்களாய் இருப்பீர்களாய் இருந்தால் பரிபூர்ண ஆசீர்வாதங்களையும் ரட்சிப்பையும் பெற்றுக் கொள்வீர்கள். ஆமேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. God bless you.
2: புனித பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்திலே கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம். நல்ல சங்கீதம் 51:10 வசனம் வாசிக்கலாமா? தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலையரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். ஆமே. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளை சங்கீதக்காரன் சொல்லும் போது சுத்த இருதயம், நிலையரமான ஆவி ரெண்டையும் கேட்கிறார் இல்லைங்களா? இன்னைக்கு உலகம் வந்து சுத்த இருதயத்தோடு இருக்க விரும்ப மாட்டேங்குது. ஏன்னா அந்த சுத்தமான இருதயத்துக்குள்ள தேவன் வாசம் பண்ண விரும்புகிறார். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. அப்படின்னா இன்னைக்கு பரிசுத்தத்தை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? நம்ம ரட்சிக்கப்பட்ட அத்தனை பேருக்கும் தெரியும். ஆனாலும் கூட அந்த இருதயத்துல சுத்தம் இல்லாம இருப்பதுல நமக்கு ஒரு விருப்பம் இருக்கு பாருங்க. அந்த ஆவது சொல்றான், நான் ஏதோ தவறி போய் பாவம் செஞ்சுட்டேன், எனக்கு பாவம் தெரிந்து கூட நான் செஞ்சுட்டேன், என்ன மன்னிச்சு எனக்கு சுத்த இருதயத்தை எனக்கு தாங்க. இதுதாங்க ஆண்டவர். இன்னைக்கு மன்னிப்புக்காக மன்னிப்பு கேட்டு மனம் திரும்ப வேண்டும் என்கிற ஒரு காரியத்துல அவர் வந்து நிற்கிறார். என் பிள்ளை தெரியாம பண்ணிடுச்சு, ஆனா திரும்ப வந்தா நான் சேர்த்துக் கொள்வேன் அப்படிங்கிற இருதய ஆண்டவருக்குள்ள இருக்கு. ஆனா நாம என்ன நினைக்கிறோம், நம்ம பாவம் பண்ணிட்டோம் பாவம் பண்ணிட்டோம் பாவம் இல்ல, அந்த பாவத்தை மன்னிக்க அவர் தயை பெருத்தவர். ஆமேன். இன்னைக்கு தாவீது கேட்கிறாரு, சுத்த இருதயம். ஆமேன். எனக்குள்ள வேற சிந்தனையே வரக்கூடாதுப்பா. எந்த சிந்தனையும் எனக்குள்ள வேணாம், அசுத்தமானது எனக்குள்ள வேணாம், ஆவியானவருக்கு விரோதமான காரியம் எனக்கு வேண்டாம். எனக்குள்ள ஒரு நல்ல இருதயத்தை தாங்கப்பா. சிஸ்டம் அப்படின்னா என்னங்க? உருவாக்குங்க அப்படின்னு அர்த்தம். உருவாக்குங்கப்பா. எனக்குள்ள என் இருதயம் கெட்டு போய் கிடக்கிறது, என் இருதயம் அழுக்கானது, அதெல்லாம் எடுத்துருங்க. ஒரு நல்ல இருதயத்தை எனக்குள்ள உருவாக்குங்க. அது மட்டும் இல்ல, நிலைவரமான ஆவி. அல்லேலூயா. ஒரு ஆவி நமக்குள்ள, ஒரு ஆவி இருக்குதானுங்க. அந்த ஆவிதான் தேவனை தொழுது கொள்ளுகிறது. அந்த ஆவி மட்டும் நமக்கு இல்லைன்னா இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள முடியாது இல்லைங்களா? இந்த ஆவிதான் அந்த ஆவியானவரை நோக்கி கூப்பிடுகிறது, ஆழத்தை ஆழ்வு நோக்கி கூப்பிடுகிறது இல்லைங்களா? இந்த ஆவி எப்படி இருக்குன்னா நிலை இல்லாம இருக்கிறது. சில சமயம் நல்லது பண்ணுது, சில சமயம் கெட்டது பண்ணுது, சில சமயம் பரிசுத்தத்தை விரும்புது, சில சமயம் அசுத்தத்தை விரும்புது. இந்த ஆவி வந்து மாறி மாறி இருக்குங்க, அது ஒரு நிலையா இல்லை அப்படின்னு ஆவி சொல்லுகிறார். அதனாலதான் கேட்கிறாரு, நிலைவரமான ஆவிய என் உள்ளத்திலே புதுப்பித்து தாங்க. அது எனக்கு புதுசா தாங்க, புதுப்பித்து தாங்க. என் ஆவி அது ஒரு விதமான அழுக்கான தோற்றத்தோடு இருக்குமானால் அது புதுப்பித்து தாங்க. ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளே, நம்மிடத்துல இருக்கிற ஆவி எப்படிப்பட்ட ஆவி? இன்னைக்கு நம்ம ஆவியை நிதானிக்க கற்றுக்கொள்ளணும். என் ஆவி ஆண்டவரோடு கூட உறவாடுகிறதா இல்ல உலகத்தோடு கூட உறவாடுகிறதா நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும். ஆமென். நம்ம நினைக்கலாம் நம்ம நல்லா தான் இருக்கோம், ஜெபிக்கிறோம், ஆராதிக்கிறோம், கர்த்தருக்கு பிரியமா இருக்கிறோம், நம்ம வந்து இப்படிதான் இருக்கிறோம். இல்ல, நமக்குள்ள இருக்கிற ஆவியை டெஸ்ட் பண்ணுங்க. உங்களுக்குள்ள இருக்கிற எனக்குள்ள ஒரு ஆவியை டெஸ்ட் பண்ணணும். இந்த ஆவி ஆண்டவர்கிட்ட இணைஞ்சிருக்குதான்னு பாருங்க. அதுதான் ஒரு புதுப்பித்தல் அப்படின்னு சொல்றாரு. நமக்கு வந்து ஒரு ரெனிவல் வேணும் இல்லைங்களா? ரெனிவல் கட்டாயம் வேணும். அது இருந்தா மட்டும்தான் தேவ சமூகத்துல நம்ம புதுப்பிக்கப்பட்ட ஆவியோடு கூட வாழ முடியும். அல்லைங்க ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கப்பா, எனக்கும் சுத்த இருதயமும் நிலைவரமான ஆவியும் வேணும். கேட்கலாமா? இது இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணுங்க? ஒருவேளை இந்த சுத்த இருதயம் நிலைவரமான ஆவியும் எனக்கு வேண்டும், அதுக்கு நான் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, தேவ பாதம் மட்டும்தான், சிலுவையின் அடிவாரம் மட்டும்தான் அதுக்கு துணை. அங்க வந்துருங்க, நிச்சயம் அது ரெண்டு உங்களுக்கு நடக்கும். ஜெபிக்கலாமா? நல்ல தெய்வம் இந்த நாள்ல எங்க கூட பேசி இருக்கிறீங்க, அதற்காக ஸ்தோத்திரம். இந்த நாள்ல இந்த சுத்த இருதயம் நிலைவரமான ஆவியும் எங்களுக்குள்ள கிரியை செய்யட்டும் அப்பா. அதை சிப்டிங்க, இதை புதுப்பீங்க, இதுக்குள்ள நாங்க வாழ உதவி செய்யுங்க. இது கேட்கிறேன், கேட்க போக்குற பிள்ளையில ஆசீர்வதி. கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you all.
3: Recording stopped.

0: ஆமீன் ஆமீன். இன்று 19ஆம் தேதி 2ஆம் மாதம் 19ஆம் தேதி மாசி மாதம் 19ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 2026ஆம் ஆண்டு வியாழக்கிழமை கால வேளையில் இணைந்திருக்கிறோம். இப்பொழுது டொரண்டோ நேரம் 8:02. இப்பொழுது முதல் 10 மணி வரை நேரடி ஒளிபரப்பாயிருக்கும். காலை வேளையிலே விடுதலையின் வெளிச்ச நேரம், மாலை வேளையிலே விடுதலையின் வெளிச்ச நேரம். செய்கின்ற ஊழியங்கள் அதனைத் தொடர்ந்து 7 மணி முதல் 10 மணி வரை நித்திய வெளிச்சம் பல்சுவை நிகழ்ச்சி நடைபெறும். அந்த வகையிலே செய்திகள், துதிகள், ஜபங்கள், பாடல்கள், சாட்சிகளுக்கு ஊடாக, வேத வாசிப்புகள் ஊடாக வழிநடத்தப்பட கத்தர் உதவி செய்வாராக. தமிழிலும் ஆங்கிலத்திலும் சிங்களத்திலும் தெலுங்கிலும் ஸ்கைப் மினிஸ்ட்ரி ஊழியர்கள் வழிநடத்துவார்கள். அந்த வகையில் இணைந்திருங்கள், கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள். இந்நாளிலே விசேடமாக பட்டிமன்றம் இருக்கிறது, 10:30 மணிக்கு. அந்த வகையில் இணையுங்கள், கத்தர் வழிநடத்துவாராக. கத்தடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். ஜபங்களுக்காக எல்லோரும் நன்றிகளை கூறுகிறார்கள். கத்தடைய கரத்திலே ஒப்புவிப்போம். விசேடமாக சுயினமாக இருக்கிறவர்கள் அவர்களுக்காக ஜெபித்தீர்கள். கத்தர் அந்த ஜபங்களை கேட்டார், அதற்கான பதிலை தந்தார். கத்தருக்கு நன்றி செலுத்துவோம். கத்தடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். சௌரி சுபாக்காக, சுபா இளங்குக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அவருடைய மாமியார் இலங்கையிலே அடைந்திருக்கிறார்கள், அவர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அதனாலே அவர் நேற்றைய நாளிலும் இன்றைய நாளிலும் இணைய முடியாத நிலைமை, கத்தர் வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன். கத்தடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன். அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவினை இந்த நாடுகளிலிருந்து இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாக ஒவ்வொருவரையும் இணைந்து வானொலி கூடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கத்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன் என்று பிலிப்பியர் 4:4 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக எடுத்துக் கொள்வோம். நாங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க, சமாதானமாக இருக்க கத்தருங்களுக்குள்ளே ஆவியானவரை தந்திருக்கிறார். அந்த ஆவியானவர் எங்களை சந்தோஷம் சமாதானத்துடன் வழிநடத்துவார். கத்திரத்திலே போய்ப்போம். நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள் யாத்திராமம் 30, சங்கீதம் 87-88, பழைய ஏற்பாடுலிருந்தும் புதிய ஏற்பாடுலிருந்து மார்க்கு 15-16 வெற்றி நேற்றைய நாளில் நாங்கள் பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். அதே வழியில் இன்றைய நாளிலும் பதிவு செய்திருக்கிறோம். நாளைய நாளுக்கான அதிகாரங்களை அதே வேளையிலே உங்களுக்கு ஜீவ மன்னா, ஜீவ வார்த்தை, நற்சிந்தனை இவற்றையும் நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம், உங்களுக்கு அனுப்பி தருகிறோம். கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். மற்றவர்களுக்கும் அந்த வார்த்தைகள் ஆறுதலாக இருக்கும். அதே வேளையிலே அவர்களும் கத்தரை ஏற்றுக்கொள்ள கத்தர் உதவி செய்வாராக. ஆமேன் ஆமேன். ஜபங்களுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம். அந்த ஜபங்களை பலர் கேட்கிறார்கள், பலர் ஆச்சரியப்படுகிறார்கள். இந்த மக்கள் தங்களுக்காக ஜபிக்கிறார்கள், நாட்டுக்காக ஜபிக்கிறார்கள். மத்திய மதத்தில் இருப்பவர்களுக்கு அது விளங்காது, தெரியாது. ஆனால் அவர்கள் வெற்றி கேட்கின்ற பொழுது அவர்களும் கத்திரண்டை திரும்புவார்கள். அந்த ஜபங்கள் அவர்களுக்கூடாக கிரியை செய்யும். அந்த வகையிலே கத்தர் வழி நடத்துவாராக. அதனாலே ஜபங்களிலே உறுதியாயிருப்போம், கத்தர் வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன் ஆமேன். மற்ற மதங்கள் உள்ளவர்களுக்கு ஜபிப்பது எப்படி என்று தெரியாது, ஜபம் என்றால் என்னென்று தெரியாது. அவர்கள் கைகூப்பி கும்பிட தெரியும், அவ்வளவுதான். கத்தர் வழி நடத்துகிறார். ஜபங்களுக்கூடாக நாங்கள் பேச எங்களை ஆயத்தப்படுத்துகிறார் கத்தர். நன்றி செலுத்துவோம். நாங்கள் இந்த வேளையிலும் ஜபங்களுக்கூடாக கடந்து செல்வோம். கத்தடி கரத்திலே உங்கள் எல்லோரையும் ஒப்புவித்துக் கொண்டு அதிகால வேளையிலே சௌரி டோலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். அவர் பெற்ற அந்த விண்டர் ஸ்ட்ரோமை நாங்கள் நேற்றைய நாளிலே முழு நாளும் பெற்றோம். கத்தர் வழி நடத்துகிறார். கத்தருக்கு சோத்திரம். நேற்றைய நாளிலே பனி அல்ல, ஸ்னோ அல்ல, ஐஸாக நேற்று முழுக்க எங்களுக்கு கொட்டுண்டது. அதை அது ஸ்னோ சுகமாக நாங்கள் தள்ளி கொண்டு போய் விட முடியும், சாஃப்டாக இருக்கும். இது ஐஸ். ஆமேன் ஆமேன். என்னுடைய கார்லே மட்டும் ஒரு 50-100 ராத்தல் ஐஸ் இருந்தது. ஆமேன். அப்படியாக கடந்து செல்கின்ற பொழுதும் கத்தர் வழி நடத்துவார். ஆமேன் ஆமேன். நாங்கள் அதிகால வேளையிலே ராசனம் அவர்கள் இணைந்திருக்கிறார் டொரண்டோ கனடாவிலிருந்து. மாலை வேளையிலே எங்களுடன் சௌரன் டொனால்டு அவர்கள் நோர்வேயிலிருந்தும், சௌரி வினு அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்தும், இரவு வேளையில் எங்களுடன் சகோதரி நிர்மலா மரியா, சகோதரன் சார்ஸ் அவர்கள் பெங்களூரிலிருந்தும், அதே வேளையில் சகோதரி தயா அவர்கள் ஒவனியா பகுதியிலிருந்தும் இணைந்திருக்கிறார்கள். அந்த வேலையை கத்தர் வழி நடத்துவாராக. ஒரு காரியம், நீங்கள் ஜெபம் முடிந்த பிறகு பேக்ரவுண்டை பார்த்துக் கொள்ளுங்கள், பேக்ரவுண்ட்லே பேசாமல் இருக்க உதவி செய்யுங்கள். பேக்ரவுண்டிலே ஒவ்வொரு சத்தங்கள் வருகிறது, அதனால் ஜெபம் முடிந்த பிறகு பின் பகுதியை பார்த்துக் கொள்ளுங்கள், மியூட்டிலே போடுங்கள். ஆமேன். கத்தருக்கு நன்றி செலுத்துவோம். நாங்கள் இந்த வேளையிலும் சௌரி ஜானத்திடம் ஒப்படைப்போம். மன்னிக்க வேண்டும், ஜபங்களுக்கு தடை இல்லாமல் மற்றவர்கள் இதை பதிவு செய்கிறோம், அதை நினைவிலை வைத்துக் கொள்ளுங்கள். பதிவு செய்து பலர் கேட்கிறார்கள். நீங்கள் பின்னுக்கு போடுகின்ற சத்தம், ஒரு குண்டூசி விழுந்தாலும் இங்கு சத்தம் கேட்கும். நீங்கள் பைபிளை பிரட்டும் போதும் அந்த சத்தம் இங்கு கேட்கும். அது பதிவு செய்யப்படுகிறது. அதனாலே மற்றவர்களுக்கு நாங்கள் டிஸ்டர்ப் இல்லாமல் அவர்கள் கேட்கத்தக்கதாக, எபிக்கத்தக்கதாக உதவி செய்யுங்கள். நாங்கள் இந்த வழியிலும் சௌரி ஜானட்டிடம் ஒப்படைப்போம். அவர் வழி நடத்துவார். உங்கள் எல்லோரையும் குடும்பங்களையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்தருடைய கருத்திலே ஒப்புவிப்போம். கத்தர் தாமே ஜபங்களை கேட்டார், பதில் தந்தார் என்ற விசுவாசத்தோடு நாங்கள் இந்த வழியிலும் சௌரி ஜானட்டிடம் ஒப்புவிப்போம். ப்ளீஸ் லோட்டம்மா. ஆமீன். வழி நடத்துங்கம்மா. காட் பிளஸ் யூ. ஆமீன்.
1: சங்கம வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் எங்கள் யாவரோடும் கூட இருப்பாராக. சங்கம வானொலியை நடத்தி கொண்டிருக்கும் தேசியனா குடும்பத்தையும் அவர் சந்ததியும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. நேரத்தில் இணைந்திருக்கிற யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளில் நாங்கள் பிரதான ஆசாரியரின் உடையின் அடையாளத்தை குறித்து, அந்த வேத ஆழத்தை குறித்து பார்த்துவிட்டு நாங்கள் ஜபத்துக்காக கடந்து செல்வோம். ஏனென்றால் ஆரோனின் அணிந்த ஆடை தேவன்தான் அங்கு வடிவமைத்தார் என்று சொல்லி நாங்க பாக்குறோம். அருங்கள், அங்கு ஒரு மனுஷனை தாண்டி அந்த உடையும் ஒரு மகிமையை கொடுக்கிறதை வேதத்திலிருந்து நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. பாருங்கள், அவர்களின் தோள்களில் இரண்டு கற்கள், இது இரண்டு கற்கள், அதில் 12 கோத்திரங்களின் பெயர்கள் எழுதப்பட்டிருக்கிறதை வேதத்தில் இருந்து காணக்கூடியதா இருக்கிறது. அதன் அர்த்தம், அவர் முழு இஷ்டவேலையும் அங்கு தோளில் சுமந்து தேவனுக்கு முன்பாக நிற்கிறார் என்று சொல்லி, அந்த ஆசாரியர் நிற்கிறார் என்று சொல்லி அந்த அர்த்தமாய் இருக்கிறது. அது மட்டுமல்ல, மார்பிலே 12 வில உயர்ந்த கற்கள் அங்கு பதியப்பட்டிருக்கிறதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. ஏனென்றால் இந்த இரண்டு கற்கள், 12 கோத்திரத்தின் பெயர்கள், முழு இஷ்டவேலரையும் சுமக்கும் பணி 12 கற்கள் அங்கு சுமந்து கொண்டு விலகியந்த கற்களை சுமக்கிறதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. அது மட்டுமல்ல, நீல அங்கியிலே அங்கு பொன்மணி அங்கு கோக்கப்பட்டிருக்கிறது. அது நடக்கும் போது அதனுடைய ஓசை கூட தேவனை மகிமைப்படுத்துகிறது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். பாருங்கள், அங்கு விளிம்பில் பொன் மணிகள், ஒவ்வொரு அடியிலும் ஓசை, அவர் உயிரோடு தேவ சன்னதியில் இருக்கிறார் என்பதற்கு அது அடையாளமாய் இருக்கிறது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். நெத்தியிலே பொன்னால செய்யப்பட்ட காரியம் இருக்கிறது, நெத்தியிலே போடப்பட்டிருக்கிறது, அது கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று சொல்லி எழுதி இருக்கிறது. பாருங்கள், இது வெறும் உடை அல்ல, கர்த்தருக்கு பரிசுத்தம் என்பதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. ஏனென்றால் இன்றைக்கு ரட்சிப்பின் உடையும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். அதற்காக நாங்கள் உழைக்க வேண்டியவர்களாய், கிரியம் கொடுக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். ஆகவே இது தேவனின் முன்னிலையில் இருக்கும் அடையாளம், அது வேத ஆழங்களாய் இருக்கிறது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். இந்த வேத ஆழங்களில் இருந்துதான் நாங்கள் எங்கள் கத்தருக்கென்று பரிசுத்தத்தை நாங்கள் கடைப்பிடிக்க முடியும். ஏனென்றால் 2 கற்கள், 12 கோத்திரங்கள், முழு இஷ்டவேலரை சுமக்கும் பணி, 12 விலையுயர்ந்த கற்கள், நீல அங்கி, அதிலே அங்கு பொன்மணி, நடக்கும் போது அது ஓசை, அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதை அது அடையாளப்படுத்தி கொண்டிருக்கும். நெற்றியிலே பொன், அது கர்த்தருக்கு பரிசுத்தமாய் இருக்கும். இந்த அடையாளங்கள் வேத ஆழங்களை அங்கு குறிக்கிறது. ஏனென்றால் ஆரோன் அணிந்த அடை ஆடை தேவன் தான் வடிவமைத்தார் என்று சொல்லி நாங்க பாக்குறோம். பாருங்கள், எப்படியாய் தேவன் தன்னுடைய பிள்ளைகளை நேசிக்கிறார் என்பதையும் அந்த நேசத்தின் ஒரு அடையாளமாய் அந்த உடுப்பின் காரியங்கள் எங்களுக்கு அங்கு முன்னணியாய் நிக்கிறதை நாங்க காணக்கூடியதாய் இருக்கிறது. எவ்வளவோ மகிமை ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்தும் நாங்கள் அந்த மகிமையை இழக்காதபடி காத்து கொள்ளப்பட வேண்டும். இன்றைக்கு இயேசு கிறிஸ்து, இன்றைக்கு நாங்கள் உபவாச நாட்களை காத்து கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து இந்த சிலுவையிலே 2000 ஆண்டுகளுக்கு முன் அந்த கோரை சிலுவையிலே சிந்தப்பட்டோம். ரத்தம் இத்தனையும் அடங்கி இருக்கிறதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. அன்றைக்கு ஆசாரியன் ஆடையிலே சுமந்தான், ஆனால் இன்றைக்கு எங்கள் இயேசு கிறிஸ்துவானவர் தன்னுடைய ரத்தத்தை தன்னுடைய ஜீவனை எல்லாம் முழுசா கொடுத்து எங்களை மீட்டு கொண்டார். அந்த மகிமையை நாங்கள் எந்த நாளும் நினைத்து நினைத்து வாழ வேண்டியவர்களாய் இருக்கிறோம். ஏனென்றா வாழ்வு தருகிற தேவன் ஒரே ஒரு தேவன், அவர் ஆண்டவரா இயேசு கிறிஸ்து என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். நாங்கள் ஜெபத்துக்காக கடந்து செல்லும் பாஸ்டர் அவர்களை வரவேற்று கொண்டு தேவன் கொடுத்த மகிமையை இன்றைய நாட்களிலே பயபக்தியோடு அங்கு திருச்சபைகள்லே ஆராதனைகள்லே அந்த மகிமையை காண்பிக்க கூடியதா பாருங்கள். தேவ மகிமை ஒரு சபையில இறங்கினால் அந்த இடத்திலே அடையாளங்களும் அற்புதங்களும் நட அந்த அடையாளங்களும் அற்புதமும் தேவனுக்கு சமன் அல்ல, தேவன் ஜீவிக்கிறார் என்பதை அந்த இடத்திலே காண்பிக்கும். அதற்காக பாஸ்டர் அவர்கள் நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க.
2: கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, எங்களை உருவாக்கினவரே, எங்களுக்கு ஜீவ சுவாசத்தை தந்தவரே, எங்களை வாழ வைக்கிறவரே, எங்களுடைய தேவைகளை சந்திக்கிறவரே, நீர் பெரியவர், நீர் உயர்ந்தவர், நீர் உன்னதர், நீர் ஒன்றான மெய்த்தேவன். இந்த உலகத்தில் உள்ள 5 கண்ட மக்களையும் மக்களை நீர் படைத்த தேவன், உம்மை துதிப்பதற்காக உம்முடைய நாமத்தை உயர்த்துவதற்காக எங்களை படைத்து பின் நோக்கமே உம்மை உயர்த்துவதற்காக, உம்மை உயர்த்த உயர்த்த எங்களுடைய அனைத்து தேவைகளையும் சந்திக்கிற தேவன் நீர் ஒருவரே. பரலோக ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்க.

பார்த்து உம்முடைய மகிமையை வெளிப்படுத்து வீராக. இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் மகிமையினால உம்முடைய பிரசன்னத்தினால இந்த நேரத்தில் நிரம்புவார்களாக. எங்களுக்கு கணுக்கால் அளவு அபிஷேகம் போதாது, முழங்கால் அளவு அபிஷேகம் போதாது. உம்முடைய நீச்சல் ஆழத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பி உம்முடைய

செய்கிற நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். ஏசாயா பரலோகத்துக்கு தரிசனம் கொடுத்த பொழுது ஏசாயாவின் நாவை தொட்டவர் இணைந்து இணப்பில இணைந்திருக்கிற ஒவ்வொருவருடைய நாவையும் தொட்டு உமக்கு உம்முடைய வசனத்தை கொடுத்து பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக. ஆவியானவரே, ரட்சிக்கப்படாத ஒவ்வொரு மக்களையும் இழுத்து உம்முடைய மகிமை

உம்முடைய பிரசன்னத்தில மூழ்க, அதுதான் மெய்யான இன்பம். பரலோகத்திலே இந்த அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் மூலமாக எங்களுக்கு அந்த மகிமையை வெளிப்படுத்தி இருக்கிறீர் அன்னவரே.

உண்மை கொண்டான் அமைச்சவனை முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு சிந்தையோடும் அவர் அவர்கள் ஒவ்வொருவரும் நாங்கள் நேசிக்க பிறரை நேசிக்க கிருபை செய்வீராக எங்களோடு.

வெளிப்படுத்துகிற வெளிப்படுத்தி கொண்டிருக்கிற தேவன் அல்லவா நீ இருக்கிற குடும்பத்தோடும் உங்களுடைய பிரசன்னம் இருக்கட்டும், உங்களுடைய மகிமை இருக்கட்டும், தொடர்ந்து வழி நடத்துவீராக. ஆண்டவரே, இந்த ஜெபி புஷ்பர புஷ்பராஜாவுக்காக ஜெபிக்கிறோம், அந்த மகளுக்காக, அந்த மகள் உம்முடைய ஊழியக்காரரின் சுகத்தை விரும்புகிற தேவன் அல்லவா. அந்த மகளுக்கு நீர் கொடுத்த சுகத்துக்காக நன்றி. பெலத்தோடு சுகத்தோடு உம்முடைய ஓட்டத்தை ஓடி முடிக்க அந்த மகளுக்கு கிருபை செய்வீராக. சிஸ்டர் சுபா இளங்கோவுக்காக ஜெபிக்கிறேன், அவருடைய கணவருக்காக, குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம். அந்த சுபா இளங்க

அவர்களை விடுதலையாக்கி அவர்களை அப்பா காத்துக் கொண்டார்.

அனுப்பி அவர்களை ரட்சிக்கும்படியாக ஜெபிக்கிறார். அப்ப அந்த நாடு செழிப்பா வாழ்வதற்கு, அவங்க உள்ள மக்கள்கள் செழிப்பா வாழ்வதற்கு ஆண்டவரே நீங்க பெரிய காரியங்களை அவங்க மத்தியில் செய்வதற்கு வல்லவர் நிறைந்த தகப்பனா

உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க. இன்னைக்கு ஒரு புதிதான நாளாக யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். நடத்துற மறைவுல நடத்துற ஊழியங்கள், ஒன்னாயில இருக்கிற ஊழியங்கள், எப்படிப்பட்ட தடைகள் வந்தாலும் கத்தரே அவர் எங்களுக்குள்ள கிரியை செய்யறார். நன்றி செலுத்துறேன், சாரி, நன்றி செலுத்துறேன். அப்பா, நீங்க உண்மையில தேவன் என்பதை நாங்க அறிந்து கொள்வதற்கு இன்னும் அதிகமாக உங்களோட கரத்தை அவங்களுக்குள்ள நீக்கி அவங்களை பாதுகா ஸ்னோ ஸ்டார்ம்ல இருந்து அப்பா ஒரு ஆக்சிடென்ட் இல்லாத வண்ணமாக்க உங்களோட பிள்ளைகளை நீங்க காக்க வல்லவரா இருக்கிறீங்க அப்பா. திரு ரத்தத்துக்குள்ள மறைத்து வைங்க, புட்ட பால ப்ரொடெக்ஷன் அகெயின்ஸ்ட் ஹிம் அப்பா. அவங்களுக்கு எதிராக வருகிற எந்த விதமான ஆயுதமும் வாய்க்காத வண்ணமாக உங்களை சுழற்சிகளை மறைத்து வைத்து அவர்களை இன்னும் அதிகமாக அநேகருக்கு சாட்சி அளிப்பதற்கு அவர்களை ஆசீர்வதிக்க போற கிருவேலுக்கு நன்றி சார். சிஸ்டர் தினத்துக்கான வருகிறாதேவரே, அவர்கள் தாய்மை ஒதுக்கி உங்களுக்கு அன்று ஊழியம் செய்யற ஒவ்வொரு நிமிடத்தை நீங்க பாக்குறீங்க. அவங்க செய்யற ஊழியம், அவங்க இப்ப நடத்துற செப வேலை நேரங்களை எல்லாத்துலயும் நீங்க உங்களோட அன்பை

அவர்கள் யாவற்றையும் யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். அப்பா நான் என்னத்தால் இன்றைக்கு ஒரு புதிதான நாளாக எங்கள் யாவருக்கும் வரப்புற சிஸ்டர் பிரதர் பாசன் கொடுக்கிற வார்த்தையிலும் அப்பா எல்லாத்திலையும் ஆண்டவரே புதிதான அபிஷேகத்தினால நீங்க நிரப்பி புதிதான அபிஷேகத்தினால அவர்கள் மூலமாக எங்களை ஆசீர்வதிக்கிற கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன். வரப்புற சிஸ்டர் பிரதர் யாவருக்கும் ஒரு புதிதான கிருபையை கொடுத்து அவருடைய தேவையை சந்தித்து உங்களுக்குள்ள மறைந்திருப்பதற்கு மறைந்திருந்து உங்களுடைய ஊழியத்தை செய்வதற்கு இன்னும் அதிகமாக உங்களோட சத்தம் உங்களோட உங்களோட பெல

0: கேட்டு மதிக்க போற கிருபைகளுக்கு நன்றி. உங்களுடைய நாம மட்டுமே பயப்படுவதா ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் மூலம் தாழ்த்தியன்.
1: எங்கள் ஜெபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம் நன்றி சிஸ்டர். கத்தர் உங்களையும் குடும்பத்தையும் கத்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.
0: ஆமென்.
1: குணா பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் பிரதர்.
2: பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட்.
1: தேசங்களிலே அங்க குழப்பங்களும் கலக்கங்களும் சண்டைகளையும் ஏற்படுத்த நினைக்கிறவர்களை கர்த்தர் நாமே சந்திக்க வேண்டும், அவர்களை ரட்சிக்க வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க.
2: அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆகிய தேவனுடைய நாமத்திலும் பரிசுத்த ஆவியான தேவனுடைய ஒத்தாசியோடும் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தை நோக்கி பார்த்து நன்றி சொல்லுகிறோம் ஐயா. இதுவரைக்கும் எங்களை நடத்தி வருகிறவரே, உம்முடைய கிருபைகளுக்காக இரக்கங்களுக்காக மன்னி

விஷ்ணுகுரம். ஆண்டவரே, இப்பொழுதும் இந்த விண்ணப்பத்துக்காக உங்களுடைய சமூகத்துல வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. இதோ ஆண்டவரே, ஒவ்வொரு தேவ குடும்பங்களையும் உங்களுடைய கரத்துல ஒப்புக்கொண்டு

தந்திருக்கிறீங்க. ஆண்டவரே, இந்த காலகட்டம், இந்த உலகத்துல நடக்கிற எல்லாவற்றையும் நாங்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக ஒரு தெளிவுள்ள காலங்களா இருக்கிறபடினால

பார்க்கிற பொழுது எத்தனையோ குடும்பங்களுக்குள்ள ஆண்டவரே பிரிவினைகளும் ஆண்டவரே வாக்குவாதங்களும் தர்க்கங்களும் ஆண்டவரே தகப்பனே எத்தனையோ பிரிவினைகள் ஆண்டவரே டிவோர்ஸுகள் என்று சொல்லி உலகத்துல கணக்கெடுத்து பார்க்கிற பொழுது கிறிஸ்தவ மக்களுக்குள்ள அநேகங்கள் அநேகங்கள் அநேகங்கள் ஆயிருக்கிறது. இப்பொழுதும் எங்களுடைய தேவ மக்களுக்காகவுமே நோக்கி பார்க்கிறேன், ஐயா வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவன் எங்களோடு கூட இருக்கிறீர் என்ற

பயபக்தியோடு கூட நாங்களும் கர்த்தாவே எங்களுடைய குடும்ப வாழ்க்கையில ஒழுக்கங்களோடு ஆண்டவரே கீழ்ப்படிந்து நடக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஒரு நல்ல சமுதாயமாக, நல்ல தேவ குடும்பங்களாக, கணவன் மனைவி பிள்ளைகள்

மனஸ்தாபப்படுகிற தேவனாகிய கர்த்தரும் இதோ அந்த மனதுருக்கத்தின் தேவனங்கள் ஒவ்வொருவரும் கூட இருக்கிறீங்க ஆண்டவரே. எத்தனை கிருபைகள், எத்தனை இரக்கங்கள், எத்தனை மன்னிப்புகள் அனுதினமும் தந்து எங்களை வழி நடத்துகிறவரே. இதோ தொடர்ந்து எங்களை வழி நடத்தி கர்த்தாவே, உம்மோடு கூட நாங்கள் தொடர்ந்து பயணிக்க

உம்மோடு கூட நடக்கவும் சாட்சிகளாய் இருக்கவும் ஆண்டவரே அநேகரை கத்தாவை உம்மண்டையில கொண்டு வரத்தக்கதாக ஆண்டவரே ஸ்திரப்பட உதவி செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு

0: செய்யும்படியாக இயேசு கிறிஸ்து வாங்கிய தேவனுடைய நாமத்திலும் பரிசுத்த ஆவியான தேவனுடைய ஒத்தாசியோடும் ஜெபம் கேட்கிறேன் நல்ல பிதாவே.
1: ஆமென் ஆமென். எங்கள் ஜெபங்களை கேட்டதும் எனக்கு ஸ்தோத்திரம், நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. ஆமென்
0: ஆமென் அக்கா. அப்படி உங்களையும் உங்களோட குடும்பங்களையும் குடும்பங்களையும் வழி நடத்துவாராக.
1: நாங்க நிர்மலா மரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் பிரதர்.
2: சொல்லுங்க.
1: எங்கள் தேசத்தின் அநீதிகள், அநியாயங்கள், துன்மார்க்கங்கள், கொலைகள், கொள்ளைகள், இப்படிப்பட்ட தீய வழிகளை செய்யற மக்கள் மனம் திரும்பி ரட்சிப்பை காண கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜபத்திலே வழி நடத்துங்க.
2: கர்த்தர் நல்லவர், வல்லவர், மாறாத தெய்வமாக இருந்து எங்கள் வாழ்வின் பலனா இருந்து ஆண்டவர எங்களை வழி நடத்துகிற தெய்வமே. இந்த வேளையிலும் ஆண்டவர அப்பா உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்க தந்த தயவுக்கு உமக்கு கொடான கோடி ஸ்தோத்திரத்தை எடுக்கிறோங்க தாவே. இந்த வேளையிலும் ஆண்டவர

மனம் மாறவும் ரட்சிப்பு அடையவும் கர்த்தர் அவர்களை ஆண்டவரே நீர் ஆண்டவரே அப்பாவுடைய ஊழியக்காரர்கள் மூலமாய் நீர் ஆண்டவர் அவர்களை வழித்திருப்பும்படியாய் சொல்லியிருக்கிறோம். அப்படியாய் கூட கர்த்தாவே நீர் அவர்களோடு கூட இடைப்படுங்க அப்பா. அவர்கள் வார்த்தை கேட்டால் மட்டும் அநேக ஜனங்கள் வார்த்தையை கேட்டு ஆண்டவரே ஒரு காதில் கேட்டு மறு காதில் விட்டு ஆண்டவரே மறுபடியமாய் தீமையான காரியங்களை

ஆண்டவரே, அவர்களை ஆண்டவரே உசுபீட்டிக் கொண்டிருக்கிற அவனை ஆண்டவரே வழி நடத்துகிற இந்த சாத்தானுடைய சதி ஆலோசனைகள் எல்லாம் நிர்மூலமாக்கும்படியாய் சபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தினாலே ஆண்டவரே அதெல்லாம் நிர்மூலமாக்கி தேவ பிள்ளைகளாய் மாற கர்த்தர் உதவி செய்யும்படியாய் சபிக்கிறோம். பா கர்த்தர் தாமே ஆண்டவரே இந்த நாளில் அங்கே வாழ்கிற பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து ஆண்டவரே ஆண்டவரே பூமி தன் கனி

எல்லைகளை எல்லாம் நீராண்டவரை வழிநடத்தும்படியாய் சபிக்கிறோம். தேச எல்லை எங்கும் என் தேவனுடைய கரம் அங்கு இருக்கட்டும் கர்த்தாவே. அந்த தேசம் முழுமையா என் இயேசுக்காய் மாறப்படட்டும். அநேக ஜனங்கள் நாளுக்கு நாள் நாளுக்கு நான் சபையிலே சேர்ந்து ஆண்டவர அந்த இலங்கை தேசத்திலே ஆண்டவர அப்பா ஒரு ஆண்டவரை எடுப்புதலை கொண்டு வரும்படி

நிறுத்தும்படியோம். அப்படியே தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலே வழி நடத்தி அந்த பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வதித்து அந்த பிள்ளைகள் ஆண்டவரே உமக்கு

கர்த்தர் அவர்களை உருவாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் பாப்பா. அவர்களுக்கு ஆண்டவரே, நீர் ஆண்டவரே நன்மைகள் மூலமாய் அவர்களை நீர் திருப்தியாக்கி அந்த பிள்ளைகள் எல்லாம் உம்முடைய பிள்ளையாய் இருந்து ஆண்டவரே மனம் திரும்பி வாழவும் அவர்கள் ஆண்டவர் மறுபடிய ஆண்டவரே அதை ஆண்டவரை விட்டு ஆண்டவரே போகாதபடிக்கு நீர் ஆண்டவரே தேவன் என்பதை அவர்களுக்கு காண்பித்து அவர்களை எல்லா ஆண்டவரை வழிநடத்த முடியாய் ஜெபிக்கிறோம். அப்படியே தேவன் ஆண்டவரே இலங்கை தேசத்தை நீ ஆசீர்வதித்து வழிநடத்த தயவுக்கு முக்கு கோடான கோடி ஸ்தோத்திரத்தை எடுக்கிற கர்த்தர் தாமே.

ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்க துணையாயிருங்க. ஜெபிக்க காத்திருக்கிறதான ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் சமூகத்தை நாங்கள் கொண்டு வருகிறோம். அந்த பிள்ளைகளுடைய ஊழியத்தையும் ஆண்டவரே தேவனாய கர்த்தரை கனப்படுத்தி இவர்கள் எல்லாம் ஆண்டவரை ஓங்கி பிரகாசிக்க கர்த்தர் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். தேவன் அப்படியா நீ செய்ய போவதற்கா கோடான கோடி ஸ்தோத்திரம்பா. இந்த வேலையிலும் ஆண்டவரே இந்த

தவிர மனித சார்ந்த சமூகத்துக்கு நாங்கள் கொண்டு வருகிறோம் அப்பா. நம்மளுக்கு நீங்க துணையா இருங்கப்பா அப்பா. தன்னுடைய காரியங்களை எல்லாம் விட்டு ஆண்டவர இதற்காக ஆண்டவர அப்பா ஒவ்வொரு நாளும் இடைபடுகிறபடியால் நம்மளுக்கு நீங்க துணையா இருங்க. இவர்கள் எண்ணங்கள் ஏக்கங்கள் காரியங்கள் எல்லாம் இந்த ஆண்டவரை உதவி செய்யுங்க. அநேக ஆத்மாக்களை ஆண்டவரே கொள்ளை பொருளா கொள்ள கத்தர் உதவி செய்யுங்க. ஒருவரு கூட இருக்கிறேன் கணவரை ஆண்ட ஆசீர்வதிங்க. மகனை ஆண்டவரை நீங்க ஆண்டவரை நேசிக்கிறபடியால் இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வதித்து நடத்தும்படியாக சபிக்கிறோம். இவர்களுக்காக கொடுக்கப்பட்ட மகளையும் மகனையும் சமூகத்தில் கொண்டு வருகிறோம். பிள்ளைகளை கொடுக்க தாவே அப்பா. சாத்தான் மலையை விரித்தாலும் இந்த பிள்ளைகள் தப்பித்துக் கொள்ள கத்தர் நீங்க அவர்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரை ஓங்கி வளர கத்தர் நீரே இவர்களை வழிநடத்தும்படியாக சபிக்கிறோம். அப்படியே என் தேவன் செய்து வழிநடத்துல தயவுக்கு உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா இந்த ஜபத்தை ஆண்டவரே உம்முடைய சமூகத்துக்கு நேராக நாங்கள் கொண்டு வருகிறோம். கர்த்தர் நீங்க ஆண்டவரே அப்பா கிரியை செய்கிறவர் நீர் ஆண்டவரே.

0: காரியங்களை செய்து ஆண்டவரை வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தரப்படியாய் நீ செய்ய போவதற்காய் உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரத்தை எடுக்கிறோம் பப்பா. துதியும் கனம மகிமை யாவற்றையும் ஒருவருக்கே எடுக்கிறோம். ஏசு கிறிஸ்து என்ற அற்புதமான நாமத்தினால இந்த ஜபத்தை எடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.
1: ஜபங்களை கேட்டதோ உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கர்த்தர் கைவிட்டு செய்யும் காரியங்கள் ஒவ்வொன்றையும் ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமேன். நாங்கள் நிர்மலா மேரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு
2: பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்
1: நீங்கள் வியாதி படுக்கையிலே வேதனையிலே தவிக்கிற ஒவ்வொருவருக்காகவும் அவர்கள் இந்த நாட்களிலே சுகமடிய குணமடிய கர்த்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி நீங்க எய்மிக்காக ஜெபம் பண்ணுங்கள். அவர் சுவீனமாய் இருக்கிறார்கள். அந்த சுகத்தை விரும்புகிற தேவன் அந்த சுந்தமாத்தியை அனுப்பி சுகம் கொடுக்க வேணும் என்று நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க.
2: ஹாலேலூயா. ஸ்தோத்ரப்பா, ஸ்தோத்ரம், ஸ்தோத்ர ராஜா. துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே அப்பா, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளை முது வல்லமையான கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா, இம்மட்டுமாய் எங்களை பாதுகாத்து கண்ணின் மணியை போல நீர் வழி நடத்தி நமது கிருவைக்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. உமக்கு ஸ்தோத்ரம். தாயை போல தேற்றி தகப்பனை போல சுமந்த உமது கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். நீர் நேற்றும் இன்றும் என்றுமே மாறாத நல்ல தகப்பனாயிருக்கிறீர். ஜெபங்களை கேட்கிற தேவன் ஜெபிக்கிறோம். இந்த நாளில் அநேக விதமான வியாதிகள் ஆண்டவரே, கொள்ளை நோய்கள் அப்பா, மருந்துகள் கூட கண்டுபிடிக்காத நிலையா இருக்கிறபடினாலே வேதனையோடு இருக்கிற மக்களுக்காய், வியாதியோடு இருக்கிற மக்களுக்காய் உமது பாதப்படியை பற்றி நிற்கிறோம் ராஜா. இப்பா அந்த எல்லா வியாதியில எந்தெந்த விதமான வியாதியினாலே அவர்கள் அகப்பட்டு சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்களோ ஆண்டவர், தாமே அவர்களுக்கு நல்ல விமோசனத்தை கொடுத்து அவர்களை எல்லா பொல்லாப்பிலிருந்து விடுவித்து தேவன் வார்த்தைகளை அனுப்பி உன் வியாதியை நான் குணமாக்குவேன் என்றீரே. அப்படியே உடைய வார்த்தையப்பா அனுப்பி அந்த வியாதிகளை எல்லாம் குணமாக்கும்படியா உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. அப்படியே வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளின் காரியங்களை கூட நீங்க பொறுப்பெடுங்க ராஜா. வேதனையும் நீங்கி சுகமாயிருப்பாயாக என்ற வார்த்தையின்படி வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளின் வேதனைகளை எல்லாம் நீக்கி சுகமடைய கர்த்தர் நீங்க கிருபை செய்யுங்கப்பா. ஒரு பிள்ளைகளையும் குணமடைய உமது கிருபையினாலே நீர் அவர்களே ஆசிர்வதிங்கே. முதானி பாய்ந்த கரமாண்டவரே, தழும்புள்ள கரத்தை நீர் அந்த வியாபியஸ்தர்கள் மேலே நீர் வைத்து நீர் ஒப்பு கொடுத்து அவர்களை நீ ஒப்பு கொடுக்கிறப்பா. நீர் அவர்களை சுகமடையும் குணமடையும் செய்யறதுக்காய் உமக்கு சூத்திரம். நீ வாழ்ந்த பூமியிலே வாழ்ந்திருந்த நாளிலே எல்லா வியாதிஸ்தர்களையும் அப்பா சுகமாக்கி நீரே ஆண்டவரே. அப்படியாக இந்த நாளிலும் தகப்பனே உம்முடைய கைகள் குறுகி போகவில்லைப்பா. ரட்சிக்கப்படாத படிக்கு உம்முடைய கைகள் குறுகி போகவில்லை. கேட்க கூடாத படிக்கு உம்முடைய செவிகள் மந்தமாகவில்லை ராஜா. நாங்கள் விசுவாசிக்கிறோம் அந்த நேரத்திலே வார்த்தையை அனுப்பி எல்லா பிள்ளைகளின் வியாதிகளை நீர் விலக்கி போடுங்கப்பா. அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து கர்த்தர் நீர் அவர்களுக்கு நல்ல சுகபல ஜீவன் ஆரோக்கியத்தை கட்டளிடும்படியா இந்த வேலையிலே உமது பாதத்திலே நின்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவர் நீர் நல்லவரும் வல்லவரும் மகா பெரியவருமாயிருந்து பரிகாரியாயிருந்து அப்பா சூத்ர ராஜா பரம வைத்தியனாயிருந்து கர்த்தாவே நீர் அவர்களை சுகமாக்கும்படியா உங்களுக்கு கரத்திலே பலம் கொண்ட கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்படியே தேவன் வியாதிஸ்தர்களின் வேதனைகள் எல்லாம் நீக்கி சுகமடைய குணமிருவைக்காய் நன்றி செலுத்துகிறப்பா. வியாதிஸ்தர்கள் எல்லாம் எழுந்து உமக்கு நன்றி சொல்லி ஆண்டவரே அவர்கள் சாட்சியின் பிள்ளைகளாய் நிற்க செய்வீராக அப்பா. அவர்களுடைய காரியங்களிலும் வாழ்க்கையிலும் ஆண்டவரே நீ உதவி செய்து அவர்களை ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்படியாக வியாதியிலும் வேதனையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு அப்பா ஒரு ஆத்துமாக்களை நீங்க எழுப்புங்க ஆண்டவரே. அவர்களுக்கு உதவி செய்ய கூட ஆண்டவரே அவர்களுக்கு தேவையானவைகளை மருந்து மாத்திரைகளை வாங்கி கொடுக்கவும் அவர்களுடைய காரியங்களிலே பொறுப்பெடுக்கவும் ஆத்துமாக்களை நீர் எழுப்பி தரும்படியாய் வல்லமையான கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். தேவரீர் அப்படியே ஜபங்களை கேட்டு ஆமென்றும் ஆமேன் என்று பதில் கொடுக்கிற அன்பிற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா.
1: ஒரு விசை கூட ஏமே புஷ்பராஜுக்கா ஜபிக்கிறப்பா அந்த மகள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே. அப்பா உமது சமூகத்திலே வந்து எல்லோருக்காய் ஜபிக்கிற அந்த மகளின் அப்பா இந்த வேலையிலே பலவீனத்தை நீர் விலக்கி போடும்படியா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அப்பா நாங்கள் ஜபிக்கிறோம். கர்த்தர் நீர் பெரிய காரியங்களை செய்யுங்க. ஒருவன் என்னை கனப்படுத்தி ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை கனப்படுத்துவார் என்ற வார்த்தையின்படி அந்த மகளை தேவன் நீர் இந்த வேலையில தொட்டு சுகமாக்கும்படியா ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த மகள் உச்சன் தலை முதல் உள்ளம் கால்வரை நாடி நரம்புகள் தசைகள் எலும்புகள் உறுப்புகளிலே உமது ஜீவன் இறங்கும்படியா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். மகளுடைய வாஞ்சைகள் எல்லாம் நிறைவேற்றுங்கப்பா. ஊழிய பாதையில் உமக்காய் ஓடுகிற மகள் ஆண்டவரே, கால்கள் எல்லாம் மான் கால்கள் போல் ஆக்கி காண்டா மிருகத்து கொத்த பெலன் கொடுத்த ஆண்டவரே, கழுகு போல சட்டைகளை அடித்து உயர எழும்பி பறக்க கர்த்தர் நீங்க கிருபை செய்யுங்கப்பா. அப்படியாக கர்த்தாவே மகள் உமக்கு ஊழியம் செய்கிறபடி நாளே ஊழியக்காரரின் சுகத்தை விரும்புகிறேன் தேவன். அந்த மகளுக்கு பரிபூர்ண சுகத்தை கட்டளை இடுவீர் என்று நாங்கள் விசுவாசித்து ஜெபிக்கிறோம்ப்பா. அப்படியே தேவன் செய்யறதுக்காய் நன்றி செலுத்திக்கிறோம். அதே வேலையிலேயே சப்பா இந்த நாளிலே கூட ராஜா இப்படியாக நாங்கள் கூடி ஜெபிக்க ஏற்படுத்தி கொடுத்திருக்கிற இந்த சங்கமம் ஊழியத்தை நடத்துகிறதான தேவதாசன் லெஸ்லி ஐயா அவருடைய மனைவி பிள்ளைகள் பேர பிள்ளைகள் குடும்பத்தார் மருமக்கள் யாவரையுமாய் சொந்த ஜனங்கள் எல்லோரையுமாய் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. அந்த குடும்பங்களிலே ஒருவேளை யாருனா வியாதிப்பட்டிருந்தா இந்த வேலையில ஆண்டவரே சுகமளிக்கும் வல்லமை கடந்து சென்று சுகமாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. உமக்கு சோத்திரம். தேவதாசனை இன்னெடுத்து அதிக அதிகமாய் நீ பயன்படுத்துங்கப்பா. அநேகருக்கு ஆசீர்வாதமாக எடுத்து பயன்படுத்துங்க. எந்த சத்ருவும் பிள்ளைகளை தொடாத படிக்கப்பா. நீ கொடுத்த சுகபல ஜீவன் ஆரோக்கியத்தின்படி நீ அவர்களை ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியா ஒப்பு கொடுக்கிற ராஜா. அப்படியாக இணைந்து பணிபுரிகிற ஒருவர் ஊழியக்காரரையும் அவர்கள் உமக்கு செய்கிற ஊழியத்தின் தேவன் நீர் ஆசீர்வதித்து அவர்களை பெருக செய்து வழிநடத்துவீராக தகப்பனே. குடும்பங்களை எல்லாம் ஆசீர்வதிங்க. குடும்பத்தின் தேவைகள் எல்லாவற்றையும் தேவன் நீங்க சந்திக்கும்படியா ஜெபிக்கிறாப்பா. இவர்களுடைய குடும்பங்களிலும் யாரான நோய்வாய்ப்பட்டிருந்தால் ஆண்டவர் ஆகிய தேவன் அந்த நோய்களை எல்லாவற்றையும் தேவன் நீர் சுகமாக்கும்படியா இந்த வேலையில ஒப்பு கொடுக்கிறோம். அப்படியாக இந்த ஜபத்தை தொகுத்து வழங்குகிறதான மகள் ஜானட்டையும் மகளுடைய கணவனையும் மகனையும் மகளையும் ஒப்பு கொடுக்கிறாப்பா. பிள்ளைகளை கூட ஆசீர்வதிங்க. பாதையின் கூடாரத்தை அணுகாது பொல்லாப்பு எனக்கு நேரிடாது என்ற வார்த்தையின்படி கர்த்தர் அந்த குடும்பத்தை வேலி போட்டு அக்கனி கோட்டையிலும் பரிசுத்த ரத்தத்தின் கோட்டையினாலே மூடுபடியா ஒப்பு கொடுக்கிறார் ராஜா. மற்றபடியாய் கூட ஆண்டவரே ஜெபித்த யாவருக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த குடும்பங்களிலும் ஒருவேளை ஆண்டவரே ஏதாவது அப்பா நோய்வாய் பட்டிருந்தால் கர்த்தர் அந்த நோய்களில் இருந்தெல்லாம் விடுதலை தரும்படியா ஜெபிக்கிறோம். அப்படிங்கிறதான ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் உமது கருத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. அவர்களையும் அவருடைய குடும்பங்களையும் அவர்கள் உமக்கு செய்யற ஊழியத்தையும் கர்த்தர் நீ ஆசீர்வதித்து பிறகு செய்வீராக அப்பா. இந்த குடும்பங்களிலே எவரானாலும் வியாதி பட்டிருந்தாலும் உடைய ஆணிப்பா இந்த கரத்தினாலே தொட்டு அவர்கள் எல்லோரையுமாய் சுகமாக்க முடியாது அந்த நாளிலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. ஒரு விசை கூட ஏமியும் அது கருத்தை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த மகளே நீங்க பொறுப்படுங்க எல்லா காரியத்தையும் அப்பா. தேவரீர் உமது வல்லமையான கரத்திலே ஒப்பு கொடுத்து நாங்கள் உங்க சித்தத்துக்கு நேரே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. எல்லா துதி கன மகிமை யாவற்றையும் நீர் எடுத்துக்கொள்வீராக. இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன்.
3: ஜபங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து பிள்ளைகளோடும் பேர பிள்ளையோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன்
1: ஆமேன். உங்களையும் அப்படியே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்
3: ஆமேன் ஆமேன். நாங்க தயா சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். சிஸ்டர் நீங்கள் யுத்த நாடுகளுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். ரத்தம் சிந்துற நாடுகளுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தாமே இந்த நிலைமை அவர்கள் மாற்றம் அடைய மாறுதல் அடைய அவர்களுக்கு கிருபையும் இரக்கமும் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்தும்.
4: அன்பான பரலோக பிதாவே சோத்திரம் ஆண்டவரே சோத்திரம் தந்தையேப்பா பிதாவே அப்பா. அதிகாலையிலிருந்து இம்மட்டி நேரம் அப்பாவின் ஊழிய பாதையிலே நடந்தன் ஆனால் விழுந்தன் அப்பா. ஒரு சாட்சி ஆண்டவரை நாம் விழுந்தும் அப்பா சின்ன ஒரு சிறு காய கிறு காயத்தோடப்பா என்ன எபத்துக்கு நீங்க அழைத்து வந்திருக்கிறீங்களோ அப்பா இதுல இணைந்து எபிக்க தந்தைக்கு நேரத்துக்கும் நன்றி அப்பா. என் தந்தை அம்மோடு இருக்கும் வரைக்கும் நமக்கு எதுவுமே இல்லையப்பா. நீங்கள் நல்லவர் அப்பா, அப்பான்னு கூப்பிடும் போது அப்பாண்டு ஓடி வந்தப்பா என்னை தூக்கி விட்டீங்களப்பா. ஊழியத்துக்கு சென்று வரும்போது அப்பா தகப்பனே நான் விழுந்து விட்டேன், ஆனால் என் தந்தை நீங்க பாதுகாத்திருக்காய், நன்றி அப்பா. சொல்லப்பட்ட விண்ணப்பத்தையும் அப்பாவின் திருக்கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. யுத்தங்கள் நடக்கிற ஒவ்வொரு தேசத்தையும் நீங்கள் பொறுப்பெடுங்க, காத்துக்கொடுங்க, வழி நடத்துங்க அப்பா. தந்தையப்பா, யுத்தத்தில் ஆயுதங்கள் ஏந்துகின்ற கரங்களிலே என் தந்தையின் வார்த்தையை பைபிளை அவர்கள் ஏந்த கிருபை செய்யுங்க அப்பா. தந்தைய ஆயுதங்களை போட்டுவிட்டு அவர்களின் கரங்களிலே பைபிள் வார்த்தைகளை அவர்கள் எடுத்து செல்ல கிருபை செய்யுங்க அப்பா. தந்தையே வார்த்தையை வாசிக்க திரும்ப செய்யுங்கப்பா. நீங்க சமாதான பிறகு அப்பா, நீங்க சமாதானத்தை கட்டளிடுங்கப்பா. தந்தையேப்பா, அந்த யுத்தங்களை ஆரம்பிக்க ஒவ்வொரு இருதயத்துக்கும் அப்பாவின் வார்த்தைகளை அனுப்பியப்பா. நீங்கள் சமாதானத்தை கொடுக்கும்படியாய் செய்கிறேன் அப்பா. தந்தையே, யுத்தங்கள் நிறுத்தப்படட்டும் அப்பா. அந்த தேசத்திலே வாழுகின்ற எல்லா இனங்களை நீங்கள் பொறுப்படுங்க, காத்துக்கொள்ளுங்க அப்பா, வழி நடத்துங்கப்பா. நிறைய சமாதானத்தையே கொடுங்கப்பா. ஒருவரை ஒருவர் கொன்று குவிக்காத படிக்கு நிறைய சமாதானத்தோடு அன்போடு வாழப்பா. ஒவ்வொரு தேசத்தையும் அப்பா நல்ல ஞானத்தோடு அவர்கள் நடக்கவும் தந்தையே நாட்டிலே அப்பா எல்லா சமாதானத்தையும் கொடுத்து நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக தந்தையின் திருக்கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் அப்பா. நீங்கள் பொறுப்படுங்க, காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க அப்பா. நீடிய சமாதானத்தை கொடுக்க போற கிருபைக்காய் நன்றி அப்பா. ஆயுதங்கள் ஏந்துகின்ற கரங்களுக்கு அப்பா பைபிளை அவர்கள் ஏந்த செய்ய போற கிருபைக்காக நன்றி தந்தையப்பா. எல்லாவற்றையும் தந்தையின் திருக்கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் அப்பா. தந்தையே நீங்கள் வானொலியை பொறுப்படுங்க அப்பா. தந்தையை வானொலியை பொறுப்படுத்து தகப்பனே இன்னும் இன்னும் அப்பா உலகம் முழுவதிலும் மூங்கியோ ஒளிர கிருப செய்யுங்கப்பா. இதை கேட்கிற ஒவ்வொருவரும் அப்பாவின் பாதத்தை பற்றி பிடிக்கிறவர்களாக மாற கிருப செய்யுங்கப்பா. மதம் மாற்றம் அல்ல, இது மனம் மாற்றம் அப்பா. தந்தையப்பா, ஏழு கண்டங்களிலும் வாழ்கிற அனைவரும் அப்பா இதை கேட்டு அப்பாவின் பாதத்துக்கு வர கிருப செய்யுங்கப்பா. தந்தையின் பாதத்துக்கு வர்ற ஒவ்வொரு மரியாதை போல இருக்க ஒவ்வொருவரையும் அப்பா நீங்கள் உங்கள் வார்த்தை அனுப்பியப்பா. அவர்களை இப்ப அமர்ந்திருக்க தகப்பனின் ஆசீர்வதிங்கப்பா. எபித்திட்டு போறவர்களையும் எபிக்க வந்திருக்கிற இனி எபிக்கிற எபிக்க போறவர்களையும் அப்பாவின் பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறனப்பா. அவர்களையும் அப்பா எந்த சத்திரமும் மேற்கொள்ளாத படிக்கு தந்தை பாதுகாத்து வழி நடத்தும்படியாக உங்கள் செட்டிகளை மூடி பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. தந்தையப்பா, அனைவரையும் அப்பாவின் திரைக்கரத்தினை ஒப்பு கொடுத்து இந்த அடிமையை தாழ்த்தி அப்பாவை உயர்த்தி நாங்கள்

0: பயணங்கள் ஜபங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர், கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. ஆமேன். ஏழைகள், விதவைகள், திக்கற்ற பிள்ளைகள், உணவு உடைக்கு வழியின்றி கஷ்டப்படுற ஆத்துமாக்கள், இதற்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. கத்ததாமே அவர்களை ரட்சித்து நடத்த வேணும், ஆசீர்வதிக்க வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க.
1: இன்னும் ஒரு நாளை தந்து ஆண்டவரே ஜீவனோடு எழுப்பி ஆண்டவரே எங்களை வழி நடத்துற கிருபைக்காக ஐயா உமக்கு நன்றி ஆண்டவரே. ஜீவனை தந்து எங்களை ஆண்டவரே, சுகம் தந்து எங்களை ஆண்டவரே, பாதுகாத்து எங்களை ஆண்டவரே, இம்மட்டுமாக நடத்துகிறேன் இப்பினேசரே. இனிமேல நீங்கள் எங்களை நடத்தி காக்க போறதுக்காக தகப்பனே உமக்கு கோடான கோடி நன்றி என்று செலுத்துகிறேன் ஆண்டவர். ஒவ்வொருவரோடும் கூட இருந்து நாங்கள் விழுந்து போகாதபடி எங்களை தூக்கி எடுத்து காத்து வருகிறீங்கள் ஐயா, உமக்கு நன்றி ஆண்டவர். கர்த்தாவே ஆவியானவரை இம்மட்டமாக நடத்தி நீங்களே அப்பா இப்போதும் ஆண்டவரே தகப்பனே இந்த சகோதரியோடு கூட இருந்து இந்த சகோதரி வருகிற வேளையில, ஜெபத்துக்கு வருகிற வேளையில் ஆண்டவர் தகப்பனே இந்த சகோதரி விழுந்து போன நேரங்களிலும் தூக்கி எடுத்தீங்களே, கிருபை கொடுத்தீங்களே, சுகம் தந்தீங்களே, சாட்சியாக இருக்க பண்ணினீங்களையா, உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவர். தகப்பனே கத்தால் இந்த ஜெப வேலைக்காக வருகிற ஒவ்வொருவரை நீங்கள் வழி நடத்துற கிருபைக்காக தயவுக்காக ஐயா உமக்கு நன்றி ஆண்டவர். இந்த சங்கம வானொலியின் ஊடாக தகப்பனே இந்தெந்த மூலைகள் எந்தெந்த காதுகளில் எந்தெந்த மக்களுக்கு கேட்கப்படுகுதோ தகப்பனே, இந்த ஜெபங்கள் கேட்கப்படுதோ என் ஆவியானவை, அந்த மக்கள் ஒவ்வொருவரை நீங்கள் தொட போறதுக்காக என் தகப்பனே உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. ஆவியானவரே கத்தாவே இந்த சங்கம வானொலி உம்முடைய வார்த்தைகள் வசனங்களை அறிக்கையிட அப்பா இந்த சங்கம வானொலி நடைபெறுகிறதை அப்பா நாங்கள் யாவரும் காண்கிறோம். நீங்களும் ஆசீர்வதித்து வருகிறீங்கள் ஆண்டவர், நடத்தி வருகிறீங்களை உமக்கு நன்றி ஆண்டவர். கத்தாவே இந்த ஜெபங்களை யார் யார் கேட்டு அப்பா இதை அப்பா அலட்சியம் பண்ணாதபடி தகப்பனே அவர்கள் தங்களுடைய சிரசுகளில் பதிந்து என் தேவனே உம்முடைய வார்த்தைகளை அறிய அப்பா தகப்பனே ஒவ்வொருவருக்கு நீங்கள் கிருபையை கொடுக்க போறதுக்காக யா உமக்கு நன்றி ஆண்டவரே. தகப்பனே இந்த நாட்களிலும் என் ஆவியானவரே அப்பா உலகத்தில் எத்தனையோ பாடுகள், எத்தனையோ எத்தனையோ பெருமையான மனிதர்கள் ஆண்டவரே கத்தாவே இவர்கள் எல்லாவற்றிலும் தகப்பனே நீங்கள் அப்பா எல்லாவற்றையும் நேர்த்தியாக நடத்தி ஒவ்வொரு பெருமைகளையும் ஒவ்வொரு மனிதர்களின் பெருமையான எண்ணங்களை நீங்கள் நீக்கி போறதுக்காக ஐயா உமக்கு நன்றி ஆண்டவரே. தேவனே கத்தாவே அப்பா தேசங்களில் இருக்கிற ஒவ்வொரு ஏழைய மக்கள், திக்கற்றவர்கள், விதவைகள், அனாதைகள், புறக்கணிக்கப்பட்டோர் எல்லோரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே. கத்தாவே ஆவியானவரே எல்லாரும் உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவர். ஆம் தேவனே கத்தாவே நீங்கள் சொல்லி இருக்கிறீர்கள் ஆண்டவரே, எல்லோரையும் உள்ளங்கையில் நான் வரைந்திருக்கிறேன் என்று. ஆம் தேவனே நீங்கள் வரைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் கண்ணோக்கி பார்த்து நடக்கிற தேவன் ஆண்டவரே. கத்தாவே ஆவியானவரே திக்கற்றவர்களாக, விதவிகளாக, அப்பா ஒன்றுக்கும் உதவாதவர்களாக இருக்கிற நீங்க ஒவ்வொருவரையும் நீங்கள் பயன்படுத்தி நடத்த போறதுக்காக அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. தேவனே கத்தாவே ஏழை எளிய மக்களை

நீங்கள் போசித்து நடத்துங்காண்டவர். ஆம் தேவனே கத்தாவே, அப்பா பறவைகளுக்கு கூட நீங்கள் போசிக்க ஆகாரம் கொடுத்திருக்கிறீங்களே ஆண்டவர். ஆம் தேவனே, உம்முடைய சாயலாக படைத்த உம்முடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் ஆகாரம் கொடுக்க மாட்டீங்களோ அப்பா? உம்மை இறந்து கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்கள் ஆண்டவரே, நீங்கள் அவர்களை உற்று நோக்கி பார்க்கிற தேவனாக இருக்கிறீங்களே ஆண்டவரே. கர்த்தாவே ஆவியானவரே, அப்பா இந்த வேளை எளிய மக்களுக்கு உம்முடைய கிருபையை ஊற்றுங்காண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, இந்த மக்களும் ஆண்டவரே நன்றி உள்ளவர்களாக, நன்றியோடு நடக்கிற பிள்ளைகளாக தகப்பனே உம்மை நோக்கி கூப்பிட்டு வர ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட இருந்து அனுக்கிரகம் பண்ணுங்காண்டவரே. தேவனே கர்த்தாவே, எந்த பிள்ளைகளும் ஆண்டவரே உம்மை விட்டு விலகாதபடி, உம்முடைய வருகையின் போது நீங்கள் யாரையும் அறியேன் என்று சொல்லாதபடிக்கே தேவனே, ஒவ்வொரு பிள்ளைகளும் அன்பு நிறைந்த பிள்ளைகளாக, ஒருவருக்கொருவர் அன்பை ஊற்றுகிற பிள்ளைகளாக அப்பா தகப்பனே, ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா சமாதானத்தின் பிள்ளைகளாக இருக்கும்படி என் தேவனே, ஒவ்வொரு பிள்ளைகளோடும் நீங்கள் இருந்து காத்துக்கொள்ளுங்காண்டவரே. உம்முடைய கிருபையினாலே மூடுங்காண்டவரே, உம்முடைய இரக்கங்களினாலே அவர்கள் ஒவ்வொருவருக்கும் முடிசூட்டுங்காண்டவரே. தேவனே கர்த்தாவே, அப்பா அடைக்கலம் கொடுக்கிற தகப்பனும் நீங்கள் தானே ஐயா. தகப்பனே, அடைக்கலம் இல்லாத பிள்ளைகளுக்கு, திக்கற்ற பிள்ளைகளுக்கு, விதவைகளுக்கு அப்பா எல்லோருக்கும் ஆண்டவரே நீங்கள் அடைக்கலம் கொடுங்காண்டவரே. ஆவியானவரே, திக்கற்று போய் இருக்கிற பிள்ளைகள் என்ன என்ன செய்வதென்று அறியாமல் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் கண்ணோக்கி பார்த்தேன்றவனே, ஒவ்வொருவரோடும் கூட இருந்து ஒவ்வொருவருக்கும் கிருபையை ஊற்றுங்காண்டவரே. உம்முடைய கிருபை இல்லாவிட்டால் எதுவும் ஆகாது ஆண்டவரே. உம்முடைய கிருபை, உம்முடைய சமாதானம், உம்முடைய அன்பு இல்லாவிட்டால் எதையும் நாங்கள் சாதிக்க முடியாது தகப்பனே. கர்த்தாவே, ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்மை நோக்கி கூப்பிட்டு உம்முடைய வசனங்களை கை கொண்டு நடக்க அப்பா தகப்பனே, தேசங்களில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் நீங்கள் கூட இருங்காண்டவரே. எந்த ஒரு பிள்ளைகளும் சத்ருவானவன் பிடியில் அகப்பட்டு போகாதபடி, அவன் வெட்டி கொடி பிடிக்காதபடி என்றவனே அப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் மீட்டெடுத்துக் கொள்ளுங்காண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் ஆவியானவரே விழுந்து போகிறார்கள் ஆண்டவரே, சத்ருவானவன் பிடியில் அகப்பட்டு தவித்துக் கொண்டு இருக்கிறார்கள் ஆண்டவரே, யார் விடுவிப்பார் என்று ஏங்கிக் கொண்டு இருக்கிறார்கள் ஆண்டவரே. தகப்பனே, இந்த பிள்ளைகள் ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் உம்முடைய வார்த்தைகளை கை கொண்டு அப்பா உம்முடைய வசனங்களோடு நடந்து வர ஆண்டவரே, அப்பா தகப்பனே அவர்களுக்கு ஒரு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. உம்முடைய வசனங்களை கை கொண்டால் விடுவிப்போம், விடுவிக்கப்படுவோம் என்ற உணர்வை அவர்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. அறியாமல் மாண்டு போகிறார்கள் ஆண்டவரே, அறியாமல் சத்ருவானன் பிடியில் அகப்பட்டு போகிறார்கள் ஆண்டவரே, உலக ஆசைகளுக்கு ஈடுபட்டு இணங்கி போகிறார்கள் ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே, ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. கர்த்தாவே ஆவியானவரே, இந்த உலகில் வாழ்வது எத்தனை காலம் என்று ஒவ்வொருவரும் உணரும்படியான உணர்வை கொடுங்க ஆண்டவரே. ஆம் தேவனே கர்த்தாவே, உம்முடைய ராஜ்யத்திலே வாழுகிற, உம்முடைய ராஜ்யத்திலே வாழுகிற பிள்ளைகளாக வாழ போகிறோம் என்கிற உணர்வோடு அப்பா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா சத்ருவானவனின் அப்பா சத்ருவானவன் பிடியிலிருந்து நாங்கள் விடுவித்து, அவனின் பாவங்கள் சாபங்களில் இருந்து விடுவிக்கப்பட்டு நாங்கள் வாழ ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவருக்கும் அப்பா ஞானத்தை தந்து காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. ஞானம் இல்லாமல் நடக்கிற காரியங்களில் தேவனே நீங்கள் அடித்து, அப்பா நீங்கள் எங்களை அடித்து புடமிட்டு ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளோடு நீங்கள் இருந்து வழி நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய கிருபை இல்லாமல் எதுவும் இல்லை ஆண்டவரே, எதுவும் இல்லை ஆண்டவரே. உம்முடைய கிருபையோடு நாங்கள் யாவரும் நடக்கும்படி என் தேவனே எங்களோடு கூட இருந்து நடத்துங்க ஆண்டவரே. இந்த வேளையிலும் ஆவியானவரே இந்த சங்கம வானொலியை நடத்துகிற இந்த சகோதரனோடு கூட இருங்க ஆண்டவரே. தகப்பனே, தடைகளை எடுத்து போடுங்க ஆண்டவரே. இந்த சங்கம வானொலி ஜெபிக்கிற வேளையில் வருகிற தடைகள் தடங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு ஆண்டவரே, சமாதானமாய் ஒவ்வொரு பிள்ளைகளும் வந்து ஜெபிக்கும்படியான கிருபையை கொடுங்க ஆண்டவரே. ஆவியானவரே கர்த்தாவே, இந்த சங்கம வானொலியினூடாக இன்னும் இன்னும் அதிகமான மக்கள்
அப்பா விடுவிக்கப்பட வேண்டும் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்க வேண்டும் ஆண்டவரே, உம்முடைய வசனங்களை கை கொண்டு அப்பா தகப்பனே உம்முடைய பரிசுத்த நாமத்தின் ஊடாக நடக்க வேண்டும் ஆண்டவரே. தேவனே ரட்சிக்கப்பட கிருபையை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கொட்டுங்க ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே இந்த வேளையிலும் ஆவியானவரே அப்பா இந்த சகோதரியோடு கூட இருந்த ஆண்டவரே, ஜன சகோதரியோடு கூட இருந்து அந்த குடும்பங்களோடு கூட இருந்து நீங்கள் நடத்துங்க ஆண்டவரே. உங்களுக்காக தெரிந்தெடுக்கப்பட்ட குடும்பங்கள் ஆண்டவரே, உங்களுக்காக ஜெபிக்க அனுமதித்திருக்கிறீங்கள் ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே ஆவியானவரே இந்த குடும்பத்தை நீங்கள் கண்ணோக்கி பார்த்து ஆவியானவரே இன்னும் இன்னும் அதிகமான ஆத்துமாக்களை இவர்கள் மத்தியில சேர்க்கும்படியான கிருபையை கொடுங்க ஆண்டவரே. ஆவியானவரே நீங்கள் ஆண்டவரே இந்த குடும்பத்தோடு செய்வாடி இந்த குடும்பத்துல நன்மையான காரியங்களை நீங்கள் நடத்துகிற கிருபைக்காக ஐயா உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே இதே போல இங்கு வந்து செபிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் என்று ராஜா. தகப்பனே இந்த குடும்பங்களில் இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் உம்முடைய பாதபடியில் ஒப்பு கொடுக்கிறேன் என்று ராஜா. ஒவ்வொருவரோடும் கூட இருங்க ஆண்டவரே, ஒவ்வொருவரை நீங்கள் வழி நடத்தி காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. மலை கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளை உம்முடைய கரம் பற்றி கொள்ளட்டும் ஆண்டவரே. அப்பா தகப்பனே ஆண்டவரே ஆவியானவரே இந்த பிள்ளைகள் ஆண்டவரே உம்மை விட்டு விலகாதபடி வழி விலகி போகாதபடி அப்பா நேரான பாதைகளில் நடத்தி செல்லுங்க ஆண்டவரே. அப்பா இனி வருங்காலங்களில் உம்மை

0: ஆண்டவரே, வர முடியாத ஒவ்வொரு சகோதர சகோதரிகளோடும் கூட இருங்காண்டவரே, கூட இருந்து அவர்களையும் வழி நடத்துங்காண்டவரே. ஏமே சகோதரி உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே. கர்த்தாவே அந்த சகோதரியோடு கூட இருங்காண்டவரே, அந்த சகோதரிக்கு நல்ல சுகபல ஆரோக்கியத்தை கொடுங்காண்டவரே. அப்பா ஒவ்வொருவருக்காகவும் உம்முடன் பரிந்து பேசி ஜெபிக்கிற சகோதரி ஆண்டவரே, கர்த்தாவே இந்த சகோதரிக்கு வந்திருக்கிற எல்லா தடங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் எடுத்து போட்டு ஆண்டவரே, மீண்டுமாக இந்த இடங்களில் வந்து மற்றவர்களுக்காக ஜெபிக்கும்படியான கிருபையை அந்த சகோதரிக்கு கொடுங்க ஆண்டவரே. தேவனே நல்ல சுகத்தையும் நல்ல சமாதானத்தையும் கொடுத்து ஆண்டவரே, பாதுகாத்து அந்த குடும்பத்தை வழி நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய அடைக்கலத்துல அப்பா வைத்து காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நேற்று மீண்டும் என்றும் மாறாதவரேயா, மகன கோட்டி நன்றி ஆண்டவரே. எல்லா துதிகன மகுமையும் உமக்கொருவருக்கே செலுத்துகிறேன் ஐயா, எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவை. ஆமீன், ஆமீன், ஆமீன்,
1: ஆமீன், ஆமீன். எங்கள் ஜெபங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம், நன்றி. வினோ கத்தர் உங்களோடும் புள்ளியோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமீன். அங்கள் டொனால்ட் பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு நீங்கள் உலக தலைவர்களுக்காகவும் ஐக்கிய நாட்டு தலைவர்களுக்காகவும் யுத்த நாடுகளில் இருக்கிற தலைவர்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். எல்லாருக்குள்ளும் தேவனுடைய ரட்சிப்பு இறங்க வேண்டும், தேவனுடைய சமாதானம் இறங்க வேண்டும் என்று சொல்லி இந்த ஆயுதங்களை உற்பத்தி ஆக்குறவர்கள், ஆயுதத்தை விற்பனை ஆக்குறவர்கள் இவர்கள் மத்தியிலும் கத்த பேச வேணும் என்று சொல்லி நீங்க எல்லா ஐந்து கண்டத்திலும் தேவனுடைய ரட்சிப்பு பரிபூர்ணப்பட கத்தர் உதவி செய்ய வேண்டும் ஜபத்திலே வழி நடத்துங்க. சிசிலியா அம்மாவுக்காக ஜபம் பண்ணுங்க.
2: நன்றி அப்பா. பிதாவின் தேவனையே பொறுப்படுங்க, பரிசுத்த ஆவியானவரே பொறுப்படுங்க அப்பா. பிதாவே தேவனே பொறுப்படுங்க அப்பா, தேவனே பொறுப்படுங்க. ஆவியானவரே நீங்கள் ஜபம் பண்ற ஆவியானவர் அப்பா, நீங்கள் பாக்க கிடங்காத பெருமூச்சிகளோடு தேவனே அப்பா இந்த வேண்டுகளுக்காக நீங்கள் ஜபம் பண்ற தேவனே பாபிதாவே, தேவனே இந்த தேசங்களிலே தேவனே ஒவ்வொரு தேசங்களிலே நடக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் தேவனே அப்பா நீங்கள் காண்கிறீர்கள் அப்பா பிதாவே. கடைசி காலத்திலே நடக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் நீங்கள் காண்கிறீர்கள் தேவனே பிதாவே. ஒவ்வொரு தேச தலைவர் ஒவ்வொரு அதிகாரிகளையும் பொறுப்படும் அப்பா பிதாவே, இயேசு ராஜாவே. இந்தவனே இந்த தேச தலைவர் அதிகாரிகள் இருந்து கிரியை செய்யற, உங்களுக்கு எதிராக கிரியை செய்யற பொல்லாத ஆவிகள் அப்பா பிதாவே, வான மண்டலங்கள் இருந்து கிரியை செய்யற பொல்லாத ஆவியுடைய சேவைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நிர்மூலம் வந்து சேர்ந்து போவதாக, அந்தகார லோக அதிபதியுடைய சகல கிரியைகளும் சேர்ந்து போவதாக, பிசாசாருடைய திடத்தலங்கள் அதிகாரங்கள் எல்லாம் வெளியேறுவதாக விளைவிட்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் திடையும் கொல்லையும் அழிக்க வர்ற ஆவியல் தேச தலைவர்கள் அதிகாரிகளை விட்டு வெளியேறுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். தேவனே இவள் இந்த கிரியை செய்யற பொல்லாத ஆவியல் பாகால் ஆவியல் எல்லாம் சேர்ந்து போவதாக, தேவனே பிதா இயேசுவின் ஆவியல் எல்லாம் சேர்ந்து போவதாக, அந்தை கிறிஸ்துடைய ஆவியல் எல்லாம் சேர்ந்து போவதாக, தேவனே ஓ வலிச பதுடைய ஆவியல் எல்லாம் சேர்ந்து போவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. நன்றி பிதாவே, நன்றி இயேசு ராஜாவே, தேவனே நன்றி அப்பா பிதா. இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சாத்தானுடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும் உங்களுக்கு நான் அதிகாரம் கொடுத்தேன் தேவன் அப்பா பிதாவே, ஒன்றும் உங்களை சேதப்படுத்தான் தேவனே. நன்றி ராஜாவே அப்பா, உலகத்திலே இருப்பாலும் உங்களுக்குள்ள இருப்பார் பெரியவன் சொல்ல தேவனே. நன்றி அப்பா பிதாவே, இந்த உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான், அவனுக்கு என்னிடத்திலே ஒன்றுமில்லையே சொல்ல தேவனே. நன்றி அப்பா பிதாவே, சேவானோடு இருந்த தேவனே நன்றி ராஜாவே, என் தேவனே பிதாவே. அப்படியா இந்த கடைசி நாளில் ஒவ்வொரு தேச தலைவர் அதிகாரிய தேவனே பிதாவே முகமூடிகளை நீங்கள் கிழிப்பதற்காக நன்றி இயேசு ராஜாவே, என் தேவனே. அரசு குடும்பங்களுடைய முகமூடிகளை நீங்கள் கிழிப்பதற்காக நன்றி இயேசு ராஜாவே, என் தேவனே. எதை விதைத்தார்களோ அதை அறுக்கிற காலம் அப்பா இயேசு ராஜாவே. உம்முடைய நீதியை சரிக்கிற வேலை வந்தான் சொன்ன தேவனே நன்றி அப்பா பிதாவே. உம்முடைய தேவனே பிதாவே, உம்முடைய வார்த்தைகளை உண்மை தள்ளி உம்முடைய வார்த்தைகளை தள்ளி இயேசு ராஜாவே, தாங்கள் கட்டுகிற பாபேல் கோபுரங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை இடிந்து விழுவதாக, சங்கீதம் ரெண்டிலே சொன்ன வார்த்தைகள் எல்லாம் நிறைவேற போவதற்காக நன்றி இயேசு ராஜாவே, என் தேவனே. வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் உம்முடைய வார்த்தைகளும் ஒழிந்து போனாலும் இயேசு ராஜாவே, ரெண்டு நாளாகவும் இருபதாம் அதிகாரத்தில் 22 வசனத்தில் சொன்ன வாக்கு தத்தங்கள் எல்லாம் நீங்கள் நிறைவேற்ற போவதற்காக நன்றி, நீங்கள் யுத்தம் செய்வதற்காக நன்றி அப்பா பிதாவே.
3: நன்றி உம்முடைய ஆளுகை வருவதாக, உம்முடைய ராஜ்யம் இந்த தேசபங்கம் வருவதாக, உம்முடைய சித்தம் மாத்திரமே வருவதாக. ராஜாதி ராஜாதி ராஜனே, ராஜாக்களுக்கெல்லாம் மேலான ராஜாதி ராஜாவே, கத்தாதி கத்தாவே, உம்முடைய உம்முடைய நீதிய சரிக்கட்டும் வேலை வந்ததுக்காய் நன்றி அப்பா. யுத்தம் செய்யுங்கப்பா ஒவ்வொரு தேசங்களுக்காக, வழக்காளர்களையா ஒவ்வொரு தேசங்களுக்காக, நீதி செய்யுங்கப்பா ஒவ்வொரு தேச தலைவர் அதிகாரிகளுக்காக, எவரே கொண்டு குவிக்கிற ஒவ்வொரு தேச தலைவர் அதிகாரிகளை பொறுப்படுவப்பா பிதாவே. எவரே பொல்லாத பிசாலே கிரிகளை விட்டு வெளியேறுவதாக, இருதயங்கள் சிந்திகளை விட்டு வெளியேறுவதாக, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்முடைய கல்லால இருதயத்தை அறிந்தவனே, சதையான இருதயத்தை கொடுங்களப்பா பிதாவே. எவனே இந்த மக்களை மட்டும் ரச்சியுங்களப்பா பிதாவே. பாதாளம் செல்லாதவன் இந்த தேச தலைவர் அதிகாரிகள் எவனே இவளை மட்டும் ரச்சியுங்களையா இயேசு ராஜாவின் தேவன். ஓ உம்முடைய அக்கிரியை போல வந்து தேவனே அப்பா, உம்முடைய அக்கிரியை போடுங்கள் ஐயா. ஓ தேவன் எல்லா அசுத்தங்களை சுட்டறிப்பினாவினாலே சுட்டறியுங்கப்பா பிதாவே. தேசத்து மக்களை பாதுகாக்க தேவனை நீங்கள் ஏற்படுத்தின தேசத்தலா அதிகாரிகள் அப்பா, தேசத்து மக்களுக்கு எதிராக பாதுகாப்பு இல்லாம இருக்கிற நீங்கள் பாக்குறீங்களே ராஜாவே. நீங்கள் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை நீங்கள் ஏற்படுத்த போவதுக்காக நன்றி அப்பா பிதாவே. நன்றி அந்த தேவனே சோஸ்தம் ஐயா, தேவனே சோஸ்தம் ஐயா. இதை அனே தேவனே பூமியில கண்கள் எல்லாம் இதை காணப்போவதுக்காக நன்றி அப்பா பிதாவே. தேவனே வெளிப்படாத மரபொழும் அல்ல அப்பா பிதாவே. தேவனே அறியப்படாத ரகசியங்களும் இல்லையே ராஜாவே. எல்லாவற்றையும் நீங்கள் வழியிலே கொண்டு வந்ததுக்காய் நன்றி ராஜாவே. எவனே 3000 ஆண்டுகளுக்கு முன்பு தேவனே நடந்த ஒவ்வொரு காரியம் இஸ்ரவேல் தேசத்தை அப்பா, பாகால் வழக்கங்கள், பிள்ளைகளை பலி கொடுப்பது, பகலைக்குவது, சகல கிரியம், காலானிய தேசத்திலே கிரிய கொல்லாத ஆவியல் இஸ்ரவேல் தேசத்தை விட்டு வெளியாக பேசுவன் நாமத்தான். பரிசுத்த ரத்தத்தை இஸ்ரவேல் தேசத்தின் மீது தெளிக்கிறேன். பாகால் ஆவியால் சுட்டழிக்கப்படுவதாக, இயேசுவின் ஆவியால் சுட்டழிக்கப்படுவதாக, இஸ்ரவேல் தேசத்தின் வான மண்டலங்கள் அந்த கிரியா செய்வ பொல்லாத ஆவிய சேவைகள் எல்லாம் நிர்மூலம் வந்து சேர்ந்து போவதாக, இஸ்ரவேல் மக்கள் ரட்சிக்கப்படுவாராக. தேவனே உம்முடைய பரிசுத்த ரத்தம் அப்பா பிதாவே, சிந்தின பூமியில தேவனே நடக்கிற ஒவ்வொரு கிரியாவும் சுட்டரிக்கப்படுவதாக, சோதாம் குமரா பாவங்கள் சுட்டரிக்கப்படுவதாக, எல்லா தேவனே எல்லா கோட்டுகள், பிசாசின் கோட்டுகள் இஸ்ரவேல் இருந்தால் எல்லாம் சுட்டரிக்கப்படுவதாக, அண்டர் கிரவுண்ட்ல இருக்கிற சகல கிரிகளும் சுட்டரிக்கப்படுவதாக. பாலோர் பூதலத்தோ பூமியின் கீழாருடைய முழங்கால் யாவும் நாமத்து முன்பாக முடங்குவதாக என்று பிதாவே. இஸ்ரவேல் மக்களுடைய முழங்கால் யாவும் நாமத்து முன்பாக முடங்குவதாக, இஸ்ரவேல் தேசம் பரிசுத்தப்படுவதாக இயேசு ராஜாவே. உங்களுடைய பரிசுத்த ரத்தத்தை தெளிக்கிறோம்பா வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கெங்கும், பலத்தினாலும் அல்ல, ஆயுதத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, உம்முடைய ஆவியினாலே ஆகின்றதை இஸ்ரவேல் மக்கள் அனைவரும் அறியத்தக்கதாக, உணரத்தக்கதாக, தேசம் வசைக்கப்படுவதாக, முழங்கால் முழங்குவதாக தேவனே பிதாவே. ஓ நன்றி ராஜாவே. இஸ்ரவேல் மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே தேவனே பவுல் சொல்லுவார் ரோமர் 10:1, இஸ்ரவேல் மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்னுடைய விண்ணப்பம், என்னுடைய வேண்டுகோள், என்னுடைய விருப்பம் என்று. தேவனே அதை நீங்கள் இந்த கடைசி நாட்களில் செய்ய போவதற்காக நன்றி, கடைசி நாட்களில் செய்ய போவதற்காக நன்றி அப்பா பிதாவே. ஓ நன்றி அந்த தேவனே. அக்கிரியை போனுங்கள் ஐயா, உம்முடைய சுட்டறிப்பினாவின் சுட்டறியும் அசுத்தங்களை, தேசங்களில் நடக்கிற சகல காரியம், தேச தலைவர் மத்தியில் நடக்கிற சகல காரியங்களும் சுட்டறிப்பினாவினாலே சுட்டறிக்கப்படுவதாக. ஒரு பக்கப்பற சந்தரணியும் நன்றியாவியானவர் கோடுவையா, உம்முடைய அக்கினியை புதிய இதயத்தை கொடுங்க, புதிய ஆவியை கொடுங்க. தேசம் அனைத்தும் முழங்காக முழங்குவதாக. சமாதானத்தின் தேவன் தானே சாத்தானுடைய தேவன், சாத்தானுடைய சகல கிரியர்கள் உங்களுடைய காரணங்களே நசுக்கி போடுவான் சொன்ன தேவன் நன்றி அப்பா பிதாவே. நன்றி ராஜாவே, நன்றி அப்பா பிதாவே. உம்முடைய பிள்ளைகளுக்கு தேவனே வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரத்தையும் கொடுத்தீங்க அப்பா பிதாவே. Esaiah 45:11, நீங்கள் கற்றுக் ஒவ்வொரு காரியங்களும் நிறைவேறப்போவதற்காக நன்றி. உம்முடைய பிள்ளைகள் மூட விருந்து நீங்க சேர காரியம் பயங்கரமா இருக்கும் சொன்னதுக்காக நன்றி அப்பா. ஆராய்ந்து பார்க்க முடியாத காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களை இந்த ஜப குழுவின் மூலமா நீங்க செய்ய போவதற்காக நன்றி ராஜாவே, நன்றி அப்பா. நன்றி பரிசுத்த ஆவியானவர். Yohan 14:12 சொன்னீங்களப்பா, நான் செய்த கிரிகளை செய்வீங்க, அதற்கு மேலான கிரிகளை செய்வீங்கப்பா பிதாவே. இந்த கடைசி நாட்கள் எபேசியர் ஆவில சொன்னது போல் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் உங்களுக்கு போராட்டம் இல்லை, வான மண்டலங்கள் இருந்து கிரியா செய்கிற பொல்லாத ஆவியிலே சேனைகளோடு உங்களுக்கு போராட்டம் உண்டு. தேவனே உம்முடைய பிள்ளைகளை அக்கினி ஜுவலாய் மாற்றும் ஐயா தேவனே பிதாவே. ஓ நன்றி ராஜாவே. அதுல இருந்து வாழ்ந்து புறப்படுற ஒவ்வொரு வார்த்தையாலும் அப்பா பிதாவே அக்கினியாய் கலந்து செல்வதாக, உம்முடைய லாபம் தேவைப்படுவதாக, நீங்கள் பெறுவோம் ஐயா. அடியன் சிறுகம் ஒவ்வொரு பிள்ளையரும் சிறுவம் ஐயா தேவனே கிருபை செய்யுங்கப்பா. ஓ நன்றி என் தேவனே, போதுமையா உடைய அக்கினியை வைராக்கிய வாஞ்சை விடுங்கப்பா. ஒரு முடிய பிள்ளைகளுக்கும் ஆவியானவரே ஓ வைராக்கிய வாஞ்சனாலே நிரப்புங்கப்பா பிதாவே. அன்று அத்தனை பட்டணத்திலே தேவனே பிதாவே தவள் சென்ற போதப்பா தேவனை விற்கிறாங்களை கண்டு அவர் ஆவியிலே வைராக்கியம் அடைந்தாலே அந்த வைராக்கியத்தை இந்த கடைசி நாளிலே இந்த பிசாசுகளுக்கு எதிராக கிரியா செய்ய யுத்தம் செய்ய ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவனே பிதாவே நீங்கள் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறீங்களப்பா. அதை பயன்படுத்த பலப்படுத்த ஆவியானவரே கிருபை செய்யுங்கப்பா பிதா. உச்சமையா உடைய ஆவி ஓ நன்றி ராஜாவே. நீங்கள் அக்கினியா இறங்குவதற்காக நன்றி. கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு மீதும் உம்முடைய அபிஷேகம் இறங்குவதாக, உம்முடைய அக்கினி இறங்குவதாக, உம்முடைய வைராக்கியம் இறங்குவதாக. அக்கினி ஜுவாலை மாற்றும் ஐயா என் தேவனே. ஓ நன்றி ராஜாவே, நன்றியை எடுத்து பயன்படுத்துங்கள் ஐயா. உம்முடைய ஊழியத்துக்கு பலப்படுத்துங்க, வரங்களினால் வல்லமையினால் அபிஷேகத்தால் நிரப்புங்கப்பா. கத்ரா ஏசு கிரேசு அப்போ 10:30 சொன்ன போல் தேவன் கத்ரா ஏசு கிரேசுவை பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசுகளை துரத்துகிறவராயும் நோயை சோப்பிடுதான் சுற்றி திரிந்தாண்டு அப்படியாக கேட்கிற ஒவ்வொருவரையும் நிரப்புங்கப்பா. எவனே நோயை சோப்படுத்த பிசாசுகளை திரத்த நன்மை செய்யதவனே கிருபை செய்யுங்கப்பா பிதா. நன்றி என்றவனே சோசனம் அப்பா. நன்றி பரிசுத்த ஆவியானவரி பொறுப்படுங்கள் அப்பா. தேவனே இந்த சிசிலியா தாயார பொறுப்படுங்க. தேவனே பிதாவி இருதயத்தை பார்க்கிறதுவனப்பா, நொறுங்கின்ற இருதயத்துக்கு நீங்கள் காயம் கட்டுகிறவனப்பா. எஸ்ஐ 57:15 சொன்னது போல் நொறுங்கின்ற இருதயத்தினுடைய ஜபங்களுக்கு நீங்கள் பதில் கொடுக்கலாம். அந்த தாயார் இருக்கிற ஒவ்வொரு ஜப விண்ணப்பத்துக்கும் அப்பா நீங்கள் பதில் கொடுங்கள் ஐயா. உம்முடைய சித்தத்தின்படி தேவனை ஏறெடுக்கிற ஒவ்வொரு ஜப விண்ணப்பத்துக்கும் நீங்கள் பல் கொடுக்க உண்மை உள்ளவராய் இருக்கிறீங்கள் ஐயா இயேசு ராஜா. தேவனே பொறுப்படும் அப்பா பிதா. தேவனே பொறுப்படுங்க. ஜபத்துக்கு தடையா இருக்கிற சகல கிரிகளும் ஓ அந்த குடும்பத்தை விட்டு வெளியேறுவதாக. இன்று நீங்கள் பரிசுத்தப்படுங்கள், நாளைக்கு அற்புதத்தை காண்பீங்க. யோசுவா 3:5 சொன்னீங்கப்பா. தேவனே பரிசுத்தப்படுத்துங்க ஐயா இயேசு ராஜா. பரிசுத்தப்படுதுங்க ஆவியானவரே தேவனே. ஜபத்தை கேளுங்களப்பா பிதாவி. ஓ நீ அக்கிரம சிந்தை கொண்டிருந்தாயானால் உன் ஜபத்துக்கு பதில் இல்லை என்று சொன்னீங்கப்பா பிதாவி. தேவனே இதயத்தை பார்க்கிற தேவனே இந்த தாயாருடைய ஜபத்தை கேட்டு பார்க்கணுங்கள் ஐயா. தேவனே அந்த அல்பம் சூழலுக்கு பரிபூர்ண சொல்லத்தை கொடுங்களப்பா. கணவன் மனைவிக்கு அவர்கள் இருவர் அல்ல ஒருவர் சொன்னீங்க. ஒரே இதயத்தை கொடுங்க, ஒரே சிந்தையை கொடுங்கப்பா. எங்கே இருவரோ மூவரோ உம்முடைய நாமத்திலே ஒருமனப்பட்டு கூடி ஜபிக்கும் பொழுதுப்பா, கணவனும் மனைவியும் அல்போன் சுதரனும் சிசிலியா சிஸ்டரும் ஒருமனப்பட்டு கூடும் பொழுதப்பா, ஒருவன் 1000 பேரையும் 2 பேர் 10,000 பேரையும் சொல்லுவான்னு சொன்னீங்களப்பா. அதே போல உடைய வல்லமை இறங்குவதாக அந்த வீட்டுக்குள்ளே சர்வத்திலே வல்லமை இறங்குவதாக, சகலரையும் வெளியேறுவதாக, விசாசம் கொடுக்கிற நோய்கள் வெளியேறுவதாக, பாரம்பரிய நோய்கள் வெளியேறுவதாக. பரிசுத்தாலே கழுவுங்க ஒவ்வொரு உறுப்புகள் நரம்பு எலும்பு தசைநார்கள் கத்தக்குழாயர் உள்ளுறுப்பழங்கும் உம்முடைய அபிஷேகம் உம்முடைய அக்கினி உம்முடைய சுவனுக்கும் வல்லமை இறங்குவதாக என் தேவன்.

0: எல்லாத்துக்கும் தேவனா இருக்கிறீங்க. உம்முடைய ஆவியும் ஜீவனும் வல்லமுள்ள வார்த்தை அனுப்பி நம்மளை சுகப்படுத்துங்க. உடைய தழும்புகளாலே குடமாறி வந்த வார்த்தை அனுப்பி குணப்படுத்துங்கள் அப்பா பிதா. எவனே மன்னியுங்கள் ஐயா இயேசு ராஜா. நோக்கி கால மக்கள் சகல கிரிகளே மன்னியுங்க. எவனே புதிய அறிஞர் புதிய ஆவியை கொடுங்க, புதிய சரணத்தை கொடுங்கப்பா. ஒவ்வொரு உறுப்புகள் நரம்புகள் எலும்பு தசைனார் போதவனே உள் உறுப்புகள் எங்கும் உம்முடைய வல்லமை இறங்குவதாக. என்னென்ன உறுப்பு செயல்படாம இருக்குதோ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை செயற்படுவதாக. என்றவரே உம்முடைய நாமம் மகிழப்படுவதாக. நீங்களே அற்புதம் செய்யறதவனப்பா. உம்முடைய வார்த்தை வறுமையா திரும்பாது. எவனே சோசனம் குடும்பத்தை ரச்சி ஓ அக்கினி மேலா சூழ்ந்து கொள்ளும் ஐயா. இந்தவன் ஓ அது சீக்கிரத்து அவன் திரும்பமா வந்து நிறையடியே எவனே கிருபா செய்யுங்கப்பா பிதா. நன்றி என் தேவனே சோசனம். நான் வேறு யாருக்கு சொன்னீங்க ப்ரே பண்ணுவோம், வேறு யாருக்கும் ப்ரே பண்ணுவோம் சொன்னீங்க சிஸ்டர். ஹலோ
1: ஓகே சிஸ்லி அம்மாக்கு தான் சொன்னேன்.
0: ஓகே ஓகே நன்றி பிதாவே, நன்றி ராஜாவே. இந்த தேவனே புறப்படுங்களப்பா, இந்த ஊழியத்தை புறப்படுங்கள் ஐயா. ஊழியத்தை சேர்ந்த லெஸ்லி பிரதர் புறப்படுங்களப்பா பிதாவே. இந்த வருஷத்திலே நீங்கள் பெரிய காரியங்களை இந்த ஊழியத்தின் மூலமாக செய்ய போற்காய். நன்றி அப்பா. சரியான நேரத்திலே சரியான ஊழியத்தை நீங்கள் அப்பா ஏற்படுத்தீங்களப்பா. அதே போல் சரியான நேரத்திலே சரியான வேலையிலே அப்பா இந்த ஊழியத்தின் மூலமாக தேவனே தேசங்களை ஐயா எவரே 11:33 சொல்றப்பா உங்க விசுவாசத்தினாலே தேசங்களை ஜெயித்தவன் ராஜா. தேசங்களை ஜெயிக்கத்தக்கதாக பிதாவே. உம்முடைய விசுவாசத்தினாலே ஒவ்வொருவரையும் நிரப்புங்கப்பா பிதாவே. ஒவ்வொரு தேசங்களுக்காக ஜபிக்க திறப்பின் வாசல் என்று ஜபிக்க எவனே ஜப ஆவியினாலே நிரப்புங்கப்பா, வல்லமையினாலே நிரப்புங்கப்பா இயேசு ராஜா. தேசங்களை அசைக்கவளாய் மாற்றுங்கள் ஐயா இயேசு ராஜா. ஓ நன்றி அப்பா பிதா. எவனே லெஸ்லி பிரதரை ஆசீர்வதியும் அப்பா, குடும்பத்தை ஆசீர்வதி, மலைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஐயா, இந்த ஊழியத்தை ஆசீர்வதியும் என்றவனே பிதாவே. அதே போல் ஜெனசிஸ் பொறுப்படுங்கள் அப்பா, கணவனை பொறுப்படும் பிள்ளைகளை பொறுப்படும் அப்பா. ஆசீர்வதியுங்கள் ஐயா, அக்கினி ஜுவாலையா மாற்றிங்க. எதற்காக அழைப்பீங்களோ அந்த அழைப்பிலேயே பார்த்தாவே தேவனே ஓடத்தக்கதாக ஒரு புதிய பலத்தை கொடுங்க, ஒரு புதிய ஆவியினாலே நிரப்புங்க. தானியலுக்குள்ளே ஒரு விசுவாசித்த ஆவிய கொடுத்தீங்கள் ஐயா. தேவனே தானியல் தீர்மானம் எடுத்தாள் ஐயா இயேசு ராஜாவே. தானியல் உண்மையாயிருந்தாலே பாப்பிதாவே, அவருடைய காரியங்கள் அனைத்தும் முடிவிலே ஜெயமாயிருந்தான்னு சொன்னீங்களப்பா. அதுபோல் தேவனே இந்த சிஸ்டர்ஸுடைய குடும்பத்தை ஜெயமாக மாற்றுங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஓ தேவனே ஜெயமாய் மாற்றுங்களப்பா பிதாவே. ஓ நன்றி ராஜாவே. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கத்தினால் வரும் சொன்ன தேவனே ஒவ்வொரு குடும்பங்களையும் ஐயா உம்முடைய ஜெயம் வருவதாக இயேசு ராஜா. ஓ நன்றி ராஜாவே, நன்றி. உம்முடைய பிள்ளைகளப்பா ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஓ நன்றி பரிசுத்த ஆவியானவர், நன்றி அப்பா. ஓ உம்முடைய அக்கினிக்காய் நன்றி, உம்முடைய ஆவிக்காய் நன்றி, உம்முடைய வார்த்தைக்காய் நன்றி அப்பா. ஓ நன்றி ராஜா, நன்றி பரிசுத்த ஆவியானவர். எல்லா வேண்டுகோள்கள் விண்ணப்பங்கள் ஜபங்கள் யாவையும் கத்ரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜபம் கேட்டு நிற்கிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமீன் ஆமீன்
1: ஆமீன் ஆமீன். உங்கள் ஜபங்களை கேட்டதும் எனக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர் கத்தர் உங்களோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. நாங்கள் கலாச்சாரம் அவர்களை வரவேற்றுக் கொண்டு நீங்கள் திருச்சபை மக்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். அடுத்தோடு எங்கள் தேசத்தின் சாபத்தை தேவன் மாற்ற வேணும் என்று சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். யுத்தங்கள் முடிந்தாலும் அங்கு கொலைகள் நிமித்தம் ரத்தங்கள் சிந்தப்படுகிறது, அங்கு விபத்துக்கள் ஊடாக ரத்தம் சிந்தப்படுகிறது. இது தேவனுக்கு அங்கு சாபமாய் எங்கள் தேசத்துக்கும் மக்களுக்கும் குடும்பங்களுக்கும் இருக்கிறது. இந்த சாபங்களை நீக்கும்படி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. அன்புமிரக்க நிறைந்த எங்கள் அருமை ரட்சகரே, இந்த நாளுக்காக நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. ஜபங்களை கேட்கிறவரே உமக்கு நன்றி ராஜா. கத்தாவே உலகத்திலே உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறபடி ராஜா நாங்கள் திடன் கொண்டு கத்தாவே உமக்கு முன்பாக ஆண்டவரே நாங்கள் இந்த ஜபங்களை ஒவ்வொன்றையும் ஏறெடுக்கிறோம் தேவனே. ஏசப்பா கத்தர்தாமே ஆண்டவரே இந்த நாட்களிலே எழுந்தருள வேண்டும் ஏசப்பா. இந்த நாட்களிலே ராஜா இந்த 40 உபவாச தவசு நாட்கள் என்று ஆண்டவரே கத்தாவே இயேசுவே சொல்லப்படுகிறது. கத்தாவே அதை ஆராதனைகளாக வைக்கிறார்கள் அப்பா.

கர்த்தாவே, எத்தனையோ விதத்திலே ராஜா இந்த மரணங்கள் ஓலங்கள் வந்ததப்பா ஆண்டவரே, ஆனாலும் இப்பொழுது அது தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறதப்பா. ஏழை என்று கர்த்தாவே, பிச்சைக்காரன் என்று ஆண்டவரே, அப்பா பணக்காரன் என்று எத்தனையோ விதமான பாகுபாடு பார்த்து ஆண்டவரே இந்த இலங்கை தேசம் ஆண்டவரே இன்னும் இன்னுமாய் ஆண்டவரே பின்தங்கி சாபத்துக்குள்ளாக போறதே ராஜா. ஆனால் ஆண்டவரே இந்த 40 நாள் உபவாசம் இருக்கிற இந்த திருச்சபைகளை கண்ணோக்கி பாருங்கப்பா. திருச்சபையிலே ஆண்டவரே இந்த 40 நாளும் ஆண்டவரே போதிக்கிற வார்த்தைகளை கேட்டு ஆண்டவரே இந்த நாட்களிலே ராஜா ஆண்டவரே, இது ஒரு பரம்பரையாக இல்லையப்பா, ஆனால் நீர் உயிர்த்தெழுந்த தெய்வம் என்பதை ஆண்டவரே இந்த திருச்சபைகள் அறிந்து கொள்ளட்டும் அப்பா. இந்த திருச்சபைகளிலே உம்முடைய கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே அப்பா. விக்கிரகங்களை விட்டு உயிர்த்தெழுந்த தெய்வத்தையும் வார்த்தையையும் பிடித்து பரிசுத்தாவியினாலே சபைகள் நிரப்பப்பட்டு தேசத்தையும் குடும்பத்தையும் மக்களையும் விடுதலையாக்குகிற ஆராதனைகளாக மாறப்படுவதாக ராஜா. தேவனே நீர் செய்ய வல்லவர் அப்பா. உயிர்த்தெழுந்த தெய்வம் அல்லவோ சிலுவையை சுமந்து ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே கர்த்தாவே, உயிர்த்தெழுந்த ராஜாதி ராஜன் லோகத்தில் இருந்து நம்மை கண்ணோக்கி பார்க்கிறார் என்ற அந்த பயமும் அந்த விசுவாசமும் ஆண்டவரே ஒவ்வொரு சபைகளிலும் ஊற்றப்படுவதாக. சபைகள் எழுந்து பிரகாசிக்கட்டும். ஒவ்வொரு பிள்ளைகளும் சபைகளுக்கு தூண்களாக மாறட்டும் ஆண்டவரே. ஏனோதானோ இல்லையப்பா, உம்முடைய வார்த்தையின்படி நாங்கள் கணக்கு ஒப்புவிக்க வேண்டுமே இயேசப்பா. நீர் நடத்தி முடிக்க போறதற்காய் நன்றி. சபைகளிலே உம்முடைய பிரசன்னமும் உம்முடைய ஆண்டவரே அப்பா அளவில்லாத மேக ஸ்தம்பமும் மூடிக்கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த இலங்கை தேசத்தில இருக்கிறதான சிங்கள சபைகள் தமிழ் சபைகளுக்காக வருகிறோம் ஆண்டவரே. சபைகளிலே எழுப்புதல் தீ பரவட்டும் ஆண்டவரே. சிங்கள மக்களுக்குள்ளே எழுப்புதல் தீ பரவட்டும். தென் இலங்கை ஆண்டவரே உம்மை சந்திக்கட்டும். உம்முடைய நாமம் தென் இலங்கையிலே ஆண்டவரே பிரஸ்தாபப்படட்டும் ஆண்டவரே. எத்தனையோ பேர் ஆண்டவரே ரோட்டிலே முழங்கால் படியிட்டு ராஜா உம்முடைய நாமத்தை துதித்து பாடி சுவிசேஷத்தை சொல்லுகிறார்கள் அப்பா. அதை கேட்கிற இருதயங்களாக சிந்தனைகளாக ஆண்டவரே அப்பா தேவனே இந்த ஜனங்களை நீங்க மாற்றுங்கப்பா. கடினங்கள் வேண்டாம் கர்த்தாவே. வீணான முரண்பாடுகள் இல்லையப்பா. தகப்பனே நீர்தான் ஆண்டவரே இந்த காரியங்களை பாய்க்க பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. சபைகள் எழுந்து பிரகாசித்து குடும்பத்திற்கும் தேசத்துக்கும் விடுதலை கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. தகப்பனே நீர் செய்து முடிக்க வல்லவர், காண காக்க வல்லவர், பாதுகாக்க வல்லவர் அப்பா. இந்த கர்த்தாவே இந்த ரத்தங்கள் சிந்தி ஆண்டவரே மரணிக்கிறதான வாலிப பிள்ளைகளை நோக்கி பார்க்கிறீங்களப்பா. அதிகாரிகளும் சுடுகிறார்கள் அப்பா, ஒருவரை ஒருவர் சுடுகிறார்கள் அப்பா. ஆண்டவரே அப்பா கர்த்தாவே, பயிரே வேலியை மெய்கிற மாதிரி ஆண்டவரே நீ சொல்லப்பட்டது போல ராஜா, அதிகாரிகளும் ஜனங்களை சுடுகிறார்கள் அப்பா. ஆண்டவரே அப்பா, நீதி நியாயம் விசாரிக்கிற எங்கள் சிங்காசனத்தில் இருக்கிற எங்கள் தகப்பனே, இந்த இலங்கை தேசத்தை உடைய பாதத்திலே வைக்கிறோம் ஆண்டவரே. நீ நடத்தி முடிக்க போற கிருபைக்காக நன்றி. வழி நடத்துகிற மகா இரக்கத்திற்காய் நன்றி. சபைகளை நிரப்ப போறதற்காய் நன்றி. இந்த கட்டுகள், இந்த சாபங்கள், இந்த விக்கிரக கோயில்கள், விக்கிரக தோப்புகள், என்னுடைய ஆராதனைகள் யாவும் அழிந்து போவதாக இயேசப்பா. தகப்பனே

0: சிந்தனைகளும் நாவிகளும் அரும் பேச்சுக்களும் கத்தாவே இந்த ஜனங்களை விட்டுங்கும்படியா ஜெபிக்கிறோம். உண்மை உள்ளவர்களோ இவைகளோ ஆறோ ஏழு காரியங்களை சொல்லுகிறீரப்பா. இப்படிப்பட்ட காரியங்கள் அடைத்து இந்த தேசத்துக்கு வரும்படியாக, சபைக்கு வரும்படியாக ஜெபிக்கிற ஜெபத்தை கேட்கிற துதியின் மத்தியிலே வாசம் பண்ணி துதியிலே ஆண்டவரை கட்டைக்கும் ஜெபித்து ஆண்டவரா பூமி இலங்கை தேசம் எங்கும் உம்முடைய நற்செய்தி பரவும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த கொலையின் ஆவிகளை நீர் கத்தாவே எடுத்து போட வல் அலங்கோலமான வாழ்க்கைகள் வாழாதபடி ஆண்டவரே நேர்த்தியான உண்மையான ஆண்டவரே வாழ்க்கை வாழ பிள்ளைகளை நீங்க சீப்படுத்தி ஸ்திரப்படுத்தி நிலை நிறுத்தும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வாலிப பிள்ளைகள் அப்பா உமக்கென்று எழும்பட்டும் ஆண்டவரே. வருங்கால சமுதாயம் ஆண்டவரே அப்பா கத்தாவே ட்ரக்ஸினாலும் மதுபானத்தினாலும் ஆண்டவரே கத்தாவே ஆண்டவரே இந்த பொல்லாத இந்த பாதாள குழுக்களினாலும் ஆயுதங்களினாலும் ஆண்டவரே அப்பா இந்த பிள்ளைகள் பாவிக்கப்பட்டு வீணாய் போகிறார்களே ராஜா. ஏசப்பா நீர் நீதியின் சூரியனா இருந்து இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கூணலானவைகளை சுவையாக்கவும் கரடு முரடானவைகளை நேர்த்தியாக்கவும் நீர் வல்லவராக இருக்கிறீரப்பா. பிள்ளைகளுடைய சிந்தனைகள் நினைவுகள் வீணாய் போய்விடாதபடி நீர் பாதுகாக்க வல்லவராக இருக்கிறீரப்பா. தேவ கிருபை சூழ்ந்து கொள்ளும்படியாக ஜபிக்கிறேன் அப்பா. நித்திய பிதாவே நித்திய கண்மலையே எங்களுக்காக சிலுவை சுமந்து எங்களுக்காக ரத்தம் சிந்தி எங்களுக்காக ஆண்டவரே அப்பா உயிர்த்தெழுந்த தெய்வம் நீர் ஒருவரே தானப்பா. எல்லா நாமத்திலும் விட மேலான நாமம் நீர் ஒருவரே அப்பா. அல்பாவும் ஒமேகாவுமாக ஆண்டவரே கத்தாவே உம்முடைய நாமம் கத்தாவே மகிழப்படுகிறது ஆண்டவரே. அல்பாவும் ஒமேகாவுமாக உம்முடைய நாமம் உயர்த்தப்படுகிறது அப்பா. சௌப்பனே உன்னத மாணவரின் வல்லவருடைய நிழலிலே தங்குவான் என்று பார்க்கிறோம். சர்வ வல்லவருடைய நிழலிலே இந்த தேசமும் மக்களும் தங்கும்படியா இச்சபிக்கிறோம் அப்பா. தகப்பனே நீர் செய்து முடிக்க வல்லவர், விடுதலையாக்க வல்லவர், சமாதானப்படுத்த வல்லவர் ஆண்டவரே அப்பா. ஆண்டவரே இந்த பிக்குகளும் ஆண்டவரே மற்ற ஜனங்களும் எடுக்கிறதான எல்லா காரியங்களும் நிர்மூலமாக போகும்படியா இச்சபிக்கிறோம் அப்பா. சபைகள் எழுந்து பிரகாசிக்கட்டும். வாலிப பிள்ளைகள் மூப்பர்கள் தீர்க்க தரிசனம் சொற்பனங்களை கண்டு தேசத்தும் தேசம் நடுங்கும்படியாக சபைகளை நீர் கத்தாவை உயர்த்தும்படியாக ஆண்டவரே. சபைகளிலே உம்முடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள அந்த பட்டயமாகி அந்த வார்த்தை ஆண்டவரே அப்பா எழுந்து பிரகாசிக்கட்டும் ஆண்டவரே. கர்த்தர் தாமே இந்த ஜபங்களை கேட்டு விடுதலையாக்கி சுகம் சுகபலம் ஆரோக்கியம் ஆண்டவரே சமாதானம் வெற்றி ரட்சிப்பு கிடைக்க உதவி செய்யும்படி ஆய்ச்சபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்களுடைய ஜபங்களையும் எங்களையும் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் நல்ல தகப்பனே.
1: நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் பிள்ளைகளோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஜெபத்தோடு கூட முடித்துக் கொள்ளுகிறேன். அன்பான பிதாவையே நாமத்தினா உடைய சமூகத்திலே எங்களை தாக்கி ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இன்று வந்து தொடக்கத்திலிருந்து முடிவரை ஆவியானவர் நீர் எங்களுக்கு நடத்தி தந்தீர். எங்கள் ஜெபங்களை அங்கீகரித்தீர். அதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா. நீர் கூட இருந்தீர். அதுக்காய் ஸ்தோத்திரம் ஐயா. வந்து உயர்வித்த ஒவ்வொரு பிள்ளைகளின் தேவைகள் வாஞ்சைகள் ஒவ்வொன்றையும் சந்தித்து ஆவிக்குரிய ஜீவியத்திலும் வளர்ச்சியிலும் பெருக்கத்திலும் அவர்கள் உயர்ந்து நிமிந்து நிக்க செய்வீராக. உம்முடைய கரத்திலே ஆண்டவரே ஒவ்வொருத்தரையும் ஒப்பு கொடுக்கிறேன். சங்கம வானொலிக்காயிலே மனைவி பிள்ளைகள் சந்ததிக்காய் நாங்கள் உண்மை துதிக்கிறோம். அவர்களுடைய நல்வாழ்வுக்காய் உண்மை துதிக்கிறோம் ராஜா. உண்மை ஸ்தோத்திரித்து துதித்து நிற்கிறோம் ராஜா. ஆண்டவரே இந்த சங்கம வானொலி ஊழியம் செய்யற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே சந்ததிகளையும் ஆசீர்வதியும் அப்பா. அந்த கனடா தேசத்தில் உம்முடைய ரட்சிப்பு வருவதாக கத்தாவே. உம்முடைய அன்பு பெருகுவதாக கத்தாவே. ஆண்டவரே நீர் இறங்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். எய்மிக்காய் ஜெபிக்கிறோம் அப்பா. பிள்ளைக்கு இருக்கிற எல்லா வியாதிகளும் ஆண்டவரே சரீர பலவீனங்களும் பிள்ளைய விட்டு வெளியேறும்படிக்கு நாங்கள் கண்ணெடுக்கிறோம் தகுப்பனே அப்பா. பிள்ளைய உச்சிந்து உள்ளங்கால் வரை மூடி கணுக்கள் நிரம்பல் இலும்பல் தசையாவிலும் உடைய பரலோக வல்லமை சுகமாக்கும் வல்லமை பிள்ளைக்குள்ளே இறங்கி சுக பலம் ஆரோக்கியம் கொடுத்து நடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா.

பிள்ளைகளை தாங்கி நடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரம் ஆண்டவரே அவர்களை தொடும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, சுசியாமாக்கு இருக்கிற அந்த வியாதியில் இருந்து, அந்த பலவீனங்களில் இருந்து கர்த்தாவே அவர்களை விடுதலையாக்கி அந்த ஆண்டவரே கர்த்தாவே அந்த கடவுளோடும் கூட இருந்து ஒரு நல்ல நிதானத்தை கொடுத்து அவர்களை சமாதானமான

ஆசியாவுக்கு ஐயோவிக்கிறோம் என்ற தேவனே, அவர்களுக்கு இருக்கிற கவலை, கண்ணீர், கஷ்டம், துன்பம் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர். அப்பா, தொட்டு குணமாக்க நீர் வல்லவராயும் நல்லவராயும் போதுமானவராயும் இருக்கிறீர் கர்த்தாவே. உம்முடைய கரத்திலே அவர்களை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா பிதாவே, இந்த லட்சுமி லதா லலாக்கா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே.

ஆண்டவரே, உமக்குள்ளே கொண்டு வரும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் பொறுப்பேறும் கர்த்தாவே ஆண்டவரே, நீர் வழி நடத்தும் கர்த்தாவே, ஒவ்வொருக்காய் நீர் மனதுருகும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். என்னாலுமே நீ நடக்க போற ஒவ்வொரு காரியங்களையும் ஆசீர்வதியும், தொடக்கத்தின் முடிவரை எங்கள் ஆவியானவரங்களை நடத்தி சென்றீர். அதுக்காய் ஸ்தோத்திரம். சகல துதிகன மகிமை உமக்குரியது, உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. அமேன், அமேன்.

இருக்கிறீர்கள். அதே வேளையிலே சகோதரி சுயினமாக இருக்கிற சகோதரி என்ன பெயர் மறந்துட்டு அவருக்காக ஜெபித்தீர்கள். கத்தர்தாமே அவருடன் கூட இந்த வழி நடத்துவாராக. திரும்பமாக இந்த ஊழியங்களை செய்ய இன்றைய நாளிலே தடைப்பட்டிருக்கிறவர்களை நாங்கள் நினைவு கூறுகிறோம். கத்தருடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். கத்தர்தாமே உங்கள் ஒவ்வொருவருடனும் கூட இந்த வழி நடத்துவாராக. நாங்கள் அடுத்து சிசிலியா அம்மாக்காக ஜெபித்தீர்கள், அவர் கணவருக்காக ஜெபித்தீர்கள். ஒரு சில தடைகளாக சௌரி ஐரீன் அவர்கள் சில வாரங்களுக்கு வரமாட்டார் என்று சொல்லியிருக்கிறார்கள். சௌரி ஏமி புஷ்பராஜா சுவீனமாக இருக்கிறார், அடுத்த வாரத்தில் இணைவார் என்று விசுவாசிக்கிறோம். கத்தடைய கருத்தில் உங்கள் எல்லோரையும் ஒப்புவிக்கிறோம். உங்கள் எல்லோரைக்கும் நினைவு கூறுகிறோம். உங்களையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். உங்களையும் ஜெபத்திலே தாங்குகிறோம். இணைந்து ஜெபித்தீர்கள் மற்றவர்களுக்காக. அதே வேளையிலே மற்றவர்களுக்காக ஜெபிக்கின்ற பொழுது உங்களையும் கத்தர்தாமே காண்கிறார், வாஞ்சிகளை காண்கிறார், இருதயங்களை ஆராய்ந்து அறைகிறார். தாவியானவர் உங்களுக்குள் இருந்து கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அந்த வேலை கத்தர் உங்களையும் ஆசீர்வதித்து உயர்த்தி சந்தோஷம் சமாதானத்தோடு வாழ கத்தர் உதவி செய்வாராக. கத்தடி கரத்தில் போய்கிறோம். 10:30 மணிக்கு நாங்கள் ஒரு பட்டிமன்றம் செய்ய இருக்கிறோம். ஜூமுக்கூடாக இணைய முடியுமானோ இணையுங்கள். இன்றைய நாளிலே பலர் இணைகிறார்கள். கத்தர் வழி நடத்துவாராக. ஒரு இந்த வருடத்திலே முதல் பட்டிமன்றம், அதுக்காக வழி நடத்தப்படுங்கள், இணையுங்கள். கத்தர் வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் சத்தியவேத திருச்சபை ஊழியங்களை கூட கடந்து சென்று சௌரி ஜான்சி ஆண்டனியுடைய வேர்ஷிப் கூட கடந்து சென்று அந்த பட்டிமன்றத்தை கூட கடந்து செல்ல இருக்கிறோம். சௌரி ஜானத்தும் அவர்கள் இணைவார்கள். அவருடைய கருத்தையும் எடுத்து வாருங்கள். உங்களுடைய கருத்துக்களை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். தலைப்பு: ஒளி வரும்போது இருள் போய்விடுகிறது, அது எங்கே போகிறது, அதுதான் பிரச்சனை. அதற்காக பலர் இணைகிறார்கள், பல ஊழியர்கள் இணைகிறார்கள். இந்தியாவிலிருந்தும் கனடாவிலிருந்தும் இணைகிறார்கள். அவர்களுக்காகவும்

0: இப்போ நாங்கள் இந்த வேளையிலும் சத்தியவேத திருச்சபையின் ஊழியங்களை கூட கடந்து செல்வோம். ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம்.
1: வருகிறேன் பாருங்கள். நேற்றைய நாள் பாஸ்டர் வீட்டில் இருந்தவர் நானும் மெர்சியும் தான் வேலைக்கு போனாங்க. அப்போ வருகின்ற வேளையில என்னென்ன சாமான்கள் பொருள்கள் இருக்கிறதோ எல்லாத்தையும் வாங்கினது வைக்கப்பட்டது. அப்ப அவருக்கு தெரியும், நான் அவரைத்தான் நம்பி இருக்கிறேன். ஹலேலூயா. அவரைத்தான் என்னுடைய குடும்பத்தேவைகளுக்கு அவரைத்தான் நம்பி இருக்கிறேன் என்பது அவருக்கு தெரியும். அவருடைய அவர் என்ன செய்கிறார், என்னுடைய தேவைகளை அவர் சந்திக்கிறார். அதே போலதான் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் தேவனே, நீர்தான் என்னுடைய ஆதாரம். ஹலேலூயா. நீர்தான் என்னுடைய மேய்ப்பர், நீர்தான் எனக்கு ஆண்டவர், நீர்தான் எனக்கு அப்பா என்று நீங்க சொல்லுகின்ற வேளையிலே, நீங்க வாயை திறந்து சொல்லுகின்ற வேளையிலே, ஹலேலூயா, அறிக்கை பண்ணுகிற இயேசு கிறிஸ்துன்னு சொல்லி எபிரேயர்ல ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது, அறிக்கை பண்ணப்படுகிற இயேசு கிறிஸ்து, ஹலேலூயா. அப்ப நீங்க வார்த்தையை அறிக்கை, இயேசுவும் வார்த்தையும் ஒன்று. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிரு. இந்த சத்தியத்தை விட்டார்ந்தால் எங்களை விலகாதீங்க அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே. ஹலேலூயா. வசனம் நான் பாருங்கள், இந்த புத்தகங்கள் எல்லாம் வந்தது எனக்கு வர தொடங்கினது அன்புக்குரியவர்களே. இப்போ எனக்கு புத்தகம் வர தொடங்கினு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 2005 பிற்பாடுதான் இந்த புத்தகங்கள் என்றது கையில எனக்கு வர தொடங்கினது. அதுக்கு பிற்பாடுதான் புத்தகங்கள் எனக்கு கிடைக்க தொடங்கினது. அதுக்கு முன்பாக புத்தகங்களே இல்லையே அன்புக்குரியவர்களே. இந்த வேத புத்தகம் மட்டும்தான், இந்த பைபிள் மட்டும்தான். அப்ப இந்த பைபிள்ல இருக்கிற வசனங்களை எடுத்து எடுத்துத்தான் நான் என்ன செய்வேன், ஹலேலூயா, அதை நான் என்னுடைய சூழ்நிலைகளில நான் சொல்லுவேன், ஹலேலூயா. ஆனபடினால் பலவித சத்தியங்கள் அல்ல, ஒரே சத்தியம் தான் எனக்கு கிடைத்திருக்கிற ஒரே சத்தியம். உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன், உம்மாலே நான் சேனைக்குள்ள பாய்ந்து செல்லுவேன். அப்போ ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. அப்ப நீங்கள் அறிக்கை பண்ணுகின்ற வேளையிலே, இயேசுவை அறிக்கை பண்ணுகின்ற வேளையிலே, வார்த்தையை அறிக்கை பண்ணுகின்ற வேளையிலே, நீங்க இயேசுவைத்தான் அறிக்கை பண்ணுகிறீர்கள். ஹலேலூயா. அந்த வசனத்தை நான் உங்களுக்கு எடுத்து காண்பிக்கிறேன். ஹலேலூயா. என்ன அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கை அறிக்கையிடுவதில் அசைவில்லாமல் உறுதியாயிருக்க கடவும். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறாரே. ஹலேலூயா. அது மட்டுமல்ல, அங்கே அதுக்கு முன்பாக போடப்பட்டிருக்குது, தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியாகிய மகாசரியர் நமக்கு ஒருவர் இருக்கின்றபடியினால். ஹலேலூயா. மகாசரியர் ஒருவர் நமக்கு இருக்கின்றபடியினால், துர்மன சாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாகவும், சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாகவும், உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேர கடவும். அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கை அறிக்கையிடுவதில் அசைவில்லாமல் உறுதியாயிருக்க கடவும். வாக்கு தத்தம் பண்ணினர் உண்மை உள்ளவராயிருக்கிறாரே. ஹலேலூயா. ஆனால் அன்புள்ளவர்களே, இந்த சத்தியம் ஒன்று போது. என்ன சத்தியம்? நான் தேவனுடைய வார்த்தையை அறிக்கையிடுகிறேன். ஹலேலூயா. அவர் வாக்கு தத்தம் பண்ணவர், அவர் எனக்கு உண்மை உள்ளவராயிருக்கிறார். ஹலேலூயா. பாருங்கள், ஒரு கணவன் மனைவி உறவில், ஒரு கணவனுக்கு மனைவி என்ன செய்யறாள், உண்மை உள்ளவளா இருக்கிறாள். அதேபோல மனைவிக்கு கணவன் என்ன செய்யறான், உண்மை உள்ளவனாயிருக்கிறார். வேறு பெண்ணை பார்ப்பதில்லை, வேறு ஆணை பார்ப்பதில்லை. ஹலேலூயா. அதே போல தானே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நாங்கள் அறிந்திருக்கின்றபடியா, வேறு அந்நிய தேவர்களை நோக்கி நாங்கள் கையெடுப்பதில்லை. ஹலேலூயா. தாவீது சொல்லுகிறார், நான் அந்நிய தேவர்களை கையெடுத்திருந்தேனானால் நீர் அதை கண் நோக்கி பார்க்காம இருப்பீரோ என்று. ஹலேலூயா. அப்ப எங்களுடைய இருதயத்தை நான் அடிக்கடி ஜெபிப்பேன், ஆண்டவரே இருதயத்தை திறந்து பாரும் ஆண்டவரே, நீர் ஒருவர்தான் எனக்கு இருக்கிறீர் ஆண்டவர், நீர் தான் எனக்கு ஆதாரம் ஆண்டவரே. ஹலேலூயா. ஆனபடி நான் அன்புள்ளவர்களே, இந்த அறிக்கை செய்கின்ற வேளையிலே, வேத வசனத்தை நாங்கள் அறிக்கை செய்கின்ற வேளையிலே, அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அங்கே தேவனுடைய தேவனே எனக்கு ஆதாரம் என்று சொல்லி நான் என்ன செய்கிறேன், ஹலேலூயா, அறிக்கை பண்ணுகிறேன் அன்புக்குரியவர்களே. ஹலேலூயா. என்னுடைய ஆதாரம், என்னுடைய தேவைகளை சந்திப்பது அவர் தான். ஹலேலூயா. அவரை தவிர எனக்கு எப்படியும் வீட்டிலே ஒரு குடும்பத்திலே ஒரு கணவனை அவர் தான் எனக்கு. ஹலேலூயா. அவரை என்னுடைய செல்வத்துக்கு மணவாளர், இவர் என்னுடைய ஆத்துமாவுக்கு மணவாளர். ஹலேலூயா, ஆத்துமாவின் நாயகர். ஹலேலூயா, ஆத்துமாவை தேற்றுகிறார். அந்த சங்கீதத்துல 23 பாருங்கள், அவர் என் ஆத்துமாவை தேற்றி. ஹலேலூயா, என் ஆத்துமாவை தேற்றி என்ன நீதி, தம்முடைய நாமத்து நிமித்தம் என்ன நீதியின் பாதைகளை நடத்துகிறார். ஹலேலூயா, என் ஆத்துமாவை தேற்றி. வேதனைகள், எத்தனையோ பிரச்சனைகள், ஹலேலூயா. ஆத்துமாவுக்குள்ள போய் ஆத்துமா என்ன செய்யும், நித்திர உள்ள விடாது. ஆத்துமா வேதனைப்படுத்தும், அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே. ஆனபடினால் இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என் ஆத்துமாவை அவர் தேற்றுகிறார். ஹலேலூயா, பில்லுகள் கட்ட முடியாமல் இருக்கிறதா, எல்லாத்தையும் ஆண்டு. மனுஷரால உங்களுக்கு விடுதலை வரவே முடியாது அன்புக்குரியவர்களே. எந்த மனுஷனும் உங்களை விடுவிக்கவே முடியாது. ஆண்டவர் ஒருவர் தான் உங்களை விடுவிக்க முடியும். அந்த சத்தியத்தை அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள் அன்புக்குரியவர்களே. என் ஆண்டவர் எனக்கு ஆதாரமாயிருக்கிற, என் ஆண்டவர் என்னை தேற்றுகிற, என் ஆண்டவர் என்னை வழி நடத்துகிற, என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிற. ஹலேலூயா, ஹலேலூயா. ஆண்டவர் என்னை நடத்துகிற, ஹலேலூயா. ஆண்டவர் என்னை அங்கே தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். ஹலேலூயா. அதுபடி அவரே நமக்கு ஆதாரமாக நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியவர்களாயிருக்கிறோம். ஹலேலூயா. என் சங்கீதம் 121:2 பாருங்கள் அன்புக்குரியவர்களே. சங்கீதம் 121:2 ஹலேலூயா. அன்புக்குரியவர்களே, அங்க வாசிங்க பாலகுமாரி. சங்கீதம் 121:2 ஹலேலூயா. என்னவா சிறந்த சங்கீதம்?
2: 121:2
1: வானத்தையும்
2: பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும்.
1: ஆமேன். ஒத்தாசை வரும், உதவி வரும். இதை பாருங்கள், இது இந்த வேத புத்தகத்தை கண்ணால் காண்பது மட்டுமல்ல, ஹலேலூயா, வாயால வாசிச்சு அதை இறுதியத்தில் ஏற்றுக்கொள்ள வேணும். ஹலேலூயா, எனக்கு ஒத்தாசை வருகிறது. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து என் பிள்ளைகளுக்கு உதவிகள், ஒத்தாசைகள் வருகிறது. வில்லுகளை கட்ட உதவிகள், ஒத்தாசைகள் வருகிறது. ஹலேலூயா, என் சரீரத்துக்கு உதவி, ஒத்தாசை வருகிறது. ஹலேலூயா. நீங்கள் அப்படி சொல்லுகின்ற வேளையிலே ஆண்டவருக்கு தெரியும், ஹலேலூயா, நீங்கள் அவரைத்தான் நம்பி இருக்கிறீர்கள். ஹலேலூயா. அங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் விசுவாசியாக இருந்தால் நான் கெட்டு போயிருப்பேன். ஹலேலூயா. ஜீவனுள்ள தேசத்திலே நான் விசுவாசியாக இருந்தால் நான் கெட்டு போயிருப்பேன். அப்ப ஒவ்வொரு வார்த்தையும் அன்புக்குரியவர்களை, இந்த ஒவ்வொரு நாளும் இந்த சூம் பிரேயர்ல நடத்துகிறோம் அன்புக்குரியவர்களை. 3 பேர் 4 பேர் தான் வருகிறார்கள். ஹலேலூயா. ஆனாலும் கூட பவுல் சொல்லுகிறான், ஹலில் எண்ணிக்க உள்ளவர்களுக்கு நான் என்ன செய்தேன், உபதேசித்தேன். ஹலேலூயா. நீங்க இந்த வார்த்தைகளை கேட்டு என்ன செய்ய வேணும், மற்றவர்களுக்கு ஆறுதல் படுத்த வேணும். அந்த ஆறுதல் உங்களுக்கு தான் வரும். நான் உங்களை ஆறுதல் படுத்திக்க அந்த ஆறுதல் எனக்கு வருகிறது. அதே போல நீங்க மற்றவர்களை ஆறுதல் படுத்துகின்ற வழியிலே ஆறுதல் உங்களுக்கு வருகிறது அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே. ஆனபடினால் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தருக்கு எனக்கு ஒத்தாசை வருகிறது, அவர் என்னுடைய ஆதாரம். ஹலேலூயா. அந்த சங்கீதம் முழுவதையும் நாங்க வாசிக்கலாம், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறப்ப ஒத்தாசை உதவியும் என் தேவனிடத்தில் தான் வருகிறது. ஹலேலூயா. வானத்தையும் பூமியை உண்டாக்கின, அதாவது வானத்தை அவன் பார்க்கிறான், பூமியை அவன் பார்க்கிறான். இதை உண்டாக்கினவர் என்னுடைய பிரச்சனையை தீர்க்க மாட்டாரோ? ஹலேலூயா. அதான் சங்கீதக்காரனுடைய நினைவு. ஹலேலூயா. வானத்தை பார்க்க அந்த அண்ட சராசரம் எப்படிப்பட்ட வானம், விரிந்திருக்கிற வானம். ஹலேலூயா. எனக்கு சிலவளை ஆச்சரியமா இருக்கும் பாருங்கள், இந்த இரவு நேரத்துல இந்த சந்திரன் நாங்கள் பார்க்கின்ற வேளையில நீங்க எங்க போனாலும் பாருங்கள், சந்திரன் அங்கேயே வருகிறது போல இருக்கும். ஹலேலூயா. நீங்கள் அப்படிப்பட்ட காரியத்தை பார்த்திருக்கிறீங்களோ தெரியவில்லை. எந்த இடத்துக்கு போனாலும், பின்பக்கம் போனாலும் அந்த சந்திரன் வந்து எங்களோட வந்து நிக்கிற மாதிரி இருக்கும். எங்க போனாலும், அது ஊர்ல போய் பார்த்தாலும் இன்னும் நல்லா இருக்கும். ஹலேலூயா. அப்போ சங்கீதக்காரன் எல்லாத்தையும் பார்த்திருப்பார். ஹலேலூயா. இயற்கைய பார்த்திருப்பார். ஆனபடி நான் இந்த வானத்தை எப்படி ஆண்டவர் படைத்த, சூரியனை எப்படி படைத்த, சந்திரனை எப்படி படைத்த, எப்படி அந்த முதல் நாளிலே சிருஷ்டிப்பு நடந்தது. ஹலேலூயா. எப்படி மிருகங்களை படைத்தார், எப்படி மரங்களை படைத்தார், எப்படி பூக்களை படைத்தார், ஹலேலூயா, எப்படி சுடர்களை படைத்தார். ஹலேலூயா. அவர் சிருஷ்டித்த, அவர் சிருஷ்டிகர். வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த கர்த்தராலே எனக்கும் சிருஷ்டிப்பு நடக்கும், என் பிள்ளைகளுக்கு சிருஷ்டிப்பு நடக்கும், என் பிள்ளைகளுக்கு வாழ்வு நடக்கும். ஹலேலூயா. என் குடும்பத்திலே அதிசயம் நடக்கும். முடியாத காரியங்களை முடிய பண்ணுவதுதான் கிருபை. ஹலேலூயா. என்னாலே ஒன்றும் முடியவில்லை ஆண்டவரே, ஆனாலும் கூட உம்மாலே முடியும். ஹலேலூயா, அதை நான் வெளிப்படுத்துவது. ஹலேலூயா. நாங்களும் பாருங்கள், தமிழ் ஜனங்கள், இலங்கை, மலேசியா, இந்தியா, சிங்கப்பூர், அதை நான் சொல்லவில்லை. நாங்களோ எங்களுடைய அன்பை வெளிப்படுத்துவதற்கு வெளிப்படுத்துவதில்லை. என்னடா வெக்கம் சூழ்ந்து கொள்ளும். ஹலேலூயா. கணவன் மனைவி உறவு இல்லை அப்படின்னு போய் சொல்லுறோமா? ஐ லவ் யூன்னு சொல்லுறோமா? நாங்க சொல்றதில்லை. ஹலேலூயா. ஆனா அந்த அந்த அன்பு பல காரியங்கள் மூலம் வெளிப்படுத்தப்படும். ஆனா இந்த மேற்கத்திய கலாச்சாரத்தில் என்ன செய்வார்கள் சொல்லி சொன்னால், தங்களுடைய அன்பை வெளிப்படுத்துவார்கள். அது வந்து அன்பை வெளிப்படுத்துவது, அந்த வார்த்தை மூலம் அவர்கள் வெளிப்படுத்துவது அன்பை வெளிப்படுத்துவர். ஹலேலூயா. அதே போலதான் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகள், ஆண்டவருக்கு தெரியும். அவரை அவரை விசுவாசிக்கிறவர்களே அவர் அறிந்திருக்கிறார். அவரை நம்பினவர்களே அவர் அறிந்திருக்கிறார். அவருக்கு தெரியும் நாங்கள் அவரைத்தான் நம்புகிறோம் என்று அறிந்திருக்கிறது. அவருக்கு தெரியும். ஹலேலூயா. ஆனால் அதை நாங்கள் எங்கள் வாயால் சொல்றதுக்குத்தான் வார்த்தையை கொடுத்திருக்கிறார், நாவில வார்த்தையை கொடுத்திருக்கிறார். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் இப்படின்னா ஒவ்வொரு சூழ்நிலைகள் வருகின்றவர்களிலே கலங்கி போகாதீங்கோ. ஹலேலூயா. வேதனைப்படாதீங்கோ. தேவனுடைய வார்த்தையை உச்சரிங்கோ. இந்த சத்தியத்திலே நில்லுங்கோ. ஹலேலூயா. இந்த சத்தியத்திலே நில்லுங்கோ. என்னோட வாக்குத்தத்தம் பண்ணவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறாரே. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு உத்தாசை வரும். உன் காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். ஹலேலூயா. பாருங்கள், என்ன மருத்துவ அறிக்கை சொல்லுவதற்கு காரணம் என்ன சொல்றதுன்னா, எல்லா வியாதிகளுக்கும் பயம்தான் முக்கிய காரணம். ஹலேலூயா. 80% வருத்தங்கள் எல்லாம் இந்த பயத்தின் அடிப்படையில தானே வருகிறது. ஹலேலூயா. பயம் மனுஷர்களை கொல்லும். ஹலேலூயா. பிள்ளைகளை எப்படி இருப்பார்களோ, பிள்ளைகளுக்கு என்ன நடக்குமோ, இந்த மொக்கேச்சி எப்படி கட்ட முடியுமோ, இந்த பில்லுகளை எப்படி கட்டுவது, இப்படி எத்தனையோ பிரச்சனைகள். ஹலேலூயா. ஆனாலுடைய பயத்தை உதறி தழுவணும். பயத்தை உதறுவதற்கு ஒரே ஒரு காரணம், வசனம் தான், வேத வசனம் தான். ஹலேலூயா. அவரை நான் நம்பி இருக்கிறேன். அவரை நான் நம்பி பாவி சொல்லுகிறான், நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன். நீங்கள் எப்படி என்னை மலைகளுக்கு மேலாக பறந்துவோம் சொல்லுகிறீர்கள். ஹலேலூயா. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, பிரச்சனை சவாலை விட்டு போவது கோலத்தரம். ஹலேலூயா. ஒரு பிரச்சனை வருகின்ற வேளையிலே அதை விட்டு அல்லது ஷோர்ட்கட்ல போவது அது கோலத்தனம். அதுல நின்று முறியடிக்க வேண்டும். ஹலேலூயா. சத்துருவை நாங்கள் முறியடிக்க வேண்டும். ஹலேலூயா. பில்லுகளை முறியடிக்க வேண்டும். கடன்களை முறியடிக்க வேண்டும். குடும்ப உறவுகளிலே பிறக்கின்ற பிரச்சனைகளை முறியடிக்க வேணும். குடும்ப உறவுக்கு கூட நான் சொல்றேன், ஹலேலூயா. அங்கே அன்றைய எபேசியர் வசனத்திலே சொல்லப்படுகிறது, அவர் அந்த பகையை அங்கே கொன்று, சிலுவையிலே கொன்று அவர்களை உத்தரவாக்கினாரா? குடும்ப உறவுல பிரச்சனையா? வசனம் தான் அன்புக்குரியவர்களே. வசனம் உங்களை, வசனம் உங்களுடைய பிரச்சனைகளை மேற்கொள்ளும். ஹலேலூயா. உன் காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிற உறங்க. அப்போ பயம் வேதனை வருகிறவர்களில் என்ன செய்யும்? காலில் தளர்ச்சி வரும். காலையில நடக்க முடியாது அன்புக்குரியவர்களே. ஆனா வாசனம் சொல்லுவது, உன் காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிற உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிற, உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. ஹலேலூயா. அவருடைய எலியா

0: அவனுடைய தெய்வங்களை குறித்து அவன் பரிகாசம் பண்ணினான். எந்த அவனுக்கு தெரியும் என்ன, கர்த்தரங்களை காக்கிறவர் கர்த்தரங்கள் வலது பக்கத்தில் நிழலா இருக்கிறார், இதோ இஸ்ரவேலை காக்கிற உறங்குறதும் இல்லை தூங்குறதும் இல்லை, அவர் எங்களை பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். ஹாலேலூயா, அவர் காண்கிறவராகத்தான் இருக்கிறார். ஹாலேலூயா, தன்னுடைய நன்மைகளை வெளிப்படுத்தும்படி ஹாலேலூயா ஒரு கூட்ட ஜனங்களை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு வசனங்களை சொல்லுங்கள், வசனங்களை எழுதுங்கள், வசனங்களை வாசியுங்கள், வசனங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை, கர்த்தருன்னு எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பர், எல்லா தீங்குக்கும், எல்லா தீங்குக்கும். ஹாலேலூயா, அழுது அழுது வார்த்தையை சொல்லுங்கள், சிரிச்சு சிரிச்சு வார்த்தையை சொல்லுங்கள். ஹாலேலூயா, வேதனையோடு கண்ணீரோடு தேவன் வார்த்தையை சொல்லுங்கள். ஹாலேலூயா, அங்கே அவர் உன் ஆத்துமாவை காத்தார், கர்த்தர் உன் போக்கையும் உன் தரத்தை மிதுமுதற்கொண்டு ஒன்றொன்றைக்கும் காப்பார். மறுபடியும் இந்த நாளிலே அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, வேத வசனத்தை சொல்லி செவியுங்கள், விசேஷமாக இந்த தேசத்துக்காக செவியுங்கள். ஹாலேலூயா, இந்த தேசத்தில நடக்கின்ற காரியங்கள், ஹாலேலூயா, பொருளாதார காரியங்கள், அநேக ஜனங்கள் வீடுகளை வைத்திருக்கிறவர்கள் எத்தனையோ விதமான பிரச்சனைகளுக்குள்ளாக போகிறார்கள். இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் இந்த மார்ச்சில் வருகின்றவர்களே இன்னும் ட்ரோப் பண்ணப்படும் சொல்லப்படுகிறது. ஹாலேலூயா, அது ட்ரோப் பண்ணப்பட வேணும். பொருளாதார காரியத்திலே குரோசரிகளினுடைய விலை, கேஸினுடைய விலைகள் குறைக்கப்பட வேண்டும். ஹாலேலூயா, தேசம் நல்லா இருந்தா தான் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே தேசத்து ஜனங்கள் நன்றாயிருப்பார்கள். ஹாலேலூயா, ஆனபடினா அதற்காக செபியுங்கள், தொடர்ந்து செபியுங்கள், கத்த பெரிய காரியங்களை செய்வார். உங்களை நான் நிப்பாட்டுகிறேன். ஹாலேலூயா, நீங்க செபிக்க தொடங்க வருகிறார். சுருக்கம் சுருக்கமாக செபியுங்கள்.
1: பிள்ளைகள் சகோதர குடும்பங்கள், தகப்பனே அப்பா இன்னுமா கண்டவர சகோதரி மகிழமிய ஒரு கொடுக்கிற மெசேஜ்களுக்காக நன்றி செலுத்துகிறேன், துதிகளுக்காக நன்றி செலுத்துகிறேன், கட்டாவே அவருடைய குறிப்புக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, ஊழிய பாதையில நீங்க எங்களுக்கு ஜெயத்தை கொடுத்தப்பட நன்றி. கேட்டுக்கொண்ட பிள்ளைகளுக்கு ஆரோக்கியம் நலனும் நல்ல ஆலோசனையுமா இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன். தகப்பனே, சகோதரி சொன்னது போல நாங்கள் வர வர விருத்தியாக்கி நாங்கள் ஆசீர்வாதமா இருப்போம். நாங்கள் விசுவாசத்தை அறிக்கை பண்ணுகிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவன நாம் முச்சித்து கொண்டு அது வாழ்க்கையில வருகிற எல்லா காரியங்களையும் ஜெயத்தை எடுக்க, அதை தாண்டி வர, அது கடந்து வர அப்பா நீர் எங்களுக்கு மாலுமையாகவும் சுக்காரப்படுத்தி ஓட்ட முடியாத காரியத்தை நீ செய்கிறதுக்காக நன்றி செலுத்துகிற ராஜா. எங்க கண்கள் மேல் உன் கண்களை வைத்து ஆலோசனை சொல்றதுக்காக நன்றி அப்பா. தகப்பனே, நாங்க என்ன செய்வது, எதை பேசுவது, எப்படி பழகுவது என்று நீ கற்றுக் கொடுக்கிறேன். தீமை எங்களை அணுகாதாண்டவரை பொல்லா பெண்ணுக்கு நேராது. எங்க ஆத்மா வாழ்க்கப்போ நாங்க எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமா இருக்கும் சொன்ன ஒரு வாக்கு தத்தத்தை நாங்க எருக பிடித்துக் கொள்ளுகிறோம் தகப்பனே. ஆண்டவர் ஜீவனங்கள நல்லா நன்மை கிருப்பை மாத்திரம் இந்த தொடரும் என்று நாங்க அறிக்கை பண்ணுகிறோம். வாலிய பிள்ளைகளை சந்திக்க இருக்கிறாச்சா, அதாவே எல்லா சபைகளும் வாலிய பிள்ளைகள் நிறம்பட்டும் பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இருக்கிற கருத்து வற்றி சமாதானம் உருவாகட்டும். ஒருவரை புரிந்து கொள்ள தேவனுடைய வசனங்களை கற்பிக்கிறதுல பெற்றோர்கள் கவனமா இருக்க, குழந்தைகளை சரியான பாதையில நடத்தி செல்ல, கத்தாவே ஆலயத்துக்கு போகுது தடை செய்யாதபடிக்கு கத்தோட சமூகத்தில இருந்து ஆராதிக்க, எல்லா காரியமும் ஆண்டவரை உங்களுக்கு பிரியமா நடந்து உங்களோட வார்த்தைகள் ஆண்டவரை இருக்க பிடித்துக் கொள்ள உதவி செய்தாலும் எல்லாவற்றையும் சிறுகாலத்துல ஒப்பு கொடுக்கிறோம். எங்க ஜீவனில நல்ல பிதாவே, ஆமீன்.
2: சோத்ரமாண்டவரே, சோத்ரமாண்டவரே, அன்பு விளக்கம் ரெண்டு அன்பான தகப்பனுக்கு கோடான கோடி நன்றி செலுத்துறீங்க. ஆண்டவரே, சொந்த குமாரனே உங்களோட அன்புனால பிடிச்சிருக்கிறீங்க ராஜா, அதுக்கா நன்றி சொல்லுகிறேன். ஆண்டவரே, அவர் செல்வாரி சிலுவையில ரத்தத்தை சிந்தினார் ஆண்டவரே, அவருடைய உடம்பு பிக்கப்பட்டு அதனால நாங்கள் சமாதானம் சந்தோஷம் செழிப்பாக இருக்கிறோம் ஆண்டவரே. இயேசப்பா, பரிசுத்த ஆவியானவர் அன்னதினம் எங்களோடு விடப்பட்டு கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவி

0: அருமையான நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர
1: ரெக்கார்டிங் இன் ப்ராக்ரஸ்.
0: நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். இந்த வேளையிலும் எங்களுடன் தேவ ஊழியர் சோரி ஜான்சி என்ற அவர்கள் இணைந்திருக்கிறார் லண்டன் யூகேயிலிருந்து. கத்துடைய நாமத்தை உயர்த்தி துதிகள் ஜபங்கள் பாடல்கள் சாட்சிகளுக்கு ஊடாக வேத வாசிப்புக்கூடாக வழிநடத்துவார்.

0: பாத்தும் ஆலயத்துக்காகவும் எடுத்து வந்து வழி நடத்த கத்தர் உதவி செய்வாராக. கேட்கின்ற ஒவ்வொருவரும் பாடல்களுக்கூடாக, வேத வார்த்தை கொடுக்கிறாக, சாட்சிகளுக்கூடாக, ஜபங்களுக்கூடாக வழி நடத்தப்பட கத்தர் தாமே உதவி செய்வாராக. இந்த ஒலிபரப்பின் மறு ஒலிபரப்பு செல்லுகின்ற பொழுதும் கேட்கின்ற ஒவ்வொருவரும் விடுதலை பெற்றுக் கொள்வதற்காக கத்தர் உதவி செய்வாராக. நாங்கள் இந்த வேளையில் இந்த ஊழியர் சௌரி ஜான்சி அந்தன் அவர்களுக்கும் மாலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்போம். பேசலோட்டம்மா. வரவேற்கிறோம். இந்த முறை நேர மாற்றம் மார்ச் 3 வருகிறது என்று சொல்லியிருக்கிறார்கள், வெளியாக செய்கிறார்கள் நினைக்கிறேன். அந்த வகையில் அதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். நாங்கள் இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம், வழி நடத்துங்களா. காட் பிளஸ் யூ. ஆமென்.
1: தேவனை ஆராதிப்பதற்காக தேவனுடைய பாதத்தில் நாங்கள் ஒரு மனமாக கூடி வந்திருக்கிறோம். தேவன் செய்த நன்மைகளை நினைத்து நாங்கள் நன்றி செலுத்த போகிறோம். அவருடைய பரிசுத்தம் நிறைந்த நாமத்தை ஆராதிக்க போகிறோம். அவர் தந்த இந்த நல்ல நாளுக்காக அவருக்கு நாங்கள் நன்றி செலுத்தி ஒவ்வொரு கணமும் எங்களை விசாரித்து நடத்துகிற எங்கள் தேவாதி தேவனை ஸ்தோத்தரித்து ஆராதிப்பதற்கு முன்பாக 103 சங்கீதத்தை வாசிக்க கேட்டு ஆராதனைக்குடாக கடந்து செல்ல போகிறோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதேன். அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். அவர் தமது வழிகளை மோசைக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார். கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றைக்கும் கோபம் கொண்டிருக்கிறார். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாயிருக்கிறது. மேற்குக்கும் கிழக்குக்கும் அவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார், நம் மண்ணென்று நினைவு கூறுகிறார். மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறது, ஒளியின் புஷ்பத்தை போல் பூக்கிறான். காற்று அதன் மேல் வீசினவுடனே அது இல்லாமல் போயிற்று, அது இருந்த இடமும் இனி அதை அறியாது. கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது. ஆமென். நன்றி ஆண்டவரே, நன்றியோடு நானும் ஸ்தோத்தரிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கணமும் எங்களை நினைத்து பரிசுத்த ஆவியானவராய் எங்களை ஆளுகை செய்யும் எங்கள் தேவாதி தேவனே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த கால நேரத்திற்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த கால நேரத்திலும் எங்களை உம்முடைய பாதத்தில் கொண்டு வந்து உம்மை ஆராதிக்க வைக்கிற இந்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் நல்லவர் என்று உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் வல்லமை உள்ளவர் என்று உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் மகத்துவமான தேவன் என்று உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே, நீர் இரக்கம் உள்ளவர் என்று உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலவேந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது என்று கிருபைகளால் எங்களை அலங்கரித்து நடத்தி கொண்டு வார தேவன் நீர் என்றுமை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே, நீர் நல்லவர், நீர் எங்களுக்கு போதுமானவர், நீர் மகத்துவமானவர், நீர் மேலானவர் என்று உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். எங்கள் கண்மலையான தேவன் நீர் துதிக்கப்படுவீராக. எங்கள் ரட்சிப்பின் தேவன் நீர் உயர்த்தப்படுவீராக. நீர் எங்கள் கண்மலையும் கோட்டையுமாயிருக்கிற தேவன் என்று உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நாங்கள் நம்பும் துருகமும் எங்கள் கேடகமும் எங்கள் உயர்ந்த அடைக்கலமும் நீரென்றுமை ஸ்தோத்தரிக்கிறேன். எங்கள் வேலனாகிய கர்த்தர் நீரென்றுமை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே, உம்மை மட்டுமே நாங்கள் தேவன் என்று நோக்கி பார்க்க வைத்த அந்த தயவிற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். எங்கள் நம்பிக்கைக்குரிய தகப்பன் நீரென்று உம்மை நம்பி வாஞ்சியோடு உம்முடைய பாதத்துக்கு வர செய்த கிருபைகளுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். சத்ரு எங்களை நெருக்கும் போதெல்லாம், சத்ரு எங்களை எதிர்க்கும் போதெல்லாம் கர்த்தர் நீர் எங்களுக்கு ஆதரவாயிருக்கும் தேவனாயிருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் ஒடுக்கமான பாதையில் நடந்து வந்திருந்தாலும் எங்களை விசாலமான பாதைகளுக்கு கொண்டு வந்த தேவன் ஆண்டவரே, சத்துருவின் கரத்தில் இருந்து எங்களுக்கு விடுதலை தந்த தேவன் உண்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். பரிசுத்தமான கரத்தை நீட்டி எங்களை ஆசீர்வதிக்கும் எங்கள் நல்ல தேவனே, பள்ளத்தாக்கில் இருந்த எங்களை உம்முடைய பரிசுத்தமான கரத்தால் தூக்கி எடுத்த தேவன் நீர் என்றும் ஸ்தோத்தரிக்கிறேன். எங்கள் கால்களை மான்கால்களை போலாக்கி உயர்ந்த தலங்களில் எங்களை நிறுத்தின தேவன் நீர் என்றும் ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே, நீர் இரக்கம் நிறைந்தவர், நீர் இம்மானுவேலன் என்றும் ஸ்தோத்தரிக்கிறேன். எண்ணிலடங்காத நன்மைகளை எங்கள் வாழ்க்கையில் செய்தவர் நீர் என்றும் ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன், உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உங்க நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். வானத்திலும் பூமியிலும் மேலான உம்முடைய நாமம், முழங்கால்கள் யாவும் முடங்கும் அந்த நாமத்தை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, பரிசுத்தம் நிறைந்த உம்முடைய நாமம், இணையில்லாத அந்த நாமம், வல்லமை உள்ள அந்த நாமம் போற்றப்படுவதாக, இரக்கமுள்ள அந்த நாமம் போற்றப்படுவதாக, மகத்துவமான அந்த நாமம் போற்றப்படுவதாக, வல்லமை உள்ள அந்த நாமம் போற்றப்படுவதாக, எங்களுக்காக சத்துருவோடு போராடும் அந்த நாமம் போற்றப்படுவதாக, எங்களை ஆற்றி தேற்றும் அந்த நாமம் போற்றப்படுவதாக, உம்மை நம்பி நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே, உம்மை நம்பி உம்முடைய பாதத்துக்கு வந்தவர்களை புறம்பே தள்ளிவிடாத நல்ல தேவனாய் நீர் இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி. ஆண்டவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன், உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன்.

நன்றி ஆண்டவரே. பரிசுத்தமான உம்முடைய நாமத்தை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுக்காகவே ஜீவன் தந்த தேவனுடைய நாமத்தை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் செய்த சகல விதமான நன்மைகளையும் நினைத்து உம்மை ஸ்தோத்தரித்து நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இன்றைய நாளிலும் நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் சுகத்தோடும் பலத்தோடும் இருப்பதும் உம்முடைய கிருபை என்று நினைத்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய கரத்தின் நிழலில் நிறங்களை வைத்திருக்கிறபடியால் பரிசுத்தமான உம்முடைய திருக்கரமங்கள் தலைகள் மேல் எந்த நேரமும் அமர்ந்திருக்கிறபடியால் நாங்கள் பாதுகாக்கப்படுகிறோம் ஆண்டவரே. நாங்கள் வியாதிகள் பலவீனங்களில் இருந்து விடுதலை பெறுகிறோம் தகப்பனே. நாங்கள் ஆற்றி தேற்றி அரவணைக்கப்படுகிறோம் ஆண்டவரே. நாங்கள் உம்முடைய நிழலில் வாழ செய்த அந்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய நிழலில் எங்களை நீர் மறைக்கிற தேவனாய் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய சட்டைகளின் நிழலில் எங்களை கழிகூற செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபையின் கண்கள் எங்களை காணுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். உம்மை போல ஒரு நல்ல தேவன் இல்லை என்று உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நாங்கள் நடக்க நேர்ந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படாமல் இருக்க செய்பவரே உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். பரிசுத்தமான உம்முடைய பரிசுத்தம் நிறைந்த அந்த வார்த்தைகளை தந்து வல்லமையுள்ள அந்த வார்த்தைகளால் எங்களை தேற்றி நடத்தி கொண்டு வருகிறவரே உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன்.

வீரங்கள் இணையாளனாய் இருப்பதற்காக மக்கள் நான் நன்றி செலுத்துகிறேன். நாங்கள் பலவீனமாய் சோர்ந்து போகும் நேரங்களில் எல்லாம் எங்களுக்கு பலம் தந்து நடத்தும் ஆவியான தேவன் நீர் உங்க நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். உம்ம நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. உம்ம நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். இரக்கம் உள்ளவர் என்று உம்ம நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். நாங்கள் சோர்ந்து போய் நிற்கும் நேரங்களில் வார்த்தைகளால் எங்களோடு பேசுகிறவரே உம்ம நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் செய்த நன்மைகள் ஒவ்வொன்றையும் நினைத்து உம்ம நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். நாங்கள் நினைக்காத நன்மைகளை எல்லாம் எங்கள் வாழ்க்கையில் தருகிற தேவன் உம்ம நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. துதியும் கனமும் மகிமையும் உமக்கு செலுத்தி உமை ஆராதிக்கிறோம். துதியும் கனமும் மகிமையும் செலுத்தி உமை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறேன். நீர் செய்த நன்மைகளை நினைத்து உமை நன்றியோடு துதிக்கிறேன் ஆண்டவரே. சர்வ வல்லவரே, எங்களை ஜெபிக்க வைப்பவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் சர்வ வல்லவர் என்றும் ஸ்தோத்தரிக்கிறேன். என் மகத்துவமானவர் என்றும் ஸ்தோத்த

நீரென்றுமை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. நீர் ஜீவனுள்ள தேவன் என்றுமை ஸ்தோத்தரிக்கிறேன். எங்களுக்காக ஜீவனை தந்தவர் நீர் என்றுமை ஸ்தோத்தரிக்கிறேன். எங்களுக்காக கடைசி துளி ரத்தத்தையும் எங்களுக்காக சிந்தன தேவன் நீர் என்றுமை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. அந்த ஒவ்வொரு துளி ரத்தத்தாலும் நாங்கள் பலவீனம் இல்லாமல் வியாதிகள் இல்லாமல் நாங்கள் வாழ்ந்து கொண்டு வருகிறோம் ஆண்டவரே. அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஆவியானவரே. இதுவரையும் எங்களை நடத்தின தேவன், இதுவரையும் எங்கள் வாழ்க்கையில் நன்மைகளை மட்டும் செய்த தேவன், தீமைகளை எல்லாம் நன்மையாக மாற்றி தந்த தேவன், நீர் ஆச்சரியமான தேவன் என்றுமே ஸ்தோத்தரிக்கிறேன் ஐயா. அதிசயமான தேவன் நீர் என்றுமே ஸ்தோத்தரிக்கிறேன். அற்புதம் நிறைந்த உம்முடைய கரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் தகப்பனே.

நன்றி ஆண்டவரே. ஆவியோடும் உண்மையோடு நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம். முழு இருதயத்தோடு உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். நீர் உண்மையுள்ள தேவன் என்று உண்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் இரக்கம் உள்ளவர் என்று உண்மை ஆராதிக்கிறோம். நீர் இம்மானுவேலன் என்று உண்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. இருதயத்தின் அடியாளத்தில் இருந்து நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம். உண்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். கிருபை நிறைந்த எங்கள் நல்ல தேவன் நீர் என்று உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் மேலானவர் என்று உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் பரிசுத்தர் என்று உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் எங்களுக்காக சிலுவையில் அழைக்கப்பட்ட தேவன் என்று உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். இரக்கம் நிறைந்தவரே, எங்களுக்காக கடைசி துளி ரத்தத்தையும் இந்த எங்கள் நல்ல தேவனே, இஸ்ரவேலின் துதிகளுக்கு வாசம் செய்யும் எங்கள் தேவாதி தேவன் நீர் ஒருவரே பரிசுத்தர் என்று உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். பசும்புல் மேய்ச்சல் நிலத்தில் எங்களை நடத்தி செல்லும் எங்கள் மேய்ப்பராய் இருப்பவரே, நீர் எங்கள் மேய்ப்பராய் இருப்பதால் நாங்கள் அசைக்கப்படுவதில்லை ஆண்டவரே. நீர் எங்கள் மேய்ப்பராய் இருக்கும் போது நாங்கள் தாழ்ச்சி அடைவதில்லை ஆண்டவரே. நீர் எங்கள் ஆயனாயிருக்கும் போது நாங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை தகப்பனே. எங்கள் சத்ருவுக்கு முன்பாக எங்களை எண்ணியால் அபிஷேகம் செய்பவர் நீர் என்றும் ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தராகிய நீரின் வெளிச்சமும் என் ரட்சிப்பும் என் ஜீவனுக்கு பலனாயும் நீர் இருப்ப

தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி பரிசுத்தர் நீரென்று உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தூயாதி தூயவர் நீரென்று உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உயிருள்ள வார்த்தைகளால் எங்களோடு பேசுபவர் நீர்

ஸ்தோத்திரங்கள் போற்றும் தேவாதி தேவன் நீராயிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யுமங்கள் தூயாதி தூயவரே உமக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யுமங்கள் தூயாதி தூயவரே உமக்கு ஸ்தோத்திரம். துதிக்கும் கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆயிரம் நாமங்களை கொண்ட எங்கள் தேவாதி தேவனே, ஆயிரம் நாமங்களாலும் நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆயிரம் நாமங்களாலும் நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஒவ்வொரு ஆயிரம் நாமங்களை கொண்ட தேவனை, ஆயிரம் நாமத்தினாலும் நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன், உமக்கு நன்றி செலுத்துகிறேன். மகத்துவமும் உன்னதமுமான நாம

ஒற்றுமை துதித்துக் கொண்டிருக்கும் நேரத்தில் எல்லாம் உம்முடைய பாதபடியில் நின்று நாங்களும் உண்மை பரிசுத்தர் என்று போற்றுகிறோம், பரிசுத்தர் என்று துதிக்கிறோம். ஆண்டவரே, நீரே எல்லாம் வல்லவர் என்று துதிக்கிறோம், நீரே மேலானவர் என்று துதிக்கிறோம், நீரே மகத்துவமானவர் என்று துதிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் நீரங்கள் மேய்ப்பராயிருப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் நீரங்கள் ஆச்சரியமான தேவனாயிருப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் மேலான தேவன் என்று உம்மை துதிக்கிறேன். நீர் மேலானவர், நீர் மேலானவர், நீர் போதுமானவர், நீர் மகத்துவமானவர் என்று உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஐயா. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய பாதத்தில் இந்த நேரத்தில் வந்து நிற்கும் நாங்கள் பாக்கியம் பெற்ற நாங்கள், எங்கள் மேலான தேவனுடைய பாதத்தில் இந்த நேரத்தில் வந்து நிற்கும் நாங்கள் பாக்கியம் பெற்ற நாங்கள், பரிசுத்தருடைய கரத்தின் நிழலில் நிற்கும் நாங்கள் பாக்கியம் பெற்ற நாங்கள், கிருபையின் கண்கள் எங்களை காண நாங்கள் பாக்கியம் பெற்ற நாங்கள். ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் தகப்பனே.

துதிக்கு பாத்திரதான் எங்கள் தேவாதி தேவனே. நீர் மேலானவர் என்றும் ஸ்தோத்தரிக்கிறோம். தேவாதி தேவன் நீர் எங்களுக்கு எந்த அடைக்கலமும் கிருபையும் உள்ள தேவன் என்றும் ஸ்தோத்தரிக்கிறோம். சத்துருவின் வல்லமைகளை எல்லாம் வெல்வதற்கு எங்களுக்கு அதிகாரம் தந்த தேவன் நீர் என்றும் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் ஜெபத்தை தள்ளாமலும் உம்முடைய கிருபைகளை எங்களிடம் விட்டு

அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவர். யெகோவா என்னும் நாமத்தை உடைய தேவன் நீர். பூமி அனைத்திற்கும் ஒரே தேவன் என்றும் ஸ்தோத்தரிக்கிறேன். பூமி அனைத்திற்கும் மேலும் உன்னதமானவர் என்றும்

வந்து வேறு யாரும் இல்லை என்று மெய்ப்போ தரிக்கிறோமா ஆண்டவரே? வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ள நோய்க்கும் எங்களை தப்ப வைக்கிறவரே உமக்கு நன்றி ஐயா. பொல்லாப்பு எங்களை அணுகாமலும் பாதி எங்கள் கூடாரங்களை அணுகாமலும் விபத்து பொல்லாப்புகள் எங்களை நோக்காமலும் நீர் காத்துக் கொள்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தேவரீர் நீர் அவனவன் செய்கைக்கு ஏற்ப பலன் அளிக்கும் தேவனாயிருப்பதற்காக உமக்கு நன்றி. தேவரீர் நீர் எங்களுக்கு எந்த அடைக்கலமும் கிருபையும் உள்ள தேவனாயிருப்பதற்காக உமக்கு நன்றி. எங்களுக்காகவே நீர் யாவையும் செய்து முடிக்கிறவர் என்று உம்மை நோக்கி கூப்பிடும் நேரங்கள் எல்லாம் எங்கள் விண்ணப்பங்களுக்கு செவி மடுக்கும் தேவன் நீர். எங்கள் விண்ணப்பங்களுக்காக உம்முடைய செவிகள் திறந்திருப்பதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறேன். எக்காலத்திலும் நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிப்போம். எப்போதும் உம்முடைய துதி எங்கள் நாவில் இருக்கும் ஆண்டவரே. அந்த கிருபைகளை நீர் எங்களுக்கு தந்த தேவன் அல்லவோ ஆண்டவரே? உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். என் தேவனாகிய கர்த்தாவே, நான் உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்னை நீர் குணமாக்கினீர் என்று. இதுவரையிலும் எங்கள் பலவீனங்களை நீக்கி வியாதிகளை நீக்கி எங்களுக்கு சுகம் தந்த தேவன் நீர் என்று உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நேரத்திலும் வியாதிகள் பலவீனங்களோடு இருப்பவர்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய பரிசுத்தமான அந்த தழும்பான கரத்தில் தருகிறேன் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் நீர் கிருபையின் கண்களால் காணும் தேவன். கிருபையின் கரத்துக்குள் அனைத்து

ஜெபிப்பேன். அவர் புதிய போதுமே நாவல் இருக்கும் என்ற வார்த்தைகளின்படி உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நீரே பரிசுத்தர், நீரே அற்புதமானவர், நீரே வல்லமை உள்ளவர். உம்முடைய கரத்தின் செய்கைகள் ஒவ்வொன்றும் அற்புதமானது என்று உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மிடத்தில் வாஞ்சியாயிருக்கிற எங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து விடுவிக்கின்றவனே, நீரே எங்கள் தேவன் என்றும் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் உண்மை மட்டுமே நாங்கள் துதிப்போம் ஆண்டவரே. நாளுள்ளளவும் நாங்கள் உண்மை கீர்த்தனம் பண்ணுவோம் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு பெரியவரும் மகாபலமுள்ளவருமாய் இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உண்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். உண்மை நன்றியோடு ஸ்தோத்தரி

0: நன்றி ஆண்டவரே, நன்றியோடு நான் ஸ்தோத்தரிக்கிறேன். இன்றைய நாளில் உங்களுடைய பாதத்தில் என்றுமே ஆராதிக்கவும் துதிக்கவும் நீ செய்த கிருபைகளுக்காக நன்றியோடு துதிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.
1: ஆமீன், ஆமீன். இதுவரை நேரம் கத்துடைய நாமத்தை உயர்த்தி துதிகள் ஜெபங்கள் பாடல்களோடு வேத வார்த்தைகளோடு வேத வாசிப்புகளோடு வழிநடத்தி உங்களை கத்திரதாமே காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கத்தடைய கரத்தை ஒப்புவிக்கிறோம். கத்தடைய நாமத்தை உயர்த்தி உங்களையும் கத்த சொந்த தாளந்துகளை அவருடைய நாம மகிமைக்காகவும் ஆத்மாதாயத்துக்கும் எடுத்து வந்து இந்த இரவு நேரத்திலும் வழிநடத்தினீர்கள். கத்திரதாமே சுகமான நிச்சயை தந்து வழிநடத்துவாராக. நாங்கள் திரும்பமாக திங்கட்கிழமை சந்திப்போமோ அதுவரை இந்த வசமாக கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்தடிகரத்திலே உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் சந்ததியையும் ஒப்புவித்துக் கொண்டு விடைபெறுகிறோம். God bless you. Amen. வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு விடைபெறுவோம். ஆமேன், ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் அடுத்த நிகழ்ச்சியை கடந்து செல்ல இருக்கிறோம். அடுத்த நிகழ்ச்சி என்ன நிகழ்ச்சி?
2: Recording in progress.
1: பட்டிமன்றம். பிரதர்,
2: recording stopped.
1: ஒரு பட்டிமன்றம் நடத்த போறோம். நீங்கள் அதுல நிக்கிறண்டா நெல்லுங்கோ, அல்லது 5 மணிக்கு பிறகு வாங்க ஐயா.
3: உங்கள்ட்ட 5 மணிக்கு பிறகு? ஓகே பிரதர்.
1: ஓகே
3: ஓகே ஓகே. தேங்க்ஸ்.
1: கத்திரதாமே வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி
2: ஒலிபரப்பு.
1: பட்டிமன்றம் ஒன்று கூட கடந்து செல்கிறோம். வல்லமையாக நாங்கள் கேள்வி பதில் நிகழ்ச்சி இந்த நேரத்திலே நடைபெறுகிறது. ஆனாலும் இன்றைய நாளிலே விசேடமாக பட்டிமன்றம் ஆரம்பிக்கிறோம். சகோதரன்

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம், சங்கமம், சங்கமம், இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

திருமணத்தினால் சிவராத்திரி என்று சொல்லி அதை கொண்டாடுகிறார். அடுத்ததாக இன்னும் ஒரு கதை இருக்கிறது. அது படைக்கும் கடவுள் பிரம்மா, காக்கும் கடவுள் விஷ்ணு, இரண்டு பேருக்கும் இடையிலே ஒரு காரியம் நடைபெறுகிறது. ஒரு படைக்கும் கடவுள் கடவுள்தான், ஆனால் அவர்களுக்குள்ளே ஒரு ஆணவம் வருகிறது. யார் பெரியவன் என்ற அந்த நான் என்ற எண்ணம்

உலகத்தை கிழித்து தான் பெரியவர்கள் காட்டுவதற்கவர் பறவை போல் பறந்து எல்லா இடமும் பறந்து தானே பெரியவர்கள் இருவருக்கும் பல வட்ட நடைபெறலாம். இது பக்கத்து செய்திகள் மணி வகுத்து அந்த ஒரு இதற்கு

அவற்றுக்கு மூன்று கடவுள், மற்றது படைக்கும் கடவுள், காக்கும் கடவுள் என்று எத்தனையோ கடவுள்களை வைத்திருக்கிறோம். ஆனால் நமது வீரர்கள் நமது காரியங்கள் சொல்லுவது ஒன்றான மெய்த்தேவன் ஒரு கடவுள் தேவன் ஒருவரே நான் தவிர வேறு ஒருவரும் இல்லை என்று சொல்கிறோம். மக்கள்

அடுத்ததாக இன்னும் ஒரு இஸ்ரவேலிலே ஒரு கிறிஸ்துக்கு முன் 1000-2000 வருடங்களுக்கு முன்னதாக ஒரு பஞ்சம் வருகிறது. அந்த பஞ்சத்திலே அவர்கள் 70 பேர் எகிப்துக்கு போகிறார்கள். எகிப்திலே அவருடைய ஒரு பிள்ளை பிரதம மந்திரி ஆகிறான். அந்த மகன் பெயர் யோசப். அவன் அந்த 70 பேரையும் பராமரித்து கோசோன் என்ற ஒரு நாட்டை கொடுக்கிறான் அவர்களுக்கு. அவர்கள் அங்கு பல்கி பெருகினார்கள். யோசேப் பிறந்து விட்டான். அவன் பிரதம மந்திரிகள் பார்வோன்கள் என்று அழைக்கப்படுகிற அரசர்கள் யோசேப்பு என்பவன் அந்த நாட்டிலே பஞ்சத்துக்கு 7 வருடம் பஞ்சம் வரப்போவதென்று ஆண்டவர் அவனுக்கு அறிவித்ததனால் அந்த பார்வோனுக்கு அறிவித்ததனால் அவன் 7 வருடத்துக்கு தேவையான உணவுகளை சேமித்து பஞ்சகாலம் முடியும் வரை எல்லா நாடுகளுக்கும் உதவி செய்தான். ஆனால் அவன் இறந்து போனான். அந்த பார்வோனும் இறந்து விடுங்கள். அந்த மக்கள் 70 பேராக போனவர்கள் 25 லட்சமாக பெருகினார்கள். புருஷன்மார், ஆண்கள், பெண்கள், பிள்ளைகள், வயது போனவர்கள் 25 லட்சம் பேராக இருந்தார்கள். அவர்கள் கோசோன் என்ற நாட்டிலே பல்கி பெருகி அங்கு உணவு உற்பத்தி செய்வார்கள். ஆனால்

0: மோசே என்பவன் அவர்களுக்காக ஆண்டவரிடம் வேண்டி 10 வாதைகளை அந்த நாட்டிலே கொண்டு வருகிறான். அந்த 10 வாதையிலே 10வது வாதை மிகவும் கொடிதான, கடூரமான ஒரு வாதை. தலைப்பிள்ளை சங்காரம், அதாவது எகிப்தில் உள்ள எகிப்திய மக்கள் எல்லோருக்கும் தலைப்பிள்ளை சங்காரம் செய்கிற பொழுது, அதாவது அவர்களுக்கு அந்த சாபம் வருகிற பொழுது அவர்கள் தலைப்பிள்ளைகளில் அமர்ந்து விட்டார்கள். அந்த வேளையிலே பார்வோன் நிகழ்ந்து அந்த மக்களை எகிப்தை விட்டு அவர்கள் இஸ்ரவேலுக்காக வந்து கொண்டிருக்கிறார்கள். ரதங்களிலும் குதிரைகளிலும் ஆடுகளிலும் மாடுகள், 25 லட்சம் மக்கள். அவர்கள் வருகின்ற பொழுது அவர்கள் செங்கடல் என்ற கடல், ரெட் சி என்று அழைக்கப்படுகிற கடலை கடக்க வேண்டியிருந்தது. ஆனால் அவ்வளவு பேரும் என்னென்று கடப்பது திகைத்து நின்ற பொழுது மோசே ஒரு கோலை நீட்டினான். அந்த கடல் ரெண்டாக பிளந்து சமதரையிலே, சட்டாந்தரையிலே நடந்து போவதைப் போல அவர்கள் எல்லோரும் நடந்து அக்கறை சேருகிறார்கள். அக்கறை சேர முன்னதாக இந்த அரசனாகிய பார்வோன் தனது படையை அனுப்பி அவர்களை திருப்பி கொண்டு வர, ஏனென்றால் 25 லட்சம் மக்கள் ஊரை விட்டு போகின்ற பொழுது அந்த நாட்டிலே ஒருவரும் வேலை செய்வதற்கு ஆக்கள் இல்லை. அதனாலே அவர்களை திருப்பி கொண்டிருந்தபடி 600 ரதங்களை அவன் அனுப்புகிறான். அங்கே ஒரு பில்லர் ஆஃப் ஃபயர், அதாவது எப்படி ஒரு நெருப்பு தணல் நிற்குமோ அப்படியாக அவர்களுக்கு பின் நின்றது. படைகள் அவர்களை ஒன்றும் செய்ய முடியவில்லை. அவர்கள் இரவு முழுக்க கடந்தார்கள். அவர்களுடைய முன்பக்கம் அந்த ஃபயர் வெளிச்சமாக அவர்களுக்கு பாதை காட்டியது. பின்பக்கம் இந்த படைகளை சேரவிடாமல் தடுத்து நின்றது. அது ஒரு ஒளி பிளம்பாக நின்றது இரவு முழுக்க. அந்த மக்கள்
1: Recording in progress.
2: நியாயாதிபதிகள் 10வது அதிகாரம். அபிமெலேக்குக்கு பின்பு தோதோவின் மகனாகி தோலா என்னும் இசக்கார் கோத்திரத்தான் இஸ்ரவேலை ரட்சிக்க எழும்பினான். அவன் எப்ராஹிம் மலை தேசத்து ஊராகிய சாமீரிலே குடியிருந்தான். அவன் இஸ்ரவேலை 23 வருஷம் நியாயம் விசாரித்து பின்பு மறித்து சாமீரிலே அடக்கம் பண்ணப்பட்டான். அவனுக்கு பின்பு கீலேயாத்தியனான யாவீர் எழும்பி இஸ்ரவேலை 22 வருஷம் நியாயம் விசாரித்தான். 30களின் மேல் ஏறும் 30 குமாரர் அவனுக்கு இருந்தார்கள். அவர்களுக்கு 30 ஊர்களும் இருந்தது. கீலேயாத் தேசத்தில் இருக்கிற அவைகளுக்கு இந்நாள் வரைக்கும் யாவீரின் கிராமங்கள் என்கிற பெயர் இருக்கிறது. யாவீர் மரித்து காமோனிலே அடக்கம் பண்ணப்பட்டான். இஸ்ரவேல் புத்திரர் மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பு செய்து கர்த்தரை சேவியாமல் அவரை விட்டு போய் பாகால்களையும் அஸ்தரோத்தையும் சீரியாவின் தேவர்களையும் சீதோனின் தேவர்களையும் மோவாபின் தேவர்களையும் அம்மோன் புத்திரரின் தேவர்களையும் பெலிஸ்தரின் தேவர்களையும் சேவித்தார்கள். அப்பொழுது கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் கோபம் உண்டு அவர்களை பெலிஸ்தர் கையிலும் அம்மோன் புத்திரர் கையிலும் விற்று போட்டார். அவர்கள் அந்த வருஷம் முதற்கொண்டு 18 வருஷமாய் யோர்தானுக்கு அப்பாலே கீலேயாத்தில் உள்ள எமோரியரின் தேசத்தில் இருக்கிற இஸ்ரவேல் புத்திரரையெல்லாம் நெருக்கி ஒடுக்கினார்கள். அம்மோன் புத்திரர் யூதாவின் மேலும் பென்யமின் மேலும் எப்ராயின் குடும்பத்தார் மேலும் யுத்தம் பண்ண யோர்தானை கடந்து வந்தார்கள். இஸ்ரவேலர் மிகவும் நெருக்கப்பட்டார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டு, உமக்கு விரோதமாக பாவம் செய்தோம், நாங்கள் எங்கள் தேவனை விட்டு பாகால்களை சேவித்தோம் என்றார்கள். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, எகிப்தியரும் எமோரியரும் அம்மோன் புத்திரரும் பெலிஸ்தியரும் சீதோனியரும் அமலேக்கியரும் மாகோனியரும் உங்களை ஒடுக்கும் சமயங்களில் நீங்கள் என்னை நோக்கி முறையிட்ட போது நான் உங்களை அவர்கள் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கவில்லையா? அப்படி இருந்தும் நீங்கள் என்னை விட்டு அந்நிய தேவர்களை சேவித்தீர்கள், ஆகையால் இனி உங்களை ரட்சியேன். நீங்கள் போய் உங்களுக்காக தெரிந்து கொண்ட தேவர்களை நோக்கி முறையிடுங்கள், அவைகள் உங்கள் ஆபத்து காலத்தில் உங்களை ரட்சிக்கட்டும் என்றார். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி, பாவம் செய்தோம், தேவரீர் உம்முடைய பார்வைக்கு நலமானதை எங்களுக்கு செய்யும், இன்றைக்கு மாத்திரம் எங்களை ரட்சித்தருளும் என்று சொல்லி அந்நிய தேவர்களை தங்கள் நடுவிலிருந்து விலக்கிவிட்டு கர்த்தருக்கு ஆராதனை செய்தார்கள். அப்பொழுது அவர் இஸ்ரவேலின் வருத்தத்தை பார்த்து மனதுருகினார். அம்மோன் புத்திரர் கூட்டம் கூடி கிலயாத்திலே பாளையம் இறங்கினார்கள். இஸ்ரவேல் புத்திரரும் கூடிக்கொண்டு மிஸ்பாவிலே பாளையம் இறங்கினார்கள். அப்பொழுது கீலயாத்தின் ஜனங்களும் பிரபுக்களும் ஒருவரை ஒருவர் நோக்கி, அம்மோன் புத்திரர் மேல் முந்தி யுத்தம் பண்ண போகிற மனுஷன் யார்? அவனே கீலயாத்தின் குடிகளுக்கெல்லாம் தலைவனாயிரும்.
3: நியாயாதிபதிகள் 11 அதிகாரம். கீலயாத்தியனான எப்த பலத்த பராக்கிரமசாலியாய் இருந்தான். அவன் பரஸ்திரியின் குமாரன். கீலயாத் அவனை பெற்றான். கிலேயாத்தின் மனைவியும் அவனுக்கு குமாரர்களை பெற்றாள். அவன் மனைவி பெற்ற குமாரர் பெரியவர்களான பின்பு அவர்கள் எப்தாவை நோக்கி, உனக்கு எங்கள் தகப்பன் வீட்டிலே சுதந்திரம் இல்லை, நீ அந்நிய ஸ்திரீயின் மகன் என்று சொல்லி அவனை துரத்தினார்கள். அப்பொழுது எப்தா தன் சகோதரரை விட்டு ஓடிப்போய் தோப் தேசத்திலே குடியிருந்தான். வீணரான மனுஷர் எப்தாவோடே கூடிக்கொண்டு அவனோட கூட யுத்தத்துக்கு போவார்கள். சில நாளைக்கு பின்பு அம்மோன் புத்திரர் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ணினார்கள். அவர்கள் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ணும்போது கீலயாத்தின் மூப்பர் எப்தாவை தோப் தேசத்திலிருந்து அழைத்து வரப்போய் எப்தாவை நோக்கி, நீ வந்து நாங்கள் அம்மோன் புத்திரரோடு யுத்தம் பண்ண எங்கள் சேனாபதியாய் இருக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு எப்தா கீலயாத்தின் மூப்பரை பார்த்து, நீங்கள் அல்லவா என்னை பகைத்து என் தகப்பன் வீட்டிலிருந்து என்னை துரத்தினவர்கள். இப்பொழுது உங்களுக்கு ஆபத்து நேரிட்டிருக்கிற சமயத்தில் நீங்கள் என்னிடத்தில் ஏன் வருகிறீர்கள் என்றான். அதற்கு கீலயாத்தின் மூப்பர் எப்தாவை நோக்கி, நீ எங்களுடனே கூட வந்து அம்மோன் புத்திரரோடு யுத்தம் பண்ணி கீலயாத்தின் குடிகளாகிய எங்கள் அனைவர் மேலும் தலைவனாய் இருக்க வேண்டும், இதற்காக இப்பொழுது உன்னிடத்தில் வந்தோம் என்றார்கள். அதற்கு எப்தா, அம்மோன் புத்திரரோட யுத்தம் பண்ண நீங்கள் என்னை திரும்ப அழைத்து போன பின்பு கர்த்தர் அவர்களை என் முன்னிலையாய் ஒப்பு கொடுத்தால் என்னை உங்களுக்கு தலைவனாய் வைப்பீர்களா என்று கீலயாத்தின் மூப்பரை கேட்டான். கீலயாத்தின் மூப்பர் எப்தாவை பார்த்து, நாங்கள் உன் வார்த்தையின்படியே செய்யாவிட்டால் கர்த்தர் நமக்கு நடு நின்று கேட்பாராக என்றார்கள். அப்பொழுது எப்தா கீலயாத்தின் மூப்பரோடே கூட போனான். ஜனங்கள் அவனை தங்கள் மேல் தலைவனும் சேனாபதியுமாக வைத்தார்கள். எப்தா தன் காரியங்களையெல்லாம் மிஸ்பாவிலே கர்த்தருடைய சந்நிதியிலே சொன்னான். பின்பு எப்தா அம்மோன் புத்திரரின் ராஜாவினிடத்திற்கு ஸ்தானாபதிகளை அனுப்பி, நீ என் தேசத்தில் எனக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வருகிறதற்கு எனக்கும் உனக்கும் என்ன வழக்கு இருக்கிறது என்று கேட்க சொன்னான். அம்மோன் புத்திரரின் ராஜா எப்தாவின் ஸ்தானாபதிகளை நோக்கி, இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வருகிற போது அர்னோன் துவக்கி யாப்போக் மட்டும் யோர்தான் மட்டும் இருக்கிற என் தேசத்தை கட்டி கொண்டார்களே, இப்பொழுது அதை எனக்கு சமாதானமாய் திரும்ப கொடுத்துவிட வேண்டும் என்று சொல்லுங்கள் என்றான். எப்தா மறுபடியும் அம்மோன் புத்திரரின் ராஜாவினிடத்துக்கு ஸ்தானாபதிகளை அனுப்பி அவனுக்கு சொல்ல சொன்னதாவது, எப்தா சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலர் மோவாபியரின் தேசத்தை ஆகிலும் அம்மோன் புத்திரரின் தேசத்தை ஆகிலும் கட்டி கொண்டதில்லையே. இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வருகிற போது வனாந்தரத்தில் சிவந்த சமுத்திரம் மட்டும் நடந்து பின்பு காதேசுக்கு வந்து இஸ்ரவேலர் ஏதோமின் ராஜாவினிடத்திற்கு ஸ்தானாபதிகளை அனுப்பி, நாங்கள் உன் தேசத்து வழியாய் கடந்து போகட்டும் என்று சொல்ல சொன்னார்கள். அதற்கு ஏதோமின் ராஜா செவி கொடுக்கவில்லை. அப்படியே மோவாபின் ராஜாவினிடத்திற்கும் அனுப்பினார்கள். அவனும் சம்மதிக்கவில்லை. ஆதலால் இஸ்ரவேலர் காதேசிலே தரித்திருந்து பின்பு வனாந்தர வழியாய் நடந்து ஏதோம் தேசத்தையும் மோவாப் தேசத்தையும் சுற்றி போய் மோவாபின் தேசத்திற்கு கிழக்கே வந்து மோவாபின் எல்லைக்குள் பிரவேசியாமல் மோவாபின் எல்லையான அர்னோன் நதிக்கு அப்பாலே பாளையம் இறங்கினார்கள். அப்பொழுது இஸ்ரவேலர் எஸ்போனில் ஆளுகிற சீகோன் என்னும் எமோரியரின் ராஜாவினிடத்திற்கு ஸ்தானாபதிகளை அனுப்பி, நாங்கள் உன் தேசத்து வழியாய் எங்கள் ஸ்தானத்திற்கு கடந்து போக இடம் கொடு என்று சொல்ல சொன்னார்கள். சீகோன் இஸ்ரவேலரை நம்பாததினால் தன் எல்லையை கடந்து போகிறதற்கு இடங்கொடாமல் தன் ஜனங்களையெல்லாம் கூட்டி யாகாசிலே பாளையம் இறங்கி இஸ்ரவேலரோடு யுத்தம் பண்ணினான். அப்பொழுது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சீகோனையும் அவனுடைய எல்லா ஜனங்களையும் இஸ்ரவேலரின் கையில் ஒப்புக் கொடுத்தார். அவர்களை முறிய அடித்தார்கள். அப்படியே இஸ்ரவேலர் அந்த தேசத்திலே குடியிருந்த எமோரியரின் சீமையை எல்லாம் பிடித்து அர்னோன் துவக்கி யாப்போக் மட்டும் வனாந்திரம் துவக்கி யோர்தான் மட்டும் இருக்கிற எமோரியரின் எல்லையை எல்லாம் சுதந்திரமாய் கட்டி கொண்டார்கள். இப்படி இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் எமோரியரை தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு முன்பாக துரத்தியிருக்க, நீர் அந்த தேசத்தை கட்டி கொள்ள தகுமா? உம்முடைய தேவனாகிய காமோஸ் உமக்கு முன்பாக துரத்துகிறவர்களின் தேசத்தை நீர் கட்டி கொள்ள மாட்டீரோ? அப்படியே எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு முன்பாக துரத்துகிறவர்களின் தேசத்தையெல்லாம் நாங்களும் கட்டி கொள்ளுகிறோம். மேலும் சிப்போரின் குமாரனாகிய பாலாக் என்னும் மோவாபின் ராஜாவை பார்க்கிலும் உமக்கு அதிக நியாயம் உண்டோ? அவன் இஸ்ரவேலோடே எப்போதாகிலும் வழக்காடினானா? எப்போதாகிலும் அவர்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணினானா? இஸ்ரவேலர் எஸ்போனிலும் அதன் கிராமங்களிலும் ஆரோவேரிலும் அதன் கிராமங்களிலும் அர்னோன் நதியருகான எல்லா ஊர்களிலும் 300 வருஷம் குடியிருக்கையில் இவ்வளவு காலமாய் நீங்கள் அதை திருப்பிக் கொள்ளாதே போனதென்ன? நான் உமக்கு விரோதமாய் குற்றம் செய்யவில்லை, நீர் எனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறதினால் நீர்தான் எனக்கு அநியாயம் செய்கிறீர். நியாயாதிபதியாகிய கர்த்தர் இன்று இஸ்ரவேல் புத்திரருக்கும் அம்மோன் புத்திரருக்கும் நடு நின்று நியாயம் தீர்க்க கடவர் என்று சொல்லி அனுப்பினான். ஆனாலும் அம்மோன் புத்திரரின் ராஜா தனக்கு எப்தா சொல்லி அனுப்பின வார்த்தைகளுக்கு செவிகொடாதே போனான். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி எப்தாவின் மேல் இறங்கினார். அவன் கீலேயாத்தையும் மனாசே நாட்டையும் கடந்து போய் கீலேயாத்தில் இருக்கிற மிஸ்பாவுக்கு வந்து அங்கே இருந்து அம்மோன் புத்திரருக்கு விரோதமாக போனான். அப்பொழுது எப்தா கர்த்தருக்கு ஒரு பொருத்தனையை பண்ணி, தேவரி அம்மோன் புத்திரரை என் கையில் ஒப்புக் கொடுக்கவே ஒப்புக் கொடுத்தால் நான் அம்மோன் புத்திரரிடத்திலிருந்து சமாதானத்தோடு திரும்பி வரும்போது என் வீட்டு வாசப்படியிலிருந்து எனக்கு எதிர்கொண்டு வருவது எதுவோ அது கர்த்தருக்கு உரியதாகும், அதை சர்வாங்க தகன வழியாக செலுத்துவேன் என்றான். எப்தா அம்மோன் புத்திரரின் மேல் யுத்தம் பண்ண அவர்களுக்கு விரோதமாய் புறப்பட்டு போனான். கர்த்தர் அவர்களை அவன் கையில் ஒப்புக் கொடுத்தார். அவன் அவர்களை ஆரோவே துவக்கி மின்னித்துக்கு போகும் மட்டும் திராட்ச தோட்டத்து நிலங்கள் வரைக்கும் மகா சங்காரமாய் முறியடித்து 20 பட்டணங்களை பிடித்தான். இப்படி அம்மோன் புத்திரர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக தாழ்த்தப்பட்டார்கள். எப்தா மிஸ்பாவில் இருக்கிற தன் வீட்டுக்கு வருகிற போது இதோ அவன் குமாரத்தி தம்புரு வாசித்து நடனம் செய்து அவனுக்கு எதிர்கொண்டு வந்தாள். அவள் அவனுக்கு ஒரே பிள்ளையானவள். அவளை அல்லாமல் அவனுக்கு குமாரனும் இல்லை, குமாரத்தியும் இல்லை. அவன் அவளை கண்டவுடனே தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, ஐயோ என் மகளே, என்னை மிகவும் மனமடியவும் கலங்கவும் பண்ணுகிறாய். நான் கர்த்தரை நோக்கி என் வாயை திறந்து சொல்லிவிட்டேன், அதை நான் மாற்றக்கூடாது என்றான். அப்பொழுது அவள், என் தகப்பனே, நீர் கர்த்தரை நோக்கி உம்முடைய வாயை திறந்து பேசினீரல்லவோ? அம்மோன் புத்திரராகிய உம்முடைய சத்துருக்களுக்கு நீதியை சரிக்கட்டும் ஜெயத்தை கர்த்தர் உமக்கு கட்டளையிட்டபடியினால் உம்முடைய வாயிலிருந்து புறப்பட்டபடியே எனக்கு செய்யும் என்றாள். பின்னும் அவள் தன் தகப்பனை நோக்கி, நீர் எனக்கு ஒரு காரியம் செய்ய வேண்டும். நான் மலைகளின் மேல் போய் திரிந்து நானும் என் தோழிமார்களும் என் கன்னிமையின் நிமித்தம் துக்கம் கொண்டாட எனக்கு 2 மாதம் தவணை கொடும் என்றாள். அதற்கு அவன், போய் வா என்று அவளை 2 மாதத்திற்கு அனுப்பிவிட்டான். அவள் தன் தோழிமார்களோடும் கூட போய் தன் கன்னிமையின் நிமித்தம் மலைகளின் மேல் துக்கம் கொண்டாடி 2 மாதம் முடிந்த பின்பு தன் தகப்பனிடத்திற்கு திரும்பி வந்தாள். அப்பொழுது அவன் பண்ணியிருந்த தன் பொருத்தனையின்படி அவளுக்கு செய்தான். அவள் புருஷனை அறியாதிருந்தாள். இதன் நிமித்தம் இஸ்ரவேலின் குமாரத்திகள் வருஷந்தோறும் போய் 4 நாள் கீலேயாத்தியனான எப்தாவின் குமாரத்தியை குறித்து புலம்புவது. ஏசாயா 36 அதிகாரம். எசேக்கியா ராஜா அரசாண்ட 14 வருஷத்திலே அசீரியா ராஜாவாகிய சனஹெரிப் யூதாவில் இருக்கிற அரணான சகல பட்டணங்களுக்கும் விரோதமாய் வந்து அவைகளை பிடித்து கொண்டான். அப்பொழுது அசீரியா ராஜா லாகீஸிலிருந்து ராப்சாகேயை பெரிய சேனையோடு எருசலேமுக்கு எசேக்கியா ராஜாவினிடத்தில் அனுப்பினான். அவன் வந்து வண்ணார் துறையின் வழியில் உள்ள மேல்குளத்து சாலகத்தண்டையிலே நின்றான். அப்பொழுது இல்கியாவின் குமாரனாகிய எலியாக்கீம் என்னும் அரமனை விசாரிப்புக்காரனும் செப்னா என்னும் சம்பிரதியும் ஆசாப்பின் குமாரனாகிய யோவாக் என்னும் கணக்கனும் அவனிடத்திற்கு புறப்பட்டு போனார்கள். ரப்சாக்கியை அவர்களை நோக்கி, அசீரிய ராஜாவாகிய மகாராஜாவானவர் உரைக்கிறதும் நீங்கள் எசேக்கியாவுக்கு சொல்ல வேண்டியதும் என்னவென்றால், நீ நம்பி இருக்கிற இந்த நம்பிக்கை என்ன? யுத்தத்துக்கு மந்திராலோசனையும் வல்லமையும் உண்டென்று சொல்லுகிறாயே, அது வாய்ப்பேச்சையே அன்றி வேறல்ல. நீ என்னை விரோதிக்கும்படி யார் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறாய்? இதோ நெறிந்த நாணல் கோலாகிய அந்த எகிப்தை நம்புகிறாய். அதின் மேல் ஒருவன் சாய்ந்தால் அது அவன் உள்ளங்கையில் பட்டுருவிப்போம். எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் தன்னை நம்புகிற யாவருக்கும் அப்படியே இருப்பான். நீ என்னிடத்தில், நாங்கள் எங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புகிறோம் என்று சொல்வாயாகில், அவருடைய மேடைகளையும் அவருடைய பலிபீடங்களையும் அல்லவோ எசேக்கியா அகற்றி யூதாவையும் எருசலேமையும் நோக்கி இந்த பலிபீடத்தின் முன் பணியுங்கள் என்றானே. நான் உனக்கு 2000 குதிரைகளை கொடுப்பேன். நீ அவைகள் மேல் ஏறத்தக்கவர்களை சம்பாதிக்க கூடுமானால் அசீரிய ராஜாவாகிய என் ஆண்டவனோடைய சபதம் கூறு. கூறாதே போனால் நீ என் ஆண்டவனுடைய ஊழியக்காரரில் ஒரே ஒரு சிறிய தலைவனுடைய முகத்தை எப்படி திருப்புவாய்? ரதங்களோடு குதிரை வீரரும் வருவார்கள் என்று எகிப்தையா நம்புகிறாய்? இப்பொழுதும் கர்த்தருடைய கட்டளை இல்லாமல் இந்த தேசத்தை அழிக்க வந்தேனோ? இந்த தேசத்துக்கு விரோதமாய் போய் அதை அழித்து போடு என்று கர்த்தர் என்னோட சொன்னாரே என்று சொன்னான். அப்பொழுது எலியாக்கீமும் செப்னாவும் யோவாகும் ராப்சாகேயை பார்த்து, உம்முடைய அடியாரோடே சீரிய பாஷையிலே பேசும், அது எங்களுக்கு தெரியும். அலங்கத்தில் இருக்கிற ஜனத்தின் செவிகள் கேட்க எங்களோட யூத பாஷையிலே பேச வேண்டாம் என்றார்கள். அதற்கு ரப்சாக்கே, உங்களோடும் கூட தங்கள் மலத்தை தின்னவும் தங்கள் நீரை குடிக்கவும் அலங்கத்திலே தங்கியிருக்கிற புருஷரண்டைக்கே அல்லாமல் உன் ஆண்டவன் அண்டைக்கும் உன்னண்டைக்குமா என் ஆண்டவன் இந்த வார்த்தைகளை பேச என்னை அனுப்பினார் என்று சொல்லி ரப்சாக்கே நின்று கொண்டு யூத பாஷையிலே உரத்த சத்தமாய், அசீரியா ராஜாவாகிய மகாராஜாவுடைய வார்த்தையை கேளுங்கள். எசேக்கியா உங்களை வஞ்சியாதபடி பாருங்கள். அவன் உங்களை தப்புவிக்க மாட்டான். கர்த்தர் நம்மை நிச்சயமாய் தப்புவிப்பார். இந்த நகரம் அசீரியா ராஜாவின் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை என்று சொல்லி எசேக்கியா உங்களை கர்த்தரை நம்ப பண்ணுவான். அதற்கு இடம் கொடாதிருங்கள் என்று ராஜா சொல்லுகிறார். எசேக்கியாவின் சொல்லை கேளாதிருங்கள். அசீரியா ராஜா சொல்லுகிறதாவது, நீங்கள் என்னோட ராஜியாகி காணிக்கையோட என்னிடத்தில் வாருங்கள். நான் வந்து உங்களை தானியமும் திராட்சை தோட்டமும் உள்ள தேசமும் அப்பமும் திராட்சை ரசமும் உள்ள தேசமும் ஆகிய உங்கள் தேசத்துக்கு ஒப்பான தேசத்துக்கு அழைத்து கொண்டு போகும் அளவும் அவன் அவன் தன் தன் திராட்சை செடியின் கனியையும் தன் தன் அத்தி மரத்தின் கனியையும் புசித்து அவன் அவன் தன் தன் கிணற்றின் தண்ணீரை குடியுங்கள். கர்த்தர் நம்மை தப்புவிப்பார் என்று உங்களை போதனை செய்ய எசேக்கியாவுக்கு செவிகொடாதிருங்கள். ஜாதிகளுடைய தேவர்களில் யாராவது தங்கள் தேசத்தை அசீரியா ராஜாவின் கைக்கு தப்புவித்ததுண்டோ? ஆமாத் அர்பாத் பட்டணங்களின் தேவர்கள் எங்கே? செப்பர் வாயுமின் தேவர்கள் எங்கே? அவர்கள் சமாரியாவை என் கைக்கு தப்புவித்ததுண்டோ? கர்த்தர் எருசலேமை என் கைக்கு தப்புவிப்பார் என்பதற்கு அந்த தேசங்களுடைய எல்லா தேவர்களுக்குள்ளும் தங்கள் தேசத்தை என் கைக்கு தப்புவித்தவர் யார் என்று ராஜா சொல்லுகிறார் என்றான். அவர்களோ அவனுக்கு ஒரு வார்த்தையும் பிரதியுத்தரமாக சொல்லாமல் மௌனமாயிருந்தார்கள். அவனுக்கு மறு உத்தரவு சொல்ல வேண்டாம் என்று ராஜா கட்டளையிட்டிருந்தான். அப்பொழுது இல்கியாவின் குமாரனாகிய எலியாக்கீம் என்னும் அரமனை விசாரிப்புக்காரனும், செப்னா என்னும் சம்பிரதியும், ஆசாப்பின் குமாரனாகிய யோவாக் என்னும் கணக்கனும் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு எசேக்கியாவின் இடத்தில் வந்து,
2: 1 பேதுரு 2 அதிகாரம். இப்படி இருக்க கர்த்தர் தயவுள்ளவர் என்று நீங்கள் ருசி பார்த்ததுண்டானால், சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும் ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற மூலைக்கல்லை சியோனில் வைக்கிறேன், அதின் மேல் விசுவாசமாயிருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதத்திலே சொல்லியிருக்கிறது. ஆகையால் விசுவாசிக்கிற உங்களுக்கு அது விலையேற பெற்றது. கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களுக்கோ வீட்டை கட்டுகிறவர்களால் தள்ளப்பட்ட பிரதான மூலைக்கல்லாகிய அந்த கல் இடறதுக்கேதுவான கல்லும் விழுதற்கேதுவான கண்மலையுமாயிற்று. அவர்கள் திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாயிருந்து இடறுகிறார்கள், அதற்கென்றே நியமிக்கப்பட்டவர்களாயும் இருக்கிறார்கள். நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கவில்லை, இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களாய் இருக்கிறீர்கள். பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிற நீங்கள் ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி, புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு அவற்று நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல் நடக்கையுள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். நீங்கள் மனுஷருடைய கட்டளைகள் யாவற்றிற்கும் கர்த்தர் நிமித்தம் கீழ்ப்படியுங்கள். மேலான அதிகாரமுள்ள ராஜாவுக்கானாலும் சரி, தீமை செய்கிறவர்களுக்கு ஆக்கினையும் நன்மை செய்கிறவர்களுக்கு புகழ்ச்சியும் உண்டாகும்படி அவனால் அனுப்பப்பட்ட அதிகாரிகளுக்கானாலும் சரி கீழ்ப்படியுங்கள். நீங்கள் நன்மை செய்கிறதினாலே புத்தியின மனுஷருடைய அறியாமையை அடக்குவது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. சுயாதீனமுள்ளவர்களாயிருந்தும் உங்கள் சுயாதீனத்தை துர்க்குணத்திற்கு மூடலாக கொண்டிராமல் தேவனுக்கு அடிமைகளாயிருங்கள். எல்லாரையும் கனம் பண்ணுங்கள், சகோதரரிடத்தில் அன்பு கூறுங்கள், தேவனுக்கு பயந்திருங்கள், ராஜாவை கனம் பண்ணுங்கள். வேலைக்காரரே, அதிக பயத்துடனே உங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். நல்லவர்களுக்கும் சாந்த குணமுள்ளவர்களுக்கும் மாத்திரமல்ல, முரட்டு குணமுள்ளவர்களுக்கும் கீழ்ப்படிந்திருங்கள். ஏனெனில் தேவன் மேல் பற்றுதலாயிருக்கிற மனசாட்சியின் நிமித்தம் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையாய் சகித்தால் அதுவே பிரீதியாயிருக்கும். நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடு சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோட சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாயிருக்கும். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிசுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். அவர் பாவம் செய்யவில்லை. அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. அவர் வையப்படும் போது பதில் வையாமலும், பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். சிதறுண்ட ஆடுகளைப் போலிருந்தீர்கள். இப்பொழுதோ உங்கள் ஆத்துமாக்களுக்கு

கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்தில் கிறிஸ்து சிவ நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. அவர்கள் காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம். சங்கீத 65:6 வாசிக்கலாமா? வல்லமை இடை கட்டி கொண்டு உம்முடைய பலத்தினால் பர்வதங்களை உறுதிப்படுத்தி சமுத்திரங்களின் மும்முரத்தையும் அவைகளின் அலைகளின் இறைச்சலையும் ஜனங்களின் அமளியும் அமர்த்துகிறீராமே. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இடை கட்டி கொண்டு இல்லை, எதை இடை கட்டி கொண்டு? அவர் ஒன்று இடை கட்டி கொண்டு தான் அதை செய்ய முடியுது. அது என்ன? வல்லமை. கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து நமக்கு என்ன வேணுமோ வல்லமை புறப்பட்டு வருகிறது. ஒரு திட்ட வல்லம் இருந்துருச்சு அப்படின்னா எதை வேணா அதட்டி ஆளுகை செய்ய முடியும், எதை வேணா அமர்த்த முடியும். அந்த ஆமாம் தானே. இப்போ சமுத்திரத்தில் போயிட்டு இருக்காங்க, திடீர்னு பார்த்தா கப்பல், அவங்க போகிற ஷிப், அவங்க போகிற அந்த படகு வந்து அமிழ மாதிரி இருக்கு, பயங்கரமாக காற்றடிக்குது.

மாத்திட்டாருங்க அற்ப விசுவாசிகளே அப்படின்னு கூப்பிட்டுட்டாரு. இன்னுமா ஏன் பயப்படுறேன் நீங்க அப்படின்னு காற்றை பார்த்து அதட்டினார். கடலை பார்த்து பேசுறாரு பாருங்களேன். இது எவ்வளவு பெரிய அழகான விஷயம். அதுக்கு என்ன வேணுங்க? வல்லமை. அவர் வல்லமையை நாளுக்கு நாள் அவருடைய வல்லமை அவருக்குள்ள பெருகி கொண்டே இருந்தது. அந்த 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீ அப்படி வஸ்திரத்தின் ஓரம் அப்படின்னா அந்த நூல் தொங்குகிற அந்த தோரா அப்படின்னு 5 முடித்துள்ள அந்த அவங்க துணி, அந்த துணிக்கு பேர் வந்து தள்ளித்துன்னு சொல்லுவாங்க. அந்த ஓரமெல்லாம் முடிச்சு அது ஒரு லாங்காக இருந்து அதில் முடிச்சு தொங்கும். அந்த அதை தான் தொட்டுட்டாங்க. அந்த தோராவை தொட்ட மாத்திரத்தான் அவங்க சுகம் பெற்றுக்கொண்டாங்க. அப்போ அவங்க அவர் கேட்குறாரு பாருங்க, என்னை யார் தொட்டது? எல்லாரும் சொல்றாங்க இவ்வளோ க்ளோஸாக நெருக்கிட்டு போறாங்க, யார் தொட்டதுன்னா அப்படின்னா, இல்லை என்கிட்ட அந்த ஒரு வல்லமை புறப்பட்டு போச்சு. ஹல்லேலூயா. இதான் அந்த வல்லமை என்ன செய்யுமா? அது பர்வதங்களை உறுதிப்படுத்துமா? பர்வதங்களை என்ன செய்யுமா? உறுதிப்படுத்தும். சமுத்திரத்தின் மும்மரத்தை இறைச்சலையும் அமலையும் அமர்த்துங்கிறார். அப்போ இது சங்கீதக்காரன் அவர் வந்து வேர்டாக எழுதியிருக்கிறார், வார்த்தையாக எழுதியிருக்கிறார். ஆனால் இதை வார்த்தையை வாழ்ந்து காட்டினார் இயேசு கிறிஸ்து. இந்த வார்த்தையை புதிய ஏற்பாட்டில் நடைமுறைப்படுத்தி அதை அப்படி செய்து காட்டினார் இயேசு கிறிஸ்து. இன்றைக்கு உங்ககிட்டயும் அந்த வல்லமை, எங்கிட்டையும் அந்த வல்லமை இருக்குது. அப்போ இன்றைக்கு இறைச்சலாக இருக்கிற ஒரு பிரச்சனையை, இறைச்சலாய் பேசுகிற ஒரு காரியத்தை, அது அலை போல உங்களை நோக்கி அடித்து கொண்டிருக்கிற ஒரு காரியத்தில் நீங்கள் பேசினாலே போதும் அது ஓய்ந்து போகும். நீங்கள் வல்லமையை தரித்து கொண்டு ஜெபம் பண்ணால் போதும் அது அப்படியே நின்று போகும். அதை தான் கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறனால வல்லமை இடை கட்டி கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் புதிய காரியங்களை பார்ப்பீங்க. இந்த காரியம் பிரயோஜனமாக இருந்திருக்கும். நம்ம ஜெபிக்கலாமா? நல்ல தெய்வம், இந்த நாளில் எங்கள் கூட பேசிக்கிட்டு இருக்கீங்க, அந்த வார்த்தைக்காய் நன்றி. உங்கள் வல்லமையை தாங்கப்பா, அதை இடை கட்டி கொண்டு நாங்கள் அநேகங்களை செய்ய ஆசைப்படும். அதற்காய் நன்றி. உமை போல வாழ்ந்து காட்ட நாங்கள் பிரியப்படுகிறோம். அதற்காய் நன்றி. இந்த காரியத்தை கேட்க போகிற பிள்ளைகள் ஆசீர்வதியும். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ ஆல். ரெக்கார்டிங் ஸ்டாப்ட்.

0: ആമീൻ ആമീൻ. ഇത് 12-ാം തീയതി, 6-ാം മാസം, 12-ാം തീയതി, ആനിമാസം 12-ാം തീയതി, ജൂൺ മാസം 2026-ാം ആണ്ട് വെള്ളിക്കിഴമ കാലവേളയിൽ മണിഞ്ഞിരിക്കും. വാരത്തിന് നാളെ വന്നിരിക്കും. ടൊറന്റോ നേരം காலை 7:31, அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவினை இந்தெந்த நாடுகளிலிருந்து இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும், அதே வேளையில் இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும், சங்கமம் வானொலி டீம் சார்பிலும், என் சார்பிலும், குடும்பத்தின் சார்பிலும், பிதா குமாரன் பரிசுத்தாவியானவன் நாமத்தினாலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். நாளுக்கான வசனம், நான் உங்களை திக்கற்றவராக விடேன், நான் உங்களை திக்கற்றவராக விடேன், உங்களிடத்தில் வருவேன் என்று யோவான் 14:18 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக எடுத்துக்கொள்ளுவோம், பெற்றுக்கொள்ளுவோம். கர்த்தர் தாமே அந்த வார்த்தைகளுக்கூடாக வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். இன்றைய நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள் நியாயாதிபதிகள் 10:11, ஏசாயா 36, பழைய ஏற்பாடுலேருந்தும் புதிய ஏற்பாடுலேருந்தும் 1 பேதுரு 2 அதிகாரம், இவற்றை நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம், உங்களுக்கு அனுப்பி தருகிறோம். கர்த்தர் தாமே அந்த வார்த்தைகளுக்கூடாக வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். ஆமேன், ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் அபிஷேக ஆராதனையோடு இணைந்திருக்கிறோம். எங்களுடைய ஊழியர் பாஸ்டர் நஹோமி லோகன் அவர்கள் சத்தியவேத திருச்சபை டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். ஜபங்களோடு, பாடல்களோடு, துதிகளோடு, சாட்சிகளோடு, வேத வார்த்தைகளோடு வழி நடத்துவார். அந்த வகையில் இணைந்திருக்கிற அவருக்கு காலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்போம். அதே வேளையில் எங்களுடன் காலை வேளையிலே சகோதரன் குணா அவர்கள் லண்டன் ஒன்றியோவிலிருந்து இணைந்திருக்கிறார். சகோதரி டோலி அவர்கள் அதிகாலை வேளையிலே அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். அவருக்கு நேரம் 5:32, எங்களுக்கு காலை 7:32 இப்படியாக இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும் கத்தர்தாமே ஆசீர்வதித்து பல்கை பெருக பண்ணுவாராக. கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் அவர்களோடும் குடும்பத்தாரோடும் தங்குவதாக. கர்த்தருடைய கரத்தில் ஒப்புவிப்போம். நாங்கள் இந்த வேளையிலிருந்து ஊழியர் பசுன ஹோமி லோகன் அவர்கள் சத்தியவேத திருச்சபையிலிருந்து இணைந்திருக்கிறார். அவருக்கும் காலை வணக்கங்களை கூறி புதிய நாளுக்கான ஆசீர்வாதங்களோடு வழிநடத்த கர்த்தர் உதவி செய்வாராக. இந்த வேளையிலும் அவரிடம் ஒப்படைப்போம். இணைந்திருக்கிற உங்களிடம் ஒப்படைக்கிறோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். ஆமேன். உங்களிடம் ஒப்படைக்கிறோம்.
1: ஹலேலூயா. ஆகியால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடினால், அந்த மாம்சத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினாலும், தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடியினாலும், துர்மர சாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும், சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும், உண்மையான இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூர்ண நிச்சயத்தோடும் சேரக்கடவோம். அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாயிருக்க கடவோம். வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராயிருக்கிறாரே. ஹாலேலூயா. ஆண்டவரே, உமக்கு சோத்திரம். இந்த காலை வேளையில் உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, தகப்பனே ராஜா, உம்முடைய மாம்சமாகிய திரையின் வழியாக புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை எங்களுக்கு உண்டு பண்ணியிருக்கிறேன். ஆண்டவரே தேவனே, உமக்கு சோத்திரம். ஐயா ராஜா தேவனே, அப்பா, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்ற வாக்கு தத்தத்தின்படி எங்களை வாழ்க்கையை மாற்றி அமைத்திருக்கிறீர். அதற்காக நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. ஆண்டவராய் கர்த்தாவே, மீண்டும் ஒருமுறை உடைய ரத்தத்தினால் எங்களை கழுவும் தகப்பனே. அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாயிருக்க கடவோம். வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராயிருக்கிறாரே. ஹாலேலூயா. எப்பொழுதுமே இயேசு நல்லவர், நல்லவர், நல்லவர், நல்லவர் என்று சொல்லி நாங்கள் அறிக்கையிடுகிறோம். ஹாலேலூயா. நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும்

0: சுதந்தரிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். அல்லேலூயா. எங்கே ரெண்டு மூன்று பேர்கள் இயேசுங்கிற நாமத்தினால் கூடியிருக்கிறார்களோ அவர்கள் நடுவிலே நான் இருக்கிறேன் சொன்ன தேவனே. அப்பா பிதாவே ராஜா, ஆண்டவராகிய தகப்பனே ராஜா, நீர் தூரத்துக்கும் சமீபத்துக்கும் தேவனப்பா ராஜா, இரக்கமுள்ள தகப்பனே, உம்முடைய கிருபையினால் நாங்கள் ஒன்றாய் கூடியிருக்கிறோம் ஐயா. உம்மை துதிப்பது ஆண்டவரே எங்களுடைய ஆத்மாவுக்கு எவ்வளவு இன்பமானதப்பா ராஜா. தாவீது துதித்து துதித்து துதித்து ஐயா கொஞ்ச ஆடுகளை, தகப்பனுடைய கொஞ்ச ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தவனை தேவனே நீர் அவனே ஆண்டவரே தேவனே தேசத்துக்கு அதிபதியாக மாற்றினீர் ஆண்டவரே. சத்ருக்களினுடைய பிடரிய அவனுக்கு ஒப்பு கொடுத்தீரப்பா. என் தகப்பனாகி தேவனே உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் அப்பா ராஜா. ஆண்டவரே சத்ருவானவன் ஒரு வழியாய் வந்தவன் ஏழு வழியாய் இயேசுவின் நாமத்தினால் ஓடி போறதையா. சரித்திரங்கள் இயேசுவின் நாமத்தினால் ஓடி போறது, வில்லுகள் இயேசுவின் நாமத்தினால் ஓடி போறது, இன்ட்ரெஸ்ட் ரேட் இயேசுவின் நாமத்தினால் ஓடி போறதப்பா, மோர்டேஜ் கடன்கள் இயேசுவின் நாமத்தினால் ஓடி போறதையா, நிந்தனைகள் அவமானங்கள் வெட்கங்கள் இயேசுவின் நாமத்தினால் ஓடி போறதப்பா ராஜா. ஆண்டவராகி தேவனே பிள்ளைகளுக்குரிய தடைகள் இயேசுவின் நாமத்தினால் ஓடி போறது, ஆண்டவரே குறைவுகள் இயேசுவின் நாமத்தினால் ஓடி போறதையா. ஆண்டவரே தேவனே நிச்சயமாகவே நீர் எங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வித்தங்களை பெருகவே பெருக பண்ணுகிறேன். நாங்கள் வலது புறத்திலும் இடது புறத்திலும் இடங்கொண்டு பெருகிறோம் ஐயா. மந்தை பெருகிறது போல ஆண்டவரே எங்கள் மத்தியிலே மனுஷர்களை பெருக்கமாக்குற தேவனையா ராஜா. ஆண்டவரே ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன், அதை திருப்ப கூடாதுன்னு சொன்ன வாக்கு தத்தத்தின்படி ஆண்டவரே தேவனே ஒவ்வொரு பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம், எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறோம், எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம் ஐயா. திருச்சபையின் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம், விசுவாச குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறோம் அப்பா பிதாவே ராஜா. யாக்கோபு ஆண்டவரே தன் பிள்ளைகளை ஆசீர்வதித்தான் அப்பா ராஜா. ஜோசேப்பு கனிதரும் திராட்சை செடியர் சொன்னான் ஐயா. ஆண்டவராய தேவனே உமக்கு சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் ஐயா ராஜா. அப்பா பிதாவே உமை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயா. யாக்கோபு தன் பிள்ளைகளை ஆசீர்வதித்தது போல ஆண்டவரே தேவனே அப்பா எங்களை சுற்றியுள்ள இருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம், எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறோம், சங்கமம் ஆண்டவரே டீம் மெம்பர்ஸை ஆசீர்வதிக்கிறோம், சங்கம மூலியங்களை ஆசீர்வதிக்கிறோம். நீர் நல்லவர் அப்பா, நல்லவர் நல்லவர் நல்லவர் நல்லவர் நல்லவர் ஆண்டவரே முக்க சூத்திரம் ஐயா. ஆண்டவரே நாங்கள் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீரங்களை ஆண்டவரே விடுவி விடுவிக்கிற தேவனாயிருக்கிறீர்கள், அதற்காக சூத்திரம் ஆண்டவரே. அப்பா தாவீது சொல்லுவேன் வில்ல நான் நம்பேன். ஹாலே லூயா. சிலர் ரதங்களை குறித்து ஆண்டவரே மேன்மை பாராட்டுகிறார்கள், அவர்களோ முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ நிமிர்ந்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பிதாவே துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம். எங்கள் ஆத்துமா இப்பொழுதும் உடைய பாடலை பாடும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே முப்பு சூத்திரம் ஐயா. எங்களுடைய உள்ளம் ஆண்டவரே நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறதா இருக்க உதவி செய்யும்படி செபிக்கிறோம். எங்கள் ஆவியானவரே எங்களை எப்பொழுதும் வழி நடத்தும்படி செபிக்கிறோம். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர். ஹாலேலூயா தகப்பனே.
1: அதிசயமானவர்.

ஒரு போதும் கைவிடார், ஒரு நாடும் விலகிடார். ஹலிலுயா. ஆண்டவராகிய தேவனே, இந்த யுத்தங்களை நிறுத்துமே ஆண்டவரே அப்பா. இந்த ஈரானுக்கும் ஆண்டவரே அப்பா தேவனே, அமெரிக்கா தேசங்கள், மிடில் ஈஸ்ட் பகுதிகளிலே ஆண்டவரே, இஸ்ரேல் தேசங்களில் நடக்கிற யுத்தங்களை காண்கிற தேவன் அப்பா. இந்த யுத்தங்களை நிறுத்துமே ஆண்டவரே அப்பா. பிதாவே ராஜா, அன்றைக்கு ஒரு ஆண்டவரே தேவதுதன் போய் 185,000 பேரை மடங்கடித்தானே. ஹாலேலூயா. இந்த யுத்தங்களை நிறுத்துமே ஆண்டவரே அப்பா. பிதாவே முக சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் ஆண்டவரே துதிக்கிறோம் ஐயா. இந்த யுத்தத்தினால் எத்தனையோ தேசங்கள் ஆண்டவரே தேவனே தகப்பனே ராஜா பாதிக்கப்படுகிறது ஐயா. ராஜா முக சூத்திரம் ஆண்டவரே துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயா ராஜா அப்பா. பிதாவே ஆண்டவரே, யுத்தங்களை கடவுளை மட்டும் ஓய பண்ணுகிறேன் சொன்ன தேவனே ஐயா ராஜா, வீட்டிய முறிக்கிறீர் ஐயா ராஜா. ஆண்டவரே நானே தேவன் என்று அமர்ந்திருந்து பாருங்கள் சொன்ன தேவனே, நீங்கள் தானுங்கள் தேவனப்பா, நீங்கள் தானுங்கள் ஆண்டவரப்பா, நீங்கள் தானுங்களுக்கு அன்பு புரியவரப்பா, நீங்கள் தானுங்களுக்கு எல்லாம் ஆண்டவரே. முக்கு சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் ஐயா ராஜா. ஆண்டவரே பிரிப்பன் தேசத்திலே நடந்த ஆண்டவரே தேவனே தகப்பனே ராஜ்யா, அந்த பூமி அதிர்ச்சியை காண்கிற தேவனையா, என் தகப்பனாக தேவனே தேசத்தின் குடிகள் கலங்குகிறார்கள் ஐயா. தேவரே ஆண்டவரே, தேசங்கள் மேல் உடைய கரத்தை வியாயும் உடைய ஆண்டவரே தேவனே, செண்டைகளின் நிழலினால் மூடும் ஆண்டவரே. உன்னத மாறவருடைய மரபு இருக்கிற ஆண்டவரே, தேசத்தின் குடிகள் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குகிறார்கள். நான் கத்தரை நோக்கி நீரங்கள் அடைக்கலம் எங்கள் கோட்டை, நாங்கள் நம்பி இருக்கிறவர் நீரங்கள் தேவன் சொல்லுகிறோம் ஆண்டவரே. அவர் ஆண்டவரே எங்களை வீடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோக்கியும் தப்பு விக்கிறவரப்பா, என் தகப்பன் ஆகிய தேவனே எமக்கு சூத்திரம் ஐயா. ஓ ஹல்லேலூயா, உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் அப்பா.

சேர்ந்து நான் துதிப்போம் சாத்தானை மீறிப்போம் தேசத்தை சுதந்தரிப்போம் எங்கள் இயேசு நல்லவர் ஒரு போதும் கைவிடார் ஒரு நாடும் விலகிடார் ஹல்லேலூயா ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா இன்று விடுதலை தருகிறாரப்பா ஆண்டவரே விசுவாசமானவர்கள் நம்பப்படுகிறவர்களின் உறுதியம் காணப்படாதவர்களே நிச்சயமாயிருக்கிறதப்பா ராஜா இன்று விசுவாசமானதப்பா விசுவாசம் என்பது இன்றைக்கு ஆண்டவரே விசுவாசம் என்பது இன்றைக்கு அப்பா ராஜா தேவனே நம்பிக்கை என்பது நாளைக்கு நடக்கும் விசுவாசம் என்பது இன்றைக்கு நடந்து முடிந்த காரியம் அப்பா என் தகப்பனாக தேவனே பிள்ளைகளுடைய சுகம் ஆண்டவரே இன்றைக்கு ஆண்டவரே சுகமானது இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே வியாதிகள் இயேசுவின் நாமத்தினால் இன்றைக்கு சுகமானதப்பா இப்பொழுது சுகமானதப்பா ஆண்டவரே தரித்திரங்கள் இயேசுவின் நாமத்தினால் இன்றைக்கே ஆண்டவரே தேவனை ஹீல் பண்ணப்படுகிறது ஐயா ஆண்டவரே நீர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனசரால் புறக்கணிக்கப்பட்டவரும் பாடு அனுபவித்தவரும் துக்கம் நிறைந்தவரும் ஆயிருந்து ஆண்டவரே தேவனே அப்பா நாங்கள் அவரை எண்ணாமல் போனோம் அப்பா ஆண்டவரே நீர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தீர் நாங்கள் ஆண்டவரே நீர் ஆண்டவரே தேவனால் புறக்கணிக்கப்பட்டவர் என்று எண்ணினோம் ஐயா ஆண்டவரே எங்கள் பாடுகளை நீர் ஏற்றுக் கொண்டீர் எங்கள் துக்கங்களை நீர் சுமந்து கொண்டீர் ஆண்டவரே நமக்கு நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் இயேசு காயப்பட்டீர் நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் இயேசு நொறுக்கப்பட்டீர் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ண ஆக்கினோம் மேல வந்ததையா உம்முடைய தழும்புகளால் நாங்கள் குணமானோம் ஐயா ஆண்டவரே வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராயிருக்கிறீர் ஐயா ராஜா ஆண்டவரே மக்கள் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் ஐயா அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கை இடுகிறதில் அசவில்லாமல் உறுதியாயிருக்க கடவும் வாக்கு தத்தம் பண்ணவர் உண்மையுள்ளவராயிருக்கிறாரே ஹாலே லூயா நிச்சயமாகவே நான் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசிரித்து உங்களை பெருகவே பெருகப்படுவேன் வீரப்பா ஆண்டவரே முக்கு சோத்திரம் ஐயா நாங்கள் வலது புறத்தில் இடது புறத்தில் இடம் கொண்டு பெருக்கம் அடைகிறோம் ஐயா தகப்பனே முக்கு சோத்திரம் நாங்கள் கூடாறு கோடியாய் பெருகிறோம் ஐயா ஆண்டவரே நாங்கள் மந்த பெருகிறது ஓரங்கள் மத்தியில மனசுகளை பெருக்கமாக்குறீர் ஐயா ஆண்டவரே நீ அவரு போது குறைவை காண ஒட்டீரன் சொல்லி இருக்கிறீங்களா ஐயா ராஜா என் தகப்பனையும் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் நிறையங்களுடைய ஆதாரம் அப்பா நிறையங்களுடைய ஆதாரம் அப்பா நிறங்கள் விசுவாசத்தை தொடக்கிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிறீர் ஐயா ஆண்டவரே பிள்ளைகள் செழித்திருக்கிறார்கள் குடும்பங்கள் செழிக்கப்பட்டிருக்கிறது ஐயா திருச்சபைகள் செழிக்கப்பட்டிருக்கிறதப்பா அப்பாவே களஞ்சியங்கள் பூர்ணமா நிரம்பி இருக்கிறதப்பா ஆலைகளை திராட்சரசம் ஆண்டவரே திரண்டு ஓடுகிறதப்பா ராஜா ஆண்டவரே முக்க சூத்திரம் ஐயா சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் ஐயா ஹாலேலூயா எதிர்காலம் நமக்குண்டு எதற்கும் பயமில்லை எதிர்காலம் நமக்குண்டு எதற்கும் பயமில்லை அதிகாரம் கையிலே ஐயா அதிகாரம் கையிலே நாங்கள்

மகிமையாய் உந்தன் கூரையெல்லாம் நீக்குவார், உந்தன் கூரையெல்லாம் நீக்குவார். ஒன்று சேர்ந்து நான் துதிப்போம், சாத்தானை மீறிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். எங்கள் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம், அதிசயமானவரே உம்மை ஆராதிக்கிறோம், ஆறுதல் தருகிறவரே உம்மை ஆராதிக்கிறோம், விண்ணப்பங்களை கேட்கிறவரே உம்மை ஆராதிக்கிறோம், விடுதலை தருகிறவரே உம்மை ஆராதிக்கிறோம், வேதனைகளை தீர்க்கிறவரே உம்மை ஆராதிக்கிறோம், வழிகளை உண்டாக்குறவரே உம்மை ஆராதிக்கிறோம், வாசனை உள்ளவரே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், அற்புதமானவரே உம்மை ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. உம்மை ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். தகப்பனே உம்மை ஆராதிக்கிறோம், தடைகளை நீக்கிறவரே ஆராதிக்கிறோம், தாழ்மை உள்ளவர்களை உயர்த்துகிறவரே உம்மை ஆராதிக்கிறோம், கிருபை தருகிறவரே உம்மை ஆராதிக்கிறோம், அற்புதமான தேவனே உம்மை ஆராதிக்கிறோம், தகப்பனே தந்தையே உம்மை ஆராதிக்கிறோம், ஆண்டவரே கனத்துக்கும் மகிமைக்கும் உரியவரே உம்மை ஆராதிக்கிறோம், எங்கள் சொந்த தகப்பனே உம்மை ஆராதிக்கிறோம். அற்புதமான தேவன், அதிசயமான தேவன், ஆறுதல் தருகிற தேவன், விடுதலை தருகிற தேவன், வெளிச்சத்தை தருகின்ற தேவன். ஹல்லேலூயா. உம்மை ஆராதிக்கிறோம். எங்கள் இருதயம் ஆண்டவரே, எங்கள் ஆவி ஆண்டவரே, எங்கள் ஆத்துமா ஆண்டவரே, உம்மை துதிக்கிறத பாராச்சா, எங்கள் நாம் உம்மை துதிக்கிறத பாராச்சா. என் தகப்பனே, எங்கள் கர்த்தாவே, ஆண்டவரே தேவனே, தகப்பனே ராஜா, உம்மிடத்தில் ஒரு மனுவை கேட்கிறோம் ஐயா, உம்மிடத்தில் ஒரு விண்ணப்பத்தை கேட்கிறோம் ஐயா. எங்கள் பிள்ளைகள் வாழ்ந்திருக்கிறத நாங்கள் காண வேணுமப்பா. ஆண்டவரே, எங்கள் குடும்பம் ஆண்டவரே செழித்திருக்கிறத நாங்கள் காண வேணுமப்பா. எங்கள் தேசங்களுக்கு ஆண்டவரே சமாதானத்தை நாங்கள் காண வேணும் ஐயா ராஜா. ஆண்டவரே, உம்மிடத்தில் ஒரு மனுவை நாங்கள் கேட்கிறோம் அப்பா ராஜா. அப்பா, அன்றைக்கு சிமியோன் ஆண்டவரே, அப்பா ராஜா, உண்மை கையிலே ஏந்தி இந்த ரட்சணியத்தின் ஆண்டவரே, ரட்சணியத்தின் கண்கள் கண்டதே சொல்லி ஆண்டவரே சொன்னது போல, ஆண்டவரே, எங்கள் குடும்பத்திலே இருக்கின்ற ஆண்டவரே, அப்பா ராஜா, பிள்ளைகளுடைய ஆண்டவரே சந்தோஷத்தை நாங்கள் காண வேண்டும், அவருடைய வாழ்வை காண வேண்டும், அவருடைய விடுதலையை காண வேண்டும் ஆண்டவரே. திருச்சபையின் ஆண்டவரே தேவனை குறைவுகள் நிவர்த்தியாக வேண்டும் அப்பா. ஆண்டவராயி தேவனே நாங்கள் ஆராதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே தேவனே, மில்லுகள் கட்டப்பட்டிருக்க வேண்டும் ஐயா. ஆண்டவரே, மோட்டேஜ் கடன்கள் நீக்கப்பட்டிருக்க வேண்டும் ஐயா ராஜா. ஆண்டவராகிய தேவனே எமக்கு சோத்திரம் ஐயா. குடும்பத்து தலைவர்மார்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க வேண்டும் ஐயா, அவர்கள் தலைகள் உயர்த்தப்பட்டிருக்க வேண்டும் அப்பா. ஆண்டவரே எமக்கு சோத்திரம் ஐயா ராஜா. தேவனே எமக்கு சோத்திரம் ஐயா. ஆண்டவரே, தேசத்தின் மூப்பர்களோடு அமர்ந்திருக்க வேண்டும் அப்பா. ஆண்டவரே எமக்கு சோத்திரம் ஐயா. எங்கள் பிள்ளைகள், எங்கள் ஆவிக்குரிய பிள்ளைகள் இந்த தேசத்தில் அற்புதங்களாயும் அடையாளங்களாயும் இருக்க வேண்டும் அப்பா ராஜா. ஆண்டவரே, ஒரு மெனு கேட்கிறோம் அப்பா. ஆண்டவரே எமக்கு சோத்திரம் ஐயா. பிள்ளைகளுக்கு நல்ல சுகபிலன் ஆரோக்கியம் இருக்க வேண்டும் அப்பா ராஜா. ஆண்டவரே, திக்கற்ற பிள்ளைகள் விடுதலையாக விடும் அப்பா. ஆண்டவரே தேவனே, கட்டுண்டவர்கள் விடுதலையாக்கப்பட வேண்டும் அப்பா. தனிமையானவர்களுக்கு வீடு வாசல்கள் ஏற்படுத்தப்பட வேண்டும் அப்பா. ஆண்டவரே, ஒரு மெனு கேட்கிறோம் அப்பா ராஜா. ஆண்டவரே எமக்கு சோத்திரம் ஐயா. ஆண்டவரே, ஆவிக்குரிய காரியங்கள் அதிகமாய் முன்னேற வேண்டும் ஐயா. உம்முடைய சித்தம் பெருமண்டலங்களில் செய்யப்படுவது போல எங்கள் வாழ்க்கையில செய்யப்பட வேண்டும் அப்பா ராஜா. உமக்காக நாங்கள் அரிய பெரிய காரியங்கள் செய்ய வேண்டும் ஐயா. ஆண்டவரே, சோம்பல்கள், நிர்விசாரங்கள் ஆண்டு இயேசுவின் நாமத்திராலங்கள் வாழ்க்கையை ஒன்று எடுத்து போடப்பட வேண்டும் அப்பா ராஜா. அந்நிய காரியங்களை நாங்கள் தலையிடாமல் இருக்க வேண்டும் அப்பா. ஆண்டவரே, யூடியூப்களிலே ஆண்டவரே தேவனங்கள் நேரத்தை ஆண்டவரே செலவிடாமல் ஆண்டவரே, நம்முடைய வார்த்தையிலே செலவிடாங்களுக்கு சுகமிலன் ஆரோக்கியம் எப்பொழுதும் இருக்க விடுமா செவிக்கிறோம் தத்தாவே. ஆண்டவரே, துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. தேசத்தின் நன்மைகளை நாங்கள் காண வேண்டும். இலங்கை தேசத்தின் சமாதானத்தை நாங்கள் கேட்க வேண்டும். ஆண்டவரே, அந்த தேசத்தில் இருக்கிற பற்றாக்குறைகள் ஒழியப்பட வேண்டும். ஆண்டவரே, தேசத்தில் இருக்கிற துன்மார்க்கர்கள் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் நான் தேசத்தை விட்டு அகன்று போகணும் அப்பா. ஆண்டவரே தேவனே எமக்கு சோத்திரம் ஐயா, சோத்திரம் ஐயா, சோத்திரம் ஐயா, சோத்திரம் ஐயா. தேசத்தின் அதிபதிகளோடு ஆண்டவரே நீரிடற்பட வேண்டும் ஐயா. ஆண்டவராகிய தேவனே, அவர்களின் தைரியத்தையும் பலத்தையும் நியாயத்தையும் செய்கின்ற ஞானத்தையும் ஆண்டவரே உதவிகளையும் ஒத்தாசைகளை நீங்க கொடுக்க விடும்ப்பா. ஆண்டவரே எமக்கு சோத்திரம். நீ ராஜாக்களை தண்ணி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தெய்வம் ஐயா ராஜா.
ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். புதிய மாற்றங்களை தேசங்களுக்கு கொடுத்திருக்கிற தேவனையா, இலங்கை தேசத்திலே ஆண்டவரே புதிய மாற்றத்தை, புதிய அதிபதியை கொடுத்திருக்கிறேன். இந்தியா தேசத்திலே புதிய அதிபதியை கொடுத்திருக்கிறேன். அப்பா நாங்கள் வாழ்கிற இந்த தேசங்களை நம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம் ஐயா. ஆண்டவரே இந்த கன்னட தேசத்தின் சரியான அதிபதியை ஏற்படுத்தும் ஐயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா ராஜா. ஆண்டவரே நம்முடைய கரத்திலங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் ராஜா. என் தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். யுத்தங்கள் ஓயவனும் அப்பா. ஆண்டவரே தேவன விலைவாசிகள் குறைக்கப்பட வேணும் ஐயா ராஜா. என் தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இன்ட்ரெஸ்ட் ரேட் இயேசு நாமத்தினால் ட்ரோப் பண்ணப்படுவதாக. ஆண்டவரே துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே போத மருந்துகள் இயேசுவின் நாமத்தினால் ஐயா. விநியோகங்கள் அந்த கடைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் மூடப்பட வேணும் அப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இலங்கை தேசத்திலே படிக்கின்ற வாலிப பிள்ளைகள் காப்பாற்றப்பட வேணும் ஐயா. ஆண்டவரே ட்ரம்ப் சீக்கிரம் ஜனங்கள் எல்லாம் மனம் திரும்ப வேணும் ஆண்டவரே. அப்பா பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே துதிக்கிறேன் ஐயா. ஹல்லேலூயா. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா ராஜா. அப்பா அம்மை துதிக்கிறோம் அப்பா. அப்பா அம்மை துதிக்கிறோம் அப்பா. அப்பா அம்மை துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவரே

0: ஒரு கோடி சோத்திரமே பாடுவோம். காயத்தால் நாங்கள் சுகமானோ, ஒரு கோடி சோத்திரமே சப்பா. உன் காயத்தால் நாங்கள் சுகமானோ, ஒரு கோடி சோத்திரமே ஐயா, ஒரு கோடி சோத்திரமே. எங்கள் விண்ணப்பத்தை கேட்பவரே, எங்கள் கண்ணீரை காண்பவரே, சுகத்தை தந்தவரே செய்யா. ஆகியால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடினால், அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடினாலும், தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகாசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடினாலும், துர்மன சாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும், சுத்த ஜலத்தினால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும், உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூர்ண நிச்சயத்தோடும் சேரக்கடவும். அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாயிருக்க கடவும். வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராயிருக்கிறாரே. ஆமென். நன்றி இயேசப்பா, நன்றி ராஜா, தேங்க்யூ அப்பா, நன்றி நன்றி நன்றி அப்பா. என் தகப்பனே உமக்கு நன்றி ஐயா. ஆண்டவரே, நாங்கள் நிற்பது நிர்மூலமாகாமல் இருப்பது உடைய சுத்த கிருபி அப்பா. நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா ராஜா. ஆண்டவராகிய தேவனே, இந்த வேளையிலும் ஒரு விசை ஆண்டவரே கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையை தொடும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய கரத்தை வைத்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படி செவிக்கிறோம். தடைகள் நீங்கும்படி செவிக்கிறோம். நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன் என்ற வாக்கு தத்தத்தை கொடுத்து ஆண்டவரே அவர்கள் நிமிர்ந்திருக்க எழுந்திருக்க ஆண்டவரே புதிய பலத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படி செவிக்கிறோம் இயேசுவி நாமத்தினால். ஆமீன், ஆமீன், ஆமீன்,
1: ஆமீன், ஆமீன். வாரத்தின் இறுதி நாளிலும் அருமையான வார்த்தைகளுக்கூடாக, துதிகளுக்கூடாக, வார்த்தைகளுக்கூடாக, ஜபங்களுக்கூடாக வழிநடத்தி ஆசீர்வதித்திருக்கிறார்கள். வாரத்தின் முதன் நாளிலே பிரசங்க பீடத்தில் நிற்கின்ற பொழுதும் கர்த்தருடைய ஆசீர்வதிக்கும் கரம் பரிசுத்தாவியானவர் தாமே வார்த்தைகளுக்கூடாக வழிநடத்தி மக்களை ரட்சிப்பு கூடாக வழிநடத்த கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தருடைய கரத்திலே உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் குடும்ப காரியங்கள், சபை காரியங்கள், பிசினஸ் காரியங்கள் போக்கிலும் வரத்திலும் கர்த்தர் தாமே கூட இருந்து ஆசீர்வாதத்தை வழிநடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். இந்த நாட்களிலே டொரண்டோ வேலை மிகுந்த டிராஃபிக்காக இருக்கும். அந்த வேலை போக்கிலும் வரத்திலும் உங்களோட கூட இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. குறிப்பாக அந்த காரியங்கள் கூட வழிநடத்தப்படுகின்ற பொழுதும் பிஸ்னஸ்லேயே கூடுதலான வருமானத்தை தர கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தர் கருத்திலே உபயோகிக்கிறோம். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுகிறோம். நாங்கள் திரும்பமாக திங்கட்கிழமை சந்திப்போம். அதுவரை இந்த வசமாக கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தரை சித்தமானால் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஒரு சிறிய ஆராதனையோடு இணைக்க முடியுமானால் இணையுங்கள். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். எங்களுடைய வார இறுதி நாளிலே சனி ஞாயிறிலே அபிஷேக ஆராதனை இருக்கிறது. அதில் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்திலிருந்து ஒரு சிறிய ஆராதனை எடுத்து வாருங்கள். கர்த்தருக்கு சித்தமானால் அதை நாங்கள் வழிநடத்த கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தருடைய கரத்திலே உங்களை ஒப்புவித்துக் கொண்டு திரும்பமாக சந்திப்போம். காட் பிளஸ் யூ அம்மா. ஆமென்.
2: ஆமென். பிளஸ் யூ, பிளஸ் யூ, எவ்ரிபடி பிளஸ் யூ.
1: ஆமென். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் ஊழியர் பாஸ்டர் நவோமி லோகன் அவர்கள் சத்திய திருச்சபையிலிருந்து இணைந்தார்கள். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது வானொலியின் காலை நேர
3: ஒலிபரப்பு.
1: இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். இந்த வேளையில் நாங்கள் மீதியான ஊழியங்களுக்கூட கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்வாராக. இதே நாளுக்காக கர்த்தர் தருகின்ற வசனம், நான் உங்களை திக்கற்றவராக விடேன், உங்களிடத்தில் வருவேன் என்று யோவான் 14:18 கூறப்பட்ட அந்த வார்த்தையை நாங்கள் விசுவாசித்து பெற்றுக்கொள்வோம். அவர் எங்களை திக்கற்றவராக விடவில்லை. அதே வேளையிலே திரும்ப வருவேன் என்று வாக்குத்தத்தம் தந்திருக்கிறார். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். இன்றைய நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள் நியாயாதிபதிகள் 10:11, ஏசாயா 36, பழைய ஏற்பாடுலேருந்தும் புதிய ஏற்பாடுலேருந்து 1 பேதுரு 2 அதிகாரம் வெற்றி நாங்கள் பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவென இந்தந்த நாளிலிருந்து இணைந்து ஊழியங்கள் செய்ய ஆயத்தமாக இணைந்து யவங்களுக்கூடாக வழி நடத்த இணைந்திருக்கிறவங்க எல்லோரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இன்று 12ஆம் தேதி 6ஆம் மாதம், 12ஆம் தேதி ஜூன் மாதம், 12ஆம் தேதி ஆனி மாதம், 12ஆம் தேதி 6ஆவது மாதம், 2026ஆம் ஆண்டு வெள்ளிக்கிழமை காலை வேளையில் இணைந்திருக்கிறோம். டொரண்டோ நேரம் காலை 8:03. அதிகாலை வேளையிலே சௌரி டோலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். காலை வேளையிலே எங்களுடன் பாஸ்டர் அண்டன் தாசநாயகம் டொரண்டோவிலிருந்தும், சௌரன் குணா அவர்கள் லண்டன் ஒன்டாரியோவிலிருந்தும், அதே வேளையில் எங்களுடன் மாலை வேளையிலே சௌரி சிசிலியாமா லண்டன் யூகேயிலிருந்தும் இணைந்திருக்கிறீர்கள். வாஞ்சியோடு இணைந்து ஜபிக்க ஆயத்தமாகி வந்திருக்கிறவங்களையும் ஆயத்தமாகி வரப்போகிற ஒருவரையும் தங்கு தடை என்று இணைய கத்தர் உதவி செய்வாராக. கத்தரை கரத்திலே உங்களை எல்லோரையும் ஒப்புவித்துக் கொண்டு வெற்றியெல்லாம் தொகுத்து வழங்க சௌரி ஜானட் அவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்து மாலை வேளையில் இணைந்திருக்கிறார்கள். அவர்களையும் வரவேற்றுக் கொண்டு நாங்கள் அவரிடம் ஒப்படைக்க இருக்கிறோம். அதற்கு முன்னதாக நாளைய நாளிலே இதே வேளையிலே எங்களுடன் பாஸ்டர் மதிபாலன் அவர்கள் யாழ்ப்பாண பகுதியில், யாழ்ப்பாண டிஸ்ட்ரிக்டிலே அவர்தான் சுப்ரீண்டனாக இருக்கிறார். அவர் நாளைய நாளிலே எங்களுடன் காலை வேளையிலே செய்தி எடுத்து வருவார். ஞாயிற்றுக்கிழமை எங்களுடன் பாஸ்டர் கிறிஸ்டினா டைட்டஸ் அவர்கள் இந்திய மண்ணிலிருந்து எடுத்து வருவார்கள். துதிகளோடு, பாடல்களோடு, ஜபங்களோடு அபிஷேக ஆராதனை நடத்த உங்கள் எல்லோரையும் வரவேற்கிறோம். சுமக்கூடாக இணைய முடியும் அந்த வேலை கத்தர் வழி நடத்துவாராக. ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் தேவ ஊழிய சௌரி நிர்மலா மரியா சௌரன் சார்ஸ் அவர்களை வரவேற்றுக் கொண்டு சௌரி ஜானட்டை நம்ம படைப்போம். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். அவருக்கும் மாலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்போம். உங்கள் எல்லோ குடும்பங்களையும் கத்தர் காண்கிறார். வாஞ்சியோடு இணைந்து மற்றவர்களுக்காக ஜெபிக்க ஆயத்தமாக வந்திருக்கிற உங்களை பரிசுத்தாவியானவன் நிரப்பி வழி நடத்துவாராக. இந்த வேளையிலும் சௌரி ஜானட்டிடம் ஒப்படைப்போம். வழி நடத்துங்கம்மா. காட் பிளஸ் யூ. ஆமென்.
4: ஆமென் சாமி. சங்கமா வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன்தாமே உங்கள் யாவரோடும் கூட இருப்பாராக. சங்கமா வானொலியை நடத்தி கொண்டிருக்கும் தேஷ்டிய நா குடும்பத்தையும் அவர் சொந்ததையும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இணையத்தில் இணைந்திருக்கிற யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் உங்களோடும் கூட இருந்து தேவைகள் வாஞ்சைகள் ஒவ்வொன்றையும் சந்திப்பாராக. இன்றைக்கு நாங்கள் வாலிப ஜோதிகளுக்காக நாங்கள் ஜெபிக்க போறோம். அதுக்கு முதலாக நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்றால் யார் என்று சொல்லி பார்த்து விட்டு நாங்கள் ஜெபத்துக்காக கடந்து செல்வோம். அதாவது கிறிஸ்தவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை இரட்சகராகவும் மீட்பராகவும் ஏற்றுக்கொண்டு அவருடைய போதனையை கடைப்பிடிக்கிறவர்கள் தான் அங்கு கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். இந்த கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் எங்கே ஆரம்பிக்கப்பட்டது என்று சொன்னால் அப்போ சில 11:25 பர்னபாஸ் அவளை தேடும்படி தர்சிக்கு புறப்பட்டு போய் அவனை கண்டு அந்திரியாவுக்கு அழைத்து வந்தான் என்று சொல்லி நாங்க பாக்குறோம். அவர்கள் ஒரு வருஷ காலமா சபையோடு கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். முதல் அந்த அந்திரியாவிலேயே சீசர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் வழங்கிட்டு என்று சொல்லி நாங்க பாக்குறோம். முதலாம் சீசர்களாய் இருந்தவர்கள் இப்பொழுது கிறிஸ்தவர்களாய் மாறிவிட்டார்கள். இந்த கிறிஸ்துவை பின்பற்ற அந்நியர்களே கிறிஸ்தவர்கள் என்று முதல் முறையாக அழைக்கப்பட்டார்கள் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவோடு இணைந்து இருப்பவர்கள், அதாவது கிறிஸ்துவுக்குள் வாழ்பவர்கள் இருப்பவர்கள். இப்படிப்பட்ட ஒரு மகிமையான காரியத்தை நாங்கள் பெற்றிருக்கிறோம். இந்த ரட்சிப்பின் ஊடாக எங்கள் மீட்பர், எங்கள் இரட்சகராய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நாங்கள் இந்த இத்தனை மீட்பையும் மகத்துவத்தையும் பெற்றிருக்கிறோம், மகத்துவத்தை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் அப்போஸ்தலர் நடவடிக்கையிலே அங்கு கிறிஸ்துவின் ஜனங்களை எப்படி எப்படி சொல்லப்படுகிறது என்றால் அங்கு அப்போஸ்தலர் 6:1 சீசர்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்போஸ்தலர் 9:13 பரிசுத்தவான்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்போ சிலர் 9:30 சகோதரர்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்போ சில 10:45 விசுவாசிகள் என்று சொல்லப்படுகிறதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. ஆகவே கிறிஸ்துவின் ஜனங்கள் இப்படியாய் 4 விதமாய் அவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்குள்ளே கிறிஸ்து வாழுகிறார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். நாங்கள் இன்றைக்கு வாலிப ஜோதிகளுக்காக ஜெபிக்க போகிறோம். ஆகவே நாங்கள் ஜெபத்துக்காக கடந்து செல்வோம். பாஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பரிசுத்தவான்களாய் சகோதரர்களாய் விசுவாசிகளாய் இந்த வாலிப யுவதிகள் பக்தி வைராக்கியத்தோடு நிற்கக்கூடிய ஒரு தேவ பலம் அவர்களுக்குள்ள இறங்க வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்கள்.
5: கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, இந்த உலகத்தில் வாழுகிற ஒவ்வொரு வாலிபர்களுக்காகவும் ஜபிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், உம்மை உண்மையோடும் ஆவியோடும் தொழுது கொள்ளுகிறோம். நீர் ஒருவரே வாலிபர்கள் ஒவ்வொருவரையும் உருவாக்கின தேவன் என்பதை ஒவ்வொரு வாலிபர்களும் உணர்ந்து கொள்ள கிருப செய்யும்படியாக ஜபிக்கிறோம். இந்த வாலிப காலம் ஒரு பாவம் செய்கிற காலமாக, தேவனை விட்டு மனித பலத்துல நடக்கிற காலமாக இருக்கிறது. ஆண்டவரே, இந்த காலங்களில வாழுகிற ஒவ்வொரு வாலிபர்களை நீ தொடும்படியாக, உம்முடைய அபிஷேகத்தினால நிரப்பும்படியாக, அந்த தீமையான காரியங்கள்ல இருந்து தேவனை அறிகிற அறிவை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அவர்கள் உம்முடைய சர்வாயுத வர்க்கத்தை அணிந்து கொண்டு, உம்முடைய போர் ஆயுதங்களை தரித்து கொண்டு, உம்முடைய போர் வீரனாக கிறிஸ்துவை அறிவிக்கிறவர்களாக, பரிசுத்தமுள்ள வாலிபர்களாக, சீடர்களாக, உமக்கு பிரியமான காரியங்களை செய்கிற வாலிபர்களாக ஒவ்வொரு வாலிபர்களையும் மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன். நம்முடைய அபிஷேகத்தை இந்த நேரத்தில் அவர்கள் மேல ஊற்றி, அவர்கள் ஒவ்வொருவரையும் அப்போஸ்தல ஊழியங்களுக்காக என்னென்ன அழைப்பில அவர்களை அழைத்தீரோ, அந்த அழைப்பில உண்மையோடும் உத்தமத்தோடும் இந்த கடைசி காலத்தை ஓட்டத்தை ஓடி முடிக்க நீர் இடைப்படும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவர்கள் வழி தப்பி போகாதபடி, இந்த வாலிப காலத்தில அந்த மதுபானங்கள் ரக்ஸுகளுக்கு அடிமைப்படாதபடிக்கு, உம்முடைய ஆவியானவர், உம்முடைய பரிசுத்த ஆவியினால் அவர்களை நிரப்பு வீராக, உம்முடைய கரம் ஒவ்வொரு வாலிபர்கள் மேலும் கூட இருப்பதாக. அவர்களுக்கு வேலை இல்லாத காரியங்களாக இருக்கலாம், எப்படியான நிலைமையில் அவர்கள் வாழ்ந்தாலும் உம்முடைய வசனத்தின்படி உம்முடைய ராஜ்யத்தை நீதியையும் தேடும் பொழுது நீர் அவர்களுக்கு தேவையான அனைத்தை நீர் சந்திக்கிற தேவனாக இருக்கிறீர். நீர் பொய்யுரியாத தேவனாக இருக்கிறீர். நீர் உண்மை உள்ள தேவன், நீர் உயிருள்ள தேவன். ஆண்டவரே, பிசாசின் கிரிகைகளில அவர்கள் சிக்கி தவிக்காதபடி, உம்முடைய அழைப்பில் அவர்கள் உண்மையோடும் உத்தமத்தோடும் பரிசுத்தத்தோடும் இருந்து துன்மார்க்கர் வழியில் நில்லாமலும், பாவிகள் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், வேதத்தில் பிரியமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆண்டவரே, அவர்கள் அந்த வேதத்துல பிரியமாக இருந்து உம்முடைய சகல ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ள கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். கர்த்தரின் ஆசீர்வாதமே வாலிபர்களுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கும். ஆண்டவரே, அந்த ஐஸ்வர்யத்தோடு உம்முடைய ஊழியத்தை செய்ய உம்முடைய கரம் ஒவ்வொரு ஊழியர்களோடு கூட இருந்து பரிசுத்த பிள்ளைகளாக பரிசுத்தமாக வாழுகிற வாழ்வை கொடுப்பீராக. அபிஷேகத்தை அதிகமாக கொடுக்கிற தேவனாக இருக்கிறீர். பொல்லாங்கானை வெல்லுகிற அபிஷேகத்தை நீர் வாலிபர்களுக்கு கொடுக்கிற தேவனாக இருக்கிறீர். ஆண்டவரே, ஒவ்வொரு விசேடமாக ஒவ்வொரு சபைகளிலேயும் உள்ள வாலிபர்களை உமக்கு மிகவும் பிரியமானவர்களாக, உமக்கு சாட்சியாக நிறுத்தப்படி, அந்த வாலிபர்களை பார்க்கிற மற்ற வாலிபர்கள் இவர்களிடத்தில் அந்த மெய்யான தேவன் இருக்கிறார் என்ற உணர்வோடு, மற்ற வாலிபர்கள் அவர்கள் சந்திக்கிற இடங்களில் ஒவ்வொரு வாலிபர்களும் பாடசாலைகளில் எங்கு இருந்தாலும் அவர்கள் சந்திக்கிற வாலிபர்கள் ரட்சிக்கப்பட, அவர்களுடைய கிறிஸ்தவ வாலிபர்களுடைய வாழ்வு, அவர்களை பார்க்கிறவர்கள் இவர்களோடு தேவன் இருக்கிறார் என்ற உணர்வோடு அவர்களை நோக்கி வர கிருபை செய்வீராக. அன்று ஜோசிப்போடு தேவன் கூட இருந்தாரு, அதே போல ஒவ்வொரு வாலிபர்களோடும் நீர் கூட இருந்து அந்த வாலிபர்களை இப்படியாக உம்மிடத்துல அபிஷேகம் பெற்ற வாலிபர்கள், பரிசுத்தமாக அழைக்கப்பட்ட வாலிபர்கள், ஊழியம் செய்கிற ஒவ்வொரு வாலிபர்களை நீர் யோசேப்பை உயர்த்தினது போல அவர்களை உயர்த்தி மலைமேலுள்ள பட்டணமாக, அந்த பட்டணத்துக்கு வெளிச்சமாக ஒளியாக, இன்னும் பஞ்சகாலங்கள் வந்தாலும் அந்த வாலிபர்கள் உணவு கொடுக்கத்தக்க பலத்தை, சுகத்தை, ஆசீர்வாதத்தை கொடுப்பீராக. உமக்காக எழும்பி பிரகாசிக்க இந்த கடைசி நாட்களில ஒரு எழுப்புதலை காண வாலிபர்களை உம்முடைய புதிய பாடல்களை பாடுகிற வாலிபர்களாக ஒரு வாலிபர்களை மாற்றி உம்முடைய ஊழியத்திலே பரிசுத்தமாக வாழ்ந்து அந்த ஊழியத்தை நடத்தி செல்ல கிருபை செய்வீராக. இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறீட்டா குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். அவர்களுடைய குடும்பத்தில் உள்ள வாலிபர்களுக்காக ஜெபிக்கிறேன். அவர்கள் ஒவ்வொருவரோடு கூட இருந்து மலைமேலுள்ள பட்டணமாக இருக்க கிருபை செய்வீராக. அவர்களை ஆசீர்வதியும் தொடர்ந்து கூட இரும். நினன் சிஸ்டருக்காக ஜெபிக்கிறேன். அந்த மகளோடு கூட இருந்து உம்முடைய ஊழியத்தை இன்னும் உம்முடைய தீர்க்க தரிசனங்கள் வரங்கள் கனிகளை கொடுத்து இன்னும் அதிகமாக எடுத்து பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். விசேடமாக கணவருக்காக ஜெபிக்கிறேன். அவரோடு நீர் எந்த நேரமும் கூட இருந்து மகனோடு மகளோடு அந்த வாலிப பிள்ளைகளையும் நீர் எடுத்து உமக்கு பிரியமாக பொல்லாங்கானை ஜெயிக்க என்ன நிலையிலும் பொல்லாங்கானை ஜெயிக்க தேவையான அபிஷேகத்தை கொடுத்து வழி நடத்துவீராக. இந்த ஊழியத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காகவும் விசுவாசிகளுக்காகவும் ஜெபிக்கிறேன். ஊழியக்காரர்களின் சுகத்தை விரும்புகிற தேவன் ஊழியம் செய்கிறவர்களுக்கும் ஊழியம் செய்யாதவர்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை காண்பிக்கிற தேவன். துன்மார்க்கனுக்கும் நீதிமானுக்கும் நீர் வித்தியாசத்தை காண்பிக்கிற தேவன். ஊழியம் செய்கிறவர்களை நீர் ஆசீர்வதிக்கிற தேவன். அவருடைய ஆத்மாவை காத்து கொள்ளுகிற தேவன். துன்பமோ துயரமோ நாசமோசமோ பட்டியமோ இதுவும் எது வந்தாலும் உம்முடைய அன்பை விட்டு பிரியாமல் பரிசுத்த ஆவியானவரது தைரியத்தை கொடுத்து நீர் ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் வழி நடத்துகிற கிருபைக்காக உமக்கு நன்றி. ஒவ்வொருவரோடும் கூட இரும் வழி நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன்.
4: ஆமேன், ஆமேன். எங்கள் ஜபங்களை கேட்டதும் உனக்கு ஸ்தோத்திரன் நன்றி பாஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்கள் சபையில இருக்கிற வாலிப ஜோதிகள் எல்லாரும் தேவனுக்குள்ளே பரிசுத்தவான்களாய் சகோதரர்களாய் விசுவாசிகளாய் இருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமேன்,
5: ஆமேன். God bless you sister, God bless you everybody.
4: ஆமேன், ஆமேன். நாங்க டோலி சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். டோலி சிஸ்டர், டோலி சிஸ்டர், பிரைஸ் தி லார்ட். நாங்கள் குணாமிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். குணாமிரதர்,
6: பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.
4: மாமிசத்தின் இச்சையிலும் கண்களிலும் ஜீவனத்தின் பெருமையிலும் இருக்கிற வாலிப பிள்ளைகளை கர்த்தர் மாற்றி அமைத்து அவர்கள் ஒரு சீரான ஒரு சிறப்பான வாலிப ஜோதிகளாய் மாற்றப்பட கர்த்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்தும்.
6: அன்பின் சரணோகத்திலாவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாகிய தேவனுடைய நாமத்திலும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவராயிருக்கிற தேவனுடைய உத்தாசியோடும் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்துல வந்திருக்கிறோம் ஐயா. இதுவரைக்கும் எங்களை காத்து வருகிற நல்ல தேவனே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிற பரிசுத்தம் உள்ளவரே இப்பொழுதும் ஆண்டவரே இந்த விண்ணப்பங்களுக்காக உங்களுடைய சமூகத்துல வந்திருக்கிறோம் ஐயா. பாதிப்ப பருவத்துல கத்தாவே உடல்களில ஆண்டவரே உடல்கள்ல ஏற்படுகிற பருவ மாற்றங்களினால ஆண்டவரே தைரியங்களும் அநேக ஆண்டவரே எண்ணங்களும் தோற்றி பாதிப்பு பிள்ளைகள் தங்களால் எல்லாம் செய்ய முடியும் என்பதையும் தங்களுடைய மனம் போகிற போக்குல வாழ முடியும் என்றும் ஆண்டவரே செய்கிற அநேக துணிகரமான காரியங்களினால எத்தனையோ தவறான ஆண்டவரே காரியங்களை செய்து தாக்கப்பட்டு ஆண்டவரே எத்தனையோ பேர் சுரைகளிலும் எத்தனையோ பேர் நெருக்கங்களிலும் அடிமைகளிலும் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிற இந்த வேளையிலும் ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் கர்த்தாவே சிறு வயது முதல் வளர்க்கப்பட்ட நல்ல பண்புகள் நல்ல எண்ணங்களுக்கூடாக மாற்றம் புறக்கத்தர் உதவி செய்வீராக ஜெபிக்கிறேன் ஐயா. தகப்பனே இவர்கள் பாதுகாக்கப்பட உதவி செய்வீராக ஆண்டவரே. அவர்களுடைய துணிகரங்களை மாத்திரம் பார்த்து ஆண்டவரே தங்களுடைய காரியங்களை செய்யாதபடி ஆண்டவரே தகப்பனே தாய் தகப்பன் சகோதரர்மார்கள் அவர்களுக்கு முன்பாக நடக்கிற நல்ல பண்புள்ளவர்களுடைய குணங்களை அறிந்து கர்த்தாவே தாங்களும் ஆண்டவரே தங்களும் தங்களுடைய சந்ததிகளும் ஆண்டவரே ஒரு நல்ல மாற்றத்துல நடக்கத்தக்க உணர்வுகளை கொடுத்து தங்களுடைய விருப்பத்தின்படி வாழாதபடிக்கு கர்த்தாவே ஒரு வாலிப பிள்ளையோ ஒரு வாலிப சகோதரியோ ஆண்டவரே அவர்களுடைய இருதயங்களில் எழுதப்பட்ட பிரமா விமானங்கள் அவர்களை சுத்தி இருக்கிற தாய்தகப்பன்மார்களுடைய நடத்தைகளை எல்லாம் கத்தாவே காண்கிறவர்கள் இதோ கொஞ்சம் தங்களை கவனித்து ஆராய்ந்து பார்த்து வேத வசனங்களின் படி ஆண்டவரே உன் தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணு என்று சொன்ன வசனத்தின் படி ஆண்டவரே இந்த பிள்ளைகள் தங்களை எல்லா தீமைகளுக்கும் விலக்கி காக்க உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. கண்டவைகளையும் இச்சிக்காதபடிக்கு கண்டவர்கள் நடக்கிறது போல தங்களை மாற்றிக்கொள்ளாதபடிக்கு தகப்பனே ஒரு உணர்வுள்ள இறுதியத்தோடு தங்களுடைய அன்புரே சரீரத்தை காத்துக் கொள்ள உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. அன்னைக்கு ஆதி பெற்றோர்கள் தாங்கள் நிர்வாணமா இருந்த பொழுது தகப்பனே ஓடி போய் தங்களை மறைத்துக் கொண்டது போல ஆண்டவரே இந்த காலகட்டத்தில் இருக்கிற பிள்ளைகளும் தங்களை காத்துக் கொள்ள உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. உலகத்தை பார்க்கிற பொழுது கர்த்தாவே நிர்வாணம் காணப்படக்கூடியதாக நடந்து வருகிற மக்களை பார்த்து கர்த்தாவே இவர்கள் தங்களை காத்து கொள்ள உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஒரு உணர்வுகளை கர்த்தர் கொடுப்பீராக. தங்களை ஆண்டவரே தகப்பனே இந்த தீமைகளுக்கு விலக்கி காக்க கொள்ளதாக தங்களுடைய கற்புகளை காத்து கொள்ளத்தக்கதாக ஆண்டவரே இவர்களுக்கு நீங்க உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. எத்தனையோ வாலிப பிள்ளைகள் அழிந்து போயிருக்கிறார்கள். எத்தனையோ ஹோம்லெஸ்களை பார்க்கிற பொழுது இந்த நிலைமை தங்களுக்கு வரக்கூடாது என்பதை புரிந்து கொள்ளுகிற அந்த உணர்வுகளை கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. எத்தனையோ பேர் தங்களுடைய வாலிபத்திலேயே வாழ்க்கைகளை அழித்து கர்த்தாவே குடும்ப வாழ்க்கைகள் என்று மறித்து போகிறார்கள் என்பதையெல்லாம் காண்கிற பொழுது கேட்கிற பொழுது எவ்வளவு நடுக்கத்தோடு கூட இருக்க வேண்டியவர்கள் என்பதை உணர்ந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. விசேஷமாக தேவனை அறிந்த பிள்ளைகள் ஆண்டவரே தகப்பனே இந்த தேவனை அறிந்த பிள்ளைகளை கர்த்தர் காத்துக் கொள்வீராக. ஆண்டவரே அந்த பிள்ளைகள் தகப்பனே அந்த பிள்ளைகள் உண்மை ஆண்டவரே நோக்கி பார்க்க உம்முடைய வசனத்தை ஆண்டவரே வாசிக்கிற பொழுது தொடப்பட கர்த்தர் உதவி செய்வீராக. நீர் பரிசுத்தத்தை விரும்புகிற தேவன், நீர் ஒழுக்கத்தை விரும்புகிற தேவன், அவர்களுடைய இதயங்களின் நோக்கங்களை எல்லாம் அறிகிற தேவன் என்பதை உணர்ந்து கர்த்தாவே உமக்கு முன்பாக பயபக்தியோடு தங்களை மாற்றிக்கொண்டு மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக நடக்க கர்த்தர் உதவி செய்வீராக செபிக்கிறேன் ஆண்டவரே. தங்களை காத்துக் கொள்ள உதவி செய்யுங்க ஆண்டவரே. அவர்களுக்கு கிருபை பாராட்டுங்க ஐயா, கிருபை பாராட்டுங்க. ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தாவே பாதுகாக்கப்பட உதவி செய்யுங்க. எத்தனையோ விதமான துணிகரங்களில் இருந்து அவர்கள் தப்பிக்கொள்ள உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுதும் தகப்பனே இந்த சங்கமம் ஊடகத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஊடகத்தினூடாக செய்யப்படுகிற ஒவ்வொரு ஊழியங்களையும் கர்த்தர் தம்மை தொடர்ந்து ஆசீர்வதிப்பீராக. லெஸ்லி என்ன குடும்பங்களையும் கர்த்தர் தொடர்ந்து பாதுகாத்து ஆசீர்வதித்து அவர்களுடைய தேவைகளையும் சந்திக்கப்பட்டு ஆண்டவரே அவர்கள் என்னமும் ஊழியம் செய்ய உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சிஸ்டர் ஜேனுக்காகவும் ஆண்டவரே அவங்க குடும்பங்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. கர்த்தர் தாமே இந்த குடும்பங்களை தொடர்ந்து பாதுகாத்து அவர்களுக்கு கொடுத்திருக்கிற கிருபைகள் ஆண்டவரே அவர்களுக்கு கொடுத்திருக்கிற ஆண்டவரே தயவுகளோடு கூட எண்ணம் தொடர்ந்து அவர்கள் வழிநடக்க கர்த்தர் உதவி செய்வீராக ஜெபிக்கிறோம். வேத விளக்கங்களோடு வேத வசனங்களோடு கர்த்தாவே எண்ணம் ஆராய்ந்து அநேகரை தட்டி எழுப்பி நடக்க உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அது மாத்திரமில்ல, எங்களோடு கூட இணைந்து கொண்டு உடைய சமூகத்துல வந்திருக்கிற ஒவ்வொரு தேவதாசர்களுக்காகவும் தேவ குடும்பங்களுக்காகவும் ஆண்டவரே அவர்களுடைய உறவுகளுக்காகவும் உண்மை நோக்கி பார்க்கிறோம் ஐயா. நீர்தாமே எங்கள் மத்தியில உலாவி எங்கள் தேவனா இருக்கிறீங்க. நாங்க உங்கள் ஜனங்கள் என்று சொன்ன உங்களுடைய வசனத்தின்படி எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்த கர்த்தாவே உம்முடைய வழியை விட்டு நாங்கள் விலகி போகாதபடிக்கும் உம்முடைய வழியிலே நாங்கள் ஒவ்வொருவரும் நடக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டி எண்ணம் ஆண்டவரே உண்மை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்க உதவி செய்வீராக செபிக்கிறோம் ஐயா. பரிசுத்த ஆவியானவரே ஒவ்வொருவர் மேலும் தேவ அன்பினால் நிறைந்திருந்து ஆண்டவரே நாங்கள் ஒருவரை ஒருவர் கனம் பண்ணவும் ஒருவரை ஒருவர் தாங்கவும் ஒருவரை ஒருவர் விசாரிக்கவும் ஆண்டவரே தகப்பனே நாலு வகையான கிறிஸ்தவ மக்களுடைய எண்ணங்களோடு கூட ஆண்டவரே சத்தியத்திலே நடக்கிற சத்தியவான்களாய் நாங்கள் காணப்பட கத்துற ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. மறுபடியுமாய் நாங்கள் கர்த்தாவே உம்முடைய சமூகத்துல வந்து உம்மை நோக்கி பார்க்கும் வரைக்கும் உங்களுடைய அன்பும் இரக்கமும் கிருபையும் தயவும் பாதுகாப்பும் எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்தங்களை ஆசீர்வதித்து வழி நடத்தட்டும். எங்கள் ஆண்டவரும் ரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவாகிய தேவனுடைய நாமத்திலும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவராயிருக்கிற தேவனுடைய ஒத்தாசையோடு ஜெபம் கேட்கிறோம் நல்ல பிதாவே.
4: ஆமென் ஆமென். எங்கள் ஜெபங்களை கேட்டதும் எனக்கு ஸ்தோத்திரம் நன்றி பிரதர். கர்த்தரும் கைவிட்டு செய்கிற காரியம் கையின் விரியாசங்கள் ஒவ்வொன்றையும் ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. ஆமேன்.
6: ஆமீனக்கா, தேங்க்யூ. அப்படி உங்களை எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வழி நடத்துவார்.
2: ஆமீனா. டோலி சிஸ்டர், பிரைஸ் தி லார்ட். டோலி சிஸ்டர்,
7: பிரைஸ் தி லார்ட். சிஸ்டர், பிரைஸ் தி லார்ட்.
2: பிரைஸ் தி லார்ட். நீங்க வழி தப்பி திரிகிற வாலிப பிள்ளைகளுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் தாமே அந்த தெற்கத்தி வெள்ளத்தை திசை திருப்புமா போல் அவருடைய இருதயங்களை தேவன் தன்னுடைய சமூகத்திலே திசை திருப்பப்பட உதவி செய்ய வேணும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
8: ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. இப்பொழுது இந்த காலை நேரம் ஆண்டவரே, நாங்கள் ஒரு மன்னதோடு உங்களோட பாதத்தடியில் வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. வாக்கு தத்தம் செய்தவரே, இன்றும் உங்களோட வாக்கு தத்தை நிறைவேற்றி கொண்டு வர்ற கிருபைகளுக்காண்டி நான் செலுத்துற ஆண்டவரே, விண்ணப்பத்தை கேட்பவரே, எங்கள் கண்கி நன்றி, நன்றி, நன்றி, கோடி கோடி நன்றி அப்பா. அம்மா கூடும் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா. அப்பா வார்த்தை, அப்பா உங்களோட வார்த்தை, வார்த்தையில் ஜீவன் உள்ளது ஐயா. அப்பா அந்த பிள்ளைமையின் வார்த்தையின் மூலமாக அந்த வாலிபர்களை உங்களோட கரத்துல ஒப்பு கொட்டுக்கிறேன்ப்பா. அவர்களுக்கு இருக்கிற எல்லா விதமான அசுத்தமான ஆவியும் அப்பா, ஸ்டபன் ஆவி, பெற்றோருக்கு கீழ்படியாத ஆவியால் எல்லா விதமான ஆவியையும் இயேசுவின் நாமத்தை விட்டுகிற ஆண்டவரே அப்பா, குருடர்களை பார்க்க செய்திரையா, முடவர்களை நடக்க செய்திரையா, உம்மால் கூடும் ஆண்டவரே. ஒரு வார்த்தையை சொல்லும் ஐயா அப்பா, அவர்கள் சொஸ்தமானார்கள் ஆண்டவரே. அப்படி ஆண்டவரே உங்களுக்கு

0: அப்பா இந்த வாலிபருக்குள்ள ஒரு அற்புதம் செய்யுங்க ஐயா, அப்பா சுகமானு சொன்னீங்க, ரத்தத்தினால ரத்தத்தினால் கூட வில்லையர் ரத்தத்தினால கல்வம்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா மனது இருக்க முடியவர் அப்பா, அவர்களை மன்னிங்க மன்னிங்க, அவர்களுடைய குறை குற்றங்களை மன்னிங்க அப்பா, அந்தவர்களை மன்னித்து உங்களுக்குரியவர்களாக இந்த கடைசி காலத்துல உங்களுக்கென்று எழும்பி பிரகாசிக்கிற ஆத்மாக்களாக மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. உங்களுடைய நாமம் இனிதான நாம் என்று அவர் கற்றுக்கொள்ளத்தக்கதாக உங்களோட வார்த்தையை அனுப்பி சுகமாக்கி அவளுக்குள்ள ஒரு பெரிதான விடுதலை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. உங்களுக்கு மட்டும்தான், நத்திங் இஸ் இம்பாசிபிள் வித் காட், கர்த்தரால் மட்டுமே இது செய்ய முடியுமானவரே. மனுஷங்களை செய்ய முடியாததை நீங்க செய்ய தகப்பனா இருக்கப்படியா, நன்றி நன்றி, கோடி கோடி நன்றி அப்பா. மனதுருகி அப்பா சித்தம் என்று சுத்தமா என்று சொன்னவரே, அவங்களோட உள்ளங்களை அப்பா மாற்றுங்க அப்பா. இருதயத்தின் வாஞ்சிகளை அப்பா நீங்க நிறைவேற்ற தகப்பனா இருக்கிறீங்க அப்பா. அவர்களை உங்களுடைய கருத்து மறுபடியும் ஒப்பு கொடுக்கிறேன். உங்களுக்கு நடந்த உங்களுடைய அவளுக்கு அவர்கள் உங்களுக்குரிய மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீங்க நேற்று இன்று மாதவர் இன்றும் அற்புதம் செய்கிறேன். இன்றும் ஜீவனுள்ள தகப்பனாமே, நானே வாழியும் சாத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் சொன்ன அவர்களுக்கு உங்களுடைய ஜீவனை கொடுத்து ஒரு புதிதான வாழ்வை வாழ்வதற்கு யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேனப்பா. நல்லவரே போதுமானவரே உமக்கு நன்றி நன்றி நன்றி ஆண்டவரே. ஆமென் அப்பா. நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம் என் கோட்டை என் தேவன் நான் நம்பி இருக்கிறவன் என்று அதேபடி ஆண்டவரே அவர்களும் அதை நம்பி இருக்கிற தேவன் என்று பெற்றுக்கொள்ளும் உங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்களுக்காக ஒரு பிரிதான அன்பை ஊற்றி அபிஷேகத்தை ஊற்றி ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். யாவரையும் கூட கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன். இன்னைக்கு புதிதான நாளாக அற்புதம் செய்ய நடத்துற நாளாக அப்பா உங்களோட தழும்புகளால சுகமாக்கினீர் ஐயா. அப்பா அங்க சுகமாக்கின தகப்பனே, நோய்கள் நோயுள்ளவர்களை உங்களோட கருத்துல கொடுக்கிறேன். யாவரையும் ஆண்டவரே உமக்கென்று எழுந்து பிரார்த்திக்கிற ஜனமாக மாற்றும்படியா ஜெபிக்கிறேன். உங்களோட சித்தத்தின்படி செய்வதற்கு யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபித்து யாவரையும் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தின் மூலமே பிதாவே நன்றி, இயேசுவே நன்றி. ஆமேன் ஆமேன் ஆமேன்
1: ஆமேன் ஆமேன். நாங்கள் ஜெபங்களை கேட்டதா அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி டோலி சிஸ்டர். கர்த்தர் உங்கள் வீட்டில் இருக்கிற வாலிப மகனையும் ஆசீர்வதித்து அவரை உயர்த்தி நடத்துவாராக. ஆமேன்
0: ஆமேன் ஆமேன். தேங்க் யூ சிஸ்டர், காட் பிளஸ் யூ.
1: நாங்கள் நிர்மலா அமைதி அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் பிரதர் சிஸ்டர். பிரைஸ் லார்ட். தாய் தகப்பன் மார் இன்றைக்கு இந்த மாணவ பிள்ளைகள் யுவதிகளினால் கீழ்படியாததினால் தேவனுக்கு பயப்படாததினால் அவர்கள் கண்ணீர் படிக்கிற காரியமாக இருக்கிறது. ஆகவே இந்த தாய் தகப்பன் அங்கு கனம் பண்ணி ஒரு பாதிப ஜுவதிகளாய் அப்படி ஒரு சமுதாயமாய் மாற கத்தர் உதவி செய்ய வேண்டும் என்று நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க.
2: ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துதியின் மதி வாசமா இருக்கிறீங்களால தகப்பனே, மக்கள் அன்றைய செலுத்துகிறங்க தாவே. ஒவ்வொரு நாள் ஆண்டவரை பாதுகாப்பதோடு ஆண்டவரை நம்முடைய பிள்ளைகளை வழி நடத்துகிற தயவுக்கு உங்க கோடான கோடி ஸ்தோத்திரம்ப்பா. அப்பா இந்த வேளையிலும் ஆண்டவரே நம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம் கர்த்தர். நீங்க பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. அப்பா இதோ ஆண்டவரே வணங்கா கழுத்துள்ள ஜனங்களை ஆண்டவரே நீர் ஆண்டவரே வனாந்தரத்தில் அகம் பண்ணினது போல ஆண்டவரே இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே உமக்கு கீழ்ப்படியாமல் ஆண்டவரே பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியாமல் நடக்கிற இந்த பிள்ளைகள் ஆண்டவரே அப்படியாய் போகாதபடிக்கு இந்த பிள்ளைகள் எல்லாம் மனம் திரும்பி குடும்பங்களுக்கு ஏற்ற பிள்ளைகளாகவும் ஆண்டவரே இதோ ஆண்டவரே சமுதாயத்துக்கு ஏற்ற பிள்ளைகளாகவும் இந்த பிள்ளைகளை நீங்க வழி நடத்தும்படியாகி செபிக்கிறோங்க தாவே. அப்பா நல்ல போராட்டத்தை போராடி ஆண்டவரே இவர்களுடைய ஓட்டத்தை முடிக்க கர்த்தர் உதவி செய்வீராக. இவர்கள் ஆண்டவரே ஓடுகிறதான் அந்த ஓட்டம் ஆண்டவரே என் தேவனுக்கு சொந்தமாக இருக்கவும் என் தேவன் சமூகத்திலே ஆண்டவரே அது மகிமையா இருக்கவும் கர்த்தர் உதவி செய்யும்படி ஆய்ச்சபிக்கிறோம் தேவன். நீர் ஆண்டவரே நினைத்தபடி ஆண்டவரே இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே வாழ கர்த்தர் உதவி செய்யும்படி ஆய்ச்சபிக்கிறோம் அப்பா. இந்த பிள்ளைகளுக்கு வருகிறதான எல்லா விதமான தொல்லைகள் கஷ்டங்கள் ஆண்டவரே வேதனைகள் எல்லாவற்றிலும் இருந்து இந்த பிள்ளைகளை விடுதலாக்கி கர்த்தர் இவர்களுக்கு வழிநடத்தும்படி ஆய்ச்சபிக்கிறோம். தன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுகிறவர்களாக கர்த்தர் தாமே ஆண்டவரே அவர்கள் கனம் பண்ணும் போது ஆண்டவரே அவர்களுடைய ஆண்டவரே ஆயுசு நாட்களை நீ நீடிக்க செய்கிற தேவனா இருக்கிறபடியால் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம்ப்பா. இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே தன் தகப்பனுக்கும் தாய்க்கும் ஆண்டவரே ஒரு மகிழ்ச்சியாகவும் ஆண்டவரே சந்தோஷத்தையும் கொடுக்கிற பிள்ளைகளாக இவர்களை மாற்றுங்கப்பா. அநேக பிள்ளைகள் ஆண்டவரே தன் தாயின் தகப்பனாருடைய பேச்சை கேட்காதபடிக்கு ஆண்டு

0: ஆண்டவரே, இந்த உலக பிரகாரமான காரியங்களில் இவர்கள் ஆண்டவரை சிந்தித்து ஆண்டவரை தன் தகப்பனையும் தாயையும் ஆண்டவரை மன வருத்துக்குள்ளாக்க ஆண்டவரே அவர்களுக்கு ஆண்டவரே அவர்களுடைய கீழ்ப்படிதல் இல்லாதபடிக்கு இவர்களை ஆண்டவரை ஆட்கொள்கிறதான அசுத்த ஆவியின் வல்லமைகளை எல்லாம் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தினால ஆண்டவரை அகற்றி போடும்படியாய் ஜெபிக்கிறோம். இவர்களுக்கு ஆண்டவரை ஒத்தாசா இருக்கிறதானவிட இந்த உலகத்தினுடைய காரியங்களை எல்லாம் ஆண்டவரை வெறுக்கத்தக்கதாக ஆண்டவர் இந்த பிள்ளைகளுக்கு நல்ல மனதை தந்து இவர்களை ஆசீர்வதித்து ஆண்டவரை தன்னுடைய தகப்பனையும் தாயையும் ஆண்டவரை இவர் இந்த பிள்ளைகள் ஆண்டவரை நேசிக்கிறவளாக அவர்களை ஆண்டவரை சந்தோஷமாய் வைத்துக் கொள்கிறவர்களாக அவருடைய ஆண்டவரே பிள்ளைகள் மூலமாக அந்த பெற்றோர்கள் மகிழ்ச்சி அடத்தக்கதாக இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே நீர் வழி நடத்தும்படியாய் சுபிக்கிறோம். கர்த்தராகிய தேவன் இப்படியாய் ஆண்டவரே யாரெல்லாம் ஆண்டவரே தறிக்கெட்டு ஆண்டவரே இந்த உலகத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறார்களோ அந்த பிள்ளைகளை எல்லாம் ஆண்டவரே என் தேவன் உம்மால் மட்டுமே கூடும், ஆண்டவரே மனிதர்களால் கூடாதது என் தேவனால் ஆகும் என்று ஆண்டவரை சொல்லியிருக்கிறீர் கர்த்தாவே. மையம்மா என்னால் கூடாதது ஒன்று உண்டோ என்று கேட்டிருக்கிறீர் கர்த்தாவே. அப்படியாக ஆண்டவரே உம்மிடத்தில் அன்றி ஆண்டவர் நாங்கள் யாரிடத்தில் போவோம் ஆண்டவரே? உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்த்து ஆண்டவரே உம்மிடத்தில் மட்டும்தான் ஆண்டவர் நாங்கள் கேட்க முடியும். அப்படியா இந்த வாலிப பிள்ளைகளெல்லாம் மனம் மாறவும் இந்த வாலிப பிள்ளைகளெல்லாம் ரட்சிப்படையும் இந்த வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே தன்னுடைய ஓட்டத்தை இயேசுக்காக ஓடத்தக்கதாக ஆண்டவரே வழியில நடக்கத்தக்கதாக ஆண்டவரே உம்முடைய சிலுவை சுமந்து போகத்தக்கதாக இந்த பிள்ளைகளின் வாழ்க்கையில ஆண்டவரே ஒரு பெரிய ஆண்டவர் ஆசீர்வாதமான ஆண்டவரை இடங்களை ஆண்டவரை தந்து ஆண்டவரை மரணம் நடத்தும்படியாக சுபிக்கிறோம். அப்பா இதோ ஆண்டவரை உலகத்தை தேடி ஆண்டவரை சிற்றம்பழங்களுக்காக ஆண்டவரே அப்பா தன்னுடைய ஆத்மாவை அழித்துக் கொள்கிற இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே கர்த்தரே நீர் பெலனா இருந்து ஆண்டவரை இவர்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவர்களை மீட்டு பாதுகாத்துக் கொண்டு வழிநடத்தும்படி ஆயிடுச்சு வைக்கிறோம். இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரை உமக்காக ஆண்டவரை ஜீவிக்கிற பிள்ளைகளாய் மாற்றி ஆண்டவரை வழிநடத்தும்படி ஆயிடுச்சு வைக்கிறோம். தன்னுடைய குடும்பத்திற்கும் ஆண்டவரை இவர்கள் நல்லவர்களாகவும் சமுதாயத்திற்கு ஒரு நல்ல பிள்ளைகளாகவும் ஆண்டவர் உருவாக்கத்தக்கதாக ஆண்டவரை வழிநடத்தும்படி ஆயிடுச்சு வைக்கிறோம். தேவனாக கர்த்தர் அப்படியாக இந்த பிள்ளைகளை எல்லாம் ஆண்டவர் வாலிப பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் ஆண்டவரை நீ நேசிக்கிறபடியா இந்த வாலிப பிள்ளைகளை ஆண்டவரை நீ பாதுகாத்து கொண்டு வழிநடத்தும்படி ஆயிடுச்சு வைக்கிறோம். அவர்களுக்கு நல்ல ஆலோசனையும் நல்ல சிந்தனையும் ஆண்டவரே நீ தந்து ஆண்டவரை வழிநடத்தும்படி ஆயிடுச்சு வைக்கிறோம். வாழ்கிற வாழ்க்கை ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையாய் வாழ கர்த்தர் உதவி செய்யும்படி ஆயிடுச்சு வைக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீர் துணையாக இருந்து ஆண்டவரே அப்பா இதோ நீர் இயேசுவாக்கு சொன்னது போல நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை உன்னை நான் கைவிடுவதுமில்லை என்று நான் மோசையோடு இருந்தது போல உம்மோடு கூட இருப்பேன் என்று சொன்னீரே ஆண்டவரே அந்த வார்த்தை நிமித்தமாக ஆண்டவரே அப்பா இதோ எத்தனையோ பரிசுத்த வான்களுக்கு நீர் துணையாக இருந்தது போல இந்த வாலிப பிள்ளைகளுக்கு நீர் துணையாக இருந்த ஆண்டவரே இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளுக்கு ஆண்டவரே ஆண்டவர் கேட்டு அதன்படியாய் தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி பிள்ளைகளாய் மாற்றி ஆண்டவரை வழிநடத்தும்படியாக்கிறோம். கர்த்தர் ஆண்டவரே அப்படியாய் நீ செய்து இந்த பிள்ளைகளை ஆண்டவரே நீர் கைவிடாது காத்து வழிநடத்துகிற தயவுக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். கர்த்தர் அப்படியாய் நீ செய்ய போவதற்காக கோடான கொடி ஸ்தோத்திரத்தை எடுக்கிறோம்பா. இந்த வேளையில் கூட கர்த்தாவை ஜெபித்த ஒவ்வொரு தேவர்களின் பிள்ளைகளையும் சமூகத்தில் கொண்டு வருகிறோம். அவருடைய அவருடைய குடும்பங்களில் இருக்கிறதான வாலிப பிள்ளைகளையும் கர்த்தராகிய தேவன் நீர் ஆண்டவரை உம்முடைய சமூகத்தை நினைத்த அந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரை எப்போதும் ஆண்டவரை துணையாக இருந்து வழி நடத்தும்படி ஆயிடுச்சு வைக்கிறோம். நீ ஜெபிக்க காத்திருக்கிறதான ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் உம்முடைய சமூகத்தில் கொண்டு வருகிறோம். அவளுடைய குடும்பத்தில் இருக்கிற வாலிப பிள்ளைகள் கர்த்தாவை எழுந்து நின்று பிரகாசிக்க கர்த்தர் உதவி செய்யும்படி ஆயிடுச்சு வைக்கிறோம். கர்த்தர் அப்படியே அங்கே செய்ய போவதற்காயும் கோடான கொடி ஸ்தோத்திரத்தை எடுக்கிறோம். அப்பா இந்த அருமையான ஜப வேலையை நடத்துகிறதான சங்கம மூலகத்தை நடத்தி கொண்டிருக்கிற அப்பா இலஸ்ரீ சகோதரனின் சமூகத்தில் கொண்டு வருகிறோம். மகனை ஆசிர்வதிங்க. எனங்கள் ஏக்கங்கள் இருக்கிற காரியங்களையும் நீர் அறிந்த ஆண்டவரை உதவி செய்யுங்க. அவர்கள் கையிட்டு செய்கிற வேலையை ஆண்டவர் ஆசீர்வதித்து வித்தி அடைய செய்யுங்க. அவருக்காக கொடுக்கப்பட்ட மாணவி பிள்ளைகள் பேர பிள்ளைகள் மருவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாக சுபிக்கிறோம். இந்த ஜப வேலையை தொகுத்து வருகிறதான சேனல் மகளையும் அவருடைய கணவனையும் மகனையும் மகளையும் ஆண்டவரை உடைய பொற்கரங்கள் எழுக்குள்ளாக நாங்கள் ஒப்புவிக்கிறோம். இந்த பிள்ளைகள் வாழ்கிறதான இடத்தில் நீர் இவர்களுக்கு துணையாயிருந்து வழிநடத்தும்படியாக சுபிக்கிறோம். கர்த்தராகிய தேவன் அப்படியே நீ செய்ய போவதற்காக முக்கு கோடான கொடி ஸ்தோத்திரத்தில் எடுக்கிறவங்க தான். அப்பா இது எங்களுக்காக உயிர் நீத்து ஆண்டவரை சிலுவை சுமந்து ஆண்டவர் எங்களுடைய பாவங்களை போக்கு எங்களை அக்கிரமங்களை போக்கி ஆண்டவர் என்னால் மட்டும் எங்களுக்கு ஜீவனோடு வைத்திருக்கிற தேவ கிருபை காயம் நன்றி செலுத்துகிறோம். இந்த வேலையில ஆண்டவரை இப்பட்ட ஜபத்த வேலையை ஆண்டவரை ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியா நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த ஜபத்தை ஏறெடுக்கிறோம் ஜீவன உள்ள நல்ல பிதாவே. ஆமென்.
1: நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து சகல நன்மைக்கு எதுவாய் செய்து முடித்து ஆசீர்வதிப்பாராக. ஆமே. நாங்க நிர்மலா மரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு
2: சொல்லுங்க.
1: பிள்ளைகள் அங்கு மனம் போன போக்கிலே போய் அங்கு போத வசலுக்களை புதைந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட வாலிபர்கள்
2: ஹாலேலூயா. ஸ்தோத்ரப்பா, ஸ்தோத்ர ராஜா, துதிக்கிறோம், துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த அருமையான நாளுக்காக உமக்கு நன்றி. ஒவ்வொரு நாளும் அது கிருபை நாள் எங்களை முடிசூட்டி வழிநடத்திருக்கிற முது தயவுக்காய் சோத்திரம். இது கொடிய நாட்களாய் இருந்த போதிலும் முது சட்டைகளின் நிழலிலே எங்களை நீர் பாதுகாத்து வருகிற உமது அன்பிற்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. மற்றபடியாய் கூட இது கடைசி நாட்களாய் இருக்கிறபடி நாளே எல்லா மக்களும் ஜபத்திலும் தரித்திருந்து உபவாசத்திலும் தரித்திருந்து உமது வருகைக்கு ஆயத்தமாகவும் உமது வருகையின் நாட்களுக்கு எல்லோருக்காக ஜபிக்கவும் அவர்கள் தங்களையும் தகுதிப்படுத்தி கொள்ளும்படியாக கூட இந்த வேலையிலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. மக்கு சோத்திரம். எங்கு பார்த்தாலும் போர்கள், போராட்டங்கள், பிரச்சனைகளாகவே இந்த உலகத்திலே காணப்படுகிறது தகப்பனே. இது போன்ற பிரச்சனைகள் எல்லாம் மாறணும். காரணம், நீர் சமாதானத்தின் தேவன். நீர் வரும்போது சமாதானமா தேசங்கள் எல்லோரும் மக்கள் எல்லோரும் இருக்கும்படியாக கூட அதற்காக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவன் தாமே ஆசிர்வதிப்பீராக. கொடுக்கப்பட்டதான ஜெப குறிப்புக்காய் சோத்திரம். வழக்கமாக வெள்ளிக்கிழமையிலே வாலிப ஆண் பெண்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. எங்களுடைய ஜெபங்கள் வீணுக்கு விருதுக்கும் எங்கள் மடியிலே திரும்பி விழாதபடிக்கு அவைகள் ஜெபதூபங்களால் உமது சமூகத்துக்கு வந்து செவிகளுக்கு அது விழும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. எங்கள் பாவ சாபங்கள், எங்களுடைய பாவ சாபங்களே அப்பா அந்த ஜபங்களுக்கு தடையா இல்லாதபடிக்கு வாலிப ஆண் பெண்கள் என் ஆசிர்வாதங்கள் குறைபட்டு போகாதபடிக்கு இருக்க எங்களை ஒரு விசை கூட பரிசுத்த ரத்தத்தினாலே நீர் கழுவி எங்களை சுத்திகரிக்கும்படியா ஜபிக்கிறோம். அநேக விதங்களிலே நாங்கள் தவறுகிறோம்ப்பா. வாயின் வார்த்தை, எண்ணங்கள் அப்பா, மேட்டின்மையான காரியங்கள், பேச்சுகள், இது போன்ற காரியங்களில் எல்லாம் நாங்கள் அதிகமாய் பாவம் செய்கிறோம் தகப்பனே. அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற எங்களை தேவன் தாமே நீர் இந்த வேலையிலே இந்த பரிசுத்த ரத்தத்தினாலே ஒரு விசை கூட கழுவி எங்களை இந்த ஜெபத்துக்கு நீர் தகுதிப்படுத்த முடியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. வாலிப ஆண் பெண்களின் வாழ்வாதாரங்களை தெய்வன் தாமே நீர் ஆசிர்வதிங்க. வாலிப நாட்களிலே உன் சிருஷ்டிகளை நினை என்ற வார்த்தையின்படி அவர்கள் உம்மை நினைக்கவும் உமது வேதத்தை வாசிக்கவும் தியானிக்கவும் உமது கட்டளைகளுக்கும் கை கற்பனைகளுக்கும் கீழ்ப்படிந்து வாழ்ந்திருக்க கர்த்தர் தாமே உதவி செய்யுங்கப்பா. இந்த கால போற போக்கிலே அநேக வாலிப பெண்கள், சிறு பிள்ளைகள் கூட அப்பா இந்த போதை வஸ்துக்கு அடிமைகளாக இருக்கிறார்கள். கர்த்தர் தாமே இந்த போதை பொருள் அப்பா எல்லா விதமான அன்சு, ட்ரக்ஸ், பீடி, சிகரெட்டு போன்ற காரியங்கள் இன்னுமாய் கூட ஆன்லைன்ல ஆடுகிறதான அந்த கேம்லிங், பப்ஜி போன்ற காரியங்கள் அநேகமா இருக்கிறதப்பா. அப்பா ஒரே வழி தேவனுடைய வழிதான் பரிசுத்தமா இருக்குது. மற்ற எல்லா வழியிலும் பரிசுத்தம் இல்லாத இருக்கிற வழிகளிலே பிள்ளைகள் அதிகமாய் நடக்கிறத நாங்கள் காண்கிறோம் தகப்பனே, கேட்கிறோம். இது இந்த காரியம் அவர்களை விட்டு விலகி போனோம் அப்பா. எல்லா வாலிப ஆண் பெண்களும் மது வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து வேதத்தை வாசித்து தியானித்து பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்திருந்து தன்னுடைய வாழ்வை கெடுத்து கொள்ளாத படிக்கு ஆண்டவர் தாமே நீர் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறப்பா. அநேக பிள்ளைகள், காலேஜ் படிக்கிற பிள்ளைகள் படிப்பில கவனம் செலுத்தாத படிக்கே போதை பொருளுக்கு அடிமையாகி அவர்கள் காலேஜுகள் எல்லாம் கட் பண்ணி அவர்கள் இஷ்டம் போல மன விருப்பம் போல வாழ்ந்து கொண்டிருக்கிற வேலையிலே தேவன் நீர் அவர்களை எல்லோரையுமாய் பற்றி பிடிக்கும்படியாய் உமது பாதப்படியிலே நாங்கள் வருகிறோம் தகப்பனே, ஜெபிக்கிறோம்ப்பா. நீர் தாமே அவர்களை சீர்படுத்தும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம். அப்படியாக கூட வாலிப எதனால் தன்னை சுத்திகரித்து கொள்வான், உம்முடைய வேத வசனத்தின்படி அல்லவா என்ற வார்த்தையின்படி உமது வசனங்கள் அவர்களுடைய இருதயத்தின் பலகணிகளிலே தேவன் தாமே எழுதும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. அந்த வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்து தன் எல்லா வேண்டாத காரியங்களை எல்லாம் விட்டு விலகி உண்மையான தேவன், பரிசுத்தமான தேவன், நீர் எப்படி பரிசுத்தரா இருக்கிறீரோ அதே போல அந்த பிள்ளையும் பரிசுத்தமாக்குங்கிலே காணப்படுகிறதான எல்லா வாலிபர்களும் அந்த நாட்களிலே உமாக்காய் பரிசுத்தமாய் வாழ்ந்திருந்தார்களே ஆண்டவரே. அதே போல அப்பா அந்த பிள்ளைகள் எல்லா வாலிபம் பெண்கள் எல்லோரும் பரிசுத்தமாய் வாழ்ந்திருக்க இந்த வேலையிலே நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அவர்களுடைய படிப்பு விஷயத்திலும் வேலை விஷயத்திலும் அவர்களுடைய திருமண வாழ்க்கையிலும் ஆண்டவரே அவர்கள் கர்த்தர் நீர் தாமே எல்லா காரியங்களையும் நல்ல விதமா நிர்ணயிக்கும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. அநேக பிள்ளைகள் வாலிப பிள்ளைகள் கூட இந்த நாள்ல வெளிநாடு போனோம் என்று இருக்கிறார்கள். அவர்களுக்கு வேண்டிய எல்லா காரியத்தையும் தேவன் தாமே நீர் செய்து தரும்படியா ஒப்பு கொடுக்கிறப்பா. அப்படியே வெளிநாட்டுல இருக்கிற வாலிபான் பெண்களையும் எங்கள் தேசங்களில் இருக்கிறதான வாலிப பெண்களையும் ஆண்களையும் ஒரு கரத்திலே ஒப்பு கொடுக்கிறப்பா. அவர்கள் பெற்றோர்களுக்கு கண் மறைவா இருந்த போதிலும் அப்பா அவர்களை நீர் தாமே கண்காணிக்கணும் அப்பா. அவர்களுக்கு நீர் பரிசுத்தத்தை நீர் ஊற்றும்படியா ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் தாமே அவர்களை வழி நடத்தும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. அவர்கள் நடை உடை பாவனைகள் எல்லாம் உமக்கு பிரியமா இருக்கட்டும் தகப்பனே. நீ கர்த்தருடைய கையிலே அலங்கார முடியுமாய் ராஜ கிரீடமாய் இருப்பார் என்ற வார்த்தையின்படி பிள்ளைகளை தேவன் தாமே நீங்க ஆசிர்வதிங்க அப்பா. உன் மன விருப்பத்தின்படி நான் உன்னை ஆசிர்வதிப்பேன் என்று சொன்ன வார்த்தையின்படி அந்த பிள்ளைகள் எல்லோரும் அப்பா உமது கர்த்தாவே உமது வார்த்தைகளுக்கும் உமது வசனங்களுக்கும் கீழ்ப்படிந்து வாழ்ந்திருந்து ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள பாத்திரவான்களாக இருக்க கர்த்தர் தாமே உதவி செய்யுங்க. அப்படியாக தேவன் எல்லா வாலிப ஆண் பெண்களையும் எல்லா போதை வஸ்துக்கும் வேண்டாத எல்லா சத்ருவின் கிரியைகளுக்கும் விலக்கி தேவன் நீ பாதுகாத்து வாலி கடைசி நாட்களிலே வாலிபர்கள் மேலேயும் வாலிப பெண்கள் மேலும் நான் பரிசுத்த ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லி இருக்கிறீரப்பா. அதன்படி நீர் பரிசுத்த ஆவியை ஊற்றி அவர்களை எல்லோருமாய் பரிசுத்தமாய் உமது ராஜ்யத்துக்கு நேரே நீர் வழிநடத்தும்படியா ஜெபிக்கிறோம்ப்பா. உமக்கு சூத்திரம். குற்றம் குறைகள் எல்லாம் ஒரு விசை கூட மன்னிங்காண்டவரே. பிள்ளைகள் தவறுகளை உணர்ந்து மனம் திரும்பி அப்பா அவர்களுடைய சிறையிருப்பு எல்லாம் மாற்றும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். சியோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் பொழுது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம் என்ற வார்த்தையின் பிரகாரமாக அப்பா பெற்றோர்களுக்கும் அப்பா அந்த பிள்ளைகள் சரியான வழியிலே அவர்கள் சிறையிருப்பெல்லாம் திரும்பி அவர்கள் பரிசுத்தமாய் வாழ்வதை பிள்ளைகள் இப்படியாக வாழ்கிறார்கள் என்று பெற்றோர்கள் கூட அப்பா சந்தோஷிக்கும் வண்ணமாய் இருக்க கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். உன் தாய் தகப்பனை நீர் கனம் பண்ணு. உன் தாய் வயது செல்லும் பொழுது அவள் அசட்டை பண்ணாதே என்ற வார்த்தையின்படி பெற்றோர்களை கூட கர்த்தர் அந்த பிள்ளைகள் எல்லோருமாய் அவர்கள் கனம்படுத்த கர்த்தர் அவர்களுடைய ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்து வழிநடத்துறதுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. அப்படியாக கூட இந்த வேலையிலே சங்கமம் ஊடகத்துக்காக ஜெபிக்கிறோம். தேவன் தாமே அப்பா அந்த நடத்துகிற தான தேவதாசன் லெஸ்லி ஐயா அவருடைய மனைவி பிள்ளைகள் பேர பிள்ளைகள் குடும்பத்தார் மருமக்கள் சொந்த பந்தங்கள் உற்றார் உறவினர் யாவரையுமாய் ஆசிர்வதிங்கே. குடும்பங்களில் இருக்கிறதான வாலிபான் பெண்கள் மேல உமது பரிசுத்த ஆவி ஊற்றும்படியா ஜெபிக்கிறப்பா. உமக்காய் எழும்பி பிரகாசிக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. இணைப்பிலே இணைந்து பணிபுரிகிற எல்லா ஊழியர்களையும் அவர்கள் குடும்பங்களிலே இருக்கிற வாலிப ஆண் பெண்களையும் தேவரீர் நீர் ஆசிர்வதித்து நீர் பெருக செய்து வழிநடத்தும்படியா ஒப்பு கொடுக்குறப்பா. உமக்காக ஜீவிக்க பரிசுத்தமாய் வாழ கர்த்தர் கிருபை செய்யுங்க. அப்படியாக இந்த ஜபத்தை தொகுத்து வழங்குறதான மகள் ஜானட்டையும் அவனுடைய கணவனையும் மகனையும் மகளையும் ஒப்பு கொடுக்குறப்பா. மகனையும் மகளையும் அவரி விதமாய் ஆசிர்வதிங்க. இவர்களும் உமக்கா எழும்பி பிரகாசிக்க தன் தாய் தகப்பனை போல உமக்கென்று ஊழியம் செய்ய கர்த்தர் தாமே நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஜெபித்த யாவருக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இனி ஜெபிக்க வருகிறதான பிள்ளைகளுக்காக கூட ஜெபிக்கிறோம்ப்பா. இவர்களுடைய குடும்பங்களிலே இருக்கிறதான எல்லா வாலிப ஆண் பெண்களையும் தேவன் இருந்த கடைசி நாட்களிலே பாதுகாத்து கொண்டு பரிசுத்தமாய் வாழ்ந்திருக்க கர்த்தர் தாமே பரிசுத்தாவியானவர் தாமே உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். இறுதியாய் ஜெபிக்க வருகிறதான மகள் ஏமி புஷ்பராஜ்யம் மகள் உமக்கு செய்கிற ஊழியத்தை ஆசிர்வதிங்க. அதே வேலையிலப்பா அந்த குடும்பத்திலே இருக்கிறதான வாலிப ஆண் பெண்கள் எல்லோருமாய் பரிசுத்தமாய் வாழ்ந்திருக்க கர்த்தர் தாமே கிருபை செய்யுங்க. அப்படியாக தேவன் செய்த ஆசீர்வதிக்கிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கன மகிமை யாவற்றையும் கர்த்தர் கேரடிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவே. ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். எங்கள் ஜபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம் நன்றி சிஸ்டர் கர்த்தர். உங்களோடும் பிள்ளைகளோடும் வேற பிள்ளையோடும் கூட இருந்து சகலத்திலும் ஆசீர்வாதத்தை கடலிடுவாராக. ஆமேன்,
2: ஆமேன். அப்படி உங்களை எல்லோரையுமாய் ஆசீர்வதிப்பாராக.
1: நாங்க சிசிலியாமாவை வரவேற்று கொண்டு பிரைசலோ சிசிலியாமா பேசலோ பிரைசலோ நீங்கள் யுத்தத்துல நிக்கிற வாலிப பிள்ளைகளுக்காக ரத்தம் சிந்துற வாலிப பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜபத்திலே வழி நடத்துங்க.
3: இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. இரக்கத்தின் ஐஸ்வர்யம் இல்லை இயேசுவே சுவாமி என்று கொடுத்த புதிய நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா பிதாவே எங்களை ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வைக்கிறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. அன்பான தகப்பனே ஒவ்வொரு புதிய நாளும் அப்பா நாங்கள் ஜெபிக்கும் போது எங்களுக்கு புது பலனை தந்து எங்களை உற்சாகப்படுத்துறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. அன்பான தகப்பனே இந்த போரிலே அப்பா போய் அநியாயமாக இறந்து போறார்களே வாலிப பிள்ளைகள். அப்பா பிதாவே இந்த வாலிப பிள்ளைகளே பாதுகாரன் தகப்பனே. அப்பா தகப்பனே யுத்தத்தை நிறுத்தும் தகப்பனே இந்த வாலிப பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளும் தகப்பனே. அன்பான தகப்பனே போர் போர் என்று அப்பா இந்த அப்பாவி பிள்ளைகள் அநியாயமாக ஆண்கள் பெண்கள் என்று அநியாயமாக இறந்து போறார்களே தகப்பனே. ஆவியானவரே அவர்களை உமது கரங்களில் பற்றி கொள்ளும் தகப்பன். அப்பா பிதாவே அவர்களின் தாய் தகப்பன் விடும் கண்ணீர்களை காண்கிற தெய்வமாயிருக்கிறீர் தகப்பனே. அப்பா தகப்பனே தாய் தகப்பனுக்கு பணியாமல் இந்த வேலைகளுக்கு ஈடுபட்டு போகிறார்களே தகப்பனே. ஆவியானவரே அவர்களை பாதுகாத்து கொள்ளும் தகப்பனே. அப்பா பிதாவே அவர்களை உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. ஆவியானவரே உமது போர்வியால் மறைத்துக் கொள்ளும் தகப்பனே. பரிசுத்தரே பரிசுத்த ஆவியானவரே அவர்களை உமது போர்வியால் மறைத்துக் கொள்ளும் தகப்பனே. அப்பா உமக்கு பிரியமான பிள்ளைகள் ஒருபோதும் கைவிடாத தகப்பனப்பா. அப்பா அவர்களை உமது போர்வியாலும் உமது சிறைகளாலும் மூடிக்கொள்ளும் தகப்பனே. அப்பா அந்த யுத்தங்களே அவர்கள் போகாதபடி காத்து கொள்ளும் தகப்பனே. அவர்களுக்கு ஒரு வெறுப்பை உண்டாக்கும் தகப்பனே. அப்பா அந்த யுத்தத்துக்கு போகாமல் ஒரு வெறுப்பை உண்டாக்கும் தகப்பனே. அப்பா ஆவியானவரே அவர்களோடு கூட இருந்து வழி நடத்துறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. அன்பான தகப்பனே இந்த தாய் தகப்பனுக்கு பணிந்து நடக்கிற பிள்ளைகளாக மாற்றும் தகப்பனே. அப்பா தகப்பனே இந்த குடி போதைகளிலிருந்து அவர்களை மாற்றும் தகப்பனே. ஆவியானவரே உமது சிறுகளாலும் சித்திகளாலும் அவர்களை மூடிக்கொள்ளும் தகப்பனே. அப்பா தாயப்பன் விடும் கண்ணீரை நீ காண்கிற தெய்வம் அப்பா. அன்பான தகப்பனே இந்த பிள்ளைகள் தாய் தகப்பனுக்கு பணிந்து நடக்கக்கூடியவர்களா அப்பா உதவி செய்ய வல்லவராயிருக்கிறீரே அப்பா. ஈசப்பா நீர் அவர்களை கைவிடாதே இந்த தகப்பனே. அன்பான தகப்பனே எங்கள் குடும்பத்தை உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. எனது பிள்ளைகளின் பிள்ளைகள் அப்பா அவர்களும் வாலிப பிள்ளைகள் தான் தகப்பனே. அவர்களையும் பாதுகாத்து உமது சிறகுகளால் மூடிக்கொள்ளும் தகப்பனே. அப்பா அப்பா தகப்பனே அவர்கள் உம்முக்குரிய பிள்ளைகளாக மாற்ற நீர் வல்லமையானவரப்பா. வல்லமை செய்யும் தகப்பனே. அவர்களை உமது சிறகுக்குள் இழுத்து கொண்டு வாரும் தகப்பனே. அப்பா பிதாவே உமக்கு கீழ்ப்படிந்து நடக்கக்கூடிய பிள்ளைகளாக மாற்றும் தகப்பனே. ஆவியானவரே நாங்கள் இந்த நேரம் உம்மை தொழுது கொண்டிருக்கிறோம் தகப்பனே. உம்மை நாடி ஓடி வந்திருக்கிறோம் தகப்பனே. ஒவ்வொரு நாளும் நடக்கும் போது போகும்போதும் வரும்போதும் நீரே எங்களுக்கு துணையாயிருக்கிறீரப்பா. இசப்பா உமது சிறைகளால் எங்களை மூடிக்கொள்ளும் தகப்பனே. அப்பா தகப்பனே இந்த சங்கம வானொலியை ஆசீர்வதியும் தகப்பனே. இந்த சங்கம வானொலியை ஜெபிக்கிற அத்தனை பேரையும் முதுகரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. அப்பா பிதாவே அவர்களை பாதுகாத்து கொள்ளும் தகப்பனே, அவர்களுக்கு என்னென்ன தேள்வியோ அதை பெற்றுக் கொடுக்க நீ வல்லவராய் இருக்கிறீர் தகப்பனே. அப்பா நீர் செய்வீர் ஒரு புதுமையை காண்பியும் தகப்பனே, நீர் காட்டும் தகப்பனே, ஒரு புதுமையை காட்டும் தகப்பனே. அன்பான தகப்பனே என்ன குடும்பத்தை ஆசீர்வதியின் தகப்பனே, அவர் இந்த சங்கம வானொலியை ஆசீர்வதியின் தகப்பனே, அவர் இந்த நேரம் சுகபலனாயிருக்க வேணும் என்று அப்பா உண்மை இருந்து மன்றாடி கேட்கிறோம் தகப்பனே. ஆவியான பெரிய கனாசிஸ்டர் குடும்பத்தை ஆசீர்வதியும் தகப்பனே. அப்பா தகப்பனே அவர் பிள்ளைகளை ஆசீர்வதியும் அப்பா, மென்மேலும் ஓங்கி வளர செய்தும் தகப்பனே. அப்பா தகப்பனே அவர் ஒவ்வொரு நாளும் எங்களோட வந்து ஜெபிக்கும் போது எங்களுக்கு ஒரு சந்தோஷமும் அன்பும் பெருகுது தகப்பனே. ஆவியானவரே அவரை ஆசீர்வதித்து அவரை பழகி பெருக செய்யறதுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. இயேசு கிறிஸ்தின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்,
4: ஆமேன், ஆமேன். எங்க ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி அம்மா. கர்த்தர் உங்களோட கூட இருந்து சகலத்தில நன்மைக்கு எதுவாய் செய்து முடிப்பாராக. ஆரோக்கிய பலன் சுகம் தருவாராக. ஆமேன். நாங்கள் ஐரின் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ்லோ டைரின் பிரைஸ்லோ டைரின் வாலிபர்களுக்குள்ளே இந்த கொலைகள், கொள்ளைகள், இந்த வாகன ஓட்டங்கள்லே கவனம் இல்லாமல் விபத்துக்கள் இப்படியாய் சிக்கி கொண்டிருக்கிற வாலிபர்களை விடுதலை ஆக்கும்படி நீங்கள் ஜபத்திலே வழி நடத்துங்க.
5: ஸ்தோத்திரமாண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா அந்த நேரத்துக்காய் நன்றி ராஜாவே. அப்பா மட்டுமா எங்களை நடத்தின அபிநேசரே, கூடான கூடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. சுவாமி கித்தாவே இந்த நேரத்திலும் ஜெபிக்க கொடுத்த அந்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. பாண்டை நாளிலும் கித்தாவே அப்பா தேசம் எங்கிலும் இருக்கிறதான எல்லா வாலிப பிள்ளைகளையும் அது திருக்கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே கித்தாவே, அந்த வாலிப பிள்ளைகளே தேவன் நீங்க பாதுகாத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த வாலிப பிள்ளைகள் கர்த்தாவே வழிதவறி போய்விடாத படிக்கு கர்த்தாவே அவங்களுக்கு வேண்டிய நல்ல ஞானத்தை தேவன் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அந்த பிள்ளைகள் நல்ல தீர்மானங்களை எடுக்க நல்ல ஆலோசனைகளை தேவன் நீங்க அவர்களுக்கு கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே கர்த்தாவே. அப்பா வாகனம் ஓட்டுகிறதான கர்த்தாவே ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஏனோ தானோ என்று கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வாகனங்களை கொடுக்கும்படியேன் ஆண்டவர. பாசோத்திரம் ஆண்டவர அநேக வாலி விட்டு வாகனத்தை ஓட்டு அந்த நேரத்திலே நிற்காத படிக்கு கத்தாவே. அப்பா தங்களுடைய கத்தாவே அப்பா சிந்தனைகளை ஓடிக்கொண்டிருக்கிறதான ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் தேவ நீங்க தொடும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவர. கத்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, தூர பிரதேசங்களுக்கு போய்
6: சிஸ்டர் ஐரின் உங்களோட லைன் கிளியர் இல்லை, நீங்கள் நிக்கிற இடத்தை விட்டு வேற இடத்துல போய் சிஸ்டர் ஐரின் சிஸ்டர் ஐரின் சிஸ்டர் ஐரின்
1: மீனாயினுடைய டெலிபோன்
5: அந்த தூக்கத்தின்
6: சிஸ்டர் ஐரீன், நீங்கள் இடம் மாறி நில்லுங்கள், ஒரு விண்டோக்கு கிட்டவா போய் நின்று.
1: ஐரீன், உங்களுக்கு இந்த டெலிபோன் கிளியர் இல்லாம இருக்கு.
6: சிஸ்டர் ஐரீன், நீங்கள் விண்டோக்கு இருக்கிற இடம் தான், கிட்டவா போய் நில்லுங்கள். சிஸ்டர் தயாட்ட கொடுங்கம்மா.
4: கேக்குதா சிஸ்டர்?
1: இப்ப கேக்குதோ?
5: ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் இந்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா தேவன், நீங்க பொறுப்படுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, நன்றி ராஜாவே. எங்களுடைய சங்கமம் ஊடகத்தை கூட உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இதுல ஊழியம் செய்யற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, அவங்களுடைய தேவையெல்லாம் சந்திங்க தகப்பனே. மட்டுமாய் ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. இனி ஜெபிக்க இருக்கிற பிள்ளைகளையும் கூட தேவன் நிறைவு ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். எங்களுடைய ஜெபங்களுக்கு எல்லாம் தேவன் ஆம் என்றும் ஆமேன் என்றும் பதில் கொடுக்க போறதுக்காய் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. பாஸ்தோத்திரம் ஆண்டவரே, என்னை தாழ்த்தி உயர்த்தி இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். நம்ம ஜெபங்களை கேட்டதும் எனக்கு ஸ்தோத்திரம், நன்றி ஆயிரேன். கேட்டதாமே உங்களோடு கூட இருந்து சகல காரியத்திலும் ஊழியத்திலும் ஆசீர்வாத கல்லிடுவாராக. ஆமேன்,
5: ஆமேன், ஆமேன். நன்றி சிஸ்டர், உங்கள் எல்லாரையும் கூட
1: ஆசீர்வதிப்பார். வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் சிஸ்டர்.
7: பிரைஸ் லார்ட் சிஸ்டர்.
1: பிரைஸ் லார்ட். நீங்கள் ரட்சிப்பு இல்லாமல் துன்மார்க்கத்திலே இன்னுமாய் ஜீவித்து கொண்டிருக்கிறவர்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். இவர்கள் ஒரு வழியிலே தேவனை அறிந்து தேவனிடத்திலே வரக்கூடிய ஒரு கிருபியை கர்த்தாமே கொடுக்க வேண்டும். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவை அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க.
7: அன்பான பரலோக பிதாவே, அப்பா சோதரம் ஆண்டவரே, சோதரம் தந்தையப்பா, ஆண்டவரேப்பா, இம்மட்டு நேரம் அம்மை கண்மணி போல நீங்கள் பாதுகாத்து வந்த கிருபைக்கு நன்றி தந்தையப்பா. ஆண்டவரேப்பா, இது இவ்வளவு நேரத்துக்கேயும் அப்பா நான் ஏதாவது அறியாமல் செய்திருந்தா ஒரு விஷயம் அப்பா என்ன நினைத்து கதை சுத்தறிங்க அப்பா. சொல்லப்பட்ட விண்ணப்பத்தை தந்தையின் திருக்கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. ஆண்டவரே அப்பாவை அறியாத இனங்கள் அப்பா ஏராளமாக இருக்கிறார்கள் அப்பா. தந்தையை அவர்களுக்கு அறிவிக்கப்படாமல் அப்பா இருக்குதப்பா தந்தையே. அப்படியான மனிதர்களுக்கு அப்பா தகப்பனே உங்களை பற்றி சொல்வதற்கான தகப்பனே தகப்பனியப்பா அந்த இடங்களுக்கு அப்பா தேவ பிள்ளைகளை அனுப்பி வைங்க தந்தையப்பா. ஆண்டவரே அறியாதவர்கள் அப்பாவை அறிந்து அப்பாவின் பாதத்துக்கு வர கிருப செய்யுங்க அப்பா. தந்தையப்பா சத்தியத்தை அறிவார்கள், சத்தியம் அவர்களை விடுதலையாக்கட்டும். ஆண்டவரே அப்பா தந்தைய உங்கள் வார்த்தைகளை அனுப்பியப்பா ஒவ்வொருவர் மேலேயும் அப்பா ரட்சிப்பு நாவிகளை ஊற்றுங்க அப்பா. தந்தையப்பா தேவையில்லாத காரியங்களை செய்யாத படிக்கப்பா உண்மையை முத்தமாக எனங்கள் அப்பா இருக்க. ஆண்டவரேப்பா அப்பாவின் பிள்ளைகளாக இருக்கிற நாமளப்பா அவர்களுக்கு முன்னாக சாட்சியாக நாங்கள் நிற்கோம் அப்பா. தந்தையப்பா எம்மலை பார்த்து அவர்கள் அப்பா ஆண்டவர் அப்பாவின் பாதத்துக்கு வருகிற ஜனங்களாக இருக்க கிருப செய்யுங்கப்பா. தந்தையப்பா ஒவ்வொருவரையும் அப்பாவை அறியாமல் ஜனங்கள் அப்பா நிறைய இடங்களிலே பயந்து கேட்கிறார்களே தந்தையப்பா. அப்படியான இடங்களுக்கு அப்பா தந்தையே நீங்கள் தேவ பிள்ளைகளை அனுப்பியப்பா அப்பாவின் அப்பாவை அறிய தகாக அப்பா கிருப செய்யுங்கப்பா. ஆண்டவரேப்பா நாங்கள் இன்றும் அப்பா செல்லும் போது எங்க இயேசப்பா யாருண்டே தெரியாத அளவிலே அப்பா ஒரு கிராமமே இருக்குது என் தந்தையப்பா. அப்படியான இடங்களுக்கு அப்பா இன்னும் இன்னும் அப்பா தேவ பிள்ளைகளை அனுப்பியப்பா அறியாதவர்களே அப்பா நீங்கள் தொடும்படியாக சொல்லிக்கிறேன்ப்பா. ஆண்டவரேப்பா ஒரு ஆத்மா கூட அப்பா நரகத்துக்கு செல்லாத படிக்கப்பா எல்லாரும் என் தந்தையின் பாதத்துக்கு வர கிருப செய்யுங்கப்பா. ஒவ்வொருவரோட நீங்கள் பேசுங்க இடைப்படுங்கப்பா. ஒவ்வொருவரும் நீங்கள் தொடுங்கப்பா. அறியாதவர்களுக்கு அப்பா தந்தையே உங்கள் வார்த்தைகளை அனுப்பி அப்பா நீங்கள் அவர்களை தொடும்படியாய் சொல்லிக்கிறேன்ப்பா. பிதாவே நீங்கள் அனைத்து ஜனங்களையும் அப்பாவின் பாதத்திலே ஒப்பு கொடுத்து சொல்லிக்கிறேன் அப்பா. அறியாதவர்கள் அப்பா ஏராளம் ஏராளமாக இருக்கிற பார்த்தார்களே தந்தையப்பா, அவர்கள் மத்தியிலே அப்பா தேவையற்ற தேவைய இல்லாத அப்பா வாடியப்பா, அப்பாவின் பிள்ளைகளப்பா சொல்லாத படிக்கு அப்பாவின் அப்பா நன்மை செய்வர், அப்பா நல்லவர், அப்பா மதம் மாற்றுவதற்காக அல்ல மனம் மாற்றுவதற்காகத்தான் என் தந்தை உங்கள் ஒவ்வொருவரையும் அழைக்கிறார் என்றதை அப்பா அழகாக வார்த்தையை சொல்லி அப்பா அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க கிருப செய்யுங்க என் தந்தையப்பா. ஆண்டவரே அப்பா ஒவ்வொருவரையும் நீங்கள் பொறுப்படுத்து காத்தி வாழ நடத்தும்படியாக அனைத்து இனங்களையும் என் தந்தையின் திருப்பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. நீங்கள் பொறுப்படுங்க காத்துக்கொள்ளுங்க வழி நடத்துங்க அப்பா. தந்தையப்பா அப்பா அப்பா தந்தையப்பா ஒரு ஒரு ஒரு தகப்பனை டாக்டர்ஸ் மாரர் கைவிட்டதுக்கு பிறகு அப்பா அப்பாவின் பாதத்துக்கு வருகிறார்கள் அப்பா. அப்பாவின் பாதத்துக்கு வந்து பரிபூர்ண சுகத்தை அடைந்து கொண்டு ஆலயத்தை விட்டே அப்பா அவர்கள் விலகி இருக்கிறவர்களையும் அப்பா நீங்கள் தொடுங்க அப்பா. பிதாவே அப்பா நன்மையை பெற்றுக்கொண்டு சுகமா சுகத்தை பெற்றுக்கொண்டப்பா தங்கள் காரியத்தை உலக காரியத்துக்காக ஓடுகின்றவர்களை நீங்கள் தொடுங்கப்பா. அப்பாவின் பாதத்திலே ஒப்பு கொடுத்து இந்த அடிமையை தாழ்த்தி எல்லாரையும் அப்பாவின் பாதத்தை ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன்.
8: உங்களோடும் உங்கள் பிள்ளைய குடும்பத்தோடும் கூட இருந்து சகலத்திலும் நன்மைக்கு இதுவாய் செய்து முடிப்பாராக. ஆமேன். நான் ஜெபத்தோடு கூட முடித்துக் கொள்ளுகிறேன். அன்பான பிதாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உம்முடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே இந்திய நாள் தொடக்கத்திலிருந்து முடிவரை ஆவியானவர் நீங்கள் நடத்தி தந்தீங்க, அதுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா எங்கள் வீடுகளிலும் இருக்கிற அந்த வாலிப பிள்ளைகள் யார் யாருடைய வீட்டிலே இருக்கிறார்களோ, திருமண வயதிலே இருக்கிறார்களோ கர்த்தாவே, வேலை இல்லாம இருக்கிறார்களோ கர்த்தாவே, பலவீனங்கள்ல வியாதிகள்ல இருக்கிறார்களோ, அவர்களை எல்லாம் நீ தொட்டு சுகமாக்குற தேவனாய் இருக்கிறபடியாமை ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம். சாலதே முடிய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். லேசியனா மனைவி பிள்ளைகள் சந்ததிக்கு ஆயுமை ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம். ஆண்டவரே பல்கை பெருகும்படிக்கு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம். நாளைய நாள் நீ கூட இருப்பீராக, உம்முடைய வல்லமையினால் வழி நடத்துவீராக, வல்லமையா பலப்படுத்துவீராக. உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. நீ கூட இருந்து வழி நடத்துமையா. வந்து ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளும் குடும்பங்களும் வீடுகளும் ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்பட கர்த்தாவே, உம்முடைய கரத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இன்றைய நாளை ஒப்பு கொடுக்கிறோம், ஏமி ஒப்பு கொடுக்கிறோம். அந்த ஜெபங்கள் விண்ணப்பங்கள் சோத்திரங்கள் எல்லாம் ஆண்டவரே உமக்கு பிரீதியாய் இருக்க உதவி செய்யும். சகலதை நீர் தாங்கிக் கொள்ளும் ஐயா. ஒவ்வொரு வாலிப உலகத்தை நீர் சந்தியும் ஆண்டவரே அப்பா, அவர்கள் உமக்கன்று எழுந்து வைராக்கியமாய் நிக்க செய்யும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தை செபிக்கிறோம் பிதாவே. ஆமேன்.
6: ஆமேன். ஆமேன். இது ஒரு நேரம் இணைந்து ஜெபித்து உங்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். எங்களுடன் சகோதரி ஏமி புஷ்பராஜ் அவர்கள் இணைந்து மன்னிக்க வேண்டும், அங்கேயோ மைக் ஆஃப் ஆயிடுச்சு. எங்களுடன் சகோதரி ஏமி புஷ்பராஜ் இணைந்திருக்கார் நிறைவு ஜபங்களுக்காக. அவரை வரவேற்போம். பிரைஸ் லார்ட்மா, உங்களுடைய மைக் எடுத்து விடுங்க சிஸ்டர் ஏமி. நீங்கள் வருகின்ற பொழுது மைக்கின் உங்களோட சவுண்டை கூட்டி கொண்டு வந்தீங்கன்னா அந்த மைக் ஆஃப் பண்ணாது. சிஸ்டர் ஏமி பிரைஸ் லார்ட். சிஸ்டர் ஏமி காலை வணக்கங்கள். உங்களுடைய மைக் ஆஃபில் இருக்குது, மைக்கு ஆன் பண்ணுங்கள். நீங்கள் சவுண்டை கூட்டி கொண்டு வரும்போது மைக் ஆஃப் பண்ணப்படாது. பிரைஸ் லார்ட்மா, பிரைஸ் லார்ட் ஏமி, அல்லது போயிட்டு வாங்கள். அருமையானவர்களை, நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் வெள்ளிக்கிழமைக்கான காலை நேர ஒலிபரப்பு. இன்று 12ஆம் தேதி ஜூன் மாதம் 12ஆம் தேதி ஆனி மாதம் 2026ஆம் ஆண்டு வெள்ளிக்கிழமை காலை வேளையில் இணைந்திருக்கிறோம். டொரண்டோ நேரம் காலை 9:03. இந்த வேளையில் எங்களுடன் சௌரி ஏமி புஷ்பராஜா இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்போம். கத்தருடைய கருத்தில் ஒப்புவிப்போம். கத்தருதாமே ஒன்றையும் வழி நடத்துவாராக. ஆமேன். ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர ஒலிபரம். இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் உங்கள் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கதிரை கரத்திலே உபயோகிக்கிறோம். கதர்தாமை வழி நடத்துவாராக. பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரைஸ் லார்ட் அம்மா.
9: பிரைஸ்
6: கொஞ்சம் சவுண்டா கேளுங்க, உங்களோட ஜூமில மைக் ஆஃப்ல இருக்குது, நீங்க கொஞ்சம் கொஞ்சம் சத்தமா கவியுங்க.
4: நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. தூரத்துக்கும் சமீபத்துக்கும் போதுமானவரே எங்களை துதிக்கிறோம், உங்களை சோதிக்கிறோம். துதிக்கு பாத்துறதே எங்களை துதிக்கிறோம், உங்களை சோதிக்கிறோம். துதியில் மத்தியில வாசம் பண்ணுறவரே எங்களை துதிக்கிறோம், உங்களை சோதிக்கிறோம். நீங்க நல்லவர், வல்லவர், போதுமானவர், போதுமானவருக்கு அதிகமானவர். துதிக்கு பாத்துறோம், உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் இந்த வாரம் முழுவதும் ஊழியம் செய்த ஒரு தெய்வ பிள்ளைகளுக்காய் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. அவர்களுக்கு கூடாக நீங்க தந்த தெய்வ செய்திகள், வார்த்தைகள், பாடல்கள், துதிகள், ஆராதனைகள், ஜெபங்கள் ஒன்றுக்காய் நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் இந்த வானொலி ஊழியத்திலே வரப்போன்ற ஒவ்வொரு ப்ரோக்ராம்ஸையும் உங்களை திருக்கரத்திலே தந்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் ஆண்டவரே எல்லாம் தடை இல்லாமல் எல்லா நிகழ்ச்சிகளும் வானிலைக்கு நேரத்துக்கு சரியாய் தெளிவாய் வர ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தாவே இணைந்து ஜெபித்த ஒரு தெய்வ பிள்ளைகளுக்காய் நன்றி சொல்லுகிறோம். தந்திர டாலி சிஸ்டருக்காய், கணவருக்காய், மகனுக்காய் நன்றி சொல்லுகிறோம். ஊழியங்களுக்காய் சோத்திரம் அப்பா. அதே போல அவர்களுடைய தேவைகள், விருப்பங்கள், மனவாஞ்சைகள் ஒவ்வொன்றையும் ஒப்பு கொடுக்கிறோம் இந்த புதிய நாளிலும். அதே போல சகோதரி நிர்மலா மரியா, பாச சார்ஸ் குடும்பத்தாரையும் ஒப்பு கொடுக்கிறோம். அவள் இருக்கிற பெங்களூர் மாநிலத்திலே ஆண்டவரே பெரிய காரியங்களுக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. இந்த புதிய நாளிலும் சகோதரி டாலிசிஸ் இன்னும் சகோதரி ஜெனட்டுக்காய், கணவருக்காய், பிள்ளைகளுக்காய் எங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். அவளுடைய ஊழியங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அவள் இருக்கிற தேசங்கள், ராஜாக்கள், அதிகாரிகள், தலைவர்கள், மக்கள் எல்லோரையும் கூட எங்களை பாதத்தில் ஒப்படைத்து ஜெபிக்கிறோம் இந்த நாளிலும் தகப்பனே சுவாமி. அதே போல சகோதரி வினோவுக்காய், ஜசிமாவுக்காய் நன்றி சொல்லுகிறோம். அவளுடைய தேவைகளுக்காய் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே சுவாமி. அந்த திருமண காரியத்தை உங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அந்த இடத்தில் உங்களை கரம் கூட இருக்க வேணுமாய், உங்களை கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் நன்றி சொல்லுகிறோம். பிரதர் டானாலை ஒப்பு கொடுக்கிறோம், அவருடைய ஊழியங்களை ஒப்பு கொடுக்கிறோம். குடும்பத்த உறவுகள் ஆண்டவரே எல்லோரையும் கூட உங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பிரதர் குணாவை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. அவருடைய காரியங்கள், பிசினஸ் காரியங்கள், ஊழிய காரியங்கள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம் இந்த புதிய நாளிலும் தகப்பனே சுவாமி. எங்களை கரம் அவர்களோடும் கூட இருக்க வேணுமா, எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிக்க வேணுமா, எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்படுத்த வேணுமா, எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தேவைகள் சந்திக்கப்பட ஜெபிக்கிறோம். அதே போல இந்த புதிய நாளிலும் ஆண்டவரே சுவாமி இந்த நேரத்திலும் கூட இருக்க வேணுமாய், தாயார் சிஷ்லி அம்மாவையும் ஐயாவையும் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். அல்லது தேவைகள் சந்திக்கப்பட ஜெபிக்கிறோம். அவளுக்கு ஏற்ற வேலையில ஒரு ஏற்ற இருப்பிட வசதிகளுக்காக ஜெபிக்கிறோம். சரீர சுகம் பெலன் ஆரோக்கியத்தை கட்டளையிட்டு நடத்தும்படியா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் இந்த நாளிலும் ஆண்டவரே. பாசப்பால் லூயிசரனுக்காய் நன்றி சொல்லுகிறோம். அவருடைய ஊழியங்களுக்காய் சோத்திரம். அவருக்கிற கர்நாடகா மாநிலத்துக்காய் சோத்திரம் அப்பா, நன்றி சொல்லுகிறோம். அதே போல தாயார் குலேந்திரனம்மா, தாயார் பத்மாதி ஜேம்ஸ் அம்மா, அருமையான இந்த தாய்மாருக்காய் அவருடைய ஊழியங்களுக்காய் சோத்திரம். அவருடைய தேவைகள் சந்திக்கப்பட அவருடைய இன்னுமாக குடும்ப உறுப்பினர்கள் எல்லோரையும் கூட எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அந்த சந்ததியில இருக்கிற வாலிப பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம் நன்றி சொல்லுகிறோம். அந்த பிள்ளைகள் இந்த ஊழியங்களை தொடர்ந்து செய்ய ஜெபிக்கிறோம் இந்த நாளிலும் ஆண்டவரே. சகோதரி ஜான்சிக்காய் நன்றி சொல்லுகிறோம். அவருடைய ஊழியங்களுக்காய் நீங்க கொடுத்திருக்கிற தளர்ந்துகளுக்காய் சோத்திரம். சகோதரி கான்சிக்காய் நன்றி சொல்லுகிறோம். கான்சியையும் பொருட்படுத்தி நீங்க நடத்த வேணுமா, எங்களை கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். சகோதரி ஐரினுக்காய் சோத்திரம் அப்பா. சகோதரி வாணி வெங்கட்டுக்காய் நன்றி சொல்லுகிறோம். அவருடைய ஊழியங்களுக்காய் சோத்திரம். தேவ ஊழியர் சுசேஷர் எட்வின் பானரியா அவர்களை ஒப்பு கொடுக்கிறோம் நன்றி சொல்லுகிறோம். அவருடைய ஊழியங்களை ஒப்பு கொடுக்கிறோம். தருகின்ற தேவ செய்திகள், வார்த்தைகள், பாடல்களுக்காய் நன்றி அப்பா இந்த நாளிலும் தகப்பனே சுவாமி. அதே போல ஆண்டவரே ஸ்கைப்ரியா இன்டர்நேஷனல் மினிஸ்ட்ரியை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் நித்திய ஒளிச்ச நேரத்தில் இணைகின்ற தாசர்களை ஒப்பு கொடுக்கிறோம். பாடலை பாடுகின்றவர்கள், வாத்தியோடு வருகின்ற தாசர்கள் எல்லோரையும் கூட ஒப்பு கொடுக்கிறோம். சகோதரி கருணாவை ஒப்பு கொடுக்கிறோம். சகோதரி ரஞ்சினி அலங்காரம் மணி ஒப்பு கொடுக்கிறோம். இன்னுமாக சகோதரன் மகேந்திரன் ஐயாவை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. பாசாயன் ராஜநாயகத்தை ஒப்பு கொடுக்கிறோம் நன்றியோடு துதிக்கிறோம். இன்னுமாக ஆண்டவரே சகோதரி தயாவை ஒப்பு கொடுக்கிறோம். ஊழியங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. அந்த தேசத்திலும் பெரிதான காரியங்களுக்கு அஞ்சபிக்கிறோம் இந்த நாளும். சங்கமம் வானொலி சாவகர் ஊழியர்கள் எங்கள் குடும்பத்தாரை ஒப்பு கொடுக்கிறோம். வீட்டாண்டி ஒப்பு கொடுக்கிறோம். மகனை குடும்பமாக ஒப்படைக்கிறோம். பேரப்பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். மகளை ஒப்பு கொடுக்கிறோம். மருமகளை ஒப்பு கொடுக்கிறோம். தேவைகள் சந்திக்கப்பட ஜபிக்கிறோம். கல்வாரி இரத்த கோட்டைகளை இவர்களை ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வானொலியை கேட்கிறவர்கள், மறு ஒளிபரப்பை கேட்கிறவர்கள், வானொலியிடந்து ஜபிக்கிறவர்களை ஒப்பு கொடுக்கிறோம். அந்த வேலை எடுத்து ஊழியங்களை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வார விடுமுறை நாட்களிலும் சபைக்கு செல்லுகின்ற நேரங்களிலும் உழைக்கரம் கூட இருக்க வேணுமா, எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். குடும்பத்தில் உள்ள தேவைகள், பொருளாதார தேவைகள், ஊழியத்தின் தேவைகள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம். அந்த வாகனங்களிலும் ஆண்டவரே எல்லா கருவிகளும் சரியாய் வேலை செய்ய ஜபிக்கிறோம் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஜோவலுக்காய் நன்றி சொல்லுகிறோம். அந்த நாவின் கட்டுகளெல்லாம் அவிழ்ந்து அந்த பிள்ளை உங்களை நோக்கி பார்க்க வேணுமா, எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அதே போல ஆண்டவரே இன்னும் மகிழ்ச்சியாமை ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம். அவருக்கு நல்ல சரீர சுகம் பலனை கட்டளையிட வேணுமாய்,
9: உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சகோதரிகளுமான குடும்பத்திலும் ரட்சிப்புக்கா ஜெபிக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். இந்த விண்ணப்பங்கள் வேண்டுதல் எங்களுடைய பாதத்தில் ஒப்புவித்து எல்லாம் பிள்ளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபம் கேட்டு நிற்கிறோம். உங்கள் நல்ல தகப்பனே. ஆமேன்.
6: ஆமேன். ஆமேன். ப்ரைஸ் தி லார்ட். சிஸ்டர் ஜானட். ப்ரைஸ் தி லார்ட். சிஸ்டர் ஜானட். ப்ரைஸ் தி லார்ட். சிஸ்டர் ஜானட், உங்களோட மைக் ஆன் பண்ணுங்க சிஸ்டர். ப்ரைஸ் தி லார்ட். சிஸ்டர் ஜானட். ஆமீன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழிய சௌரி ஏமி புஷ்பராஜ் அவர்கள் டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்து நிறைவு ஜபங்களை எடுத்து வந்தார். தொகுத்து வழங்கிய சௌரி ஜானட் அவர்களையும் அதிகால வேளையிலே, கால வேளையிலே, மாலை வேளையிலே, இரவு வேளையிலே இணைந்து ஜபித்த ஒருவரையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்திரை கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கத்திர தாமே உங்களை ஒருவருடனும் கூட இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாரா. கத்திரை கரத்திலே ஒப்புவித்துக்கொண்டு நாளை காலை வேளையிலே இதே வேளையிலே ஜப வேளையிலே அபிஷேக ஜப வேளையிலே சந்திப்போம். அதுவரையும் தேவசமாக கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். இந்த வேளையிலும் நாங்கள் மீதியான ஊழியங்களுக்கு கூட கடந்து செல்ல கத்தர் உதவி செய்வாராக. கத்தரை கரத்தில் ஒப்புவிப்போம். ப்ரைஸ் தி லார்ட். சிஸ்டர் ஜானட். ப்ரைஸ் தி லார்ட். அம்மா. ப்ரைஸ் தி லார்ட். சிஸ்டர் ஜானட், நிற்கிறீங்களா?

நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி, டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். தமிழ் கிறிஸ்தவ வானொலி கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகிறது. மார்க்கு 16:15, மத்தேயு 24:14 வசனத்தின்படி, இயேசு சீசர்களை நோக்கி, நீங்கள் உலகெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல யாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கப்படும். அப்பொழுது முடிவு வரும் என்ற வசனத்தின்படி ஆத்துமாக்களை பரலோகத்தில் சங்கமிக்கும் வானொலி சங்கமம் சங்கமம் சங்கமம்.

நியாயாதிபதிகள் 7 அதிகாரம். அப்பொழுது கிதியோனாகிய யெருபாகாலும் அவனோடு இருந்த ஜனங்கள் யாவரும் காலமே எழுந்து புறப்பட்டு ஆரோத் என்னும் நீரூற்றின் கிட்ட பாளையம் இறங்கினார்கள். மீதியானியரின் பாளையம் அவனுக்கு வடக்கே மோரே மேட்டிற்கு பின்னான பள்ளத்தாக்கிலே இருந்தது. அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி, நான் மீதியானியரை உன்னோடு இருக்கிற ஜனத்தின் கையில் ஒப்புக்கொடுக்கிறதற்கு அவர்கள் மிகுதியாயிருக்கிறார்கள், என் கை என்னை ரட்சித்தது என்று இஸ்ரவேல் எனக்கு விரோதமாக வீம்பு பேசுகிறதற்கு இடமாகும். ஆகையால் பயமும் திகிலும் உள்ளவன் எவனோ அவன் திரும்பி கீலேயாத் மலைகளிலிருந்து விரைவாய் ஓடிப்போக கடவன் என்று நீ ஜனங்களின் செவிகள் கேட்க பிரசித்தப்படுத்து என்றார். அப்பொழுது ஜனத்தில் 22,000 பேர் திரும்பி போய்விட்டார்கள். 10,000 பேர் மீதியாயிருந்தார்கள். கர்த்தர் கிதியோனை நோக்கி, ஜனங்கள் இன்னும் அதிகம், அவர்களை தண்ணீரண்டைக்கு இறங்கி போக பண்ணு, அங்கே அவர்களை பரீட்சித்து காட்டுவேன். உன்னோட கூட வரலாம் என்று நான் யாரை குறிக்கிறேனோ அவன் உன்னோட கூட வரக்கடவன், உன்னோட கூட வரலாகாது என்று நான் யாரை குறிக்கிறேனோ அவன் உன்னோட கூட வராதிருக்க கடவன் என்றார். அப்படியே அவன் ஜனங்களை தண்ணீரண்டைக்கு இறங்கி போக பண்ணினான். அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி, தண்ணீரை ஒரு நாய் நக்கும் பிரகாரமாக அதை தன் நாவினாலே நக்குகிறவன் எவனோ அவனை தனியையும், குடிக்கிறதற்கு முழங்கால் ஊன்றி குனிகிறவன் எவனோ அவனை தனியையும் நிறுத்து என்றார். தங்கள் கையால் அள்ளி தங்கள் வாய்க்கெடுத்து நக்கிக் கொண்டவர்களின் லக்கம் 300 பேர். மற்ற ஜனங்கள் எல்லாரும் தண்ணீர் குடிக்கிறதற்கு முழங்கால் ஊன்றி குனிந்தார்கள். அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி, நக்கி குடித்த இந்த 300 பேராலே நான் உங்களை ரட்சித்து மீதியானியரை உங்கள் கையில் ஒப்புக் கொடுப்பேன், மற்ற ஜனங்கள் எல்லாரும் தங்கள் தங்கள் இடத்திற்கு போக கடவர்கள் என்றார். அப்பொழுது ஜனங்கள் தங்கள் கையில் தின்பண்டங்களையும் எக்காலங்களையும் எடுத்துக்கொண்டார்கள். மற்ற இஸ்ரவேலர் எல்லாரையும் தங்கள் தங்கள் கூடாரங்களுக்கு அனுப்பிவிட்டு அந்த 300 பேரை மாத்திரம் வைத்துக் கொண்டான். மீதியானியரின் சேனை அவனுக்கு தாழ்விடமான பள்ளத்தாக்கில் இருந்தது. அன்று ராத்திரி கர்த்தர் அவனை நோக்கி, நீ எழுந்து அந்த சேனையின் இடத்துக்கு போ, அதை உன் கையில் ஒப்புக் கொடுத்தேன், போக பயப்பட்டாயானால் முதல் நீயும் உன் வேலைக்காரனாகிய பூராவும் சேனையினத்துக்கு போய் அங்கே என்ன பேசுகிறார்கள் என்று கேள், பின்பு சேனை இடத்துக்கு போக உன் கைகள் திடப்படும் என்றார். அப்படியே அவனும் அவன் வேலைக்காரனாகிய பூராவும் சேனையின் முன்னணியிலே ஜாமம் காக்கிறவர்களின் இடமட்டும் போனார்கள். மீதியானியரும் அமலேக்கியரும் சகல கிழக்கத்தி புத்திரரும் வெட்டுக்கிளிகளைப் போல திரளாய் பள்ளத்தாக்கிலே படுத்து கிடந்தார்கள். அவர்களுடைய ஒட்டகங்களுக்கும் கணக்கில்லை, கடற்கரை மணலைப் போல திரளாயிருந்தது. கிதியோன் வந்தபோது ஒருவன் மற்றொருவனுக்கு ஒரு சொப்பனத்தை சொன்னான். அதாவது, இதோ ஒரு சொப்பனத்தை கண்டேன், சுட்டிருந்த ஒரு வாட்கோதுமை அப்பம் மீதியானியரின் பாளையத்துக்கு உருண்டு வந்தது, அது கூடாரம் மட்டும் வந்தபோது அது விழத்தள்ளி கவிழ்த்து போட்டது, கூடாரம் விழுந்து கிடந்தது என்றான். அப்பொழுது மற்றவன், இது யோவாசின் குமாரனாகிய கிதியோன் என்னும் இஸ்ரவேலனுடைய பட்டயமே அல்லாமல் வேறல்ல, தேவன் மீதியானியரையும் இந்த சேனை அனைத்தையும் அவன் கையிலே ஒப்புக் கொடுத்தார் என்றான். கிதியோன் அந்த சொப்பனத்தையும் அதன் வியர்த்தியையும் கேட்டபோது அவன் பணிந்து கொண்டு இஸ்ரவேலின் பாளையத்திற்கு திரும்பி வந்து, எழுந்திருங்கள், கர்த்தர் மீதியானியரின் பாளையத்தை உங்கள் கைகளில் ஒப்புக் கொடுத்தார் என்று சொல்லி அந்த 300 பேரை 3 படையாக வகுத்து அவர்கள் ஒவ்வொருவன் கையிலும் ஒரு எக்காலத்தையும் வெறும் பானையையும் அந்த பானைக்குள் வைக்கும் தீவெட்டியையும் கொடுத்து அவர்களை நோக்கி, நான் செய்வதை பார்த்து அப்படியே நீங்களும் செய்யுங்கள். இதோ நான் பாளையத்தின் முன்னணியில் வந்திருக்கும் போது நான் எப்படி செய்கிறேனோ அப்படியே நீங்களும் செய்ய வேண்டும். நானும் என்னோட இருக்கும் சகலமான பேரும் எக்காலம் ஊதும்போது நீங்களும் பாளையத்தை சுற்றி எங்கும் எக்காலங்களை ஊதி கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்பீர்களாக என்று சொன்னான். நடு ஜாமத்தின் துவக்கத்தில் ஜாமக்காரரை மாற்றி வைத்த பின்பு கிதியோனும் அவனோடு இருந்த 100 பேரும்
அந்த ஜாமத்தின் துவக்கத்திலே பாளையத்தின் முன்னணியில் வந்து எக்காலங்களை ஊதி தங்கள் கையில் இருந்த பானைகளை உடைத்தார்கள். மூன்று படைகளின் மனுஷரும் எக்காலங்களை ஊதி பானைகளை உடைத்து தீவட்டிகளை தங்கள் இடது கைகளிலும் ஊதும் எக்காலங்களை தங்கள் வலது கைகளிலும் பிடித்துக் கொண்டு கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்று சத்தமிட்டு பாளையத்தை சுற்றிலும் அவரவர் தங்கள் நிலையிலே நின்றார்கள். அப்பொழுது பாளையத்தில் இருந்தவர்கள் எல்லாரும் சிதறி கூக்குரலிட்டு ஓடி போனார்கள். 300 பேரும் எக்காலங்களை ஊதுகையில் கர்த்தர் பாளையமெங்கும் ஒருவர் பட்டயத்தை ஒருவருக்கு விரோதமாய் ஓங்க பண்ணினார். சேனையானது சேரோத்தில் உள்ள பெத்சித்தா மட்டும் தாபோத்திற்கு சமீபமான ஆபேல் மெகோலாவின் எல்லை மட்டும் ஓடி போயிற்று. அப்பொழுது நப்தலி மனுஷரும் ஆசேர் மனுஷரும் மனாசேயின் சகல மனுஷருமாகிய இஸ்ரவேலர் கூடி வந்து மீதியானியரை பின்தொடர்ந்து போனார்கள். கிதியோன் எப்ராயும் மலைகள் எங்கும் ஆட்களை அனுப்பி மீதியானியருக்கு விரோதமாயிறங்கி பெத்தாபரா இருக்கும் யோர்தான் மட்டும் வந்து அவர்களுக்கு முந்தி துறைகளை கட்டிக்கொள்ளுங்கள் என்று சொல்லச் சொன்னான். அப்படியே எப்ராயின் மனுஷர் எல்லாரும் கூடி பெத்தாபரா இருக்கும் யோர்தான் மட்டும் வந்து துறைகளை கட்டிக்கொண்டு மீதியானியரின் இரண்டு அதிபதிகளாகிய ஓரேபையும் சேபையும் பிடித்து ஓரேபை ஓரேப் எனப்பட்ட கண்மலையிலும் சேபை சேப் எனப்பட்ட ஆலையிலும் கொன்று போட்டு மீதியானியரை துரத்தி ஓரேப் சேப் என்பவர்களின் தலைகளை யோர்தானுக்கு இக்கரையில் இருந்த கிதியோனிடம் நியாயாதிபதிகள் 8 அதிகாரம். அப்பொழுது எப்ராயிம் மனுஷர் அவனை நோக்கி, நீ மீதியானியர் மேல் யுத்தம் பண்ண போகிற போது எங்களை அழைப்பிக்கவில்லையே, இப்படி நீ எங்களுக்கு செய்தது என்ன என்று அவனுடைய பலத்த வாக்குவாதம் பண்ணினார்கள். அதற்கு அவன், நீங்கள் செய்ததற்கு நான் செய்தது எம்மாத்திரம், அபியேஸ்ரியரின் திராட்சப்பழத்தின் முழு அறுப்பை பார்க்கிலும் எப்ராயிமரின் மீதியான அறுப்பு அதிகம் அல்லவா? தேவன் உங்கள் கையிலே மீதியானியரின் அதிபதிகளாகிய ஓரேபையும் சேபையும் ஒப்புக் கொடுத்தாரே, நீங்கள் செய்ததிலும் நான் செய்யக்கூடியது எம்மாத்திரம் என்றான். இந்த வார்த்தையை அவன் சொன்னபோது அவன் மேலிருந்த அவர்களுடைய கோபம் ஆறிற்று. கிதியோன் யோர்தானுக்கு வந்தபோது அவனும் அவனோடு இருந்த 300 பேரும் அதை கடந்து போய் விடாய்த்திருந்தும் சத்ருவை பின்தொடர்ந்தார்கள். அவன் சுக்கோத்தின் மனுஷரை நோக்கி, என்னோடு இருக்கிற ஜனத்திற்கு சில அப்பங்களை கொடுங்கள், அவர்கள் விடாய்த்திருக்கிறார்கள், நான் மீதியானியரின் ராஜாக்களாகிய சேபாவையும் சல்முனாவையும் பின்தொடர்கிறேன் என்றான். அதற்கு சுக்கோத்தின் பிரபுக்கள், உன் சேனைக்கு நாங்கள் அப்பம் கொடுக்கிறதற்கு சேபா சல்முனா என்பவர்களின் கை உன் வசமாயிற்றோ என்றார்கள். அப்பொழுது கிதியோன் அவர்களை நோக்கி, கர்த்தர் சேபாவையும் சல்முனாவையும் என் கையில் ஒப்புக் கொடுக்கும் போது உங்கள் மாம்சத்தை வனாந்தரத்தின் முள்ளுகளாலும் நெரிஞ்சில்களாலும் கிழித்து விடுவேன் என்று சொல்லி அவ்விடம் விட்டு பெனுவேலுக்கு போய் அவ்வூராரிடத்தில் அந்தபடியே கேட்டான். சுக்கோத்தின் மனுஷர் பிரதியுத்தரமாக சொன்னபடியே பெனுவேலின் மனுஷரும் அவனுக்கு சொன்னார்கள். அப்பொழுது அவன் பெனுவேலின் மனுஷரை பார்த்து, நான் சமாதானத்தோட திரும்பி வரும்போது இந்த கோபுரத்தை இடித்து போடுவேன் என்றான். சேபாவும் சல்முனாவும் அவர்களோட கூட அவர்களுடைய சேனைகளும் ஏறக்குறைய 10,000 பேர் கர்கோரில் இருந்தார்கள். பட்டயம் உருவத்தக்க 120,000 பேர் விழுந்தபடியால் கிழக்கத்தியாரின் சகல சேனையிலும் இவர்கள் மாத்திரம் மீந்திருந்தார்கள். கிதியோன் கூடாரங்களிலே குடியிருக்கிறவர்கள் வழியாய் நோபாகுக்கும் யொகிபேயாவுக்கும் கிழக்கே போய் அந்த சேனை பயமில்லை என்றிருந்தபோது அதை முறிய அடித்தான். சேபாவும் சல்முனாவும் ஓடிப்போனார்கள். அவனோ அவர்களை தொடர்ந்து சேபா சல்முனா என்னும் மீதியானியரின் 2 ராஜாக்களையும் பிடித்து சேனை முழுவதையும் கலங்கடித்தான். யோவாசின் குமாரனாகிய கிதியோன் யுத்தம் பண்ணி சூரியன் உதிக்கும் முன்னே திரும்பி வந்தபோது சுக்கோத்தின் மனுஷரில் ஒரு வாலிபனை பிடித்து அவனிடத்தில் விசாரித்தான். அவன் சுக்கோத்தின் பிரபுக்களும் அதன் மூப்பருமாகிய 77 மனுஷரின் பெயரை அவனுக்கு எழுதி கொடுத்தான்.
அவன் சுக்கோத்து ஊராரிடத்தில் வந்து, இதோ விடாய்த்திருக்கிற உன் மனுஷருக்கு நாங்கள் அப்பம் கொடுக்கிறதற்கு சேபா சல்முனா என்பவர்களின் கை உன் கைவசமாயிற்றோ என்று நீங்கள் என்னை நிந்தித்து சொன்ன சேபாவும் சல்முனாவும் இங்கே இருக்கிறார்கள் என்று சொல்லி பட்டணத்தின் மூப்பரை பிடித்து வனாந்தரத்தின் முள்ளுகளையும் நெருஞ்சில்களையும் கொண்டு வந்து அவைகளால் சுக்கோத்தின் மனுஷருக்கு புத்தி வர பண்ணி பெனுவேலின் கோபுரத்தை இடித்து அவ்வூர் மனுஷ

0: என்று சொல்லி தன் மூத்த குமாரனாகிய எத்தேரை நோக்கி, நீ எழுந்து இவர்களை வெட்டி போடு என்றான். அந்த வாலிபன் இளைஞனானபடியால் பயந்து தன் பட்டயத்தை உருவாதிருந்தான். அப்பொழுது சேபாவும் சல்முனாவும், நீரே எழுந்து எங்கள் மேல் விழும், மனுஷன் எப்படியோ அப்படியே அவன் பலனும் இருக்கும் என்றார்கள். கிதியோன் எழுந்து சேபாவையும் சல்முனாவையும் கொன்று போட்டு அவர்கள் ஒட்டகங்களின் கழுத்துகளில் இருந்த சாந்து காரைகளை எடுத்துக்கொண்டான். அப்பொழுது இஸ்ரவேல் மனுஷன் கிதியோனை நோக்கி, நீர் எங்களை மீதியானியர் கைக்கு நீங்களாக்கிவிட்டபடியினால் நீரும் உம்முடைய குமாரனும் உம்முடைய குமாரனின் குமாரனும் எங்களை ஆளக்கடவீர்கள் என்றார்கள். அதற்கு கிதியோன், நான் உங்களை ஆளமாட்டேன், என் குமாரனும் உங்களை ஆளமாட்டான், கர்த்தரே உங்களை ஆளுவாராக என்றான். பின்பு கிதியோன் அவர்களை நோக்கி, உங்களிடத்தில் ஒரு காரியத்தை கேட்கிறேன், நீங்கள் அவரவர் கொள்ளையிட்ட கடுக்கன்களை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். அவர்கள் இஸ்மவேலராய் இருந்தபடியினால் அவர்களிடத்திலே பொன் கடுக்கன்கள் இருந்தது. இஸ்ரவேலர் சந்தோஷமாய் கொடுப்போம் என்று சொல்லி ஒரு வஸ்திரத்தை விரித்து அவரவர் கொள்ளையிட்ட கடுக்கன்களை அதிலே போட்டார்கள். பிற சிந்தாக்குகளும் ஆரங்களும் மீதியானியரின் ராஜாக்கள் போர்த்துக் கொண்டிருந்த இரத்தாம்பரங்களும் அவர்களுடைய ஒட்டகங்களின் கழுத்துகளில் இருந்த சரப்பணிகளும் அல்லாமல் அவன் கேட்டு வாங்கின பொன் கடுக்கண்களின் நிறை 1700 பொன் சேக்கலின் நிறையாயிருந்தது. அதனால் கிதியோன் ஒரு ஏபோத்தை உண்டாக்கி அதை தன் ஊரான ஒப்ராவிலே வைத்தான். இஸ்ரவேலர் எல்லாரும் அதை பின்பற்றி சோரம் போனார்கள். அது கிதியோனுக்கும் அவன் வீட்டாருக்கும் கண்ணியாயிற்று. இந்த பிரகாரம் மீதியானியர் திரும்ப தலையெடுக்க கூடாதபடிக்கு இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக தாழ்த்தப்பட்டார்கள். தேசமானது கிதியோனின் நாட்களில் 40 வருஷம் அமைதலாயிருந்தது. யோவாசின் குமாரனாகிய யெருபாகால் போய் தன் வீட்டிலே வாசமாயிருந்தான். கிதியோனுக்கு அநேகம் ஸ்திரீகள் இருந்தார்கள். அவனுடைய கற்ப பிறப்பான குமாரர் 70 பேர். சீகேமில் இருந்த அவனுடைய மறுமனையாட்டியும் அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். அவனுக்கு அபிமெலேக்கு என்று பெயரிட்டான். பின்பு யோவாசின் குமாரனாகிய கிதியோன் நல்ல வெறுத்தாப்பியத்திலே மரித்து ஒப்ராவிலே தன் தகப்பனாகிய யோவாஸ் என்னும் அபியேசிரியனுடைய கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டான். கிதியோன் மறித்த பின் இஸ்ரவேல் புத்திரரும் திரும்பவும் பாகால்களை பின்பற்றி சோரம் போய் பாகால் பேரீத்தை தங்களுக்கு தேவனாக வைத்துக் கொண்டார்கள். இஸ்ரவேல் புத்திரர் தங்களை சுற்றிலும் இருந்த தங்கள் எல்லா சத்துருக்களின் கையினின்றும் தங்களை ரட்சித்த தங்கள் தேவனாகிய கர்த்தரை நினையாமலும் கிதியோன் என்னும் யெருபாகால் இஸ்ரவேலுக்கு செய்த சகல நன்மைக்கு தக்க தயவை அவன் வீட்டார்.
1: ஏசாயா 34 அதிகாரம். ஜாதிகளே, கேட்கிறதற்கு கிட்டிவாருங்கள், ஜனங்களே கவனியுங்கள், பூமியும் அதன் நிறைவும் பூச்சக்கரமும் அதில் உற்பத்தியான யாவும் கேட்க கடவது. சகல ஜாதிகளின் மேலும் கர்த்தருடைய கடும் கோபம், அவைகளுடைய சகல சேனைகளின் மேலும் அவருடைய உக்கிரமும் மூழுகிறது. அவர்களை சங்காரத்துக்கு நியமித்து கொலைக்கு ஒப்பு கொடுக்கிறார். அவர்களிலே கொலை செய்யப்பட்டவர்கள் வெளியே எரியுண்டு கிடப்பார்கள். அவர்களுடைய பிரேதங்கள் நாற்றம் எடுக்கும். அவர்களுடைய இரத்தத்தினாலே மலைகளும் கரைந்து போ, வானத்தின் சர்வ சேனையும் கரைந்து, வானங்கள் புஸ்தக சுருளைப் போல் சுருட்டப்பட்டு, அவைகளின் சர்வ சேனையும் திராட்சை செடியின் இலைகள் உதிர்கிறது போலவும் அத்தி மரத்தின் காய்கள் உதிர்கிறது போலவும் உதிர்ந்து விழும். வானங்களில் என் பட்டயம் வெறி கொண்டது. இதோ ஏதோமின் மேலும் நான் சங்காரத்துக்கு நியமித்த ஜனத்தின் மேலும் அது நியாயம் செய்ய இறங்கும். போசராவிலே கர்த்தருக்கு ஒரு யாகமும் ஏதோம் தேசத்திலே மகா சங்காரமும் உண்டு. கர்த்தருடைய பட்டயம் இரத்தத்தால் திருப்தியாகி நிணத்தினால் பூரிக்கின்றது. ஆட்டுக்குட்டிகள் கடாக்களுடைய இரத்தத்தினாலும் ஆட்டுக்கடாக்களுடைய குண்டி காய்களின் கொழுப்பினாலும் திருப்தியாகும். அவைகளோட காண்டாமிருகங்களும் ரிஷபங்களோட காளைகளும் வந்து மடியும். அவர்கள் தேசம் இரத்த வெறி கொண்டு அவர்கள் மண் நிணத்தினால் கொளுத்து போகும். அது கர்த்தர் பழிவாங்கும் நாள். சியோனுடைய வழக்கின் நிமித்தம் பதிலளிக்கும் வருஷம். அதன் ஆறுகள் பிசினாகவும் அதன் மண் கந்தகமாகவும் மாறி அதன் நிலம் எரிகிற கீழாய்ப்போம். இரவும் பகலும் அது அவியாது. அதன் புகை எந்தெந்தைக்கும் எழும்பும். தலைமுறை தலைமுறையாக அது பாழாயிருக்கும்.

0: சதாகாலம் சதாகாலமாக அதை ஒருவரும் கடந்து போவதில்லை. நாரையும் முள்ளம்பன்றியும் அதை சுதந்தரிக்கும். ஆந்தையும் காக்கையும் அதிலே குடியிருக்கும். அதன் மேல் வெட்ட வெளியின் நூலையும் வெறுமையின் தூக்கையும் பிடிப்பார். ராஜபாரம் பண்ண அதன் மேல் மக்களை அழைத்தால் அங்கே அவர்களில் ஒருவரும் இறார்கள். அதன் பிரபுக்கள் அனைவரும் இல்லாமற் போவார்கள். அதன் அரமனைகளில் முச்செடிகளும் அதன் கோட்டைகளில் காஞ்சொறிகளும் முட்பூண்டுகளும் முளைக்கும். அது வலு சர்ப்பங்களின் தாவரமும் கோட்டான்களின் மாளிகையுமாயிருக்கும். அங்கே காட்டு மிருகங்களும் ஓரிகளும் ஒன்றை ஒன்று சந்தித்து காட்டாட்டை காட்டாடு கூப்பிடும். அங்கே சாக்குருவிகளும் தங்கி இளைப்பாறும் இடத்தை கண்டடையும். அங்கே வல்லூரும் கூடுகட்டி முட்டையிட்டு குஞ்சு பொறித்து அவைகளை தன் நிழலிலே கூட்டிக் கொள்ளும். அங்கே கூலிகளும் ஜோடு ஜோடாக சேரும். கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள். இவைகளில் ஒன்றும் குறையாது, இவைகளில் ஒன்றும் ஜோடில்லாதிராது. அவருடைய வாய் இதை சொல்லிட்டு அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும். அவரே அவைகளுக்கு சீட்டு போட்டார். அவருடைய கையே அதை அவைகளுக்கு அளவு நூலால் பகிர்ந்து கொடுத்தது. அவைகள் எந்தைக்கும் அதை சுதந்தரித்து தலைமுறை தலை. யாக்கோபு 5 அதிகாரம். ஐஸ்வர்யவான்களே கேளுங்கள், உங்கள் மேல் வரும் நிர்பந்தங்களின் நிமித்தம் அலறி அழுங்கள். உங்கள் ஐஸ்வர்யம் அழிந்து உங்கள் வஸ்திரங்கள் பொட்டரித்து போயின. உங்கள் பொன்னும் வெள்ளியும் துருப்பிடித்தது. அவைகளில் உள்ள துரு உங்களுக்கு விரோதமாக சாட்சியாயிருந்து அக்னியைப் போல உங்கள் மாம்சத்தை தின்னும் கடைசி நாளிலே பொக்கிஷத்தை சேர்த்தீர்கள். இதோ உங்கள் வயல்களை அறுத்த வேலைக்காரருடைய கூலி உங்களால் அநியாயமாய் பிடிக்கப்பட்டு கூக்குரல் இடுகிறது. அறுத்தவர்களுடைய கூக்குரல் சேனைகளுடைய கர்த்தரின் செவிகளில் பட்டது. பூமியிலே நீங்கள் சம்பிரமமாய் வாழ்ந்து சுகபோகத்தில் உழந்தீர்கள். கொழுத்தவைகளை அடிக்கும் நாளில் நடக்கிறது போல உங்கள் இருதயங்களை போஷித்தீர்கள். நீதிமானை நீங்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து கொலை செய்தீர்கள். அவன் உங்களோட எதிர்த்து நிற்கவில்லை. இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையாயிருங்கள். இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டுமென்று முன்மாறியும் பின்மாறியும் வருமளவும் நீடிய பொறுமையோடே காத்திருக்கிறான். நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள். கர்த்தரின் வருகை சமீபமாயிருக்கிறதே. சகோதரரே, நீங்கள் நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு ஒருவருக்கொருவர் விரோதமாய் முறையிடாதிருங்கள். இதோ நியாயாதிபதி வாசப்படியில் நிற்கிறார். என் சகோதரரே, கர்த்தருடைய நாமத்தினாலே பேசின தீர்க்கதரிசிகளை துன்பப்படுதலுக்கும் நீடிய பொறுமைக்கும் திருஷ்டாந்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். இதோ பொறுமையாயிருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராயிருக்கிறாரே. விசேஷமாய் என் சகோதரரே, வானத்தின் பேரிலாவது பூமியின் பேரிலாவது வேறெந்த ஆணையினாலாவது சத்தியம் பண்ணாதிருங்கள். நீங்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்ல கடவீர்கள். உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜபம் பண்ண கடவன். ஒருவன் மகிழ்ச்சியாயிருந்தால் சங்கீதம் பாட கடவன். உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜபம் பண்ண கடவர்கள். அப்பொழுது விசுவாசமுள்ள ஜபம் பிணியாளியை இரட்சிக்கும். கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலன் உள்ளதாய் இருக்கிறது. எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாயிருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. மறுபடியும் ஜபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது. பூமி தன் பலனை தந்தது. சகோதரரே, உங்களில் ஒருவன் சத்தியத்தை விட்டு விலகி மோசம் போகும் போது மற்றொருவன் அவனை திருப்பினால், தப்பிப்போன மார்க்கத்தில் நின்று பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்துமாவை மரணத்தில் நின்று ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று.
1: மங்குமுள்ள சகல யாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கப்படும் அப்பொழுது முடிவு வரும் என்ற வசனத்தின்படி ஆத்துமாக்களை பரலோகத்தில் சங்கமிக்கும் வானொலி சங்கமம் சங்கமம் சங்கமம்.

0: கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளியிருக்கிற ஜீவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 91 சங்கீதம் 7 வசனம். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் உங்களுக்கு விரோதமாய் எழும்பி நிற்க நினைக்கின்ற சூழ்நிலைகளை கர்த்தர் முறியடித்து உங்களுக்கு வெற்றியை தரும்படி ஆசீர்வதிக்கின்ற ஒரு நாளாய் வாக்கு பண்ணி உள்ளார். இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் சத்துருவினுடைய போராட்டங்கள் மிதம் மிஞ்சி ஜல பிரவாகங்கள் போல் மேலெழும்பி உங்களை மூழ்கடிக்கும்படி காணப்படலாம். அவற்றை கண்டு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதங்களும் வாய்க்காதே போக பண்ணுகிற கர்த்தர் உங்களுடனே இருக்கிறார். உங்களுக்காய் அவர் தம் சத்தத்தை தொனிக்க பண்ணி யோர்தானை போன்ற சூழ்நிலைகளை, சவால்களை, பிரச்சனைகளை, போராட்டங்களை, வியாதியின் கூறுகளை கர்த்தர் பின்னிட்டு திரும்பும்படி செய்து உங்களை ரட்சித்து காத்து வழி நடத்தி ஆசீர்வதிக்க விரும்புகின்றார். கர்த்தரின் வார்த்தையை விசுவாசியுங்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இன்றைக்கும் நாம் வேதத்திலிருந்து கர்த்தரின் சத்தம் தன் ஜனத்தை காத்ததை குறித்து தியானிப்போம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 7 அதிகாரத்தை நாம் வாசிக்கையில், அங்கே இஸ்ரவேலருக்கு விரோதமாய் பெலிஸ்தர் மிஸ்பா என்கிற இடத்திலே எதிர்த்து நிற்கிறார்கள். அதை அறிந்த இஸ்ரவேலர்கள் பயப்பட்டு தீர்க்கதரிசியாம் சாமுவேலிடம் முறையிடுகிறார்கள். அப்பொழுது சாமுவேல் தீர்க்கதரிசி இஸ்ரவேலரை நோக்கி, உங்களில் அவிவிசுவாசங்களை எடுத்து போட்டு உங்கள் இருதயத்தை நேராக்கி கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள் என்று கூற, இஸ்ரவேல் ஜனங்களும் தங்கள் தேவனை நோக்கி விண்ணப்பிக்க கர்த்தர் அவர்களின் விண்ணப்பங்களை கேட்டு மகா பெரிய இடி முழக்கங்களை பெலிஸ்தர் மேல் முழங்க பண்ணி அவர்களை கலங்கடித்து இஸ்ரவேலருக்கு முன்பாக விழப்பண்ணி முறியடித்து பெரிய ஜெயத்தை பெற்று தந்தார் என்று வாசித்தறிகின்றோம். இன்றைக்கும் எனக்கு அருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் பலரும் பல வகைகளில் சோதனைக்காரனால் சோதிக்கப்பட்டு வஞ்சிக்கப்பட்டு விசுவாசத்தை இழந்து போயும் சூழ்நிலைகளுடன் போராடி மேற்கொள்ள முடியாதபடிக்கும் வேறு வழிகளை இஸ்ரவேலர்கள் தேடி போனதை போல உங்களில் சிலர் நம்பிக்கை, சமாதானம், மகிழ்ச்சி, சுகத்திற்கான தீர்வை தேடி எங்கேயும் கிடைக்காமல் மனம் நிலையற்று கண்ணீரோடும் பயத்தோடும் கலங்கிய இருதயத்தோடும் காணப்படுகின்ற உங்களை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகின்றார், நான் உங்களுக்காய் உங்களின் சூழ்நிலைகளுக்கு எதிராய் மகா பெரிய சத்தத்தை தொனிக்க பண்ணி நீங்கள் கடக்க முடியாத சூழ்நிலைகளை முறியடிப்பேன் என்கிறார். கர்த்தரின் சத்தம் காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணுகிறதாயும் பெண்மானை ஈனும்படி செய்கிறதாயும் காற்றின் கடலின் சீற்றத்தை ஓய பண்ணுகிறதாயும் இருக்கிறபடியினால் இன்றைக்கு உங்களின் பிரச்சனைகளுக்கு போராட்டங்களுக்கு நிச்சயமாகவே முடிவு உண்டு, நிரந்தரமான விடுதலை உண்டு. எவைகளெல்லாம் இதுவரையில் உங்களை ஆளுகை செய்ததோ அவைகளின் துறைத்தனங்களை, அதிகாரங்களை இன்றைக்கு கர்த்தர் முறித்து போடுகின்றார், விடுவிக்கின்றார். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறவர்களே, சூழ்நிலைகளை கண்டு கலங்காமலும் பயப்படாமலும் முழு இருதயத்தோடு கர்த்தரையும் அவரின் வார்த்தைகளையும் விசுவாசியுங்கள். கர்த்தரின் சமூகத்தில் காத்திருங்கள். அவரே காரியத்தை வாய்க்க செய்வார், ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கின்ற உங்களில் யாரேனும் இதுவரையில் இயேசுவை அறியாமலும் ஏற்றுக்கொள்ளாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை இயேசுவிடம் ஒப்புக்கொடுங்கள். உங்களின் சூழ்நிலைகளையும் மாற்றிடுவார், ஆசீர்வதிப்பார். இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். ஆமேன்.
1: கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. யோசுவா 1:5. பிரியமானவர்களே, நீங்கள் முகம் கொடுக்கும் எந்த போராட்டமும் தற்காலிகமானதே. 2000 வருடங்களின் முன்னரே இயேசு சிலுவையில் உங்களுக்காக ஜெயம் கொண்டார். என்ன கஷ்டம் வந்தாலும் மனம் உடையாதீர்கள். தேவன் அமைதியாக செயல்படுகிறார். நீங்கள் தனியாக இல்லை, அவர் உங்களுடன் இருக்கிறார். உங்களை தாங்குகிறார், தப்புவிப்பார், வழி நடத்துகிறார் என்பதை மறவாதீர்கள். வாழ்க்கையில் அநேக போராட்டங்கள் வரலாம், ஆயினும் இந்த யுத்தம் உங்களுக்குரியதல்ல. இன்று தேவனை துதித்து பாருங்கள். உங்களுடைய ஆசீர்வாதங்களை தடுக்கும் எரிகோ மதில்கள் தகர்க்கப்படும். யோசபாத் போல துதியினால் எல்லா யுத்தத்திலும் போராட்டங்களிலும் ஜெயம் பெறுவீர்கள். பிரியமானவர்களே, இந்த நாளை தேவனுடைய கரத்திலே ஒப்புக்கொடுங்கள். உங்கள் மனதில் சமாதானத்தையும் உங்கள் வாழ்க்கையில் வழிநடத்தலையும் உங்கள் சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் மாற்றுவார். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். God bless you.
2: எங்கப்பா ஒரு விசையாய் உங்க அன்பை உணர்ந்து கர்த்தர் மீண்டும் என்னை அழைக்கிறாரே.
3: சங்கீதம் 65:65. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்தில் கிறிஸ்து சிவன் நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடிக்க நாலு ஒரு காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம். சங்கீதம் 65:3 வாசிக்கலாமா? அக்கிரம விஷயங்கள் என்மேல் மிஞ்சி வல்லமை கொண்டது, தேவரீரோ எங்கள் மீறுதல்களை நிவர்த்தியாக்குகிறீர். ஆமேன். அல்லேலூயா. தாவீது சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது இது ஒரு நல்ல அருமையான ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம். இதில் அக்கிரம விஷயங்கள் என்மேல் மிஞ்சி வல்லமை கொண்டது. அது என்னங்க அக்கிரம விஷயங்கள்? அக்கிரமம்னாலே நம்ம சொல்கிறோம் பாவம், மீறுதல், அக்கிரமம். பாவம், அக்கிரமம், மீறுதல் அப்படின்னு பார்க்குறோம். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பாவம்னா தெரியாமல் பண்ணுறது, அக்கிரமம்னா பண்ணிட்டு மன்னிப்பு கேட்கறது, மீறுதல் அப்படின்னா பண்ணுவோம் ஆனால் மன்னிப்பு கூட கேட்க மாட்டோம். அந்த மாதிரியான விஷயம். இப்போ அக்கிரமம்னா தெரியுது இது பாவம் தான் தெரியுது, இது செய்யக்கூடாதுன்னு தெரியுது, ஆனால் அவான்டாக செஞ்சிடறோம். நாம் கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்படி ஒரு அன்கண்ட்ரோலாக ஒரு விஷயத்தை செய்கிறது தான் அக்கிரமம் இல்லையா? அந்த விஷயங்கள் என்மேல் மிஞ்சி வல்லமை கொண்டதுங்கிற, அது என்மேல் வல்லமை கொண்டதுன்னு சொன்னால் கூட இல்லை, மிஞ்சி வல்லமை கொண்டது அப்படின்னா என் மேலே அது என்ன பண்ணுது, என்னை அழுத்துது, அது என்ன பயங்கரமாக அந்த அக்கிரமம் செய்யத்தக்கதான அளவிற்கு என்னை கொண்டு போகுது அப்படின்னு சொல்கிறார். இது உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனுக்கும் உரிய காரியம் இல்லை. நல்லா பாவம் செய்யாமல் வாழணும்னு தான் நினைக்கிறாங்க வாலிப பிள்ளைகள், ஆனால் விழுந்து போயிடுறாங்கல்ல. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை நான் தூக்கி எடுப்பேன், உன்னை கழுவேன், மீண்டும் உன்னுடைய சன்னிதானத்தில் என்னுடைய ஸ்தானத்தில் உன்னை கொண்டு வந்து நிறுத்துவேன். எல்லாத்தையும் அவர் சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறார். தேவரீரோ என் மீறுதல்களை நிவர்த்தி ஆக்குகிறீர். பாருங்களேன், அக்கிரமத்துக்கு அவர் என்ன சொல்கிறாருங்க, மீறுதல்களை நிவர்த்தி ஆக்குகிறீர். ஆமாம், இப்போ நான் தெரியாமல் செஞ்சிட்டேன், ஆனால் நான் அதுக்கு என்ன செய்கிறேன், ஏதோ ஒரு தேவனுடைய அனுக்கிரகத்தை பெற்றுக்கொண்டு திரும்ப வந்துடுறேன். ஆனால் எங்கள் மீறுதல்களை, ஆமேன், தப்புன்னு தெரியும், தெரிஞ்சே செஞ்சிட்டோம், அதுக்கு நான் மன்னிப்பு கூட கேட்கல, ஆனால் நீங்கள் அதை நிவர்த்தி ஆக்குறீங்கப்பா. எங்கே நிவர்த்தி ஆக்கினார்? கல்வாரி சிலுவையில் இல்லை. நம்முடைய பாவங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்கள் எல்லாவற்றையும் அவர் கல்வாரி சிலுவையில் நிவர்த்தி ஆக்கினார். ஆமேன். எங்களது பாவங்களால் அவர் தண்டிக்கப்பட்டு எங்களோடத மீறுதலால் அவர் வாதிக்கப்பட்டார். வேதத்தில் இசையாவில் எழுதப்பட்டிருக்குல்ல. அப்போ எங்களுடைய மீறுதலால், என்னுடைய மீறுதலால் அவர் வாதிக்கப்பட்டார். தெய்வ பிள்ளைகளே, அது நிவர்த்தி என்பது சரி செய்யப்பட்டது அப்படின்னு அர்த்தம். இனி அதுக்கு இன்னொரு ஆப்ஷன் கிடையாதுன்னு அர்த்தம். அதை தாவீது அழகாக உணர்ந்து சொல்றார், எங்கள் மீறுதல் எல்லாம் நீங்கள் நிவர்த்தி பண்ணிட்டீங்கப்பா. இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளை அவர் சொல்லும் பொழுது சிலுவை மரணம் இல்லை, ரத்தம் இல்லை, ஜெயம் இல்லை. ஆனால் இன்னைக்கு உங்களுக்கு வணக்கம் சிலுவை மரணம் ரத்தம் ஜெயமெல்லாம் இருக்கிறது. அதனால இதுவரை எப்படி இருந்தீங்களோ தெரியாது, ஆனால் இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் மனம் திரும்பி வந்துருங்க. கர்த்தர் உங்களை அழைத்து அணைத்து அவர் சமூகத்தின் பிள்ளையாய் மாற்றி உங்கள் ஸ்தானத்தை திரும்ப உங்களுக்கு தருவதற்கு அவர் போதுமானவர். அதனால பயப்படாதீங்க, திரும்ப வாங்க, கர்த்தர் உங்களை அழைக்கிறார். ஜெபிக்கலாமா? நல்ல தெய்வமே, நல்ல பரிசுத்த ஆவியானவர், எங்களோடு நீங்கள் பேசிக்கொண்டிருக்கிற வார்த்தைகளுக்காய் கொடான கொடி ஸ்தோத்திர ஆண்டவரே. பிள்ளைகள் என்ன மனநிலையோடு இதை கேட்டு கொண்டிருந்தாலும் மனம் திரும்ப உதவி செய்யுங்கப்பா. ஒரு விசையாய் உங்கள் அன்பை உணர்ந்து கர்த்தர் மீண்டும் என்னை அழைக்கிறாரே என்கிற அன்பை உணர்ந்து தேவன் அன்றை ஓடி வர
2: கர்த்தர் அனுகிரகம் பாராட்டுங்க. இதை கேட்கிறேன், கேட்க போகிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதியும் கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you all.
4: இன்றைய வார்த்தை இன்றைய நாளிலும் 9ஆம் தேதி ஜூன் மாதம் செவ்வாய்க்கிழமை 2026 கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே இப்படியாக சொல்லுகிறது. சகரியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 9:12 இந்த நாட்களிலே இப்படியாக சொல்லுகிறது. நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாட்களில் வாக்குறுதியை இந்த நாட்களை கொடுக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த நாட்களிலே நம்மை குறித்து இந்த நாட்களிலே ஒரு சில காரியங்களை இந்த நாட்களை வைத்திருக்கிறார். அதனாலேதான் தேவன் ஆண்டவர் இந்த நாட்களை நம்மை குறித்து பேசுகிற வேளையிலே நம்ம குறித்து சொல்லுகிறார், நம்பிக்கை உடைய சிறைகளே என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். யாரை நம்பி இருக்கிறோம், யாரை விசுவாசிக்கிறோம் என்பதைத்தான் இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, அதனாலதான் ஆண்டவர் இந்த இடத்திலே நம்மோடு பேசுகிறார். எப்படி என்றால், நம்பிக்கை உடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை இந்த நாட்களில் தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று சொல்லி இந்த வார்த்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். எபிரேயர் புஸ்தகத்திலே சொல்லப்பட்ட பிரகாரம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்மை நாங்கள் விசுவாசம் என்பது நம்பப்படுகிறேன் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமாக இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவரை விசுவாசிக்கிறோம், ஆனால் ஆண்டவரை இன்றைக்கு பாருங்கள், இந்த நாட்களிலே நாங்கள் அவரை காணவில்லை, முகமுகமாய் அவரை காணவில்லை. ஆனாலும் இந்த நாட்களிலே நம்முடைய ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிற நன்மையான ஈவுகளுக்காகவும் நன்மையான காரியங்களுக்காகவும் அவரை நினைத்து அவருடைய நாமத்தை உயர்த்தி இந்த நாட்களை மகிமைப்படுத்தி அவரை இந்த நாட்களிலே தேடுகிறோம், துதிக்கிறோம் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதே விதமாகத்தான் இன்றைக்கு ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைத்திருக்கிற அன்பு பிள்ளைகளே, அவளை குறித்துத்தான் இந்த நாட்களில் வேதம் சொல்லுகிற இந்த நாட்களிலே வேதம் எப்படியாக சொல்லுகிறது என்றால், அப்படிப்பட்ட சிறைகளே இந்த நாட்களே அரணுக்கு திரும்புங்கள், மறுபடியுமாய் நீங்கள் அரண் என்று சொல்லப்படுகிற இருந்த இடத்திற்கு ஆதியிலே கொண்டிருந்த அன்புக்குள்ளே இந்த நாட்களே திரும்புங்கள், அப்பொழுது நான் உங்களுக்கு இரட்டிப்பான நன்மையை தருவேன். அந்த நன்மை இந்த நாட்களே நாட்கள் எடுக்காது, இன்றைக்கே இப்பொழுது நீங்கள் மனம் திரும்பி இந்த நாட்களே மறுபடியுமாய் எந்த இடத்திலே விழுந்தீர்கள், எப்படியாக ஆதி காலத்திலே ஆண்டவரோடு ஐக்கியம் வைத்தீர்கள் என்று சொல்லி இந்த நாட்களே நாங்கள் திரும்பி வருகிற வேளையிலே கர்த்தர் இந்த நாட்களே நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு இரட்டிப்பான நன்மையை தரும்படியாக வாஞ்சிக்கிறார் என்பதுதான் இது கர்த்தருடைய வார்த்தையாக இந்த நாட்களே இருக்கிறதை பார்க்கிறோம். அரும பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை வேதம் சொல்லுகிறது, அது ஜீவனும் வல்லமையும் உள்ள வார்த்தையாம், இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை விடவும் எந்த பட்டயத்தை விடவும் இந்த நாட்களே கருக்கான வார்த்தையாக பட்டயமாக இந்த நாட்களே இருக்கிறதாம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இன்றைய நாளிலும் இந்த வார்த்தைகளை இந்த வாக்கு தத்தங்களை நாங்கள் சற்று ஆராய்ந்து பார்க்கிற வேளையிலே நம்முடைய நம்பிக்கை எங்கே இருக்கிறது? உலகத்திலே பாருங்கள், இன்றைக்கு நடக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் குறித்து மனுஷனுடைய இருதயம் இந்த நாட்களிலே சோய்ந்து போய் இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். வேதமே தெளிவாக சொல்லுகிறது, கடைசி நாட்களிலே உங்களுடைய இருதயம் சோர்ந்து போகும் என்று சொல்லி இந்த நாட்களிலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே ஒவ்வொரு காரியத்தை குறித்து, அதாவது குடும்பத்திலே எப்படியாக அந்த குடும்பத்தை நடத்துவோம், எப்படியாக அந்த பிள்ளைகளை வளர்த்தெடுப்போம், எப்படியாக நாளே நாள் காரியத்தை சந்திப்போம் என்று சொல்லி ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிறவர்களும் இந்த நாட்களை என்ன செய்கிறார்கள், அங்கே சோர்ந்து போய் இருதயம் சோர்ந்தவர்களாக இந்த நாட்களை இருக்கிறார்கள். அருமையான அன்பு பிள்ளைகளை, ஏனென்றால் இது கடைசி காலமாக இருக்கிறபடினால், ஆண்டவருடைய வருகை சமீபமாக இருக்கிறபடினால் இந்த நாட்களிலே தேவன் இந்த நாட்களிலே நம்முடைய இருதயத்திலே இந்த வார்த்தைகளை பேசிக்கொண்டே இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், இந்த நாட்களிலே இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன், ஆனால் முதலாவது நீங்கள் மறுபடியுமாய் மனம் திரும்பி என்னண்டையிலே வந்தால்தான் இந்த நாட்களிலே இப்படியான காரியத்தை நான் செய்வேன் என்று ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு ஒரு உறுதிமொழியை கூறுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த நாட்களை பாருங்கள், வேதம் சொல்றதற்கு முன்பான வசனத்தை வாசித்து பாருங்கள், தண்ணீர் இல்லாத குழியிலே அடைக்கப்பட்ட உன்னுடையவர்களை நான் உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே அங்கே விடுதலை பண்ணுவேன் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லுகிற தேவனாய் இந்த நாட்களில் இருக்கிறார். நம்முடைய தேவனாய் கர்த்தர் உடன்படிக்கையின் இரத்தத்தினால் நம்மை விடுதலை ஆக்கும்படியாக மறுபடியுமா இந்த நாட்களில் நம்மிடத்தில் ஒரு காரியத்தை வைக்கிறார். மறுபடியுமாய் நாங்கள் நம்பிக்கையுடைய சிறையிருப்புகளாய் இருக்கிற நாங்கள் மறுபடியுமா அரணுக்கு திரும்புகிற வேளையிலே தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு இரட்டிப்பான நன்மையை தந்து ஆசீர்வதிப்பார் என்று இந்த வாக்குத்தத்தின் ஊடாக இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அதனாலே அன்பு பிள்ளைகளே, எந்த இடத்திலே விழுந்தோம், எந்த இடத்திலே ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் நடந்தோம் என்பதை குறித்து நாங்கள் மனம் திரும்பி ஆண்டவருடைய சமூகத்திலே வருகிற வேளையிலே தேவன் உங்களுக்குள்ளே தடைப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்களை எல்லாம் மறுபடியுமாய் தந்து இந்த நாட்களை தேவன் உங்களை ஆசீர்வதிக்க தேவன் வல்லவராக இருக்கிறார் என்று கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிற பிரகாரம் இந்த வாக்குத்தத்தங்களை நீங்கள் விசுவாசியுங்கள். தேவனிடத்திலே அங்கே மனம் திரும்பி நீங்கள் வருகிற வழியிலே கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார் என்று ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்கே மகிமையும் கனவும் துதியும் போலும் உண்டாவதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.

0: ആമീൻ ആമീൻ ആമീൻ. ഇന്ന് 9-ാം തീയതി, 6-ാം മാസം, 9-ാം തീയതി, ജൂൺ മാസം 9-ാം തീയതി, ആനി ആനി മാസം 2026-ാം ആണ്ട് செவ்வாய்க்கிழமை காலவேளையில் இணைந்திருக்கிறோம். டொரண்டோ நேரம் காலை 7:27. இப்பொழுது முதல் இரவு 10 மணி வரை நேரடி ஒலிபரப்பாக இருக்கும். அந்த வகையில் இணைந்திருங்கள், கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள். ஜபங்களுக்கூடாக, துதிகளுக்கூடாக, பாடல்களுக்கூடாக, வேத வார்த்தைகளுக்கூடாக, வேத வாசிப்புகளுக்கூடாக வழி நடத்த கத்தர் உதவி செய்வாராக. கத்தரி கரத்தில் இந்த நாளையும் ஒப்புவிப்போம். கத்தர் தாமே ஒவ்வொன்றையும் வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமீன். அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவனை எந்தெந்த நாடுகளிலிருந்து இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும், அதே வேளையில் இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும், சங்கமம் வானொலி டீம் சார்பிலும், என் சார்பிலும், என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். சங்கமம் .com, சங்கமம் தமிழ் கோஸ்பல் ரேடியோ .com ஊடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். புதிய நாளை கத்தர் ஆசீர்வதித்து தருவாராக. கத்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். ஆமேன். இன்றைய நாளுக்கான வசனம், ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படும், அந்தந்த நாளுக்கு அதனதன் பாடு போதும் என்று மத்தேயு 6:34 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் பெற்றுக் கொள்வோம். கத்தர் தாமே அந்த வசனத்துக்கூடாக வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன். நாளைய நாளுக்காக கவலைப்படாதீர்கள், அந்தந்த நாளுக்கு அதனதன் காரியங்களை கத்தரங்களுக்காக ஆயத்தம் பண்ணி தந்து கொண்டிருக்கிறார். அந்த வகையிலே கத்தருக்கு நன்றி செலுத்துவோம். கத்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். ஆமேன் ஆமேன். இன்றைய நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள் நியாயாதிபதிகள் 6, ஏசாயா 33 பழைய ஏற்பாட்டிலிருந்து, புதிய ஏற்பாட்டிலிருந்து யாக்கோபு 3:4 அதிகாரம். இவற்றை நாங்கள் நேற்றைய நாளில் பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். அந்த வகையிலே கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள். கத்தர் தாமே இந்த வார்த்தைகளுக்கூடாக வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் அபிஷேக ஆராதனை கூடாக வழி நடத்த எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் நஹோமி லோகன் அவர்கள் சத்தியவேத திருச்சபையில் இணைந்திருக்கிறார்கள். காலை வேளையிலும் இணைந்திருக்கிற ஊழியர்கள் சௌரி டோலி அவர்கள் காலை வேளையிலே அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். சௌரன் குணா அவர்கள் லண்டன் ஒன்டாரியோவிலிருந்தும் இணைந்திருக்கிறார். அவர்களையும் வரவேற்றுக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் தேவ ஊழியர் பாஸ்டர் நஹோமி லோகனிடம் ஒப்படைப்போம். அவர் மீதியானவற்றை வழி நடத்துவார். அவருக்கும் காலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்போம். பிரைஸ் லோட்டம்மா.
1: பிரைஸ் லோட் ஐயா. பிரைஸ் லோட்.
0: ஆமென். இணைந்திருக்க உங்களோட ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்க. ஆமென்.
1: ஆமேன். ஹல்லேலூயா. தேவனே, என்னை காப்பாற்றும், உம்மை நம்பி இருக்கிறேன். என் நெஞ்சமே நீ கர்த்தரை நோக்கி தேவரீர், என் ஆண்டவராயிருக்கிறீர். என் செல்வம் உமக்கு வேண்டியதாயிராமல் பூமியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கும் நான் என் முழு பிரியத்தையும் வைத்திருக்கிற மகாத்மாக்களுக்காகவும் அது வேண்டியதாய் இருக்கிறது என்று சொன்னேன். அந்நிய தேவனை நாடி, அந்நிய தேவனை நாடி பின்பற்றுகிறவர்களுக்கு வேதனைகள் பெருகும். அவர்கள் செலுத்துகிற இரத்த பான பரிகளை நான் செலுத்த மாட்டேன். அவர்கள் நாமங்களை என் உதடுகளினால் உச்சரிக்கவும் மாட்டேன். கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர். என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர். நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது. ஆம், சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். அக்காலங்களிலும் என் உள்ளிந்திரியங்கள் என்னை உணர்த்தும். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பாரசத்தில் இருக்கிறபடியினால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆகையால் என் இருதயம் பூரித்தது, என் மகிமை கழிகுந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோடு தங்கியிருக்கும். என் ஆத்மாவை பாதாளத்தில் விடீர். உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காணமுட்டீர். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. ஹல்லேலூயா. தகப்பனே, ஆண்டவரே, மக்கு சோத்திரம் ஐயா ராஜா. அப்பா பிதாவே, மத்துதிக்கிறோம். நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது. ஆம், சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம். என் தகப்பனாகிய தேவனே ராஜா, ஆண்டவராய் கர்த்தாவே, உடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் தகப்பனே. 6 இக்கட்டுகளுக்கு விளக்கினவரே, 7வதிலும் பொல்லாப்பு தொடராதுன்னு சொன்னவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா. ஆராதனை செய்வது செம்மையானவர்களுக்கு தகும். ஹலிலூயா. ஆறு இக்கட்டுகளுக்கு உம்மை நீங்களாக்குவார். ஏழாவதிலும் பொல்லாப்பு உம்மை தொடாது. ஹலிலூயா. என் ஆண்டவராகிய தேவனே, உமக்கு சோத்திரம் ஐயா. ராஜா ஆண்டவரே, ஏற்கனவே எத்தனையோ இக்கட்டுகளுக்கு எங்களை விளக்கினீர். ரட்சணிய பாடல்கள் எங்களை சூழ்ந்து கொள்ள வைத்தீரப்பா ராஜா. ஆண்டவரே, இக்கட்டில் மனுஷருடைய உதவி விருதா அப்பா ராஜா. உண்மையே உறுதியா பற்றி கொண்டிருக்கிற மனதுடையவர்களை நீ பூர்ண சமாதானத்துடன் காத்து கொள்ளுகிற தேவன். ஆண்டவரே, பூமியிலே சமாதானமும் மனுஷர்கள் மத்தியிலே பிரியமும் உண்டாவதாக, உலகம் முழுவதும் சமாதானம் உண்டாவதாக. தகப்பனே, இயற்கை அழிவுகள், ஆண்டவரி போர்கள், யுத்தங்கள் இயேசுவின் நாமத்தினாலையா நீர் சிருஷ்டித்த இந்த பூமியை விட்டு அகன்று போகும்படி செவிக்கிறோம் கத்தாவே. இந்த அகப்பெரியமுக்கு சூத்திரம். நாங்கள் இருக்கின்ற பூமியிலே சமாதானம், சமாதானம், சமாதானம் என்று சொல்லி ஆண்டவரே எங்களை இருதயத்தில் ஆண்டவரே ஒழிக்கின்ற சத்தத்தினை கேட்கிறதற்காக சூத்திரம் நன்றியப்பா. ஆண்டவரே முக்கு சூத்திரம் ஐயா ராஜா. தேவனே, நம்ம துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா ராஜா. நம்முடைய கரத்திலே ஐயா எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் இயேசுவின் நாமத்தினால். ஆமீன், ஆமீன். பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதரும் போது என்னை கேட்பவரே. பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதரும் போது என்னை கேட்பவரே. எந்த கோர் எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. எந்த கோர் எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. ஆவியானவரே, ஆவியானவரே, ஆவியானவரே செய்யா, ஆவியானவரே. பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதரும் போது என்னை கேட்பவரே. இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீர் என்னோடு உண்டு. இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீர் என்னோடு உண்டு. ஆண்டவரே, மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன். மது கோலும் மது தடியும் எங்களை தேற்றுகிறதப்பா. தேவரீர் எங்களோடு கூட இருக்கிறீர்கள், தேவரீர் எங்களோடு கூட இருக்கிறீர்கள், தேவரீர் எங்களோடு கூட இருக்கிறீர்கள், தேவரீர் எங்களோடு கூட இருக்கிறீர்கள். ஹாலேலூயா. நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா. என் ஆண்டவரே, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி ஐயா. ஆண்டவரே முக்கு சோத்திரம் ஐயா. ஹாலேலூயா. என்னிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள், பிதாவிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள் என்று சொன்ன தேவனே, அப்பா பிதாவே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஐயா. ஹாலேலூயா. நன்றி, நன்றி, நன்றி, நன்றி ஐயா. ஹாலேலூயா. இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீர் என்னோடு உண்டு. வார்த்தையாலே தேற்றுவீர், சமூகத்தாலே நடத்துவீர். வார்த்தையாலே தேற்றுவீர், சமூகத்தாலே நடத்துவீர். பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதரும் போது என்னை கேட்பவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே முக்கு சூத்திரம் ஐயா ராஜா. அப்பா, இக்கட்டுகளுக்கு விளக்கினவரே, ஏழாவதிலும் பொல்லாப்பு தொடராதுன்னு சொன்னவரே, பஞ்சகாலத்தில் ஆண்டவரே எங்களை மரணத்துக்கும் ஆண்டவரே யுத்தத்திலே பட்டயத்தின் வெட்டுக்கும் விலக்கி காக்கிறவரே முக்கு சூத்திரம் ஐயா. அப்பா பிதாவே துதிக்கிறோமே துதிக்கிறோமே ஐயா. நாவின் சவுக்குக்கு மறைக்கப்படுவீர், பாழாக்குள்ள வரும்போது பயப்படாமல் இருப்பீர். ஹாலேலூயா. ஆண்டவரே நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். எங்கள் ஆண்டவரே நீரே எங்கள் பங்கு, நீரே எங்கள் பங்கு என்று ஆண்டவரே உம்மிடத்தில் எங்கள் இருதயம் இடத்துல சொல்லிட்டு ஐயா ராஜா ஆண்டவராய் கர்த்தாவே உம்மை ஆராதிக்கிறோம் உம்மை ஆராதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் ஐயா. ஹாலேலூயா. நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. ஹாலேலூயா, ஹாலேலூயா. சூத்திரம் ஐயா ராஜா. ஹாலேலூயா. இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன் திகைக்க மாட்டேன், நீர் என்னோடு உண்டு. இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன் திகைக்க மாட்டேன், நீர் என்னோடு உண்டு. வார்த்தையாலே தேற்றுவீர், சமூகத்தாலே நடத்துவீர். வார்த்தையாலே தேற்றுவீர், சமூகத்தாலே நடத்துவீர். பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதரும் போது என்னை கேட்பவரே. ஹாலேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா இந்த பாடலை எழுதினாலுக்கு யோசேப்பை நினைவு கூறுகிறோம் ஐயா. தகப்பனாய தேவனே, அந்த தேவன் மனுஷனை ஆசீர்வதியும், அந்த தேவன் மனுஷனுடைய ஊழியங்களை ஆசீர்வதியும் அப்பா ராஜா. இன்னும் அநேக பாடல்களை எழுத ஆண்டவரே நாவியானவரை கிருப செய்யும் ஐயா. தகப்பனே உமக்கு சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம். ஆண்டவரே உம்மை துதிக்கிறேன் ஐயா. உலகம் முழுவதும் ஆண்டவரே உம்முடைய வேலைகளை செய்கிற ஒவ்வொரு ஊழியக்கார பிள்ளைகள் அப்பா ஆண்டவரே, அவர்கள் என்னென்ன ஊழியங்கள் செய்தாலும் உமக்காக பாடுகின்ற பாடுகளை நீ காண்கின்ற தேவனேப்பா ராஜா. அப்பா ஒவ்வொரு ஊழியர்களையும் ஆண்டவரே எடுத்து நிறுத்தும் ஆண்டவரே. அப்பா பிதாவே உமக்கு சூத்திரம் ஐயா. யாக்கோபு சிறுத்து போனானே, ஹாலேலூயா. அவனை தூக்கி விடும் அது சொல்லுகின்ற வேளையிலே, ஹாலேலூயா. அப்படி ஆவதில்லையே நீங்க சொன்னீங்களே ஐயா ராஜா. ஆண்டவரே ஏழை ஊழியக்காரர்களப்பா, சிறையில் அகப்பட்டிருக்கிற ஊழியக்காரர்களப்பா ஆண்டவரே, சரித்திரங்களிலும் கஷ்டங்களிலும் ஆண்டவரே ஆத்துமாக்களினாலும் சோர்ந்து போயிருக்கின்ற ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் திடப்படுத்தி தைரியப்படுத்தி ஆண்டவரே பெலப்படுத்தி அவர்களுடைய தேவைகளை சந்தித்து ஆண்டவரே அப்பா அவர்களை வழிநடத்தும்படி உடைய பாதத்தில மன்றாடுகிறோம். ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. ஆண்டவரேயுமே நாங்கள் ஆராதிக்கிறோம். அதிசயங்களை காண செய்கிறவரேயுமே ஆராதிக்கிறோம். அற்புதங்களை காண செய்கிறவரேயுமே ஆராதிக்கிறோம். விடுதலை தருகிறவரேயுமே நாங்கள் ஆராதிக்கிறோம். விண்ணப்பங்களை கேட்கிறவரேயுமே ஆராதிக்கிறோம். வழிகளை திறக்கிறவரேயுமே துதிக்கிறோம். ஆண்டவரே வாசல்களை திறக்கிறவரேயுமே துதிக்கிறோம். அற்புதமானவரேயுமே துதிக்கிறோம். ஆறுதல் தருகிறவரேயுமே துதிக்கிறோம். எல்லா உபத்திரவங்களிலும் ஆறுதல் செய்கிறவர் நீங்க தானையா. ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. ஓ ஹாலேலூயா. ஆண்டவரே ஆவியானவரே உமக்கு சோத்திரம். ஆவியானவர் எங்கே உண்டோ அங்க விடுதலை உண்டு ஐயா ராஜா. ஹாலேலூயா ராஜா. ஆண்டவரே தேவனே, உலர்ந்த எலும்புகள் உயிரடையுமா என்று ஆண்டவரே கேட்டீரப்பா ராஜா. ஆண்டவரே உங்களுடைய ஊழியக்காரன் சொன்னாரப்பா ராஜா, தேவரீர் அதை அறிவீரப்பா. உலர்ந்து போன எலும்புகள் உயிரடையும் ஆண்டவரே அப்பா, தேவரீர் அதை அறிவீர ஐயா ராஜா. உலர்ந்து போன எலும்புகள் மேல், உலர்ந்து போன வாழ்க்கை மேல், உலர்ந்து போன பிள்ளைகள் மேல், உலர்ந்து போன சமூகத்தின் மேல், உலர்ந்து போன நம்முடைய தேசத்தின் மேல் ஆண்டவரே, நீதி நியாயம் இல்லாத நம்முடைய தேசத்தின் மேல் ஆண்டவரே நாவியானவரே அசவாடும். ஆண்டவரே பூமி குழப்பமாயிருந்ததப்பா, இருளாயிருந்ததப்பா, என் ஆவியானவரே அந்த இடத்துல அசவாடினீரப்பா. என் தகப்பனாகி ஆவியானவரே ஆண்டவரே அப்பா அபிராவே ஆண்டவரே துதிக்கிறேன் ஐயா. தகப்பனே நாவியானவரே ஆண்டவரே முத்து சோத்திரம் ஐயா, சோத்திரம் ஐயா. என் ஆவியானவரே அசவாடும். உலர்ந்து போன வாழ்க்கையிலே அசவாடும் ஐயா. உலர்ந்து போன குடும்பங்களிலே அசவாடும் ஐயா. உலர்ந்து போன பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அசவாடும் ஐயா. நம்முடைய தேசத்திலே அசவாடும் ஆண்டவரே. நாவியானவரே ஆவியானவரே வாரும், ஆவியானவரே வாரும், ஆவியானவரே அசவாடும் ஆண்டவரே. துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயா. ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. உம்மை ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், நல்லவரே உம்மை ஆராதிக்கிறோம், ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம், செங்கடலிலே வழி திறந்தவரே உம்மை ஆராதிக்கிறோம், ஜோர்தானிலே ஆண்டவரே தேவனே தண்ணீரே கூறிய குவியலாய் குவித்தவரே உம்மை ஆராதிக்கிறோம், எரிக்கோ கோட்டையை தகர்த்தவரே உம்மை ஆராதிக்கிறோம், ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம், ஓ ஹல்லேலூயா ராஜா, கர்மலையிலிருந்து தண்ணீரை வரவழைத்தவரே உம்மை ஆராதிக்கிறோம், ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம், மாறாவின் தண்ணீரை மதுரமாய் மாற்றியவரே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், அற்புதமானவரே ஆண்டவரே, தனிமையானவர்களுக்கு வீடு வாசல்களை ஏற்படுத்தினவரே உம்மை துதிக்கிறோம், மனுடைய பிள்ளத்தாட்சியாக மாற்றி மகளை செய்தவரே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், நிந்தைகள் அவமானம் நிறைந்த வாழ்க்கையை மாற்றினவரே உம்மை ஆராதிக்கிறோம், அப்பா அப்பா உம்மை ஆராதிக்கிறோம், அப்பா உம்மை ஆராதிக்கிறோம், அப்பா உம்மை துதிக்கிறோம், மகாதேவனே உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம், அப்பா உம்மை ஆராதிக்கிறோம் ஐயா, ஆண்டவரே உமக்கு சோத்திரம் ஐயா ராஜா, தகப்பனே உலர்ந்து போன வாழ்க்கை, காய்ந்து போன வாழ்க்கை, முடிந்து போன வாழ்க்கைகள் ஆண்டவரே செப்பனிடப்படுகிறதப்பா, ஆண்டவரே உமக்கு சோத்திரம் ஐயா, பிள்ளைகள் ஆண்டவரே ஸ்திரப்படுகிறார்கள் அப்பா ராஜா, ஆண்டவரே பலவான் கையில் இருக்கிற அம்புகளாய் மாறுகிறார்கள் அப்பா ராஜா, ஆண்டவரே உமக்கு சோத்திரம் ஐயா சோத்திரம் ஐயா, விசுவாசத்தை தொடக்கிறவரும் முடிக்கிறவருமாய் என் தேவனே உம்மை துதிக்கிறோம், ஆண்டவரே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம், அற்புதமானவரே அற்புதமானவரே, ஆறுதல் தருகிறவரே ஆண்டவரே உம்மை சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம், அற்புதமே சோத்திரம், ஆறுதலே சோத்திரம், நாங்கள் நம்பி இருக்கிறவரே சோத்திரம், எங்களை விடுவிக்கிறவரே சோத்திரம், எங்கள் தலையை உயர்த்துகிறவரே சோத்திரம், தடைகளை நீக்குகிறவரே சோத்திரம், ஹல்லேலூயா ராஜாவுக்கு சோத்திரம், ராஜாதி ராஜனே உமக்கு சோத்திரம், தேவாதி தேவனே உமக்கு சோத்திரம், மகாதேவனே சோத்திரம், இருந்தவரும் இருக்கிறவரும் வரப்போகிறவருமாகிய ராஜாவே உமக்கு சோத்திரம், வாழ்வு தருகிறவரே உமக்கு சோத்திரம், வாசலை திறக்கிறவரே உமக்கு சோத்திரம், அற்புதமானவரே சோத்திரம், ஆண்டவரே ஜீவனை தந்தவரே உமக்கு சோத்திரம், ஹல்லேலூயா மறுபடி துறக்க வைத்தவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உலகத்தின் ஆசா பாசங்களுக்கு விளக்கினவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உண்மை அறிகின்ற அறிவு எங்களுக்கு தந்தரளினவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், வார்த்தையிலே வாசமாயிருக்கிறவரே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், அற்புதமானவரே அற்புதமானவரே அற்புதமானவரே, ஓ ஹல்லேலூயா அவருடைய நாமம் அதிசயம், ஹல்லேலூயா அதிசயமாய் பிறந்தவரே அதிசயமாய் வந்தவரே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா, உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் அப்பா, நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா, ஆண்டவரே உமக்கு சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் ஐயா ராஜா, ஹல்லேலூயா தகப்பனே உம்மை துதிக்கிறோம் ஐயா, ஹல்லேலூயா தகப்பனே ஹல்லேலூயா, சோர்ந்து போகும் நேரத்தில் உன் பெலனை தருகின்றீர், சத்துவம் இல்லா வேளையில்லாதை பெருக செய்கின்றீர், சோர்ந்து போகும் நேரத்தில் பெலனை தருகின்றீர், சத்துவம் இல்லா வேளையில்லாதை பெருக செய்கின்றீர், பிளனடைந்திடுவேன் உயர பறந்திடுவேன், பிளனடைந்திடுவேன் உயர பறந்திடுவேன், பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னைக்கு ஆப்பவரே, தாகத்தாலே கதரும் போ

கேட்பவரே. ஹாலேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா ராஜா. தகப்பனே நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஐயா ராஜா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஐயா. நீரே என் பெலன், நீரே என் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. நீரே என் பெலன், நீரே என் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. யாக்கோவின் தேவனுங்கள் அடைக்கலம், யெகோவா தேவனே என் பெலன். கலக்கமில்லை, பயங்கள் இல்லை வாழ்விலே, நாங்கள் இருப்பதோ கர்த்தரின் கரத்திலே. கலக்கமில்லை, பயங்கள் இல்லை வாழ்விலே, நாங்கள் இருப்பதோ கர்த்தரின் கரத்திலே. நீரே என் பெலன், நீரே என் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. அமர்ந்திருந்து தேவனை நான் அறிகிறேன், அவர் கரத்தின் வலிமை நித்தம் பார்க்கிறேன். தாய்ப்பறவை செட்டை கொண்டு மூடியே, கண்மணி போல் என்னை பாதுகாக்கிறேன். நீரே என் பெலன், நீரே என் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. அமர்ந்திருந்து தேவனை நான் அறிகிறேன், அவர் கரத்தின் வலிமை இன்று பார்க்கிறேன். தாய்ப்பறவை செட்டை கொண்டு மூடியே, கண்மணி போல் என்னை பாதுகாக்கிறீர். நீரே என் பெலன், நீரே என் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. பசும் புல் வெளியில் என்னை மேய்க்கின்றீர், அமர்ந்த தண்ணீர் ஊற்றில் தாகம் தீர்க்கிறீர். சத்துருவின் கண்கள் காண எண்ணையால் என் தலையை அபிஷேகம் செய்கிறீர். நீரே என் பெலன், நீரே என் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. காலை தோறும் புதிய கிருபை தருகிறீர், காலமெல்லாம் கருத்தா என்னை காக்கின்றீர். வலப்புறம் இடப்புறம் விலகினால் வார்த்தையாலே என்னை திருத்தி நடத்துவீர். நீரே என் பிலன், நீரே என் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. ஹாலேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஹாலேலூயா. தகப்பனே ஆண்டவரே உம்மை துதிக்கிறேன் ஐயா. ஹாலேலூயா. யோவான் 14 அதிகாரத்திலே ஆண்டவர் வார்த்தை இப்படி சொல்லப்படுகிறது, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். ஹாலேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் தம்முடைய சீஷர்கள் மத்தியிலே சொல்லப்பட்ட வார்த்தை. ஹாலேலூயா. அங்கே பாருங்கள், நம்முடைய சூழ்நிலையிலே கூட தேவன் சொல்லுகின்ற காரியம், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். ஹாலேலூயா. அங்கே நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். ஹாலேலூயா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் ஐயா ராஜா. இந்த நாளிலும் ஆண்டவராய் கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் வழிகளை உண்டு பண்ணுகிற தேவனையா, பாதைகளை ஆண்டவரை செவ்வப்படுத்துகிற தேவனப்பா. கோணலும் ஆண்டவரே மாறுபாடும் உள்ள ஆண்டவரே சந்ததியை விட்டு எங்களை விலக்கி ஆண்டவரே உம்முடைய பாதையில நடத்துகிறவரே அப்பா. எங்கள் எண்ணங்கள், எங்கள் சிந்தனைகள், எங்கள் வாயின் வார்த்தைகள், நாங்கள் நடக்கின்ற நடைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரே நீர் கரம் பிடித்து நடத்தும்படி கேட்கிறோம் ஆண்டவரே அப்பா. பிதாவே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஐயா ராஜா. தகப்பனே உம்முடைய கிருபை பெரியதப்பா ராஜா. காலதோறும் உடைய கிருபைகள் பெரிதாயிருக்கிறபடியால் நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். ஹாலேலூயா. நீங்களின் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ, குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன்,
என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். ஹாலேலூயா. ஆண்டவரே, இந்த வேளையிலும் அப்பா ராஜா, அப்பா இந்த யுத்தங்களை நீர் ஓய பண்ணும்படி கேட்கிறோம் ஆண்டவரே. இந்த யுத்தம் வேண்டாம் அப்பா ராஜா. ஆண்டவரே தேவனே, தேசத்தின் அதிபதிகளுக்கு தேவ ஞானத்தை கொடும் ஐயா. உமக்கு பயப்படுகின்ற பயத்தை உண்டு பண்ணும். ஹாலேலூயா. நேற்றைய நாளிலே ஒரு வார்த்தையை நான் வாசித்தேன். ஹாலேலூயா. அதாவது பாருங்கள், அந்த தேவனுக்கு பயப்படுகிற பயம் என்று சொல்லி சொன்னால் அது என்னன்னு சொல்லி சொன்னால், ஹாலேலூயா, அதாவது ஒரு பொருளுக்கு நாங்கள் சரியான மதிப்பு கொடுக்கிறோம். பாருங்கள், பொண்ணுக்கு ஒரு மதிப்பு கொடுக்கிறோம், தகரத்துக்கு ஒரு மதிப்பு கொடுக்கிறோம். அதே போலதான் பாருங்கள், நம்முடைய ஆண்டவராகிய தேவனுக்கு நம்முடைய வாழ்க்கையில் எல்லா காரியங்களிலும் ஒரு மதிப்பை கொடுப்பது. ஹாலேலூயா. அதை உன்னதமானது என்பதை நாங்கள் எல்லா காரியங்களிலும், ஹாலேலூயா, நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பாகங்களிலும் அவருக்கு முதன்மையை கொடுப்பதுதான் அந்த தேவனுக்கு பயப்படுகிற பயம், ரிவரண்ட். ஹாலேலூயா. பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில ஒருவேளை நம்முடைய வருமானங்களா இருக்கலாம், ஹாலேலூயா, நம்முடைய நாளா இருக்கலாம், நம்முடைய நேரங்களா இருக்கலாம், ஹாலேலூயா, இது எந்த காரியமா இருந்தாலும் கூட அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அவருக்கு நாங்கள் முதலிடம் கொடுப்பது, அதுதான் தேவன் கொடுக்கின்ற அந்த மதிப்பு. ஆனபடினால் பாருங்கள், இந்த நாளிலே ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். அந்த அவருடைய நாமம், மதிப்புக்குரிய நாமம், ஹலே, அதிகாரம் உள்ள நாமம், பல்லம் உள்ள நாமம், ஹலே லூயா. ஆண்டவரே சோத்தரிக்கிறோம் ஐயா, சோத்தரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே தேவனே, தகப்பனே அப்பா, இந்த ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் அந்த மிடில் ஈஸ்ட்ல இருக்கிற ஒவ்வொரு நாடுகளுக்கும் ஆண்டவரே, அமெரிக்கா தேசத்துக்கும் இடையில இருக்கின்ற எல்லா பிணக்குகளும் மாறி ஐயா, தேசம் சமாதானமாய் மாறும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே தேவனே அப்பா, பிதாவே தகப்பனே, ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யங்கள் எழும்பாதபடி ஆண்டவரே, ஜனங்களுக்கு விரோதமாய் ஜனங்கள் எழும்பாதபடி ஆண்டவரே, தேசத்தின் தேசங்களை உடைய நன்மையினால் முடிசூட்டும்படி கேட்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, யுத்தம் வேண்டாம் ஐயா ராஜா, நீங்க சொல்லி இருக்கிறீங்கள ஐயா, யுத்தத்தில் பிரியப்படுகிறவர்களை ஆண்டவரே சிதறடிப்பேன்னு சொல்லி இருக்கிறீங்கள ஐயா. ஆண்டவரே, எங்களுக்கு யுத்தம் வேண்டாம் தகப்பனே. அப்பா பிதாவே, துதிக்கிறோம் ஐயா, தேசங்கள் இந்த யுத்தத்தினால் எவ்வளவு தூரம் பாதிக்கப்படுகிறார்கள் என்பதை நீர் காண்கிற தேவன் ஐயா ராஜா. ஆண்டவரே, இந்த கேஸ் விலைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் ட்ரோப் பண்ணப்படுவதாக, பொருளாதாரங்களிலே ஆண்டவரே தேவனே விலைகளிலே மாற்றங்கள், விலை வீழ்ச்சி உண்டாவதாக ராஜா. என் தகப்பனாய் கர்த்தாவே, உமக்கு சோத்திரம். பேங்க் ரேட்டுகள் ஆண்டவரே, இன்ட்ரெஸ்ட் ரேட்டுகள் ஆண்டவரே, மோர்கேஜின் காரியங்கள் இயேசுவின் நாமத்தினால் ட்ரோப் பண்ணப்படுவதாக தகப்பனே. ஆண்டவரே, அன்றைக்கு ஒரு யோசுவா மூலம் ஆண்டவரே, சூரியனையும் சந்திரனையும் ஆயலோன் மேலும் ஆண்டவரே, கிரியோன் மேலும் ஆண்டவரே நிற்க பண்ணின எங்களுடைய ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே யாராச்சா ஆண்டவரே, அந்த யுத்தம் நிறுத்தப்பட வேணுமா செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, இலங்கை தேசத்திலே நடக்கின்ற காரியங்களை நீர் காண்கிறீர், இருளில் இருக்கிறதை நீர் வெளிச்சத்திலே கொண்டு வருகிற தேவனையா ராஜா. ஆண்டவரே, உம்முடைய ஜனங்களை விடுதலையாக்கும் அப்பா ராஜா. தகப்பனே ஆண்டவரே தேவனே, மனுஷனுக்கு விரோதமாய் மனுஷன் ஆண்டவரே தேவனே தகப்பனே விரோதங்கள் போர்கள் செய்யாதபடி ஆண்டவரே, அவன் மனுஷன் என்பதை நினைவுபடுத்தும் ஆண்டவரே. அப்பா பிதாவே, உமக்கு சோத்திரம் ஐயா. ஆண்டவரே, துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம் ஐயா ராஜா. மீண்டுமாய் ஆண்டவரே இந்த தேசங்களுக்காக செவிக்கிறோம் ஆண்டவரே. விசேஷமாக நம்முடைய இலங்கை தேசத்திலே, நம்முடைய ஆண்டவரே தேவனே, நம்முடைய தமிழ் பிரதேசங்களிலே இருக்கின்ற ஆண்டவரே காரியங்களை காண்கிறீர் ஐயா. ஆண்டவரே, ஒரு காலத்திலே ஐயா, நம்முடைய ஆண்டவரே தேவனே, தமிழர்கள் ஆண்டவரே படிப்பிலே ஞானத்திலே எவ்வளவு வல்லமுள்ளவர்களா இருந்தார்கள் ஐயா ராஜா. தகப்பனே அப்பா, இந்த ட்ரக்ஸை விற்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் கரத்துல கொடுக்கிறோம். நாங்கள் அவர்களை காணாவிட்டாலும் கூட அதை முடிவுக்கு கொண்டு வருவோம் ஆட்சேபிக்கிறோம். ஒவ்வொரு ஸ்கூல்களிலும் ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தை தெளிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தை தெளிக்கிறோம் ஆண்டவராகிய தேவனே, மக்கு சோத்திரம் ஐயா ராஜா. டீச்சர் ஸ்கூல்ல ஆண்டவரே இருக்கிற ஆண்டவரே தேவனே அப்பா ராஜா, ஆசிரியர்கள் மேலும் ரத்தத்தை தெளிக்கிறோம் ஐயா ஆண்டவரே. மாணவர்கள் ஆண்டவரே ஸ்கூல்ல டீச்சர்ஸ்களுக்கு கட்டுப்பட்டு நடக்க, பேரண்ட்ஸுக்கு கட்டுப்பட்டு நடக்க உதவி செய்யும். அதே போல ராஜா ஆண்டவரே, இந்த யூரோப் தேசங்களிலும் ஆண்டவரே, இந்த கனடா தேசங்களிலும் இருக்கிற பிள்ளைகள் நம்முடைய கரத்துல கொடுக்கிறோம் ஐயா ஆண்டவரே. தன்னிச்சையாக இருக்கின்ற பிள்ளைகள், தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாத பிள்ளைகள் நம்முடைய சமூகத்துல நாங்கள் கொடுக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, ஆண்டவரே தேவனை ஆராதிக்க ஆண்டவரே தேவன் நிர்ந்துசாரமாய் சோம்பலாய் வீடுகளிலே இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் செவிக்கிறோம் கர்த்தாவே. அவர்களை விடுவியும் ஆண்டவரே, எமக்கு சோத்திரம் ஐயா,
சோத்ரமையா சோத்ரம் ஐயா ராஜா, தகப்பனே உடைய கரத்துல ஐயா ராஜா எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் தகப்பனே. ஆண்டவரே நீர் நல்லவரும், ஆண்டவரே நீர் எங்களுக்கு உதவி செய்கிற தேவனமாய் இருக்கிறபடியால் உண்மை சோத்தரிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் ஐயா. ஹாலேலூயா அப்பா, மேல் துதிக்கிறோம்.

ஐயா ஏசையா கணக்கில்லா நன்மை செய்தீரே. நன்றி நன்றி ஐயா ஏசையா கணக்கில்லா நன்மை செய்தீரே. கண்ணீரால் நன்றி சொல்கிறேன் தேவா.

0: நன்மை செய்தீரே. எங்கள் தேசத்தின் ஜனங்களை ஆண்டவரே பாதாளத்தின் வல்லமைக்கு நீங்களாக்கி மீட்டுக் கொள்ளும் ஆண்டவரே. அப்பா பிதாவே மக்கு சோத்திரம் ஐயா ராஜா. தகப்பனே எம்முடைய கரத்திலே ஐயா ராஜா எங்கள் வாலிப பிள்ளைகளை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. எங்கள் வாலிப பிள்ளைகளை பாராச்சா தேவனே. அப்பா பலவான் கையில் இருக்கிற அம்புகளை பாராச்சா தகப்பனே. துதிக்கிறோம் ஐயா ராஜா. ஆண்டவரே வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே தங்களுடைய நோக்கங்களை தெரிந்து கொண்ட ஐயா ஆண்டவரே இந்த நோக்கத்தின்படி வாழ ஆண்டவரே அப்பா உடைய கிருபை கொடுக்கும்படி செவிக்கிறோம். சோம்பல்கள் நிர்விசாரங்கள் இயேசுவின் நாமத்தினால் அகன்று போகும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. ஆமோஸ் 7 அதிகாரத்திலே பாருங்கள். ஹல்லேலூயா. திரும்ப திரும்ப தேவன் ஆவியானவர் என்னுடைய ஆவியிலே பேசுகின்ற காரியம், கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு காண்பித்ததாவது, இதோ ராஜாவினுடைய புல்லறுப்புக்கு பின்பு 2 கந்தாயத்து புல் முளைக்க தொடங்குகையில் அவர் வெட்டுக்கிளிகளை உண்டாக்கினார். அவர்கள் தேசத்தின் புல்லை தின்று தீர்த்த போது நான் கர்த்தராகி ஆண்டவரே மன்னித்தருளும், யாக்கோபு திரும்ப யாராலே எழுந்திருப்பான், அவன் சிறுத்து போனான் என்றேன். கர்த்தர் அதற்கு மனஸ்தாபப்பட்டு அப்படி ஆவதில்லை என்றார். கர்த்தராகி ஆண்டவர் எனக்கு காண்பித்ததாவது, இதோ அக்கினியாலே நியாயம் விசாரிப்பேன் என்று கர்த்தராகி ஆண்டவர் ஏற்பட்டார். அது மகா அழிவை பட்சித்தது, அதில் ஒரு பங்கை பட்சித்து தீர்ந்தது. அப்பொழுது நான் கர்த்தராகி ஆண்டவரே நிறுத்துமே, யாக்கோபு திரும்ப யாராலே எழுந்திருப்பான், அவன் சிறுத்து போனான் என்றேன். கர்த்தர் அதற்கு மனஸ்தாபப்பட்டு அப்படி ஆவதில்லை என்றார். ஹாலேலூயா. ஆண்டவரே எங்களுடைய இருதயத்தை விட உங்களுடைய இருதயம் பெரிதப்பா, எங்களுடைய அன்பை விட உங்களுடைய அன்பு பெரியதப்பா ராஜா. நாங்கள் ஆண்டவரே வெறும் மனுஷர்களப்பா ராஜா. தேவனே வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு பார்த்து தருவேன் சொன்ன தெய்வமே. ஆண்டவரே தேசங்களை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட தேசங்களை கண்ணோக்கி பாரும் ஐயா. ஆண்டவரே தேவனே நிறுத்தும் ஆண்டவரே தேவனே. முக்கு சோத்திரம் ஐயா ராஜா. ஆண்டவரே தேசத்து குடிகள் எல்லாம் ஆண்டவரே அல்லல் படுகிறார்களப்பா, துன்பப்படுகிறார்களப்பா. ஆண்டவரே தேவனே அவர்கள் மேல் கைகளை வைக்கும் ஆண்டவரே, தேசங்களின் மேல் கைகளை வையும் ஐயா ராஜா. ஆண்டவரே முக்கு சோத்திரம் ஐயா. தேவரீர் மனஸ்தாபப்பட்டு அப்படி ஆவதில்லை சொன்னீர் ஐயா. இலங்கை தேசத்தின் மேல் உடைய கரத்தை வையும் ஆண்டவரே. அப்பா பிதாவே நல்ல நாடப்பா ராஜா, நாங்கள் வாழ்ந்த நாடப்பா ராஜா. ஆண்டவரே தேசத்திலே நீதியின் நியாயம் முளைக்க விடுமா செவிக்கிறோம் ஆண்டவரே. துன்மார்க்கரையே ஆண்டவரே உடைய கரத்திலே கொடுக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே கொலை வெறி ஆவி உள்ளவர்களை உடைய கரத்திலே கொடுக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ரட்சியும் ஐயா, ஒவ்வொருவரையும் விடுதலை பண்ணும். இந்த நாள் நல்ல நாள், கர்த்தர் தந்த நாள், இதிலே களி கூர்ந்து மகள கடவும். கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே காரியங்களை வாய்க்க பண்ணும். இயேசுவின் நாமத்தினால் ஆமீன், ஆமீன், ஆமீன்,
1: ஆமீன், ஆமீன். காலை வேளையிலும் ஜபங்களோடு துதிகளோடு சாட்சிகளோடு கர்த்தருடைய வார்த்தைகளுக்கூடாகவும் ஜபங்களுக்கூடாக துதிகளுக்கூடாக கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி ஆசீர்வதித்திருக்கிறீர்கள். கேட்டுக்கொண்டிருந்த ஒருவருக்கும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் விசுவாசிக்கிறோம். கேட்கப் போகின்ற ஒருவரும் மறுவலப்பில் கேட்கப் போகின்ற ஒவ்வொருவரையும் ஃபேஸ்புக் கூடாக ட்விட்டர் கூடாக யூடியூப் கூடாக பார்க்க போகின்ற கேட்கப் போகின்ற ஒவ்வொருவரும் இந்த துதிகளிலே கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தத்தக்கதாக வழி நடத்த கர்த்தர் உதவி செய்வாராக. பரிசுத்தாவியானவர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். நாளை காலை வேளையில் இதே வேளையில் சந்திப்போம். அதுவரையும் தேவசமாந்த கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். பிசினஸ் காரியங்கள், குடும்ப காரியங்கள், போக்கிலும் வரத்திலும் ஒவ்வொன்றிலும் கர்த்தர்தாமே கூட இருந்து சபை காரியங்களிலும் சபை ஊழியர்களுக்கு சார்பிலும் ஒவ்வொருவரையும் கர்த்தர் சார்பிலும் உங்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரத்தில் ஒப்புக்கிறோம். நன்றியம்மா. காட் பிளஸ் யூ.
0: ஆமேன்.
1: ஆமீன், ஆமீன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழிய சத்தியவேத திருச்சபையிலிருந்து பாஸ்டர் நகோமி லோகன் அவர்கள் இணைந்து ஜெபங்களுக்கூடாக வழி நடத்தினார். சிறிடமாக பாரத்தோடு இலங்கைக்காகவும் ஜபித்து ஆசீர்வதித்திருக்கிறார். கர்த்தர்தாமே அவருடனும் கூட இருந்து ஆசீர்வத்து வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே அவரையும் குடும்பத்தாரையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் இன்னொரு நிகழ்ச்சியிலே அவரையுடன் சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத்த கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஆமேன். ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின்

0: காலை நேர ஒலிபரப்பு
1: ஒவ்வொருவரையும்
0: உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இன்று 9ஆம் தேதி 6ஆம் மாதம், 9ஆம் தேதி ஜூன் மாதம், 9ஆம் தேதி ஆனி மாதம், 2026ஆம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை காலை வேளையில் இணைந்திருக்கிறோம். டொரண்டோ நேரம் காலை 8:02, அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவனே இந்த நாடுகளிலிருந்து இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற தற்போது இணைகின்ற ஒவ்வொருவரையும் கத்தர்தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. இப்பொழுது முதல் 10 மணி வரை நேரடி ஒலிபரப்பாக இருக்கும். அந்த வகையில் இணைந்திருங்கள், கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள். சங்கமம் .com, சங்கமம் தமிழ் கோஸ்பல் .com உடாக இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கத்தர்தாமை வழி நடத்துவாராக. அதே போல கிட்டத்தட்ட 76 ரேடியோக்களில் இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். உங்களையும் கத்தர்தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன். இந்த நாளுக்கான வசனம், ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். அந்தந்த நாடுகளுக்கு, அந்தந்த நாளுக்கு அதன் அதன் பாடு போதும். ஆமேன். மத்தேயு 6:34 கூறப்பட்ட அந்த வசனங்களுக்காக நன்றி செலுத்துவோம். ஆமேன். நாங்கள் பாடுகளுக்கூடாக கடந்து சென்றாலும் அவற்றுக்கூடாக பரிசுத்தாவியானவர் ஆசீர்வதித்து ஒவ்வொரு நாளையும் ஆசீர்வதித்து வழி நடத்துகிறார். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தர்தாமே அந்தந்த நாளுக்கான உண்ண உணவையும் உடுக்க உடையும் இருக்க இருப்பிடத்தையும் தந்து ஆசீர்வதித்து உயர்த்தி வருகிறார். அந்த வகையிலே கர்த்தர் வழி நடத்துகிறார். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த நாளையும் பெற்றுக்கொள்வோம். ஆமேன். இந்த நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள் நியாயாதிபதிகள் 6, ஏசாயா 33, பழைய ஏற்பாளிலிருந்தும் புதிய ஏற்பாளிலிருந்தும் யாக்கோபு 3:4. இதை நாங்கள் பதிவு செய்து அனுப்பி தந்திருக்கிறோம். அதோடு வாக்கு தத்தங்கள், நற்சிந்தனைகள், ஜீபமன்னா நற்சிந்தனை, ஜீப வார்த்தை, இவற்றை நாங்கள் அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். அவர்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் உதவி செய்வார். நீங்கள் ஒன்று செய்ய வேண்டும், அனுப்பி கொடுங்கள். கர்த்தர் வழி நடத்துவாராக. இந்த வேளையிலும் அதிகால வேளையிலே சௌரி டோலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். காலை வேளையிலே சகோதரன் குணா அவர்கள் லண்டன் ஒன்டாரியோவிலிருந்து இணைந்திருக்கிறார். காலை வேளையிலே பாஸ்டர் அண்டன் ராசநாயகம் டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். மாலை வேளையிலே எங்களுடன் சௌரி சிசிலியாமா அவர்கள் லண்டன் யூகேயிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். வெற்றியெல்லாம் தொகுத்து வழங்க சௌரி ஜானத் அவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்து மாலை வேளையில் இணைந்திருக்கிறார்கள். இணைய போகிற ஒவ்வொரு ஊழியர்களையும் கத்திரதாமை ஆசீர்வதிப்பாராக. இணைத்து தங்கு தடை என்று இணைத்து ஊழியங்களுக்கூடாக கடந்து செல்ல கத்தர் உதவி செய்வாராக. கத்தடி கரத்தில் போகிறோம். வாஞ்சியோடு இணைந்து ஜபிக்க, மற்றவர்களுக்காக விசேடமாக ஜபிக்க இணைந்திருக்கிறவங்களை வரவேற்றுக் கொண்டும் இறுதியான இணைய போகிறவர்களையும் கத்திரதாமை இணைத்து வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் சௌரி ஜெனற்றவர்களை வரவேற்றுக் கொண்டு அவருக்கு மாலை வணக்கங்களை கூறிக்கொண்டு அவரிடம் ஒப்படைப்போம். அவர் மீதியானவற்றை வழி நடத்துவார். பிரைஸ் லோட்டமா,
2: பிரைஸ் லோட்டனா.
0: ஆமென். நீங்க இருக்கிற உங்களிடம் படைக்கிறோம், வழி நடத்துங்களம்மா. காட் பிளஸ் யூ. ஆமென்.
2: ஆமேனா. சங்கம வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே உங்கள் யாவரோடும் கூட இருப்பாராக. சங்கம வானொலியை நடத்தி கொண்டிருக்கு தேஷ்டியண்ணா குடும்பத்தையும் சந்ததியும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இணையத்தில் இணைந்திருக்கிற யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் உங்களோடும் கூட இருந்து உங்கள் தேவைகள் வாஞ்சைகள் எல்லாவற்றையும் அவர் சந்திப்பாராக. இன்றைய நாளிலே நாங்கள் மத்தேயு 6:26 ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களை சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளை உங்கள் பரமபிதா பிழை பூட்டுகிறார், அவைகளை பார்க்கல நீங்கள் விசேஷித்தவர்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதாவது இயற்கைகள் பல ஆவிக்குரிய பாடங்களை நமக்கு கற்று தருகிறது. பறவைகள் மீது கரிசனை உள்ள தேவன் அவரால் உருவாக்கப்பட்ட, அதிலும் அவருடைய சாயலின்படியும் ரூபத்தின்படியும் அவரை மாதிரியே எங்களை உருவாக்கின தேவன் தன்னுடைய சொந்த பிள்ளைகளாய் நிலைநிறுத்தி எங்களை மறக்காமல் இருக்கிற தேவனாய் இன்று மட்டும் எங்களோடு கூட இருக்கிறார். ஏனென்றால் அப்படிப்பட்ட ஒரு அன்பான தெய்வத்தை நாங்கள் எந்த இடத்திலும் காண முடியாது. எந்த மனுஷருக்குள்ளும் அவருடைய அன்பை போல அன்பு நாங்கள் காண முடியாதுன்னு சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் மனுஷனுக்கு ஒரு கனம் இருக்கிறது, ஏனென்றால் தேவனுடைய சாயலங்கள்ல இருக்கிறது, தேவனுடைய ரூபங்கள்ல இருக்கிறது. எங்களுடைய குணங்களும் அவருடைய குணங்களை போல அவர் விரும்புறது எதுவோ அதை நாங்கள் செய்ய வேண்டியவர்களாய் இருக்கிறோம். ஏனென்றால் மனுஷனுக்கு மனுஷன் நாங்கள் மதிப்பு கொடுக்க வேண்டும் என்றால் கர்த்தரையும் அந்த இடத்திலே நாங்கள் நினைத்து நாங்கள் மதிப்பு கொடுக்கிறோம். ஏனென்றால் என்னுடைய சாயல் இன்னொருத்தனுக்குள்ளே இருக்கிறது. மனுஷனுக்கு மனுஷன் ஒவ்வொரு சாயலும் ஒவ்வொரு ரூபமும் எங்கள் கர்த்தரை நோக்கி இருக்கிறது, நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. இதனால்தான் மனுஷன் நேயம் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். இந்த சட்டங்கள் இந்த திட்டங்களுக்கு உட்பட்டு கீழ்படிந்து பயபக்தியா இருக்க வேணும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அந்த பயபக்தியை நாங்கள் காணும் போது அந்த பயம் எங்களுக்கு ஞானத்தின் ஆரம்பமாயிருக்கிறது. தீமையை விட்டு விலக செய்யறது ஞானம் எங்களுக்கு அதிகமாய் தேவையாய் இருக்கிறது. ஆனால் இந்த ஆண்டவரை நாங்கள் தேடும் போது அந்த ஞானம் எங்களுக்குள்ளே வரும்போது நிச்சயமாகவே கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். பாருங்கள், தேவன் எங்களுக்கு உணவை தருகிறார். அதிகாலையிலே தாங்கள் பறவைகளை பாருங்கள், அதிகாலையிலே தாங்கள் துதிகளை செலுத்துகிறதை நாங்கள் காணக்கூடியதாய் இருக்கிறது. தேவன் அருளும் ஆகாரத்தை அங்கு தங்கள் கூடுகளிலே சேர்த்தும் வைக்கிறதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. யோபு 38:41 சொல்லப்படுகிறது, காக்கை குஞ்சுகள் தேவனை நோக்கி கூப்பிட்டு ஆகாரம் இல்லாமல் பறந்து அலைகிற போது அவைகளுக்கு இரியை சவதரித்து கொடுக்கிறவர் யார் என்று சொல்லி அங்கு யோபுக்கு அங்கு ஆண்டவர் பேசு கேள்விகள் கேட்கும் போது இந்துவும் ஒரு கேள்வியாய் கேட்கப்படுகிறதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. ஏனென்றால் காக்க குஞ்சை காண்கிற தேவர் அதிலும் பார்க்க விசேஷித்தமான எங்களை அவர் காணாதிருப்பாரோ? நிச்சயமாகவே அவர் எங்களை காண்கிற தேவனாய் இருக்கிறார். சங்கீதம் 147:9 அவர் மிருக ஜீவன்களுக்கும் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி நாங்க பாக்குறோம். லூக்கா 22:24 சொல்லப்படுகிறது, காகங்களை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை அறுக்கிறதும் இல்லை, அவைகளுக்கு பண்டசாலையும் இல்லை, இல்லாவிட்டாலும் அவைகளை தேவன் விளைப்பூட்டுகிறார். பறவைகளை பார்க்கிலும் நீங்கள் எவ்வளவு விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லி பாருங்கள். அதிலே பறவை என்று சொல்லப்படுகிறது, இங்கே காகம் என்று சொல்லப்படுகிறது. பாருங்கள், காகம் அங்கு தன்னுடைய கருப்பு நிறமாய் இருந்தாலும் அந்த காகம் செய்யற வேலையினாலே நாங்கள் அறிவறுக்கிறோம். ஆனாலும் ஆண்டவர் அப்படி அறிவறுக்கிறவர்களை கூட ஆண்டவர் பூசிக்கிறார். அப்படிப்பட்ட பறவைய கூட பூசிக்கிறார். அசுத்தங்களையே கண்ட கண்ட இடங்கள்ல செயல்படுற அந்த காகத்தை கூட பூசிக்கிற தேவன் உங்களையும் என்னையும் பூசிப்பார். பூசிக்கிற தேவனா இருக்கிற அதனாலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? சங்கீதம் 149:8 அவர் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதி, எங்கள் நாவிலே கர்த்தரை உயர்த்தும் துதி இருக்க வேண்டும், எங்கள் கையிலே தேவனுடைய பட்டியமாகிய வேத வசனம் இருக்க வேண்டும். இந்த வேத வசனம் எங்களுக்குள்ளே இருந்தால்தான் எல்லாம் செயல்படலாம். கடற்கரை கூட இருந்து எல்லாவற்றையும் வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக. நாங்கள் முதலாவது அவர்களை வரவேற்று கொண்டு மனுஷர் எல்லாரும் தேவ சாயலும் ரூபத்திலும் அங்கு நாங்கள் ஜோடிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனா இந்த மனுஷர் ரூபத்தை தான் இன்றைக்கு சத்துரு சீரழித்து கொண்டிருக்கிறார். ஏனென்றால் தேவன் தன்னுடைய சாயலையும் தன்னுடைய ரூபத்தை அங்கு சீரழிக்கிற வேலைதான் இந்த சத்துருவின் வேலை. ஆகவே இந்த நாட்களிலே இந்த காரியத்திலே இருந்து அங்கு ஜனங்களை சேதப்படுத்தி கொண்டிருக்கிற காரியம் உண்டு. விபத்து அல்லது வியாதி அல்லது அப்படிப்பட்ட காரியங்கள்ல இன்றைக்கு திருடி கொண்டிருக்கிற உலகத்தை காட்டி திருடி கொண்டிருக்கிற இப்படிப்பட்ட காரியங்களில் இருந்து மக்கள் விடுவிக்கப்பட விடுதலையாக்கப்பட அவர்களுக்குள்ளே தேவனுடைய ஞானம் அறிவு வெளிப்பட கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்கள்.
1: பெருமையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, உம்மை போற்றுகிறோம், புகழுகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். உண்மையோடும் ஆவியோடும் உம்மை தொழுது கொள்ளுகிறோம். நீர் எங்களை படைத்த தேவன், எங்களை உருவாக்கின தேவன், தேவனுடைய சாயலாகவும் ரூபத்தின்படியும் எங்களை படைத்து எங்களை போஷித்து எங்களை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்கிற தேவனாக இருக்கிறீர். ஆண்டவரே, இந்த எல்லா மக்களும் உம்மிடத்துல வர, நீர் படைத்த ஆத்துமாக்கள், எல்லா ஆத்துமாக்களும் ஆவிகளும் உம்முடையதாக இருக்கிறது. ஆண்டவரே, நீர் படைத்த இந்த பறவைகள், மிருகங்கள், அவர்களும் பார்க்க அவர்களுக்கு தேவையான உணவை வழங்குகிற தேவன் நீர். உம்முடைய சாயலாகவும் ரூபத்தின்படியும் படைக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனுக்கும், அப்படி அவர் அருமை அறியாத ஒவ்வொரு மனிதர்களுக்கும் நீர் உணவு கொடுத்து எல்லா மனிதனுடைய தேவைகளையும் சந்திக்கிற தேவனாக இருக்கிறேன். நல்லோர் மேலும் தீயோர் மேலும் நீர் மழையை பெய்விக்க பண்ணி, நல்லோர் மேலும் தீயோர் மேலும் சூரியனை உதிப்பிக்கிற தேவனாக இருக்கிறேன். நீர் எவ்வளவு நல்லவரப்பா, எவ்வளவு இரக்கமுள்ளவரப்பா. ஆண்டவரே, இந்த மனிதன் இன்றைக்கு உம்மை விட்டு தூரம் போய் கொண்டிருக்கிறான், மதங்களுக்கு கூடாக, பாவத்துக்கு கூடாக, சாபத்துக்கு கூடாக. ஆண்டவரே, இந்த கடைசி காலத்துல ஒவ்வொரு மக்களும் மனம் திரும்ப கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். உம்மை அறிகிற அறிவை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் உம்முடைய ஆவியை ஊற்றி அவர்களுடைய பாவங்களை மன்னித்து அவர்களை உம்மோடத்தில் இழுத்து கொள்வீராக. விசாசு திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகின்றான். நீரோ எங்களுக்கு வாழ்வு தரவும் அந்த வாழ்வு பரிபூரணப்படவும் வந்த தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். அன்று ஆதாமவால் செய்த பாவத்தின் முளைவாக இன்றைக்கு எங்களுக்கு நன்மையை தெரிந்து கொள்வது, தீமையை தெரிந்து கொள்வது எங்களுடைய தெரிவாக தந்திருக்கிறேன். இன்றைக்கு இந்த நித்திய வெளிச்சம் சங்கமன் ரேடியோவில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரும் உண்மை நோக்கி பார்க்கிறோம், நன்மையை நோக்கி பார்க்கிறோம், ஆசீர்வாதத்தை நோக்கி பார்க்கிறோம், அந்த மெய்யான தேவனை நோக்கி பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிறோம், பரிசுத்த ஆவியானவரை பெற்று உமக்கு பிரியமாக வாழுகிறோம். ஆண்டவரே, உம்மால் படைக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனும் உம்மிடத்தில மீண்டுமாக வந்து அந்த ஒன்றான மித்தவராகிய உண்மையும் நீரப்பிரவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிந்து கொண்டு பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை பெற்று உம்முடைய ராஜ்ய பிரஜைகளாக மாறுவார்களாக. நீர் எங்களை எவ்வளவு தூரம் நேசிக்கிறது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். எங்களை 70 தடவைக்கு மேலாக எங்களை மன்னித்து எங்களை நேசிக்கிற தேவனாக இருக்கிறீர். அன்பாக இருக்கிற தேவன், ஒன்றா மெய்த்தேவன், முழு இதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு சிந்தையோடு நாங்கள் அந்த ஒன்றான மெய்த்தேவனை அன்பு கூறுவது, பிறரை நேசிப்பது. அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சத்துருக்களை சிநேகியுங்கள் என்று சொன்னீரே, அதே போல நாங்கள் நடந்து எங்களில் ஒவ்வொருவர்களையும் உம்மை காணக்கில் வசையும்படியாக ஜெபிக்கிறேன். எங்கள் நற்கிரிகைகளை செய்ய எங்களை இன்னும் அதிகமாக பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசு எங்களில் இருக்கிறார் என்பதை மறு மக்கள் கண்டு அவர்கள் இயேசுவை அறிந்து கொள்ள நீர் எங்களை இந்த உலகத்தில ஒளியாக மலை மேலுள்ள பட்டணமாக வைத்திருக்கிறீர். நாங்கள் உம்முடைய கட்டளைகளுக்கு பயந்து கீழ்ப்படிந்து உண்மையோடும் உத்தமத்தோடும் வாழ எங்களை அழைத்த தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆபிரகாமை, ஒரு மத வழிபாடுள்ள மனிதனாக இருந்த ஆபிரகாமை அழைத்து நீர் அவனை கானான் தேசத்திற்கு அழைத்து சென்றேன். இந்த மத வழிபாடுள்ள மக்கள், பாவத்தில வாழுகிற மக்கள், சாபத்தில வாழுகிற ஒவ்வொரு மக்களையும் நீர் அழைத்து அந்த நித்திய நித்தியமாக வாழுகிற அந்த நிஜமான கானான் தேசத்துக்கு ஒவ்வொருவரையும் அழைத்து செல்லும்படியாக ஜெபிக்கிறேன். அறியாமல் வாழுகிறார்கள், பாவத்தில வாழுகிறார்கள், சாபத்தில வாழுகிறார்கள், நிம்மதியற்று வாழுகிறார்கள், யுத்த தேசங்களில வாழுகிறார்கள். அதுவரே ஒவ்வொரு தேசங்களிலேயும் ஒரு பெரிய மன மாற்றத்தை கொண்டு வந்து, ஒரு எழுப்புதலை கொண்டு வந்து, இயேசுதான், இயேசு ஒருவரே ரட்சிக்கப்படுவதற்கு கொடுக்கப்பட்ட நாமம் என்பதை ஒவ்வொரு மக்களும் உணர்ந்து கொள்வார்களாக, அறிந்து கொள்வார்களாக. இனி ஒரு சந்ததி இருக்க முடியாது என்ற உணர்வோடு அவருடைய வருகைக்கு நாங்கள் ஆயத்தப்படுகிறவர்களாக, ஆயத்தப்படுத்துகிறவர்களாக ஆயத்தப்பட்டவர்களாக ஜபத்தோடு துதியோடு இருக்க எங்களுடைய நேரங்களை விசாது திருடி விடாதபடி எங்களுடைய நேரங்களை உம்மிடத்துல ஸ்பெண்ட் பண்ண எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜபிக்கிறேன். சிறப்பாக இலங்கை தேசத்துக்காக ஜபிக்கிறேன். அந்த தேசத்தை இயேசுவின் பூமியாக மாற்றும்படியாக ஜபிக்கிறேன். இயேசு இருக்கும் பொழுது அந்த தேசம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், சமாதானமாக இருக்கும், பரிசுத்தமாக இருக்கும், நற்குணசாலிகளாக இருக்கும். தீமையை செய்கிற பிசாசின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் அகன்று போகும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அந்த தேசம் இந்த ரக்ஸுகள், குடிப்பழக்கங்கள், அரசியல் விரோதங்கள் அகன்று சமாதானமான தேசமாக, எந்த சூழ்நிலையிலேயும் இயேசுவை தேடுகிற தேசமாக இலங்கை தேசத்தை மாற்றுவீராக. உண்மை அறிகிற அறிவை கொடுப்பீராக. ஒவ்வொரு மக்களும் இயேசுதான் வழியும் சத்தியமும் ஜீவனும் பரலோகத்து போகிற வாசல் இயேசு என்பதை ஒவ்வொரு மக்களும் அறிந்து கொள்ள கிருபை செய்வீராக. இந்தியாவில் ஜனசங்கமன் ரேடியோவை நடத்தி கொண்டிருக்கிற ஸ்ரீ ரீட்டா குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அவர்கள் அனுப்புற ரேடியோ கூட செல்கிற வார்த்தைகள் அந்த கண்டங்களில் உள்ள ஒரு மக்களுக்கும் உண்மை அறிந்து கொள்ள நீர் உதவி செய்வீராக. உம்முடைய நட்சிப்பை பெற்றுக் கொள்ள, ஒரு மனம் திரும்புதலை ஏற்றுக் கொள்ள, அவருடைய இருதயத்தை, கடினமான இருதயத்தை சதியான இருதயமாக, அன்புள்ள ஆவியை கொண்டு ஒவ்வொருவரையும் உள்ளத்துக் கொள்வீராக. ஜெனசிஸருக்காக ஜபிக்கிறேன். அந்த மகளோடு, கணவரோடு, மகன் மகளோடு கூட இருந்து இன்னும் ஞானத்தை கொடுத்து நீர் இந்த ஊழியம் உங்களுடைய வருகை வரைக்கும் நிச்சய வரைக்கும் நீர் உதவி செய்து உம்முடைய ஆலோசனையை கொடுத்து வழி நடத்துகிற கிருபைக்காக மக்கள் நன்றி. தொடர்ந்து அந்த குடும்பத்தோடு கூட இருந்து தொடர்ந்து வழி நடத்துவீராக. இந்த இடத்துல இணைந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காகவும், கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்காகவும், இந்த காலத்தில உம்மை நாங்கள் அறிந்து கொண்டு உம்முடைய நற்கிரிகைகளை நாங்கள் மற்றவர்களுக்கு செய்து நாங்கள் சொல்லுகிறவர்களாக மட்டுமல்ல, அதன்படி நடக்கிறவர்களாக எங்களை மாதிரியாக மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன். எங்களில் குறைவு இருக்கிறது தான், ஆனாலும் அந்த குறைவை நீர் எங்களுடைய ஒவ்வொரு நற்கிரிகைகளின் குறைவையும் நிறைவாக மாற்றி உம்முடைய ராஜ்யத்துக்கு பல மக்கள் ரட்சிக்கப்பட கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு மக்களையும் என்னுடைய இதயத்தின் ஆழத்தில் இருந்து ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிறேங்க நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்,
2: அமேன், அமேன். எங்கள் ஜபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பாஸ்டர். கர்த்தர் உங்களோடும் எல்லா பரிசுத்த பிள்ளைகளோடும் கூட இருந்து சகலதிலும் வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்,
1: ஆமேன். God bless you sister, God bless you everybody.
2: ஆமேன், ஆமேன். நாங்கள் டோலி சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். டோலி சிஸ்டர், பிரைஸ் தி லார்ட்.
3: பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.
2: நீங்க பூமியின் எல்லைகள் எல்லாம் இருக்கிற மக்கள் ஜனங்கள் தேவனுக்கு பயப்படும்படி கத்ததாமே கீழ்ப்படிந்து நடக்க, கட்டளைகளையும் கற்பனைகளையும் ஏற்றுக்கொண்டு நடக்க கத்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
3: நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. இந்த கால நேரம் ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொரு மக்களுக்கும் தேசங்களுக்கும் ஜெபிக்க தந்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. வாக்கு தத்தம் செய்தவரே, இன்றும் உங்களோட வாக்கு மாறாத வண்ணமாக உங்களோட வார்த்தையில எங்கள் மூலமாக வெளிப்படுத்துற கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக எங்கள் கண்களை ஏறெடுக்கும் பொழுது ஆண்டவரே, ஒத்தாசை உங்களிடத்துல இருந்து மட்டுமே வரக்கூடியதா இருக்கிற அப்படியா நன்றி செலுத்துறேன் அப்பா. தேசத்துல ஆண்டவரே உங்களோட அன்பையும் உங்களோட கிருபையும் அப்பா மக்களுக்கு கொடுத்த ஆண்டவரே, அவர்கள் உங்களுக்குரியவர்களாக மாற்றும்படியாக ஜபிக்கிற இந்த தேசத்துல ஆண்டவரே, உங்களுக்கு உங்களோட ஞானத்தை அறிந்து உங்களோட அன்பில நிலைத்திருப்பதற்கு ஆண்டவரே ஒரு பெரிதான வெளிப்படுத்தலை கொடுத்து யாவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. வாக்கு தத்தம் செய்தவரே அப்பா, உங்களோட வாக்கு தத்தத்தின்படி ஆண்டவரே மலைகள் விலகி போனாலும் குன்றுகள் இல்லாம போனாலும் ஆண்டவரே உங்களோட சித்தத்தின்படி நீங்க நடத்த வல்லவராயிருக்கிறீங்க ஆண்டவரே. ஆண்டவரே. அப்பா, நாங்கள் உங்களை நோக்கி பார்க்கும் பொழுது எங்களுக்கு நீங்க அற்புதம் செய்யற தகப்பனா இருக்கிறீர்கள் ஆண்டவரே. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்குறு, சேனையிலின் கத்தர் உன் நடுவில் இருக்கிறார், நீங்க பெரியவர் நல்லவர் என்று கூறி அப்பா அநேகருக்கு ஆண்டவரே வெளிச்சமா இருப்பதற்கு ஒவ்வொரு மக்களுக்கும் பெரிதான ஒரு கிருபை கொடுத்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த காலை நேரம் ஆண்டவரே நாங்க கேட்கறதுக்கு அதிகமாக நீங்க எங்களுக்கு பலன் கொடுக்கிற தேவனா இருக்கிறபடியா நன்றி அப்பா, நன்றி நன்றி, கோடி கோடி நன்றி ஆண்டவரே. சோர்ந்து போனவர்கள் மத்தியில் ஆண்டவரே பெரிதான கிருபை கொடுத்து அவர்களுக்கு அவர்களை உற்சாகப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. உங்களுடைய ஆதி அம்பை வெற்று விலகாத வண்ணமாக ஒவ்வொருவர்களையும் ஆண்டவரே அந்த அன்பையும் கிருபையும் அபிஷேகத்தையும் கொடுத்து நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். சிங்கக்குட்டியால் பட்டினி கிடைக்கும் ஆண்டவரை தேடுவதற்கோ ஒரு குறையும் இல்லாமைக்கு நடத்துற தகப்பனே, நீங்க வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவரே, அநேகருக்கு ஆண்டவரே உங்களோட வாக்குத்தின்படி ஆண்டவரே உங்களோட வெளிப்படுத்தலை வெளிப்படுத்தி வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிற எல்லா தேசத்திலும் உங்களோட பரிசுத்தமான ஆவியை அனுப்பி ஆண்டவரே உலகம் அங்கும் உங்களோட பரிசுத்தமான ஆவி அவர்களுக்கு கற்றுக்கொள்ளத்தக்கதாக அவர்கள் அறிந்து உங்களோட ஞானத்தை உங்களோட அன்பையும் கிருபையும் கொடுத்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த கால நேரம் வந்து இருக்கிற ஒவ்வொருதரையும் ஆசீர்வைங்க, இரத்த கோட்டைக்குள்ள மறைத்து வைங்க ஆண்டவரே. இன்னைக்கு ஒரு புதிதான நாளாக யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். பிரதர் லெஸ்லி, சிஸ்டர் ரீட்டா செய்யற ஒவ்வொரு ஊழியத்திலையும் ஆண்டவரே நீங்க கூட இருந்து அவங்களுக்கு ஒரு புதிதான பலனை புதிதான கிருபையினால முடிசூட்டும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. நன்றி நன்றி நன்றி சிஸ்டர் ஜெனட்டுக்கான நன்றி அப்பா, பாஸ்டர் நயோமி லோகனுக்கான நன்றி அப்பா. இவர்களை நீங்க பேர் சொல்லி அழைத்து எங்கள் மத்தியில் வைத்து ஆண்டவரே இன்னும் அதிகமாக நாங்க உங்களிடம் அன்பு கூறுவதற்கு தந்த இந்த பெரிதான கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன். அவர்களை ஆண்டவரே புதிதான வெளிப்படுத்துதல் மூலமாக இன்னும் அதிகமாக உங்களது நாமத்தை தொழுந்து கொள்வதற்கு ஆண்டவரே அவங்களுக்கு புதிதான பலனின் தைரியத்தையும் கொடுத்து உலகம் அங்கும் உங்களை அறியக்கூடிய தக்கதாக உலகம் அங்கும் உங்களை வெளிப்படுத்தலை வெளிப்படுத்தி உங்களை ரட்சிப்பை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். யாவரையும் உங்களை கருத்துல ஒப்பு கொடுக்கிற உங்களோட நாமம் மட்டுமே மகிமைப்படுவேன் என்று கூறி யாவருக்கும் ஜெபித்து ஆசீர்வதிக்கிறேன். இயேசு நாமத்தின் மூலம் பிதாவே நன்றி இயேசு நன்றி. ஆமென் ஆமென் ஆமென்.
2: எங்கள் ஜபங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம் நன்றி. டோலி சிஸ்டர், கத்தர் உங்களோடும் நீங்க கைவிட்டு செய்யும் காரியங்கள் குடும்பத்தோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன்
3: ஆமேன் ஆமேன் நன்றி.
2: ஆமேன் ஆமேன். நாங்கள் குணா பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் பிரதர். நீங்கள் இஸ்ரவேல் தேசத்துக்காகவும் யுத்த தேசங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. இதன் மத்தியிலே தேவன் தாமே அவர்களை காத்து நடத்த வேண்டும் என்று சொல்லி அவர்கள் தேவன் அவர்களை கண்ணோக்கி பார்க்க வேண்டும். இந்த யுத்தத்திலே ஒரு வெறுப்பு வர வேண்டும். யுத்தங்கள்னால் அழிந்து போகாதபடி காக்கப்பட நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க.
1: அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆகிய தேவனுடைய நாமத்திலும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவராய் இருக்கிற தேவனுடைய உத்தாசத்தோடும் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்துல வந்து நிற்கிறோம். ஆண்டவரே நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிகிறவரே உமை சோதரிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி சோதிகளின் பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமை நிலனும் இல்லைன்னு சொல்லி பட்சபாதம் இல்லாதவராய் இருக்கிறவரே உங்களை துதிக்கிறோம் சோதரிக்கிறோம். ஆண்டவரே இப்பொழுதும் ஆண்டவரே உம்முடைய தேசமாகிய இஸ்ரவேல் தேசத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவரே தொடர்ந்து இந்த தேசத்தை பாதுகாக்கிறீங்க ஆண்டவரே. தேவன் மகிமைப்படுகிறார். எத்தனையோ ஆபத்துகள் ஆண்டவரே ஒன்றின் பின் ஒன்றாக வந்தாலும் ஆண்டவரே அந்த தேசத்தை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறோம். உம்முடைய கிருபைகளுக்காய் நன்றி சொல்லுகிறோம் ஐயா. இப்பொழுதும் அந்த தேசத்தை பாதுகாப்பீராக. அந்த தேசத்துல கத்தாவே யுத்தத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள் ஆண்டவரே சுகபலம் அடைய ஆரோக்கியம் அடைய கத்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம். அந்த தேசத்துக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற சத்ருவின் திட்டங்களும் ஆண்டவரே சத்ருவினால் எழுப்பப்பட்டவர்களும் இதோ ஆண்டவரே மனம் திரும்பவும் அந்த தேசத்துக்கு விரோதமாய் அவர்கள் செய்ய நினைத்தவைகள் எல்லாவற்றிலும் இருந்து தங்களை மாத்தி கொள்ள தேவன் உதவி செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம். ஆண்டவரே அந்த இஸ்ரவேல் தேசத்தின் மீது உங்களுடைய பாதுகாப்பு தொடர்ந்து காணப்படட்டும். அங்கிருக்கிற மக்கள் ஆண்டவரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவான தேவனை அறிந்து கொள்ள அவர்களுக்கு கிருபைகளை தொடர்ந்து கொடுத்து அவர்களுடைய மனக்கண்களை திறக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல, சுத்தி இருக்கிற தேசங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். யுத்தத்தினால ஆண்டவரே பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு தேசங்களிலும் கர்த்தருடைய ஆவியானவர் தாமே அவர்களை பாதுகாக்கும்படியாக, தொடர்ந்து பாதுகாக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். எத்தனையோ குடும்பங்கள் தாய் தகப்பனை இழந்திருக்கிறாங்க, கணவன் மனைவி பிள்ளைகள் அன்று இழந்த வேதனைகளோடும் கண்ணீர்களோடும் காயங்களோடும் கத்தாவே இருக்கிற அந்த மக்களையும் தேவன் தாமே ஆறுதல் படுத்தி ஆண்டவரே அவர்களுக்குள்ளே சமாதானம் காணப்படவும், அவர்களுடைய வாழ்வியல்கள் வாழ்வாதாரங்கள் மீண்டும் கட்டி எழுப்பப்படவும் ஆண்டவர் தாமே உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அந்த தேசங்களில கத்தாவை இணைந்து மீட்பு பணிகளில ஆண்டவரே செயல்படுகிறவர்கள், மீட்புக்காக நிற்கிறவர்கள் யாவரும் பாதுகாக்கப்படவும், அவர்களுடைய கண்களில எண்ணம் தயவுகளும் ஒத்தாசைகளும் கிடைக்கப்பட்டு மக்கள் தொடர்ந்து பாதுகாக்கப்படவும், மக்களுடைய தேவைகள் சந்திக்கப்படவும் தேவன் தாமே கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே இந்த தேசங்களில யுத்தங்களை ஆண்டவரே அமலுக்கு கொண்டு வரவும் அந்த நாட்கள் குறைக்கப்படவும் ஆண்டவரே உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம். உம்முடைய பிள்ளைகள் தொடர்ந்து கூப்பிடுகிறார்கள், நீங்க அந்த நாட்களை குறைத்து கொண்டு வருகிறதற்காக உம்மை சோதரிக்கிறோம். தொடர்ந்து தேவன் ஒவ்வொரு தேசங்களையும் பாதுகாப்பீராக. இந்த தேசங்கள் எல்லாம் ஆண்டவரே மனம் திரும்பி கர்த்தரை அறிந்து கொள்ளட்டும், யுத்தங்களை கைவிட்டு கர்த்தாவே இந்த தேசங்களில இருக்கிற மக்களுடைய வாழ்வுகள கண்ணோக்கி பார்த்து ஆண்டவரே அந்த தேசத்தின் தேவைகளுக்காக அவர்கள் ஆண்டவரே உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுதும் ஆண்டவரே இந்த சங்கம ஊடகத்துக்காக செபிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர்தாமே இந்த ஊடகத்தின் ஊடாக செய்யப்படுகிற ஒவ்வொரு தேவ ஊழியர்களுக்காய் உம்மை சோதரிக்கிறோம். தொடர்ந்து பயணிக்க கிருபை செய்வீராக செபிக்கிறோம். அநேகரை தட்டி எழுப்பி எண்ணம் ஆண்டவரே ஒவ்வொரு நிகழ்ச்சிகளிலும் ஒவ்வொரு ஆண்டவரே ஒவ்வொரு வேலைகளிலும் உம்முடைய கரம் ஓங்கி ஆண்டவரே பலப்படட்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். அநேகர் எழுந்தி ஆண்டவரே உம்முடைய சக்தியை சொல்லி ஜனங்களை ஆண்டவரே தட்டி எழுப்பி உமக்கு முன்பாக நிற்பதற்கு எண்ணம் தகுதிப்படுத்த உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இதோ லெஸ்லி அண்ணனுக்காகவும் அவர் குடும்பத்துக்காகவும் செபிக்கிறோம். கர்த்தருடைய ஆவி அனுபவத்தாமே அவர்களை தொடர்ந்து பாதுகாத்து எல்லா தீமைகளுக்கும் விளக்கி ஆண்டவரே அவர்களுடைய இருதயத்தின் வாஞ்சைகள் ஆண்டவரே எல்லாவற்றையும் கர்த்தர் ஏற்ற வேளையில ஏற்ற நேரத்துல செய்து முடிக்க உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஏனைய சிஸ்டருக்காகவும் அவங்க குடும்பத்துக்காகவும் செபிக்கிறோம். கர்த்தருடைய ஆவி அனுபவத்தாமே அவங்களோட கூட இருந்து ஆண்டவரே நீங்க நடத்துகிற நல்ல கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். கர்த்தர் தாமே அவர்களை தொடர்ந்து பாதுகாப்பீராக. அவர்களுக்கு கொடுத்த ஊழியத்தை அவங்க எண்ணம் செய்வதற்கு எண்ணம் பலத்தையும் கிருபைகளையும் தந்து அவர்களை வழி நடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். எங்களோடு கூட இணைப்பில் இணைந்து கொண்ட தேவ தாசர்கள் தேவ ஊழியர்கள் ஆண்டவரே தேவ குடும்பங்கள் ஒவ்வொருவருக்காகவும் செபிக்கிறோம். கர்த்தர் தாமே எங்களையும் தொடர்ந்து பாதுகாத்து ஆண்டவரே நாங்களும் கர்த்தாவை ஒருவரை ஒருவர் கர்த்தாவை கனம் பண்ணி இதோ உம்முடைய ஊழியத்துல விருப்பத்தோடு தொடர்ந்து பயணிக்க எங்களுக்கு உதவி முடியாக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தாவே ஒவ்வொருவருடைய குடும்பங்களையும் கர்த்தர் பாதுகாப்பீராக, ஆயத்தப்படுத்துவீராக. ஒவ்வொரு குடும்பங்களுக்குடன் தேவ சுக பல ஆரோக்கியம் சமாதானம் காணப்பட்டு ஆண்டவரே சந்தோஷமாய் நாங்கள் உம்மோடு கூட தொடர்ந்து நடக்க உதவி செய்ய முடியாக செபிக்கிறோம். எதிர்த்து நிற்கிற வல்லமைகள் போராடுகிற வல்லமைகள் இயேசு கிறிஸ்து ஆகிய தேவனுடைய நாமத்துல நிராகரிக்கப்பட்டு ஒவ்வொரு வீடுகளையும் விட்டு வெளியேறட்டும் என்று செபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் மறுபடியும் சமூகத்தை நோக்கி பார்க்கும் வரைக்கும் உங்களுடைய அன்பும் இரக்கமும் கிருபையும் தயவும் பாதுகாப்பும் எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட எங்களை வழி நடத்தட்டும் என்ற ஆண்டவரும் ரட்சகரமா இருக்கிற இயேசு கிறிஸ்து ஆகிய தேவனுடைய நாமத்திலும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவராய் இருக்கிற தேவனுடைய ஒத்தாசையோடும் ஜெபம் கேட்கிறேன் நல்ல பிதாவே.
2: ஆமென் ஆமென். எங்கள் ஜெபங்களை கேட்டதும் எனக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து நீங்க கைவிட்டு செய்யும் காரியங்கள் கையின் பிரியாசங்கள் ஒவ்வொன்றிலும் கூட இருந்து ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமென்
1: ஆமென் அக்கா. தேங்க்யூ தேங்க்யூ. அப்படி ஒவ்வொரு ஒவ்வொருவரோடும் கூட இருந்து கர்த்தர் வழி நடத்துவாராக.
2: ஆமென் ஆமென். நாங்க சிசிலி அம்மாவை வரவேற்று கொண்டு பிரைஸ் தி லார்ட். சிசிலி அம்மா
4: பிரைஸ் தி லார்ட்.
2: பிரைஸ் தி லார்ட். நீங்கள் எங்கள் தேசத்துக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். எங்கள் தேசத்திலே ஒரு மாறுதல் வர வேணும், மாற்றம் வர வேணும். எங்கள் தேசம் அங்கு தீட்டுப்பட்டு கொண்டு போகிறது. அதனால் தேசம் அழிக்கப்படாதபடி தேவன் காக்கப்பட வேணும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
5: இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, இரக்கத்தின் ஐஸ்வர்யங்களே, இயேசுவே, சுவாமி, உமக்கு இன்றைய தந்த புதிய நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா பிதாவையே உம்மை நோக்கி கூப்பிடுவோம், பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். ஆவியானவரே, இந்த ஸ்ரீலங்கா தேசத்தை ஆசீர்வதிக்கின் தகப்பனே, அப்பா தகப்பனே, உம்மை கூவி அழைக்கிறோம் தகப்பனே, அன்பான தகப்பனே, உம்மை கூவி அழைக்கிறோம் தகப்பனே, இந்த ஸ்ரீலங்கா தேசத்தை ஆசீர்வதியின் தகப்பனே, அப்பா தகப்பனே, அங்க இருக்கிற ராஜாக்கள் மந்திரிமார்களை ஆசீர்வதியின் தகப்பனே, அப்பா அங்க இருக்கிற மக்களை ஆசீர்வதியின் தகப்பனே, அன்பான தகப்பனே, இந்த குடி போதைகள் எல்லாம் நாசமாய் போக பண்ணும் தகப்பனே, அப்பா விதாவே, அந்த போது பத்துக்களாலே எல்லா பிள்ளைகளும் அநியாயமாக அழிந்து போறார்கள் தகப்பனே, அப்பா நாளுக்கு நாள் இறந்து போறார்களே தகப்பனே, ஆவியானவரே இலங்கை தேசத்தை ஆசீர்வதியும் அப்பா, உமது பரிசுத்த ஆவியவர்கள் மேலே அக்னியை போடும் தகப்பனே, ஆவியானவரே இந்த ராஜாக்கள் மந்திரிமார்கள் மேலே ஒரு இரக்கம் காண்பியும் தகப்பனே, அப்பா நீதியோடு நடக்க உதவி செய்திருந்த தகப்பனே, அப்பாவி தமிழ் மக்கள் எல்லாம் கலங்கி கொண்டிருக்கிறார்கள் தகப்பனே, ஆவியானவரே ஒரு நல்ல நீதியை நியாயத்தையும் வழங்க வழி செய்யும் தகப்பனே, ஆவியானவரே வார வாரம் ஒவ்வொரு அரசாங்கம் அவர்கள் ஏமாந்து போய் நிற்கிறார்கள் தகப்பனே, அப்பா இது பேர் நல்ல மன்று எல்லோரும் ஜெபிச்சு கொண்டே இருக்கிறார்கள் தகப்பனே, அப்பா விதாவே ஒரு நல்ல பதிலை அளிக்கிறதுக்கு நீர் வல்லவராய் இருக்கிறீர் தகப்பனே, அப்பா பரிசுத்தப்படுத்தும் தகப்பனே, பரிசுத்தாவி அவர்கள் மேல் பொழிந்தள்ளும் தகப்பனே, இலங்கை தேசத்தை உமது கரங்களில் ஒப்படைக்கிறோம் தகப்பனே, அப்பா நீர் ஆசீர்வதித்து அங்கே ஒரு நல்ல ஒரு நீதியை நியாயத்தையும் வழங்க வல்லவராக இருக்கிறீர் தகப்பனே, நீர் நினைத்தால் போதும் தகப்பனே, நீ ஒரு வார்த்தை சொன்னா எல்லாம் ஆகும் தகப்பனே, அப்பா பரிசுத்த இரத்தத்தாலே இலங்கை தேசத்தை மூடி மறைத்துக் கொள்ளும் எந்த ஒரு ஆபத்தும் இல்லாம மக்களை ஆசீர்வதியும் தகப்பன், பரிசுத்தப்படுத்தும் தகப்பன், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே.
2: ஆமென், ஆமென். உங்கள் ஜெபங்களுக்கு எனக்கு ஸ்தோத்திரம், நன்றி அம்மா. கர்த்தர் உங்களோடும் கூட இருந்து ஆரோக்கிய பலன் சுகம் தந்து எல்லாவற்றிலும் வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென்,
5: ஆமென், ஆமென்,
2: ஆமென். நாங்கள் டொனால் பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் பிரதர். நீங்கள் இந்திய நாட்கள்ல இந்த பாடுகள் அனுபவிக்கிறவர்கள், உபத்திரவப்படுகிறவர்கள், இந்த கிறிஸ்தவ திருச்சபைகள்ல கூட அநேகர் உபத்திரவப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். சிலரை காரிருள் மூடிக்கொண்டிருக்கிறது, சில பேர் போத வஸ்தினால் விழுந்து கொண்டு இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிறவளை கத்த தாமே தாங்கி அவர்களை ரட்சித்துக் கொள்ள வேணும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
6: பிதாவே தேவனே, இந்த வேண்டுகோளை நம்முடைய பாதத்திலே வைக்கிறேன் அப்பா. வானத்தையும் பூமியையும் படுத்த சர்வ வல்லமுள்ள தேவனே அப்பா, ஒரு வார்த்தை சொல்லுங்கள் அப்பா. நீங்க சொல்ல ஆகும் கட்டிடம் நிற்கும் என் தேவனே. தேவனே, உங்களுடைய ஒரே போரான குமாரனை அனுப்பி அப்பா, பரிசுத்த இரத்தம் சிந்தி கட்டின ஒவ்வொரு சபைகளையும் பொறுப்படுப்பா. சபை மக்களை பொறுப்படுங்க, ஊழியக்காரரை பொறுப்படுங்க அப்பா, தேசத்துள்ள மக்களை பொறுப்படுங்களே ராஜா. கட்டுண்ட மக்களை கட்ட உழுத்துறங்கள் அப்பா, சிறைப்பட்டுக்கிற மக்களை விடுதலை செய்யுங்க தேவனே. நெருங்கின்ற இருதயத்து ஓடி இருப்பது காயங்கட்டுங்கள் அப்பா பிதாவே. சோர்ந்து போயிருக்கிற மக்களுக்கு பலம் கொடுங்க பரிசுத்த ஆவியானவரே. தேவனே, எல்லா அடிமத்தின ஆவிகளும் தேவனே இந்த மக்களை விட்டு வெளியேறுவதா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். சத்தியத்தை அறிவார்கள், சத்தியம் அவர்களை விடுதலை ஆக்கும் சொன்ன தேவனே, சத்திய வார்த்தை மூலம் அப்பா இந்த மக்களை நீங்கள் விடுதலை செய்யுங்க அப்பா பிதாவே. உங்களை அறிகின்ற அறிவினால் தேவனே அவளை நிரப்புங்க அப்பா பிதா. உம்முடைய வேத அறிவில்லாமல் தேவனே சங்காரமாக இந்த மக்களை நீங்கள் பாக்குறீங்களா அப்பா பிதாவே. தேவனே, கடைசி நாட்கள்லே உம்முடைய வார்த்தைக்கு பஞ்சம் உண்டாம் என்று சொன்னீங்க தேவனே பிதா. தேவனே, இந்த மக்களை அப்பா பிதாவை மீட்டு ரட்சியுங்க, உம்முடைய வார்த்தை அனுப்பி, உம்முடைய ஆவியும் ஜீவனும் வல்லமுள்ள வார்த்தை அனுப்பி தேவனே ஒவ்வொரு மக்களையும் விடுதலை செய்யுங்க அப்பா பிதாவே. எல்லா அடிமத்தின ஆவிகள் தேவனே உள்ள விட்டு வெளியேறுவதாக. போதை வஸ்துகளுக்கு அடிமைப்பட்டிருக்கிற அடிமத்தின ஆவிகள் என்னென்ன காரியத்திலே பாவத்திலே அடிமைப்பட்டிருந்தாலும் எல்லா அடிமத்தின ஆவிகள் தேவனே இந்த மக்களை விட்டு வெளியேறுவதாக. எல்லா மாம்ச கிரிகள், பிசாசின் கிரிகள், உலக கிரிகள் இவளை விட்டு வெளியேறுவதாக. தேவனே, உம்முடைய ஆவியை ஊற்றி ஆவியாருடைய சிந்தையினாலே இவளை நிரப்புங்க அப்பா. ஆவியாருடைய சிந்தியோ ஜீவனும் சமாதானம் என்று சொன்ன தேவனே அப்பா, நீங்கள் விட்டு போன சமாதானத்தை கொடுங்க ராஜாவே இந்த மக்களுக்கு. அப்பா உன் நன்றி ராஜாவே, நன்றி அப்பா பிதாவே. இந்த நாட்கள்லே தேசங்கள்லே சமாதானம் இல்லாம இருக்கிறத நீங்கள் பாக்குறீங்களப்பா என் தேவனே. உம்மை நோக்கி பார்த்தவர் ஒரு நாளும் பட்கப்பட்டு போவதில்லை என் தேவனே. நீங்கள் விட்டு போன சமாதானத்தை ஒவ்வொரு தேசங்களுக்கும் ஒவ்வொரு தேசத்து மக்களுக்கும் தேசத்தலைவர் அதிகாரிகளுக்கு கொடுங்கப்பா, சபையோருக்கு கொடுங்க இயேசு ராஜாவே. சபைகளிலே ஒரு மனத்தின் ஆவிய கட்டளைங்களப்பா, ஐக்கியத்தின் ஆவிய கட்டளை எங்க, அன்பின் ஆவியினாலே நிரப்புங்கப்பா சபைகளே என் தேவனே. எல்லா பிரிவினை ஆவிகள், வஞ்சிக்கிற ஆவிகள், பொய்யின் ஆவிகள், தந்திரத்தின் ஆவிகள் எல்லாம் நிர்மூலமனத்து சேர்ந்து போவதா இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே. தேவனே கிருப செய்யுங்களப்பா பிதாவே. தேவனே சபைகள் மூலமாக தேவனே தேசங்களை மீட்டுக் கொள்ள தேவனே உம்முடைய பிள்ளைகளுக்கு உம்முடைய கனியினால் உம்முடைய வரங்களினால் உம்முடைய வல்லமையினால் உம்முடைய அபிஷேகத்தினால் தேவனே உம்முடைய பிள்ளைகளை நிரப்புங்கப்பா பிதாவே. தேசங்களை அசைக்கிற பிள்ளைகளாக நிரப்புங்கப்பா பிதாவே. தேசங்கள் கர்த்தருடைய வார்த்தையிலே கட்டப்பட கிருபை செய்யுங்கப்பா. கர்த்தர் தேசத்தை கட்டாவிட்டால் கர்த்தருடைய முயற்சி எல்லாம் வீணன் சொன்ன தேவனே. அப்பா பிதாவே குடும்பங்களை உம்முடைய வார்த்தையிலே கட்டுங்க, தேசங்களை உம்முடைய வார்த்தையிலேயே கட்டுங்கப்பா பிதாவே. மனிதன் போடுகிற தேவனே எல்லா பாபேல் கோபுரங்கள் எல்லாம் எல்லா திட்டங்களும் இழிந்து விழுவதாக என் இயேசு ராஜா. உம்முடைய நாம ஒன்றே இந்த பூமியிலே மகிமைப்படுவதாக. ஓ நன்றி தேவனே, நன்றி அப்பா பிதாவே. முழங்கங்கள் யாவும் தேவனே உம்முடைய நாமத்துக்கு முன்பாக முடங்க செய்யுங்க. நாவுகள் யாவும் இயேசு கிறிஸ்துவைக்கத்தன்று அறிக்கை பண்ண செய்யுங்கப்பா. வானத்திலும் பூமியிலும் தேசமங்கிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்யுங்க தேவனே பிதாவே. மனக்கண்களை திறந்தள்ளுங்கள் ஆவியானவரே. உம்முடைய சுவிசுவாசம் வார்த்தை மூலமப்பா மக்களுடைய மனக்கண்களை திறந்தள்ளுங்கள் ஐயா இயேசு ராஜாவே. புறப்பட்டு போய் சகல சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை அறிவியுங்க சொன்னீங்க என் தேவனே. உம்முடைய இந்த வார்த்தைக்கு தேவனே கீழ்ப்படிந்த தேவனே பிதாவே. புறப்பட்டு போய் உம்முடைய வார்த்தையை தேசமங்கம் அறிவிக்கப்பட தேவனே, தேச தலைவர் அதிகாரிகள் தேசத்து மக்களுக்கு அறிவிக்கப்பட தேவனே கிருபை செய்யுங்களப்பா. அப்போது முடிவு வரும் என்று சொன்னீங்களப்பா பிதாவே. ஒருவராது பாதாளம் செல்லாதபடி தேவனே உடைய சுவிசேஷத்தின் மூலமாய் இந்த மக்களை மீட்டு ரட்சித்துக் கொள்ளுங்களப்பா பிதா, ரட்சித்துக் கொள்ளுங்கள் ஆவியானவரே. ஓ நன்றி ராஜாவே, ஓ நன்றி அப்பா. ஒரு புதிய இருதயத்தை கொடுங்கப்பா ஒரு மக்களுக்கும், புதிய ஆவிய கொடுங்கள் ஐயா என் தேவனே. கடைசி நாட்கள்லே மாம்சமான யாவர் மேலும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன் சொன்ன தேவனே, உம்முடைய ஆவியை அளவில்லாமல் ஊற்றுங்கப்பா பிதாவே. கற்பத்தின் கனிகள் மீது, பாலகர் மீது, குமாரர் குமார்த்திகள் மீது, வாலிப பிள்ளைகள் மீது ஊற்றுங்கப்பா பிதாவே. முதியோர்கள் மீது ஊற்றுங்க ஆவியானவன். தேசத்தலைவர் அதிகாரிகள் மீது உம்முடைய ஆவியை ஊற்றுங்க என் தேவனே. ஊழியக்கார ஊழியக்காரிகள் மீது உம்முடைய ஆவியை ஊற்றுங்கப்பா. அரச குடும்பங்கள்ல உள்ள மக்கள் மீது உம்முடைய ஆவியை ஊற்றுங்க. மாம்சமான யாவர் மேலும் என் தேவனே உம்முடைய ஆவியை ஊற்றி தேவனே இந்த தேசமத்து மக்களை மீட்டு ரட்சியுங்கப்பா, விடுதலை செய்யுங்கப்பா என் தேவனே. ஓ நன்றி ராஜாவே, நன்றி அப்பா. நீங்கள் விட்டு போன சமாதானத்தை கொடுங்கப்பா. ஓ நன்றி. ஒரு வார்த்தை சொல்லுங்களப்பா இந்த தேசங்களுக்கும் மக்களுக்கும் தேச தலைவர்களுக்கும், நீங்கள் இதற்காக யுத்தம் செய்யுங்கப்பா. நீங்கள் இதற்காக தேசங்களுக்காக வழக்காடுங்க, நீதி செய்யுங்கப்பா தேசங்களுக்காக. ஓ நன்றி அப்பா, நன்றி என் தேவனே. சோஸ்ரம் ஐயா, நீங்கள் அப்படியாக இந்த கடைசி நாட்களிலே செய்ய போற்க நன்றி அப்பா பிதாவே. உம்முடைய கிருபையின் காலத்திலே உம்முடைய கிருபையினாலே இந்த தேசங்களை நீங்கள் பாதுகாத்து இந்த மக்களை பாதுகாத்து வழிவர வருவதற்காய் நன்றி இயேசுவே. உம்முடைய கிருபையின் ஆவியை இதவனே ஒவ்வொரு மக்கள் மீதும் ஊற்றுங்கப்பா. ஒவ்வொரு தேச தலைவன் மீது ஊற்றுங்க. அவருடைய பலவீனத்திலே உம்முடைய பலன் பரிபூர்ணமாய் விளங்க உம்முடைய கிருபையின் ஆவியை ஒவ்வொரு தேச தலைவர் அதிகாரிகள் மீது ஊற்றுங்க. உம்முடைய அன்பின் ஆவியை ஒவ்வொரு தேச தலைவர் அதிகாரிகள் மீது ஊற்றுங்கப்பா பிதாவே. தேச தலைவர்ப்பா பிதாவே, உம்முடைய நீதியின்படி உம்முடைய வார்த்தையின்படி தேசங்களை தேவனே வழிநடத்த உம்முடைய ஞானத்தை கொடுங்களப்பா பிதாவே. தேவனே யுத்த ஆயுதங்களை பார்க்கலும் ஞானமே நலம் என்று சொன்னீங்க இயேசு ராஜாவே. உம்முடைய பரத்தில் உள்ள ஞானத்தினாலே ஒவ்வொரு தேச தலைவர் அதிகாரிகளை நிரப்புங்கப்பா. எங்கு தேவனே பிதாவே அவர் கூடுகிறார்களோ அங்கே அவர்களை உம்முடைய ஞானத்தினாலே நிரப்புங்கப்பா பிதாவே. உம்முடைய மகிமையினால் அவளை மூடிக்கொள்ளுங்களப்பா பிதாவே. ஓ நன்றி அப்பா. எல்லா சுத்த கிரிகளும் சுட்டரிப்பினாவினாலே சுட்டறியுங்க. எல்லா மாம்ச கிரிகள், பிசாசின் கிரிகள், உலக கிரிகள் எல்லாம் சுட்டரிப்பினாவினாலே சுட்டரிக்கப்படுவதாக. சகலம் புதிதாய் மாறுவதாக தேவனே பிதாவே, தேசங்களிலே சகல காரியங்களும் புதிதாய் மாறுவதாக. உன்னுடைய நினைவு என்னுடைய நினைவல்ல, உன்னுடைய வழி என்னுடைய வழியில் சொன்ன தேவனே, இந்த மக்கள் போடுகிற எல்லா திட்டங்களையும் நீங்கள் அப்பா பிதாவே உம்முடைய சித்தத்தின்படி அனைவற்றையும் மாற்றி அமையுங்கப்பா பிதாவே. உம்முடைய சித்தம் மாத்திரமே பூமி எங்கும் நிறைவேறுவதாக. நன்றி அப்பா, நன்றி ராஜாவே. இந்த ஜபத்தை கேட்டு நீங்கள் பதில் கொடுப்பதற்காக நன்றி. கர்த்தாவே இயேசு கிறிஸ்துவே, நீங்கள் பிதாவின் வலது பார்சத்திலிருந்து உதவனே இந்த காரியங்களுக்காக பரிந்து பேசுவதற்காக நன்றி. பரிசுத்த ஆவியானவரே, நீங்கள் வாக்கு கிடங்காத பெருமூச்சோடு இதற்காக வேண்டுதல் செய்வதற்காக நன்றி ஆவியானவரே. உன் நன்றி என் தேவனே சோஸ்திரமாப்பா. எங்கே இருவரோ மூவரோ உடைய பரிசுத்த நாமத்திலே ஒருபலப்பட்டு கூடியிருக்கிறாளோ அங்கே அவள் மத்தியிலே நான் இருக்கின்ற வாக்கள் தன் தேவனே. அப்பா அங்கள் ஜபங்களை கேட்டு நீங்கள் பதில் கொடுப்பதற்காக நன்றி ராஜா. ஓ தேசங்களை ரட்சிக்க போவதற்காக நன்றி அப்பா பிதாவே. யுத்தங்களை ஓய பண்ண போவதற்காக நன்றி ராஜாவே. நன்றி என் தேவனே. திடையும் கொல்லையும் அள்ளிக்கையும் வர்ற ஆவியல் வான மண்டலங்கள் விட்டு வெளியேறுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே அந்தகார லோகாதிபதியுடைய சகல கிரியைகளும் சேர்ந்து போவதாக. ஓ நன்றி அப்பா. எல்லா இருளின் ஆவிகளும் தேசங்களை விட்டு வெளியேறுவதாக. ஓ நன்றி அப்பா. பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்பா. இந்த உனையே புறப்படுங்கள் அப்பா. நன்றி பரிசுத்த ஆவியானவரே அப்பா. இந்த ஊழியத்தை ஆசீர்வதியுங்கப்பா. லெஸ்லி பிரதரை ஆசீர்வதியுங்கப்பா. இந்த சங்க ஊழியத்தை ஆசீர்வதியுங்க. இதுல இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதியுங்கப்பா பிதாவே. அவருடைய தேவைகளை சந்தியுங்கப்பா பிதாவே. ஜனசிஸ் புறப்படும் அப்பா. கணவன் பிள்ளைகளை புறப்படும் என்றவனே முடக்கிருப உள்ள கருமிகள் மீது அமர்ந்திருப்பதாக. எதற்காக அழைத்தீங்களோ அந்த அழைப்பின்படியோட பரிசுத்தாவியானவரே பலம் கொடுக்கலப்பா. என்னை பலப்படுத்துற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலம் உண்டு சொன்ன தேவனே அப்பா. உங்களுடைய பலத்தினாலே என்றப்பங்க, அன்பினாலே என்றப்பங்க, தெளிந்த புத்தியினாலே ஒவ்வொருவரே என்றப்பங்க ஆவியானவரே. யார் யார் நோய்கள் வியாதிகள் வேதனைகள் கண்ணீரோடு இருக்காளோ தேவனே அந்த வீட்டில் உங்களுடைய பரிசுத்தத்தை பூசுகிறேன். அந்த வீடுகளுக்குள்ளே சமாதானம் தேவனுடைய சுகம் ரட்சிப்பு ஆசீர்வாதம் உண்டாவதாக என் தேவனே. ஒவ்வொரு குடும்பங்களிலும் உம்முடைய சமாதானமும் உம்முடைய சுகமும் உம்முடைய ரட்சிப்பும் ஆசீர்வாதமும் உண்டாவதாக என் தேவனே. நன்றி அப்பா, நன்றி ராஜா. எல்லா வேண்டுகோள் விண்ணப்பங்கள் ஜபங்கள் ஜாவையும் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலேயே ஜபம் கேட்டு நிற்கிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன்.
2: உங்கள் ஜபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரன். நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்,
6: ஆமீன், ஆமீன். அப்படியே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.
2: ஆமீன், ஆமீன். நாங்க நிர்மலா மரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். பிரதர் சிஸ்டர்,
7: பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்,
2: பிரைஸ் தி லார்ட். நீங்கள் இந்த நாட்களிலே வியாதிகள் அதிகமாய் பெருகி இருக்கிறது. இந்த வியாதி பெருக்கத்திலே இருந்து விடுதலை அடையக்கூடியதாய், ரட்சிப்பு அவர்களுக்குள்ளே பெருகக்கூடியதாய், இந்த வியாதியினால் அநேகர் அதிக வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த வேதனையில் இருந்து அவர்களை விடுதலையாக்க வேணும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
7: ஹல்லேலூயா, ஸ்தோத்ரப்பா, துதிக்கிறோம் ராஜா. எங்களை அதிகமாய் நேசிக்கின்ற நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் எங்களை கண்ணின் மணியை போல பாதுகாத்து நீர் வழி நடத்துற உமது அன்பிற்காய் ஸ்தோத்திரம். கரம் பிடித்து வழி நடத்தி ஆலோசனை சொல்லி மட்டுமா அன்றுவரே இருப்பா. நீர் வழி நடத்தின எல்லா தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். நீர் கொடுத்த சுகபல ஜீவன் ஆரோக்கியத்திற்காய் நன்றி அப்பா. எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரங்களை ஒரே நாங்கள் நீர் வரும் வரை கரை திரையற்றதாய் பாதுகாத்து கொள்ள பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களுக்கு துணை புரியும்படியாய் உதவி செய்யும்படியாய் உமது கரத்திலே நாங்கள் வருகிறோம் ராஜா. இப்போது கூட கர்த்தாவே நாங்கள் கொடுக்கப்பட்டதான அந்த ஜெப குறிப்புக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் நீர் எங்களுடைய ஜெபங்களை எல்லாம் கேட்டு தேவர் நீர் வாம் என்று வாமேன் என்று வருகிற நாட்களிலே பதில் கொடுப்பீர் என்று நாங்கள் விசுவாசித்து ஜெபிக்கிறோம். இந்த வேளையிலே வியாதியஸ்தர்களுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த நாளிலே கொள்ளை நோய்களினாலே ஆண்டவரே அநேக விதமான நோய்களினாலே பாதிக்கப்பட்டு மக்கள் வேதனையோடு இருக்கிற காரியத்தை ஒரு கரத்திலே நாங்கள் வைக்கிறோம் தகப்பனே. அநேக வியாதிகளுக்கு இன்னும் மருந்து கூட கண்டுபிடிக்க முடியல. அவர்கள் டாக்டர்களுக்கு கூட நீ நல்ல ஞானத்தை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறப்பா. நோயாளிகளை நேர்த்தியா ஞானமாய் நடத்த கர்த்தர் நீர் உதவி செய்யுங்கப்பா. அநேக நோயாளிகள் ஆண்டவரே இந்த நாளிலே வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிற வேலையில கர்த்தருடைய கரம் அவர்களோடு இருக்கட்டும் இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. வியாதிகளை உன்னிடத்திலிருந்து நான் விலக்குவேன் என்று சொல்லி இருக்கிற வார்த்தையின்படி கர்த்தர் எல்லா வியாதிகளையும் ஆண்டவரே மக்களில் இருந்து விடுதலையாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சுகத்தை நீங்க கட்டளிடுங்க. வியாதியஸ்தர்களில் கர்த்தாவே அவர்களுக்கு காரியங்களில் அப்பா தேவன் நீர் விடுதலை தந்து விடுதலை நாயகன் நீர் குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலையாவீர்கள் என்ற வார்த்தையின்படி எல்லா விதமான நோயிலிருந்து பிள்ளைகளை விடுதலையாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சுகத்தை கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம். வார்த்தைகளை அனுப்பி வியாதிகளை நான் சுகமாக்குவேன் என்ற வார்த்தையின்படி அப்பா ஒவ்வொரு வியாதியஸ்தர்களின் அப்பா அவர்களின் சுகத்தை அவர்களுக்கு சுகத்தை கொடுக்கும்படியாய் உமது கரத்தை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அப்படியாக கூட ஆண்டவரே இந்த வியாதிஸ்தர்கள் எல்லாம் வியாதியிலிருந்து விடுதலையாகி ரட்சிக்கப்பட்ட அப்பா நீர் தாமே அவர்களுக்கு நல்ல விடுதலை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம். விடுதலை வாங்கி அவர்கள் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை செய்வீராக அப்பா. ஒருவரும் ஆண்டவரே இந்த வியாதியிலே அநேகர் ஆண்டவரே இந்த நாளிலே கர்த்தாவே மருந்து மாத்திரை வாங்க கூட வழி இல்லாதபடிக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கூட போக வழி இல்லாதபடிக்கு இருக்கிற அந்த சூழ்நிலையிலே ஆண்டவராகிய தேவன் நீரே நல்ல மருத்துவராயிருந்து பரிகாரியாயிருந்து ஆண்டவரே அவர்களுக்கு துணை புரியும்படி ஆய் ஜபிக்கிறப்பா. மத வசனங்களை அனுப்புங்க, மத வசனங்களை அனுப்பி அந்த நோய்களில் இருந்து எல்லா அவர்களுக்கு விடுதலை தரும்படியா இந்த வேலையிலே நாங்கள் ஜபிக்கிறோம்ப்பா. மக்கள் சோத்திரம் நோயாளிகளை பராமரிக்க அவர்கள் குடும்பங்களிலும் மற்றவர்கள் மத்தியிலும் தேவன் தாமே நீர் பேசுங்க, நல்ல உள்ளங்களை எழுப்புங்க ஆண்டவரே. நோயினாலே பாதிக்கப்பட்டு இருக்கும் பொழுது அவர்களுக்கு உதவி செய்ய உதவியின் கரங்களை நீர் கொடுக்கும்படியாய் எழுப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒத்தாசைகளை பரலோகத்திலிருந்து அனுப்பி தாங்க அவர்களுக்கு வேண்டிய காரியங்கள் எல்லாம் மற்றவர்கள் மூலியமாய் கவர்மெண்ட் மூலியமாய் கூட கிடைக்க தேவன் நீங்க உதவி செய்யுங்கப்பா. நோயிலிருந்து விடுதலை ஆக்கியப்பா. அவர்களுக்கு வியாதி ஒருவன் வியாதிப்பட்டிருந்தால் அவன் மூப்பறை வரவழைத்து அவனுக்கு எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணும் பொழுது அவன் தன் பாவங்களை அறிக்கை செய்து அந்த நோயிலிருந்து அவனுக்கு விடுதலை கொடுப்பேன் என்ற வார்த்தையின் படிக்கிறதாவே அவர்களுக்கு ஒரு நல்ல மன மாற்றத்தை கொடுத்து பாவத்திலிருந்து மனம் திரும்பி நோயிலிருந்து விடுதலையாக முடியாத கூட இந்த வேலையிலே நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அப்படியாக எல்லா விதமான நோய்கள் கொள்ளை நோய்களில் இருந்து ஆண்டவரே மக்களை நீர் பாதுகாத்து கொள்ளுங்க. இனி தீங்கை காண மாட்டாய் என்ற வார்த்தையின்படி எந்த தீங்கும் எந்த நோயும் பிள்ளைகளை யாருமே தாங்காதபடிக்கு தாக்காதபடிக்கு கர்த்தர்தாமே விடுதலை நாயகன் நீர் நல்ல ஒரு விடுதலை கொடுத்து அவர்களுக்கு நீர் ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நீங்க கிருபை செய்யுங்கப்பா. அப்படியாக அவர்கள் விடுதலை ஆன பிறகு தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த நீங்க கிருபை செய்யுங்கப்பா. அப்படியே இந்த வேலையிலே கர்த்தர் எல்லா நோயாளிகளுக்கு நல்ல ஒரு சுகத்தை கொடுத்து நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. அப்படியே நீர் செய்யறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒரு இசை கூட சங்கம் ஊடகத்தை முத கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். தேவன் லெஸ்லி ஐயா அவர்களையும் அவருடைய மனைவி பிள்ளைகளையும் பேர பிள்ளைகள் குடும்பத்தார் மருமக்கள் சொந்த பந்தங்கள் எல்லோரையுமா நீங்க ஆசிர்வதிங்க. அவர்கள் மத்தியிலே ஆனா நோய்வாய்ப்பட்டிருந்தா கூட அவர்கள் நோய்கள் எல்லாம் நீங்க சுகமாக்கும்படியா ஜபிக்கிறோம். இன்னத்திலே இணைந்து அப்பா பணிபுரிகிற எல்லா ஊழியர்களையும் அவருடைய குடும்பங்களையும் இதுவரையும் எந்த ஒரு பாதையும் தீண்டாத படிக்கு தேவன் தாமே அவர்களை ஆசீர்வதிக்கும்படியா ஜபிக்கிறோம். அப்படியே கூட ஏசப்பா இந்த ஜபத்தை தொகுத்து வழங்குகிற மகள் ஜானட்டையும் மகளுடைய கணவன் மகன் மகளையும் ஆண்டவரே நீங்க ஆசீர்வதிங்க. வாதை உன் கூட அறத்தை அணுகாது பொல்லாப்பு உனக்கு நேரிடாது என்ற வார்த்தையின்படி தேவன் தாமே பிள்ளைகளை ஆசீர்வதித்து உள்ள பாதையிலே நடத்தும்படியா ஒப்பு கொடுக்கிறோம். ஜெபித்த ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காய் சோத்திரம். இனி ஜெபிக்க வருகிறதான யாவரையும் தேவன் நீங்க ஆசீர்வதிங்க. அப்படியே கூட சப்பா ஏமி புஷ்பராஜ் சகோதரியை கூட ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எல்லாவற்றையும் ஒரு கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். தி கன மகிமை யாவற்றையும் ஒருத்தருக்கு ஏறடிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள பரிசுத்த பிதாவே. ஆமேன் ஆமேன்
2: ஆமேன் ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரன். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் பிள்ளைகளோடும் பெற பிள்ளையோடும் கூட இருந்து சகலத்திலும் ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமேன் பிரதர்.
7: உங்களையும் அப்படியே ஆசீர்வதிப்பாராக. இருக்கிறார்கள் இருக்கிறார்.
2: நீங்கள் எங்கள் எல்லா தேசங்கள் ஐரோப்பா கனடா இந்தியா இலங்கை எல்லா தேசங்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்கள். வந்து ஜெபிக்கிற பிள்ளைகளுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்கள். அவர்களுடைய வீடுகளிலே எந்த குறைவும் இல்லாதபடி கத்தர் எல்லாருக்குடையும் ஒரு நிறைவை கட்டளையிட வேணும். ஆவிக்குரிய ஈவிய வளர்ச்சி பெருக்கத்துல கூட அவர்களுக்கு நிறைவை கட்டளையிட வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க.
8: மத்தியில் வாசமா இருக்கிறீங்க நல்ல தகப்பின. தர்மியாவின் ஜெப வேலைக்காய் மக்கள் நன்றிகள் எடுக்கிறீங்க தாவை. கர்த்தர் நீ நல்லவரும் வல்லவருமா இருந்து மாறாத தெய்வமா இருந்து ஒவ்வொரு நாளும் வழி நடத்துகிற தயவுக்கு உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம்ப்பா. அப்பா அந்த சங்கமம் ஊடகத்திலே ஆண்டுகிற அன்றைய அநேக தேசங்களில் இருந்து ஒன்றாய் சேர்ந்து ஒரே குடும்பமாய் ஆண்டவர் இந்த ஜெபத்தை ஏறெடுக்க கர்த்தர் உதவி செய்த தயவுக்கு உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம்ப்பா. இந்த நாளிலும் ஆண்டவரே இலங்கை தேசத்திலிருந்து ஆண்டவரே ஜெர்மனி தேசம் ஆண்டவரே நார்வே ஆண்டவரே கனடா இன்னும் ஆண்டவரே அப்பா பிரிட்டன் இப்படி ஆண்டவரே பல நாடுகளில் இருந்து ஆண்டவரே அப்பா உன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் தாமே இந்த ஊடகத்தை நீர் ஆண்டவரே தந்து ஆண்டவரே இதன் மூலமாய் முழுவோடு கூட உறவாட கர்த்தர் உதவி செய்த தயவுக்கு உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம்ப்பா. கர்த்தர் தாமே ஆண்டவரே எல்லா தேசங்களிலும் இருக்கிறதான விசுவாசிகளையும் ஆண்டவரே உண்மையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே உம்முடைய கரங்களுக்குள்ளாக நாங்கள் கொண்டு வருகிறோம் கர்த்தாவே. யாரெல்லாம் ஆண்டவரை நோக்கி பார்த்து ஆண்டவரே உம்மிடத்திலிருந்து ஒத்தாசை எதிர்பார்க்காக ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தயவு பாராட்டி அப்பா நீரே வடியும் சத்தியம் ஜீவனும் என்ற எண்ணிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் ஆண்டவரை கைவிடாமல் காத்து வழிநடத்துகிற தயவுக்கும் உக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம்ப்பா. அந்தந்த வீட்டிலும் ஆண்டவரை ஒவ்வொரு வாழ்கிறதான அந்த வீடுகளிலே ஆண்டவரை எந்த அந்தகார சக்திகள் எடு ஆண்டவரை வராதபடிக்கும் போராட்டங்கள் வராதபடிக்கும் கர்த்தர் தாமே ஆண்டவரை எல்லாவற்றிலும் துணையாகிருந்து ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆறுதலும் தேர்தலும் சந்தி ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே அது உற்சாகத்தோடு ஆண்டவரே அவர்கள் இருக்க கர்த்தர் உதவி செய்யும்படி ஆயிச்சு வைக்கிறோம். மகன் மகிழ்ந்து ஆண்டவரை வாழவும் ஆண்டவரே அவர் சமாதான சந்தோஷத்தோடு இருக்கவும் கர்த்தர் உதவி செய்யும்படி ஆயிச்சு வைக்கிறோம். யாரெல்லாம் ஆண்டவரே உண்மையோடு கூட ஆண்டவரே அனுதினமும் ஆண்டவரே ஜெபத்தோடு ஒரு வாடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவனாகி கர்த்தர் நீர் ஆண்டவரே ஒரு நாள் அந்த பிள்ளைகளை கைவிடாதபடிக்கு ஆண்டவரே நீ காத்து ஆண்டவரை வழிநடத்தும்படி ஆயிச்சு வைக்கிறோம். இவர்கள் வீட்டில் இருந்து எந்த தேவையா இருந்தாலும் வசதிகள் எல்லாம் சந்தித்து ஆண்டவர அப்பா இவர்கள் எதிர்பார்க்கிற காரியங்கள் இவர்கள் கையிட்டு செய்கிற வேலைகள் ஒவ்வொன்றிலும் தேவனாக கர்த்தர் நீர் ஆண்டவர் இந்த பிள்ளைகளுக்கு ஒரு நிறைவை தந்து வழிநடத்தும்படி ஆயிச்சு வைக்கிறோம். இலங்கை தேசத்தில் இருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் கூட கர்த்தாவும் சமூகத்தில் கொண்டு வருகிறோம். இந்திய தேசத்தில் இருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் சமூகத்தில் கொண்டு வருகிறோம். யாரெல்லாம் ஆண்டவர அப்பா இதோ விக்கிரத்தோடு ஆண்டவர அப்பா இருக்கிறார்களோ கர்த்தாவே அவளுக்காக நாங்கள் பாரப்பட்டு ஜெபித்து ஆண்டவர் இந்த விக்கிரக காரியங்களிலிருந்து விடுபட்டு உண்மையும் உத்தமமும் ஆண்டவரை நீதியும் நேர்மையும் ஆண்டவர இன்றும் ஆண்டவரை எங்களோடு கூட உறவாடுகிற பரிசுத்த தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஆண்டவர இவர்களுக்கு உச்சரித்து ஆண்டவர் இவர்களுக்கு சொல்லி ஆண்டவர இவர்களும் ஆண்டவர அப்பா இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படி அழைச்சு பேக்கிறோம். நாங்கள் வாழ்கிறதான இடங்களிலே அநேக நாத்திகர்கள் இருக்கிறாங்க கர்த்தாவே அப்பா அவர்களை எல்லாம் ஆண்டவர கடவுளே இல்லை என்று வாழ்கிறதான பிள்ளைகள் அநேக ஜனங்கள் ஆண்டவர கிறிஸ்துவ தேசத்துக்குள்ள இருக்கிறார்கள் கர்த்தாவே. அப்படி இருக்கிறாங்க ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தாவே கிறிஸ்துவின் அன்பை அறிந்து கொண்டு ஆண்டவர அப்பா அவர்கள் ஆண்டவர உன் பக்கமாய் வர கர்த்தர் உதவி செய்யும்படி ஆட்சிபிக்கிறோம். சிலர் ஆண்டவர உம்மோடு கூட உறவாடவும் கிறிஸ்துவ வாழ்க்கையில வரவும் கூட கர்த்தாவே பயப்படுகிறார்கள். காரணம் என்ன என்றால் தேவன் அவர் நீதி உள்ள நேய நியாயாதிபதியா இருக்கிறபடியா அவருக்கு சொல்லுகிற கட்டளைப்படி நடக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக அநேக ஜனங்கள் ஆண்டவர அதை விட்டு ஆண்டவர தூரமாய் ஆண்டவர அவர்கள் போகிறதை கூட நாங்கள் பார்க்கிறோம். தேவன் அப்படியாய் ஆண்டவர நீர் எல்லாருக்காகவும் ஆண்டவர எங்களுடைய பாவங்களுக்காக எங்களுடைய மீறுதல் எங்களுடைய அக்கிரமங்களுக்காக ஆண்டவர நீர் ஆண்டவர சிலுவை சுமந்து அப்பா அந்த பாவங்களை போக்க கர்த்தர் நீர் ஆண்டவர அப்பா அந்த சிலுவையை சுமந்து உம்முடைய பரிசுத்த ரத்தத்தை ஆண்டவரே சிந்தினீரே என்ற ஆண்டவர அந்த காயங்களை இந்த பிள்ளைகள் எல்லாம் அறிந்து கொண்டு ஆண்டவர அதற்கேற்ற வாழ்க்கையை ஆண்டவரே இவர்கள் வாழ கர்த்தர் உதவி செய்யும்படி அழைச்சு வைக்கிறோம். அப்படி ஆய்வு கர்த்தாவே அப்புற ஜாதிகள் மக்களுக்கு ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர
9: செபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீங்க ஆண்டவரை பாயங்கள் குடும்பங்களிலும் நீங்க தேசங்களிலும் ஆண்டவரை எழுப்பி ஆண்டவரை அநேக ஜனங்களுக்கு பாரப்பட்டு ஆண்டவரை கண்ணீரோடு ஆண்டவரை செபிக்கிற பிழைகளாய் ஆண்டவரை மாற்றி ஆண்டவரை வழி நடத்தும்படியாக கொடுத்து செபிக்கிறோம். விசுவாசத்திலும் நம்பிக்கையிலும் ஒரு நாளும் ஆண்டவரை இடறி புகாதபடிக்கு ஆண்டவரை தேவனாகி கர்த்தர் நீரே துணையாக இருந்து வழிநடத்தி ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாய் சபிக்கிறோம். தேவன் அப்படியே ஆண்டவரே நிச்சய புகிற ஒவ்வொரு காரியத்துக்காக நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு தேசத்தையும் தேவனாகி கர்த்தர் நீ நேசிக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே முடிய பிள்ளைகளே மாற்ற வேண்டும் என்ற ஆண்டவரே நீர் விரும்புகிற காரியத்தை ஆண்டவரே அப்ப மனிதர்கள் ஆகிய நாங்கள் ஆண்டவரை செய்ய ஆண்டவரே எந்த தடையும் இல்லாதபடிக்கு ஆண்டவரே இந்த தடைகளை எல்லாம் உடைத்தெழுத்து ஆண்டவரே நீ வழிநடத்தும்படியாய் சபிக்கிறோம். அப்படியாக தேவன் செய்ய போவதற்காக உங்களுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். இந்த வேலையில் கொடுக்கத்தாவே ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக கொடுக்கத்தாவை சிந்திக்கிறோம். அவர்களையும் ஆண்டவரே அவர்கள் குடும்பங்களையும் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து ஆண்டவரே அவர்கள் தேவைகள் அவர்கள் எதிர்பார்ப்புகள் அவர்களுக்கு சூழ்நிலைகள் எல்லாம் ஆண்டவரே நீர் அறிந்திருக்கிறீர். இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீர் துணையாயிருங்கப்பா. நீர் ஆண்டவரே அவர்கள் எண்ணங்களில் இருக்கிற காரியங்களை அறிந்து உதவி செய்யுங்கப்பா. அப்படியா இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் சுகித்திருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. ஜெபிக்க போகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் சமூகத்தில் கொண்டு வருகிறோம். இந்த பிள்ளைகளுடைய ஆண்டவரே குடும்பத்தையும் ஆண்டவரே அப்பாத வீடு சுற்றிலுமாய் ஆண்டவரே உம்முடைய பாதுகாப்பு இருக்கிறது கர்த்தாவே. கர்த்தர் உம்முடைய பாதுகாப்பில் இருக்கும் போது ஆண்டவரே எந்த விதமான பொல்லாப்பும் நேரிடாது எந்த வாதையும் வராத ஆண்டவரே அதே ஆண்டவரே நாங்கள் உற்சாகமா ஆண்டவரே நம்புகிறபடியால் கர்த்தாவே உமக்காக ஆண்டவரே எளிமை ஆண்டவரை பிரகாசிக்க தடையா இருக்கிற அந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீர் துணையா இருந்து வழி நடத்த முடியாது. ஜெபிக்கிறோம். ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும்

0: சமூகத்தில் கொண்டு வருகிறோம். மகனுக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் பலனையும் தாங்கப்பா. அப்பா கழித்து செய்யற வேலையை ஆசீர்வதிங்க. கர்த்தர் இவருக்கு துணையாய் இருந்து ஆண்டவரே, இவரு போக்கையும் வரத்தையும் ஆண்டவரே நீர் ஆண்டவர் ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். இவருக்காக கொடுக்கப்பட்ட மனைவி பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள் பருவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் சமூகத்தில் கொண்டு வருகிறோம். தேவன் இவர்களை ஆசீர்வதித்து இவர்களை ஆண்டவரே நீர் ஆண்டவரே அவள் வாழ்கிறதா நேரத்தில் உயர்த்தி வழிநடத்த முடியாய் ஜெபிக்கிறோம். அப்படியே என் தேவன் சேர்ப்பதற்காயும் கூடான ஸ்தோத்திரம். இந்த ஜப வேலை ஆண்டவரை துவிழ்த்து வழங்குறதான ஆண்டவர ஜானட் மகளையும் ஆண்டவர அப்பா அது அவருடைய கணவனையும் மகனையும் மகளையும் ஆண்டு சமூகத்தில் கொண்டு வருகிறோம். போதும் துணையாயிருந்து ஆண்டவரே தேவனையே வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தராகிய தேவன் அப்படியே இந்த பிள்ளைகளுக்கு எப்போதும் இரு துணையாயிருந்து இவளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே நீர் ஆண்டவர் வெளிச்சமாயிருந்து வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். இவளியல் எண்ணி இருக்கிற காரியங்கள் எல்லாம் ஈடுபட்டோம். அப்படியாய் நினைத்திருக்கிற காரியங்களுக்கு ஆண்டவரே தேவன் எந்த தடையும் இல்லாதபடிக்கு இந்த பிள்ளைகளை ஆண்டவரே துதித்திருக்க கர்த்தர் உதவி செய்ய அப்படியாய் என் தேவன் செய்யப்போவதற்காக எனக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். துதியும் கனமும் மகிமை யாவற்றையும் ஆண்டவரே ஒருவருக்கே எடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்ற அற்புதமான நாமத்தினால ஜபத்தேர் எடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன்.
1: எங்கள் ஜபங்களை கேட்டது அவனுக்கு சோத்திரன் நன்றி பிரதர். கதர் கைவிட்டு செய்யும் காரியங்கள் எல்லாவற்றையும் கதர் ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமேன்
0: ஆமேன்
1: ஆமேன் ஆமேன். நன்றி பிரதர். நாங்கள் கலாசீலன் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் சிஸ்டர்.
2: பிரைஸ் லார்ட் ஜனட்.
1: எங்கள் இலங்கை தேசத்துக்காகவும் இலங்கை தேச மக்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கிறார்களோ அங்கே ரட்சிப்பு வரும்படி நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். இந்திய நாட்கள்ல இலங்கை தேசத்திலே உங்களுக்கு தெரியும் அங்கு பயங்கரவாத தட சட்டம் போட்டிருக்கிறார்கள். அதன் நிமித்தம் அந்த சட்டத்தின் நிமித்தம் எந்த வாலிபனையும் பிடித்து அவர்கள் உள்ளுக்கு போடுறதுக்கு அவர்களுக்கு அனுமதி இருக்கிறது. ஆகவே இப்படிப்பட்ட காரியங்கள் இனியும் தொடராதபடி கத்ததாமே காத்து இந்த சட்ட திட்டங்களை எல்லாம் மாற்றி அமைத்து தேவன் வழி நடத்த வேண்டும். ஒடுக்கப்படுகிற இனங்கள் ஒடுக்கப்படுகிற மக்கள் இனிமேல் ஒடுக்கப்படாதபடி அடிமைப்படுத்தாதபடி எங்கள் தேசத்திலே அடிமை என்று வராதபடி கத்த காத்து கொள்ள வேண்டும் சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
2: ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஏசப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உமக்கு முன்பாக நாங்கள் வந்து நிக்கிறோம் ஏசப்பா. எங்களை தாழ்த்தி ஆண்டவரே ஒரு விசையுடைய பாதத்திலே எங்களை அமர்கிறோம் தேவனே. சமர்ப்பிக்கிறோம் அப்பா தகப்பனே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. ஏசப்பா ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய நாமத்தை கூப்பிட வந்திருக்கிறோம் ஏசப்பா. இந்த நிலைமைகளை நீங்க கண்ணோக்கி பார்க்கிற ஏசப்பா ஆண்டவரே உம்மை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகள் ஒருபோதும் ஒரு நிமிடமும் கைவிடப்படுவதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது ராஜா. தேவாதி தேவனே கர்த்தாவே எங்களுடைய இலங்கை தேசத்தை கர்த்தாவே கண்ணோக்கி பார்க்கிறீங்களே ராஜா. ஆண்டவரே எங்களுடைய தமிழ் இனங்கள் ஆண்டவரே கர்த்தாவே தேவனே இவ்வளவு கஷ்டங்களின் நிமித்தம் நாட்டின் யுத்தத்தின் நிமித்தம் இந்த ஆண்டவரே வெளிநாடுகளிலே நாங்கள் வந்திருக்கிறோம் அப்பா. ஏசப்பா என்ன காரணம் ஏன் வந்தோம் என்பதையும் என் தேவனே நீங்க அறிந்திருக்கிறீங்களப்பா. நீங்கள் உங்கள் இருதயத்திலே வைத்திருக்கிறீங்க ஏசப்பா. தகப்பனே கர்த்தாவே புறஜாதியாராகிய எங்களுக்காகவும் ஆண்டவரே நீங்க சிலுவை சுமந்து ரத்தம் சிந்தி உயிர்த்தெழுந்த தெய்வம் அப்பா. இன்றைக்கும் ஆண்டவரே எங்களுடைய தேசம் திரும்பமாக ஆண்டவரே ஒரு யுத்த காணாத வண்ணம் ஆண்டவரே ஒரு அசம்பாவிதத்தை காணாத வண்ணம் ஒரு ஆண்டவரே ஒரு இன வெறியை காணாத வண்ணம் என் தேவனே நீங்க எழுந்தருளி யுத்தம் பண்ண வேண்டுமாய் செவிக்கிறோம் ஆண்டவரே. யுத்தம் பண்ணுகிற சேனைகளின் கர்த்தர் என்று நாங்கள் அறிக்கையிடுகிறோம் ராஜா. நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான ஆவியை நீர் புறக்கணிக்காத தெய்வம் ஆண்டவரே. விதவைகளையும் திக்கட்டவர்களையும் நீர் கத்தாவே கண்ணோக்கி பார்த்து விசாரிக்கிற எங்கள் ராஜாதி ராஜாவாக இருக்கிறீர் ஐயா. ஆண்டவரே வானமும் அது சிங்காசனம் பூமியும் அது பாதபடி என்று பார்க்கிறோம் தேவனே. உம்முடைய பாதத்திலே கத்தாவே ஆண்டவரே இடம் பெயர்ந்த தமிழ் மக்களையும் எங்களுடைய தேசத்தையும் ஆண்டவரே கத்தாவே எல்லா ஜாதிகளையும் உம்முடைய பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. நீர் எல்லாருக்காகவும் ரத்தம் சிந்தி எல்லாருடைய பாவங்கள்

0: பாவங்களையும் சாபங்களையும் அக்கிரமங்களையும் ஆண்டவரே அப்பா நீர் சுமந்து தீர்த்த தெய்வம் ஆண்டவரே அப்பா. தகப்பனே அப்பா, நீர் ஜீவனை கொடுக்க வந்தவர் அல்லவோ ராஜா, அழிக்க வரவில்லையே ராஜா. ஆண்டவரே இருளை வெளிச்சமாக்க வந்த தெய்வம் ஆண்டவரே, பாவிகளை ரட்சிக்க வந்த தெய்வம் ஆண்டவரே, கட்டுண்டவர்களை விடுதலையாக்க வந்த தெய்வம் அப்பா, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று ஆண்டவரே அப்பா உம்முடைய மல பிரசங்கத்திலே நீங்க சொல்லி இருக்கிற அந்த வார்த்தைகளை வைத்து ஆண்டவரே எங்களுடைய தேசத்தையும் ஆண்டவரே தேசத்திலே இருந்து இடம்பெயர்ந்த மக்களையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா தகப்பனே கர்த்தாவே, எங்களுடைய பாஷையிலே எங்களுடைய தேசத்திலே நடக்கிறதை கேள்விப்படும் பொழுது ராஜா திரும்பமாய் ஆண்டவரே அப்பா ஒரு ஆண்டவரே இனக்கலவரம் படுகொலை ஆண்டவரே திரும்பமாய் இந்த தமிழ் மக்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா கைவிடப்படாத வண்ணம் ஆண்டவரே நீர் ஒரு விஷயம் எங்களுடைய இனத்துக்காக ஆண்டவரே நீர் முன்னின்று போராடும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. சரி பிள்ளையே கர்த்தாவே நீர் கண் நோக்கி பார்க்கிறீங்களப்பா. இந்த சிங்கள மக்கள் ஆண்டவரே, ஒரு சில மக்கள் ஆண்டவரே திரும்பவும் திரும்பவுமா இனவாதத்தை ஆண்டவரே பொய்யாகவும் ஆண்டவரே கர்த்தாவே கட்டுக்கதைகளாகவும் ஆண்டவரே கிளவி பேச்சுகளாகவும் ஆண்டவரே இந்த தேசத்தை சின்ன பின்னமாக்கி ஆண்டவரே அப்பா இந்த வாலிப பிள்ளைகளை ஆண்டவரே சிறையிலே அடைக்க நிற்கிற இந்த தந்திரங்கள் யாவும் அழிந்து நாசமா போகும்படியாய் செவிக்கிறோம் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அப்பா எங்களுடைய வட மாகாணம் கிழக்கு மாகாணங்களை அப்பா நீங்க எல்லை அங்கும் கூட இருந்து பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. தகர்த்தாவே சாத்தான் போடுகிறதான மாமிச தந்திரங்கள், சாத்தானின் தந்திரங்கள் ஆண்டவரே கர்த்தாவே, பிசாசு போடுகிற பொய்யின் ஆவிகள், பொய்யின் வார்த்தைகள், பொய்யின் கதைகள், பொய்யின் காரியங்கள் யாவும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அழிந்து ஆண்டவரே அப்புறப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. தகப்பனே ஆண்டவரே வெளிநாடுகளிலே வந்திருக்கிற தமிழர்கள் கூட ராஜா உண்மை ஒரு விசை கண்ணோக்கி பார்க்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. நாங்கள் எப்படி வாழ்ந்தோம், எவ்வளவு கஷ்டப்பட்டோம், எவ்வளவு ஆபத்துக்கள், எவ்வளவு உயிர் ஆபத்துக்கள் ஆண்டவரே என்றெல்லாம் வாழ்ந்து வந்த நாங்கள் இன்றைக்கு வெளியிலே வந்து திரும்பமாய் தேவனை கோபப்படுத்துகிற காரியங்கள் அநேகங்களை செய்து கொண்டு அதை பலகி பெருக பண்ணுகிறார்கள் அப்பா. தகப்பனே கட்டிடங்கள் கட்டிடங்களாக கட்டி ராஜா ஆண்டவரே அன்றைக்கு ஆண்டவரே கர்த்தாவே அப்பா மேடை கட்டி ஆண்டவரே பால் கால்களை வைத்து தேவனே பால் வாத்தது போல இன்றைக்கும் பால் வாத்து கொண்டு மேடைகளை கட்டி கட்டிடங்களை கட்டி கருங்கல்களாலே ஆண்டவரே அப்பா சித்திரத்தை வைத்திருக்கிறார்களே ராஜா. இவர்களையும் ஒரு விசை மன்னித்து ஆண்டவரே இவர்களும் ஆண்டவரே நாங்கள் எப்படி வந்தோம், ஏன் வந்தோம், எதற்காக வந்தோம், எப்படி கஷ்டப்பட்டோம், எவ்வளவு உயிர்கள் எங்களுக்கு பாதுகாக்கப்பட்ட தேவன் ஒருவரே சொல்லத்தக்கிற ஆண்டவரே கர்த்தாவே இருதயங்களை ஆண்டவரே நீங்க திறக்கும்படியாகவும் ஆண்டவரே இந்த குருட்டாட்டமான கர்த்தாவே கண்ணுகளினாலே குருட்டாட்டமாய் அடைத்து வைத்திருக்கிற கெட்ட ஆவியின் காரியங்கள் யாவும் அழிந்து கர்த்தாவே ஏசப்பா திரும்பமாக ஆண்டவரே புற ஜாதியாருக்காகவும் நீர் ஆண்டவரே கர்த்தாவே விடுதலை கொடுத்த தேவன் என்று அறியத்தக்க ஆண்டவரே இருதயங்களையும் ஆத்துமாக்களையும் ஆண்டவரே நீர் சீர்தூக்கி பார்த்து ஸ்திரப்படுத்தி கால் ஊன்றி நிற்க வைக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா கர்த்தர் தாமே இந்த ஜனங்களுக்காகவும் ஆண்டவரே மனம் இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வீணான கிளவி பேச்சுக்கள், வீணான வார்த்தைகள், வீணான வதந்திகள், வீணான ஆண்டவரே சொற்கள், ஆண்டவரே காரியங்கள், ஆயுதங்கள், ஆண்டவரே தந்திரங்கள் எல்லாவற்றையும் உம்முடைய கண்கள் காண்கிறது ராஜா. நீதிமான் ஒருபோதும் ஆண்டவரே கர்த்தாவே மடிந்து போவதில்லை அப்பா. ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளும் ஆண்டவரே ஒருபோதும் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போனதில்லை அப்பா. ஆண்டவரே அப்பா ஆபத்து காலத்திலே அனுகூலமான தெய்வமே ஏசப்பா இந்த ஆபத்துக்களை பார்க்கிறீங்கள் அப்பா. ஆண்டவரே கர்த்தாவே தேவனே எங்களுக்கு நடக்கும் பொழுது இந்த ஈஸ்டர் கர்த்தாவே கர்த்தாவே இந்த நாட்களிலே ஈஸ்டர் கொள்ளை நடந்தது பொழுது ஆண்டவரே, யாரும் கூட இப்படிப்பட்ட காரியங்களை செய்யவே இல்லையப்பா. எங்களுடைய ஆண்டவரே, உம்முடைய ஆலயத்திலே உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே கர்த்தாவை அழிந்தார்களே, குழந்தைகள் அப்பா அதை கேட்பார் இல்லை என்று அநாதையாக விட்டார்களே ராஜா. இன்றைக்கு தங்களுக்கு வந்தவுடன் ஆண்டவரே அப்பா புலி புலி புலி என்று ஒன்று நிற்கிறாங்களே ராஜா. இதற்கு நீதி செய்கிற தேவன், நீங்கள் இருதயத்திலே இந்த காயங்களை வைத்து வைத்திருக்கிறீங்கள் அப்பா. ஆண்டவரே, இஸ்ரவேலுக்கு விரோதமாக அன்றைக்கு அமலேக்கியர் ஆண்டவரே எழும்பின பொழுது நீர் ஒரு சவுளை எடுத்து ஆண்டவரே கர்த்தாவே தேர்ந்தெடுத்து ஆண்டவரே என்னுடைய பிள்ளைகளுக்கு எவ்வளவு தீங்கு செய்தார்கள் என்று நீர் இருதயத்திலே வைத்து ராஜா அமலேக்கியருக்காக சவுளை நீர் ஏற்படுத்தி யுத்தம் பண்ணின தெய்வம் உம்முடைய பிள்ளைகளுக்காக இன்றைக்கும் அப்படியாக எங்களுடைய தமிழ் பிள்ளைகளுக்கு, தமிழ் குடும்பங்களுக்கு, தமிழ் தாய் தகப்பன்மாருக்கு நீர் கர்த்தாவை யுத்தம் பண்ணி ஒரு ஆண்டவரே ராஜாவை அனுப்பி ஆண்டவரே ஒரு நீதி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, இந்த நாட்களிலே எங்களுடைய வட மாகாணத்தில் பிள்ளைகள் அநேகம் வெளிநாடுகள்ல இருக்கிறார்கள் என்று சொல்லி வட மாகாணத்தை இந்த சிங்கள இனவாதம் ஆண்டவரே அபகரிக்க நிக்கிறதை நீங்கள் பாக்குறீங்க ராஜா. தகப்பனே, உம்முடைய கிருபை போதுமானதப்பா. இவர்களுக்கு வேண்டிய ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. அனாவசியமான காரியங்களுக்குள்ளே போய் தலையிட்டு வீணாண்ட ஆண்டவரே கூட்டங்கள், பாட்டங்கள், ஆட்டங்கள் என்று ஆண்டவரே வைத்து அவங்க ஆண்டவரே கோபப்படுத்தாதபடி சில காரியங்களை ஆண்டவரே அமைதியாக நடத்தி ஞானமாக நின்று காரியங்களை ஆண்டவரே வைக்க பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. எந்த விதமான ஒரு பாட்டமோ ஆட்டமோ இல்லாதபடிக்கு ஆண்டவரே நீதியோடும் உண்மையோடும் நிதானத்தோடும் நீர் செய்து முடிக்க வல்லவர், நீர் யுத்தம் பண்ண வல்லவர் என்று சொல்லி ஆண்டவரே இவர்களுக்குள்ளேயும் ஒரு ஞானத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, உணர்வின் ஆவியை கொடுங்கப்பா, அமைதியின் ஆவியை கொடுங்கப்பா, சாந்தத்தின் ஆவியை கொடுங்கப்பா ஆண்டவரே. மாண்டவர்கள் மாண்டவர்கள் தான் ராஜா, ஆனால் இருக்கிற ஆத்துமாக்கள் ஆண்டவரே உமக்கு முன்பாக நேர்த்தியும் உண்மையுமாக கட்டளைகளை, கற்பனைகளை, நியமங்களை கை கொண்டு ராஜா தேவனே உமக்கு பிரியமானதாக நடந்து ஆண்டவரே அப்பா அன்றைக்கு மோசே ஆண்டவரே எப்படியாக உம்முடைய பிள்ளைகளை நடத்த ஆண்டவரே நீர் பேசினீரோ அப்பா, அப்படியாக எங்களுடைய சபைகளிலே இருக்கிற மோசேக்களை ஆண்டவரே நீங்க எடுத்து பாவிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். வெளிப்பாடுகளை கொடுங்கப்பா, பின் மாறியை ஊற்றுங்கப்பா, எழுப்புதல் வரட்டும் ஆண்டவரே, பயம் என்ற ஆண்டவரே அந்த ஆண்டவரே கிருபை வரட்டும் ஆண்டவரே அப்பா. சபைகள் எழுந்து பிரகாசிக்க வேண்டும், கட்டுண்டவர்களை விடுதலையாக்க இந்த சபைகள் எழும்ப வேண்டும் ஆண்டவரே. இந்த போராட்டங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க தேவன் இந்த சபைகளிலே அற்புதங்கள் அடையாளங்களையும் ஆண்டவரே உமக்கு பயப்படுகிற பயத்தையும் கொடுத்து ராஜா விசுவாசிகள் மத்தியிலே ராஜா ஆண்டவரே அதை அறிந்து அவிவிசுவாசிகள் பயப்படத்தக்கதாக ஆண்டவரே அப்பா அந்த கிருபையை கொடுத்து உம்முடைய பின்மாரியை ஊற்றி ஆண்டவரே இவர்கள் ஒவ்வொருவரோடும் பேசும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வாலிப பிள்ளைகளை அப்பா உடைய செட்டையின் நிழலிலே வைத்து ஆண்டவரே உடைய சிறகுகளாலே மூடிக்கொள்ளுங்கப்பா. தகப்பனே, இந்த பிள்ளைகளும் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்து அமைதியான வாழ்க்கையும் ஆண்டவரே கர்த்தாவே சமாதானத்தோடும் உண்மையோடும் வேண்டாத காரியங்களை விட்டு விலகி ஆண்டவரே அப்பா கர்த்தாவே தங்களுடைய குடும்பத்தையும் தங்களை பாதுகாத்துக் கொள்ள கர்த்தர் ஒரு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் பாதுகாக்கிற தேவனாயிருக்கிறீர் ராஜா. ஏனென்றால் உம்முடைய பிள்ளைகளுக்கு அன்றைக்கு பார்வோனின் சேனை எழும்பின பொழுது ஆண்டவரே நீர் கர்த்தாவே பாதை திறந்து ஆண்டவரே அவர்களை பாதுகாத்து பார்வோனை அமுல்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அந்த விசுவாசத்தையும் அந்த வாக்கு தத்தத்தையும் வைத்து ஆண்டவரே கர்த்தாவே எங்களுடைய இலங்கை தேசத்து மக்களையும் வாலிப பிள்ளைகளையும் பெண் பிள்ளைகளையும் இந்த கர்த்தாவே விசேஷமாக இந்த யூனிவர்சிட்டியிலே பல்கலைக்கழகங்களிலே படிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு அமைதியை கொடுங்க ராஜா, ஒரு ஆறுதலை கொடுங்கப்பா, ஒரு நிதானத்தை கொடுங்கப்பா ஆண்டவரே அப்பா. உம்முடைய சத்தியத்தை அறிகிற அறிவை கொடுங்கப்பா. வீணான வாக்குவாதங்களுக்கு எங்களுக்கு வேண்டாம் இயேசப்பா. ஆண்டவரே, வாக்குவாதங்களினாலே சிறைக்கு போக போறார்களே ராஜா, இந்த சிறை இருப்பை நீக்க வல்லவரே இயேசப்பா, நீங்க ஒருவரே தானப்பா. உம்முடைய தேவ தூதர்களுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. நினிவே பட்டணத்துக்கு இறங்குறது போல ராஜா, எங்களுடைய பட்ட தீவையும் ஒரு விசை நினைக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. தகப்பனே, இன்றைக்கா நாளைக்கா ஆண்டவரே, இப்பவா என்று தெரியாத வண்ணம் ஆண்டவரே அப்பா, எழுந்து சாத்தானும் மனுஷரும் போருக்கு கர்த்தாவே எத்தனிக்கிறார்களே ராஜா, வீணான வதந்திகளை கர்த்தாவே கர்த்தாவே ஆண்டவரே அப்பா, இவர்கள் மத்தியிலே போடுகிறதான இந்த பிசாசின் தந்திரங்கள் யாவும் அழிந்து நீதியின் சூரியனாக நீர் யுத்தம் பண்ணுகிற தேவனாக, இருபுறமும் கருக்குள்ள பட்டியத்தை எடுக்கிற தேவனாக ஆண்டவரே கர்த்தாவே, இந்த மக்கள் மேலே உம்முடைய சத்தியம் ஊற்றப்பட வேண்டுமாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஊற்றுங்க இயேசப்பா, பாதுகாத்து கொள்ளுங்க இயேசப்பா ஆண்டவரே. உம்முடைய பணிவிடை ஆவிகள் உலாவட்டும் ஆண்டவரே. எல்லைகள் எங்கும், வீடுகள் எங்கும், வாலிப பிள்ளைகள் எங்கும் ஆண்டவரே இடம்பெயர்ந்த இந்த ஐரோப்பாக்களில இருக்கிற குடும்பங்கள் மேலும் சாரி, உம்முடைய கிருபை தயவு இரக்கம் ஆண்டவரே அளவில்லாமல் ஊற்றப்பட்டு பாதுகாக்கப்பட உதவி செய்யுங்கப்பா. ஒருவரை ஒருவர் வீணான வார்த்தைகளினாலே தூண்டி விட்டு கோபங்களை ஊட்டாதபடி சமாதானமும் சந்தோஷமும் அமைதியும் உள்ள தேவனிடத்திலே இருந்து இந்த சபைகள் ஊழியக்காரர்கள் பெற்றுக்கொண்டு அதை ஆண்டவரே மற்றவர்களுக்கு ஆண்டவரே சுவிசேஷமாக அறிவித்து அவர்களுடைய ஆவி ஆத்மா சரீரங்களை பாதுகாத்து பிள்ளைகளை சிறைச்சாலையின் வாசலிலே விடாதபடி ஆண்டவரே அப்பா, நீர் ஒரு பாதையை காண்பிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பெற்றோருக்காக வருகிறோம், ஞானமுள்ள பிள்ளைகளாக வளர்க்க நடக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. போதும் ஆண்டவரே, மட்டும் நடந்தது போதும், இனியும் வராதே என்று நீர் கர்த்தாவே வெள்ளத்துக்கு ஆண்டவரே கட்டளையிட்டது போல ராஜா, தெற்கத்தி வெள்ளத்தை நீர் பத்தாவே திருப்பினது போல இந்த தமிழ் மக்கள் மத்தியில இருக்கிறதான இந்த போராட்டங்கள் யாவையும் ஆண்டவரே நீர் திருப்ப வல்லவராக இருக்கிறீங்க ராஜா. நீர் யுத்தம் பண்ணுகிற யூத ராஜ சிங்கம் ஆண்டவரே. தகப்பனே, எல்லா கோலியாத்தின் ஆவிகளுக்கும், எல்லா ஆண்டவரே சகல சத்ருவின் ஆவிகளுக்கும், மனுஷ ஆவிகளுக்கும், ஆண்டவரே மனுஷர் போடுகிற ஆயுதங்களுக்கும் விலக்கி பாதுகாத்து தேவ சமாதானத்தோடு மக்கள் ஆண்டவரே வாழ உதவி செய்யும்படியாக ஜபிக்கிறோம். எத்தனையோ ஏழை பிள்ளைகள் ஆண்டவரே இன்றைக்கு மாண்டு மடிந்து சிறைச்சாலையிலே வாடுகிறார்கள் அப்பா. இனிமேலும் இப்படிப்பட்ட ஆண்டவரே அப்பா, பெண் பிள்ளைகளோ ஆண் பிள்ளைகளோ சிறைக்கு போகாத வண்ணம் நீர் பாதுகாக்கிறோம். எல்லையுள்ள தேவன் நீங்க ஒருவரே தானப்பா. அந்த எல்லையை கர்த்தாவே பாதுகாத்து வழிநடத்தி காக்கும்படியாக எங்களுடைய தமிழ் ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. கர்த்தாவே, பாரம்பரியதான கர்த்தாவே தோப்புக்கள் பால்கால்கள் மேடைகள் இனி வேண்டாம் ஐயா. ஆண்டவரே மரமோ வெள்ளியோ ஆண்டவரே பொண்ணோ அல்ல ராஜா, உம்முடைய வசனம் ஒன்றே இவர்களை புடமுட்டு இவர்களை மீட்டுக் கொள்ள வல்லதென்று நாங்கள் பார்க்கிறோம். எங்களுடைய ஜனம் ஆண்டவரே உம்முடைய சந்ததியாக ஆயிரம் தலைமுறைக்கு எழும்ப வேண்டுமாய் செபிக்கிறோம் அப்பா. ஆயிரம் தலைமுறை மட்டும் நான் சந்ததியை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தெய்வமே, நாங்கள் உம்முடைய பாதத்திலே இந்த வாக்கு தத்தத்தை வைத்து எங்களுடைய தமிழ் ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு ஆயிரம் தலைமுறை காண உதவி செய்யும்படியாக இந்த நாளிலே ராஜா நாங்கள் ஒருமனப்பட்டு இந்த விண்ணப்பங்கள் ஒவ்வொன்றும் ஆண்டவரே ஆமென்றும் ஆமேனென்றும் ஜெயமெடுக்க வைக்க போறதற்காக நன்றி சொல்லி துதித்து ஜெபிக்கிறேன். எங்களுக்கு ஜீவனை கொடுத்த எங்கள் நல்ல தகப்பனே, ஆமேன் ஆமேன் ஆமேன்.
1: நாங்கள் ஜெபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம். மனதுருக்கம் உள்ள எவற்றை கேட்ட கேட்டு எங்கள் தேசத்திலே விடுதலையும் வெற்றியையும் கொடுப்பார் என்று நாங்கள் விசுவாசிப்போம். கனப்படுத்தும் சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். இந்த வேளையில் நான் ஜெபத்தோடு கூட முடித்துக் கொள்கிறேன். அன்பான பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உம்முடைய சமூகத்துக்கு வருகிறோம் தகப்பனே. எங்களை தாழ்த்தி உம்மை உயர்த்துகிறோம் கர்த்தாவே. இயேசு நாமம் எந்த இடத்திலும் உயர்த்தப்பட கர்த்தாவே நீர் உதவி செய்யும் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய சத்தியத்தை அறிய சத்தியம் விடுதலையாக்க கர்த்தாவே. இந்திய நாட்களிலே வாடுகிற எல்லா மக்களுக்குள்ளும் உம்முடைய சத்தியம் ஆண்டவரை கடந்து செல்ல குடும்பம் குடும்பமாய் கர்த்தாவே, சந்ததி சந்ததியாய் நாடு நாடாய் தேசம் தேசமாய் கண்டம் கண்டமாய் கத்தாவே உம்முடைய ரட்சிப்பு பறக்க கத்தாவே கிருப செய்யும் ஆண்டவரே. அப்பா எங்களை உம்முடைய ரூபத்தின்படியும் உம்முடைய சாயலின்படியும் எங்களை உருவாக்கின தகப்பன் ஆண்டவரே. அப்பா அப்படிப்பட்ட நேசமுள்ள தகப்பன் நீங்கள் ஆண்டவரே. அந்த நேசத்தை இவர்கள் கண்டுகொள்ள ஆண்டவரே, தேவ ஜனங்கள் கண்டுகொள்ள, திருச்சபை மக்கள் கண்டுகொள்ள ஆண்டவரே, இன்னும் அறியாம இருக்கிற மக்கள் ஆண்டவரே உம்மை கண்டுகொள்ள உதவி செய்யும் கத்தாவே. உம்முடைய கரத்திலே இன்றைய நாளை ஒப்பு கொடுக்கிறேன். தொடக்கத்திலிருந்து முடிவரை ஆவியானவர் எங்களுக்கு நடத்தி தந்தீரப்பா, அதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, அப்பா சங்கம வானொலிக்காய் ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன். இப்படிப்பட்ட ஆண்டவரே இணைப்புக்காய் நன்றி சொல்லுகிறேன் ஆண்டவரே. லேசியனாக்காய் நன்றி அப்பா, கொடுத்த தரிசனங்கள் இன்னுமாய் ஆண்டவரே பல்கை பெருக செய்கிற தேவன் நீர் ஒருவர் தான் ஆண்டவரே. உமை ஸ்தோத்தரித்து துதித்து நிற்கிறோம் கத்தாவே. மனைவி பிள்ளைகளுக்காய் சந்ததிக்காய் நாங்கள் உமை ஸ்தோத்தரித்து துதித்து உயர்த்தி நிற்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே சங்கமமானுள்ள ஊழியன் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் வீடுகள் குடும்பங்கள் சந்ததிகள் சபைகள் பரிசுத்தவான்கள் நீதிமான்கள் சத்தியவான்கள் ஒவ்வொருவன் மேலும் உடைய அனுக்கிரகம் இறங்குவதாக கத்தாவே. அனுகூலமான கதவுகள் இயேசுவின் நாமத்தினால் திறக்கப்படுவதாக கத்தாவே. ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. இன்றைக்கு வந்து செபித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் வீடுகளையும் ஆசீர்வதியும், அவர்களுடைய தேவைகள் வாஞ்சைகளை சந்தியும், அவருடைய துக்கங்கள் சந்தோஷமாய் மாறட்டும் ஆண்டவர். இருக்கிற சத்துருவின் தடைகள் மனுஷ தடைகள் எல்லாம் நீக்கி கத்தாவே நீர் முன் சென்று உம்முடைய சமூகம் முன் சென்று பிள்ளைகளை காக்கும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். போக்கிலும் வரத்திலும் இது முதற்கொன்று என்றென்றும் காக்கிற தேவனப்பா ஆண்டவரே கத்தாவே. இந்த சங்கம வானொலிய நீர் பொறுப்பேறும் கத்தாவே ஆண்டவரே. உம்முடைய கருத்துக்குள்ளே ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா ஆண்டவரே. தகப்பனே நீங்க பொறுப்பேறும் கத்தாவே. எங்கள் தேசத்திலும் ஆண்டவரே இன்றைக்கு ஆண்டவரே கட்டவுக்கப்பட்டிருக்கிற இந்த சத்துருக்களின் திட்டங்கள் மனுஷனுக்குள்ளே கிரிய செய்யற திட்டங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் முறியடிக்கப்படுவதாக கத்தாவே. ஜெயம் கொள்ள கத்தாவே நீர் கிரிய செய்கிற தேவன் ஆண்டவரே. அப்பா இன்னும் ஆண்டவரே ஜனங்கள் ஒடுக்கப்படாதபடி அடிமைப்படுத்தப்படாதபடி கத்தாவே ஆண்டவரே நீர் கிருப செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். பெரும்பான்மை அல்ல, சிறுபான்மை அல்ல, எல்லாரையும் நேசிக்கிற தேவன் என்பதை அவர்கள் கண்டுகொள்ள அறிந்து கொள்ள செய்யும் ஆண்டவரே. ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா ஆண்டவரே. ஒவ்வொருவரும் உம்முடைய பார்வையில வெளியேற பெற்றவர்கள் கனம் உள்ளவர்கள் என்று ஆண்டவரே உதருக்கு உதர் கனம் கொடுத்து வாழ செய்யும் ஆண்டவரே. உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன், ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. புள்ளியோடும் கூட இருந்து புள்ள செய்யற ஊழியங்கள் ஜபங்கள் ஆசீர்வதியும் ஆண்டவரே. இன்னுமாய் கத்தாவே தொட்டந்து நடத்தும் ஐயா. உம்முடைய கரத்திலே இன்றைய நாளை ஒப்பு கொடுக்கிறேன். சகல துதிகன மகிமை உமக்குரியது உமக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தை செபிக்கிறோம் பிதாவே. ஆமேன் ஆமேன்
2: ஆமீன் ஆமீன். அவர் ஏமி அவர்கள் ஜூமிலே வந்திருக்கிறார்கள். அன்றைய நாளிலே விசேட ஜபமாக நாங்கள் எங்களுடன் கடந்த காலங்களிலே ஊழியம் செய்த சாம் சாமுவேல் டெபோரா அவருடைய மகனுக்கு இன்றைய நாளிலே என்கேஜ்மெண்ட் ஆக இருக்கிறது. அதனாலே அதற்காக ஜபித்து கொள்ளுங்கள். அவர் ஏமியும் கூட மைக்கி எடுத்துவிட்டு அதற்காகவும் ஜபித்து மீதியான ஜபங்களுக்கு கூடாக வழி நடத்துங்கள். மைக்கு ஓன் பண்ணுங்கள். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. இதுவரை நேரமும் சௌரி ஜானட் அவர்கள் ஜபங்களை தொகுத்து வழங்கினார். சௌரி கலாசீலன் அவர்கள் இப்போவும் இணைந்திருக்கிறார். வாஞ்சியோடு இணைந்து காலை வேளையிலும் மாலை வேளையிலும் இரவு வேளையிலும் ஜபித்த ஒருவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். சௌரி ஏமி உங்களுடைய மைக்கை ஓன் பண்ணுங்கள். மைக் ஆஃப் நிற்கிறது, அதனாலே திரும்பி வாருங்கள் அல்லது மைக்கை ஓன் பண்ணுங்கள். கத்திரதாமை வழி நடத்துவாராக. அதிகால வேளையிலே சகோதரி டாலி அவர்கள் இணைந்தார்கள். காலை வேளையிலே எங்களுடன் சகோதரன் குணா அவர்கள் லண்டன் ஒன்றாரியோவிலிருந்து இணைந்தார்கள். பாஸ்டர் அன்றன் ராசனயம் அவர்கள் டொரண்டோவிலிருந்து இணைந்தார்கள். அதே வேளையிலே மாலை வேளையிலே எங்களுடன் சகோதரி செசிலியாமா இணைந்தார்கள். சகோதரன் டொனால்டு அவர்கள் நோர்வே தேசத்தில் இணைந்தார்கள். சகோதரி கலாசீலன் அவர்கள் நோர்வே தேசத்தில் இணைந்தார்கள். சகோதரன் சார்ஸ் அவர் நிர்மலா மேரியா அவர்கள் பெங்களூரிலிருந்து இணைந்து ஜபங்களுக்குடாக வழி நடத்தினார்கள். எல்லா ஜபங்களையும் கத்தர் கேட்டார் என்ற அந்த விசுவாசத்தோடு நாங்கள் இந்த வேளையிலும் சகோதரி ஏமி பசுபராஜ் அவர்கள் திரும்பமாக இணைவார்னு விசுவாசிக்கிறோம். அவரிடம் ஒப்படைக்க இருக்கிறோம். இணைந்து ஜபித்த ஒவ்வொருவரையும் நாங்கள் பெயரை மறந்தாலும் அவர் வழி நடத்துகிறதற்காக நன்றி செலுத்துவோம். நாளில் நடைபெறுகின்ற அந்த என்கேஜ்மெண்ட், அதாவது சாம் சாமுவேல் சௌரி டெபோரா அவர்கள் அவருடைய மகனுடைய இன்றைய நாளிலே என்கேஜ்மெண்ட்டாக இருக்கிறது. 2-3 வருடத்துக்கு முன்னதாக அவருடைய அந்த என்கேஜ்மெண்ட் தடைப்பட்டு, வெட்டிங் தடைப்பட்டு ஒரு பெரிதாக ஆரம்பித்தார்கள். ஆனால் தடைப்பட்டிருந்தது. ஆனால் இன்றைய நாளில் இன்னும் ஒரு சகோதரி அவர்கள் என்கேஜ்மெண்ட் செய்கிறார்கள் என்று விசுவாசிக்கிறோம். அந்த வேலை கர்த்தர் வழி நடத்துவாராக. சகோதரி ஏமிக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். இந்த 9ஆம் தேதி 6ஆம் மாதம், 9ஆம் தேதி ஆனி மாதம், 9ஆம் தேதி ஜூன் மாதம் 2026ஆம் ஆண்டு காலை வேளையில் இணைந்திருக்கிறோம். இந்த வேளையில் நாங்கள் ஜெப வேளை கூட கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்வாராக. நாங்கள் ஒரு பாடலோடு நின்ற பொழுது ஊழியர் நினைவார்னு விசுவாசிக்கிறோம். அவருடைய நெப்பிலே எப்பொழுதும் இந்த மைக் பிரச்சனை இருக்கிறது. ப்ரைஸ் லார்ட் சிஸ்டர் ஏமி, உங்களிடம் படைக்கிறோம், வழி நடத்துங்களம்மா. ஆ, மைக் வலையபடி ஓஃப் ஆகிட்டுதாம்மா. கத்தர் சாமி வழி நடத்துவாராக. கத்தருடைய கரத்தில் ஒப்புவிப்போம். ஒரு ஏமியினுடைய மைக் ஆஃபில் நிற்குது. ஓன் பண்ணிவிட்டு வாருங்கள் அல்லது ஓன் பண்ணுங்கள். நீங்கள் வரைக்கும் ஓனாக இருந்தது எங்கள் ஓஃப் ஆகிட்டது. உங்களுடைய சவுண்டை நீங்கள் குறைக்கின்ற பொழுது அது ஓஃப் ஆகிடுது. சவுண்டை கூட்டி கொண்டு வர வேண்டும். சவுண்டை குறைக்கின்ற பொழுது அந்த மைக் ஆஃபிலே போய்விடும்.
3: ரெக்கார்டிங் ஸ்டாப்ட்.
2: அவர்களுக்கு அந்த ஒரு சிலருக்கு இந்த பிரச்சனை ஒன்று இருக்கிறது. இந்த மைக்கு ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுறதுலே பிரச்சனை. கத்தர் வழி நடத்துவாராக. கத்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். நேரங்களை நாங்கள் ஒரு பாடலோடு நினைக்கின்ற பொழுது ஊழியர் நினைவாக சுவாசிக்கிறோம்.

0: தொடருங்களம்மா.
1: ஆசிர்வதித்து ஜெபிக்கிறோம். கல்வாரி ரத்தக்கோட்டைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்திலும் இந்த வானொலியில வருகின்ற ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் ஒப்பு கொடுத்து நாங்க ஜெபிக்கிறோம். வரப்போன்ற ஊழியக்காரர்கள், வார்த்தையோடு வருகின்றவர்கள், பாடலை பாடுகின்றவர்கள், வசனங்கள் வாக்கு தத்தங்களை எடுத்து வருகிறவர்கள் எல்லோரையும் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே சாமி, சிஸ்டருடைய அந்த மகனுடைய அந்த என்கேஜ்மெண்ட் காரியங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரை கூட இருந்து எல்லாவற்றையும் நீங்களே நடத்தி முடிக்கவனுமாய் தேவசித்தம் போல இயேசப்பா, அந்த குடும்பத்திலே நீங்கள் ஆண்டவரே சுவாமி அந்த இணைத்த அந்த உறவுகளுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். அவர்களை ஆசீர்வதிக்க வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ரெண்டு பிள்ளைகளோடும் கதாவே சுவாமி கூட இருந்து இயேசப்பா அவருடைய வாழ்க்கையிலே நீங்கள் கூட இருந்து அவர்களை நடத்தி செல்ல வேணுமாய் ஆண்டவரை எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே சகோதரி கலாசீலனுக்காய் நன்றி சொல்லுகிறோம். நன்றி சொல்லுகிறோம். கல்வாரி ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிக்க வேணுமா எங்களை கருத்து ஒப்பு நன்றிக்கிறோம் கத்தாவே சாமி. அதே போல இந்த புதிய நாளிலும் கத்தாவே விளைக்கரம் கூட இருக்க வேணுமா ஜபிக்கிறோம். சகோதரி ஜெனட்டுக்காய், கணவருக்காய், பிள்ளைகளுக்காய் நன்றி சொல்லுகிறோம். கல்வாரி ரத்த கோட்டைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம் தாப்பனே சுவாமி. ஆசீர்வதிக்க வேணுமா எங்களை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவைகள் சந்திக்கப்பட ஜெபிக்கிறோம். அதே போல இந்த நாளிலும் சத்திய வேத திருச்சபை பாச சகோதரி நகோமி லோகனுக்கா ஜபிக்கிறோம். சலோகன் எங்களுடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தேவைகள் சந்திக்கப்பட ஜபிக்கிறோம். இந்த நாளிலும் கத்தாவே சுவாமி சகோதரி வினோவுக்காய் ஜசிமாவுக்காய் நன்றி சொல்லுகிறோம். அதே போல சகோதரி ரதி பாலசிங்கம் கலா இன்னுமாக பிள்ளைகள் மருமக்கள் பிற பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். பிரதர் டோனாலே ஒப்பு கொடுக்கிறோம். அவருடைய குடும்பத்தார் பிள்ளைகள் எல்லோரையும் கூட எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பிரதர் குணாவை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா நன்றி சொல்லுகிறோம். அவருடைய பிசினஸ் காரியங்கள் உளிய காரியங்கள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம். தாயார் அறிஞர் ராஜா அம்மாவை ஒப்பு கொடுக்கிறோம். வார்த்தைகள் பாடல்கள் சாட்சிகள் எல்லாவற்றிலும் கூட இருந்து நீங்க நடத்தி செல்ல வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அதே போல இந்த புதிய நாளிலும் தேவைகள் சந்திக்கப்பட ஜெபிக்கிறோம். இன்னும் மகாண்டவரே சுவாமி சகோதரி ஜான்சிக்காய் நன்றி சொல்லுகிறோம். உடைய ஊழியங்களுக்காய் சோத்திரம் சகோதரி கான்சிக்காய் சோத்திரம் அப்பா சகோதரி ஐரினை ஒப்பு கொடுக்கிறோம். அதே போல இந்த புதிய நாளிலும் ஆண்டவரே எங்களை கரம் கூட இருக்க ஜபிக்கிறோம். தாயார் பத்மாதி ஜேம்ஸ் அம்மா, தாயார் குலேந்திரன் அம்மா இவர்கள் எல்லோரையும் ஒப்பு கொடுக்கிறோம். ஊழியர் சுசேஷக ரெட்வின் பானரியா அவர்களை ஒப்பு கொடுக்கிறோம். அவருடைய ஊழியங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். இந்த புதிய நாளிலும் நித்திய வெளிச்ச நேரத்தில் இணைகின்ற ஊழியர்களை ஒப்பு கொடுக்கிறோம். பாசாண்டன் ராஜநாயகத்தை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே சபை மக்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளிலும் அவருடைய ஊழியங்களை ஒப்பு கொடுக்கிறோம். சாதாரண மகேந்திரன் ஐயாவை ஒப்பு கொடுக்கிறோம். பிள்ளைகள் மருமக்கள் பேர பிள்ளைகளை சந்ததியாக உங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அவருடைய தேவைகள் சந்திக்கப்படும்படியா ஜபிக்கிறோம். இன்னுமாக ஆண்டவரே சுவாமி வார்த்தையோடு வருகின்ற தாசர்கள், பாடலை பாடுகின்ற தேவ பிள்ளைகள், வசனங்கள் வாக்கு தத்தங்கள் சிந்தனை துளிகளை எடுத்து வருகின்ற தேவ பிள்ளைகள் எல்லோரையும் ஒப்பு கொடுக்கிறோம். சகோதரி கருணாவை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே சுவாமி சகோதரி சுபா அலங்கோவை ஒப்பு கொடுக்கிறோம். சகோதரி ரஞ்சினி அலங்காரம் மணி, சகோதரி டாலி சிஸ்டர் எல்லோரையும் கூட ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். இந்த விண்ணப்பங்கள் வேண்டுதலை கேட்டதுக்காய் நன்றி சொல்லுகிறோம். சங்கமம் வானொலி சாபகர் தேவியர்லாசிலி எங்கள் குடும்பத்தாரை ஒப்பு கொடுக்கிறோம். வீட்டு ஆண்டியை ஒப்பு கொடுக்கிறோம். மகனை குடும்பமாய் ஒப்படைக்கிறோம். பேர பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். மகளை ஒப்பு கொடுக்கிறோம். மருமகளையும் ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். அந்த வேலையெடுத்த ஊழியங்களுக்காய் நன்றி சொல்லுகிறோம். அந்த ஊழியங்களை ஆசிர்வதித்து அந்த ஊழியங்களில் உங்களை கரம் கூட இருக்க வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே சுவாமி. உள்ளக்கரம் கூட இருக்க வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். ஆசீர்வதிக்க வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நேரத்திலும் தக்ஷாவுக்காய், கணவருக்காய், பிள்ளைகளுக்காய் நன்றி சொல்லுகிறோம். ஷியாமுடைய சரீர சுகம் பெல்லம் ஆரோக்கியத்துக்காய் ஜபிக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். இந்த விண்ணப்பங்கள் வேண்டுதல் எங்களுடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து இயேசுவின் இனிய நாமத்திலே ஜபம் கட்டி நிற்கிறோம். உங்கள் நல்ல பிதாவே ஆமேன்.
0: இதுவரை நேரம் நிறைய ஜபங்கள் எடுத்து வந்தது ஊழியர் சௌரி ஏமி புஷ்பராஜாவையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். சௌதரி வினோக்காகவும் சௌதரி ஜெசிமாக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். அவருடைய திருமண காரியங்கள் செப்டம்பர் 5ஆம் தேதி வைத்திருக்கிறார்கள். அவர்கள் அதனாலே பல காரியங்கள் கூட கடந்து செல்கிறார்கள், பிஸியாக இருப்பதனால் இணையவில்லை. அவர்களுக்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொள்வோம். கர்த்தர் பிரதான காரியங்களை வழிநடத்துவார். இந்நாளிலும் ஜெபங்களை வழிநடத்திய சௌரி ஜானட் அவர்களையும் வாழ்த்தி கொண்டு இணைந்து ஜெபித்தவர்களுக்கும் திரும்பமாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு நிறைவு ஜெபங்களை எடுத்து வந்த சௌரி ஏமிக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுவோம். கர்த்தர் தாமே வழிநடத்துவாரா. கர்த்தருடைய கரத்தில் எல்லா ஜெபங்களையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் இன்னும் ஒரு நேரடி ஒலிபரப்பில் இணைவோம். நாளை நாளிலே கர்த்தர் வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். God bless you all. Amen. நேரடி ஒலிபரப்பு இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தரை கரத்தில் ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் தாமே ஒன்றையும் வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் அந்த வேளையிலும் ஒரு பாடலோடு இணைவோம். கர்த்தர் வழி நடத்துவாராக. ஆமேன். நாளும் எங்களுடன் சகோதரன் சாம் சாமுவேல் அவர்கள் ஒரு சீடியை வெளியிட்டிருக்கிறார்கள். அவருடைய சீடியை கேட்போமா? கர்த்தர் வழி நடத்துவாராக விசுவாசிக்கிறோம். உங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும் என விசுவாசிக்கிறோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. அதிசயமானவர் என்ற அந்த சீடியிலிருந்து ஒரு சில பாடல்களை கேட்க முயற்சிப்போம். ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. பாஸ்டர் சாம் சாமுவேல் அவர்கள் பாடி வெளியிட்ட சீடி. ஆமேன்.

0: Praise the Lord, brother. Praise the Lord.
1: Praise the Lord, brother. Praise the Lord.
0: அந்த பாட்டு கேட்டதா உங்களுக்கு?
1: அம்மா இப்ப பாட்டு கேட்டது.
0: கேட்டதா? கிளியரா இருந்ததா?
1: அவனே கிளியர். இப்ப கிளியர். ஹை கிளியர் கிளியர்.
0: ஓகே, அப்படி என்ன?
2: Recording in progress.
0: அருமையான ஒளியங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். இன்று 9ஆம் தேதி 6ஆம் மாதம், 9ஆம் தேதி ஆனி மாதம், 9ஆம் தேதி ஜூன் மாதம் 2026ஆம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை காலை வேளையிலும் இணைந்திருக்கிறோம். இணைந்திருக்கும் நேரம் விடுதலையின் வெளிச்சம். இந்த வேளையிலும் எங்களுடன் தேவ ஊழியர் சவரன் பாலன் சிவா அவர்கள் லண்டன் யூகேயிலிருந்து இணைந்திருக்கிறார். பாடல்களோடு ஜபங்களோடு வழி நடத்த கத்தர் உதவி செய்வாராக. அவருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். அவருக்கும் மாலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்போம். வேளையிலும் உங்களிடம் படிக்கிறோம். வழி நடத்துங்கள் ஐயா. காட் பிளஸ் யூ. ஆமென்.
1: சேம் டு யூ பிரதர். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு சோத்திரம். தகப்பனே, மீண்டும் ஒரு புதிய நாளை காண தந்த கிருபைகளுக்காக இயேசு ராஜனுக்கு உள்ள தின்னாலத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை எடுத்துக்கொண்டு அப்படியே அன்பு சகோதரர் சங்கமம் பாணியை எடுத்து நடத்துகின்ற அந்த அன்பான சகோதரர் குடும்பத்தையும் இவரோடு முடிஞ்சிற அன்பான சகோதர குடும்பங்கள் அன்பான சகோதர குடும்பங்கள் மற்றும் உலக ரீதியில் சங்கமம் பாணியை கேட்டுக்கொள்கின்ற அனைத்து உறவுகளுக்கும் உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்தனுடைய ஆசீர்வாதங்கள் அனைத்து உறவுகளுக்கும் பேர் பேராக கிடைக்க வேணும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெயப்பட்டவங்களை எடுத்துக்கொண்டு தகப்பனே, பிரியான மார்க்கமாக ராஜா, உனது பிள்ளைகள் எந்தெந்த வாகனங்களில் வழியில் சென்று கொண்டிருக்கிறார்களோ மற்றும் செல்ல இருக்கின்றார்களோ மற்றும் எந்தெந்த இடங்களில் இருக்கின்றார்களோ எல்லா இடங்களிலும் இயேசப்பாவுடைய பிரசன்னம் பாதுகாப்பு தய விழுக்க முடிச்சு வைக்கிறேன் தகப்பனே. அப்படியே தினமும் நீங்கள் பாதுகாத்து வருகிறமைக்காகவும் இந்த நாளிலும் தூதர்களுடைய பிரசன்னம் பாதுகாப்பாக நிறுத்திக் கொண்டிருப்பதற்காகவும் கோடான கோடி நன்றி ராஜா. சோத்திரன் தகப்பனே, அதுக்காகவும் நன்றி சொந்தா சோத்திரன் ராஜா. மற்றும் தகப்பனே, குடும்பங்களுக்கு ஆசீர்வாதங்களுக்கு தடைக்கற்களாக இருக்கிற பரம்பரை பரம்பரையான சாபங்கள் மந்திர சூனிய செவின கட்டுக்கள் யாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கடிந்து கட்டி அப்புறப்படுத்துறேன். சோத்திரன் தகப்பனே. குடும்பங்களே ராஜா, நிறைவாக ஆசீர்வதிங்க. கண்ணீர்களை துடையுங்க ராஜா, கண்ணீரை துடைக்கி குடும்பங்களை ஆசீர்வதிங்க. குழந்தை செல்வம் இல்லாத சகோதரர்களுக்கு குழந்தை செல்வங்களை கொடுத்து ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. குடும்பங்களை விரித்து பண்ணுங்க ராஜா. அதுக்காக நன்றி தகப்பனே. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு சோத்திரம். ஆராதனைக்கு தகுதியான தெய்வம்.

தகுதியான தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே, இயேசு நீர் மாத்திரமே. முழு உலகிற்கும் பொதுவான தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே, இயேசு நீர் மாத்திரமே. முழு உலகிற்கும் பொதுவான தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே, இயேசு நீர் மாத்திரமே. அன்பு என்றால் என்னவென்று சொல்லி தந்த தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே, இயேசு நீர் மாத்திரமே. அன்பு என்றால் என்னவென்று சொல்லி தந்த தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே, இயேசு நீர் மாத்திரமே. பெரும்பாவி மனம் மாற ஏங்குகின்ற தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே.

0: యేసు నీర్ మాత్రమే పారపక్షమిల్లాద నేర్మయుళ్ళ దైవం యేసు నీర్ మాత్రమే యేసు నీర్ మాత్రమే పారపక్షమిల్లాద నేర్మయుళ్ళ దైవం యేసు నీర్ మాత్రమే యేసు నీర్ మాత్రమే పరలోకం పోవదర్కు వళికాట్ట వంద దైవ అవతారం యేసు నీర్ మాత్రమే యేసు నీర్ మాత్రమే పరలోకం పోవదర్కు వళికాట్ట వంద దైవ అవతారం యేసు నీర్ మాత్రమే యేసు నీర్ మాత్రమే ఆరాధనకి తగుదియాన దైవం యేసు నీర్ మాత్రమే యేసు నీర్ మాత్రమే ఆనుకొరు నీరి పెన్నుకొరు నీరి என்றவரு பாட்டை வென்ற தெய்வமே ஆணுக்கொரு நீதி பெண்ணுக்கொரு நீதி என்ற வேறு பாட்டை வென்ற தெய்வம் நீர் மாத்திரமே இயேசு நீர் மாத்திரமே மனிதநேயம் இல்லாத மதவாத உலகத்திற்கு மனிதநேயம் சொல்லி தந்தவரே యేసు నీర్ మాత్రమే యేసు నీర్ మాత్రమే సమత్వం సమధర్మం ఉలగతில் నిలనాట ఉయిரை தந்த உண்மை உள்ள தெய்வமே యేసు నీర్ మాత్రమే యేసు నీర్ మాత్రమే సమత్వం సమధర్మం ఉలగతில் నిలనాట உயிரை தந்த உண்மை உள்ள தெய்வமே யேசு நீர் மாத்திரமே யேசு நீர் மாத்திரமே யேசு நீர் மாத்திரமே யேசு நீர் மாத்திரமே ஆமீன் பிரதர்
1: ആമേൻ ആമേൻ ആമേൻ. ഇതുവരെ നേരം അരുമയാണ് പാടൽ കൂടാതെ ജപങ്ങൾ കൂടാതെ വഴിനടത്തി ആശീർവദിച്ച് ഉള്ള കത്തർക്കാണുകാർ വാഞ്ചിയോട് ഇണങ്ങി ജപിച്ച് ആശീർവദിച്ച് ഉള്ള കത്തർക്കാണുകാർ ആശീർവദിക്കാർ കത്തടി കരത്തിലെ ഉള്ളെയും ഉങ്ങളുടെ കുടുംബത്തെ ഒപ്പുവിക്കോ നാളെ നാളെ കത്തറി ചിത്തമാണ് ഇതേവേളയിലെ സന്ദിപ്പം അതുവരെയും ദിവസമാത്തക്കുറവും വാഴ്ത്തുകളും ആശീർവദിക്കോ. നന്ദി ബ്രദർ, ഗോഡ് ബ്ലെസ് യു. ആമേൻ ആമേൻ.
2: ഗോഡ് ബ്ലെസ് യു ബ്രദർ. കത്തറാമേ ഉള്ള കുടുംബത്തിലുള്ളവരെയും ഒളിഞ്ഞ കുടുംബങ്ങൾ മറ്റുള്ളവരെയും குடும்பங்களுக்கும் உயிர்த்தெழுந்த இயேசு கிருஷ்ணனுடைய ஆசீர்வாதங்கள் அனுதினமும் அனைத்து உறவுகளுக்கும் கிடைக்க வேண்டும் சொல்லி இயேசு கிருஷ்ண நாமத்தில் தேவ விண்ணப்பங்களை எடுத்துக்கொண்டு பிரதர். God bless you all.
1: ஆமீன் ஆமீன். இதுவரை நேரமும் தேவ ஊழியர் சவரன் பாலன் சிவ அவர்கள் இணைந்து ஜபங்கள் கூடாக வழி நடத்தினார், பாடல்கள் கூடாக வழி நடத்தினார். கத்தருக்கு நன்றி செலுத்துவோம். கத்தடி கரத்திலே அவரையும் ஒரு குடும்பத்தாரே ஒப்புவிக்கிறோம். ஆமீன். மாலை வணக்கங்களை கூடு உங்களுடைய வருவோம். ஆமீன். God bless you. ஆமீன். வானொலியின் நேரடி ஒளிபரப்பு.

0: Recording in progress.
1: ஆமே, நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். இன்று 9ஆம் தேதி 6ஆம் மாதம், 9ஆம் தேதி ஜூன் மாதம், 9ஆம் தேதி ஆனி மாதம், 2026ஆம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை காலை வேளையில் இணைந்திருக்கிறோம். டொரண்டோ நேரம் காலை 11 மணி. இந்த வேளையில் நாங்கள் இணைந்திருப்பது விடுதலையின் வெளிச்ச நேரம். எங்களுடன் தேவ ஊழியர் சகோதரி மிஸ்ஸஸ் ஆரியராஜா அம்மா அவர்கள் இணைந்திருக்கிறார் டொரண்டோ கனடாவிலிருந்து. வான்புறாவின் நேரத்துக்காக, வான்புறாவின் நேரத்திலே கத்துடைய நாமத்தை உயர்த்தி துதிகள், ஜெபங்கள், பாடல்கள், சாட்சிகளுக்கூடாக, வார்த்தைகளுக்கூடாக வழிநடத்த கத்தர் உதவி செய்வாராக. கத்தர் கொடுத்த தாளங்களை கத்துடைய நாம மகிமைக்காகவும் ஆத்மாதாயத்துக்காகவும் எடுத்து வந்து விதைக்கப் போகிற ஊழியரை கத்தர் தாமே பரிசுத்தாவியானவர் தாமே நிரப்பி ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கத்துடைய கரத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் சந்ததியாக ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையில் இந்த ஊழியரை வரவேற்றுக் கொண்டு அவருக்கும் காலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு அவரிடம் ஒப்படைக்க இருக்கிறோம். பரிசுத்தாவியானவர் தாமே மீதியானவற்றை பொறுப்படுப்பாராக. ஆமீன். வான்புறாவின் நேரத்தில் வானொலி அலங்கரிக்க இந்த வேளையிலும் நின்றிருக்கிறம்மா வரவேற்போம். பிரைஸ் தி லார்ட் அம்மா.
2: பிரைஸ் தி லார்ட் பிரதர்.
1: ஆமீன். இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்களம்மா. காட் பிளஸ் யூ. ஆமீன்.
2: ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டும் சங்கமம் வானொலியின் ஊடாக உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் வழக்கம் போல வான்புறாவாம் பரிசுத்தாவியானவர் வரவழைத்து அவரிடத்திலே நான் இந்த நேரத்தை நான் ஒப்புக் கொடுக்கிறேன். அவர் இல்லாவிட்டால் என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது.

கர்த்தாவியானவரே, இந்த வேளையிலே நான் உங்களை அழைக்கிறேன். என் மேல் உங்களை அபிஷேகம் அளவில்லாமல் ஊற்ற வேணும். எல்லா பலவீனம் இயேசுவின் நாமத்துல அன்று ஓட்டும். ஆண்டவரே, நீங்கள் தாமே இந்த வேளையிலே பேச வேணும். ஆண்டவரே, இந்த நேரம் மூச்சுமா உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். நீர் இல்லாவிட்டால் என்னில் ஒன்றுமே இல்லை என விலப்படுத்துற கிறிஸ்துவினால் எல்லாம் செய்ய பலன் உண்டு என்று அந்த நிச்சயத்தோடு நான் வந்து நிக்கிறேன். ஆண்டவரே, நீங்கள் பேசுங்க. ஆண்டவரே, நீங்க பேசுங்கோ. பரிசுத்தாவியானவரே, நீங்கள் பேசுங்கோ. ஒவ்வொரு உள்ளத்தையும் தொடத்தக்கதான் நீங்க பேச வேணும். நீங்கள் அப்படியே செய்ய பொறுத்துக்கா சோத்திரம். ஒரு விதமான தடியலும் வரக்கூடாது. ஆண்டவரே, எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் நகன்று போன்று கட்டளை கொடுக்கிறேன். ஆண்டவரே, நம்முடைய நாமம் ஒன்றே மகிமைப்படும். நம்முடைய பாதார விந்தம் முத்தம் செய்து ஜெயம் எடுக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். 2000 ஜூலை மாதத்திலே, 2009 ஜூலை மாதத்திலே அங்கே இந்தியாவில இருந்து ஒரு வாலிபன், சஜு மத்தி உண்டு பேருள்ள ஒரு வாலிபன் வந்து எங்கள் மத்தியிலே ஊழியம் செய்தார். அவருடைய ஊழிய நாட்களிலே நானும் அந்த சில மீட்டிங்ஸ்லயே நான் கலந்து கொள்ளத்தக்கதான எனக்கு கிருபை ஆண்டவர் கொடுத்த அவருடைய செய்திகள் என்ன பரவசப்படுத்திய வேளையிலே கத்தர் கொடுத்த பாடல் 21st of July 2009 கொடுத்த பாடலை தான் இந்த நாளிலே நான் உங்களோடு ஷேர் பண்ண போறேன். போதுமே, போதுமே இயேசுவின் அன்பு, போதுமே இயேசுடைய அன்பு எங்களுக்கு போதும். அங்கே God is a source of love, அவர் தான் எங்கள் அன்பின் ஊற்றாயிருக்கிறார். 1 John 4:7-8, 16-19 நாங்கள் பார்க்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைத்திருக்கும் படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம் மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. 16 சொல்றது தேவன் அன்பாகவே இருக்கிறார். 19 சொல்லுறது அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். இந்த அன்பு வந்து அங்க இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தில் தான் அங்கு வெளிப்பட்டது. Love revealed in the cross of Jesus Christ. 1 John 3:16 கூறுகிறது அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாயிருக்கிறோம் என்று வார்த்தை சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து பாவிகளுக்காக தன்னை முற்றுமாக அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்ததால் அன்பு வெளிப்பட்டது. இதை அவருடைய கீழ்ப்படிதல், அவர் பட்ட பாடுகள், சிலுவை மரணம் இவற்றிலே நாங்கள் காண்கிறோம். அது அதன் பிரதானமாக அவருடைய குணம் அல்லது குவாலிட்டி, The supreme quality of Jesus Christ's love is revealed in Ephesians 3. அவருடைய பிரதானமான குணம் அந்த அன்பு வந்து அங்கே எபேசியர் 3:17-19 அங்கே நாங்கள் வாசிக்கிறோம். இதை நான் பாட்டாகவே நான் பாடிவிடுகிறேன். இயேசுவின் அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும்

ஓவேன், ஆமென். அவருடைய அன்பு என்னை தேடி வந்தது. இன்னும் ஒரு இடத்திலே ஆவியானவர் பாடல் தந்தார், நான் உம்மை தேடாத வேளையிலும் நீர் என்னை தேடி வந்தீரே. ஏன் தேடி வந்தாரா?

உம்மையே பாடுவே, உம்மையே பாடுவேன். பாருங்க, அந்த அன்பு என்ன தேடி வந்தது. நான் எங்கேயோ சிக்கி போயிருந்தேன், பாவத்திலும் அமிழ்ந்திருந்த வேளையிலும் அவருடைய அன்பு என்னை தூக்கி வந்து எடுத்ததுக்காக கர்த்தருக்கு கோடி கோடி கோடி சோத்திரம். அங்கே பவுளப்போஸ்தலனும் எபேசியருக்கு எழுதும் பொழுது சொல்லுகிறார், நீங்கள் வந்து அன்பிலே நடவுங்கள் என்று சொல்லி. இன்னும் கொலோசியருக்கு எழுதிய 3:14 சொல்றார், அந்த அன்பை நீங்கள் தரித்து கொள்ளுங்கள். இந்த அன்பு எங்களை ஒரு ஜக்கெட்டை போல போட்டால், ஏன்னா இந்த உலகம் இயேசுவின் அன்பை அறியவில்லை. எல்லாம் மாறுபாடான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கும் இடத்திலே இயேசு கிறிஸ்து அறியாதவர்களுக்கு நாங்கள் தான் சாட்சியாயிருக்க, அவர்கள் எங்களிலே அவர் தேவனுடைய அன்பை காண வேணும் என்பதற்குத்தான் அவர் சொல்றார். வேர் இட் லைக் அ ஜக்கெட், அன்பை அணிந்து கொள்ளுங்கள் என்று சொல்றார். ஒரு ஜக்கெட்டை போல வெளியேத்தான் அவர்கள் முதலாவதாக பார்க்கும் பொழுது இயேசுவின் அன்பு எங்களிலே காண்பார்கள்.

கொள்ளும். அவருடைய அன்பு என்னை நடத்தி வழி நடத்தின படியால் நான் பாடுகிறேன். உம் அன்பினால் என்ன மூடிக்கொள்ளும், ஒரு ஜக்கதை போல என்ன உம்முடைய அன்பாலே மூடிக்கொள்ளும் அப்படின்னு பாடுகிறேன். இன்னும் அங்க எனக்கு March 6 2003 காலை 6:30 நான் ஜெபிச்சு கொண்டிருந்த வேளையிலே தேவன் எனக்கு ஒரு அன்பை குறித்த ஒரு பாட்டை பாடினார். அதை இப்பொழுது உங்களுக்காக நான் பாடுவேன்.

பாருங்க, அந்த ஆண்டவர் அன்பு, அன்பு இல்லாவிட்டால் எங்களை ஒன்றுமே இல்லை. இந்த அன்புதான் இந்த உலகத்திலே இருக்கும் ஜனத்தை கவர்ந்தோளும் இயேசுடைய அன்பு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் அவருடைய வசனம் என்ன நடத்தினாரு நான் சொல்கிறேன். அதை ஒரு ஜக்கெட்டை போல நான் பாட்டு போட்டு கொள்ள வேணும். இந்த அன்புதான் எல்லாவற்றிலும் மிகவும் பெரியதாகவும் இருக்கிறது. அது மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. இந்த அன்பை குறித்து நான் எனக்குள்ள யோசிச்சேன். இந்த அன்பு ஒரு ஆன்டிபயோட்டிக் மாதிரி என்று நான் யோசிச்சேன். அது எப்படி இருக்குமோ உங்களுக்கு விளங்குமோ தெரியாது. ஒரு குளிசை போல ஆன்டிபயோட்டிக். அந்த அன்புக்குள்ள எல்லாம் இருக்குது. ரட்சிப்பு இருக்குது, மன்னிப்பு இருக்கிறது, வியாதிக்கு சுஸ்தம் இருக்கிறது, சமாதானம் உண்டு, பரிசுத்தாவியானவர் இருக்கிறார். இன்னும் அங்கே இரக்கம், கர்த்தருடைய சமூகம் எல்லாம் இதுக்குள்ளதான் இருக்குது. அது வந்து விழுங்கலாம், எந்த அளவில் விழுங்க முடியாது, எப்ப சூவபிளா இருக்கணும். இந்த அன்பு தான் எல்லாவற்றையும் வச்சு கொண்டிருக்கிற அன்பு உங்களுக்கு தேவையாக இருக்கிறது. இதுல இதுதான் மற்றவர்கள் எங்களிலே தேவனுடைய அன்பை காண்கிறார்கள். நாங்கள் மன்னிப்பது எல்லாவற்றையும், சமாதானம் எல்லாவற்றையும் காண்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் நாங்கள் அடுத்தது, இந்த அன்பு வந்து எங்களிடம் இருந்த பிரிக்க முடியாது என்று பவுலப்போஸ்தலன் ரோமருக்கு எழுதும் பொழுது சொல்றார். அங்கே ரோமர் 8:39 சொல்றார்,

பாருங்க, இந்த அன்பு இயேசுடைய அன்புல இருந்து எங்களை பிடிக்க முடியாது என்று பவுலப்போஸ்தலன் சொல்லுகிற. ஏன், சாரோனின் ரோஜா உள்ளத்தில் வந்தால் அவரை ஆளுவ செய்கிறவராக இருக்கிறார். இது முதலாவது சரணன் நான் பாடுகிறேன்.

Sovenendo போதுமே இயேசுடைய அன்பு வந்தால் எங்களுக்கு சந்தோஷம், எல்லை இல்லா சந்தோஷம். அங்க எனக்கும் ஒரு பாட்டு

நான் வெட்கப்பட்டு போனதில்லை. உம்மை நோக்கி பார்த்து நான் பிரகாசித்தேன். இன்னும் ஒரு பாடலிலே என் உள்ளத்தில் இயேசு என்று

இயேசுவை ரட்சித்ததால் பாட்டு பாடுவேன். இயேசு என் உள்ளத்திலே வந்தபடியால் நான் அவருக்கு சாட்சியாக இருப்பதற்கு என்னை அழைத்திருக்கிறார். இந்த பாட்டுல நான் சாட்சியா இருப்பேன் என்று பரிசுத்தாவியானவர் எனக்கு சொல்லுகிறார். இன்னும் அங்கே சாவியது 16 சங்கீதம் 11 வசனத்திலே அங்க சொல்லுகிறான், அவர் சமூகத்தில் என்றும் பரிபூரண ஆனந்தம், அவர் வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பம், அவரை அண்டிக் கொள்பவர்க்கு

என்னை சூழ்ந்து கொண்டதினால் அவருக்கு போது பாட்டு பாடிடுவேன். ஏன், அவர் உள்ளத்தில் வந்தால் சந்தோஷம். இன்னும் ஒரு பாடலிலே

எப்போ நாங்கள் அவருடைய பாதத்திலே நாங்கள் காத்திருக்கும் பொழுது அவர் சமூகத்திலே எங்களுக்கு, அவர் பிரசன்னத்திலே எங்களுக்கு மகிழ்ச்சி உண்டு. கத்திற்கு சோத்திரம். எல்லாம் சும்மா ஃப்ரீயா வராது. நாங்களும் அங்கே ஆண்டவர் பாதத்திலே காத்திருக்கும் பொழுதுதான் அவர் எங்களுக்கு அது தரி நடத்துற. அடுத்ததாக நான் வந்து கத்திற்கு சோத்திரம். அடுத்த உம் வழி நடத்துதல் என் நன்மைக்கே நீர் செய்த நான் நன்மை எடுக்காகும் கத்திற்கு சோத்திரம். அடுத்து வந்து ரெண்டாவதா நான் அடுத்தது வந்து நான் பாடுகிறேன். மது

சங்கீத தாள் என்ன பாடும்படி எனக்கு பாடல்கள் கத்தர் தந்தார். சில பாடல்களுடைய ராகமே எனக்கு தெரியாது, ஆனாலும் கத்தர் சங்கீத ராகங்களே எனக்கு தந்து அவருடைய அவரை மகிமைப்படுத்த தந்திருக்கிறார். ஒரு பாடல் எனக்கு வந்து

ஆமென். பாடல் ராகம் எல்லாம் ஆவியானவர் தார. இப்படியாக கர்த்தருடைய கிருபையாக எனக்கு 9 வால்யூம்ஸ நான் வெளியிட்டேன். முதலாவது வால்யூம் வான்புறாவி, இரண்டாவது ரட்சணிய கண்மல, ஜெய கிறிஸ்து, இப்படியாக 9 வால்யூம்ஸ். இந்த பாடல்களே 92 பாடல்களை ஒரு MP3 வடிவிலே போடுறதுக்கு கர்த்தர் கிருபை தந்தார். அந்த வேளையிலே அதெல்லாம் வெவ்வேறு தலையங்கங்களோட இருந்தபடியால் எல்லாமா சேர்த்து ஒரு டைட்டில் எனக்கு தேவையா இருந்தது. ஒரு குவிக் பிரேயர். ஆவியானவர் உடனடியாக எனக்கு வடிவிலே சொன்னார், இந்த வாயிலே சொன்னார், மதுர கீதங்கள் என்று. ஆண்டவர் பாருங்க, கேட்ட உடனே சொன்னார், அப்படித்தான் இந்த 92 பாடல்கள் மதுர கீதங்கள் யூடியூபிலும் கர்த்தர் வெளியிட கர்த்தர் எனக்கு ஏராளமான கிருபை தந்தார். கர்த்தருக்கு சோத்திரம். ஆனா இந்த பாடல்கள் எனக்கு அதிகமான பாடல்கள் எனக்கு இன்னும் என்னோட அந்த ராகங்கள் எனக்கு இன்னும் தெரியாது. கர்த்தருக்கே மகிமை. அடுத்தது நான் பாக்குறேன், நித்திய ஜீவனை தந்தவரே நித்திய ஆவியால் நடத்துவீரே. நித்திய ஜீவன் என்று சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனோடு ஒரு நீடுகுளி காலமாய் தொடர்ந்து வாழுதல். இது வந்து இங்கே எங்கட இந்த ஜீவியத்தில தொடங்குற. நாங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து எனக்காக மரித்தார் உயித்தார் என்று சொல்லி அந்த ரத்தம் என்ன பாவம் கழுவினோம். அந்த ரட்சிப்பின அனுபவத்துக்குள்ள நாங்கள் வெறும் தொடங்கும் பொழுது அங்க இங்கே அது தொடங்கி அது முடிகிறது எங்க என்றால் விசுவாசிகளுடைய உயிர்த்தெழுதல் தான் அது முடிகிறது. அதாவது நான் இங்கிலீஷ்ல சொல்ல போனால் முதல் நோயிங் த ஃபாதர் அண்ட் தி சன், பிதாவையும் குமாரனையும் அறிகிறது, அண்ட் ரிலேஷன்ஷிப் வித் ஜீசஸ், இயேசுவோடு நாங்கள் தொடர்ந்து அவரோடு ஐக்கியமாக இருப்பதுதான் எங்களுக்கு நித்திய ஜீவன் என்று சொல்லப்படுகிறது. அங்கு யோவான் 17:3 இதை வடிவாக சொல்லுகிறது, ஒரே ஒன்றான மெய்த்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். அதுதான் நோயிங் த ஃபாதர் அண்ட் சன், பிதாவையும் குமாரனையும் அறியும் பொழுது இயேசுவோடு நாங்கள் ஐக்கியமாக இருக்கும் பொழுது எங்களுக்கு நித்திய ஜீவன் என்று சொல்லப்படுகிறது. இது வந்து ஒரு கிஃப்ட். நாங்கள் இதுக்கு ஒன்றுமே நாங்கள் செய்ய தேவையில்லை. நாங்கள் ஒரு முயற்சியும் எடுக்கவும் தேவையில்லை. அவர் எங்களுக்கு ஜீவனை ஆண்டவர் எங்களுக்கு இந்த நித்திய ஜீவனை ஒரு ஒரு கிஃப்டா தருகிறார். எங்களை நாங்கள் செய்ய வேண்டிய ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான். இந்த நாங்கள் இன்னொன்று நான் இங்க பாக்குறோம், யோவான் 11:25-26 எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இங்க லாசருடைய மரணம், மாத்தா மரியாளுடைய சகோதரன் லாசர் மரித்து போனார். இவர்கள் வந்து லாசர் வந்து இயேசுக்கு மிகவும் அன்பானவன். அப்ப செய்தி அனுப்புகிறார்கள், ஆனால் இயேசு கர்த்தருடைய நாம மகிமைக்காக 4 நாட்கள் கழித்து தான் அவர் வருகிறார். இங்க வந்த பொழுது மாத்தால் சொல்றாள், நீர் இருந்திருந்தால் இந்த சகோதரன் மரித்திருக்க மாட்டானே என்று சொல்ல இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், மாத்தாளுக்கு சொல்கிறார் யோவான் 11:25-26 லாசருவின் மரணத்தின் போதுதான் இயேசு மாத்தாளுக்கு சொல்லுகிறார். மாத்தாளை நோக்கி சொல்லுகிறார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் மரியாமலும் இருப்பான். அதாவது இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது நாங்கள் மரித்தாலும் உயிரோடு இருப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஏனென்றால் அங்கே இயேசு கிறிஸ்து வந்து எங்களுக்காக மரித்து உயிர்த்ததாலே அவர் மரணத்தை அவர் வென்று விட்டார், எங்களுக்காக அவர் மரித்து விட்டார். ஆனபடியினாலே அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு இங்க மாத்தாளுக்கு சொன்னது போல நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனும், அவர் தான் எங்களுக்கு ஜீவனா இருக்கிறார் என்று நாங்கள் பார்க்கிறோம். இதை இன்னும் அங்கே யோவான் 6:54 வசனத்திலே இயேசு சொல்லுகிறார், என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அதான் நாங்கள் கம்யூனியன் எடுக்கிறோம். அது வந்து இயேசு கிறிஸ்துவின் மரணத்துக்கு ஒரு அடையாளம், அந்த அவருடைய மாம்சத்துக்கு அடையாளமாக அது ஜீவ அப்பம் என்று சொல்லி நாங்கள் அப்பத்தை அவருடைய சரீரத்துக்கு அடையாளமாகவும் அவருடைய ரத்தத்துக்கு அடையாளமாகவும் அந்த ரசத்தை நாங்கள் எடுக்கும் பொழுது எங்களுக்கு அவர் சொல்லுகிறார், என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று சொல்லுகிறார். இன்னும் நாங்கள் 1 தெசலோனிக்கேயர் 5:10 அழகாக பவுலப்போஸ்தலன் சொல்லுகிறார், நாம் விழித்திருந்தவர் ஆனாலும் நித்திரை அடைந்தவர் ஆனாலும் தம்முடனே கூட ஏகமாய் பிழைத்திருக்கும்படி அவர் நமக்காக மரித்தாரே. இங்க இயேசு இனங்களுக்காக அவர் மரித்து பழியினாலே நாங்கள் உயிரோட இருந்தால் என்ன, அல்லது நாங்கள் மரித்தவர்களா இருந்தால் என்ன, அவருடைய வருகையிலே நாங்கள் சேர்ந்து கொள்ளுவோம். Jesus died for us. Sorry.
Jesus died for us that we can live with him forever. Whether we are alive or we are dead, we will rise in our varumbolu when he comes at the time of his return. Our thirumbu polu nangal marithirundalum olumbuvom uyiroda irundalum avarodu nangal sendu kollapaduvom nu sollapadugirathu. Innum naan inge paakrom இந்த நித்திய ஜீவனை குறித்து சொல்லும் பொழுது எனக்கு ஒரு பாடலும்

இன்னும் நான் அங்கு ஏற்கனவே பாடிவிட்டேன், தாவீதின் 16 சங்கீதம் 11 வசனத்தில் அந்த நித்திய ஜீவனை குறித்து, அவர் எங்களுக்கு நித்திய ஜீவனை தருகிறவராக தேவன் இருக்கிறார் நாம் பார்க்கிறோம். அடுத்து 4 சரணம், வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருப்பவரே உம்மை பாடுவேன். வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறார் இயேசு வந்து தாவரே சொல்லுற. யோவான் 14:6 வசனத்துல இயேசு தாமே சொல்லுற தோமாவுக்கு, அங்க நான் அதை வாசிக்கிறது நல்லது. யோவான் 14 இயேசு சொல்லுற சீஷர்களுக்கு, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன், நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் என்னோடு இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்திலே சேர்த்துக் கொள்வேன் என்று சொல்றேன். அப்பொழுது அவர் சொல்றேன், நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், வழியையும் அறிந்திருக்கிறேன் சொல்ல தோமாவுடனே சொல்லுறான், ஆண்டவரே வழி, ஆண்டவரே நீர் போகிற இடத்தை அறிவோமே, வழியை நாங்கள் எப்படி அறிவோம்? அப்பொழுதுதான் இயேசு சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவரும் பிதாவிடத்தில் வரான் என்று சொல்லுகிறார். இங்க பாருங்க, இயேசு வந்து that means Jesus is the only way to salvation. ரட்சிப்புக்கு இயேசு ஒருவர் தான், விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்படுகிறோம். Jesus Christ is the only way of salvation for sinful human beings. பாவமான மனுஷனுக்கு இயேசு கிறிஸ்துவினால் தான் விசுவாசத்தை வைப்பதனாலே, அவர்ல விசுவாசம், அதை நான் சொன்னேன்னு, அவருடைய அவர் மரித்து உயிர்த்தாத உங்கள் பாவத்திலேயும் அங்க சிலுவையில் எடுத்துட்டாரு என்று அந்த நிச்சயத்தை வேற கொடுக்கும் பொழுது எங்களுக்கு, எங்களுக்கு அங்கே அதுதான் ஒரே வழி, ரட்சிப்பு தான் எங்களுக்கு இயேசு கிறிஸ்து கூடாதான் எங்களுக்கு ரட்சிப்பு வருகிறது. அப்போஸ்தலர் 4:12 அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும் படிக்கு வானத்தின் கீழங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்று சொல்லி சொல்லப்படுகிறது. பேதுரு சொல்லுகிறார் இந்த இஸ்ரவேலருக்கு, இது டீடைல்ஸ் எனக்கு சொல்வதற்கு நேரம் இல்லை. இன்னும் நாங்கள் அப்போஸ்தலன் 16:31 எங்களுக்கு தெரியும், அங்கே பவுலும் சீலாவும் அங்க பிலிப்பு பட்டணத்திலே ஊழியன் செய்த பொழுது அவர்களை பிடித்து அடித்து கொண்டு போய் சிறைச்சாலையில போய் போட்டு விட்டாரு. தொழுமரத்திலே எல்லாம் கால்கள் எல்லாம் கட்டப்பட்டு, ஆனால் நடுராத்திரே இவர் பாடி சந்தோஷப்பட்டு அவர் ஆர்ப்பரித்து ஜெபம் பண்ணி இருந்த பொழுது திடீரென்று அந்த அஸ்திவாரம் அசைந்தது. எல்லாருடைய கைவர்கள் இவர்களோடு இருந்தவர்களும் கட்டும் எல்லாம் அகன்று போய் அந்த சிறைச்சாலைக்காரன் எழும்பி அந்தரப்பட்டு அவன் தன்னை கொலை செய்ய போறான். அப்பொழுது இவர்கள் சொல்றாரு, நீ ஒன்றும் உனக்கு செய்யாது என்று சொன்ன பொழுது அவன் கேட்கிறான், ஆண்டவர் மாதிரி நான் என்ன செய்ய வேணும், ரட்சிக்கப்படுவதற்கு நாம் என்ன செய்ய வேணும் கேட்க. அப்போ சில 16:31 பவுலப்போ சொல்றார், கத்தராய இயேசு கிறிஸ்துவ விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அந்த ஜெயிலருக்கு பிலிப்பு அந்த சிறைச்சாலையில இருந்து பவுலப்போன்னு சொன்னது. அப்ப இயேசு கிறிஸ்துவினால் தான் எங்களுக்கு ரட்சிப்பு, அவர் தான் ஒரே வழி, இது ஒன்லி வே. இன்னும் இடத்திலே இயேசு சொல்றார் யோவான் 10:9, நானே வாசல்,

ஒளியும் சத்தியமும் ஜீவன் என்றார். இன்னும் நான் அங்க பாக்குறோம் இந்த எனக்கு நாங்கள் வந்து இயேசுதான் வழி அங்க, அதற்கும் எனக்கு ஆண்டவர் எனக்கு ஒரு பாடல் கொடுத்தார்.

எடுத்து நடந்திடவே. ஆமே, நாங்க சிலுவையோடு தான் எடுத்து தான் நடக்க போனோம். அதான் அங்கே நான் சொல்லுவேன், மத்தேயு லூக்கா மாக்கு மூன்றிலும் சொல்லுகிறது, ஒருவன் என்ன பின்பற்ற விரும்பினால் அவன் தன்னுடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு பின்பற்றவோன்னு லூக்கா அழகா சொல்றார். அனுதினமும் கத்திற்கு சோத்திரம். இப்படியே நாங்கள் நடந்தபடி நாங்கள் பாடுவோனும் ஆண்டவரே, கேட்கவோனும் நீ நடந்தபடி நானும் நடக்க எனக்கு உங்களோட கிருபையை தாரும் ஆண்டவரே. இன்னும் எங்களுடைய வாழ்க்கையெல்லாம் ஒரு போராட்டம் நிறைந்த வாழ்க்கை தான்.

நடக்க சொல்லி தாரும் இயேசுவே, கண்கரம் பிடித்து நடத்தும் ஆண்டவரே, இது நடக்கிறதுக்கு எனக்கு பலன் இல்லை. அங்கே நான் பார்க்கிறோம் இந்த இதை நான் உங்களுக்கு மத்தேயு 16:24 Mark 8:34 ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற வேணும். அங்க லூக்கா அழகா சொல்லுகிறார், அவன் என்ன செய்யணுமா, தன் சிலுவையை அனுதினம் எடுத்துக்கொண்டு என்ன பின்பற்றணும். எவ்ரி டே டெய்லி நாங்கள் அவற்றை சிலுவையை எடுத்துக்கொண்டுதான் நடக்கணும். எங்கள் பாதம் கொஞ்சம் கஷ்டமான பாதை தான், அதுதான் அங்கு மத்தேயு 7 சொல்லுறார், 13 இடுக்கமான வாசல் வழியா உட்பிரவேசியுங்கள், கேட்டுக்கு போற பாதை கேட்டுக்கு போற வாசல் விரிவும் வழி விசாலமாயிருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமும் ஆயிருக்கிறது, அது கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். அந்த நெடுக்க இடுக்கமான பாதைகளால் தான் நாங்கள் போகணும். சிலுவையை சுமந்து கொண்டு இது கஷ்டமான பாதை, ஆனால் ஆண்டவர் எங்களுக்கு அங்கே பலன் கொடுக்கிறவராக இருக்கிறார். உம்வழி

தேனையா ஆமேன். அவருடைய வழியிலேயே நாங்கள் நடக்க, நாங்கள் அவரை கேட்கணும். ஆண்டவரே, உங்களுடைய வழியிலேயே நடக்க எனக்கு பெலன் தாரும். என்னை நடத்தும் முன்னே நாங்கள் எப்பொழுதும் கேட்க வேண்டியவராக இருக்கிறோம். அடுத்தது நாங்கள் பார்க்கிறோம் சத்தியம். அவர் சொல்ற, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். இந்த சத்தியம் வந்து இயேசு கிறிஸ்து தான் சத்தியம். ஜீசஸ் இஸ் த ட்ரூத். அங்க யோவான் 8:32 சொல்லுறது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஜீசஸ் இஸ் த ட்ரூத். அவர் தான் சத்தியம், அவர் விடுதலை ஆக்குவார். இயேசுவே சத்தியம். அங்கே நாங்கள் யோவான் 16:13 சத்திய ஆவியானவர் வரும்பொழுது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். இன்னும் அங்கே தாவீது 31:5 சொல்லுகிறான், உமது கையில் என் ஆவிய ஒப்புவிக்கிறேன், சத்தியபரனாகிய கத்தாவே நீர் என்னை மீட்டு கொண்டீர். அப்ப அவன் சொல்றான், நீர் சத்தியபரனாகிய கத்தர், அவர் உண்மை உள்ளது, அவன் அவர்தான் சத்தியம். ஆனபடிதான் இயேசு சொல்லுற, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்று சொல்லுற. அங்கே நாங்கள் யோவான் 18:37 இயேசுவை வந்து சிலுவையில் அறையும் முன்பதாக பிலாத்துக்கு முன்பாக கொண்டு வந்து விடுகிறாரு. அப்பொழுது பிலாத்து கேட்கிறான், இயேசுவை பார்த்து கேட்கிறான், நீ ராஜாவோ என்று கேட்கிறான். அதற்கு இயேசு சொல்றார், அவனுக்கு பிரதியுத்தனமா என்ன சொல்லுற, நீ சொல்லுறபடி நான் ராஜாதான். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன், இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன். சத்தியவான் இவனும் என் சத்தியத்தை கேட்கிறான். இயேசு பிறந்ததே சத்தியத்துக்கு சாட்சியாக. ஏன், அவர் உண்மை உள்ளவர், சத்திய ஆவியானவராக எங்களை எப்பொழுது நடத்துகிறார். தேங்க்யூ ஜீசஸ். சோத்ரம் சோத்ரம் ஆண்டவரே.

எவ்வளவு அருமையான தேவன், எங்களுக்கு சத்தியம் அந்த வழியே அவர் இயேசுதான் எங்களுக்கு சத்தியம் என்று எங்களுக்கு காட்டி தந்திருக்கிறார். ஏசாயா 45:6-21 வசனங்களே, என்ன தவிர ஒருவரும் இல்லை என்று சூரியன் உதிக்கும் திசையிலும் அது அஸ்தமிக்கிற திசையிலும் அறியப்படும் படிக்கு நீ என்னை அறியாதிருந்தும் நான் உனக்கு இடைக்கட்டு கட்டினேன். நானே கத்தர், வேற ஒருவர் இல்லை. இன்னும் 21 வசனம், கத்தராகிய நான் அல்லவோ நீதி பெறரும் இரட்சகருமாகியவர், என்னை அல்லாமல் வேறே தேவன் இல்லை, என்ன தவிர வேற ஒருவரும் இல்லை. ஆண்டவர் தான் மெய்யான தெய்வம். அங்கே அவர் சொல்லுற எரேமியா 10:10 சொல்

கர்த்தருக்கு சோத்திரம். இன்னும் அடுத்ததாக நாங்க பாக்குறோம், சத்தியமும் வானே வழியும் சத்தியமும் அடுத்தது அந்த உண்மையான தெய்வம் என்று சொல்றதற்கும் அங்க எனக்கு ஒரு ஒரு பாடல், நான் பாடும் தெய்வம் ஒரேமை தெய்வம், அவரல்லால் வேறு தெய்வம் இல்லை, வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த கர்த்தர் அவர் நாமம் யெகோவா. ஒரேமை தெய்வம் அவர்தான், அங்கு வானத்திலும் பூமியிலும் எல்லாவற்றிலும் இயேசுவை தவிர ஆண்டவரை தவிர வேறே தெய்வம் இல்லை. தேவனை ஒருவாளும் ஒருவாளும் கண்டதில்லை. பிதாவின் வழியில் இருக்க ஒரே பேரான குமாரன் இயேசுவைத்தான் அவர் வெளிப்படு இயேசு அவரை வெளிப்படுத்தினு பாக்கிறோம். அடுத்தது நாங்க ஜீவனை பற்றி பாக்குறோம். நான் ஜீவனை பற்றி நித்திய ஜீவனை குறித்து ஏற்கனவே நான் அதிகமாக உங்களுக்கு கூறிவிட்டேன். இந்த ஜீவன் வந்து தேவரிடத்தில் இருந்தான் வருகிறது. உங்களுக்கு தெரியும் ஆதியாகம 2:7 என்ன விதமாக தேவன் வந்து மனுஷனை அங்க மண்ணினாலி எடுத்து சிருஷ்டித்து தன்னுடைய ஜீவ சுவாசத்தை அவனுக்கு ஊதினது, அவருக்கு ஜீவனை கொடுத்தாருன்னு நாங்கள் வாசிக்கிறோம். அங்க 2:7 2 தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசிலே ஊதினார், மனுஷன் ஜீவாத்மாவான. அப்ப ஆண்டவர் தான் எங்களுக்கு, அவர் எங்களுக்கு ஜீவன் தருகிற தேவனாக இருக்கிறார். ஏற்கனவே மாத்தாளுக்கு அங்கே ஆண்டவர் சொன்னார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன். அவருக்குள் ஜீவன் இருந்ததுன்னு சொல்லி யோவான் 1:4 பார்க்கணும். அவருக்குள் ஜீவன் இருந்தா அந்த ஜீவன் ஒளியா இருந்தது என்று. அடுத்ததாக நாங்கள் இன்னும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படியாக அவர்தான் வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறார் என்று நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த பாடலில் நான் அந்த ஜீவன் நான் ஏற்கனவே நான் பாடிவிட்டேன். ஏன்

இயேசுதான் ஜீவன், நாங்கள் அதை மறந்துடக் கூடாது. இந்த நாளும் கத்தர் ஜீவன் தருவேன் என்று தனங்களை அழைக்கிறார். கத்திற்கு சோத்திரன். நான் கடைசியாக இந்த தீம் சாங்கை நான் பாடி என்ற செய்தியை முடிவுக்கு நான் கொண்டு வருகிறேன். கத்திற்கு சோத்திரம். இந்த நாளிலும் ஒரு விதமான தடையிலும் வராதபடிக்கு கத்தர் காத்து இந்த நேரத்தை தந்ததுக்காக நான் கத்திற்கு ஸ்தோத்திரம் செலுத்துவேன். கத்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்படி அன்பு கொண்டிருந்தால் எங்களுக்கு அது ஒன்றுவே போதும்.

ஆமேன். இயேசுவே அன்பு போதும், அவர் மட்டும் இருந்தால் சந்தோஷம், எல்லாம் இல்லா இன்ப ஆண்டவரே. நீங்கள் வந்தால் உள்ளம் பொங்கும், உடைய அன்பினால் பொங்கும். இந்த உலகம் அறிய வேணும் இந்த அன்பு. இயேசு அன்பின் இந்த உலகத்துக்கு சாட்சியாக நாங்கள்

இருக்கவனும் இந்த நாளும் நீ தந்த இந்த பாடலுக்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் ஒவ்வொருத்தரும் என்ன கேட்டுக் கொண்டிருக்கிறவரும் கேட்க போறவர்களும் எல்லாரும் நாங்கள் இயேசுவை தரித்தவர்களா ஒரு ஜக்கெட்டை போட்டது போல நம்முடைய அன்பை நாங்கள் மற்றவர்களுக்கு அறிவிக்க வேணும் ஆண்டவரே. ஆவியானவரே அந்த அன்பை எங்கள் உள்ளங்களே நீங்கள் ஊற்றுங்க ஆண்டவரே. உள்ளத்திலே அன்பை ஊற்றுங்க. உள்ளத்திலே இருந்து வாய் பேசட்டும், அன்பின் வார்த்தைகள் வரட்டும், மன்னிப்பின் வார்த்தைகள் வரட்டும். இப்படியாக ஒரு சாட்சியாயிருக்க நீ திருப தர வேணும் கெஞ்சிரன் ஆண்டவரே. நன்றி இயேசு சுவாமி. இந்த சங்கம் வாழ்வழிக்காக நன்றி ஆண்டவரே. இதற்குள்ளாக இந்த உலகத்திலே இருக்கிறவர்கள் இதை கேட்கிறவர்கள் தேவனை அறியாத ஜனம் இந்த அன்பு எங்கே இருந்து வருகிறது? இயேசு அன்பு தேவன் அன்பா இருக்கிறபடினாலே அவருக்கு அதே அன்பை ஊற்றுறார் என்று எங்களே காணத்தக்கதாக. இதோ நான் என்னையும் இங்க என்ன கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாரையும் உங்களுடைய பாதாரவிந்தத்திலே வைக்கிறேன், சமர்ப்பிக்கிறேன் ஆண்டவே. உமக்கு சாட்சியா இருக்க, உங்களுடைய அன்புக்கு சாட்சியா இருக்க கிருபத்தாரும் ஆண்டவே. மீண்டுமா நீங்க செய்த சகல நன்மைகளுக்கா நான் சோத்திருக்கிறேன் ஆண்டவரே. நாங்கள் உண்மை தேடாத வேளையிலும் நீ தேடி வந்த உங்களுடைய அன்புக்காக நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இந்த சங்கமத்திலே சம்மத்தப்பட்ட எல்லாரையும் ஆசீர்வதியுங்கோ. எல்லாரையும் அன்பினால் நிரப்பி ஆண்டவரே உமக்கு சாட்சியாயிருக்க கிருபத்தாரும். மீண்டுமா நீ செய்த சகல நன்மைகளுக்கா நான் உண்மை சோத்திரித்து துதிகன மகிமை எல்லாம் உங்களுக்கு தந்து இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசு

0: Amén. Amén. Thank you, Jesus.
1: Amén, amén. இதுவரை நேர்மம் பாடல்களாலும் துதிகளாலும் ஜபங்களாலும் வேத வார்த்தைகளுக்கூடாக கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி துதிகளுக்கூடாக வழிநடத்தி உங்களை கர்த்தர் தாமே காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். இதே வேளையிலே அடுத்த வாரத்திலே சந்திப்போமா? அதுவரையும் தேவசமாத கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கேட்டுக்கொண்ட ஒரு சார்பிலும் பிதா குமாரன் பரிசுத்தாவியானவன் நாமத்தினாலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். காட் பிளஸ் அம்மா. ஆமேன்,
0: ஆமேன்.
1: அருமையானவர்களை, இதுவரை நிறுவனங்களுடன் தேவ ஊழியர் மெசேஜ் அரியராஜா அம்மா டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்து வான்புறாவின் நேரத்திலே வானொலி அலங்கரித்தார்கள், கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தினார்கள். உங்கள் எல்லோருக்கும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என விசுவாசிக்கிறோம். கர்த்தர் தாமே வழி நடத்தினார், கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமேன், ஆமேன்.
2: Recording stopped.
1: நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். நாங்கள் இந்த வேளையிலும் அடுத்த நிகழ்ச்சியாக எங்களுடன் தேவ ஊழியர் சுசேஷரேட்வின் வானர் அவர்கள் இணைந்திருக்கிறார். ஜெர்மன் தேசத்திலிருந்து வேத பாடத்தோடு வழி நடத்த கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தரை கரத்திலே அவரை ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் வேத பாட நிகழ்ச்சியிலே கடந்து செல்ல இருக்கிறோம். ஊழியரை வரவேற்போம், கர்த்தரை கரத்திலே ஒப்புவிக்கிறோம். நன்றி கூறிக்கொண்டு இந்த வேளையிலும் அவரிடம் ஒப்படைப்போம். ஊழியர் வழி நடத்துவார். ஆமேன். காட் பிளஸ் ஐயா.
3: ஆமேன். நன்றி ஐயா. கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுவோம். கிருபை இரக்கம் உள்ள அருமை பிதாவே, இந்த அருமையான நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. இந்த நாளிலும் உங்களுடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாக நீங்கள் தந்த நேரங்களுக்காக உங்களை நான் துதிக்கிறேன் ஐயா. கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய கரந்தானே கூட இருந்து இந்த நாட்களை அடியை நடத்தும்படியாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்களே ஒப்புக் கொடுக்கிறேன். பொறுப்பேற்றுக் கொள்ளும் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே. ஆமேன். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாட்களை உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துவதை நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளிலும் நாங்கள் இந்த அப்போஸ்தல 10:44-46 சொல்லப்பட்ட பிரகாரம் பவுலடிகள் மூலமா இந்த நாட்கள் பேதுரு மூலமா இந்த நாட்களிலே அவர் பேசிக்கொண்டிருந்த வேளையிலே பரிசுத்தாவோட வல்லமை புறஜாதிகளுக்குள்ளே அங்கே புனிந்ததுன்னு சொல்லி இந்த நாட்களே நாங்கள் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைய நாட்களிலே 6வது பகுதியாக கடைசி பகுதியை இந்த நாட்களை நாங்கள் பார்ப்போம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள். இந்த ஆவியாருடைய அபிஷேகம் இந்த நாட்களிலே அப்போஸ்தல நாட்களிலே பாருங்கள், புறஜாதிகளே அந்த நாட்களிலே கூட இந்த நாட்களிலே தேவன் இந்த நாட்களிலே அங்கே பாருங்கள் தேவனுடைய நாட்களிலே தேவன் நினைத்திருந்தார் என்பதை தான் குறித்து சொல்லப்படுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏனென்றால் மாம்சமான யாவருமே என் ஆவியை ஊற்றுவேன் என்று அங்கு யோவேல் 2:22 சொல்லப்பட்ட அந்த வார்த்தை அப்போஸ்தலர் 2:17 வசனத்திலே நிறைவேறுகிறதை பார்க்கிறோம். அதாவது ஒரு கன்ஃபர்மேஷன், 2வது தரமாக அந்த காரியம் இந்த நாட்களில் செய்யப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப ஏனென்றால் ஆவியானவருடைய அபிஷேகம் இல்லை என்று சொல்லி சொன்னால் அவர்கள் அங்கே தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட முடியாது, மாம்சத்திலே இந்த நாட்களே கட்ட முடியாது. இன்றைக்கு அநேகர் மாம்சத்துல சில காரியங்களை செயல்படுத்துகிறாங்க. இந்த மாம்சத்துல செயல்படுகிற காரியம் எல்லாம் கொஞ்ச நாட்கள் அருமையான கத்தோட உள்ளே. அப்ப பாருங்க, ரொம்ப கவனமாக இந்த நாட்கள் இருக்க வேண்டும். இருந்தால் இங்க பாருங்கள், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து அங்கே பேதுரு சொல்லுகிறார், நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமார் என்று சொல்லுகிறார். அருமையான அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் கேட்கிறார் என்னை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று வேளையிலே வந்த இடத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், பேதுரு இந்த இடத்திலே இந்த காரியத்தை உனக்கு, அதாவது என் பிதா தான் இந்த நாட்கள் இந்த காரியத்தை உனக்கு வெளிப்படுத்தினார் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப பாருங்களேன், மாம்சம் ரத்தம் அல்ல என்று சொல்லி அந்த இடத்திலே பார்க்கிறோம். அப்ப அதற்கு பின்பாக பாருங்கள், இந்த நாட்களிலே அதே பேதுரு தான் மாம்சத்துல செயல்படுகிறார். ஆண்டவரே நீ சிலுவை மரணத்திற்கு போகக்கூடாது என்று சொல்லுகிற வேளையிலே ஆண்டவர் கடிந்து கொள்ளுகிறார், அப்பாலே போ சாத்தானே என்று சொல்லி அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அதான் பாருங்கள், ரெண்டு காரியங்கள் ஆவியிலே, இந்த சரீரம் ஆவியிலேயும் பேசும் மாம்சத்திலேயும் பேசும் என்பதை இன்றைக்கு இந்த வார்த்தையூடாக நாம் காணக்கூடியதா இருக்கிறது. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே பார்க்கிற வழியிலே ஒரு சிலர் இந்த நாட்களை பார்ப்போமா இருந்தால் ஆவியிலே காரியத்தை செய்கிறார்கள், ஆவியிலே அனல் மூண்டு கர்த்தருடைய ராஜ்யத்தை கர்த்தருடைய காரியத்தை செய்து கொண்டு வருகிறார்கள். ஆனால் ஒரு சிலரோ அந்த நாட்களில் என்ன செய்கிறார்கள் சொல்லி சொன்னால் மாம்சத்தில் அந்த காரியத்தை செயல்படுத்துகிறதை அங்கே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தர் அதைத்தான் இன்றைக்கு இந்த இடத்துல நாங்கள் காண்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை, இந்த வேத பகுதியில் நாங்கள் பார்க்கிற வழியிலே வேதம் சொல்லுகிறது, இந்த கடைசி நாட்களை பாருங்கள், அங்கே என்ன காரியம் நடக்கிறதுன்னு சொல்லி பார்ப்போமா இருந்தால், அப்போது 2 அதிகாரம் 4 வசனம் சொல்லுகிறது, அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தரலின வரத்தின்படியே இந்த நாட்களை ஒவ்வொரு பாசைகளிலே இந்த நாட்களை பேச தொடங்கினார்கள் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் அன்பு பிள்ளைகளே. அப்ப அந்த இடத்திலே பாருங்கள், அங்கே அப்போஸ்தலர் எப்படியாக இந்த நாட்கள் என்று பார்க்கிற வேளையிலேயே அவர்கள் அங்கே வேறு பற்பல பாசைகளிலே பேசினார்கள். அப்ப இந்த அந்நிய பாசை என்று சொல்லப்படுகிற காரியம் அது பற்பல பாசைகளை இந்த நாட்களை குறிக்கும் என்பதை தான் நாங்கள் பார்க்கிறோம். இந்த அந்நிய பாசையினுடைய காரியத்தை குறித்து பார்க்கிற வேளையிலே அது ஒரு பெரிய சப்டராக இருக்க முடியினால் நான் நாளைய நாட்களில் அதனுடைய காரியத்தை தொடங்குவோம் என்று சொல்லி இந்த நாட்களை இருக்கிறேன். நான் இன்றைய நாட்களில் இந்த அபிஷேகத்தை குறித்து இந்த நாட்களை பார்த்து முடிப்போம் என்று வாசிக்கின்றேன். பாருங்களா, அந்த இடத்திலே பாருங்கள், இங்கே இவர்கள் மேலே அந்த ஆவியானுடைய அபிஷேகம் இந்த நாட்களில் நிரப்பப்படுகிற வேளையிலே பற்பல பாசைகளை பேசினார். என்றால் ஆவியானவருடைய பலம் இந்த நாட்களிலே அருமையான கத்துடைய பிள்ளைகளே ஒரு மனுஷன் அறிந்து கொள்ள முடியாது. சிம்சோன் மேலே ஆவியான ஒரு இறங்குகிற வேளையிலே ஒரு தாடை, ஒரு கழுத்தினுடைய தாடி எழும்பினால் 1000 பலஸ்தியர் இந்த நாட்களை அடித்தார்னு சொல்லி அங்கே பார்க்கிறோம் அருமையான கத்துடைய பிள்ளைகளே. ஜெப்தா மேலே இந்த நாட்களில் பரிசுத்தாவினுடைய வல்லமை இந்த நாட்களில் இறங்கினார் அருமையான கத்துடைய பிள்ளைகளே. அதே மாதிரி இன்றைக்கு பாருங்கள், இந்த புதிய ஏற்பாட்டு காலத்திலே பெந்தேகோஸ் நாளிலே அப்போஸ்தலர்கள் மேலே இந்த நாட்களில் கூடியிருந்த இடத்திலே 120 பேர் கூடியிருந்த இடத்திலே அங்கே என்ன நடந்தது, ஆவியான அபிஷேகம் இறங்கின வேளையிலே அந்த இடம் ஒரு அசைவை கொண்டு வந்ததாம் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம் அருமையான அன்பு பிள்ளைகள். அதைத்தான் இந்த வேத பகுதி நமக்கு தெளிவாக இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்ப இங்கே பார்க்கிற காரியம் இந்த நாட்களை பாருங்கள், அங்கே வேதம் சொல்லுவது அப்போஸ்தலர் நடவடிக்கை 2 அதிகாரத்திலே 4 வசனத்திலே பார்க்கிற வழியிலே அவர்கள் மேல் இந்த நாட்களை பாருங்கள், அவர்கள் எல்லாரும் பரிசுத்தாவினர் நிரப்பப்பட்டு தங்களுக்கு தந்தரின வரத்தின்படியே அங்கே வெவ்வேறு பாசைகளை பேச தொடங்கினார்கள் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம் அருமையான கத்துடைய பிள்ளைகள். அப்ப இதை குறித்து 16 வசனம் சொல்லுகிறது பாருங்கள் எப்படி என்று சொல்லி சொன்னால், தீர்க்கதரிசியாகிய யோபேலினாலே உரைக்கப்பட்டபடி எய்து நடந்து இருக்கிறது என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். இதுதான் இந்த 16 வசனம் சொல்லுகிறது, கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அவர்கள் அப்பொழுது உங்கள் குமாரர்களும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களை அடைவார்கள், உங்கள் மூப்பர்கள் சொற்பனங்களை காண்பார்கள், என் ஊழியக்காரர் மீதும் என் ஊழியக்காரர் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். இப்ப பாருங்க, இந்த ஆவியாரோட அபிஷேகம் இந்த நாட்களில் எல்லார் மேலும் ஊற்றப்படவில்லை அறிமையான கத்துறவுகளே, ரொம்ப கௌரவமா இருக்கும். அந்த இடத்துல 120 பேர் கூடியிருந்தார்கள் என்று சொல்லி சொன்னால் அந்த இடத்துல பாருங்கள், அவர்கள் ஆண்டவரை விசுவாசிக்கிறார். பாருங்கள், ஆண்டவரை விசுவாசிக்கிற ஒவ்வொரு விசுவாசியும் ஆண்டவருடைய ஊழியக்காரர் என்றுதான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும் அருமையான கத்துடைய பிள்ளைகள். பாருங்கள், இப்போ ஆண்டவரை விசுவாசி என்று சொல்லி விசுவாசிக்கிறோம் என்று சொன்னால் வந்து ஒரு ஜபத்தை எடுக்கிறார். அப்படியானால் அந்த நாட்களை வந்து நாங்கள் சாதாரணமா அந்த நாட்களை அவரே இந்த நாட்களை இந்த சௌரம் வந்து ஜபத்தை எடுக்கிறார் என்று சொல்லுகிறதை விட கத்துடைய ஊழியர் இந்த நாட்களை வந்து ஒரு ஜபத்தை ஏறெடுப்பார் என்று சொல்லுகிற வேளையிலே அங்கே ஆண்டவுடைய நாமம் அந்த இடத்துல மகிமைப்படுகிறதை பார்க்கிறோம் அறிமையான கத்துடைய பிள்ளைகள். அந்த ஒரு ரெஸ்பெக்டாக அந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கிறோம். இப்ப அல்லாமலும் இங்க சொல்லப்படுது, உயரத்திலே வானத்திலும் அற்புதங்களும் தாழ பூமியிலே ரத்தம் அக்கினையும் புகக்காடாய் அதிசயங்களை காட்டுவேன் என்று அந்த காரியங்கள் தான் பாருங்கள் அப்போஸ்தலர் நாட்களில் சொல்லப்பட்ட காரியம் இன்றைக்கு இந்த நாட்களை நிறைவேறி கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். எப்படி என்றால் வானத்திலே பார்க்கிற வேளையிலே அருமையான கத்துடைய பிள்ளைகளே அங்கே அற்புதங்கள் நடக்கிற தாழ பூமியிலே பார்க்கிற வழியிலே ரத்தம் அக்கினி புகைக்காடு யுத்தங்கள் மூலமா இந்த நாட்கள் இந்த காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம் அருமையான கத்துடைய பிள்ளைகள். ஆனால் ஒரு சம்பவத்தை பார்க்க வேண்டும், கத்தருடைய அந்த பெரிய பிரகாசம் உள்ள நாள் வரும் முன்னே என்ன காரியம் நடக்குமாம், சூரியன் இருளாகவும் சந்திரன் ரத்தமாகவும் மாறும், அப்பொழுது கத்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவர்கள் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லி அங்கே தேவன் உரைக்கிறார் என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுது. அப்ப இதுதான் அருமையான கத்தருடைய பிள்ளைகளே, கத்துடைய வார்த்தையை நாங்கள் ரொம்ப கவனிக்க வேண்டும். என்னவென்றால் கடைசி நாட்கள் அதாவது முடிவு பரியந்தம் தி எண்ட், முடிவு பரியந்தம் நிலைநிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லி சொன்னால் என்ன காரியம் நடக்கும் என்பதை தான் நாங்கள் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். நீங்க இதுக்காண்டி போய் ஒருத்தட்ட போய் என்ன இந்தியாவிலேயோ இலங்கையிலோ எங்க போய் ஐயா தீர்க்கதரிசியார் நிற்கிறீங்களா, எனக்கு ஒரு தீர்க்கதரிசனம் சொல்லுங்க கடைசி நாட்கள் என்ன என்ன நடக்கும்னு சொல்லி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. வேதத்தை நீங்களாயே எடுத்து வாசித்து ஆண்டவர் எப்ப வரப்போறார், ஆண்டவருடைய காரியம் என்ன நடக்குது, என்ன நடந்து கொண்டிருக்கிறது, என்ன நடக்க போறது என்பதை குறித்து நீங்க தெளிவாக அந்த நாட்களை வேதத்தை வாசிக்கிற வழியிலே பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு தேவன் தந்த அந்த பரிசுத்த ஆவியானவர் அவர் என்ன செய்வார் என்று சொன்னார், இந்த காரியத்தை தெளிவாக வெளிப்படுத்துறது மட்டுமல்ல நீங்கள் தப்பித்துக் கொள்ளுவதற்கும் அவர் இந்த நாட்களை வழிகளை வகுத்துக் கொடுத்தார். இப்ப இந்த இடத்துல பாருங்கள், வானத்தில் உயர வானத்திலும் அற்புதங்களை தாழ பூமியிலும் அக்னி புகைக்காடுகளாம் அதிசயங்களை காட்டுவேன், இப்பொழுது அந்த காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல பாருங்கள், இன்றைக்கு பாருங்கள் அந்த அந்த நாட்களே கூட பாருங்கள், அந்த நாட்களை யுத்தங்கள் என்று சொல்லுகிறவங்களில் யுத்த நாட்கள் அந்த காரியங்கள் நடந்து கொண்டே அந்த நாட்களை இருக்கிறது. அது மட்டுமல்ல பாருங்கள், இப்ப நடக்க வேண்டிய நிறைவேற வேண்டிய காரியம் என்னவென்றால் அந்த கர்த்தருடைய பெரிதும் பிரகாசம் உள்ள நாள் வரும் முன்னே அதைத்தான் நாங்க பார்க்கணும். சூரியன் இருளாகவும் சந்திரன் ரத்தமாகவும் இந்த நாட்களை மாறும். இன்றைக்கு எல்லாரும் நினைச்சு கொண்டிருக்கிறீங்க இந்த சூரியன் இந்த நாட்களை இருளடையாதுன்னு சொல்லி நினைச்சு கொண்டிருக்கிறீங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், சந்திரன் இன்றைக்கு இதன்னாதன்னு சொல்லி நினைச்சு கொண்டிருக்கிறீங்க. ஆனா இன்றைய பாருங்கள், இந்த கோள்களை பேர் சொல்லி அழைக்கிற தேவன், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இந்த கேலக்சி அதாவது இந்த பூமி என்று சொல்லப்படுற கேலக்சி ஒன்றைத்தான் இந்த நாட்களே மனுஷன் வாழும்படியாக தேவன் நிர்ணயித்திருக்கிறார். இவங்க 1000 கேலக்சிகளை கண்டுபிடிக்கலாம், அதுல மனுஷன் பாழலாம் மிருகம் பாழலாம் சொல்லி இவங்களை செயல்படுத்தலாம். ஆனாலும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனால் கர்த்தர் நியமித்தது இந்த பரடைசான இந்த பூமியைத்தான் இந்த நாட்களே கர்த்தர் இந்த நாட்களை உருவாக்கினார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் அநேக கோள்கள் இந்த பூமியிலே அந்த அதாவது பாகத்தில் இருக்கிறதை பார்க்கிறோம். சூரியனை விட எத்தனையோ மடங்கு பெருசு பெரிய பெரிய சூரியன் கூட இந்த நாட்களை இருக்கிற மேல கத்துடைய பிள்ளைகளே, இந்த பூமியை போல இந்த நாட்களை எத்தனையோ மடங்கு பெருசான பூமி போல காரியங்கள் எல்லாம் இந்த நாட்களை இருக்கிறதா மேல கத்துடைய பிள்ளைகள். ஆனாலும் கர்த்தர் பாருங்க, கர்த்தருடைய படைப்பை பாருங்கள், ஒரு சூரியனை அமைத்து சூரியனுக்கு முன்பாக ஒரு ஒரு அதாவது ஒரு கோளை அமைத்து அந்த கோளுக்கு பின்பாக அந்த நாட்களை என்ன செய்யிருக்கிறார், அந்த பூமியை இந்த நாட்களே அங்கே சுழற்றப்பட்டிருக்கிறார். இந்த பூமிக்கு பாதுகாப்பாக இந்த நாட்களை என்ன இருக்கிறன்னு சொல்லி சொன்னால் அங்கே சந்திரன் இருக்கிறதை பார்க்கும். அப்ப அந்த சந்திரனுடைய செயல்பாட்டின் நிமித்தம் தான் கடல் அங்கே கொந்தளிக்கிறதும் கடல் அலைகள் இந்த நாட்களை அழிக்கிறதுமா இருக்கிறது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அப்ப சந்திரன் அதாவது நீங்க பாத்தீங்கன்னா பௌர்ணமி பருவம் அல்லது இந்த நாட்களை அமாவாசைன்னு சொல்லி ரெண்டு பகுதிகள் இந்த நாட்களை இருட்டையும் அங்கே வெளிச்சத்தையும் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இந்த காலகட்டத்திலே பாருங்கள், சந்திரனுக்கும் பூமிக்கும் உள்ள தொடர்பின் நிமித்தம் தான் பூமியில இருக்கிற அந்த பூமியினுடைய அந்த தண்ணீர் நீர்ப்பகுதியான கடல் பகுதி இந்த நாட்கள் என்ன செய்கிறதுன்னு சொல்லி சொன்னால் கொந்தளிக்கிறதும் அது குமுறுகிறதும் அதனுடைய அலைகள் ஒலிம்பி அடிக்கிறதுமாக இந்த நாட்களை, ஏன்னா சந்திரன் இல்லையான்னு சொல்லி சொன்னால் இங்கே இந்த தண்ணீர் பூமியிலே இருக்காது என்பதைத்தான் விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள். அருமையான கத்தோடு எல்லாம் போயிடும் வாருங்கள். ஏன்னு சொன்னா அதனுடைய ஈர்ப்பு தன்மை நிமித்தம் தான். இரண்டாவது காரியத்தை நாங்கள் பார்க்க வேண்டும், இந்த பூமியை அநேக கோள்கள் இந்த நாட்களை தாக்க வருகிறது. அதாவது என்ன சொல்லுவார்கள் சொல்லி சொன்னால் எரிகற்கள் என்று சொல்லி சொல்லுவார்கள். அப்படியான அந்த கற்கள் தாக்க வருகிறவர்களிலே நீங்கள் அந்த கற்களை தாங்குவது எதுன்னு சொன்னா சந்திரன் தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் அது பூமியை சுற்றி கொண்டிருக்கிறபடியால் தேவன் நியமித்தபடியே அது அந்த கற்களுடைய தாக்கத்தை பெற்று இன்றைக்கு சந்திரன்ல அநேக காயங்கள் இருக்கிறது பள்ளத்தாக்கள் இருக்கிறது என்பதை கண்டுபிடித்திருக்கிறார்கள் அருமையான கத்துடைய பிள்ளைகளே. இன்னை பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரே ஒரு கல் இந்த நாட்களை வந்து விழுந்தது. கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஒரு டவுன் மாதிரி அந்த கல் ரஷ்யா தேசத்துல வந்து விழுந்து அநேக சேதங்களை இந்த நாட்களில் அங்கே ஏற்படுத்துவதை பார்க்கிறோம் அருமையான கத்தோட பிள்ளைகள். அது மட்டுமல்ல இன்னும் சிறு சிறு கற்கள் இந்த நாட்களே சில சில இடங்களில் வந்து விழுந்திருக்கிறது. அது அப்புறமா இருக்க பாருங்கள், இன்றைக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த நாட்களை ஆண்டவர் இந்த பூமியை படைத்திருக்கிறார். ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிற காரியம் என்னவென்று சொல்லி இந்த வேதத்திலே பார்ப்போமா இருந்தால் பாருங்கள், கத்தருடைய ஒரு பெரிய நாள் உண்டு இந்த நாட்களை வரப்போகிறது. அந்த பெரிய நாள் பிரகாசமாக வரும் அந்த நாள் வருவதற்கு முன்பாக ஒரு காரியம் நடக்குமா இந்த நாட்கள். இப்ப பாருங்கள், யுத்தங்கள் நடக்கிறது அக்னி காடாக இருக்கிறது அதிசயங்கள்லாம் சர்வ சாதாரணம், அது தொடர்ந்து நடந்து வந்தோண்டே இருக்குது. நீங்க இன்னைக்கு சந்ததி சந்ததியா அந்த காரியத்தை பார்த்து கொண்டு வரீங்க. ஆனால் இந்த கர்த்தருடைய பெரிய நாளை இந்த நாட்களை நாங்கள் காணவில்லை அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அந்த நாள் வரும் முன்னே சூரியன் அங்கே இருளடைய வேண்டும், அது ஆண்டவருடைய வருகை கிட்டிவிட்டது என்பதற்கு ஒரு மிக மிக முக்கியமான அடையாளம். இரண்டாவதாக சந்திரன் ரத்தமாக அந்த நாட்களை மாற வேண்டும். இன்னைக்கு விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள் சூரியன் அங்கே சூரியன்ல கருப்பு காரியங்கள் இருக்கிறது, அதனால சூரியன் அங்கே இரடைந்து கொண்டு போகும்னு சொல்லி அதனுடைய சக்தி குறைந்து கொண்டு போகிறது. ஆனா அதே வழியில சந்திரனை குறித்து சொல்லுகிறார்கள் சந்திரன் அங்கே பிளட் மூன்று சொல்லி இன்றைக்கு அநேக காரியங்களை இந்த நாட்களை உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள் அருமையான கர்த்தருடையவர்களே. அப்ப பாருங்கள், இந்த காலகட்டத்திலே தான் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். அப்படியானால் இன்றைக்கு ஆண்டவுடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற அவன் இந்த நாட்களே ஒரு ரட்சிப்பிலே பரிபூர்ணம் அடைவான் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அதாவது முடிவரியந்த நிலைநிற்கவன் எப்படியாக பாருங்கள், முடிவேதம் சொல்லுறது முடிவரியந்த நிலைநிற்பவரே ரட்சிக்கப்படுவார்னு சொல்லி பாருங்கள். இங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால் இப்படியாக அந்த நாட்களே அங்கே தேவன் உரைத்தார்னு சொல்லிவிட்டு இஸ்ரவேலரே நான் சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள், நீங்கள் அறிந்திருக்கிறபடி நசனா இயேசுவை கொண்டு தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செயல்களையும் அற்புதங்களையும் அடையாளங்கள் நடப்பித்து அவைகளினாலே இந்த நாட்களே அவரை வெளிப்படுத்தினார் என்று சொல்லி இந்த நாட்களே வேதம் நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம் அருமப்பிள்ளைகளே. அப்ப இந்த நிலைப்பாட்டிலே தான் இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிற வேளையிலேயே இங்கே இந்த கடைசி நாட்களில் என்ன சம்பவம் நடக்கும் என்பதற்கும் பரிசுத்தாவிட அபிஷேகத்துக்கும் அநேக நெருக்கங்கள் தொடர்புகள் இருக்கிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிற மேல கத்துடைய பிள்ளைகள் பாருங்கள். யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே அதாவது வேதம் சொல்லுகிறது பாருங்கள், 2:22 சொல்லப்படுகிறது பாருங்கள் எப்படி என்று சொன்னால், கடைசி நாட்களில் சம்பவம் நடக்கும் என்று சொல்லி. ஆனால் யோவேல் தீர்க்கதரிசிக்கு பின்பாக இன்றைக்கு அப்போஸ்தலருடைய காலங்கள் எவ்வளவு காலங்கள் கடந்து விட்டது, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே பாருங்க, அருமையான இப்ப ஆண்டுகளை கணக்காக பார்க்க வேண்டும். அப்ப அந்த அது எப்படி என்று சொல்லி சொன்னால், ஒரு வார்த்தை 2 கரம் இந்த நாட்களில் சொல்லப்படுமா இருந்தால் அது உறுதிப்படுத்தப்பட்டது, முத்தரிக்கப்பட்ட வார்த்தை என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். வழியற்பாட்டில் அநேக தீர்க்கதரிசிகள் ஆண்டோடைய வருகை ஆண்டோடைய காரியத்தை குறித்து நாக்கில் சொல்லியிருக்கிறார். யோவ் பக்தருடைய காரியத்தை எடுத்து சொல்லு பாருங்கள், அவர் கூட சொல்லுகிறார், என் கண்கள் அவரை காணும் நாட்களே, அவர் கடைசி நாளிலே பூமியின் மேல் நிற்பார் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லுகிறார். எப்படியாக யோவுக்கு அந்த தரிசனம் கிடைத்தது எதை நாங்க பார்க்க வேண்டும். அப்படியானால் நம்முடைய தேவன் தரிசனங்களை வெளிப்படுத்துகிற தேவனாயும் தரிசனங்களை ஜனங்களுக்கு கொடுக்கிற தேவனாயும் இந்த நாட்களில் இருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த ஜீவன் உள்ள தேவன் இந்த நாட்களிலே, அதாவது வரப்போகிறதற்கு அடையாளமாக அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஏற்கனவே அவர் வந்து போய்விட்டார், ஆனாலும் வந்து மறுபடியும் ராஜாவாக இந்த பூமியில வரப்போறதுக்கு அடையாளமாக இந்த யோவேல், அதாவது இந்த அப்போஸ்தலர் 2:17 சொல்லப்பட்ட வார்த்தையின்படி அந்த வார்த்தை உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்படியானால் ஆண்டவரது வருகைக்கு முன்பாக நடக்க வேண்டிய காரியங்கள் என்னவென்று சொல்லி சொன்னால், இங்கே பாருங்கள், அங்கே என்ன காரியம் நடக்கும் என்று சொல்லி சொன்னால், இந்த புகைக்காடுகள் யுத்தங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது, ஆனாலும் அந்த பெரிய நாள் வருகிற வேளையிலே சூரியன் இருளடையவும் சந்திரன் இரத்தமாகவும் மாறவும் இந்த இப்படிப்பட்ட சூழ்நிலை வருகிற வேளையில்தான் அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளும் இவனும் ரட்சிக்கப்படுவார் என்று சொல்லுவோம். அந்த நேரத்தில் தான் ஆண்டவருடைய அந்த ராப்ஷர் இந்த நாட்களை வருகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கு. எடுத்துக்கொள்ளப்படுதல் என்று சொல்லப்படுகிற காரியம் இந்த நாட்களை வருகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அதற்கு பின்பாக பாருங்கள், அங்கே கொடூரமான காரியங்கள் இந்த நாட்களில் நடக்கும். ஏனென்றால் சூரியன் இல்லை சந்திரன் இல்லை என்று சொல்லி சொன்னால் பூமியினுடைய இசைப்பாடுகள் இந்த நாட்களே பூமி இயங்க முடியாது, வெளிச்சமே இருக்காது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஜனங்கள் எல்லாம் இந்த நாட்களில் இருளிலே தான் இருப்பார்கள். ஏனென்றால் ஆதிகாமத்தில் சொல்லப்படுகிறது, ஜலத்தின் மேல் ஆவியான ஒரு அசைவாடி கொண்டிருந்தார், பூமி எப்படி இருந்தது, இருளதான் இருந்த, பூமிக்கு வெளிச்சம் இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதுக்கு பின்பாகத்தான் ஆண்டவர் என்ன செய்தார், இந்த அந்த ஜல எல்லாவற்றையும் ஜலத்தையும் வெளிச்சத்தையும் அதாவது இருளையும் பிரித்து இந்த நாட்களை ரா பகல் என்று சொல்லி வைத்து இந்த நாட்களை காரியங்களை செய்தார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். மறுபடியும் அந்த பழைய நிலைப்பாட்டுகளே இங்கே தள்ளப்பட போகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்க. அப்படியானால் இந்த ஆண்டவர் வருவதற்கு அடையாளம் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வழியிலே இந்த காரியம் இந்த நாட்களிலே அடுத்ததாக இந்த நாட்களிலே வெகு விரைவிலே நிறைவேறும். முன்னே பாருங்கள், பூமியிலே வெப்பநிலை கூடிக்கொண்டு வருகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பூமி தன்னுடைய அதாவது இந்த சக்தியை இழந்து கொண்டு இந்த நாட்களே போகிறது, இதெல்லாம் ஆராய்ஞ்சு கொண்டிருக்க. ஏன்னா பாருங்க, கிட்டத்தட்ட நான் வந்த அந்த நாட்களில் பாருங்கள், இந்த டிசம்பர் மாதம் நவம்பர் மாதம் சொல்லினால் சரியாக இந்த நாட்களில் ஐஸ் சினோ சரியான குளிர், பயங்கரமான குளிராக அந்த நாட்களில் இருக்கும். ஆனா கிட்டத்தட்ட இப்போ ஒரு 15-20 வருஷத்துக்கு மேலாக அந்த சினோ கொட்டுகிற காரியம் இந்த நாட்களில் இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஏனென்றால் எல்லாம் இந்த நாட்களில் காலநிலைகள் எல்லாம் முற்றுமுழுதாக இந்த நாட்களில் மாற்றப்பட்டு விட்டது. பூமியும் தன்னுடைய இடத்தில் இருந்து இந்த நாட்களில் வித்தியாசமான கோணத்தில் இந்த நாட்களில் ஓடிக்கொண்டிருக்கிறதை அங்கே பார்க்கிறோம். இன்றைக்கு எதிர்பார்க்காத விதமாக காலநிலைகள் நடந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்ப இது இப்படியாக இருக்கிற வேளையிலே இங்கே கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் ரட்சிக்கப்படுவான் என்று வேதம் சொல்லுகிறபடி இந்த நாட்களே அப்படியாக இந்த நாட்களில் சொல்லப்பட்டதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், அதுக்கு பின்பாக அந்த நாட்களை பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், 43வது வசனம் கடைசி வசனத்திலே சொல்லப்படுகிறது பாருங்கள். எப்படி என்று சொன்னால், எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று. ஏனென்றால் அப்போஸ்தலர்களாலே அநேக அடையாளங்களும் அற்புதங்களும் இந்த நாட்களில், அதாவது அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப பாருங்கள், அந்த இடத்திலே பார்க்கிற வேளையிலே அந்த நாட்களிலே தொடக்கத்தில் என்ன காரியம் நடந்ததுன்னு சொன்னால், அப்போஸ்தலர்கள் மூலமாய் கர்த்தருடைய கரம் இந்த நாட்களை கூட இருந்து அவர்கள் கைகளினாலே இந்த நாட்களை கிரிகளை நடப்பித்துக் கொண்டிருந்தார் சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, அப்ப அப்படியான சூழ்நிலைக்கு இந்த நாட்களை அங்கே தள்ளப்பட்டுக் கொண்டிருக்கிறதை பாருங்க. அப்ப பாருங்கள், ஏனென்று சொன்னால் இந்த புறஜாதிகள் மேலே ஆவியானுடைய வல்லமை இந்த நாட்களை பொழிந்த வழியிலே புறஜாதிகள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. ஆனால் அப்போத்தல காலத்திலேயே புறஜாதிகளை கூட இந்த நாட்களில் ஆண்டவர் தொட்டு விட்டார் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு நாங்கள் ரட்சிக்கப்பட்ட என்று சொல்லுகிறதிலே ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு சொல்லுகிறதிலே ஒரு பெரிய காரியம் இல்லை, அதிசயம் இல்லை. அருமையான ஏனென்று சொல்லி சொன்னால், ஏற்கனவே அங்கே பவுலடிகள் பேதுருடைய பிரசங்கத்தின் மூலமாய் புறஜாதிகள் அங்கே தொடப்பட்டார்கள். அப்படி என்று சொல்லி சொன்னால் அந்த வம்ச வழியிலே வருகிற அவர்கள் இந்த நாட்களில் ஜனங்கள் இன்றைக்கு தொடப்படுகிறார்கள். பாருங்கள், இன்றைக்கு இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் ஆண்டவுடைய அந்த சொல்லப்பட்ட அந்த 12 கோத்திரங்களுக்குள்ளே தான் அந்த ஜனங்கள் அடங்கியிருக்கிறார்கள். அதைத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும். அப்ப இன்றைக்கு வேதம் சொல்லுகிறது கோத்திரத்துக்கு ஒருவன் இந்த நாட்களை ஆண்டவர் அறிஞ்சார் சொல்லி சொன்னால் அந்த கோத்திரம் இந்த நாட்களை ஆண்டவர் அறிந்து கொள்வதற்கு சாத்தியக்கூறாக இருக்கிறது. சில பேர் ரிஜெக்ட் பண்றாங்க, ஆனால் அதை பற்றி நாங்கள் காரியங்கள் செயற்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னு சொன்னால் அது தேவனுடைய திட்டம் தான் இந்த நாட்களை ஜனங்களை ரட்சிப்பதும், அதாவது ரட்சிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆனாலும் இந்த நாட்களே அவர்கள் அந்த காரியத்தை நிராகரிக்கிற வேளையிலே அது ஆண்டவருக்கும் அவர்களுக்கும் உரிய காரியமா இருக்கு. ஆனால் நம்முடைய காரியம் கர்த்தருடைய வார்த்தையை இந்த நாட்களே ஜனங்களுக்குள்ளே பிரசங்கித்து ஜனங்களை தேவனுடைய பக்கமாக இந்த நாட்களை அங்கே சேர்த்துக் கொள்வதா இந்த நாட்களை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு அருமையான காரியம் என்று சொல்லி இந்த நாட்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அப்ப இந்த இடத்திலே நீங்கள் பார்க்கிற வேளையிலேயே இந்த வேதம் சொல்வது பாருங்க, அப்போஸ்தலர் 2 அதிகாரத்திலே அங்கே 43 அதிகாரத்தில் அப்போஸ்தலர் 4 அதிகாரத்துக்கு இந்த நாட்களை எடுத்துக்கொள்வோம். 4 அதிகாரத்திலே நான் வாசிக்கிறேன் பாருங்கள், 29 வசனத்திலே வாசிக்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை இப்படியாக சொல்லுகிறது. எப்படி என்று சொன்னா பாருங்கள், இப்பொழுது கர்த்தாவே அவர்கள் இந்த நாட்களை பயமுறுத்தல்களை தேவரே இந்த நாட்களை கவனித்து என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பாருங்க. எப்படி என்று சொன்னால், ஏரோதும் போஞ்சிய பிலாத்துவும் புரஜாதிகளோடும் பாருங்கள் இஸ்ரவேல் ஜனங்களோடும் கூட நீர் அபிஷேகம் பண்ணின உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவுக்கு விரோதமாக மெய்யாகவே கூட்டம் கூடினார்கள். இப்ப பாருங்கள் இங்கே சொல்லப்படுகிறது, ஏரோதுவும் போஞ்சிய பிலாத்துவும் புரஜாதிகளோடும் இஸ்ரவேல் ஜனங்களோடும் கூட நீர் அபிஷேகம் பண்ண உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவுக்கு விரோதமாக அதாவது மெய்யான கூட்டம் கூடினார்கள். அப்பொழுது கர்த்தாவே அவர்கள் பயமுறுத்தலை தேவரில் கவனித்து உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படிக்கு உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படிக்கு அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்தருளும் என்றார் என்று சொல்லி இந்த நாட்களே சொல்லப்படுது. அப்ப பாருங்கள், அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவள் கூடியிருந்த இடம் அசைந்தது, அவர்கள் எல்லாரும் பரிசுத்தாவில் நிரப்பப்பட்டு அதாவது தேவ வசனத்தை தைரியமா சொன்னார்கள். இப்ப பாருங்கள், ஜெபம் பண்ணுகிற வேளையிலையா இருக்கிற இடம் அசைய வேணும், அதான் அந்த ஜெபத்தினுடைய தன்மை. அருமையான கத்துள்ள அந்த பிரேயர் என்று சொல்லி சொல்லப்படுகிற காரியத்தை அவன் ஜெபம் பண்ணுகிற கூடி நாங்கள் ஜபிக்கிற வேளையிலே அந்த ஜெபத்திலே ஒரு காரியம் இருக்க வேண்டும், ஒரு மனம் முதலாவது இருக்க வேண்டும். 1 accord 1 sound அண்ட் 1 mind என்று சொல்லுவார்கள். அதாவது ஒரு மனமாய் இருக்க வேண்டும் அருமையான கத்தோடைய, ஐக்கியமாக இருக்க வேண்டும் அருமையான கத்தோடைய, ஒரே சத்தமாக அந்த நாட்களை இருக்க வேண்டும். இப்படியாக அந்த நாட்களை இருப்போமா இருந்தால் அந்த கூடியிருக்கிற இடம் எப்படியாக அந்த நாட்களை அசைந்ததோ அதே மாதிரி இந்த இடத்துல நாங்கள் ஜோம் பண்ணுகிற வழியிலே இடத்திலே ஒரு அசைவை இந்த நாட்களே கண்டுகொள்ளக்கூடியதாக அந்த நாட்களை இருக்கும் அருமையான கத்தோடைய பிள்ளைகளை. இதை நாங்கள் பார்க்க வேண்டும். அந்த அண்டைக்கு அப்போ சில காலத்துல பாருங்க, இன்னைக்கு பேதுரு பாருங்கள், பேதுரு கிட்டத்தட்ட ஒரு வித்தியாசமான கோணத்திலாம் உள்ளவர். ஆனால் பேதுரு இந்த நாட்களை பாருங்கள், ஆவியானுடைய அபிஷேகம் கிடைச்சிருக்காடி பேதுரு இந்த நாட்களை என்ன செய்வார், தன்னைத்தான் ஒரு பெரிய இந்த நாட்களை நினைச்சு கொண்டிருப்பேன் என்று சொன்னா ஆண்டவர் சொன்னார், இந்த நாட்களே இங்கே வா, நீ பேதுரு நீ கற்பாரியா இருக்கிற உண்மையிலே இந்த சபையை கட்டுவேன் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லி இருந்தபடினாலே அப்ப நினைச்சு கொண்டிருப்பார், ஆண்டவர் என்னைத்தான் தெரிந்தெடுத்தார் என்னைத்தான் எடுத்தார் என்று சொல்லி இந்த நாட்களை இருக்கிறார் அருமையான கத்திரப்பர்களே. அப்ப அந்த சூழ்நிலையிலே தான் இந்த நாட்களை பாருங்கள், இங்கே அப்போஸ்தல நடவடிக்கையிலே அங்கு ஆண்டவருடைய ஆவியானவர் ஊற்றப்படுகிறது. இப்ப ஆவியானவர் ஊற்றப்பட்டாலும் ஒரு சம்பவம் நடக்கிறது பாருங்க, இந்த நாட்கள் என்னவென்று சொல்லி சொன்னா 9 அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அப்போஸ்தல நடவடிக்கையிலே இங்கே சவுலை ஆண்டவர் சந்திக்கிற அருமையான கத்தோடு பிள்ளைகள். அப்ப சவுலை சந்தித்து இந்த நாட்கள் என்ன செய்கிறார், ஆண்டவர் இந்த நாட்களே பாருங்களேன் சவுலோடு வனாந்திரத்திலே பேசுகிறார். பேசி இந்த நாட்களை வந்த வேளையில கூட பேதுரு சவுலை இந்த நாட்களே ஊழியங்களுக்கு இந்த நாட்களை விடாதபடி இந்த நாட்களை என்ன செய்கிறார், அவர் இந்த நாட்களே இவரை நம்பாதபடி இந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கிறோம். ஆனாலும் கர்த்தருடைய ஆவியானவர் அந்த இடத்திலே பாருங்கள் அவருக்கு அந்த காரியத்தை வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய. அதற்கு பின்பாகத்தான் அங்கே பார்க்கிற வழியிலே சீசர்கள் ஒருமித்து சேர்ந்திருந்து இந்த நாட்களே காரியத்தை செயல்பட்டார்கள் சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய. இதுதான் பேதுருடைய சுபாவம். அப்ப இப்படிப்பட்ட இடத்திலே பாருங்கள் பேதுரு தன்னை ஒப்பு கொடுத்ததற்கு பின்பாகத்தான் அங்கே என்ன நடக்கிறதுன்னு சொல்லி சொன்னால் அங்கே வேதம் சொல்லுறது பாருங்கள், இந்த அப்போஸ்தலர் 8 அதிகாரத்திலே அங்கே காரியம் நடக்கிறது. அதுக்கு பின்பாக பாருங்கள் ஆண்டவர் இந்த நாட்கள் அதுக்கு பின்பாக பேதுரு மூலமாய் அநேக காரியங்களை இந்த நாட்களை செய்து கொண்டு வருகிற வேளையில தான் பேதுருவுக்குள்ள அந்த உண்மையான ஆண்டவரை இந்த நாட்களிலே அங்கே வெளிப்படுத்த வேண்டும் என்ற நோக்கம் சிந்தனை இந்த நாட்களை உருவாகிறதை பார்க்கிறோம். அதனாலதான் பேதுரு சொல்லுகிறார், என்னை நீங்கள் தலைகீழாக சிலுவையில் அறையுங்கள் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது கர்த்தருடைய பிள்ளைகள். இப்ப இந்த இடத்திலே பாருங்கள் இந்த நாட்களே என்ன காரியம் நடக்கிறதுன்னு சொன்னா அப்போஸ்தலர் 4 அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே மீண்டும் ஆய் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. எப்படி என்று சொல்லி சொன்னா 29 வசனம் 29:30 பார்க்கிற வேளையிலே உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசு இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்கள் நடக்கும்படி செய்து புனியாளிகளை குணமாக்கும்படிக்கு உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர்கள் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடு சொல்லும்படிக்கு அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்தரலும் என்றார். அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்தாவில் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமா சொன்னார். விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாய் இருந்தார்கள். ஒருவனாயினும் தனக்குள்ளவைகள் ஒன்றிலும் தன்னுடையதென்று சொல்லவில்லை. சகலவும் அவர்களுக்கு பொதுவாய் இந்த நாட்களில் இருந்ததென்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை அவ பாருங்கள், அந்த இடத்திலே பாருங்கள் என்ன காரியம் நடக்கணும் சொல்லி சொன்னால் ஐக்கியத்தின் நிமித்தம் எல்லாவற்றையும் இந்த நாட்களில் அவர்கள் பொதுவாக இந்த நாட்களை அனுபவிக்கிறதே அங்கே வேதம் நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், அப்போஸ்தலர் 5 அதிகாரத்துக்குள்ள இந்த நாட்களை வருவோமா இருந்தால் 5 அதிகாரத்திலே 12 வசனத்தை இந்த நாட்களை வாசிக்கிற வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறது. அப்போஸ்தலருடைய கைகளினாலே அநேக அடையாளங்களும் அற்புதங்களும் ஜனங்களுக்குள்ளே செய்யப்பட்டது. எல்லாரும் ஒருமனப்பட்டு சாலமோனுடைய மண்டபத்திலே இருந்தார்கள் சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை அப்ப அங்க வேதம் சொல்லுகிறது எப்படின்னு சொல்லி சொன்னால் அப்போஸ்தலருடைய அந்த நாட்கள்லே அங்கே என்ன நடக்குன்னு சொன்னா ஆண்டவர் அவர்கள் அவருடைய கரங்களினாலும் அவர்கள் மூலமா இந்த நாட்களே அதிசயங்களையும் அற்புதங்களையும் இந்த நாட்களை செய்து கொண்டிருந்த வேளையிலே அவர்கள் எல்லாரும் இந்த நாட்களை பாருங்கள் சாலமோன் மண்டபத்துக்குள்ளே வந்தார்கள். அப்போ மற்றவர்களில் ஒருவரும் அவர்களுடன் இந்த நாட்களை சேர துணியவில்லை. ஆகிலும் ஜனங்கள் அவர்களை மேன்மைப்படுத்தினார்கள். திரளான புருஷர்களும் ஸ்திரிகளும் விசுவாசிகளாகி கர்த்தரிடத்திலே அதிகமாக அந்த நாட்களை சேர்க்கப்பட்டார்கள். புனியாணிகளை படுக்கையின் மேலே கட்டிலல் மேலே கிடத்தி பேதுரு நடந்து போகையிலே அவருடைய நிழலாகிலும் அவர்கள் மேல் சிலர் மேல் படும்படிக்கு அவர்களை வெளியே வீதியிலே கொண்டு வந்து வைத்தார்கள். சுற்று பட்டணங்களிலும் இருந்து திரளான ஜனங்கள் புனியாணிகளையும் அசுத்தாவிகளிலும் பாதிக்கப்பட்டவர்களையும் எருசலேமுக்கு கொண்டு வந்தார்கள். அவர்கள் எல்லாரும் குணமாக்கப்பட்டார்கள். அப்பொழுது பிரதான ஆசாரியனும் அவனோடு கூட இருந்த சதுசேயரும் சமய தலைவரும் எழும்பி பொறாமை நிறைந்தவர்களாய் அப்போஸ்தலர்களை பிடித்து பொதுவாக இந்த நாட்களை வேதம் சொல்லுவது பாருங்கள் அங்கே என்ன செய்தார்களாம் பொதுவான சிறையிலே வைத்தார்கள் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பாருங்கள் அற்புதங்கள் நடக்குது, அதிசயங்கள் நடக்கிறது. ஆனாலும் இந்த நாட்களில் அதை பொறுத்து கொள்ள முடியாத ஜனங்கள் இந்த நாட்கள் என்ன செய்கிறார்கள் அவரை இந்த அவர்களை பிடித்து சிறையிலே அங்கே கொண்டே வைக்கிறதை பார்க்க. ஆனாலும் கர்த்தருடைய தூதனான அவன் என்ன செய்கிறார் ராத்திரியிலே சிறைச்சாலை கதவுகளை திறந்து அவர்களை வெளியே கொண்டு வந்தார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். பாருங்கள் இவர்கள் என்னதான் செய்தாலும் ஆவியானுடைய அபிஷேகம் நமக்குள்ளே இருக்குமா இருந்தால் நுகங்கள் உடைக்கப்படும், கட்டுக்கள் உடைக்கப்படும். மீகா 2:13 சொல்லுகிறது தடைகளை உடைக்கிறவர் தடைகளை நீக்கிறவர் நமக்கு முன்னாலே கடந்து செல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே அப்படியானால் இந்த நாட்களை பாருங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் ஆவியானவரோடு நடப்போமா இருந்தால் நமக்கு முன்னாக இருக்கிற அந்த தடைகள் நுகங்கள் கட்டுக்கள் சங்கிலிகள் பேண்டேஜ்கள் இப்படியான காரியங்கள் எல்லாம் இந்த நாட்களில் உடைக்கப்படும் நொறுக்கப்படும். ஆனால் புதிய பாதைகள் இந்த நாட்களை திறக்கப்படும் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை அப்ப தேவன் இந்த நாட்களை என்ன செய்கிறார் சொல்லி சொன்னால் அவரை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு அவரோடு நடக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இந்த நாட்களிலே இப்படியான ஒரு காரியத்தை இந்த நாட்களில் அங்கே செய்து முடிக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் அவ்வாறு இங்கே இந்த 18 வசனத்தில் இந்த நாட்களை பார்க்கிறோம். 5 அதிகாரத்தில் இந்த நாட்களை பாருங்கள் அங்கே அவர்களை சிறைச்சாலையில் வைத்த வழியிலே 19 வசனத்திலே அவர்கள் இந்த நாட்களில் என்ன செய்கிறார்கள் அங்கே விடுவிக்கப்பட்டு இந்த நாட்களை போகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள் அங்கே தேவனுடைய அபிஷேகம் அந்த இடத்தில் நிற்கிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கு. 6 அதிகாரத்துக்குள்ள இந்த நாட்களை நாங்கள் வருவோமா இருந்தால் நான் வாசிக்கிறேன் 6 அதிகாரத்திலே 8 வசனத்திலே வாசிக்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை எப்படியாக சொல்லுகிறது என்று சொன்னால் நான் வாசிக்கிறேன் பாருங்கள் இங்கே ஸ்தேவான் விசுவாசத்திலும் வல்லமையிலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே இப்ப இங்கே என்ன காரியம் சொல்லப்படுதுன்னு சொல்லி சொன்னால் தேவன் ஸ்தேவானை ஆண்டவர் இந்த நாட்களை எழுப்புகிறார். அந்த இடத்துல ஸ்தேவான் ஆரையா ஸ்தேவான் ஒரு பந்து விசாரிக்கிற ஒரு சாதாரண ஒரு விசுவாசியா இந்த நாட்களை இருக்கிறார். ஆனால் அவர் மூலமா இந்த நாட்களை கர்த்தர் என்ன செய்கிறான்னு சொன்னால் அற்புதங்களையும் இந்த நாட்களை அடையாளங்களையும் செய்கிறார். அப்பொழுது பாருங்கள் லிபத்திரின் எனப்பட்டவன் ஆலயத்தைச் சேர்ந்தவர்களிலும் சீரேன் பட்டணத்தாரும் அலெக்சாந்தர் பட்டணத்தாரும் சிசிலியா நாட்டவர்களும் ஆசியா தேசத்திலே இருந்தாலும் சிலர் எழும்பி தேவானுடைய தர்க்கம் பண்ணினார். இவர்கள் உலகம் முழுக்க இருக்கிற ஜனங்கள் எல்லாம் வந்துட்டாங்க. ஏசியா கண்டத்தில் இருக்கிறவங்கள், இத்தாலி, யூரோப்பால இருக்கிறவங்கள், இப்படியான ஒவ்வொரு காரியங்களும் இந்த நாட்களை பாருங்கள். எல்லாரும் அந்த இடத்துல என்ன செய்கிறார்கள், வந்து இவரோடு தர்க்கம் பண்ணார்கள். அவன் பேசி ஞானத்தையும் ஆவி அவன் பேசின ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து நிற்க அவர்களாலே கூடாமல் போயிட்டு. இப்ப பாத்தீங்கன்னா இந்த வசனத்தை, இந்த கத்துடைய வசனத்தை பாருங்கள். அவன் பேசின ஞானத்தையும் அவனுடைய காரியத்தை குறித்து இவர்களாலே இந்த நாட்களில் என்ன நடக்குதாம், இந்த நாட்களை பாருங்கள், அவர்களை அவனோடு எதிர்த்து நிற்க முடியாமல் போயிட்டு. அபிஷேகத்தில் நாங்கள் நிறைந்திருக்கிற வேளையிலே, அந்த ஆவியானுடைய அபிஷேகம் நமக்குள்ளே இருக்கிற வேளையிலே, இந்த நாட்களிலே ஆண்டவருடைய காரியத்திலே நாங்கள் செயல்படுகிற வேளையிலே, ஆவியான என்ன என்ன செய்வார்னு சொன்னா, அந்த வார்த்தைகளை எடுத்து எடுத்து நமக்கு தருவார் ஐயா. இப்படியாக பேசும் மகனே, இப்படியாக பேசும் மகளே என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லி இந்த நாட்களை நமக்கு இந்த நாட்கள் இந்த காரியத்தை நடத்துகிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கத்துரும், அப்ப பாருங்கள் இங்கே என்ன காரியம் நடக்கணும்னு சொன்னால், ஸ்தேவான் அங்கே பேசின அவன் பேசின ஞானத்தையும் ஆவியாய் எதிர்த்து நிக்க அவர்களால் கூடாமல் போயிட்டது. அப்பொழுது அங்கே அரிமான கத்தோடு அவர் ஒரு பிளான போடுறா, என்னன்னு சொன்னால், அவர்கள் மோசைக்கும் தேவனுக்கும் விரோதமாக இவன் தூசண வார்த்தைகளை பேசக்கூட்டோம் என்று சொல்லி மனுஷர்களை ஏற்படுத்தி பாருங்கள் என்ன செய்கிறான்னு சொன்னால், ஜனங்களையும் மூப்பர்களையும் வேதபாரர்களையும் எழுப்பிவிட்டு அவன் மேல் பாய்ந்து அவனை பிடித்து ஆலோசனை சங்கத்துக்கு முன்பாக அந்த நாட்களை இழுத்து கொண்டு போய் பொய்ச்சாட்சிகளையும் இந்த நாட்களிலே நிறுத்தினார்கள். இவர்கள் இந்த மனுஷன் இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கும் வேத பிரமாணத்திற்கும் விரோதமாக இந்த நாட்களை தூசண வார்த்தைகளை ஓயாமல் பேசுகிறான் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லி ஆண்டவுடைய நாமத்தினாலே காரியங்களை செய்கிறான் என்று சொல்லி இந்த நாட்களே அங்கே அவர்களுக்கு எதிராக ஒரு காரியத்தை இந்த நாட்களை வைத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனாலும் ஆவியானுடைய அபிஷேகம் இந்த நாட்களில் இருக்கிற வேளையிலே இவரை எல்லாம் சர்வ சாதாரணமாக இந்த நாட்களை அவருக்கு இருக்கிறதை பார்க்கிறோம். ஆனாலும் அவர் இந்த நாட்களில் இந்த காரியத்தை விடவில்லை, தொடர்ந்து அந்த காரியத்தை இந்த நாட்களை செயல்படுத்துகிறார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். மறுமையான கத்துடைய பிள்ளைகளை கடைசியாக முடிவிலே அவரை கல்லறிந்து இந்த நாட்களில் அவரை அங்கே கொல்லும்படியாக அந்த நாட்களில் காரியங்கள் நடக்கிறதை பார்க்கிறோம். அருமையான நண்பர்களே, எட்டாவது அதிகாரத்துக்குள்ள பாருங்கள், இந்த நாட்களே அப்போஸ்தலர் எட்டாம் அதிகாரத்திலே ஐந்தாவது வசனத்திலே இந்த ஏழாவது வசனம் வரையும் வாசிக்கிறீங்கள். அப்பொழுது பிலிப்பு என்பவன் சமாரியாவில் உள்ள பட்டணத்திற்கு போய் அங்குள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்து இந்த நாட்களிலே பிரசங்கித்தான். பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு அவனாலே சொல்லப்பட்டவளை ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். அநேகர் அங்கே அறிந்த அசுத்த ஆவிகள் மிகுந்த சத்தத்தோடு இந்த நாட்களே கூப்பிட்டு கொண்டு அவர்களை விட்டு இந்த நாட்களே புறப்பட்டது. அநேக திமிர்வாதக்காரர்களையும் சப்பானிகளையும் இந்த நாட்களே அங்கே என்ன செய்தார்கள், குணமாக்கப்பட்டார்கள் என்று சொல்லி இந்த நாட்களே பாருங்க. யார் மூலமாய் குணமாக்கப்பட்டார்கள் என்று சொல்லி சொன்னால், இங்கே பிலிப்பு மூலமாய் இந்த நாட்களே இந்த காரியம் இந்த நாட்களே நடக்கிறதே என்று பார்க்கிறோம். அருமையான கத்தோடைய பிள்ளைகளை, அப்ப பாருங்கள் அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிட்டது. அருமையான கத்தோடைய பிள்ளைகளை, அப்ப பாருங்கள் இந்த சம்பவங்கள் நடக்கிற வழியில தான் வந்து அந்த மாயவித்த காரணம் அவர்களை சந்தித்த நாட்களே அதை காசுக்கு தரும்படியாக அந்த நாட்களை அங்கே கேட்கிறதை பார்க்கிறோம். அருமையான கத்தோடைய பிள்ளைகளை, அப்ப பாருங்கள் இந்த சம்பவத்தில பாருங்கள், அப்ப ஆவியானுடைய அபிஷேகம் இந்த நாட்களை பாருங்கள் சாதாரண மனுஷனுக்குள்ளே அசாதாரணமாக அந்த நாட்களை காரியங்களை நடத்தி கொண்டு போகிறதை பார்க்கிறோம். அப்ப ஆவியானுடைய அபிஷேகத்துல இன்றைக்கு நாங்கள் நிறைந்திருப்போமா இருந்தால் சிம்பிளாக அந்த நாட்களை மிராக்கல்ஸ் நடந்து கொண்டு போகும். அருமையான கத்துல பேசுகிற வழியிலே அற்புதம் நடக்கும். சும்மா சின்ன ஜெப கூட்டத்தில ஜெபம் பண்ணுற வழியில நோமராக அற்புதம் நடந்துட்டு போயிரு. அருமையான கத்துல பிள்ளைகளை, ஏன்னு சொல்லி சொன்னால் உன்னுடைய நீ எப்படியாக நடக்கிற என்பதைத்தான் பார்க்க, கத்தர் இருதயத்தை பார்க்கிற தேவன், மனுஷன் தான் மூத்தை பார்க்கிறான். ஆனா பாருங்க கத்தருடைய காரியம் இந்த நாட்களில் இருக்குமா இருந்தால், அவரு ஒரு ஜெப கூட்டத்திலே போய் இந்த நாட்களில் ஒரு நாட்களை ஜெபம் பண்ணுங்கிற வேளையிலே அங்கு அவர்களோடு சேர்ந்த நாட்களை ஜெபம் பண்ணுங்கிற வேளையிலே ஒரு அசைவை காண முடியும். அது மட்டுமல்ல அந்த நாட்களை பாருங்கள் அவர்கள் இந்த நாட்களை பாருங்கள் அந்த அவர்களுக்குள்ளே இருக்கிற சில சில காரியங்களை அவர்கள் விட்டு மனம் திரும்புவதற்கு கூட இந்த நாட்களை ஏதுவான காரியமாக இந்த நாட்களை இருக்கிறதே அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கத்துள்ளவர்களே, அப்போது பத்து முப்பத்தி ரெண்டு சொல்லுகிறது, நசனா இயேசு கிறிஸ்துவை தேவன் பரிசுத்தாவினாலும் வல்லமையால் ரப்பினபடியினால் அங்கே வேதம் சொல்லுகிறது, அவர் பிசாசின் பிடியில் இருக்கிறவர்களை விடுதலை செய்து நன்மை செய்கிறவராய் இந்த நாட்களை என்ன செய்தாராம், சுற்றி திரிந்தாராம் என்று சொல்லி இந்த நாட்களில் அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கும். அப்போது பத்தாம் அதிகாரத்திலே 38 வசனம் சொல்லுகிறது, பாருங்கள் நசனா இயேசுவை தேவன் பரிசுத்தாவினாலும் வல்லமையினாலும் நிரப்பினார். பாருங்க ஆவியானுடைய அபிஷேகம் இருக்கிறது அவருக்குள்ளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே வல்லமை இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப பாருங்கள் இந்த நாட்களே அப்ப அபிஷேகம் பண்ண, அப்ப தேவன் அவனோ அவர் அவருடனே கூட இருந்தபடியினால் அங்கே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் பிடியில் ஆகப்பட்டவர்கள் யாவரையும் குணமாக்குறவர்களும் இருந்தார். அப்ப பாருங்கள், ஆவியாருடைய அபிஷேகத்தை பெற்ற நாங்கள், நமக்குள்ளே யார் இருப்பார்? தேவன் கூட இருப்பார். எத்தனை நாங்க பார்க்க வேண்டும் அருமையான கத்துடன். அப்ப ஆவியான அபிஷேகத்தை இந்த நாட்களை பெற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி இந்த நாட்களை ஏன் புதிய ஏற்பாட்டு காலத்திலே சொல்லுகிறோம் என்று சொல்லி சொன்னால், அருமை பிள்ளைகளே, அந்த நாட்களை நீங்கள் எடுத்து பாருங்கள். பழைய ஏற்பாட்டிலே ஆவியானவற்றை அபிஷேகம் இந்த நாட்களே எல்லாருக்கும் அங்கே அளிக்கப்படவில்லை. இதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். ஏனென்றால் ஜனங்களுடைய பாவங்கள் அந்த நாட்களிலே மன்னிக்கப்படவில்லை. அவர்கள் மிருகங்களுடைய ரத்தத்தை கொண்டு வந்த நாட்களை பலியிட்டாலும் அந்த பாவங்கள் இந்த நாட்களை சரியாக அந்த நாட்களை மன்னிக்கப்படவில்லை. மனம் திரும்புவதற்குரிய காரியங்கள் இந்த நாட்களில் இல்லை, இல்லாமல் இருந்தது இங்கே காணக்கூடியதாக இருக்கு. ஆனால் பாருங்கள், புதிய ஏற்பாட்டிலே வித்தியாசமான காரியம். யோவான் ஸ்நானம் சொல்லுகிற மனம் திரும்புங்கள், தேவனுடைய ராட்சியம் சமீபிக்கின்றது. கோடாரியானது மரத்தின் அடியிலே வைக்கப்பட்டிருக்கிறது. நல்ல கனி கூடாத மரங்கள் எல்லாம் வெட்டுண்டா குயிலே போடப்படும் என்று சொல்லி மூன்றாம் அதிகாரத்திலே, மத்தேயு மூன்றாம் அதிகாரத்திலே யோவான் ஸ்நானம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய, அப்ப யோவான்ஸ்டனுடைய காரியத்தையும் இன்றைக்கு அது புதிய ஏற்பாட்டுக்குரிய காரியத்தையும் பழைய ஏற்பாட்டில் கொண்டு வந்து ஒப்படைக்கிற வழியிலே, பழைய ஏற்பாட்டிலே யோவான்ஸ்டனன் செய்த காரியத்தை யார் செய்தார்கள் சொன்னா தீர்க்கதரிசிகள் தான் செய்து கொண்டிருந்தார்கள். அப்ப தீர்க்கதரிசிகள் தான் இந்த ஜனங்களுக்கு சில காரியங்களை இந்த நாட்களை வெளிப்படுத்தி செயல்பட்டுக் கொண்டே இந்த நாட்களை இருந்தார்கள் சொல்லி இங்கே பார்க்கிறோம் அருமையான கத்துடைய உள்ளவர்களே. ஆனாலும் சுவிசேஷம் அந்த நாட்களிலே பழைய ஏற்பாட்டில் அறிவிக்கப்படவில்லை. அருமையான கத்தோடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய பெயர்கள் அந்த இடத்திலே மறைக்கப்பட்டிருந்தது. அருமையான கத்தோடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இருந்தார். ஆனால் பாருங்கள், அந்த சுவிசேஷம் என்று சொல்லப்படுகிற காரியம் எப்பொழுது வந்தது என்று சொல்லி சொன்னால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அங்கே தன்னை இந்த நாட்களிலே, அதாவது அங்கே இந்த நாட்களிலே அர்ப்பணித்து மரணத்துக்காக தன்னை ஒப்பு கொடுத்து ஜனங்களுடைய பாவங்களை மன்னித்து ரத்தம் சிந்தி தன்னுடைய பாவங்களை இந்த நாட்களை மன்னிக்கும்படியாக இன்றைக்கு இந்த நாட்களில் அந்த காரியம் நடந்ததோ அதற்கு பின்பாகத்தான் இந்த சுவிசேஷம் இந்த நாட்களை புறப்படப்படுகின்றதை பார்க்கிறோம். ஆண்டவருடைய மரணத்துக்கு பின்பாக அருமையான கத்துடைய பிள்ளைகளை, ஆண்டவர் இந்த நாட்களை மறித்து பாருங்கள் இந்த நாட்களை உயிர்த்தெழுகிற. அப்போ ஆண்டவர் மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்த வழியிலே முதலாவது போய் மரியாதை அந்த இடத்துல பார்க்கிறார். அந்த நாட்களை பார்க்கிறார். அவ்வளவுதான் இந்த நாட்களை வந்து என்ன செய்யறா, சுவிசேஷத்தை சொல்ல தொடங்குகிறார். அவர் உயிர்த்தெழுந்து விட்டார், அவரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள், அவரை காணவில்லை, அவர் உயிர்த்தெழுந்து விட்டார் என்று சொல்லி சீசர்களுக்கு அறிவிக்கப்படுது. அதுக்கு பின்பாக தான் சீசர்கள் ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு பின்பாக அங்கே சென்று இந்த உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து தான் இந்த நாட்களை என்ன செய்கிறார்கள், ஜனங்களுக்கு பிரசங்கித்தார்கள், சுவிசேஷமாக அந்த நாட்களை அறிவித்தார்கள் சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகள், அப்படியானால் பாருங்கள், இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிற காரியம் என்ன சொல்லி சென்றால், இங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை தேவன் பரிசுத்தாவினும் வல்லமையினால் நிரப்பினபடினால் அவர் பிசாசின் பிடியிலே இருக்கிறவர்களை விடுதலை செய்தார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகள், அப்ப இதைத்தான் அதுக்கு பின்பாகத்தான் இந்த நாட்களை பாருங்கள், பேதுருடைய காரியம் இந்த நாட்கள் இந்த பத்தாம் அதிகாரத்திலே வருகிறது. 44-46 அங்கே பேதர் அதற்கு பின்பாக பிரசங்கம் பண்ணுகிற வேளையிலேயே அங்கே என்ன காரியம் நடக்கிறதுன்னு சொல்லி சொன்னால், அங்கே தேவனுடைய வல்லமை இந்த நாட்களே, பரிசுத்தாவோட வல்லமை இந்த நாட்களே புறப்பட்டு செல்லுகிற வேளையிலே ஜனங்கள் என்ன செய்கிறார்கள், அங்கே ஜனங்கள் இந்த நாட்களே ஆவியினால் நிரப்பப்படுகிறது மட்டுமல்ல, அவர்கள் இந்த நாட்களை பாருங்கள், அவர்கள் மேலே அபிஷேகம் இறங்குகிறதை பார்க்கிறோம். யார் மேலே? இந்த நாட்களே தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட எண்ணத்தின் மேல் ஆறுகளையும் உண்டாக்குவன் என்று சொன்ன தேவன், இந்த புறஜாதி மக்கள் பாருங்கள் தாகமா இருந்தார்கள். இப்படிப்பட்ட ஒரு வித்தியாசமான தேவனா இருக்கிறாரே என்று சொல்லி இந்த நாட்கள் தாகமா இருந்தார். உடனே ஆண்டவர் என்ன செய்தார், நாட்களே நிரப்பிடுங்கப்பா, அவங்களை நிரப்பிடுங்கப்பா என்று சொல்லி இந்த நாட்கள் என்ன செய்தார், ஆண்டவர் நிரப்பி விட்டார். அருமையான கத்துடைய பிள்ளைகளே, இதான் அப்ப பாருங்கள், ஆண்டவரிடத்திலே வருகிற நானும் நீங்களும் ஒரு தாகம் இல்லை என்று சொல்லி சொன்னால் நமக்கு பிரயோசனம் இல்லையா. சமாரிய ஸ்திரீ எடுத்து பாருங்கள், அவள் என்னத்துக்கு வாராள், இந்த நாட்களே தண்ணீர் எடுக்க வாராள். அப்ப அவளுக்கு தண்ணீர் தாகம் எடுத்து விட்டது. ஆனால் அந்த இடத்துல பாருங்கள், தாகத்துக்கு தான் இந்த நாட்களை தண்ணீர் எடுக்கிறாள். ஆனால் இங்க பாருங்கள், ஆண்டவருக்குள்ளே ஒரு காரியம் இருக்கிறது. ஆண்டவர் சொன்ன வசனத்தை தான் நீங்க பார்க்க வேண்டும். அவர் சொல்லுகிறார், தாகத்துக்கு தண்ணி கொடுன்றதா கேட்கிற, சும்மா கேட்கல. அருமையான கத்துடைய பிள்ளைகளே, என்ன தாகம்? ஆண்டவருக்கு ஒரு தாகம் இருந்தது, ஆத்மா தாகம் இருந்தது. அருமையான கத்துடைய பிள்ளைகளே பாருங்கள், அவளுடைய தாகம் என்ன, தண்ணி தாகமா இருந்த நாட்களை இருந்தது. அவளுக்குள்ளே அந்த ஆத்ம தாகம் இல்லை. பாருங்கள், பேச துவங்குறாள் இப்ப பாருங்கள். அப்ப பாருங்கள், அவளுக்குள்ளே இருந்த காரியம் இந்த நாட்களிலே அங்கே என்ன காரியம், தண்ணீர் தாகம். ஆனால் இந்த நாட்களை பாருங்கள், ஆண்டவருடைய தாகம் இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே அங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், இந்த நாட்களை பாருங்கள் ஆத்ம தாகம் என்று சொல்லி இந்த நாட்களை வேதத்திலே இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கத்துடைய, அப்ப அந்த வேதத்திலே ஆண்டவருடைய ஆண்டவர் இந்த நாட்களே அந்த தாகத்திலே உடையவராய் இருந்த வேளையிலே பாருங்கள் ஆண்டவர் சொல்லுகிறார் அந்த நாட்களே எப்படி என்று சொல்லி சொன்னால் பாருங்கள், அங்கே அந்த இடத்துல பாருங்கள் வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் போய் அப்பொழுது சமாரியா நாட்டு ஸ்திரீயை கண்டு தண்ணீர் முண்டு கொள்வதற்கு இயேசு அவளை நோக்கி, தாகத்துக்கு தா, ஆத்மா தாகமா இருக்கிறேன், உன்னுடைய ஆத்மாவை ரட்சிக்கும்படியா வந்திருக்கிறேன், அப்படியானால் எனக்கு தண்ணீரை தா என்று சொல்லி இந்த நாட்களை கேட்கிறார். ஆனால் பாருங்கள், இந்த அதிகாரத்திலே முதல் பகுதியிலே பார்க்கிற வேளையிலே ஏன் ஆண்டவர் சமாரியா தேசத்துக்குள்ளே போக வேண்டும் என்பதற்காக பாருங்கள், அங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி சொன்னா பாருங்கள், அங்கே வாருங்கள், ஆண்டவர் அறிவிக்கிறார், பாருங்க சொல்லப்படுகிறது பாருங்கள், அவர் சமாரியா நாட்டின் வழியாக போக வேண்டியதாய் இருந்ததால், அருமையான கர்த்தர் வசனத்தை நாங்க பார்க்கவும், அப்ப அந்த இடத்திலே பாருங்கள், ஆண்டவர் கட்டாயமாக சமாரியாவுக்குள்ளே போக வேண்டும், போக வேண்டிய ஒரு நிர்பந்தம் அங்கே அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த இடத்திலே பாருங்கள், அது மட்டுமல்ல, அங்கே யாக்கோவின் கிணறு இருந்தது. அந்த இயேசு பிரயாணத்தினாலே இழைப்படைந்தவராய் அந்த கிணற்றில் உட்கார்ந்திருந்தார். அப்பொழுது ஏறக்குறைய ஆறாம் மணி வரை பாருங்கள், ஆண்டவர் என்ன செய்கிறார், இந்த கிணற்றடியில போய் அங்கே இருக்கிற எண்ணத்துக்கள் சொல்லி சொன்னால், எப்படியும் தாகம் தீர்க்கிறதற்கு ஜனங்கள் இந்த இடத்திலே வருவார்கள், அவர்களுக்கு அந்த சுவிசேஷத்தை அறிவிப்போம் என்பதற்காகத்தான் ஆண்டவர் அந்த இடத்திலே பாருங்கள் அப்படியே போய் தாகத்தோடு காத்து கொண்டே இருக்கிறார். ஒரு ஆத்மாவோ அது கிடைக்குமா என்று ஒரு தாகத்தோடு இந்த நாட்களை காத்து கொண்டிருக்கிற வேளையிலே இந்த சமாரியா ஸ்திரி இந்த நாட்களை வருகிறான் சொல்லி இந்த நாட்களை பார்க்கிற மாதிரி கத்துடைய பிள்ளைகள். அப்ப சமாரியா ஸ்திரி வருகிற வேளையிலே பாருங்கள் ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த நாட்களிலே, அப்பொழுது சமாரியா ஸ்திரி சமாரி பாருங்கள், அப்பொழுது சமாரிய நாட்டு ஸ்திரி அங்கே தண்ணீர் மொண்டு கொள்ள வந்தாள் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். இயேசு அவளை நோக்கி தாகத்துக்கு தான், இப்ப தாகத்துக்கு தாண்டு ஆண்டவர் கேட்கிற வேளையிலே அவள் சொல்லுகிற பதில் என்னவென்றால், நீங்க யூதரப்பா, அப்ப யூதருக்கும் சமாதியருக்கும் ஒத்து வரா, என்ன புறஜாதிகள் வருமான கத்தோடு இப்ப பாருங்கள், இந்த அங்கே இந்த அதாவது நாட்களை அப்போ சில நடவடிக்கைகள் இந்த நாட்களை ஊற்றப்பட போறாங்க, அப்போ சில நடவடிக்கை இனித்தான் வரப்போறது. அதுல பாருங்கள், அந்த ஊற்றப்பட்ட அந்த பேதுரு பேசின அந்த பிரசங்கத்தின் படி பாருங்கள் என்ன காரியம் சொல்லி சொன்னால், இங்கே ஆண்டவர் இந்த நாட்களை என்ன செய்யறான்னு சொன்னால், புறஜாதிகளுக்குள்ளே அந்த ஆவியானுடைய அபிஷேகத்தை, அதாவது நாட்களை அந்த தன்னுடைய அந்த வார்த்தையை கேட்டுக்கொள்ளும்படியாகவும் அவர்கள் ரட்சிக்கப்படும்படியாகவும் அந்த காரியத்தை இந்த நாட்களை ஏற்கனவே இந்த யோவானுக்கள சுசு புத்தகம் 4 விதியை போட்டு விட்டார். இதுதான் நாங்க பார்க்க வேண்டிய காரியம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த விதையை இந்த நாட்களை சமாரியா ஸ்திரிக்கு விதைக்கிறாள். யாரு சமாரியா ஸ்திரி? புறஜாதிக்காரர். அப்ப இந்த இடத்துல என்ன சம்பவம் நடக்கிறன்னு சொல்லி சொன்னால் பாருங்கள், அவளே சொல்லுகிறாள், சமாரியருக்கும் யூதருக்கும் சம்பந்தம் வராதையா. அதனால பாருங்க இந்த நாட்களே அப்படின்னு சொன்ன சமாரியா இஸ்ரி அவரை நோக்கி, நீ யூதரா இருக்க சமாரியா இஸ்ரியா என்னிடத்திலே தாகத்துக்குத்தான் என்று எப்படி கேட்பீர் என்று சொல்லி இந்த நாட்களே எப்படி கேட்கலாம் என்று சொல்லுகிறார். இயேசு அவளுக்கு புரோதித்திரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்குத்தா என்று உன்னிடத்திலே கேட்கிறவர் இன்னார் என்பதையே நீ அங்கே அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்திலே கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுப்பார் என்று சொல்லி இந்த நாட்களே சொல்லப்படுகிறதை பாருங்க. இப்ப ஆண்டவருக்கு உண்மையான காரியம் என்ன? ஆத்துமா விடுதலையாக்கப்பட வேண்டும். இந்த சமாரிய தேசம் ஆண்டவுடைய சத்தத்தை கேட்க வேண்டும் என்றுதான் ஆண்டவுடைய நோக்கம், ஆண்டவன் சிந்தம் பரிமாண கத்துட பிள்ளைகளே. அப்ப அதற்கென பாருங்கள், இந்த நாட்களே அவள் அநேக காரியத்தை இந்த நாட்களை சொல்லுகிறாள் பாருங்கள். அவள் என்ன சொல்லுகிறான்னு சொன்னால், இந்த கிணறு எங்களுக்கு நம்முடைய பிதாவாகிய யாக்கோபை, அதாவது யாக்கோபுடைய கிணறாக இந்த நாட்கள் இருக்கு சொல்லுகிற வேளையிலே அங்கே பாருங்கள் வேதம் சொல்லுகிறது அப்படி என்று சொல்லி சொன்னால், அங்கே பாருங்கள், யாக்கோவை பார்க்கலும் நீர் பெரியவரோ, அவரும் அவருடைய பிள்ளைகளும் அந்த மிருக ஜீவன்களும் இதிலே குடித்ததுண்டே என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லுகிற வழியிலே இயேசு அவருக்கு பிரதி உத்திரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவன் மறுபடி தாகம் எடுக்கும், நான் கொடுக்கும் தண்ணீர் இந்த நாட்களை குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் தாகம் எடுக்காது என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுவதை பார்க்கிற மாதிரி கத்துடைய. இப்ப இந்த சம்பவத்திலே தான் பாருங்கள், இங்கே ஒரு இப்படியான ஒரு நிலைப்பாட்டில் பாருங்கள், சுவிசேஷம் இந்த நாட்கள் இந்த இடத்துல பிரசங்கம் பண்ணப்படுகிறதை பார்த்தோம். ஆனா அந்த பிரசங்கம் பண்ணப்படுகிற வேளையிலே பாருங்கள், அவள் அந்த வார்த்தையை கேட்கிற வேளையிலே தான் அங்கே ஆண்டவர் ஒரு காரியத்தை போடுகிறார், நீ போய் உன்னுடைய கணவனை கூட்டிக் கொண்டு வா என்று சொல்லுகிற வேளையிலே தான் அந்த இடத்திலே தான் அங்கே பாருங்கள் அவளுடைய இருதயம் இந்த நாட்கள் அங்கே தொடப்படுகிறதை பார்க்கிறோம். அவள் சொல்லுகிறாள் இந்த நாட்கள் என்னன்னு சொல்லி சொன்னால், அங்கே எனக்கு உனக்கு அதாவது புருஷன் இல்லையேன்னு சொல்லி அவள் சொல்லி காரியத்தை சொல்லுகிற வேளையிலே ஆண்டவர் சொல்லுகிறார், 5 புருஷர்கள் உனக்கு இருந்தார்கள், இப்பொழுது இருக்கிறதும் உனக்கு புருஷன் அல்ல என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறார். அப்பொழுது அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே பாருங்கள், ஆண்டவர் தன்னை குறித்து ஆண்டவர் சொல்லவில்லை, அருமையான கத்துடவில்லை, அவளே வாயால சொல்லுகிறாள், ஆண்டவரே நீர் தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். இதானே அந்த முக்கியமான காரியம் பாருங்கள், ஆண்டவர் தன்னுடைய அதாவது இந்த அவளுடைய பேச்சினாலே அவளுடைய அந்த அதாவது சம்பாஷணை மூலமாயே தன்னை கர்த்தரண்டு இந்த நாட்களை வெளிப்படுத்தி அவளே இந்த நாட்களை அறிக்கை செய்கிறாள். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் மரித்தொழுந்து உயிர்ப்பித்தான்னு சொல்லி நாங்கள் ரோமன்ல சொல்லப்படுகிறோம். ஆனால் இங்கே பாருங்கள், இவள் சொல்லுகிறாள், ஆண்டவரே நீ தீர்க்கதரிசி என்று அறிகிறேன் என்று சொல்லி. ஏனென்றால் அதற்கு பின்பாகத்தான் அவள் கேட்கிறாள், தொழுகிற காரியம் எப்பொழுது எப்படியாக தொழ வேண்டும் என்று சொல்லி காரியங்களை இந்த நாட்களை கேட்கிற வேளையிலேயே ஆண்டவர் தெளிவாக ஒரு சத்தியத்தை இந்த நாட்களை அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, 25வது வசனத்திலே சொல்லப்படுகிறது, அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, கிறிஸ்து எனப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன், அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார். அதற்கு இயேசு, உன்னோடு பேசுகிறவர் அவர்தானே என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லி அந்த காரியத்தை முடிக்கிறதை பார்க்கிறோம். அப்ப அந்த இடத்துல பாருங்கள், என்ன காரியம் நடக்கிறது சொன்னால், ஒரு சுவிசேஷம் இந்த நாட்களிலே சொல்லப்படுது. யாருக்கு? ஒரு பெண்ணுக்கு தான் இந்த நாட்கள் சொல்லப்படுகிறது. சமாரியா தேசத்திலே வந்து ஒரு பெண்ணுக்கு தான் அந்த சுவிசேஷத்தை சொல்றேன். ஏன்னு சொல்லி சொன்னால், பெண் மூலமா இந்த சுவிசேஷம் இந்த நாட்களில் என்ன செய்ய வேண்டும், அங்கே அறிவிக்கப்படும். இதனாலதான் பாருங்கள், இங்கே ஆண்டவர் இந்த நாட்களிலே மறித்த வேளையிலே முதலாவது ஆண்டவர் தனக்கு தரிசனமானது யாரு கண்டா? பெண்ணுக்கு தான் தரிசனமா. ஏன்னு சொல்லி சொன்னால், இந்த நாட்களிலே இந்த சமாரியா ஸ்திரியோடு பேசின ஆண்டவர், அதே ஆண்டவர் தான் இங்கே மரியாளோடு இந்த நாட்களிலே வந்து அங்கே மரியாளை என்று சொல்லுகிற வழியில ரபு நீ என்று சொல்லி இந்த நாட்களிலே அவள் ஆண்டவரை அடையாளம் கொண்டு உள்ளதை பார்க்கிறோம். அப்ப பாருங்கள், இதே சமாரியா ஸ்திரி அடையாளம் கண்டு கொண்டாள். யார் என்று சொல்லி சொன்னால், இவர் தான் ஆண்டவரே என்று சொல்லி, இவர் ஆண்டவரே என்று தன்னுடைய வாயாலே இவர் கர்த்தர் என்று அவள் அறிந்து கொண்டாள். அது மட்டுமல்ல, அவள் அங்கு இந்த நாட்களிலே மேசியாண்ட சப்டருக்குள்ளே வருகிற வேளையிலே ஆண்டவரை அங்கே முழுதாக இந்த நாட்களிலே அவள் இந்த நாட்களிலே அங்கே அறிந்து கொள்ளக்கூடியதாக இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், இப்படிப்பட்ட காரியங்கள் இந்த நாட்களிலே அங்கே நடந்ததற்கு பின்பாக அங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள். இந்த நாட்களை பாருங்கள், அங்கே அந்த இடத்திலே பாருங்கள், 29வது வசனம் சொல்லுகிறது, அவள் வந்து சொன்னாள், அவர் கிறிஸ்து தானா, வந்து பாருங்கள் என்று சொல்லி இந்த நாட்களில் ஜனங்களுக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளை பாருங்கள், எப்படியாக ஒரு அருமையான ஒரு சுவிசேஷம் இந்த நாட்களை பாருங்கள், ஒரு சிறிய சம்பாஷணையின் மூலமா இந்த நாட்களில் அங்கே பிரசங்கிக்கப்படுகிறதை பார்க்கக்கூடியதாக இருக்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அப்ப இதைத்தான் இங்க பாருங்கள், இந்த நாட்களை வேதம் தெளிவாக இந்த நாட்களை நமக்கு கற்றுத்தருகிறது. ஆண்டவுடைய காரியத்தை பார்க்கிற வழியிலே திருப்பிக் கொள்ளுங்கள் பாருங்கள். இந்த நாட்களில் இன்னொரு கூட இந்த நாட்களில் 1 கொரிந்தியர் 12:14 வசனத்திலே பார்க்கிற வழியிலே நான் வாசிக்கின்றேன். 1 கொரிந்தியர் 12 14வது வசனத்திலே வாசிக்கிற வழியிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறது எப்படி என்றால், சரீரமும் ஒரே அவயவமா இராமல் அநேக அவயவங்களா இந்த நாட்களில் இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அதைத்தான் இங்கு வேதம் சொல்லுகிறது. எப்படி என்று சொன்னால், நாம் ஜூதராயினும் கிரேக்கராயினும் அடிமையாயிலும் சுவாதினராயினும் எல்லாரும் அங்கே ஒரே ஆவினாலே ஒரே சரீரத்துக்குள்ளே ஞானஸ்தானம் பண்ணப்பட்டு எல்லாருக்கும் ஒரே ஆவிக்குள்ளாகவே அங்கே தாகம் தீர்க்கப்பட்டோம். அது சொல்லிவிட்டு தான் இந்த வார்த்தை சொல்லப்படுது. அப்ப காலானது கையாயிராத படிக்கின்றால், நான் சரீரத்தில் அவயம் இல்லை என்று சொல்லியும் அதனாலே அது சரீரத்தின் அவயமாய் இராதோ, அது காதானது நான் கண்ணாயிராதனால் நான் என் சரீரத்தில் அவயம் என்று அதனாலே அது சரீரத்தின் அவயமா இராதோ, சரீரம் முழுவதும் கண்ணானால் செவி எங்கே அது முழுவதும் செவியானால் மூப்பம் எங்கே என்று சொல்லி இந்த நாட்கள் இங்கே வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப பாருங்கள் குறைந்தே சொல்லுங்க, கலாத்தியர் 3வது அதிகாரத்திலே 5வது வசனத்தில் இந்த நாட்களை நாங்கள் வாசிக்கிற வழியில் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது இப்படியாக திருவிக்கொள்ளுங்கள். என்னோட கூட கலாத்தியரின் புஸ்தகம் 3வது அதிகாரத்திலே 5வது வசனத்தை வாசிப்போமா? இருந்தால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது பாருங்கள், அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக அந்த நாட்களில் எண்ணப்பட்டதுன்னு சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். இங்கே சமாரியா ஸ்திரீ இந்த நாட்களை விசுவாசித்தாள். அதே விதமாகத்தான் இந்த நாட்களிலே ஆபிரகாம் கூட இந்த நாட்களில் விசுவாசித்த வேளையிலே அது அவருக்கு இந்த நாட்களிலே நீதியாக இந்த நாட்களில் எண்ணப்பட்டது என்பதை அங்கே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு தெளிவாக இந்த நாட்களை திட்டவட்டமாக இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப பாருங்கள் இந்த நாட்களை வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், அந்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை இந்த நாட்களில் நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு இந்த நாட்களை கற்றுத் தருகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், இந்த நாட்களை அப்ப பாருங்கள், பரிசுத்தாவியின் ஞான ஸ்நானம் பெற்றவர்கள் தம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானவருடைய காரியத்தை பாருங்கள், பரிசுத்தாவியானவருடைய கிரியைகளையும் வழிகாட்டுதலையும் ஆவியின் பிரசன்னத்தை இவற்றையும் உணர்ந்து அனுபவிப்பார்கள். புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள் ஆவியினாலே இந்த நாட்களில் நிரப்பப்பட்ட பின்பு தொடர்ந்து ஆவியின் பிரசன்னத்தை இந்த நாட்களிலே வல்லமையையும் வழிகாட்டுதலையும் அறிந்து அனுபவிக்க வேண்டும் என்பதைத்தான் அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்திலே இன்றைக்கு நாங்கள் பார்த்தோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அது மட்டுமல்ல பாருங்கள், இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே பாருங்கள் அப்போஸ்தலர் 20:31 பார்க்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறது எப்படி என்று சொன்னால், இந்த நாட்களை இன்னொன்று கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள், அப்போஸ்தலர் நடவடிக்கை 20வது அதிகாரத்திலே இங்கே கர்த்தருடைய வார்த்தை நாட்களை சொல்லுகிறது. 20வது அதிகாரத்திலே 23வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால் பாருங்கள், நாம் வாசிக்கின்ற 20வது வசனத்தில் 23வது வசனம் சொல்லுகிறது, கட்டுக்கள் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணந்தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி நாட்களை சொல்லப்படுகிறதை பாருங்கள். இப்பொழுது நான் ஆவியிலே கட்டுண்டவனாய் எருசலேமுக்கு போகிறேன், அங்கே எனக்கு நேரிடும் காரியங்களை நான் அறியேன் என்று சொல்லி நாட்களை அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிற மாதிரி கத்திர பிள்ளைகளே. அப்ப இங்கே அப்போ சொல்ல நாட்களை என்ன சொல்லுகிறார்கள், எருசலேமுக்கு போகிறேன் சொல்லி இந்த போராடிகள் இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, கட்டுக்கள் உபத்திரவங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, பரிசுத்தாவியானவர் பட்டந்தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன், ஆகிலும் அவைகளில் ஒன்றை குறித்து கவலைப்படேன், என் பிராணனையும் என் அருமையாக அந்த நாட்களை எண்ணேன், என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு ஓடி முடிக்கவும், தேவனுடைய கிருபையில் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணவும், நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலே பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவும் விரும்புகிறேன் என்று சொல்லி நாட்களில் அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய, அப்ப கர்த்தருடைய காரியத்தை, கர்த்தருடைய சுவிசேஷத்தை, கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வருகையை, கர்த்தருடைய கர்த்தர் செய்த அற்புதங்களை, கர்த்தர் செய்ய போற காரியங்களை குறித்து அவர்கள் இந்த நாட்களை என்ன செய்தார்கள், அங்கே ஜனங்களுக்கு விவரித்து இந்த நாட்களை சொன்னது மட்டுமல்ல, ஜனங்களை தேவனுடைய பக்கமாக அந்த இடத்திலே அவர்கள் திருப்புகிறதையும் அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு சகோதர சகோதரிகளை பாருங்கள், அப்ப இங்கே வேதம் சொல்லுகிறத பாருங்கள், இதற்கு மாறாக இன்றைக்கு பாருங்கள், அதாவது தங்கள் வாழ்விலே ஆவியின் பிரசன்னத்தை உணராமலும் அவருடைய வழி, அதாவது வழிகாட்டுதலை ஏற்றுக்கொள்ள அதன்படி செய்யாமலும் செய்யவும் கீழ்ப்படியவும் மனமில்லாத தேவனுக்கு இந்த நாட்களே முன்பாக தம்மை இந்த நாட்களே லட்சையும் வலுப்படுத்தி அவரை இந்த நாட்களை விசனப்படுத்தவும் அல்ல இந்த நாட்களே அவருடைய அக்கினியை அவித்து போடவோ இந்த நாட்களே செய்யாத இந்த நாட்களே வாழ்க்கை இந்த நாட்களே பால நினையாதவர்கள், பரிசுத்தாவின் ஞான ஸ்நானம் பெற்றவர்கள் அல்ல, அவர்களிடத்திலே இருக்கும் ஆவி தேவனிடத்திலே வந்ததல்ல என்பதை குறித்து இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கும். இப்ப பாருங்கள் இந்த நாட்களே, அப்ப பரிசுத்தாவுடைய வல்லமையை பெற்ற மனுஷன் எப்படியாக ஆவியானவரோடு இருப்பான், எப்படியாக இந்த நாட்களிலே ஆவியானவரோடு அங்கே பேசுவான், ஆவியானவர் மூலமா இந்த நாட்களில் செயல்படுவான் என்பதைத்தான் அங்கே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அதைத்தான் எபேசியரின் புஸ்தகம் 4:30 சொல்லுகிறது, அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியானவரை தூக்கப்படுத்தாருங்கள். பாருங்கள், இங்கே இந்த வார்த்தையை சற்று ஆராய்ந்து பார்க்கிற வழியிலே, மீட்கப்படும் நாளுக்கு, அப்படியானால் நாங்கள் இந்த பூமியில இருந்து இந்த நாட்களே மீட்கப்பட போகிறோம் ஒவ்வொரு மனுஷன். அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த நாட்களே மீட்கப்பட போகிறார்கள். அப்படியான அந்த பூமியிலே இந்த பிரபஞ்சத்திலே இருந்து அவர்கள் இந்த நாட்களே அங்கே தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே இந்த நாட்களே பிரவேசிக்க வேண்டுமா இருந்தால் பாருங்கள், வேதம் சொல்லுகிறது அங்கே அந்த அன்றையும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கு, அப்ப அந்த நாளுக்காக வைக்க நமக்கு கொடுத்திருக்கிற அந்த பரிசுத்த ஆவியானவரே அவரே இந்த நாட்களில் முத்திரையாக கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த பரிசுத்தாவியானவரை என்ன செய்யட்டுமா, துக்கப்படுத்தாதீர்கள் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுவோம். இப்ப நாங்கள் பாவம் செய்கிற வேளையிலே பரிசுத்தாவியர் என்ன செய்வார், துக்கப்படுவார். அப்ப துக்கப்பட்டால் இந்த நாட்களில் பாருங்கள், அப்ப தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த முத்திரையினுடைய தன்மை எப்படியாக இருக்கும், முத்திரை அங்கே பாருங்கள், முத்திரை என்று சொல்லி சொன்ன அருமையான கத்துடைய பிள்ளைகளே, இப்ப பாருங்கள் நம்முடைய தேசத்தில் என்ன செய்வார்கள் சொன்னால், பேக்கெட் பாசல் சொல்லுவாங்க, பாசலை என்ன செய்வார்கள், பாசலை வைத்துட்டு நூலால கட்டி போட்டு ஒரு மெழுகு மாதிரி ஒன்றை வைத்து இந்த நாட்களை ஒரு டக்குன்னு முத்திரை அடிப்பார். முத்திரை அடிச்சால் இந்த நாட்களை என்ன நடக்கும், அந்த பாசல் இந்த நாட்களை கொண்டு போய் சேர்க்கிற இடத்துல தான் அங்கே அந்த பாசலை அவர்கள் என்ன செய்வார், உடைப்பார். அப்ப இடையில அந்த பாசல் உடையுமா இருந்தால் இந்த நாட்களை என்ன நடக்கும், அந்த காரியம் ஏதோ தவறுதலாக நடந்து போயிட்டு வந்ததான் அதோட காரியமா இருக்கும், ஏதோ அதுக்குள்ள இந்த சாமான்களை யாரும் எடுத்துட்டாங்கன்னு சொல்லி. அப்ப அதே மாதிரி பரிசுத்த ஆவியானவர் இந்த நாட்களை நம்மை அப்படியாக இந்த நாட்களே பிதாவாகிய தேவன் நம்மை

0: வேண்டிய நாட்கள் செயலிழந்து போவதற்கு முக்கியமான காரியங்கள். சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூசணங்களும் மற்ற எந்த துர்க்குணங்களும் உங்களை விட்டு நீங்கிக்கிறது. ஒருவருக்கொருவர் தயவுள்ளவர்களாய் மனதுருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்கள் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் என்று சொல்லி ஃபோகிவ்னஸ் என்று சொல்லி இந்த நாட்களே சொல்லப்பட்டு வருகிறதே இங்கே பார்க்கிறோம். மறைமான அன்பு பிள்ளைகள், அப்ப வேதம் சொல்லுகிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால், ஆவியானவரை இன்றைக்கு நாங்கள் தூக்கப்படுத்துவோமா இருந்தால் அங்கே நாங்கள் தேவனுக்கு விரோதமாய் இந்த நாட்களை என்ன செய்கிறோம், பாவம் செய்கிறோம் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே நமக்கு இந்த நாட்களே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப அதனாலதான் நீங்க வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் தேவன் அந்த ஆவியானவர் நம்மை முத்தரித்து வைத்துக்கிற அந்த ஆவியானவரை நாங்கள் துக்கப்படுத்தாதபடி ஆவியானவருடைய சந்தோஷத்தினால் நாட்களை நிறைந்திருக்க வேண்டும். பிலிப்பியர் புத்தகத்தில் சொல்லப்படுகிறது, ஆவியில நிறைந்து இந்த நாட்களை இருக்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஆவியானவர் நமக்கு ஏன் கொடுக்கப்பட்டிருக்கிறோம்னு சொல்லி சொன்னால், உலகத்திலே நாங்கள் வாழுகிற நாட்களிலே உபத்திரவங்கள் நெருக்கங்கள் துன்பங்கள் தொல்லைகள் இந்த நாட்களில் இருந்து கொண்டே இருக்கும். ஆனாலும் பாருங்கள், இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் இந்த நாட்களை நாங்கள் சந்தோஷமா இருக்க வேண்டுமா இருந்தால் அந்த சந்தோஷத்துக்கு ஒரே ஒரு திறவுகோல் என்னன்னு சொல்லி சொன்னால் ஆவியானவருடைய சந்தோஷம் என்றுதான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அருமையான கர்த்தருடையவர்களே, பாருங்கள், 1 Thessalonians 5:19 சொல்லுகிறது, ஆவியை அவித்து போடாதிருங்கள் என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறதை பார்ப்போம். பாருங்கள் என்னன்னு சொன்னா, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏனென்றால் இன்றைக்கு இந்த உலகத்திலே நாங்கள் வாழுகிற நாட்களிலே ஆவியானவரை அவித்து போடக்கூடிய சூழ்நிலைக்கு இன்றைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் வேலை பிரச்சனைகளா இருந்தாலும் சரி, என்ன காரியங்களா இருந்தாலும் சரி, சில பேருடைய திருமண வாழ்க்கையில திருமண காரியங்களை பாருங்கள், திருமணம் செய்து இந்த நாட்களில் இருப்பார்கள். ஒரு சமாதானமே இந்த நாட்களில் இல்லாதபடி இந்த நாட்களில் அவருடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய ஒரு துக்கமான காரியமாக இந்த நாட்களில் இருக்கும் என்பதை அங்கே காணக்கூடியதா இருக்குது. அப்ப அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலை பாருங்க, நெருக்கங்கள் துன்பங்கள் அந்த மத்தியில இந்த நாட்களை வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், ஆவியானவருடைய அபிஷேகத்தை இந்த நாட்களை நாங்கள் என்ன செய்ய வேண்டும், அதை இந்த நாட்களிலே அவித்து போடக்கூடாதுன்னு சொல்லி இந்த நாட்களில் அங்கே வேதம் நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப வேதம் சொல்லுகிறது பாருங்கள், எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள், பொல்லாங்காக தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டுவிடுங்கள். அதே வேளையிலே சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றுமுள்ளும் பரிசுத்தமாக்குவார். உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படிக்கு அங்கே காக்க கடவதாக. உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் அப்படியே செய்வார் என்று சொல்லி இந்த வார்த்தை இந்த நாட்களிலே அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதனாலே கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு பிள்ளைகளே, இங்கே புறஜாதிகளுக்குள்ளே ஆவியானவர் ஊற்றப்பட்டு அவர்கள் இந்த நாட்களிலே அங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், வரங்களையும் இந்த நாட்களிலே பெற்றுக்கொண்டது மட்டுமல்ல, இந்த நாட்களை பாருங்கள், அவர்களுக்குள்ளே ஆவியானவர் ஊற்றப்பட்டது நிமித்தம் அவர்களுக்குள்ளே ஒரு மாற்றம் உண்டானதை பார்க்கும். இன்றைக்கு நமக்குள்ளே ஆவியானவர் ஊற்றப்படுவாரா இருந்தால் நமக்குள்ளே ஒரு மாற்றத்தை காணக்கூடியதாக இருக்கும். அதனாலே கிறிஸ்துக்குள் அன்பான அன்பு பிள்ளைகளே, ஆவியானவரோடு நடங்கள். அது மட்டுமல்ல, நமக்கு பிதாவாகிய தேவன் நம்ம கொடுத்துக்கிற அந்த பரிசுத்த ஆவியானவர் இந்த நாட்களை துக்கப்படுத்தாதபடி, அதே போலே ஆவியானவர் அவித்து போடாதபடி இன்றைக்கு நாங்கள் தைரியமாக இந்த நாட்களை இருக்க வேண்டும். கர்த்தர் தாமே எங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுவோமா? எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற எங்கள் அருமை பிதாவே, இந்த அருமையான வேளையிலும் ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த வேதம் சொல்லுகிறத ஐயா அப்போஸ்தலர் 10:44-46 பார்க்கிற வேளையிலே பேதுரு அங்கே பேசிக்கொண்டிருந்த வேளையிலே, ஆண்டவரே, அந்த வேளையிலே பரிசுத்தாவோட வல்லமை இந்த நாட்களில் இறங்கினது மட்டுமல்ல, அவர்கள் பற்பல பாசைகளை பேசுகிறதையும் தேவனை புகழுகிறதையும் இந்த நாட்களில் பேதுருவோடு கூட வந்திருந்தவர்கள் கேட்டவர்கள், அதே வேளையிலே ஆண்டவரே விருத்த சேதனம் உள்ள விசுவாசிகள் கேட்கும் போது பரிசுத்தாவினுடைய வரம் புறஜாதிகள் மேல் பொழிந்தது இருக்கிறதை கண்டு குறித்து பிரமித்தார்கள். ஆண்டவரே, இந்த நாளும் ஆண்டவரே, இதே போல் இன்றைக்கு ஆண்டவர் இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு புறஜாதிகளுக்குள்ளே ஆவியானுடைய அபிஷேகம் இந்த நாட்களை ஊற்றப்படும்படியா செபிக்கிறேயா. வல்லமுள்ள ஆவியானுடைய அபிஷேகம் மறுவழைப்படி கேட்கிற பிள்ளைகள் மேலே இந்த நாட்களை ஊற்றப்படும்படியா செபிக்கிறேயா. அடியனை மறைத்து இந்த நாட்கள் நீங்க வெளிப்பட்ட அந்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பொறுப்பேற்று நடத்தி கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாட்களை செபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே
1: உங்களை,
0: ஆமேன். நன்றி ஐயா.
2: ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். பிரைஸ் தி லார்ட். ஆமேன், ஆமேன். அருமையான தேவ செய்தி, கர்த்தரே பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதபடி அவிக்காதபடி எப்படியாக நாங்கள் வாழ வேண்டும், மற்றவர்களுக்கு எப்படியாக சத்தியத்தை பக்குவமாக சொல்ல வேண்டும் என்று சொல்லி அப்படியாக இன்றைய நாளிலே வேத படிப்பு கூடாக வழிநடத்தினீர்கள். ஆசீர்வாதமான விளக்கங்களோடு ஒருவருக்கும் பகிர்ந்து கொடுத்தீர்கள். தேவன் தாமே அப்படியாக நேரங்களை கொடுத்து வழி நடத்துகிற உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் குடும்பங்களையும் கையிட்டு செய்யும் பிரயாசங்கள் யாவற்றையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக என்று இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நல்ல நாமத்திலே

0: வாழ்த்தி கொண்டு நாங்கள் மீண்டும் நாளைய தினத்தில் இன்னொரு இணைப்பில் சந்திப்போம். பாஸ்டர், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Amen. Amen.
1: நன்றி அம்மா, கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாட்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக.
0: ஆமென், ஆமென். கர்த்தருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. ஆமென், ஆமென். அருமையானவர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் செவ்வாய்க்கிழமைக்கான மதிய நேர நேரடி ஒளிபரப்பு. இப்பொழுதும் டொரண்டோ நேரம் 12:45. நாங்கள் தொடர்ந்து ஒரு இரு பாடலோடு இணைந்து அடுத்த ஒளிபரப்புக்குள்ளாய் கடந்து செல்வோம். தேவன் தாமே மற்ற நிகழ்ச்சிகள் ஒவ்வொன்றையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி தருவாராக, உதவி செய்வாராக. கர்த்தருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. இப்பொழுதும் நாங்கள் பாடல்களோடு இணைவோம்.

0: வேதத்தை நீங்க திறந்து கொள்ளுங்க. வேதத்தை திறந்து புலம்பல் 5 அதிகாரம், புலம்பல் எரேமியாவின் புலம்பல் 5 அதிகாரம் 21 வசனத்தை சகோதரன் வாசிக்கும் போது நீங்கள் வேதத்தை கவனிக்கும்படி அன்போடு கேட்கிறேன்.
1: கர்த்தாவே, எங்களை உம்மிடத்தில் திருப்பிக் கொள்ளும், அப்பொழுது திரும்புவோம். பூர்வ காலத்தில் இருந்தது போல எங்கள் நாட்களை புதியவைகளாக்கும்.
0: பூர்வ காலத்தில் இருந்தது போல எங்கள் நாட்களை புதியவைகளாக்கும். இந்த கூட்டத்திற்காக ஒரு 2-3 நாளாகவே ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். இன்றைக்கு காலையில் ஆண்டவர் அதிகாலையில் எனக்கு இந்த வார்த்தையை ஆண்டவர் கொடுத்து இந்த வசனத்தை என் உள்ளத்தில் ஒரு எழுப்புதலை கொண்டு வரும்படி செய்தார். நிச்சயமாகவே இந்த கூட்டம் முடிந்து போகும்போது உங்கள் உள்ளத்தில் ஒரு புதிய ஒரு மாற்றத்தை கர்த்தர் தருவார். ஆமென். ஏனென்றால் இந்த ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையை ஆண்டவரிடத்தில் நான் கேட்டு உங்களிடத்திற்கு கொண்டு வருகிறேன். ஏதோ ஒரு கூட்டத்திற்கு நான் வந்தேன், ஒரு செய்தியை கேட்டேன் என்பது என்று நீங்கள் சொல்லக்கூடாது. இவ்வளோ தூரம் பிரயாணப்பட்டு ஓடி வருகிற நீங்கள் இந்த கூட்டத்திற்கு பிறகு ஆண்டவர் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை உங்களுக்குள்ளே கட்டளையிட போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். இந்த வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசித்தா நல்லதுன்னு நினைக்கிறேன். பைபிள் கொண்டு வந்தவங்கெல்லாம் நல்ல வாயை திறந்து சத்தத்தை உயர்த்தி வாசிப்போமா? கர்த்தாவே, எங்களை உம்மிடத்தில் திருப்பிக் கொள்ளும், அப்பொழுது திரும்புவோம். பூர்வ காலத்தில் இருந்தது போல எங்கள் நாட்களை புதியவைகளாக்கும். இக்காலத்தில் நீங்க பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் நீங்க சந்திக்கும் போது அந்த காலத்தில் இப்படி இல்லையே, 10 வருஷத்துக்கு முன்னால் அப்படி இல்லையே, 20 வருஷத்துக்கு முன்பாக எங்கள் வீட்டில் இருந்த ஒரு செழிப்பு இப்போ இல்லையே, ஒரு 7 வருஷத்துக்கு 9 இருந்த ஒரு பலன் எனக்கு இல்லையே, அப்போது இருந்த ஒரு சந்தோஷம் எனக்கு இல்லையே என்றெல்லாம் நீங்கள் எந்தெந்த காரியத்தில் இல்லை இல்லைன்னு நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்களோ அதை திரும்பவும் ஆண்டவர் இன்றைக்கு தரப்போகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். அந்த காலத்தில் இருந்தது போல இல்லை. அந்த காலத்தில் இருந்த சந்தோஷம், அந்த காலத்தில் இருந்த பலன், அந்த நாட்களில் இருந்த ஒரு ஜபாவி, அந்த நாட்களில் நான் ஆண்டவருடைய வேத வசனத்தை வாசித்தது போல, அந்த நாட்கள் எங்கள் வீட்டில் இருந்த ஒரு நிம்மதி, அந்த காலத்தில் என் சரீரத்தில் இருந்த பலன் என்னெல்லாம் இல்லை இல்லை இல்லை என்று நீங்கள் சோர்ந்து போய் நீங்கள் மிகுந்த வேதனையோடு இந்த நாட்களை நீங்கள் நடத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களுக்காகவே இந்த வார்த்தையை என் இருதயத்தில் போட்டார். அந்த வார்த்தை சொல்லுகிறது பாருங்க, பூர்வ காலத்தில் இருந்தது போல எங்கள் நாட்களை புதியவைகளாக்கும். நம்முடைய ஆண்டவர் காரியங்களை புதிதாய் மாற்றுகிறவர். ஆமென். ஆண்டவர் ஒரு புதிய காரியத்தை செய்கிறவர். ஆண்டவரால் கூடாதது ஒன்றுமில்லை. அதனால அந்த பழைய காலத்தில் இருந்ததையே நீங்க நினைச்சு இந்த காலம் இப்படி இருக்க இப்படி இருக்க இனி எப்படி இருக்கும், இனி வரப்போற இப்பவுமே இப்படி இருந்துச்சுன்னா இனி வரப்போகிற காலம் எப்படி இருக்கும்? உதாரணமா உங்களுக்கு ஒரு 5000 ரூபாய் தான் சம்பளம் வைங்க, இந்த 5000 ரூபாய் வச்சே இப்ப என்னால நடத்த முடியலையே, இனி வரக்கூடிய காலத்துல இன்னும் விலைவாசிகள்லாம் உயரும் போது நான் எப்படி தான் இதை சமாளிக்க போறேன்? அல்லது இப்ப உங்களுக்கு ஏதோ ஒரு பலவீனம் என்று மருத்துவர் சொல்லிட்டார் வைங்க, இந்த பலவீனத்தை வச்சு நான் எவ்வளவு காலம் வாழ போறேன்? இவ்வளவு மருந்து மாத்திரைகளை வாங்க வேண்டி இருக்கு, நான் என்ன இனி என்ன செய்ய போகிறேன்? இப்ப ஒருவேளை உங்க பிள்ளைகள் படித்து அடுத்த கல்வி ஆண்டுக்கு வரப்போறாங்க, அப்போ பள்ளிக்கூடங்களுக்கு போனா 50,000 ஃபீஸ் கட்டுங்க, 1 லட்சம் ரூபா கொடுங்க, அல்லது 2 லட்சம் ரூபா கொடுத்தாதான் அங்க சீட் கிடைக்குமா, நான் என்ன செய்ய போறேன், எங்க படிக்க வைக்க போறேன், அந்த காலம் போல இல்லையே என்றெல்லாம் உங்க உள்ளத்துக்குள்ள நிறைய வேதனைகளோடு கூட நீங்க வந்திருப்பீங்க. இன்னைக்கு கர்த்தருடைய நாமத்தில் அவருடைய ஊழியக்காரனாக நான் நின்று ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்து இந்த வார்த்தைகளை நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன். இந்த வார்த்தைகளை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். ஆமென். ஆண்டவர் எல்லாவற்றையும் ஆண்டவர் மறுபடியும் புதிதாய் மாற்ற விரும்புகிறார். ஆமென். ஹல்லேலூயா. பொதுவா வேலை இல்லாதவர்கள் நம்ம நாட்டின் சட்டத்தின்படி ஒழுங்கின்படி அரசாங்கத்தில் போய் அந்த வேலை வாய்ப்பு துறையில தங்கள் பெயரை பதிவு செய்வார்கள். அது பதிவு செய்து காத்திருப்பார்கள். அடுத்த ஆண்டு வரும்போது அவங்க திரும்ப போய் அங்க என்ன செய்யணும், தங்கள் பெயரை ரினியூவல் பண்ணணும். அதை விட்டுட்டாங்கன்னு வைங்களேன், அவங்களுக்கு அந்த சீனியாரிட்டி போயிடும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய பிள்ளைகளும் கூட அவ்வப்போது தங்களை தாங்களே புதுப்பிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. தங்களை தாங்களே ஆண்டவருடைய கிருபையினால புதுப்பித்துக் கொள்வதற்கு ஆண்டவர் ஒரு சந்தர்ப்பத்தை தருகிறார். உதாரணமாக ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம், நம் எல்லாருக்கும் தெரிந்த வசனம் 40 அதிகாரம், The Book of Isaiah, Chapter 40, Verse 31.
1: கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ,
0: கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ
1: புது
0: பலன் அடைந்து
1: கழுகுகளை போல செட்டைகளை அடித்து
0: எழும்புவார்கள்.
1: அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள்,
0: கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைவார்கள். கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரமான, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ, அந்த வசனத்தை பாருங்க, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் அப்படின்னு சொல்லல, தமிழ் அழகா போட்டிருக்கு, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இன்றைக்கு பார்த்து சொல்லுகிற முதல் வார்த்தை என்ன தெரியுமா, நீங்கள் இழந்த பலனை மறுபடியும் கர்த்தர் புதிதாக்க விரும்புகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த காலத்தில் இருந்த பலன் எனக்கு இல்ல, அந்த காலத்தில் இருந்தது போல என்னால உற்சாகமா வேலைகளை செய்ய முடியல, அப்போது போன வருஷம் இந்த பலன் எனக்கு இன்றைக்கு இல்ல. இன்னைக்கு கர்த்தருடைய நாமத்தில் நான் உங்களை பார்த்து சொல்றேன். பொதுவா நம்ம ஊர்ல 40 வயசு ஆயிடுச்சுனாலே உனக்கு வயசாயிடுச்சு, நல்ல வேலை செய்யறன கூட வேலை செய்ய விடாம ஆக்கிடுவாங்க. உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது, உங்களுக்கு வயசாகி போச்சு, ஆனால் தான் நேத்து சொன்னது இன்னைக்கு சொல்றீங்க, உங்களால் முடியாது, உட்காருங்க. நான் இன்னைக்கு கர்த்தருடைய நாமத்தில் சொல்றேன், காலைப்புக்கு 40 வயதில் இருந்த பலனை கர்த்தர் 80 வயதிலும் கட்டளையிட்டார். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஆமேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தருடைய நாமத்தில் சொல்லுகிறேன், ஆண்டவர் உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை என்னன்னா, கர்த்தர் உங்கள் பலனை மறுபடியும் புதுப்பிக்க விரும்புகிறார். உங்கள் சரீரத்தில் இருக்கிற பலனை ஆண்டவர் புதிதாக்க விரும்புகிறார். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வீணா மருந்து மாத்திரை சாப்பிட்டு டாக்டர்ஸ் கொண்டு போய் கொடுக்கிற பணத்தை ஏதோ இன்னைக்கு கூட அனௌன்ஸ் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன், நேபாளில் மக்கள் வீடு இல்லாமல், வாசல் இல்லாமல், பிரெட் வாங்க கூட வழி இல்லாமல் அவங்க கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு நம்ம பண உதவி செய்யணும்னு இங்கே அனௌன்ஸ் பண்ணாங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நான் போன வாரம் கர்த்தருடைய பிள்ளைகளை நான் அமெரிக்காவில் ஊழியம் செய்யும்போது கூட அங்கேயும் சொன்னேன், சும்மா வீணா மருந்து மாத்திரையெல்லாம் போய் டாக்டர் செலவழிக்கிறத விட அதை கர்த்தருடைய ஊழியத்துக்கு கொடுத்தாலும் பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு. அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ரெண்டு டாக்டர்ஸ் வந்து சொன்னாங்களாம் பாஸ்டர்கிட்ட, வருமானமே இல்லை டாக்டர்ஸ், ஜோம் அனுங்கன்னு. புரியுதா உங்களுக்கு? அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்னைக்கு நான் உங்களுக்கு கர்த்தருடைய நாமத்தில் சொல்லுகிறேன், நம்முடைய ஆண்டவர் நமக்கு ஒரு புது பலனை தருவார். கர்த்தரால் கூடாதது ஒன்றுமில்லை. எப்போது ஆண்டவர் புது பலனை தருகிறார்? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ, நல்ல கவனிங்க. ஆனா அடுத்த கேள்வி என்னன்னா, எத்தனை பேர் மணவாளனோடு பிரவேசித்தார்கள்? 5 பேர். ஒருவரை ஒருவர் பார்த்து சொல்லுங்க, 5 பேர். ஒருவரை ஒருவர் பார்த்து சொல்லுங்க, இன்னொரு முறை சொல்லுங்க, இன்னொரு முறை சொல்லுங்க. எத்தனை பேர் காத்திருந்தாங்க? 10 பேர் காத்திருந்தாங்க, 10 பேர் காத்திருந்தாங்க. ஆனால் மணவாளனை கண்டு மணவாளனோடு கல்யாண வீட்டுக்கு போனது யாரு? 5 பேர். மற்ற 5 பேரும் கைவிடப்பட்டுட்டாங்க. காரணம் என்னன்னா, 5 பேருடைய தீவெட்டி அணைந்து போச்சு. தீவெட்டி எரிஞ்சுக்கிட்டே இருந்து, மழை மழை மழைன்னு எரிஞ்ச தீவெட்டி. மணவாளன் வர லேட் ஆனவுடனே இருந்த எண்ணெயெல்லாம் ஊற்றி ஊற்றி பார்த்தாலும் எல்லா எண்ணெயும் காலியாக போய் அது கருகி போச்சு தீ. அப்போ ஒன்று மணவாளன் வரும்போது அவங்களால ஆயத்தமாக நிற்க முடியல. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, 5 பேர் கைவிடப்பட்டு விட்டார்கள். இன்றைக்கு நான் கர்த்தருடைய நாமத்தில் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களை பலப்படுத்த விரும்புகிறார், இழந்த பலனை கொடுக்க விரும்புகிறார். யாருக்கு கர்த்தர் கொடுக்கிறார்? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ. ஆமென், ஹல்லேலூயா. எப்ப வேணா காத்திருக்கலாம்னு பைபிள் சொல்லல. காலையில கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கணும். கர்த்தருக்கு காத்திருக்கும் போது காலையில கர்த்தர் தம்முடைய புது கிருபையினால் உங்களை திருப்தியாக்குவார். ஆமென். யாராவது ஒரு மனுஷன் இங்க வெயிட் பண்ணுங்கன்னா, அவர் சொன்னார் மனுஷனுக்காக காத்திருப்போம். ஒரு அதிகாரி நாளைக்கு வாங்கன்னு சொன்னா 10 மணிக்கு வரனா 8 மணிக்கு காத்திருப்போம். இன்றைய நாமத்தினால் நான் உங்களை பார்த்து சொல்றேன், தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்து ஆண்டவரே எனக்கு என்ன வார்த்தையை கொடுப்பீர். இன்றைக்கு நான் பிள்ளைகளை ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகணும், நான் காலையில் போய் என்னுடைய ஆஃபீஸை திறக்கணும், அதுக்கு முன்பாக உங்களுடைய பாதத்தில் நான் காத்திருக்கிறேன், எனக்கு நீர் ஒரு வார்த்தையை தாரும் ஆண்டவரே என்று தேவ சமூகத்தில் நீங்கள் காத்திருந்து பாருங்கள். கர்த்தர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தருவார். ஆமென், ஹல்லேலூயா. இருக்கிறதுலையே மிக பெரிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? வெயிட் பண்ணுங்க, இதோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க வந்துடுறேன் அப்படின்னா வந்துறன்னு போறாரு, எப்ப வருவாரோ தெரியாது. சிலர் இங்க வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போனா நம்ம வந்து பார்த்தா அந்த இடத்துல அவங்க நிக்க மாட்டாங்க. எங்க போயிட்டாங்கன்னு பார்த்தா, இவ்வளவு நேரம் நான் வெயிட் பண்ணி பார்த்தேன், இப்பதான் போனேன் அப்படின்றவாங்க. இன்னைக்கு கர்த்தருடைய நாமத்தில் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், இந்த வார்த்தை உங்களை பார்த்து சொல்லுகிறது, நீங்கள் கர்த்தருக்காக காத்திருக்க வேண்டும். ஆமென். 103 சங்கீதம் 5 வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். வேதத்தில் வாசிக்கிறோம், கர்த்தருடைய பிள்ளைகளே அந்த வசனத்தை வாசிக்க கேட்போம். 103 சங்கீதம் 5 வசனம்.
1: நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார்,
0: நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார்,
1: கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது.
0: கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்பும் வாழ வயது போலாகிறது. கையை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென். இந்த கர்த்தருக்கு காத்திருக்கிறதை குறித்து நல்ல கவனிங்க, என்ன பாருங்க, கர்த்தருக்கு காத்திருக்கிறதை குறித்து வேதம் சொல்லும் போது ஏசையா 40:30-31 வசனங்களிலே நீங்கள் பார்த்தாலும், இப்போது வாசித்த 103 சங்கீதத்தில் 5 வசனத்தில் வாசித்தாலும் அங்கு எந்த பறவை சொல்லப்படுகிறது? கழுகைத்தான் சொல்லப்படுகிறது. நல்ல கவனமாய் கேளுங்க, இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு ஒரு புதிய பலனை கொடுக்கத்தான் போகிறார். கை வைத்து ஆமென் சொல்லுங்க. ஆனா கர்த்தருக்கு காத்திருங்க, கர்த்தருக்கு காத்திருங்கன்னு நான் சொல்லும் போது ஒரு சிலரால புரிந்து கொள்ள முடியாது. அந்த கர்த்தருக்கு காத்திருக்கிற என்ற அந்த வார்த்தையில ஆவியானவர் கழுகை எழுதி வைத்திருக்கிறார். இந்த கழுகு உலகத்திலேயே மிக மிக மிக மிக மிக உயரமாய் பறக்கக்கூடிய ஒரு முக்கியமான பறவை. என்ன பறவை? கழுகுதான். ஆனா இந்த கழுகு ஒரு காலகட்டத்தில் தனக்கு வயதாகும் போது அது ஒரு மலைகளோ குன்றுகளிலோ போய் அமர்ந்து அந்த பழைய சிறகுகள் எல்லாவற்றையும் உதிர்த்து அது கொஞ்ச நாள் அப்படியே அமைதியா உட்கார்ந்திருக்கும், அமைதியா காத்திருக்கும். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா திரும்ப கொஞ்சம் கொஞ்சமா புதிய இறகுகள், புதிய சிறகுகள் அதுல முளைக்க ஆரம்பிக்கும். கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா அது உதிர்ந்த இடத்துல எல்லாம் புது புது புது புது அழகான சிறகுகள் முளைக்க ஆரம்பிச்ச உடனே அது மறுபடியும் என்ன செய்ய ஆரம்பிக்கும், உயர் எழும்ப ஆரம்பிக்கும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, எந்த அளவுக்கு தேவ சமூகத்தில் நீங்க காத்திருந்து ஏதாயில் ஒரு காரியத்துக்காக நீங்க விடாம ஜெபம் நேரம் வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை உயர்த்தி ஆகிடுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. சில நேரங்களில் ஆண்டவர் ஒரு மாதத்தில் உயர்த்தக்கூடும், சில நாட்களில் ரெண்டு மாதத்தில் உயர்த்தக்கூடும், சில நேரத்தில் மூன்று மாதம் கூட உங்களை நம்மை உயர்த்துவதற்கு காலதாமதமாகும். ஒன்று புரிஞ்சுக்கிடணும், எந்த அளவுக்கு காலதாமதமாகுகிறதோ, எந்த அளவுக்கு காலதாமதமாகிறதோ அந்த அளவுக்கு தேவன் பெரிய காரியத்தை வைத்திருக்கிறார். கையை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, கையை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நல்ல வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென், ஹல்லேலூயா. அப்படியே கையை உயர்த்து ஜெபம் பண்ண, ஒரு நிமிஷம் கண்ணை மூடி கைகளை உயர்த்தி வாய்களை திறந்து, வாய்களை திறந்து தேங்க்யூ ஜீசஸ் க்ளோரி, வாய்களை திறந்து ஜெபம் பண்ணும். அப்படி ஆண்டவரே, இதுவரைக்கும் உங்க பலவீனத்தையே நீங்க பெருசா எண்ணிக்கிட்டு இருந்திருப்பீங்க, உங்க பிளட் பிரஷரோ, உங்கள் சரீரத்தில் இருக்கிற சர்க்கரை வியாதியோ, அல்லது உங்கள் சரீரத்தில் இருக்கிற ஏதாயிலும் போராட்டங்களோ, ஒருவேளை உங்கள் கண்களில் மங்கி இருக்கலாம், பார்வை மங்கி இருக்கலாம், உங்கள் கையை காலெல்லாம் தூக்க முடியாமல் மடக்க முடியாமல் இருக்கலாம், படிக்கட்டு ஏற முடியும் ஏறும்போது மூச்சு வாங்கலாம், அல்லது உங்களால் வீட்டு வேலைகளை சரியாக செய்ய முடியாமல் இருக்கலாம், அல்லது உங்களுடைய இருதயத்தில் அடிக்கடி ஒரு பல்பட்டேஷன், ஒரு படபடபடப்பாக இருக்கலாம், அல்லது உங்கள் உள்ளத்தில் ஒரு பயம் இருக்கலாம். இன்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், ஹல்லேலூயா, என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்னீர் அல்லவா, இயேசுவின் நாமத்தினால உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்னீரே. நரம்பு எலும்பு மண்டலங்கள் தசை நார்கள் ஆண்டவரே, செவிகளில் இருக்கிற பலவீனங்கள் ஆண்டவரே, காது கேட்க முடியாத சூழ்நிலைகள், மங்கி போன கண் பார்வைகள் இயேசுவின் நாமத்தினால இப்போது புதுபலன் அடைவதாக, புதுபலன் அடைவதாக இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே, இடுப்பில் இருக்கிற தீராத வலிகள், ஆண்டவர் நீண்ட நேரம் உட்கார முடியாத பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தில் முடிவுக்கு வருவதாக. நரம்பு மண்டலங்கள், ஹல்லேலூயா, ஆண்டவரே முதுகு எலும்பில் இருக்கிற பலவீனங்கள் இப்பொழுது சுகமாகிறதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் புது பலனை கொடுக்கிறீர் ஆண்டவரே, புது பலனால் நிரப்புகிறீர் ஆண்டவரே, அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே, தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தருடைய வல்லமை உம்முடைய பிள்ளைகள் மேல் இப்போது இறங்கி கொண்டிருப்பதற்காக க்ளோரி, புது பலன். ஓ மகாலாபா, எல்லா இரத்த கட்டுகள், எல்லா இரத்த சம்பந்தமான வியாதிகள் இயேசுவின் நாமத்தினாலே சரீரங்களை விட்டு ஆண்டவரே, சரீரங்கள் வெளியே வருகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி. ஒரு புது பலனை சரீரங்களை கொடுக்கிறீர் ஆண்டவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி ஆண்டவரே.

0: ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு புது பலனை தந்து கொண்டிருக்கிறார். ஆமென். கைகள் கால்களிலே ஒரு புதிய பலனை கர்த்தர் தந்து விட்டார். வேதத்தை திருப்புங்கள், ரோமர் 12 அதிகாரம், ரோமர் கழுதன் நிருபம் 12 அதிகாரம் 2 வசனத்தை சகோதரன் வாசிப்பாங்க, நீங்க அதை கவனமாய் கேட்க வேண்டும்.
1: ரோமன், இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள்.
0: உங்கள் மனம் புதிதாகிறதினாலே, உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். கரம் உயர்த்தி சொல்லுங்க, ஆமென். ஹல்லேலூயா. ஒன்று, ஆண்டவர் நம்மை பார்த்து சொன்னார், நம்முடைய சரீரத்திலே ஒரு புது பலனை ஆண்டவர் தருகிறார். இது சரீர பிரகாரமான ஆசீர்வாதம். இந்த வசனத்தை நீங்கள் கவனமாய் கேளுங்கள். உங்கள் மனது புதிதாகுகிறதுனாலே, மனது புதிதாக வேண்டும். என்னுடைய மனது என்றால் மைண்ட், என்னுடைய மனதில், என்னுடைய மனது அதாவது மன சிந்தை என்று தமிழில் சொல்லலாம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு சிலர் பார்த்தீங்கன்னா சரீரத்தில் நல்ல உற்சாகமா ஊழியத்துக்கு போவாங்க வருவாங்க, தொழிலுக்கு போவாங்க வருவாங்க, கூட்டங்களுக்கு வருவாங்க போவாங்க, ஆனா அவங்க சிந்தையில ஒரு விடுதலையே இருக்காது. நல்ல உட்கார்ந்து சிலர் பிரசங்கம் காப்பாங்க, நல்ல பைபிள் வாசிப்பாங்க, சொல்ல போனா ஜெபம் பண்ண சொன்னா ஜெபம் பண்ணுவாங்க, ஆனா அவங்களுடைய சிந்தையில எப்போதும் ஒரு போராட்டம் இருந்துகிட்டே இருக்கும். அவருடைய சிந்தையில ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கும், இது நடக்குமா நடக்காதா, நடக்குமா வருமா வராதா, முடியுமா முடியாதா, கிடைக்குமா கிடைக்காதா. ஏனென்றால் கடந்த கால தோல்விகள், கடந்த கால வேதனைகள், கடந்த கால துக்கங்கள், கடந்த கால உபத்திரவங்கள், கடந்த காலத்தில் அவள் கடந்து வந்த நெருக்கமான பாதைகள் அவருடைய சிந்தையிலே போராடிக்கிட்டே இருக்கும். சிந்தை ஒரு போர்க்களம் என்று கூட சொல்லலாம். சிந்தையில் எப்போ பார்த்தாலும் அவிசுவாச எண்ணங்கள், பயங்கள், எதிர்மறையான எண்ணங்கள் அடிக்கடி சிலருடைய வாழ்க்கையை அதிகமாய் பாதிக்கிறது. அதனால் அவர்கள் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை அவர்களால் சுதந்திரிக்க முடியல. பிரசங்கம் கேட்க வரைக்கும் நல்லா தான் இருக்கு, பிரசங்கம் கேட்டுட்டு போன உடனே பழையபடி என் சிந்தையில ஒரே போராட்டமா இருக்கு. இங்க இருக்கும்போது ஒரு எண்ணத்தோடு நான் போகிறேன், ஆனால் வீட்டுக்கு போன பிறகு என்னுடைய சிந்தனையில வேறு எண்ணங்கள் வருகிறது. என் சிந்தனையில ஒரு பெரிய போராட்டமாய் இருக்கிறது. என கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாக வேண்டும். ஆமென். நம்முடைய மனதை என் ஆண்டவர் புதிதாக்க விரும்புகிறார். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. உங்களுடைய தகப்பனார் காலத்துல ஒரு கஷ்டம் இருந்திருக்கலாம், அதே கஷ்டம் தான் இப்ப இருக்கும், அதே போராட்டம் தான் இருக்கும், அதில் மாற்றம் இருக்காது, அதே பிரச்சனை தான் இருக்கும். போன வருஷம் இருந்தது போலதான் இந்த வருஷம் இருப்பேன், போன மாதம் ஏப்ரல் மாதம் இருந்தது போலதான் இந்த மாதம் இருக்க போகிறேன் என்று நீங்களாகவே உங்க மனதில இப்படிப்பட்ட எண்ணங்களை வைத்து இருந்தீங்கன்னா ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெறுவது சற்று ஒரு கடினமான ஒரு காரியம். இந்த சரீரத்தில் ஆண்டவர் எப்படி ஆரோக்கியத்தை கொடுக்க விரும்புகிறாரோ அதே போல உங்கள் மனதில தேவன் ஒரு புதிய ஆசீர்வாதத்தை கொடுக்க விரும்புகிறார். ஆமென். இன்று முதல் உங்கள் மனது ஒரு கிறிஸ்துவின் சிந்தையாய் மாற வேண்டும். பிலிப்பியர் கழுதின நிருபத்தை திருப்புங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியர் கழுதின நிருபம் 2 அதிகாரம் 5 வசனம், பிலிப்பியர் 2 அதிகாரம் 5 வசனத்தை வாசிங்க. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே
1: உங்களிலும்
0: இருக்க கடவது. நல்ல கவனிங்க, சிந்தை ரொம்ப முக்கியம், மைண்ட், இந்த மைண்ட் தான் ரொம்ப முக்கியம். நான் எங்க வந்திருக்கேன், கூட்டத்துக்கு வந்திருக்கேன், ஆண்ட இப்போது நான் கேட்கிற வார்த்தை இந்த ஊழியக்காரனுடைய வார்த்தை அல்ல, இது தேவனுடைய வார்த்தை. இது தேவனுடைய வார்த்தையில வல்லமை இருக்கிறது. உங்க சிந்தையில இந்த வார்த்தைகள் கடந்து போகும்போது அந்த சிந்தையை குறித்த ஒரு தெளிவு உங்களுக்குள்ள இருக்க வேண்டும். ஆண்டவர் உங்களை பார்த்து என்ன சொல்லுகிறார்? கிறிஸ்து இயேசுவின் சிந்தையே உங்களில் இருக்க கடவுது. கிறிஸ்து இயேசுவின் சிந்தை என்றால் என்ன? பிலிப்பியர் 2:3 வாசித்து பாருங்கள்.
1: ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல்
0: மனத்தாழ்மையினாலே
1: ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையுள்ளவர்களாக எண்ண கடவீர்கள்.
0: தங்களில் மேன்மை உள்ளவர்களாக எண்ண கடவீர்கள். நல்ல வார்த்தை. வேதம் சொல்லுகிறது தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் மேன்மை உள்ளவர்களாக எண்ண கடவீர்கள். நான் ஏற்கனவே ஒரு முறை நம்முடைய பிரேயர் சென்டர் நடக்கிற கூட்டத்தில் சொல்லியிருக்கேன். ஒரு முறை ஒரு சகோதரியனை சந்தித்த போது அவங்க குடும்ப பிரச்சனை எல்லாம் சொல்லிட்டு வந்தாங்க. சொல்லும்போது அவங்க சொன்னாங்க, கொஞ்சம் மெதுவாக பேசிட்டு சொன்னாங்க, நான் வந்து இன்னைக்கு ஒரு உண்மையை சொல்கிறேன், என் கணவரும் வேலைக்கு போகிறாரு, நானும் வேலைக்கு போகிறேன், ஆனால் உங்களுக்கு தான் சொல்கிறேன் அப்படி நாங்கள் என்னன்னு கேட்டேன், அவரை விட நான் தான் அதிகமாக சம்பாதிக்கிறேன், ஆனால் அதெல்லாம் வெளியே சொல்கிறதே இல்லை. நான் ஒரு நிமிஷம் கூட ஆகலை, திரும்ப அதே வார்த்தை, உண்மையே சொல்கிறேன் பிரதர், வெளியே பார்த்தா தெரியாது, அவரை விட நான் தான் அதிகமாக சம்பாதிக்கிறேன் அப்படி 2வது முறை சொன்னாங்க. இன்னும் கொஞ்ச நேரம் பேசிட்டு திரும்ப சொல்றாங்க, அவரை விட சம்பாத்தியம் யாருக்குன்னா எனக்கு தான், ஆனால் நான் அதை பெருமையா நினைக்கிறதே இல்லை, பெருமையா சொல்றதே இல்லை அப்படின்னாங்க. அவங்க பேசிட்டே இருக்கும்போது எனக்குள்ள ஒரு எண்ணம் வந்தது, என்ன தெரியுமா? இந்த ஒரு 5 நிமிஷத்திலே நீ 3 முறை என்கிட்ட சொல்லிட்ட, 24 மணி நேரம் உன் கூட இருக்கானு, அப்போ அவன் நிலைமை என்ன ஆகும்? புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கு நிறைய குடும்பங்களில் பிரச்சனைகள் போராட்டங்களுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவன் நல்லா ரட்சிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லுவாங்க, பைபிள் வாசிப்பாங்க, அந்த சர்ச்சுக்கு போகிறேன், இந்த சர்ச்சுக்கு போகிறேன், எல்லாம் சொல்கிறாங்க, ஆனால் பார்த்தீங்கன்னா ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்கறதே இல்லை. இந்த வசனம் சொல்லுகிறது தங்களில் உள்ளவர்களாக எண்ணணும். நான் இன்னொருத்தரை பார்க்கும்போது என்னை விட அவர்களை நான் மேன்மையா எண்ணணும். கையை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. அதான் கிறிஸ்துவின் சிந்தை என்று இந்த வேதம் சொல்லுகிறது. 4வது வசனத்தை வாசிங்க பிரதர். அவனவன் தனக்கானவைகளை அல்ல
1: பிறருக்கானவைகளையும் நோக்குவான்,
0: பிறருக்கானவைகளையே நோக்குவானாக. இந்த கர்த்தருடைய நாமத்தினால உங்க சிந்தை கொஞ்சம் மாறணும். நீங்க இப்போ நான் எனக்காக அல்ல பிறருக்காக தான் வாழ்றேன் அப்படி எப்படி சொல்லலன்னா, உங்க ஜபத்தை நீங்க பார்க்கணும். நீங்க டெய்லி ஜபம் பண்றதுல நீங்க ஒரு சின்ன பிள்ளைய ஜெபிக்க சொன்னா, எங்க அம்மாவை ஆசீர்வதிங்க, எங்க அப்பாவை ஆசீர்வதிங்க, ஸ்கூலுக்கு போற என் கூட வாங்க, ஆமேன், அதான் அந்த பிள்ளை ஜபம் பண்ணும். ஏன்னா அந்த பிள்ளைக்கு அப்படிதான் சொல்லி கொடுக்குறோம், அதனால தான் அதை அப்படி சொல்லி ஜபம் பண்ணுது. ஆனா நம்ம அந்த காலத்துல இந்த காலம் வரைக்கும் ஆண்டவரே வேலைக்கு போற ஆசீர்வதிங்க, சம்பளத்தை தாங்க, அதை தாங்க, இதை தாங்க அப்படின்னே கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளை நோக்குவானாக. கையை வச்சு ஆமே. இன்றைக்கு கர்த்தர் நம்முடைய ஜபத்தை எதிர்பார்க்கிறார். நம் தேசத்துக்காக ஜபிக்க வேண்டிய ஒரு காலத்துல வந்திருக்கிறோம். பலதரப்பட்ட துர் உபதேசங்கள், பலதரப்பட்ட பிரசங்கங்களை நீங்க டிவியில கேட்டுட்டு இருப்பீங்க நம்புறேன். நேத்து கூட ஒரு ஊழியர் என்னிடத்துல பேசினார். அவர் சொன்னாரு, இன்னைக்கு நிறைய பிரசங்கங்கள்லாம் வித்தியாசமான செய்திகள்லாம் வருது, அதுல ஒரு பிரசங்கம் என்னவா நேத்து அவர் சொன்னாரு, உனக்கு மரணமே இல்லை. உனக்கு சந்தோஷமா இருக்கா கேட்க? சந்தோஷமா இருக்கா இல்லையா? சந்தோஷமா தான் இருக்கு. பைபிள்ல கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம என்னைக்கு இந்த பூமிக்கு வந்தோமோ நமக்கு ஒரு மரணத்தின் நாளை கர்த்தர் நியமித்து வச்சிருக்கிறார். இந்த பூமியில ஒருவனும் உயிரோடு கூட இருக்க முடியாது, ஆனா கர்த்தர் ஒவ்வொருவனுக்கும் தீர்க்க ஆயுஷ் நாட்களை தரும்படி நம்ம ஜெபித்தால் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆனா இன்னைக்கு நிறைய உபதேசங்கள், இப்படிப்பட்ட கள்ள போதனைகள் இன்றைக்கு நிறைய இடங்களில் வந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் டிவியில் பார்க்கும் போது அது உங்களுக்கு ஒரு பிரமிப்பை உண்டாக்கும். ஆனால் இன்றைக்கு கர்த்தருடைய நாமத்தில் உங்களுக்கு சொல்ற, உங்க சிந்தையில ஒரு மனம், உங்க சிந்தை கொஞ்சம் மாறணும், உங்க மைண்ட் மாறணும். இந்த கர்த்தரனை ஆசீர்வதிப்பார். கர்த்தரால் கூடாதது ஒன்றும் இல்லை, ஆண்டவரால் எல்லாம் கூடும் என்று நீங்க சொல்ல சொல்ல சொல்ல சொல்ல சொல்ல தேவன் உங்க சிந்தையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருவார். ஆமென். தேவனுடைய சிந்தை, கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள்ள இருக்க வேண்டும். கிறிஸ்துவின் சிந்தை என்னன்னு, நம்ம மற்றவர்களை மேன்மையா எண்ணணும். கிறிஸ்துவின் சிந்தை என்பது என்ன, பிறருக்கானவைகளை நோக்கணும். கீழே உள்ள 8 வசனம், பிலிப்பியர் 2:8-9 வசனங்களை நீங்கள் வீட்டிலே பிறகு வாசித்துக் கொள்ளுங்கள். அந்த வசனம் சொல்லுகிறது, சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி அவர் தம்மை தாமே தாழ்த்தினார். கையை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென். அப்ப ஆண்டவர் ஒருவனை உயர்த்துவதற்கு கர்த்தர் பார்க்கிற காரியம் என்ன தெரியுமா, தாழ்மை உள்ளவனுக்கு அவர் கிருபை அளிக்கிறார். கையை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப தாழ்மை உள்ளவர்களா இருக்கணும் அப்படின்னா தரையில தான் உட்காரணும் அப்படின்னு சில நினைக்கிறான். சில பாத்தீங்கன்னா சேர்ல உட்காருங்க அப்படின்னா, இல்ல கீழே உட்காருறேன், இல்ல இல்ல சேர் அதுக்குதான் போட்டிருக்கு, இல்ல இல்ல கீழே உட்காருறேன். இப்ப நீ கீழே உட்கார்ந்ததை பத்தி நீங்க சொல்லல, நீங்க அங்க உட்கார்ந்தா தான் மத்தவங்க சேர்ல உட்கார முடியும், அது வேற. ஆனா நீங்க சிலர் பார்த்தா உட்கார, இல்ல கீழே கீழே உட்காருவாங்க. நல்லா கவனிங்க, சிலர் பாத்தீங்கன்னா அழுக்கு சேலையை கட்டிட்டு வருவாங்க, அழுக்கு ஷர்ட்டை போட்டுட்டு வருவாங்க, அந்த ஷர்ட்டை அயன் பண்ணவே மாட்டாங்க. கேட்டா அவங்க பார்க்கும்போது எப்படி இருக்கு, ஒரு தாழ்மையை போல, ஒரு பழைய பேகை மாட்டிட்டு வருவாங்க, தலையெல்லாம் சீவ மாட்டாங்க, முகத்தையும் கழுவ மாட்டாங்க. பார்த்தா அந்த கர்த்தருடைய பிள்ளைகளை அப்படி இருக்கிறது தான், சிலர் தாழ்மையா இருக்கணும். ஒரு நல்ல உடுத்திட்டு வந்தா ஐயோ நம்மளை பெருமைக்காரங்களை போய் நினைப்பாங்க அப்படின்னு சிலர் நினைக்கிறாங்க. இன்னைக்கு கர்த்தருடைய நாமத்தில் சொல்றேன், உங்களுக்கு இருக்கிற உடைய நல்ல துவைச்சி ஆயன் பண்ணி நீட்டா உடுத்திட்டு வரணும். ஒருத்தராது ஆமைன்னு சொன்னீங்களா, புரியுதா உங்களுக்கு? கர்த்தருடைய பிள்ளைகளை ஒரு கல்யாண வீட்டுக்கு போகும்போது எப்படி போறீங்க, செயின் இல்லைனா கூட கடன் வாங்கி அதுக்கு போட்டுட்டு போறியா இல்லையா, போட்டுட்டு போறீங்களா இல்லையா? இந்த கர்த்தருடைய ஆலயத்துக்கு வரும்போது, ஒரு ஆபீஸ்க்கு வரும்போது, ஒரு ஊழியத்துக்கு போகும்போது நம்மளை நம்முடைய உடை ஆள் பாதி ஆடை பாதின்னு சொல்லுவாங்க. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் என்னைக்கோ போட அந்த செருப்பு பார்த்தீங்கன்னா, வெளியே போய் பாருங்க, அதை மனுஷன் பார்க்க முடியாது. அப்படின்னு நல்லா நீட்டாக உடுத்தணும். பார்க்கும்போது கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு பார்க்கறது வித்தியாசமாக தெரியணும். கையை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய நாமத்தினால் உங்களுக்கு சொல்றேன். ஏன் இதை நான் உங்களுக்கு சொல்றேன்னா, சிலர் பார்த்தீங்கன்னா ஒரு தலை சீவ மாட்டான், சேவ் பண்ண மாட்டாங்க, உரம் உடுத்த மாட்டாங்க, அப்படியே இருப்பாங்க. நான் நினைச்சேன்னா அதுவா தாழ்மை, அதுவா தாழ்மை, அது தாழ்மை இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகளை வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்க, அப்போது அவர் நம்மை உயர்த்துவார். கை வைத்து ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, கையை வச்சு ஆமென், ஹல்லேலூயா. அப்ப தாழ்மை உள்ளவர்களா இருக்கணும். நம்ம கர்த்தர் கொடுத்ததெல்லாம் அது ஆண்டவர் கொடுத்தது. படிச்சீங்களா, அது கர்த்தர் கொடுத்தது. பணம் கொடுத்தாரா, அது யார் கொடுத்தா, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர்.

0: வாசிக்க கேட்போம்.
1: நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், எல்லாவற்றையும் குறித்து,
0: உங்கள்
1: விண்ணப்பங்களை கூடிய ஜபத்தினாலும், வேண்டுதலினாலும், தேவனுக்கு தெரியப்படுத்துங்க, அப்பொழுது
0: எல்லா புத்திக்கும்,
1: மேலான தேவ சமாதானம்,
0: உங்கள் இருதயங்களையும்,
1: உங்கள் சிந்தைகளையும், கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ள.
0: நல்ல கவனிங்க, இன்னைக்கு நான் இப்ப சிந்தை பற்றி பேசுறேன். முடிஞ்சா கை எங்க வச்சு காட்டுங்க. சிந்தை பற்றி பேசுறேன். நான் என்னதான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணாலும் இந்த சிந்தை மாறலன்னா தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு வராது. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஆமே. என்னதான் பிரசங்கத்தை கேட்டேன் பிரதர், மாறுற மாதிரி நான் தெரியல அப்படின்னு நீங்க சொல்லிட்டு இருந்தீங்கன்னா மாற்றங்கள் வராது. இந்த கர்த்தருடைய ஆவியான் உங்களோடு கூட பேசுகிறார். இந்த பிலிப்பியர் 4:6-7 அந்த வசனத்தை பின்பாகத்தை பாருங்கள். தேவ சமாதானம், சத்தமா சொல்லுங்க, இருதயங்களையும் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஆமே. இந்த சிந்தனை, இந்த சிந்தனையில ஒரு சமாதானம் இருக்கணும், இந்த மைண்ட்ல ஒரு சமாதானம் இருக்கணும். ஆமே. சில படுத்திருப்பீங்க, தூங்கி எந்திரிச்சு சொல்வீங்க, தூங்கினா மாதிரியே இல்ல. நான் சொல்லி வச்சா சொல்றீங்க, இப்ப நீங்க நான் தூங்கினா மாதிரியே நீங்க இல்லைன்றீங்க. இது ஏன்னா இந்த சிந்தனையில எப்ப பார்த்தா பிரச்சனை ஓடிக்கிட்டே இருந்தா, இந்த கடங்காரன் வருவானே, அவனுக்கு என்ன செய்ய, இதுக்கு என்ன போகணுமே, அதுக்கு என்ன செய்ய, இந்த பிள்ளைகளை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போகணுமே, இதுக்கு என்ன செய்ய, நாளைக்கு அந்த காரியத்துக்கு வருமா, இதுக்கு என்ன பண்ண, இப்படியே இந்த சிந்தனையிலே யோசித்து
2: வீட்டில வளர்கிறான். தேவனுடைய சத்தத்தை கேட்கிற அளவு

நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி, டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். தமிழ் கிறிஸ்தவ வானொலி கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகிறது. மார்க்கு 16:15, மத்தேயு 24:14 வசனத்தின்படி இயேசு சீசர்களை நோக்கி, நீங்கள் உலகெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல யாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கப்படும். அப்பொழுது முடிவு வரும் என்ற வசனத்தின்படி ஆத்துமாக்களை பரலோகத்தில் சங்கமிக்கும் வானொலி சங்கமம் சங்கமம் சங்கமம்.

0: நியாயாதிபதிகள் 4 அதிகாரம். ஏகூத்து மரணம் அடைந்த பின்பு இஸ்ரவேல் புத்திரர் திரும்ப கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து வந்தார்கள். ஆகையால் கர்த்தர் அவர்களை ஆப்சோரில் ஆளுகிற யாபீன் என்னும் கானானியருடைய ராஜாவின் கையிலே விற்று போட்டார். அவனுடைய சேனாபதிக்கு சிசரா என்று பெயர். அவன் புறஜாதிகளுடைய பட்டணமாகிய அரோசேத்திலே குடியிருந்தான். அவனுக்கு 900 இருப்பு ரதங்கள் இருந்தது. அவன் இஸ்ரவேல் புத்திரரை 20 வருஷம் கொடுமையாய் ஒடுக்கினான். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். அக்காலத்திலே லபிதோத்தின் மனைவியாகிய தெபோராள் என்னும் தீர்க்கதரிசியானவள் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தாள். அவள் எப்ராயிம் மலை தேசமான ராமாவுக்கும் பெத்தேலுக்கும் நடுவில் இருக்கிற தெபோராளின் பேரிச்ச மரத்தின் கீழே குடியிருந்தாள். அங்கே இஸ்ரவேல் புத்திரர் அவளிடத்திற்கு நியாய விசாரணைக்கு போவார்கள். அவள் நப்தலியில் உள்ள கேதேசில் இருக்கிற அபிநோகாமின் குமாரன் பாராக்கை வரவழைத்து, நீ நப்தலி புத்திரரிலும் செபுலோன் புத்திரரிலும் 10,000 பேரை கூட்டிக் கொண்டு தாபோர் மலைக்கு போக கடவாய் என்றும், நான் யாபீனின் சேனாபதியாகிய சிசராவையும் அவன் ரதங்களையும் அவன் சேனையையும் கீசோன் பள்ளத்தாக்கிலே உன்னிடத்திற்கு வர இழுத்து அவனை உன் கையில் ஒப்புக் கொடுப்பேன் என்றும், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிடவில்லையா என்றாள். அதற்கு பாராக், நீ என்னோட கூட வந்தால் போவேன், என்னோட கூட வராவிட்டால் நான் போக மாட்டேன் என்றான். அதற்கு அவள், நான் உன்னோட கூட நிச்சயமாய் வருவேன், ஆனாலும் நீ போகிற பிரயாணத்தில் உண்டாகிற மேன்மை உனக்கு கிடையாது, கர்த்தர் சிசராவை ஒரு ஸ்திரீயின் கையில் ஒப்புக் கொடுப்பார் என்று சொல்லி தெபோராள் எழும்பி பாராக்கோடே கூட கேதேசுக்கு போனாள். அப்பொழுது பாராக் செபுலோன் மனுஷரையும் நப்தலி மனுஷரையும் கேதேசுக்கு வரவழைத்து தன்னை பின் செல்லும் 10,000 பேரோட போனான். தெபோராளும் அவனோட கூட போனாள். கேனியனான ஏபேர் என்பவன் மோசேயின் மாமனாகிய ஓபாவின் புத்திரராயிருக்கிற கேனியரை விட்டு பிரிந்து கேதேசின் கிட்ட இருக்கிற சானாயின் என்னும் கர்வாலி மரங்கள் அருகே தன் கூடாரத்தை போட்டிருந்தான். அபிநோக்ராமின் குமாரன் பாராக் தாபோர் மலையில் ஏறிப்போனான் என்று சிசராவுக்கு அறிவிக்கப்பட்ட போது, சிசரா 900 இருப்பு ரதங்களாகிய தன்னுடைய எல்லா ரதங்களையும் தன்னோடு இருக்கும் எல்லா ஜனங்களையும் புறஜாதிகளின் பட்டணமாகிய அரோசேத்திலிருந்து கீசோன் பள்ளத்தாக்கிலே வரவழைத்தான். அப்பொழுது தெபோராள் பாராக்கை நோக்கி, எழுந்து போ, கர்த்தர் சிசராவை உன் கையில் ஒப்புக் கொடுக்கும் நாள் இதுவே, கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்படவில்லையா என்றாள். அப்பொழுது பாராக்கும் அவன் பின்னாலே 10,000 பேரும் தாபோர் மலையிலிருந்து இறங்கினார்கள். கர்த்தர் சிசராவையும் அந்த எல்லா ரதங்களையும் சேனை அனைத்தையும் பாராக்குக்கு முன்பாக பட்டய கருக்கினால் கலங்கடித்தார். சிசரா ரதத்தை விட்டு இறங்கி கால்நடையாய் ஓடிப்போனான். பாராக் ரதங்களையும் சேனையையும் புறஜாதிகளுடைய அரோசேத் மட்டும் துரத்தினான். சிசராவின் சேனையெல்லாம் பட்டய கருக்கினால் விழுந்தது. ஒருவனும் மீதியாயிருக்கவில்லை. சிசரா கால்நடையாய் கேனியனான ஏபேரின் மனைவி யாகேலுடைய கூடாரத்துக்கு ஓடி வந்தான். அப்பொழுது யாபீன் என்னும் ஆப்சோரின் ராஜாவுக்கும் கேனியனான ஏபேரின் வீட்டுக்கும் சமாதானம் உண்டாயிருந்தது. யாகேல் வெளியே சிசராவுக்கு எதிர்கொண்டு போய், உள்ளே வாரும் என் ஆண்டவனே, என் அண்டை உள்ளே வாரும், பயப்படாதேயும் என்று அவனோடே சொன்னாள். அப்படியே அவள் அண்டை கூடாரத்தில் உள்ளே வந்தபோது அவனை ஒரு ஜமுக்காலத்தினாலே மூடினாள். அவன் அவளை பார்த்து, குடிக்க எனக்கு கொஞ்சம் தண்ணீர் தா, பாகமாயிருக்கிறேன் என்றான். அவள் பால் துருத்தியை திறந்து அவனுக்கு குடிக்க கொடுத்து திரும்பவும் அவனை மூடினாள். அப்பொழுது அவன், நீ கூடார வாசலிலே நின்று யாராவது ஒருவன் வந்து இங்கே யாராகிலும் இருக்கிறார்களா என்று உன்னிடத்தில் கேட்டால் இல்லை என்று சொல் என்றான். பின்பு ஏபேரின் மனைவியாகிய யாகேல் ஒரு கூடார ஆணியை எடுத்து தன் கையிலே சுத்தியை பிடித்துக் கொண்டு மெல்ல அவன் அண்டையில் வந்து அவன் நெற்றியிலே அந்த ஆணியை அடித்து போட்டாள். அது உருவி போய் தரையிலே புதைந்தது. அப்பொழுது ஆயாசமாய் தூங்கின அவன் செத்து போனான். பின்பு சிசராவை தொடருகிற பாராக்கு வந்தான். அப்பொழுது யாகேல் வெளியே அவனுக்கு எதிர்கொண்டு போய், வாரும், நீர் தேடுகிற மனுஷனை உமக்கு காண்பிப்பேன் என்று சொன்னான். அவன் அவளிடத்திற்கு வந்தபோது இதோ சிசேரா செத்து கிடந்தான். ஆணி அவன் நெற்றியில் அடித்திருந்தது. இப்படி தேவன் அந்நாளிலே கானானியரின் ராஜாவாகிய யாபீனை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக தாழ்த்தினார். இஸ்ரவேல் புத்திரரின் கை கானானியரின் ராஜாவாகிய யாபீனை நிர்மூலமாக்க மட்டும் அவன் மேல் பலத்து கொண்டே இருந்தது. நியாயாதிபதிகள் 5 அதிகாரம். அந்நாளிலே தெபோராளும் அபினோகாமின் குமாரன் பாராக்கும் பாடினதாவது, கர்த்தர் இஸ்ரவேலுக்காக நீதியை சரி கட்டினதின் நிமித்தமும் ஜனங்கள் மனப்பூர்வமாய் தங்களை ஒப்புக் கொடுத்ததின் நிமித்தமும் அவரை ஸ்தோத்திரியுங்கள். ராஜாக்களே கேளுங்கள், அதிபதிகளே செவிகொடுங்கள். நான் கர்த்தரை பாடி இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுவேன். கர்த்தாவே, நீர் சேயீரிலிருந்து புறப்பட்டு ஏதோமின் வெளியிலிருந்து நடந்து வருகையில் பூமி அதிர்ந்தது, வானம் சொரிந்தது, மேகங்களும் தண்ணீராய் பொழிந்தது, கர்த்தருக்கு முன்பாக பர்வதங்கள் கரைந்தது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக சீனாயும் கரைந்தது, ஆனாத்தின் குமாரனாகிய சம்காரின் நாட்களிலும் யாகேலின் நாட்களிலும் பெரும் பாதைகள் பாழாய் கிடந்தது, வழி நடக்கிறவர்கள் பக்கவழியாய் நடந்தார்கள், தெபோராளாகிய நான் எழும்பும் அளவும் இஸ்ரவேலிலே நான் தாயாக எழும்பும் அளவும் கிராமங்கள் பாழாய் போயின, இஸ்ரவேலின் கிராமங்கள் பாழாய் போயின, நூதன தேவர்களை தெரிந்து கொண்டார்கள். அப்பொழுது யுத்தம் வாசல் வரையும் வந்தது. இஸ்ரவேலிலே 40,000 பேருக்குள்ளே கேடகமும் ஈட்டியும் காணப்பட்டதுண்டோ? ஜனங்களுக்குள்ளே தங்களை மனப்பூர்வமாய் ஒப்புக் கொடுத்த இஸ்ரவேலின் அதிபதிகளை என் இருதயம் நாடுகிறது. கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். வெள்ளை கழுதைகளின் மேல் ஏறுகிறவர்களே, நியாயஸ்தலத்தில் வீற்றிருக்கிறவர்களே, வழியில் நடக்கிறவர்களே, இதை பிரஸ்தாபியுங்கள். தண்ணீர் மண்டுகொள்ளும் இடங்களில் வில் வீரரின் இறைச்சலுக்கு நீங்கினவர்கள் அங்கே கர்த்தரின் நீதி நியாயங்களையும் அவர் இஸ்ரவேலில் உள்ள தமது கிராமங்களுக்கு செய்த நீதி நியாயங்களையுமே பிரஸ்தாபப்படுத்துவார்கள். அது முதல் கர்த்தரின் ஜனங்கள் ஒளிமுக வாசல்களிலே போய் இறங்குவார்கள். விழி விழி தெபோராளே, விழி விழி, பாட்டு பாடு, பாராக்கே எழும்பு, அபினோகாமின் குமாரனே, உன்னை சிறையாக்கினவர்களே சிறையாக்கி கொண்டு போ. நீதியாய் இருந்தவர்கள் ஜனத்தின் பிரபுகளை ஆளும்படி செய்தார். கர்த்தர் எனக்கு பராக்கிரமசாலிகளின் மேல் ஆளுகை தந்தார். அமலேக்கு விரோதமாக இவர்களுடைய வேர் எப்ராயிமிலிருந்து துளிர்த்தது. உன் ஜனங்களுக்குள்ளே பென்யமின் மனுஷர் உனக்கு பின் சென்றார்கள். மாகீரிலிருந்து அதிபதிகளும் செபுலோனிலிருந்து எழுதுகோலை பிடிக்கிறவர்களும் இறங்கி வந்தார்கள். இசக்காரின் பிரபுக்களும் தெபோராளோடு இருந்தார்கள். பாராக்கை போல இசக்கார் மனுஷரும் பள்ளத்தாக்கில் கால்நடையாய் அனுப்பப்பட்டு போனார்கள். ரூபனின் பிரிவினைகளால் உண்டான இருதயத்தின் நினைவுகள் மிகுதி. மந்தைகளின் சத்தத்தை கேட்க நீ தொழுவங்களின் நடுவே இருந்துவிட்டதென்ன? ரூபனின் பிரிவினைகளால் மனோவிசாரங்கள் மிகுதி. கிலையாத்து மனுஷர் யோர்தானுக்கு அக்கறையிலே இருந்து விட்டார்கள். தான் மனுஷர் கப்பல்களில் தங்கியிருந்ததென்ன? ஆசேர் மனுஷர் கடற்கரையிலே தங்கி தங்கள் குடாக்களில் தாபரித்தார்கள். செபுலோனும் நப்தலியும் போர்க்களத்து முனையிலே தங்கள் உயிரை எண்ணாமல் மரணத்துக்கு துணிந்து நின்றார்கள். ராஜாக்கள் வந்து யுத்தம் பண்ணினார்கள். அப்பொழுது கானானியரின் ராஜாக்கள் மெகிதோவின் தண்ணீர் அருகான தானாக்கிலே யுத்தம் பண்ணினார்கள். அவர்களுக்கு திரவிய கொள்ளை கிடைக்கவில்லை. வானத்திலிருந்து யுத்தம் உண்டாயிற்று. நட்சத்திரங்கள் தங்கள் அயனங்களிலிருந்து சிசராவோட யுத்தம் பண்ணின. கீசோன் நதி பூர்வ நதியாகிய கீசோன் நதியே அவர்களை அடித்துக் கொண்டு போயிற்று. என் ஆத்மாவே, நீ பலவான்களை மிதித்தாய். அப்பொழுது குதிரைகளின் குழம்புகள் பாய்ச்சலினாலே பலவான்களின் பாய்ச்சலினாலேயே பிளந்து போயின. மேரோசை சபியுங்கள், அதன் குடிகளை சபிக்கவே சபியுங்கள் என்று கர்த்தருடைய தூதனானவர் சொல்லுகிறார். அவர்கள் கர்த்தர் பட்சத்தில் துணை நிற்க வரவில்லை. பராக்கிரமசாலிகளுக்கு விரோதமாய் அவர்கள் கர்த்தர்
1: பட்சத்தில்
0: துணை நிற்க வரவில்லையே. ஸ்திரீகளுக்குள்ள கேனியனான ஏபேரின் மனைவியாகிய யாகேல் ஆசீர்வதிக்கப்பட்டவள். கூடாரத்தில் வாசமாய் இருக்கிற ஸ்திரீகளுக்குள்ளே அவள் ஆசீர்வதிக்கப்பட்டவளே. தண்ணீரை கேட்டான், பாலை கொடுத்தாள். ராஜாக்களின் கிண்ணியிலே வெண்ணெயை கொண்டு வந்து கொடுத்தாள். தன் கையால் ஆணியையும் தன் வலது கையால் தொழிலாளரின் சுத்தியையும் பிடித்து சிசராவை அடித்தாள். அவன் நெற்றியில் உருவ தடாவி அவன் தலையை உடைத்து போட்டாள். அவள் காலருகே அவன் மடங்கி விழுந்து கிடந்தான். அவள் காலருகே மடங்கி விழுந்தான். அவன் எங்கே மடங்கி விழுந்தானோ அங்கே மடிந்து கிடந்தான். சிசராவின் தாய் ஜன்னலில் நின்று பலகணி வழியாய் பார்த்து கொண்டிருந்து அவனுடைய ரதம் வராமல் பிந்தி போனதென்ன, அவனுடைய ரதங்களின் ஓட்டம் தாமதிக்கிறதென்ன என்று புலம்பினாள். அவளுடைய நாயகிகளில் புத்திசாலிகள் அவளுக்கு உத்தரவு சொன்னதுமன்றி அவள் தானும் தனக்கு மறுமொழியாக, அவர்கள் கொள்ளையை கண்டுபிடிக்கவில்லையோ அதை தங்கிட வேண்டாமோ, ஆளுக்கு இரண்டொரு பெண்களையும் சிசராவுக்கு கொள்ளையிட்ட பல வருணமான ஆடைகளையும் கொள்ளையிட்ட பல வருணமான சித்திர தையல் ஆடைகளையும் கொள்ளையிட்டவர்களின் கழுத்துக்கு இருபுறமும் பொருந்தும் சித்திர தையல் உள்ள பல வருணமான ஆடையையும் கொடுக்க வேண்டாமோ என்றார். கர்த்தாவே, உம்மை பகைக்கிற யாவரும் இப்படியே அழிய கடவர்கள். அவரில் அன்பு கூறுகிறவர்களோ வல்லமையோட உதிக்கிற சூரியனைப் போல இருக்க கடவர்கள் என்று பாடினார்கள். பின்பு தேசம் 40 வருஷம்.
2: ஏசாயா 32 அதிகாரம். இதோ ஒரு ராஜா நீதியாக அரசாழ்வார், பிரபுக்களும் நியாயமாக துரைத்தனம் பண்ணுவார்கள். அவர் காற்றுக்கு ஒதுக்காகவும் பெருவள்ளத்துக்கு புகலிடமாகவும் வறண்ட நிலத்துக்கு நீர்கால்களாகவும் விடாய்த்த பூமிக்கு பெரும் கண்மலையின் நிழலாகவும் இருப்பார். அப்பொழுது காண்கிறவர்களின் கண்கள் மங்களாயிராது, கேட்கிறவர்களின் செவிகள் கவனித்தே இருக்கும். பதட்டம் உள்ளவர்களின் இருதயம் அறிவுகளை உணர்ந்து கொள்ளும். தெற்று வாயருடைய நாவு தடையின்றி தெளிவாய் பேசும். மூடன் இனி தயாளன் என்று மதிக்கப்படான், லோபி இனி உதாரன் என்று சொல்லப்படுவதும் இல்லை. ஏனென்றால் மூடன் மூடத்தனத்தரிடம் பேசி பசியுள்ள ஆத்மாவை வெறுமையாக வைத்து தாகம் உள்ளவனுக்கு தாகம் தீர்க்காதிருக்கிறான். லோபியின் எத்தனங்களும் சொல்லாதவைகள். ஏழைகள் நியாயமாய் பேசும்போது அவன் கள்ள வார்த்தைகளாலே எளியவர்களை கெடுக்கும்படி தீவினைகளை யோசிக்கிறான். தயாளமானவர்களை யோசிக்கிறான். தயாளமானவைகளிலே நிலைத்தும் இருக்கிறான். சுகஜீவிகளாகிய ஸ்திரீகளே, எழுந்திருந்து

என் வார்த்தைகளை கேளுங்கள். நிர்விசாரமான குமாரத்திகளே, என் வசனத்துக்கு செவி கொடுங்கள். நிர்விசாரிகளே, ஒரு வருஷமும் சில நாட்களுமாய் தத்தளிப்பீர்கள். திராட்சை பலன் அற்றுப்போம், அறுப்பு காலம் வராது. சுகஜீவிகளே, நடுங்குங்கள்.

உபயோகிக்கிறோம். இந்நாளுக்கான வாசிக்கப்பட வேண்டிய இந்நாளுக்கான வசனம், ஆனாலும் நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன், என் வலதுகையை பிடித்து தாங்குகிறேன். ஆமென். அப்படியாக நாங்கள் சொல்வோமா? சங்கீதம் 73

தத்துவம் இந்நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள் யோசுவா 13, ஏசாயா 17-18, பழைய ஏற்பாட்டிலிருந்தும் புதிய ஏற்பாட்டிலிருந்தும் 1 தீமோத்தேயு 3:4 அதிகாரங்கள். இன்று நாங்கள் நேற்று நாளை பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம், வாக்கு தத்தங்களை அனுப்பி தந்திருக்கிறோம், ஜீவ மன்னா ஜீவ வார்த்தை அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, மற்றவர்களுக்கும் அனுப்பிவிடுங்கள். கதர்தாமி வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் அபிஷேக ஆராதனையோடு தேவ ஊழியர் பாசன பூமி லோகன் அவர்கள் வழி நடத்துவார்கள். அவரையும் அவருக்கும் காலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு அதே வேளையிலே அதிகால வேளையில் இணைந்திருக்கிற டோலி அவர்கள் கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். மாலை வேளையில் எங்களுடன் சௌரி வினோ அவர்கள் நோர்வே தேசத்தில் இணைந்திருக்கிறார்கள். மீதியான ஊழியர்கள் இணைவார்கள். நாங்கள் இந்த வேளையிலும் ஊழியரை வரவேற்றுக் கொண்டு அவரிடம் ஒப்படைப்போம்.

0: வரை வைத்துக் கொண்டு பேசலோட்டமா?
1: எங்களுக்கு நல்லவராய் இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா ராஜா. தகப்பனே, உம்முடைய கிருபையும் ஆண்டவரே, உம்முடைய சத்தியமும் உம்முடைய நன்மையும் எண்ணி முடியாத ஆண்டவரே அதிசயங்களும் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில எப்பொழுதும் ஆண்டவரே பின்தொடர்ந்து கொண்டே இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா ராஜா. இரக்கத்தின் தெய்வமே, இந்த நாளிலும் ஆண்டவரே நாங்கள் பாடுகின்ற ஒவ்வொரு பாடல்களும் ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்தும் படிச்சவிக்கிறேன் கர்த்தாவே. உம்முடைய அன்புள்ள நேசகுமாரனுக்கு சொன்னிரையா, ஆண்டவரே நான் உன்னில் மகிமைப்படுவேன், இன்னும் மகிமைப்படுத்துவேன் சொன்ன வாக்கு தத்தம் எங்கள் வாழ்க்கையிலும் நிறைவேற்றப்படும் படிச்சவிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே உமக்கு சூத்திரம் ஐயா ராஜா. தகப்பனே, உம்முடைய கரம் ஐயா ராஜா கூட இருந்து எங்களை வழி நடத்துகிறது, எங்களுக்கு அற்புதங்களை செய்கிறது, அதிசயங்களை கொண்டு வருகிறது ராஜா. ஆண்டவரே அவனுடைய இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவனும் இருக்கிறான்னு சொல்லி சொல்லப்பட்ட ஆண்டவரே தேவனே, அப்பா வாக்கு தத்தத்தின்படி ஐயா ராஜா, ஆண்டவராய் கர்த்தாவே உம்முடைய கரத்திலே ஐயா ராஜா தேவனே, நாங்கள் உண்மை எப்பொழுது நினைக்கின்ற நினைப்பா இருக்க எப்பொழுதும் ஆண்டவரே நீங்க கிருபை பாராட்டும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவராகிய தேவனே முக்கு சூத்திரமையா, சூத்திரமையா ராஜா. தகப்பனே உடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் தகப்பனே. என் இருதயத்தின் நினைவும் ஆண்டவரே என் வாயின் வார்த்தைகளும் உடைய சமூகத்திலே பிரதியாயிருப்பதாக எப்பொழுதும் உமக்கு பிரியமாய் நடந்து கொள்ள எங்களுக்கு கிருபதாரும் அப்பா ராஜா. மாம்சத்தின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தினால் எங்களுடைய வாழ்க்கையில சுட்டரிக்கப்படும்படி செவிக்கிறோம் கர்த்தாவி. என் ஆவியானவர் எங்களை சரியான பாதையில வழிநடத்துகிறாக இயேசுவின் நாமத்தினால், ஆமேன் ஆமேன். ஹலிலூயா சூத்திரமையா ராஜா, ஹலிலூயா அப்பா மை சூத்திரிக்கிறோம், ஹலிலூயா ஓ ஹலிலூயா, ஹலிலூயா ஹலிலூயா ஹலிலூயா, உமக்கு சூத்திரம் சூத்திரம் சூத்திரமையா ராஜா. இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார், எங்கள் இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார், நோய்கள் பேய்கள் ஓட்டிடுவார், நோய்கள் பேய்கள் ஓட்டிடுவார், நொந்து போன உள்ளத்தை தேற்றிடுவார், நொந்து போன உள்ளத்தை தேற்றிடுவார், எங்கள் இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். ஹலிலூயா. மோசே தேவ ஜனங்களை வழி நடத்துகின்ற வேளையிலே ஆண்டவரே அப்பா அவன் ஆண்டவரே தேவனே முழத்து சொன்னான் ஐயா ராஜா, ஆண்டவரே தேவரீர் எழுந்தருளுவீராக, ஆண்டவரே இஸ்ரவேல் ஜனங்களாகிய ஆயிரம் ஆயிரம் ஜனங்கள் மத்தியிலே ஆண்டவரே எழுந்தருளுவீராக என்று சொல்லி ஆண்டவரே தேவனே அப்பா ஆண்டவராய தகப்பனே தன் உள்ளத்தின் கிடக்கிய உம்முடைய கரத்திலே கொடுத்தானையா, ஒப்புவித்தானையா,

தீர்க்கதரிசிகளை எழுப்ப வேண்டுமாக ஜெபிக்கிறோம் அப்பா. இல்லை எங்கும், தேசம் எங்கும், பட்டணங்கள் எங்கும், கிராமங்கள் எங்கும் உம்முடைய சுவிசேஷம் ஆண்டவரே பலவி பெருகட்டும் ஆண்டவரே, பரவுவதற்கு ஆண்டவரே ஜனங்கள் இடம் கொடுக்க ஆண்டவரே நீங்கள் பாதைகளை திறக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய பிள்ளைகள் அப்பா, நீர் சிருஷ்டித்த சந்ததி அப்பா, இவர்கள் அழிந்து நரகம் போய்விடாதபடி இவர்களுடைய ஆத்துமாக்களுக்காக நாங்கள் பரிந்து பேசுகிறோம் அப்பா ஆண்டவரே. அது தூர தேசமாயிருக்கட்டும், நாங்கள் வாழுகிற தேசங்களாக இருக்கட்டும் ஆண்டவரே, ஸ்காண்டினேவியாவாக இருக்கட்டும், ஐரோப்பாவா இருக்கட்டும், அமெரிக்காவா இருக்கட்டும், ஆஸ்திரேலியாவாக இருக்கட்டும், மிடில் ஈஸ்ட் நாடுகளாக இருக்கட்டும், தகப்பனே இஸ்ரவேல் தேசமாக இருக்கட்டும் அப்பா. எந்த தேசங்களிலும்

0: சங்கம வானொலியின் நித்திய வெளிச்ச நேரம். இந்த நித்திய வெளிச்ச நேரம் தொண்டர்படி திங்கள், செவ்வாய், புதன், வியாழன் வெளி ஆகிய நாட்களில் நடைபெற்றுக் கொண்டு வருகின்றது. இன்றைய நாளே நிகழ்ச்சி நிரல் ஆரம்ப ஜபம் சிஸ்டர் கருணா ஸ்காபர் ஒன்றாரியோ, துதி ஆராதனை வேத பாடம் சிஸ்டர் கிரேஸ், கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக சிஸ்டர் ரஜினி அலங்காரமணி, ஊழியருக்கான ஜெபம் சிஸ்டர் டோலி. இன்று முதலாவது செய்தி ஏஸ்டர் ரூபி இந்தியா, 8 மணிக்கு சிஸ்டர் அருந்ததி ஒஷாவா கனடா, 8:30 பாஸ்டர் ஞானப்பிரதாசம் கொழும்பு ஸ்ரீலங்கா, 9 மணிக்கு பாஸ்டர் அண்டன் ராஸ்னாம், 9:30 பாஸ்டர் சாமுவேல் ராஜ் பெட்டிக்ரோ செய்து கொடுக்கிறார். இன்றைய நாளே இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து நடத்த சிஸ்டர் டோலியிடம் ஒப்புக் கொடுப்போம். பிரசோ சிஸ்டர் டோலி.
1: நன்றி சரிய ஜெபத்தோட ஆரம்பிப்போம். நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. அப்பா உங்களோட சமூகத்தில் வந்து நிற்பது எவ்வளவு இனிமையாகவும் இன்பமாகவும் இருக்கிறது ஆண்டவரே. அதுக்காண்டி நான் நன்றி செலுத்துறேன் அப்பா. உங்களோட சமூகத்துல உங்களோட பிரசுரத்தை நாங்க அப்பா இன்னும் அதிகமாக உங்களுக்குள்ள ருசித்து இயேசுவின் நாமத்தை உயர்த்துவதற்கு எங்களை அழைத்த மகா பிரிதான அன்புக்கு நன்றி செலுத்துறேன். வந்திருக்க ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் ஆண்டவரே, நீங்க அவங்களுக்கு கொடுத்த தாளந்தின் படி ஆண்டவரே, யாவரே உங்களோட சித்தத்தின் படி அப்பா ஆசீர்வதிக்கும் படியா ஜபிக்கிறேன். ஒவ்வொரு ரத்த கோட்டைகளை அனைத்து மறைத்து வைத்திருக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா நீங்க உண்மையில தகப்பன், ஆவியோடு உண்மையோடும் தொழுது கொள்வதற்கு அழைத்த ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் நான் நன்றி செலுத்துறேன். யாவரையும் ரத்த கோட்டைகளை மறைத்து வைங்க அப்பா. நீங்க பரிசுத்தர் ஆண்டவரே, பரிசுத்த அலங்காரத்துடனே கத்தரை தொழுந்து கொள்ளுங்க. பூலோகத்தார் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்கும்படியாக கத்தர் அவருக்கு முன்பாக நாங்கள் பயத்தோடும் பக்தியோடும் அவரை நாங்கள் தேவ பயத்தோடு உண்மையோடும் அவரை ஆராதிப்பதற்கு அழைத்த ஒவ்வொரு ஊழியக்காரரும் அப்பா, நீங்கள் ஒவ்வொரு நிமிடமும் உங்களோட கிருபையினால் முடிசூட்டி உங்களோட சித்தத்தின்படி அழைத்து வர்ற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. வீண் வார்த்தையினாலே நேரத்தை வீணாக்காமிக்காண்டவரே, உங்களோட சித்தத்தின்படி உங்களோட நாமத்தை மட்டுமே தொழுந்து கொள்வதற்கு ஆண்டவரே நாங்கள் தந்த இந்த நேரத்துக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். யாவரே உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க, உங்களோட நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக என்று கூறி யாவரையும் வரவழைக்கிறேன். இயேசு நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. சகோதர சகோதரிகளே, சங்கம வானொலி நித்திய வெளிச்சத்திற்கு அன்பாக வரவழைக்கிறோம். பரிசுத்த ஆவியின் உதவியோடு உங்கள் ஜெபம் பாடல்களை எடுத்து வருங்கள். தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஆமீனப்பா. நீங்கள் எங்களுக்கு மகிமைப்படுத்த தந்த இந்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன். உட நாம மட்டுமே மகிமைப்படுவதாக என்று கூறி ஜெபித்து யாவரையும் ஆசீர்வதிக்கிறேன். இப்போ நாங்கள் யாவரும் அன்புடன் ஒரு மனதோடு சிஸ்டம் கிரேஸ் ஜெய ரஞ்சன் அவர்களை வரவழைப்பமாக அவர்கள் துதி பாடல்கள் அன்போடு வரவழைப்பமாக அநேக நாளுக்கு பிறகு அவங்களோட குரலை கேட்க போறோம். வந்திருந்தாங்க லாஸ்ட் வீக், இருந்தாலும் அவங்களோட குரலை கேட்க இன்பமாக இருக்குது. அவங்க இன்பமாக பாடுவாங்க. அதுக்காக அவர்களை நாங்க அன்போடு வரவழைப்பமாக. குரலை கேட்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வாருங்கள், வந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். நன்றி சிஸ்டர். காட் பிளெஸ் யூ.
2: காட் பிளெஸ் யூ. பாட இல்ல, ஜெபம் மட்டும்.
1: ஓகே,
2: நன்றி அப்பா. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நல்லவரே, வல்லவரே, வாக்கு மாறாத தகப்பனே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறவரே உமக்கு நன்றி அப்பா. அப்பா, வேதனை உண்டாக்கும் வழிகள் எங்களிடத்தில் உண்டோ என்று பார்த்து நீத்திய வழியில எங்களை நடத்தும்படியாய் தாவி இது கேட்டது போல கத்தாவி நாங்கள் உம்மிடத்தில் கேட்கிறோம். உம்முடைய வேதத்தின் ரகசியங்களை நாங்கள் அறிந்து கொண்டு உமக்கு ஏற்ற பிரகாரமாய் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கும்படியாய் கத்தர் ஒவ்வொருவரோடைய வார்த்தையினாலே பேசுகிறவராயிருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த நாளிலும் கத்தாவே ஒவ்வொரு தாளந்தை கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக உம்முடைய திருப்பாத தண்டையில வருகிறோம் ஆண்டவரே. எல்லாரையும் ஆசீர்வதிங்க அப்பா. தொடர்ந்து உம்முடைய ஊழியத்தை செய்யும்படியாய் அழைக்கப்பட்ட அழைப்பில் அவர்கள் உண்மை உள்ளவர்களாயிருந்து தொடர்ந்து உமக்காக உம்முடைய ராஜ்யத்துக்கு இந்த ஜனங்களை கொண்டு வரும்படியாய், ஆத்தும பணிகளிலே கர்த்தாவே ஈடுபடும்படியாய், கர்த்தர் அவர்களுக்கு பலம் கொடுக்க வேண்டுமாக நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா, இதுவரை கண்ணின் மணி போல எங்களை பாதுகாத்த தகப்பன் ஆண்டவரே, அப்பா, நெருந்த நாளிலே முறியாதவரும் மங்கி எறிகிற திரியை நீர் அணைக்காமலும் இருக்கிறவர் ஆண்டவரே அப்பா, எங்களுடைய பலவீனங்களில் உம்முடைய பலம் பூரணமாய் விளங்குகிறது ஆண்டவரே அப்பா, எங்களுக்காக நீர் யாவையும் செய்து முடிப்பவர் ஆண்டவரே, உமது கரத்தின் கிரியைகளை நீர் நெகிழ விடாமல் பாதுகாக்கிறவர் ஆண்டவரே, நாங்கள் விழுந்தாலும் கர்த்தர் நீர் எங்களை தூக்கி எடுக்கிறவராக இருக்கிறீர், எங்களை கழுவி சுத்தம் பண்ணுகிறவராக இருக்கிறீர், உம்முடைய இரத்தம் எங்களுக்காக சிந்தப்பட்டது ஆண்டவரே, உம்மை தாழ்த்தி பரலோகத்திலிருந்து இறங்கி கர்த்தாவே எங்களுக்காக மனிதரோடு மனிதராய் வாழ்ந்து உம்முடைய ஜீவ பலியை எங்களுக்காக கொடுத்து கர்த்தாவே தகப்பனே நீர் பரத்துக்கு ஏறி போயிருக்கிறீர், மீண்டும் நான் வருவேன், உங்களை என்னோடு அழைத்து செல்ல உங்களுக்கு ஓர் ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகிறேன் என்று வாக்கு தத்தம் கொடுத்து சென்று வர மீண்டும் வந்து எங்களை நீங்க கூட்டி செல்ல போகிறதுக்காக நாங்கள் விசுவாசத்தோடு காத்திருக்கிறோம் ஆண்டவரே, கழுவி சுத்தம் பண்ணுங்க, ஆசீர்வதிங்க. இன்னும் இந்த வானிலை நடத்துகிற சரளஸ்ரீ பிரதற்காகவும் அவருடைய மனைவி ரீட்டா பிள்ளைகளுக்காக அவங்களை ஜெபிக்கிறோம், தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க, அவற்றையும் சந்திக்க உழப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, எல்லா காரியங்களும் உடைய தெருக்கரத்தில் ஆண்டவரே தகப்பனே.
3: சாரி ஐயா, எந்த ஆஃப் பண்ண படுதில்லை. நன்றி, காட் பிளஸ்.
2: ஏற்ற பிரகாரமாய் ஒவ்வொருவரை நடத்தும்படியாய் நாங்கள் ஒப்புக்கொள்வது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா, இன்னும் நாங்களுக்காக அவருடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா, அவனுடைய பலம் சுகம் ஆரோக்கியம் எல்லாவற்றையும் கொடுத்து தான் வழி நடத்தும்படியா நாங்கள் ஒப்புக்கொடுத்துக்கிறோம், இன்னும் வரப்போ ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம், டோலிக்காக ஜெபிக்கிறோம், அஞ்சனிக்காக ஜெபிக்கிறோம் அப்பா, சௌரியல் ஒவ்வொருவரும் உம்முடைய நாமத்தை உயர்த்தும் போது கர்த்தர் நீர் அவர்களுக்கு நீர் வழிபடுகிறவராயிருக்கிறீர் ஆண்டவரே, தொடர்ந்து நடத்த வேண்டுமாக நாங்கள் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா, இன்னும் வரப்போற ஒவ்வொரு ஊழியக்காரர் மேலும் உம்முடைய கிருபை எப்போதும் கூட இருக்கட்டும், அவருடைய சபைகளோடு கூட இருக்கட்டும், விசுவாச மக்களோடு கூட இருக்கட்டும் அப்பா, வருகையிலே தகுதியுள்ளவர்களாய் கரை திரையற்றவர்களாய் அவர்கள் உம்முடைய வார்த்தையினால் உம்முடைய மன்னாவினால் போஷிக்கப்பட கர்த்தர் நீர் அவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் புதிய புதிய காரியங்களினை கொடுக்கிறவராயிருக்கிறீர், காலை தோறும் உம்முடைய கிருபை புதிதாக இருக்கிறது என்று சொல்லுகிறார், ஒவ்வொரு நாளும் ஆராய்ந்து பார்க்க முடியாத அவருடைய வார்த்தைகள் உதவட்டும் ஆண்டவரே, அவர்களையும் அவருடைய சபைகளையும் அவருடைய குடும்பத்தின் பிள்ளைகளையும் உடைய இரத்த கொட்டைக்குள்ளாக மறைத்துக் கொள்ளுங்க, எழும்பி பிரகாசிக்க உம்முடைய ஒளி வந்தது என்று சொல்லி அவர்கள் விசுவாசிக்கவும் தொடர்ந்து உமக்காக உடவும் பலப்படுத்த வேண்டுமா நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம், இந்த நாளிலும் எருசலேம் நகரத்துக்காக ஜெபிக்கிறோம், அந்த நகரத்தை ஆசீர்வதிக்கிறவர் நீர் ஆண்டவரே, தொடர்ந்து அந்த பிள்ளைகளை உம்முடைய வார்த்தையினாலே கத்தாவே ரட்சிப்பை காணும்படியாய் அவர்களை நீர் இழுக்க வேண்டுமாக நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம், உமக்காக பிரித்தெடுத்த அந்த சிறு கூட்டங்கத்தாக இன்னைக்கு பழகி பெருகி இந்த உலகத்தை நிரப்பி இந்த உலகத்தை ஆளுகை செய்கிற கூட்டமாக நீர் தெரிந்து கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே அப்பா, அவர்களை தண்டாயுதமாக இந்த உலகத்துக்கு நீர் அறிவித்திருக்கிறீர் ஆண்டவரே, அவர்களை வைத்து இந்த உலகத்தை நியாயம் தீர்க்கிறவராயிருக்கிறீர் சுவாமி, தொடர்ந்து அவர்கள் உண்மை அறியாதபடி அந்த இருதயங்களை கடினப்படுத்தாதபடி அவர்களோடு பேச வேண்டும் ஒப்புக் கொடுக்கிறோம், அயலுள்ள ஒரு தேசத்தை ஒப்புக் கொடுக்கிறோம், இந்த யுத்த காலங்களிலும் கர்த்தாவே கண்ணீரை துடைக்கிறவர் நீர் ஆண்டவரே, நீரே தேவன் என்று அமர்ந்திருந்து அறியும்படியாய் அந்த ஜனங்களுக்கு உண்மை வெளிப்படுத்த வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம், எல்லா பொல்லாங்கானவன் விதைக்கிற எல்லா பொய்யான காரியங்களிலிருந்து அந்த ஜனங்கள் விடுதலையாக்கப்படட்டும் ஆண்டவரே, இரட்சிப்பை காணட்டும், இன்னும் கர்த்தாவே இலங்கை தேசத்துக்காக ஜெபிக்கிறோம், கனடா தேசத்துக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, எல்லா காரியங்களிலும் கர்த்தர் நீர் உம்முடைய துணை இந்த தேசங்களோடு கூட இருக்கட்டும், ஆசீர்வதிக்கிறவர் நீர் தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க, இன்னும் கர்த்தாவே போதை வஸ்துக்களுக்கு அடிமையாகிற பிள்ளைகளை விடுதலையாக்குங்க, ரட்சிப்பை காண்பீங்க, அது போல வைத்தியசாலையில் இருக்கிறவர்கள் உம்முடைய அன்பின் கரத்தை ஆணி பாய்ந்த கரங்களினாலே தொட்டு சுகமாக்கும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுத்து ரட்சிப்பை காண வேண்டுமாக நாங்கள் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் அதுபோல சிறையில் இருக்கிறவர்கள் தங்களுடைய தவறுகளை உணர்ந்து கொள்ளும்படியாய் கத்தருமுடைய வார்த்தைகள் அங்கே விதைக்கப்படட்டும். அந்த சிறை கதவுகளுக்கூடாக ரட்சிப்பை அவர்கள் காணும்படியாய் ஒப்புக் கொடுத்து சுபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் தேசத்தை ஆளுகிற ஒவ்வொரு அதிபதியையும் ஒப்புக்கொடுக்கிறோம் அப்பா. நீங்களே அவர்களை ஆளுகை செய்கிறவர்கள். அவர்கள் இந்த ஜனங்களை நியாயம் விசாரிக்கும்படியாய் அவருடைய இருதயங்களை கடினப்படுத்தாதபடி கத்தர் எங்கள் மேல் மனதுருகி அந்த ராஜாக்களை ஆசீர்வதிங்க. ரட்சிப்பை காணும்படியாய் அவர்களை வழிநடத்த வேண்டுமாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய கிருபை எப்போதும் எங்களோடு கூட இருக்கிறது. உம்முடைய சத்தியம் இந்த ரகசிய வருகையில கத்தாவே எங்களை எடுக்கும்படியாய் விடுதலை ஆக்கட்டும். எல்லாவற்றையும் உம்முடைய திருப்பாதத்தில் ஒப்புக் கொடுத்த அன்பர் இயேசு கிறிஸ்துவினிய பார்த்து வச்சு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. அமேன்.
1: ஆமேன் ஆமேன். அருமையாக ஜபித்தீர்கள். கர்த்தர் உங்களை இன்னும் மென் மேலுமாக ஆசீர்வதித்து புதிய பாடல்களோடு பாடி எங்களுக்கு ஆசீர்வதிக்க போகிற கிருபைகளுக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருட நாமம் உயர்த்தி உங்களையும் குடும்பத்தாரையும் ஆசீர்வதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தின் மூலம். நன்றி சிஸ்டர். காட் பிளெஸ் யூ. ஆமேன்.
2: காட் பிளெஸ் யூ டூ சிஸ்டர்.
1: மட்டுமே மகிமைப்படுவதாக இப்பொழுது மறுபடியாக நாங்கள் சிஸ்டர் கிரேஸ் ஜே ரஞ்சன் அவர்களை வரவழைப்போமாக. அவங்க ஆராதனை துதி பாடலை எடுத்து வருவார்கள். அத்தோடு தேவ தியானத்தையும் எடுத்து வருவார்கள். நாங்கள் யாவரும் அன்போடு அவர்களை வரவழைப்போமாக. பிரைஸ்லா சிஸ்டர் கிரேஸ்.
4: சிஸ்டர் தேங்க்யூ. நன்றி.
1: ஆமேன். வாருங்கள் வந்து கத்திரை மகிமைப்படுத்துங்களுக்கு. நன்றி.
4: தேங்க்யூ சிஸ்டர். தேங்க்யூ. நன்றி தகப்பனே. இந்த நாளுக்காக தேவன் இந்த நாளை தந்த தயவுக்காக நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு நிமிடமும் உம்மை துதிக்க, உம்மை பாட, உம்மை கீர்த்தனம் பண்ண, தேவனை உயர்த்த உம்முடைய நாமம் எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம் இயேசு நாமம் எல்லாம் ஆண்டவரே முழங்கால் ஜாவும் முடங்கும், நாவுகள் ஜாவும் நீர் கத்திரண்டு அறிக்கை பண்ணுமென்னு சொன்ன பிரகாரம் இந்த நாட்களில் ஆண்டவர் உம்முடைய நாமத்தை உயர்த்துறோம். எங்கள் பலத்தினால் ஒன்றுமில்லை, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவ ஆவியினால் எல்லாமாகும். பரிசுத்த ஆவியானவர் எங்கு கர்த்தரா இருக்கிறாரோ அங்கு விடுதலை உண்டு. விடுதலை ஆண்டவரே நன்றி செலுத்துறோம். எபினேசரே

அராதிக்கிறோம் ஆண்டவரே, அபிநேசரே, உங்கள் நல்ல மேய்ப்பரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தரின் மனமகிழ்ச்சி உன்னை சூழ்ந்திடும், போமியின் உயர்விடங்கள் உன்னை வரவேற்கும். கர்த்தரின் மனமகிழ்ச்சி எம்மை சூழ்ந்திடும், போமியின் உயர்விடங்கள் எம்மை வரவேற்கும். பரலோக சுதந்திரத்தால் போஷிப்பாரே, வானத்தின் பலகணியை திறந்திடுவாரே. பரலோக சுதந்திரத்தால் போஷிப்பாரே, வானத்தின் பலகணியை திறந்திடுவாரே. நீ மேலே எழும்பிடுவாய், மிக உயரத்தில் பறந்திடுவாய், நீ காத்திருந்த நாட்களுக்கு பலன்.

இறந்ததையே இரட்டிப்பாய் சுதந்தரித்திடுவாய், நீ இழந்ததையே இரட்டிப்பாய் சுதந்தரித்திடுவாய். உனை ஒடுக்கும் கட்டைகள் எல்லாம் இன்றோடு அவிழ்ந்திடும், முன்னேற தடையாய் நிற்கும் சங்கிலிகள் அருந்திடும். உனை ஒடுக்கும் கட்டைகள் எல்லாம் இன்றோடு அவிழ்ந்திடும், முன்னேற தடையாய் நிற்கும் சங்கிலிகள் அருந்திடும். உனக்குரிய தரிசனம் நிறைவேற துவங்கிடும், அனுகூல வாசல்கள் உனக்காக திறந்திடும்.

விடுவாய், மிக உயரத்தில் பறந்திடுவாய். நீ காத்திருந்த நாட்களுக்கு பலனை அனுபவிப்பாய். நீ இழந்ததை ரெட்டிப்பாய் சுதந்தரித்திடுவாய். நீ இழந்ததை ரெட்டிப்பாய் சுதந்தரித்திடுவாய். சித்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியின் ரளட்சியை தருவார்.

0: நிற்கின்றார், துதி போரே கைவிட மாட்டார். கத்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவரட்சிய திரட்சிய தருவார். நுகத்தடி விரல் நீட்டை போக்கி நிப சொல்லை நடு நின்று நீக்கி கிருபையனும் மதிலை பணிவார். உன்னை சுற்றிலுமே உயர்த்தி பணிவார். தொடர்ந்து துதிசை மனமே உன்மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதி போரே கைவிட மாட்டார், துதி போரே கைவிட மாட்டார். அவர் சொல்லி நடக்காததேது, அவர் வார்த்தை தரையில் விழாது. அவர் சொல்லி நடக்காததேது, அவர் வார்த்தை தரையில் விழாது. சொன்னதிலும் அதிகம் செய்வார், உன்னை நன்றியுடன் பாட செய்வார். சொன்னதிலும் அதிகம் செய்வார், உன்னை நன்றியுடன் பாட செய்வார். கத்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவரட்சியில் திரட்சிய தருவார். நன்றி தகப்பனே, நன்றி ஆண்டவரே, ஹாலேலூயா. இந்த வேளையிலும் நாங்கள் ஆண்டவருக்கு துதிகன மகிமை அவருக்கு ஒருவருக்கே செலுத்துகிறேன். நான் வேத பாடத்துல ஒரு வசனத்தை எடுத்து நான் இதை வாசிச்சு, 6வது அதிகாரம் உபாகமம். நீயும் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நீயும் உன் குமாரனும் குமாரத்தையும் நான் உனக்கு விதிக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொள்ளுகிறதுனாலே உன் வாழ்நாட்கள் நீடித்திருக்கும்படி நீங்கள் சுதந்திரிக்கிற போகிற தேசத்திலே கை கொள்வதற்காக உங்களுக்கு போதிக்க வேண்டிய என்று தேவனாகிய கர்த்தர் போதிக்க வேண்டும். நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசத்திலே கை கொள்வதற்காக உங்களுக்கு போதிக்க வேண்டும் என்று உங்கள் தேவனாகிய கர்த்தர் கற்பிக்கிற கற்பனைகளையும் கட்டளைகளும் நியாயங்களும் இவைகளே. இஸ்ரவேலே, நீ நன்றாயிருக்கும். உன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் நீ மிகவும் விருத்தி அடைவதற்கும் அவைகளுக்கு செவி கொடுத்து அவைகளின் படி செய்ய தாவதானமாயிரு. இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாய கர்த்தர் ஒருவருக்கே கர்த்தர். நீயும் தேவனாய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்று நான் உனக்கு கட்டளை இடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவுது. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கும் போதும் வழியில் நடக்கும் போதும் படுத்துக் கொள்ளும் போதும் எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாய் கட்டி கொள்வாயாக. அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபகக்குறியாய் இருக்க கடவுது. அவைகளை உன் வீட்டு நிலைகளிலும் உன் வாசல்களிலும் எழுதுவாயாக. உன் தேவனாயே கத்தர் உனக்கு கொடுப்பேன் என்ற ஆப்ரஹாம் ஈசாக்கு ஜாக்கோபு என்பவர்களாகி உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பிரவேசிக்க பண்ணும் போது நீ கட்டாத வசதியான பெரிய பட்டணங்களையும் நீ நிரப்பாத சகல நல்ல வஸ்துக்களால நிரம்பிய வீடுகளையும் நீ வெட்டாமல் வெட்டப்பட்டிருக்கிற துறவுகளை நீ நடாத திராட்சை தோட்டங்களையும் ஒலிவு தோப்புகளையும் நீ உனக்கு தோப்புகளையும் அவர் உனக்கு கொடுப்பதனால் நீ சாப்பிட்டு திருப்தியாவான். இந்த வார்த்தையின் படி ஆண்டவர் என்னோடு நிகழ்ந்தியானத்துக்கு ஏற்ற வார்த்தை வந்து அந்த உபாகமத்திலே இந்த பிள்ளைகளுக்காக நாங்கள் அந்த பிள்ளை குடும்பங்களுக்காக நாங்கள் ஜபிச்சு கொண்டிருக்கும் போது இந்த குடும்பத்திலே எப்பவும் வந்து நாங்கள் இந்த பிள்ளைகளுக்காக ஜபிக்கும் போது அந்த பிள்ளைகள் இந்த நாட்களில் இருக்கிற பிரகாரமாக நாங்கள் அவர்களுடைய கீழ்ப்படிவை நாங்கள் எப்படியாக வளர்க்க வேண்டும் என்றதை ஒவ்வொரு தாய்மார் ஒவ்வொரு தகப்பன்மார் என்னென்று அவர்களுக்கு முன்மாதிரியா இருந்து ஜபிக்கும் போதும் ஞாபகக்குறியா இந்த வார்த்தைகளை இருதயத்திலே வச்சு வார்த்தைகளை பற்றி கற்றுக்கொள்ளும் போது இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷமா இந்த உலகத்திலே என்ன நடக்குதுன்றதை தீர்மானிக்க எல்லாருக்குமே தெரியும். உலகம் வந்து பொல்லாங்கில சூழ்ந்திருக்கின்றதுக்காக இந்த குழந்தைகளை இந்த பிள்ளைகளின் வளர்ப்பு எப்பவும் வந்து பெரியவர்களா இருந்தாலும் வாலிப பிள்ளைகளா இருந்தாலும் குடும்பங்கள்ல கூடிய பிரிவினைகள் எல்லாம் வருகிறபடினால இந்த நாட்கள்ல நாங்கள் குடும்பத்துக்காக கூடுதலா ஜபிக்கணும் எனக்கு ஆண்டவர் அந்த இதை வெளிப்படுத்தினார். என்னென்னா குடும்பம் வந்து ஒருதருக்கு ஒருதர் சில நேரம் சச்சரவுகள் சண்டைகள் பிரிவினைகள் கசப்புகள் அப்படியான இதுகள் இல்லாமல் நாங்கள் இந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் எப்படி வளர்க்க வேண்டிய வழிகளை நாங்கள் காண்பிக்கும் போது நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன், உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் சொன்ன இந்த வார்த்தைப்படி நாங்கள் நித்தமும் அந்த பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜபிக்கும் போது நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பா, வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பா என்று சொல்லி அந்த வார்த்தைகளை சொல்லி அந்த பாதுகாப்புக்காக ஜெபித்து, அதோட நாங்கள் இந்த ரெண்டாவது எபேசியர்ல பார்க்கிறோம், அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த எங்களை உயிர்ப்பித்தார், அவைகளின் நாங்கள் முற்காலத்திலே ஒவ்வொரு உலக வழக்கத்துக்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரிய செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டோம். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாமிச இச்சையின்படியே நடந்து நமது மாமிசமும் மனசும் விரும்பினைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாக இருந்தோம். ஆனால் இப்பொழுதோ தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்து தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த எங்களை உயிர்ப்பித்தார். அப்ப அந்த ஒவ்வொருத்தரும் நாங்கள் அவருடைய கூட கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை அவருடைய கூட எழுப்பி உன்னதங்களிலே அவருடைய கூட உட்காரவும் செய்தார். இந்த வார்த்தையின்படி எபேசியர்ல சொன்னப்பட்ட வார்த்தையின்படி குடும்பங்கள் எப்படி இருக்க வேணும் என்றதை நாங்கள் முன்மாதிரியா இருக்கணும், பிள்ளைகளுக்கு ஜெபத்தை சொல்லிக் கொடுக்கணும், போகும்போதும் வரும்போதும் பாடசாலைகள் போனாலும் வெளியே போனாலும் ஜெபத்தில பிள்ளைகளை நாங்கள் வழி நடத்த வேணும். மற்றது இருதயத்திலே 119 சங்கீதத்திலே சொன்னது போல வாலிபன் இதனால் தன்னை சுத்தம் பண்ணுவா, இருதயத்திலே அவர் அந்த வார்த்தைகளை காத்து கொள்ள வேணும். அதன்படி நடக்கும்போது இந்த உலகத்துக்கு உத்தவச உலகத்திலே என்ன பொல்லாங்கிருந்தாலும் அவர்கள் அந்த நேரம் தப்பித்து கொள்ளும்படியாக இந்த நாட்களை நாங்கள் அந்த குடும்பத்தில உள்ள பிள்ளைகளுக்காக ஜெபிக்கண்டா அன்று பேசினார். அதன்படி அதை தொடர்ந்து நாங்கள் இதை குடும்பத்துக்காகத்தான் இந்த நாளில நான் இந்த வார்த்தை எடுத்தேன். ஆண்டவருக்கு சோஸ்திரம். ஒவ்வொருத்தரும் இதை வழி நடத்தப்பட நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஜீவன் உள்ள நல்ல பிதாவே நம்பி நன்றி.
1: ஆமேன் ஆமேன் ஆமேன். அருமையான வார்த்தையின் மூலமாக எங்களை ஆசீர்வதித்தீர்கள். அழகான துதி பாடல் மூலமாக எங்களை ஆசீர்வதித்தீர்கள் சிஸ்டர். கர்த்தருடைய வார்த்தை என்றும் என்றும் உயிருள்ளதாக இருக்கிறபடிய நான் நன்றி செலுத்துகிறேன். ஆமேன். அவருடைய வார்த்தை எங்களுக்கு வெளிச்சமாயிருக்கிறதாகவும் தீபமாகவும் எங்கள் பாதைக்கு இருக்கிறபடியாக நான் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி உங்களையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம். வானொலி குடும்ப சார்பாகவும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி சிஸ்டர், நன்றி. காட் பிளெஸ் யூ. ஆமேன். இப்பொழுது நாங்கள் யாவரும் அன்போடு சிஸ்டர் ரஞ்சினி அவர்களை, ரஞ்சினி அலங்காரமணி அவர்களை வரவேற்பமாக அவர்கள் கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் ஜெபிப்பார்கள். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் ரஞ்சினி.
2: பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் டாலி. காட் பிளெஸ் யூ.
1: வாருங்க.
2: ஆமென் ஆமென். தேங்க் யூ ஜீசஸ். தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ மை சேவியர். தேங்க் யூ லார்ட் பிகாஸ் யூ ஆர் லார்ட். Lord, moving, Lord, through your spirit, Lord Jesus, on the face of this earth, Lord, just like you said, Lord, your spirit, oh Lord, is the only one, Lord, that can give us, Lord, such love, joy, and peace. And Lord, the spirit, Lord, that has come, brought forth, Lord, your very life, Lord, into your people, oh God, that you might, Lord, reveal yourself, who you are, the very creator of the creator beings that you created, Lord, that they will have that love and fellowship with you, Lord, most of all. So we thank you, Lord, for the mighty power of the Holy Spirit, Lord, that emanating, Lord, through the very ways, Lord, in even as Nithya Valicham is, Lord, deriving right from Toronto, Canada, Lord, into the nations of the world, Lord. So we thank you for the hearers, for the listeners, Lord, that have come and joined, Lord, at this time. Father, even as you have, Lord, opened their hearts, Lord, to bless them, Lord, to Lord, all that has been, Lord Jesus, bestowed through this very program, till the end of this program, Lord, through all the devotionals and all the songs and the very prayer had been going on, Lord, right from Sister Esther Elendra, Lord, who has been coming back, Lord Jesus, and joining us, Lord, with a blessing to pray, Lord, and start this program, Lord. I pray, Lord, that you would touch the larynx of her very throat, that she'll be able to be completely be made whole in the name of Jesus, that she'll be able to bring back that beautiful voice and sing once again. I pray in Jesus' name. I also thank you, Lord, for the devotionals and the way she, Lord Jesus, the praise and adoration and worship has been going on, Lord, from Sister Grace Jayaranjan, Lord, who has been coming and praying also, Lord. Thank you, Lord, for that blessing. Thank you, Lord, for that ministry. Thank you, Lord, for using her, Lord, and bringing her, Lord Jesus, from a place, Lord, where, Lord, you found her, you chose her and brought her, Lord, to use her in such a way. So we thank you, Lord, for her life and her call as well. So, Lord, we bring, Lord Jesus, the rest of the program, even as Sister Dolly is hosting today, Lord. Be with her leader and guider, Lord, each step of the way, Lord. Anoint her, Lord Jesus, from the crown of her head to the soles of her very feet, Lord, that your guidance and the anointing power of the Holy Spirit alone will bless, Lord, through this very channel, this very evening, Lord, through Nithya Valicham. Thank you, Lord, for your guidance. And even as Brother Mahendran, who has been working alongside, Lord, and right from beginning till evening, till the end, oh God, to be able to, Lord, make it possible, Lord, for this program to go well and smoothly. Lord, use him, guide him, be with him, lead him, guide him every step of the way, and anoint him too, Lord. It's nothing but the power of the whole, anointing power of the Holy Spirit alone that emanates and makes it all possible. So we thank you, Lord, that you rest upon and give such wisdom and knowledge and understanding, and lead and guide him each step of the way, Lord. And we thank you for that, Father. Now we also give the rest of the program into your hands, Lord, as the ones that are going to come and bring forth the word, Lord. Give them all to you, Lord. Sister Esther Ruby, Sister Arundhati, Pastor Jnana Prahasam, and Pastor Anton Rasa, and I am all of them coming and bringing forth the word, O God. Anoint their lips, Lord, that not a single word would be dropped, Lord, to the ground, but bring forth much fruit upon people's lives, and Lord, for blessing them and bringing forth, Lord, that which is of yours, Lord, through the word that you have, Lord, prepared through them, in Jesus' name. Now we bring forth, Lord, the hearers, the listeners, Lord, even at this very moment, Lord, they are coming and listening, Father, Lord, and all that is going to go on through, oh Father, that you have, Lord, assigned in such a way, Lord, oh God, at this time, Father, is nothing but your the way in which you are going to, Lord Jesus, come through. So we thank you, Lord, even as they open their eyes of understanding, Lord, and Lord, bless them, Father, for whatever reason, Lord, oh God, that they feel, Lord, in a place, Lord, where they have been, Lord Jesus, bombarded by the enemy, Lord, any other way, Lord Jesus. We pray, Lord, that you would give them, Lord, where the Spirit of the Lord is, there is victory, there is freedom, that they will come into the alignment of your power and your presence, Lord, in their lives, and completely be made whole, mind, body, soul, and spirit, thought, word, and deed, completely take control of all their five senses, six senses, Lord, oh God, that they would, Lord, align the obedience of your word as it goes forth, Lord, and respond to it, I pray in Jesus' name. Father, I also thank you, Father, whatever the Lord Jesus, the reason, Lord Jesus, that you have behooved it, Lord, for this program, Lord, enter into their homes, enter into their business places, industrial places, wherever they might be, even traveling, in the hospitals, in the prisons, in wherever places, Lord, that their friends have, Lord, ordained it, Lord, to come into their lives and their friends to make it as a witness, Lord, these programs to go in, Lord, at this moment, Lord, make it a mighty blessing. This is the purpose behind it, Lord. This is not of man, this is of your Spirit, this is of the anointing power of the Holy Spirit that is doing the work of Calvary upon their hearts and lives for complete deliverance, Lord Jesus. You are the only one, Lord, who can bring forth that deliverance. You are the only one, Lord, who paved the way, where you said, Lord, I am the way, the truth, and the life. Lord, the images created by the hands of man cannot bring them, Lord, deliverance and purpose in life. Only you can, Lord, because they cannot hear, they cannot speak, they cannot bring forth, Lord, that which is of yours, O God. Only a creator God can do this, the God of heaven and earth. Let thy will be done on earth as it is in heaven. Lord, I thank you, Lord, for Brother Leslie and Sister Rita, even as they are doing, Lord, morning till evening, Father, all that it takes, oh God, by the guidance of the anointing power of the Holy Spirit upon their lives as well, leading and guiding each step of the way, Lord, and to do all the recordings of the programs and the production of the programs by Brother Leslie, Lord, and all the rest, Lord, with the coordination of the programs along with Sister Rita and also Brother Mahendran working alongside for the evening programs as well, Father, with Nithya Velicham, Vartha and Velicham. So we thank you, Lord. These are, Lord, none of us, Lord, nothing that we can accomplish, but it is all through the mighty guidance of the power of the Holy Spirit alone. And the anointing, Lord, works and moves, Lord, just like you, Lord. Impress my heart, Lord, how your Spirit is moving upon the face of this earth until you come, accomplish the task in which you have purposed it. In Jesus' name I pray. Amen and amen.
1: ஏமேன் ஏமேன். அருமையாக ஜபித்திருக்கா கத்திர, நாம் மட்டுமே மகிமைப்படுவதாக கத்திர, உங்களை மென்மேலும் மக ஆசீர்வதிப்பாராக. நன்றி. காட் பிளஸ் யூ. ஆமேன் ஆமேன். மறுபடியாக சிஸ்டர் டாலி அவர்கள் ஊழியக்காரர்களுடைய ஜபித்து சிறிய பாடலை கொண்டு வருவார்கள். நன்றி நன்றி நன்றி இயேசுவே. நன்றி அப்பா. அப்பா, நீங்கள் பேர் சொல்லி அழைத்து ஒவ்வொருவரையும் நித்திய வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து ஒளியாக பிரகாசிக்க தந்த இந்த மகா பிரிதன் அன்புக்கு நன்றி செலுத்துறேன். அப்பா, வாக்கு தத்தம் செய்தவரை இன்னும் எங்களுக்கு ஆண்டவரே உங்களுடைய நாமத்தை மட்டுமே உயர்த்துவதற்கானவரே, நீங்க எடுத்து வந்த ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் கூட கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, தேவனே சுத்தமுள்ள இருதயத்தை எங்களிலே சுழற்றியும் ஆண்டவரே, நிலைவரமான ஆவியை எங்கள் உள்ளத்திலே புதுப்பியும் ஆண்டவரே, உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை எங்களிடத்திலிருந்து எடுத்து கொள்ளாமலும் இருமப்பா. ஐயா நீங்க பரிசுத்தர் பரிசுத்தர் ஆனபடி எங்களுக்குள்ள உங்களுடைய பரிசுத்தமான ஆவியை ஒவ்வொரு ஊழியக்காரங்களுக்கும் ஆண்டவரே புதிதாக அபிஷேகத்தினால நிரப்பும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா, உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை அப்பா ஒவ்வொரு ஊழியக்காரங்களுக்கும் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. உங்களோட பரிசுத்தமான ஆவியை அப்பா எல்லாருக்குள்ளையும் ஆண்டவரே புதுப்பித்து உற்சாகமான ஆவியை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. பரிசுத்தரை பரிசுத்தரர் நாங்கள் சொல்லும் பொழுது அவர்கள் எங்களை அப்பா இன்னும் அதிகமாக பரிசுத்தமாக்குவதற்கு நீங்க அழைத்து வந்த ஒவ்வொரு பாஸ்டர் சிஸ்டர் பிரதர் யாவரையும் ஆண்டவர் உங்களோட கரத்துல கொடுக்கிறேன். உங்களோட நாமத்தை மட்டுமே உயர்த்துவதற்கானவரே எங்களுக்கு ஒரு மன தாழ்மையான ஆவியையும் அப்பா தேவ பயத்தையும் கொடுத்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவர்களையும் ஆண்டவரே ஒரு புதிதான அன்பையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். அபிஷேகத்தின் மூலமாக உங்களோட இரத்த கோட்டைகளை மறைத்து வைத்தபடி வைத்து அவரை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களோட நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக என்று கூறி சிறியொரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை ஒத்துறேன். இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே நன்றி இயேசு நன்றி. ஆமேன் ஆமேன் ஆமேன். பிதாவே ஆரா

ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே, ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும்

0: அப்பா, உங்கள் மேல் அன்பு வைத்த அந்த மகா பெரிதான அன்புக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. என்ன அதிகமாக உங்களுடைய அன்பை கொடுத்து யாவரையும் வழி நடத்தும்படியாக ஜபிக்கிறேன். கூட நாம மட்டுமே மகிமை படுவதாக. நன்றி இயேசு, நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன். இப்பொழுது நாங்கள் யாவரும் அன்போடு சிஸ்டர் மிஸ்டர் ரூபி அவர்களை அவர்களுடைய பதிவு செய்யப்பட்ட செய்தியை அமைதியோடு இருந்து கேட்போமாக. நன்றி. காட் பிளெஸ் யூ ஆல். ஆமேன்.
1: Amen. Praise the Lord, Sister Dolly.
0: Amen.
1: Sister Dolly,
0: praise the Lord. Yeah.
1: Pastor Andrew Das said 30 minutes to do it. Jolly, in the after Samuel Raj Vara, hello. So long. Party, Jevo Melan, 30 minutes to do it. Say, so long.
0: Okay, okay. Na solra. Pastor Andrew Das. Okay.
1: So Esther, we will say the cup of my India.
0: Amen. God bless you. Amen.
2: Yes. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சங்கமம் வானொலியில் இணைந்திருக்கிறவர்கள், மறு ஒளிபரப்பிலே கேட்கப் போகிறவர்கள் எல்லோரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இன்றைய நாளிலும் கூட நாம் பார்க்க போகிற வேத பகுதி என்னவென்றால், எது கர்த்தருக்கு பிரியம், கர்த்தர் எதிலே பிரியப்படுகிறார். இன்னும் அதிகமாக சொல்ல வேண்டும் என்றால், கர்த்தருக்கு மிகவும் பிரியமான காரியம் எது? நம்முடைய வாழ்க்கையிலே பாருங்கள், அன்றாட வாழ்க்கையிலே ரட்சிக்கப்பட்ட எல்லா கிறிஸ்தவ மக்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தருக்கு பிரதானமான காரியம் ஒன்று உண்டு. எந்த காரியத்திலே? நம்முடைய மக்கள் மத்தியிலே பாருங்க, விசுவாசிகள் மத்தியிலே எந்த காரியத்திலே கர்த்தர் மிகவும் பிரியப்படுகிறவராயிருக்கிறார்? நாம் நினைத்து கொண்டு இருக்கிறோம் பாருங்க, நம்ம ஜபிக்கிறோம், உபவாசிக்கிறோம், கண்ணீர் விடுகிறோம், முழங்கால் ஜபம் பாருங்க, அநேக காரியங்கள்ல கர்த்தர் பிரியமாயிருக்கிறார் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் வேதம் இவ்வாறாக கூறுகிறது, கர்த்தர் ஒரு காரியத்துல பிரியப்படுகிறவராயிருக்கிறார். அது என்ன காரியம்? வேதத்தின் ஆதாரத்திலிருந்து எபிரேயரின் புஸ்தகம் 11:6, எபிரேயர் 11:6. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். இங்கே போடப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்கு எது மிகவும் பிரியமான காரியம், எப்படி தேவனிடத்துல பிரியமா இருக்கலாம், தேவனுக்கு பிடிச்சவங்களா, பிரியமா, அவருடைய உள்ளத்தை சந்தோஷப்படுத்துகிறவர்களாய், அவருடைய உள்ளத்திற்கு ஏற்றவர்களாய், எந்த காரியம் அவரிடத்துல நம்மை கிட்டி சேர்க்கிறதா இருக்கிறது? விசுவாசம். இதை இப்படி வாசிக்கலாம் பாருங்க, விசுவாசம் உள்ளவனை பாருங்க தேவன் வந்து அவர்கள் மேலே, விசுவாசிக்கிறவர்கள் மேலே, விசுவாசம் உள்ளவர்கள் மேலே தேவன் பிரியமாயிருக்கிறார், பிரியப்படுகிறார். அப்போ விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஆண்டவரே இங்க எழுதி வச்சிருக்கிறார். இந்த வசனங்கள்லாம் பாருங்க, யாரோ ஒரு தனிப்பட்ட மனுஷர்கள் எழுதப்பட்ட வசனம் அல்ல, பரிசுத்த ஆவியானவரால் அருளப்பட்ட வார்த்தைகளை நாம் வாசித்து கொண்டிருக்கிறோம் பாருங்க. இங்க போடப்பட்டிருக்கிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். பாருங்க, அநேக காரியங்களை குறித்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு, ஆனா தேவனுக்கு பிரியமான காரியம் அவரை விசுவாசிப்பது. அவரை விசுவாசிப்பது என்றால் என்ன? விசுவாசம் என்றால் முதலாவது என்ன? விசுவாசிங்க விசுவாசிங்கன்னு சொல்றீங்களே, என்ன விசுவாசம்? அப்படி விசுவாசம் என்றால் என்ன? எபிரேயரின் புஸ்தகம் 11:1 இந்த விசுவாசத்தை குறித்து விளக்குகிற வசனமாயிருக்கிறது. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாயிருக்கிறது. இன்னும் ஒண்ணுமே நம்மளுடைய வாழ்க்கையில தோன்றவே இல்லைங்க, அதை குறித்த ஒரு நிச்சயம், உறுதி, அதுதான் பாருங்க விசுவாசம். நம்பிக்கைன்னு வந்து பாருங்க உலகத்தார் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், நம்பிக்கை, எனக்கு நம்பிக்கை இருக்கு, நான் நம்புறத எப்படியாவது அடைஞ்சே தீருவேன். பாருங்க, கர்த்தருடைய கர்த்தரை அல்லாமல் பாருங்க இருக்கிற மனுஷர்கள் கூட பாருங்க, ஏதோ ஒரு காரியத்தை குறிச்ச நம்பிக்கை, உறுதி, வாழ்க்கையில எப்படியாவது நம்ம முன்னுக்கு வந்துருவோம், ஜெயிச்சிருவோம். ஆனா இங்க சொல்றாங்க, விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதி. முதல்ல இந்த விசுவாசம் பாருங்க, ஒரு உறுதிய உள்ள ஒரு உறுதியான நம்பிக்கையை கொண்டு வருகிறது. ஏதோ ஒரு ஒன்றின் மேல் காணப்பட, இன்னைக்கு கண்ணுக்கு தெரியல, கையிலால் தொட்டு பார்க்க முடியல, ஆனா நாம் ஒரு நம்புகிற காரியத்தை உறுதியாக நாம் பெற்றுக்கொள்வோம் என்ற நிச்சயம், அதுதான் விசுவாசம். பாருங்க, இந்த விசுவாசம் எப்படி வருகிறது நமக்கு பாருங்க, இந்த விசுவாசம் எங்க இருந்து வருகிறது என்று Romans 10:19 போடப்பட்டிருக்கும். விசுவாசம் வார்த்தையை கேட்கிறதுனாலே வரும். பாருங்க, கர்த்தருடைய வார்த்தையை திரும்ப திரும்ப கேட்பதினாலே இந்த விசுவாசம் வருகிறது. இந்த விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசமா இருக்கிறது? இந்த தேவனை பிரியப்படுத்துகிற இந்த விசுவாசம் எப்பேற்பட்ட விசுவாசமா இருக்கிறது? ஏன் இதன் மேல தேவன் பிரியம் வைக்க பிரியமா இருக்கிறார் பாருங்க. ஒன்னியோவான் புஸ்தகம் 5:4 இப்ப இவ்வாறு எழுதப்பட்டிருக்கிறது, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். பாருங்க, கர்த்தர் நம்ம இந்த பூமியில நம்மை ரட்சித்து அவருடைய பிள்ளைகளாக மாற்றி இந்த பூமியில வாழ வச்சிட்டு இருக்காரு. ரட்சித்த உடனே பாருங்க, நம்ம எல்லாரையும் பரலோகத்துக்கு அப்படியே கூட்டிட்டு போறது இல்ல. இந்த பூலோகத்திலே 70-80 ஆண்டுகள் இந்த உலகத்திலே பாருங்க நாம் வாழ வேண்டியதா இருக்கிறது. அந்த வாழ்க்கையிலே நாம் வெற்றிகரமான ஒரு வெற்றியாளராக எல்லாவற்றையும் ஜெயித்து மேற்கொள்வதற்கு இந்த விசுவாசம் நமக்கு தேவையா இருக்கிறது. அதனாலதான் இங்க யோவான் சொல்லுகிறார், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். பாருங்க, நம்ம விசுவாசிகளாக பிறந்த போதே பாருங்க, கர்த்தரை ஏற்றுக்கொண்ட போது, ரட்சிக்கப்பட்ட போது, அவருடைய பிள்ளைகளாய் மாறின போது, இந்த விசுவாசம் நம்முடைய உள்ளத்திலே துவங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த துவக்கப்பட்ட விசுவாசம் பாருங்க பெருகி நாளடைவிலே உலகத்தை ஜெயிக்கிறது, பிரச்சனையை ஜெயிக்கிறது, எல்லா சவால்களையும் மேற்கொள்ளுகிற தக்கதாக விசுவாசம் பாருங்க உருவெடுக்கிறது, வளர்கிறது. இந்த விசுவாசம் யாரின் மேலே நாம் வைக்க வேண்டும்? 5 இவ்வாறு போடப்பட்டிருக்கிறது, 1 யோவான் புஸ்தகம் 5:5. இதுதான் ரொம்ப முக்கியமானது. பாருங்க, இன்னைக்கு அநேகர் சொல்றாங்க, எங்களுக்கு லூத்தரன் ஃபெய்த் இருக்கு, கத்தோலிக் ஃபெய்த் இருக்கு, அந்த ஃபெய்த் இருக்கு, இவர் மேல ஃபெய்த் இருக்கு, அவர் மேல ஃபெய்த் இருக்கு, நாங்க அந்த பாஸ்ட் மேல நாங்க ஃபெய்த் வச்சிருக்கோம், அவர் ஜெபிக்கிறது மேல ஃபெய்த். எந்த ஃபெய்த்தும் எந்த விசுவாசமும் உங்களை ஜெயிக்க வைக்க முடியாது. இதிலே போடப்பட்டிருக்கு பாருங்க, வேதத்துல எழுதப்பட்டிருக்கு, 1 யோவான் புஸ்தகம் 5:5. இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? அருமையானவர்களே, உலகத்தை ஜெயிக்க வேண்டுமா? எல்லா பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் கடந்து நீங்கள் வெற்றிகரமான வாழ்க்கைக்குள்ளே பிரவேசிக்க வேண்டுமா? அதற்கு முறை முக்கிய ஆதாரம் அச்சாணி பாருங்க, இயேசுவானவரை விசுவாசிக்க வேண்டும். அதை எப்படி விசுவாசிக்க வேண்டுமா? தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்க வேண்டும். இந்த விசுவாசம் மலைகளை பெயர்க்கும், வியாதிகளை தகர்க்கும், பிசாசுகளினுடைய கோட்டைகளை இடிக்கும், உங்களுடைய எல்லா தேவைகளையும் இந்த விசுவாசம் சம்பாதித்துக் கொண்டு வந்து கொடுக்கும். அருமையானவர்களே, இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி இந்த உலகத்தை ஜெயிக்கிறதுக்கு ஒருத்தர்னாலையும் முடியாது. பாருங்க, ஏன் இந்த இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்க வேண்டும்? அவர் தான் பாருங்க உங்களுக்காகவும் எனக்காகவும் பாருங்க பரலோகத்தை விட்டு, தங்க பட்டணத்தை விட்டு இறங்கி கீழே வந்து கடைசி சொட்டு கல்வாரி சிலுவையிலே சிந்தி இந்த விசுவாசத்தை பாருங்க கனப்படுத்தி இருக்கிறது மாத்திரமல்ல, உறுதிப்படுத்தி இருக்கிறார், ரத்தத்தை சிந்தி இருக்கிறார், அவ்வளவாய் உங்களை நேசித்துக் கொண்டிருக்கிறார். இவர் எனக்காக வந்த மீட்பர், என்னை தூக்கும்படி வந்த இரட்சகர். இவர் மேல வைக்கிற விசுவாசம், இயேசுவின் மேல வைக்கிற விசுவாசம் பாருங்க, அவர் மேலையும் இவர் மேலையும் யார் மேல வேணாலும் நம்பிக்கை வைக்கலாம். ஆனால் அந்த நம்பிக்கையும் அந்த விசுவாசமும் உங்களை பாருங்க உயர்த்துவதோ மேன்மைப்படுத்துவதோ உங்களுடைய தேவைகளை சந்திப்பதோ பாருங்க முடியாத காரியம். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று வைக்கிற விசுவாசத்தின் பேரிலே தேவன் உங்கள் மேலே பிரியப்படுகிறவராய் இருக்கிறார். இந்த விசுவாசம் என்னெல்லாம் செய்தா பாருங்க, இப்படிப்பட்ட விசுவாசம் என்ன செய்கிறது? மத்தேயு 8:8 போவோம். வசனங்கள் 5:10-10 மத்தேயுவின் புஸ்தகம் 8:5-10 இந்த விசுவாசம் என்னெல்லாம் செய்கிறது பாருங்க. 5:1 பாருங்க, கப்பர்நகூம் என்ற ஊர்ல ஒரு 100 பேருக்கு அதிபதியா ஒரு மனுஷன் இருக்கான். இங்க வந்து ஆண்டவர்கிட்ட கேக்குற, ஆண்டவர்கிட்ட வர்றான் 8:1 ஆண்டவரே பாருங்க, வந்தோடனே அந்த மனுஷன் 100க்கு அதிபதி பாருங்க, ரட்சிக்கப்பட்ட மனுஷன் இல்ல, இயேசு கிறிஸ்துவை குறித்த பாருங்க கேள்விப்பட்டிருக்கிறார், அறிந்திருக்கிறார். இயேசு என்கிற ஒரு நபர் வருகிறார், அவர் குருடரை சுத்தமாக்குகிறார், சப்பானிகளை நடக்க செய்கிறார் பாருங்க, குஷ்டரோகிகளை சுத்தமாக்குகிறார். அவர் செய்த நன்மைகளை, அவர் செய்த பாருங்க அற்புதங்களை கேட்டு கேள்விப்பட்டு அதை மட்டும்தான் பாருங்க, அது மட்டும்தான் அந்த 100க்கு அதிபதிக்கு தெரிஞ்சிருக்கு. இயேசுவை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறார். நான் சொன்னேன் பாருங்க, இயேசுவை குறித்த அந்த விசுவாசம் எப்படி உருவாகிறது? வார்த்தையை கேட்க கேட்க, இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டதினாலே 100க்கு அதிபதி வந்த மாத்திரத்துல சொல்றாரு, ஆண்டவரே பாருங்க எல்லாவற்றிற்கும் பாருங்க, நீர் தான் காரணம் ஆண்டவரே, நீங்க நீங்க மட்டும்தான்ப்பா, ஃபுல் சரண்டர் ஆண்டவரேன்னா அப்படிதான் அர்த்தம் பாருங்க. அவர் சொல்றாரு, அவருடைய வேலைக்காரன் பாருங்க, கொடிய வேதனை ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கான். அப்ப ஆண்டவர் சொல்ற, நான் வீட்டுக்கு வரேன்ப்பா அப்படின்றாரு. வீட்டுக்கு வந்து சுஸ்தமாக்குறேன். இவர் சொல்றாரு, ஆண்டவரே நீங்க என் வீட்டுக்கெல்லாம் வரவேணாம்ப்பா, ஒரே ஒரு வார்த்தை, எட்டாம் வசனத்துல போடப்பட்டிருக்கோம், ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சுஸ்தமாவான். பாருங்க, இன்றைக்கு அநேகர் பாருங்க, இந்த வேத வல்லுநர்கள் வேத பகுதிகளை பாருங்க, தீர ஆராய்ந்து படிக்கிறவர்களுக்கு கூட இப்ப ஏற்பட்ட விசுவாசம் இல்லை. ஆண்டவரே எங்க சொல்றாரு 10ஆம் வசனத்துல, இதை கேட்டு ஆச்சரியப்படுகிறார். இயேசுவையே பிரமிக்க வச்சுட்டாரு பாருங்க. இங்க போடப்பட்டிருக்கோம், இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். பாருங்க, ஆண்டவரையே பாருங்க அசத்திட்டார், அப்படிதான் சொல்லணும், ஆண்டவரையே பிரமிக்க வச்சுட்டார் இந்த விசுவாசம் பாருங்க. நூற்றுக்கு அதிபதி சொல்றாரு, ஆண்டவரே சொல்றாரு, நம்ம எல்லாம் சொல்லுவோம், ஆண்டவரே நீங்க எங்க வீட்டுக்கு வரீங்களா, அப்பா நீங்க வாங்கப்பா, நான் கூடவே இருந்து உங்களை கூட்டிட்டு போறேன்ப்பா. பாருங்க, அது ஒரு விதமான கர்த்தர் மேல உள்ள ஒரு பற்று, பாசம், உறவு. ஆனால் அதற்கெல்லாம் மேல அப்பாற்பட்ட நூற்றுக்கு அதிபதி சொல்லுகிறார், ஆண்டவரே நீங்க என் வீட்டுக்கு கூட வர வேண்டாம், நீங்க இருந்த இடத்துல இருந்து ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுங்கப்பா. அந்த வார்த்தை கடல் கடந்து மயில் கடந்து அப்பார்களுக்கு அப்பாற்பட்டு அந்த வார்த்தை சுகத்தை சுமந்து கொண்டு சென்று என் வேலைக்காரனை குணமாக்கி அவனை ஜீவனடைய செய்கிறது, பிழைப்படைய செய்கிறது. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுங்க ஆண்டவரே, என் வேலைக்காரன் பிழைச்சுக்குவான். இப்படி நாம் விசுவாசிக்கிறோமா? இதுதான் பாருங்க, இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறார். ஆண்டவரே அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவனுடைய குமாரனே, தாவீதின் குமாரனே, ஆண்டவரே. அருமையானவர்களே, அவருடைய நூற்றுக்கு அதிபதியினுடைய விசுவாசத்தை பார்த்து இயேசு ஆச்சரியப்பட்டது மாத்திரமல்ல, அவரே சொல்றாரு

கண்டு இயேசு பிரியப்படுகிறவராய் இருக்கிறார். இன்றைக்கு நாம் எப்படிப்பட்ட விசுவாசத்தை உடையவர்களாய் இருக்கிறோம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. இன்னும் ஒரு வேத சம்பவத்தோடு கூட நாம் பார்ப்போம். யோவானின் புஸ்தகம் 11 யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 11:11-44 யோவான் புஸ்தகம் 11:1-44 இங்கே போடப்பட்டிருக்கும் பாருங்க. ஒரு பெரிய சம்பவத்தை குறித்து இங்கே எழுதப்பட்டிருக்கிறது பாருங்க. மார்த்தாள், மரியா, லாசரு அப்படின்ற ஒரு சகோதரி, ரெண்டு சகோதரிகள், ஒரு சகோதரர் இருக்கிறாரு. அந்த லாசரு பாருங்க வியாதிப்பட்டு மறிச்சு போயிட்டார். மறிச்சது மாத்திரமல்ல, அவங்க எல்லா காரியங்களையும் செய்து அவரை கலரையிலே வச்சுட்டாங்க. செத்து 4 ஆயிடுச்சு. இது பாருங்க, இது பெரிய இன்னும் கொஞ்சம் ஹைலைட் ஆன விஷயம். நூற்றுக்கு அதிபதியினுடைய வேலைக்காரர் கூட மரண அவசியப்பட்டு இருக்கார், கொடிய வேதனைப்பட்டு இருக்கார், ஆனா சாகல பாருங்க. சாவாமல் அவர் வந்து பாருங்க உயிரோட இருக்காரு, ஆனா அவஸ்தப்பட்டு இருக்காரு. அப்படிப்பட்ட மனுஷனை பாருங்க குணப்படுத்துறதுக்காக நூற்றுக்கு அதிபதி விசுவாசித்தார். பாருங்க, வியாதிப்பட்டு இருக்கிற மனுஷன் கூட விசுவாசிக்கல, அவருக்காக அவருடைய அதிபதி, அந்த நூற்றுக்கு அதிபதி அதிகாரி விசுவாசத்தை மாத்திரத்திலே அங்க சுகம் உண்டாயிற்று. இங்க பாருங்க, இந்த லாசரு வியாதியா இருக்கிறான், கடைசியில பார்த்தா மறித்து போயிட்டான், செத்து 4 ஆயிடுச்சு. எக்ஸ்ட்ரீம் கேஸ் ஆயிடுச்சு. இப்ப இதுல பாருங்க, யோவான் புஸ்தகத்துல பாருங்க 11:27 போடப்பட்டிருக்கு. 21:1 ஏ ஆண்டவர் வந்து பாருங்க அந்த ஊருக்குள்ள வராரு அப்படின்னு கேள்விப்பட்ட மாத்திரத்திலே பாருங்க. 21:1 யோவான் 11:21 மார்த்தாளம்மா வந்து சொல்றாங்க, ஆண்டவரே நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டானே. அந்த அம்மா பாருங்க உள்ளம் போகுது, சகோதரி இல்ல உள்ளம் பொங்குது. ஆண்டவரே நீங்க மாத்திரம் இங்க இருந்தீங்கன்னா என் சகோதரன் லாசரு மரிச்சே போயிருக்க மாட்டான், உயிரோட இருந்திருப்பான். எப்படியாவது நீங்க காப்பாத்திருவீங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்றான். ஆனா பாருங்க பின்னாடி அப்படியே தொடர்ந்து ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே வர்றாங்க. யோவானின் புஸ்தகம் 11:40 அவர் அவளும் அந்த மரியாதமா பாருங்க ஆண்டவர்கிட்ட பேசிட்டு அந்த ஆண்டவர் சொல்றாரு, நீ அவ வந்து சாகல உயிர் தெழுந்திருப்பான், அவனை உயிரோட எழுப்புவேன் அப்படின்லாம் சொல்லிட்டு அந்த அம்மா சொல்ற, ஆமா ஆமா ரெண்டாம் வருகையில எல்லாம் எழுந்திருப்பான், அந்த கடைசி நாட்கள் எழுந்திருப்பான், நான் அதெல்லாம் நம்புறேன். ஆனா இப்படி சொல்லிக்கிட்டே வரும்போது பாருங்க 40 அந்த அம்மா சொல்லுவாங்க பாருங்க, பாருங்க உயிரோட இருப்பான் எழுந்திருப்பான், இதை மன்னித்துக் கொள்ளுங்கள். 26 உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் என்றும் விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான், இதை விசுவாசிக்கிறாயா என்றார். இங்க பேசிட்டே வர்றாங்க அந்த மரியாதமாக்கு பாருங்க, விசுவாசத்தை படிப்பிச்சு கொடுக்கறதுக்காக ஆண்டவர் கேட்டே வர்றாரு. அந்த அம்மாவும் பதில் சொல்லிட்டே வர்றாங்க. இப்ப அவர் கேக்குறாரு, என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான், இதை விசுவாசிக்கிறாயா அப்படின்னு கேட்ட மாத்திரத்துல 27 அந்த அம்மா மரியாதமா சொல்றாங்க பாருங்க, யோவான் 11:27 அதற்கு அவள், ஆம் ஆண்டவரே நீர் உலகத்தில் வருகிறவரான தேவர குமாரனாகிய கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன் என்றார். இதுதான் அங்க பாயிண்ட் பாருங்க. அந்த அம்மா ஏதோ நிறைய சொல்லிக்கிட்டே வர்றாங்க, ஆனா ஆண்டவர் கேக்குறாரு நீ விசுவாசிக்கிறாயா. அந்த அம்மா சொல்றாங்க பாருங்க, எதை விசுவாசிக்கிறாங்க பாருங்க, பாயிண்டடா அந்த அம்மா சொல்றாங்க, ஆண்டவரே நீர் தான் தேவனுடைய குமாரன், இந்த உலகத்துக்கு வந்த ரட்சகர், மரித்து கிடக்கிற எல்லாத்தையும் எல்லாரையும் உயிர்ப்பிக்க வந்த மீட்பர், ரட்சகர், கை தூக்க வந்தவர், மேசியாவாகிய கிறிஸ்து. 1 புஸ்தகத்துல 5:5 படிச்சோம் பாருங்க, இயேசுவானவர் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று விசுவாசிக்கிறவனே அன்றி. இங்க அந்த அம்மா அதே வார்த்தையை சொல்றா பாருங்க, நீர் உலகத்தில் வருகிறவரான தேவ குமாரனாகிய கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன். அவ்வளவுதான் வேலை முடிஞ்சிச்சு பாருங்க. இந்த மார்த்தாள் அம்மா, நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரேன்னு ஒரு வார்த்தையை சொன்ன மாத்திரத்திலே பாருங்க அங்க நேரம் போறாங்க. இவங்க இந்த லாசரோ பாருங்க அடக்கம் பண்ண கலர் இப்ப ஊராரெல்லாம் வர்றாங்க. என்ன நடக்க போகுது, இப்ப ஆண்டவர் வந்து என்ன செய்ய போறாருன்னு மார்த்தாள் மரியாதமாக இருக்கிற அந்த சந்தேகத்தை பாருங்க, அந்த அவங்களுடைய காரியத்துக்கு ரெண்டு பேர் மட்டும் வந்தா பத்தாதுன்னு சொல்லி ஊரெல்லாம் இவர் ஏதோ ஒன்றை செய்ய போகிறார், அதை பார்க்க வேண்டும், இந்த இயேசு கிறிஸ்து என்ன செய்ய போகிறான்னு ஊராரெல்லாம் வர்றாங்க, கலரைகிட்ட போயிட்டாங்க. 40 அங்க போடப்பட்டிருக்கும் பாருங்க. இதை நீங்கள் 1:44-44 நீங்கள் முழுவதுமாக படியுங்கள். 40 போடப்பட்டிருக்கும், இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பா என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். பாருங்க வந்துட்டாங்க, கல்ற பக்கத்துல எல்லாம் வந்துட்டாங்க, கல்லறை அந்த யூதர்கள் பாருங்க.

0: அவர்களுடைய வழக்கத்தின்படி நம்ம ஊர்ல அடக்கம் பண்றது மாதிரி எல்லாம் இல்ல பாருங்க. ஒரு பெரிய குகைய வெட்டி அதுக்கு முன்னாடி வந்து பாருங்க ஒரு பெரிய கல்லை புரட்டி மூடி வச்சிருவாங்க. ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து நல்ல பலசாலிகள் சேர்ந்து திறக்கிற மாதிரி அப்படிதான் இன்றைக்கு யூதர்களுடைய முறைமைகள் இருக்குது பாருங்க. நம்ம நாட்டுல அடக்கம் பண்ற மாதிரி இல்ல, அங்க போடப்பட்டிருக்கோம். அந்த ஆண்டவர் சொல்லுவாரு இந்த கல்லை நகட்டி போடுங்க. அவங்க எல்லாம் சொல்றாங்க ஆண்டவரே செத்து நாலு நாள் ஆயிடுச்சு, ரொம்ப நாத்த எடுத்திருக்குமே, நாரி போயிருக்குமே. அருமையானவர்களே, ஒரு நாள் அல்ல ரெண்டு நாள் அல்ல, பாடியே டீகம்போஸ் ஆயிருக்கும், நான்கு நாள் ஆயிடுச்சுன்னா. அப்ப ஆண்டவர் சொல்றாரு நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய், தேவனுடைய மகிமை இறங்கி வருகிறதை காண்பாய். சாவுக்கேதுவான சரீரங்களை பாருங்க, உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் டீகம்போஸ் ஆன பாடிய கூட என்னால உயிர்ப்பிச்சு மண்ணுக்குள்ள மண்ணா போனவன கூட உயிர்ப்பிக்க முடியும். நீ தேவனுடைய மகிமையை காண வேண்டும் என்றால் நீ விசுவாசிக்கிறியா? அது நாலு நாள் ஆயிருச்சா, நாற்பது நாள் ஆயிருச்சா, இல்ல பாடி மொத்தமா சிதைந்து போயிருச்சா, அதை பத்தி எல்லாம் நீ கவலைப்படாத மரியாலே. நீ என்ன செய்கிறாய்? என்னை விசுவாசிக்கிறாயா? தேவனுடைய குமாரன் இயேசு கிறிஸ்து மெய்யாகவே உலக இரட்சகர், சாவுக்கேதுவான சரீரங்களை உயிர்ப்பிக்க வந்த ஆண்டவர், இவர் தான் என்னுடைய மீட்பர். எல்லா இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை இயேசு கிறிஸ்துவால் செய்ய முடியும் என்று நீ விசுவாசிக்கிறாயா? நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பா என்று சொன்னார். அந்த அம்மா சொல்றாங்க பாருங்க, விசுவாசிக்கிறாங்க. முதல்ல மார்த்தாள் அம்மா சொல்றாங்க, ஆண்டவரே நீங்க தான் தேவனுடைய குமாரனே கிறிஸ்துன்னு நான் விசுவாசிக்கிறேன். இப்ப மரியாள் அம்மாவும் சொல்றாங்க, நாற்பத்தி மூன்றாம் வசனத்துல போடப்படுங்க பாருங்க. அந்த லாசுருவ சேரைகள் எல்லாம் சுத்தி அந்த கல்லறைக்குள்ள வச்சிருப்பாங்க. ஆண்டவர் வந்து கல்லறை வாசல்ல நின்று இவைகளை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலைகளினால் கட்டப்பட்டிருந்தது. அவன் முகமும் சீலையால் சுற்றப்பட்டிருந்தது. இயேசு அவனை நோக்கி இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். அப்பொழுது மரியாளத்தில் வந்திருந்த இயேசு செய்தவைகளை கண்டவர்களாகிய யூதர்களில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள். அருமையானவர்களே, இந்த சம்பவம் எல்லாம் பாருங்க, நம்ம வேதாகமத்துல படிக்கும் போது நம்ம வந்து அப்படியே கடகடன்னு வாசித்துட்டு போயிருவோம், அப்படியே வாசித்து விட்டு போயிருவோம். அவர் சொன்னாரு, கல்லறை முன்னாடி வந்து நின்னாரு, லாசருவே வெளியே வான்னு சொன்னார் பாருங்க. இது ஒரு லேசான காரியம் இல்ல. ஒரு தன்னுடைய சகோதரன் பாருங்க வியாதிப்பட்டு இருக்கும் போது சுகத்தை விசுவாசிப்பது பாருங்க, ஒரு ஒரு சில ஒரு 50% பாருங்க இயற்கைக்கு ஒரு இயற்கையோடு ஒத்து போகிற காரியம். ஆனால் செத்து நாலு நாள் ஆயிருச்சு, கல்லறையில கொண்டு போய் வச்சு கல்லை வச்சு மூடியாச்சு, அவனுடைய சாப்டரே க்ளோஸ் ஆயிடுச்சு. அருமையானவர்களே, இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிற அந்த லாசருக்காக மார்த்தாலும் மரியாளம்மாவும் பாருங்க விசுவாசித்தார்கள். விசுவாசத்ததுனாலதான் லாசர் அங்கே வெளியே வந்தார். லாசர் வெளியே வருகிறதற்கு பாருங்க கர்த்தரங்கே பாருங்க, இவர்களுக்கு இவர்களோடு கர்த்தரங்க பெரிய விசுவாசத்தை வச்சிருந்தார். இந்த மக்களுக்கெல்லாம் விசுவாசத்தை படிப்பிச்சு கொடுக்கணுமே அப்படின்னு. அருமையானவர்களே, ஒரு விசுவாசிக்கிற காரியம் பாருங்க தேவனை பிரியப்படுத்துகிறது மாத்திரமல்ல, வாழ்க்கையின் சூழ்நிலையை தலைகீழாக்கி போட்டு விடுகிறது. மரித்து கிடக்கிற ஒரு மனுஷனை உயிரடைய செய்கிறது. இந்த ரட்சிப்பிலே என்னெல்லாம் நமக்கு நடக்குது பாருங்க. மரித்தவர்களா இருந்தோம், கிறிஸ்துவுக்கு அந்நியரா இருந்தோம், துரோகிகளா இருந்தோம், அப்பேற்பட்ட நம்மை இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தின் புண்ணியத்தினாலே, கல்வாரி சிலுவையினாலே, அவர் சிந்தின ரத்தத்தினாலே நாம் பாருங்க பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கிறோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிழைப்பு உள்ள ஆவியில ஜீவனை கொடுத்திருக்கிறாரு, பிழைக்க வச்சிருக்கிறாரு. அன்றைக்கு லாசரு பாருங்க சரீரத்துல மறிச்சு போய் கிடந்தான், இன்னைக்கு அநேகர்கள் இயேசு கிறிஸ்து என்ற ரட்சகர் இல்லாமல், அவருடைய ஜீவன் இல்லாமல் மறித்த நிலைமையில கிடக்கிறார்கள். அவர்களை உயிரோடு எழுப்பது, மீட்பது, உயிரோடு ரட்சிப்பது எது? இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசுவே நேரு ஆண்டவர் என் உள்ளத்துல வாங்கப்பான்னு நீங்க கூப்பிட்டா, அழைப்பு கொடுத்தா மாத்திரம் போதும், ஆண்டவர் உங்களை உயிர்ப்பிக்க விரும்புகிறார், ரட்சிக்க விரும்புகிறார், ஜீவனடைய விரும்புகிறார். உங்களுடைய வாழ்க்கையில இப்பேற்பட்ட அற்புதத்தை அதிசயத்தை செய்யும்படி கர்த்தர் விரும்புகிறார். நாம் என்னைக்கு செய்ய வேண்டியதெல்லாம் பாருங்க, ஒரே ஒரு காரியம் விரும்புகிறது என்ன, அவருடைய விருப்பம் என்ன, அவரை விசுவாசிப்பது. நீங்க தான் பாருங்க உலக ரட்சகர் ஆண்டவரே, என்னை வந்த மீட்க வந்த மீட்பர், எனக்காக ஜீவன் கொடுத்தவர். பாருங்க உங்களுடைய இனஜன பந்துக்கள் சொந்தக்காரர்கள் யாரும் உங்களுக்காக ஒரு சொட்டு ரத்தத்தை சிந்தலைங்க. உங்களுக்காக மீட்பதற்காக எந்த ஒரு இதையுமே பாருங்க செய்யல. இன்றைக்கு நாம் இயேசு கிறிஸ்துவுக்கு ஏதாவது ஒரு பிரதி உபகாரம் செய்ய முடியுமா? ஒண்ணுமே செய்ய முடியாதுங்க. அவர் அப்பேற்பட்ட காரியத்தை செய்து நம்மை ரட்சித்து அவருடைய பிள்ளையாக மாற்றி இருக்கிறார். இன்னைக்கு நாம செய்ய வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு காரியம்தான், அவரை விசுவாசிப்பது. அவரை விசுவாசிப்பது என்றால் என்ன? வேதத்துல எழுதப்பட்ட அவருடைய வார்த்தைகளை திரும்ப திரும்ப கேட்பது. அவரை பாருங்க, அந்த நூற்றுக்கு அதிபதி சொன்னார் பாருங்க, ஒரே ஒரு வார்த்தை, என் வேலைக்காரன் சுஸ்தமாவான் ஆண்டவரே. இன்னைக்கு நாம அப்படி விசுவாசிக்கிறோமா? இயேசுவின் தலைமைகளால் நான் சுகமானேன் என்று உங்களுக்கோ உங்கள் பிள்ளைகளுக்கோ அல்லது யாருக்கோ வியாதிப்பட்டிருந்தால் அந்த வார்த்தையின் பேர்ல நீங்கள் விசுவாசத்தை வைக்கிறீர்களா? அந்த விசுவாசம் பாருங்க, கடல் கடந்து எல்கைக்கு அப்பாற்பட்ட ரீதியிலே பாருங்க அந்த ஆற்றலோடு சென்று அவர்களை குணப்படுத்துகிறதா இருக்கிறது, சொஸ்தமாக்குகிறதா இருக்கிறது, ஜீவன் அடைய செய்கிற வார்த்தையா இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே ஜீவன் இருக்கிறது. அதனாலதான் அவருடைய வார்த்தையை அனுப்ப சொன்னார் பாருங்க. அது மாத்திரமல்ல, அருமையானவர்களை, இந்த லாசருவை மறிச்சு போய் கடந்தவனையும் உயிரோடு எழுப்ப முடியும்னா இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில இந்த தேவனுடைய தேவனை பற்றும் விசுவாசம், தேவனுடைய கரத்தை, அவருடைய அற்புதத்தை நம்மளுடைய வாழ்க்கையிலே செய்யாமல் இருப்பது எப்படி? ரெண்டு தீமத்தையில தீமத்தையை சொல்லுகிறார் பாருங்க, 1:12 நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். பாருங்க, நமக்கு இன்னைக்கு ஒண்ணு தெரியல, நாம விசுவாசிட்டு இருக்கிற ஆண்டவர் எப்பேற்பட்டவர், அவர் என்னெல்லாம் செய்ய முடியும், அவர் என்னுடைய வாழ்க்கையில எப்பேற்பட்ட நன்மைகளை அவர் கொடுக்க முடியும், எதுவுமே தெரியல. பாருங்க, அவரை குறிச்சு நான் பாருங்க சில நேரங்கள் பிரச்சனைகள் சவால்கள் வந்த மாத்திரத்துல சமாளிக்க முடியாம கண்ணீர் விட்டு கலங்கி அங்கலாய்த்து இருக்கிற எல்லாருக்கும் காடு எழுதி போட்டு ஜெபிங்க ஜெபிங்க எனக்காக ஜெபிங்க. அருமையானவர்களே, நம்ம கூட இருக்கிறவரு, நமக்காக யுத்தம் செய்து கொண்டிருக்கிறவரு, நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறவர் எப்படிப்பட்டவர்? 2 Timothy 1:11 பின்பகுதி முழுசாவை வாசிப்போம். அது நிமித்தம் நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன், ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை. ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நிச்சயத்தம் இருக்கிறேன். நான் விசுவாசிட்டு இருக்கிற என்னுடைய இயேசு கிறிஸ்து மகா பெரியவர், உலகத்தில் இருக்கிறவனிலும் எனக்குள் இருக்கிற இயேசு கிறிஸ்து பெரியவர். எந்த பேயை பார்க்கலாம், நோயை பார்க்கலாம், சாபத்தை பார்க்கலாம், எல்லா பிலிசூனியத்தையும் மாந்திரிகத்தையும் பார்க்கலாம், எப்பேற்பட்ட கொடிய பாருங்க நோயை பார்க்கலாம், எனக்குள்ள இருக்கிற இயேசு கிறிஸ்து பெரியவர். நான் நம்புகிறவர், நான் விசுவாசிக்கிறவர், இந்த உலகத்துல அண்ட சராசரங்களையும் உருவாக்கினவர், சர்வத்தையும் தம்முடைய வல்லமையில வசனத்தினாலே தாங்கி கொண்டிருக்கிறவர், அவர் எப்படி எப்பேற்பட்டவர் என்று எனக்கு தெரியும். அருமையானவர்களே, இந்த பிரச்சனை எம்மாத்திரம் பாருங்க, இப்படி விசுவாசிப்பது. இந்த எவ்வருக்கிட்ட சொல்வார் பாருங்க, மகன் இறந்து போயிருவா, செய்தி வரும், ஆண்டவரோட அவர் வந்து என்ன வெயிட் பண்ணிட்டு இருப்பார், ஆண்டவர் எப்படியாவது கூட்டிட்டு போய் தன்னுடைய மகளை சுஸ்தப்படுத்தி விட வேண்டும், எப்படியாவது குணமாக்கிடலாம்னு சொல்லி எவ்வளவு கூப்பிட்டு இருப்பாரு. அவர் சொல்வாரு, பயப்படாத, விசுவாசம் அல்லவனாயிரு, மக பிழைச்சுக்கிருவா. இன்னைக்கு நாம இப்படிப்பட்ட விசுவாசத்தை உடையவர்களா இருக்கிறோமா? இந்த விசுவாசம் கர்த்தரை பிரியப்படுத்துகிறதா இருக்கிறது, இந்த விசுவாசம் மலைகளை பெயர்க்கத்தக்க விசுவாசமா இருக்கிறது, இந்த விசுவாசம் பாருங்க உங்கள் விருப்பத்தை நீங்கள் ஏங்கி தவித்து கொண்டிருக்கிற காரியத்தை, கலங்கி பாருங்க அங்கலாய்த்து கொண்டிருக்கிற காரியத்தை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் பாருங்க. இந்த விசுவாசம் பாருங்க வேலை இல்லாதவர்களுக்கு வேலையை கொண்டு வந்து கொடுக்கும். அருமையானவர்களே, குடும்பத்துல பிரிவினையாய் பிரிந்து கிடக்கிற குடும்ப உறவுகளை ஒன்றாக இணைக்கிற விசுவாசமா இருக்கிறது. அது மாத்திரமல்ல, பிள்ளை இல்லையா, எனக்கு ஒரு பிள்ளை கூட இல்ல, உங்க கற்பத்திலே பாருங்க கற்ப பையை திறக்கக்கூடிய விசுவாசம், கற்பத்திலே கனியை உண்டாக்குகிற விசுவாசம், இயேசு கிறிஸ்துவ மாத்திரம் நீங்க விசுவாசா போதும். அந்த விசுவாசம் பாருங்க உங்களுடைய வாழ்க்கையின் சூழ்நிலையை, கடன் பிரச்சனையை மாற்றிவிடும், தரித்திர குழியிலிருந்து உங்களை தூக்கி விடுவார். நீ இங்க விசுவாசிச்சா மாத்திரம் போதும், கர்த்தரங்கே மாபெரும் காரியங்களை செய்யும்படியாக அவர் காத்து கொண்டிருக்கிறார். மகனே மகளே, உள்ளத்துல இடம் கொடு. அது மாத்திரமல்ல, என்னை விசுவாசி, இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரனு, அவர் தான் ரட்சகர்னு விசுவாசி. அருமையானவர்களே, கடைசியாக ஒரு வசனம், Matthew 6:30. அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் விதமாய் உடுத்து வித்தால் உங்களுக்கு உடுத்து விப்பது அதிக நிச்சயம் அல்லவா? இங்க வந்து சொல்லிக்கிட்டே வருவாரு, ஆகாயத்த பட்சிகளை பத்தி சொல்லிட்டே வருவாரு. அது மாத்திரமல்ல பாருங்க, வரிசையா ஒவ்வொரு காரியத்தை சொல்லிட்டே வருவாரு. எப்படி பழைக்க போறோம், கவலைப்பட்டு கலங்குகிறோம், அங்கலாய்க்கிறோம், உடைக்காக சாப்பாடுக்கு என்ன செய்வோம், சரீரம் உடைக்கு என்ன செய்வான், வேலைக்கு என்ன செய்வான், பிள்ளைக்கு என்ன செய்வான், இந்த இஎம்ஐ காரியத்துக்கு என்ன செய்வான்? ரம்யானவர்களே, இங்க போடப்பட்டிருக்கோம் அற்ப விசுவாசிகளே, கொஞ்சோன்னு விசுவாசம் அங்க பைபிள போடப்பட்டிருக்கோம். கடுகு விதை அளவு விசுவாசம் இருந்தால் போதும், ஒரு சின்ன மஸ்டர்ட் சீட் அளவுக்கு விசுவாசம் இருந்தா போதும். இங்க போடப்பட்டிருக்கோம் காட்டு புல்லுக்கு தேவ நிமித்தமாய். காட்டு புல்ல நீங்க பார்த்திருப்பீங்க, அழகழகா பாருங்க, பச்சை பசேன்னு கொரியன் புல்லெல்லாம் வளர்ந்து கிடக்கும். ஆனா நல்லா வெயில் ஏறின மாத்திரத்திலே ஒரே நாள்ல அப்படியே பட்டு போயிரும், காஞ்சு போயிரும். அந்த காட்டு புல்லு, காட்டு புஷ்பம் அழகழகா பூத்து குலுங்குகிற பாருங்க, ரோஜா தோட்டங்கள், மலர்வன தோட்டத்தை பாருங்க, அழகழகா காலையில பூத்திருக்கும், மாலை நேரத்துக்குள்ள அப்படியே சுருங்கி காஞ்சு சூரிய வெளிச்சத்துல கருகி போயிரும். அப்பேற்பட்ட காட்டு புல்லின் மேலும் காட்டு புஷ்பங்களின் மேலேயே தேவன் இவ்வளவு அக்கறை வைத்திருப்பார் என்றால், உங்களை குறித்தும் உங்கள் பிள்ளைகளை குறித்தும் உங்களுடைய எதிர்காலத்தை குறித்தும் உங்களுடைய பிள்ளைகளுடைய திருமண காரியத்தை குறித்தும் குடும்ப உறவுகளை குறித்தும் உங்களுடைய வேலைகளை குறித்தும் உங்களுடைய சரீர சுகத்தை குறித்தும் நீங்கள் எந்த காரியத்தை நினைத்து கவலைப்பட்டு அங்கலாய்த்து கலங்கி கொண்டிருக்கிற ஆத்மாவே, நீ ஏங்கி தவிக்கிற ஒரு நன்மைக்காக இந்த நன்மை எனக்கு கிடைச்சிடாதா? அருமையானவர்களே, இந்த தேவன் அதனாலதான் அங்க ஒன்னு திமுத்துல ரெண்டு திமுத்துல எழுதப்பட்டிருக்க, நான் விசுவாசித்துக்கிறவர் இன்னார் என்று அறிவேன், நான் விசுவாசிட்டு இருக்கிற, நான் நம்பிக்கிட்டு இருக்கிற இயேசு கிறிஸ்து எப்பேற்பட்டவர், காட்டு புல்லு மேலேயே இவ்வளவு அக்கறை வைத்து அதற்காக இவ்வளவு கரிசனைப்படுவார் என்றால், அவருடைய ரத்தத்தை சிந்தி, கடைசி சொட்டு ரத்தத்தையும் சிந்தி மீட்டெடுத்த உங்களையும் எங்களையும் பாருங்க அப்படியே விட்டு விடுவாரா? கண்ணீர்லயே மூழ்கி விடு, கவலைப்பட்டு கலங்கி கஷ்டத்திலே நீ அப்படியே போயிருன்னு விட்டுட்டு போய்வாரா? அருமையானவர்களே, இந்த தேவன் எப்பேற்பட்ட தேவன். விசுவாசம் பெருக்கெடுக்கும் போது யோர்தான் போன்ற நதிகள் கரை புரண்டு ஓடும் போது பாருங்க, ரெண்டு மதில் சுவராய் பிரிந்து நிற்கும். செங்கடலை பிளந்தவர், யோர்தானை பிரித்தவர், கற்பாறையிலிருந்து தண்ணீரை உங்களுக்கு பாருங்க ஓடி வர செய்தவர், வானத்திலிருந்து தூதர்களுடைய மன்னாவை கொட்டினவர், இறைச்சி கேட்டாங்க அது மாத்திரம், காடைகளை கொண்டு வந்து குவித்தவர். இந்த இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். இந்த இயேசு கிறிஸ்துவை உங்களுக்கு அறிமுகம் செய்து கொண்டிருக்கிறோம். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி இந்த உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? இந்த விசுவாசம் கர்த்தரை பிரியப்படுத்துகிறது. இந்த உலகத்திலே உங்களை ஜெயிக்கிறவர்களாய், வெற்றி சிறக்கிறவர்களாய், எல்லா சவால்களையும் மேற்கொள்ளுகிறவர்களாய், அநேகருக்கு ஆசீர்வாதமான கருவியாக இந்த விசுவாசம் உங்களை மாற்றுகிறதா இருக்கிறது. பாருங்க, இயேசு கிறிஸ்துவ உள்ளத்துல சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்ளுங்க. வாயை திறந்து இயேசுவே நீர் ஆண்டவரே உள்ளத்துல வாங்கப்பா, நான் உண்மை விசுவாசிக்கிறேன்ப்பா அப்படின்னு நீங்க அவருக்கு ஒரு அழைப்பு கொடுங்க. உள்ள பாருங்க, உங்களுடைய உள்ளத்திலே வந்து வாசம் பண்ணுவார், அவருடைய எல்லா நன்மைகளுக்கும் உங்களை சொந்தக்காரர்களாக மாற்றி விடுவார். நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோகத்தின் தேவனே, இந்த வானொலியோடு இணைந்திருக்கிற எல்லா குடும்பங்களின் பேரிலே இயேசு ஆண்டவரை வேர்த்துகிறோம். ரட்சகரை, பரிகாரியை, யெகோவா ராப்பாவை, எல்ஷடாய் தேவனை, கர்த்தாவே இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாய் செய்வார், இவ்வளவு அக்கறை வைத்திருப்பீர் என்றால், உம்முடைய பிள்ளைகள் மேலே கர்த்தாவே உம்முடைய கரிசனை அக்கறை எவ்வளவு அதிகம், எங்களுக்கு நன்மையான ஈவுகளை கொடுப்பது அதிக நிச்சயம் கர்த்தாவே. குடும்பத்திலே எல்லாருடைய வீட்டின் பேரிலே கர்த்தாவே இயேசு ஆண்டவரே, இயேசு என்கிற நாமத்தை, உம்முடைய வார்த்தையை கர்த்தாவே உயர்த்துகிறோம். மற்ற எல்லா பிரச்சனைகளும் ஒன்றுமில்லாமல் தாழ்த்தப்பட்டு போவதாக, நீர் ஒருவரே உயர்ந்திருப்பீராக கர்த்தாவே. ரட்சிப்பு எரிகிற தீவட்டியை போல வானொலியிலே கர்த்தாவே செல்லுகிற எல்லா செய்திகளின் மூலமாக தீவட்டியை போல கர்த்தாவே பரம்புவதாக, எல்லா குருட்டாட்டங்களையும் எல்லா கர்த்தாவே பேதங்களையும் மேற்கொள்வதாக, இவ்வளவு பலமாய் வசனம் மேற்கொண்டது விருத்தி அடைந்தது கர்த்தாவே. குடும்பத்திலே எல்லா குடும்பங்களின் பேரிலே வானொலியோடு இணைந்திருக்கிற அன்பு சகோதர சகோதரிகள் எல்லா குடும்பத்தின் பேரிலே உம்முடைய நன்மையை கட்டவிழ்த்து விடுகிறோம். குடும்பத்திலே கர்த்தாவே நன்மையும் கிருபையும் ஜீவனும் சுகமும் ஐஸ்வர்யமும் பலனும் நீடிய ஆயுசும் கர்த்தாவே உண்டாவதாக. இயேசுவ நாமத்தினாலே எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறோம். உம்முடைய நன்மை கடந்து வருகிறதற்காக நன்றி. உம்முடைய கர்த்தாவை சர்வத்தையும் தாங்கி கொண்டிருக்கிற உம்முடைய வல்லமையில வார்த்தைக்கு இந்த வானொலியும் வானொலியோடு இணைந்திருக்கிற எல்லா குடும்பங்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் ஒருவரே கர்த்தாவை ஆளுகை செய்கிறபடியால் நன்றி. எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே எடுக்கிறோம். இயேசுவ நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்கள் எல்லாரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
1: ஆமென் ஆமென். அருமையான வார்த்தை மூலமாக சிஸ்டர் எஸ்தர் ரூபி அவர்கள் எங்களை ஆசீர்வதித்தார்கள். ஆமென். விசுவாசம் இல்லாமல் கர்த்தரை தேடுவது அது கூடாத காரியம். அவர் நாங்கள் கடுகளவு விசுவாசத்தோடு வரும் பொழுது கர்த்தர் அவர் இயேசு கிறிஸ்து குமாரனின் மூலமாக எங்களை விடுதலையாக்கி சுகத்திலிருந்து விடுதலையாக்கி எல்லா விதமான கட்டுகளிலும் இருந்து எங்களை விடுதலையாக்க வல்லவரா இருக்கிறார். லாசரை அவரை மரணத்தில இருந்து விடுதலையாக்கின தகப்பன் எங்களையும் எங்களுடைய வியாதிகள் எல்லா விதமான நிலப்பரத்திலிருந்து விடுதலையாக்க வல்லவரா இருக்கிறார். அருமையான வார்த்தையிலுமாக கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்தார். அவருடைய குடும்பத்தாரும் கர்த்தர் இன்னும் மென்மேலுமாக ஆசீர்வதிப்பார் என்று கூறி ஆசீர்வதிக்கிறோம். அப்பே நன்றி நன்றி. அமைய கர்த்தர் கேளுங்கள், அப்போ உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்படி கர்த்தரை நாங்கள் தேடும் பொழுது அவர்களுக்கு அதிகமாக கொடுக்க வல்லவராக இருக்கிறார். இப்பொழுது நாங்கள் யாவரும் அன்போடு சிஸ்டர் அருந்ததி அவர்களை வரவழைப்போமாக. பிரைஸ் தி சிஸ்டர் அருந்ததி.
2: பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட்.
1: பிரைஸ் தி லார்ட். அருமையான குரல் கேட்க இன்பமா இருக்கிறது. கர்த்தர் நாமத்தை உயர்த்த வந்த உங்களை கர்த்தர் இன்னும் மென்மேலுமாக ஆசீர்வதிப்பாராக. வாருங்க, ஆவலோடு உங்கள் வார்த்தையை கேட்பதற்கு காத்திருக்கிறோம். வாருங்க சிஸ்டர், வந்து கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி.
2: தேங்க்யூ சிஸ்டர். உலக ரட்சகரும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கிறிஸ்துவின் சங்கமம் நித்திய வெளிச்சம் தமிழ் வானொலி ஊழியர்களுக்கும் விசேஷமாக மகேந்திரன் ஐயா, லெஸ்லி ஐயா மற்றும் டாலி சிஸ்டர், ரஞ்சினி சிஸ்டர் ஒவ்வொருவரையும் நான் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். அத்தோடு இந்த நிகழ்ச்சியை கேட்கிற ஒவ்வொரு நேயர்களையும் அன்புடன் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் முன்பதாக நாங்கள் தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்திலே நாங்கள் செல்லுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்.

துதிக்கிறோம் அப்பா. அன்பின் தகப்பனே, எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் பரிசுத்தாவின் உதவியோடு ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, வார்த்தையை பகிர்ந்து கொள்ள அளித்த இந்த சந்தர்ப்பத்துக்காக நான் மறுபடியும் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, வசனத்தை கேட்கிற ஒவ்வொரு நேயர்களையும் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். விசேஷமா இந்த ஊழியத்தை செய்கிற ஆண்டவரே, இந்த சங்கமம் ஊழியத்தை செய்கிற உம்முடைய ஊழியக்காரர் ஒவ்வொருவரையும் விசேஷமாய் உம்முடைய அளவில்லாத ஆசீர்வாதங்களினால் நிறைக்கும்படியாக ஜெபிக்கிறேன். சத்தியத்தை கேட்கிற வசனத்தை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய இருதயத்தையும் ஒருமுகப்படுத்தி ஆசீர்வதிங்க சுவாமி. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி, கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிற உம்முடைய வார்த்தையின்படி ஆண்டவரே, உம்முடைய சிலுவைக்கு பின்னாக நீ மறைத்து ஆண்டவரே, என்னுடைய இருதயத்தின் தியானமும் ஆண்டவரே என் வாயின் வார்த்தைகளும் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாக இருப்பதாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன் அப்பா. சகலவற்றையும் உம்முடைய அன்பின் கரங்களில் ஒப்புவித்து இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன், ஆமேன். ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுத்த இந்த தருணத்துக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்த காலங்களிலே அவர் சீஷர்கள் சொன்ன ஒரு காரியத்தை குறித்து பார்ப்போம். அதாவது சுவிசேஷங்களிலே அவர் மாற்பு சுவிசேஷம் மத்தேயு லூக்கா எல்லா அதிகாரத்திலே, லூக்கா 21 அதிகாரம், மாற்கு 13 அதிகாரத்திலும், மத்தேயு 24 அதிகாரத்திலும் அவர் இந்த பூமியிலே நடக்கிற காரியங்களை தம்முடைய சீஷர்களுக்கு முன்கூட்டியே அறிவித்ததை பார்க்கிறோம். இயேசு தம்முடைய சீஷரிடத்திலே சொன்னார், நீங்கள் யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படும் போது பயப்படாதிருங்கள். ஜனத்துக்கு விரோதமாக ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யமும் எழும்பும். பல இடங்களிலும் மகா பூமி அதிர்ச்சிகளும் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் உண்டாகும். என் நாமத்தின் நிமித்தம் அவர்கள் உங்களை பிடித்து ஜெப ஆலயங்களுக்கும் சிறைச்சாலைகளுக்கும் ஒப்பு கொடுத்து ராஜாக்களுக்கு முன்பாக அதிகாரிகளுக்கு முன்பாக இழுத்து உங்களை துன்பப்படுத்துவார்கள். ஆனாலும் அது உங்களுக்கு சாட்சியாவதற்கு ஏதுவாய் இருக்கும் என்று சொன்னார். இன்னும் அநேக காரியங்களை குறித்து அவர் தம் சீஷரோடு பகிர்ந்து கொண்டார். அன்பானவர்களே, இது உண்மையான சம்பவம் இல்லவா? இப்பொழுது நாங்கள் பார்க்கிறோம். இவ்விதமான செய்திகளை நாங்கள் எல்லா மீடியாக்களிலும் டிவிகளிலும் நாங்கள் கேட்கிறோம் அல்லவா? அவர் சொல்லிய காரியங்கள் எவ்வளவு சீக்கிரமாக நிறைவேறுகிறது என்று பார்க்கிறோம். நான் கடந்த நாட்களிலே கிறிஸ்தவர்கள் ஆண்டவருக்காக பல துன்பங்களை சபைகள் அனுபவிப்பதை நான் கேள்விப்பட்டேன். நீங்களும் அறிந்திருப்பீர்கள். இந்த கால கட்டத்திலே அவர்களுடைய சரீரத்தின் அவயவங்கள் துண்டிக்கப்பட்டு அவர்கள் சித்திரவதைக்குள்ளாவதை கூட நாங்கள் பார்க்கிறோம். இதற்கெல்லாம் காரணம் என்ன? நமது வாழ்க்கையை வாழ கால கட்டத்திலே நாம் எப்படி இந்த வாழ வேண்டும் என்பதை குறித்து நாங்கள் இருப்போம். விசேஷமாக நான் இந்த என்னுடைய இந்த வார்த்தையின் தியானத்திலே ஒரு மனத்தை பற்றி, அதாவது ஒரு மனமே உலகத்தின் வெற்றியான வாழ்க்கைக்கு அஸ்திபாரம் என்று சொல்லி நாங்கள் கூறிக்கொள்ள நான் விரும்புகிறேன். இந்த உலகம் இப்படி மாறிக்கொண்டிருப்பதற்கு காரணம் என்ன? அங்கே ஒரு மன ஒற்றுமை இல்லாதது தான். ஆனபடியாத்தான் நாங்கள் குடும்பங்களிலே பிரிவினைகள், சபைகளிலே பிரிவினைகள், நாட்டுக்கு நாடு யுத்தங்கள், எல்லா காரியங்களையும் நாங்கள் கேட்டு கொண்டே இருக்கிறோம். குடும்பத்திலே அதாவது ஒரு மனம் இல்லை. அவர்களுடைய குடும்ப அங்கத்தவர்களுக்குள்ளே, கணவன் மனைவி பிள்ளைகள் பெற்றோருக்குள்ளே ஒரு மன ஐக்கியம் இல்லை. சபையிலே ஊழியக்காரருக்கு விரோதமா விசுவாசிகள் ஒரு மனம் இல்லாமல் வேலை செய்கிற இடங்களிலே ஐக்கியம் இல்லை. டிபார்ட்மெண்ட்ஸை விடாமல் பார்ப்போமானால், பிசினஸ் காரியங்களை பார்ப்போமானால், ஒவ்வொரு இடத்திலும் ஒரு மன ஒற்றுமை இல்லாததினாலே பிரிவுகளும் சண்டைகளும் குழப்பங்களும் ஏற்படுகிறதை பார்க்கிறோம். ஆகவே கிறிஸ்தவர்களாகிய நாம, கர்த்தரை அறிந்த நாங்கள் எவ்விதமாக இந்த வெற்றி உள்ள ஜீவியத்தை ஜீவிக்கலாம்? ஆண்டவரை அறியாத ஜனங்களும் எவ்விதமாக இந்த உலக வாழ்க்கையிலே
நாங்கள் சந்தோஷமாய் சமாதானமாய் வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழலாம் என்று சொல்லி நாங்கள் பார்ப்போம். இயேசு பரலோகத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்ட பின்பு அங்கே சீஷர்கள் பார்த்து கொண்டிருந்த வேளையிலே அங்கே தேவதூதன் ஒரு வார்த்தையை கூறுகிறதை பார்க்கலாம். அவன் சொல்லுகிறான், எப்படி அவர் வானத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்டாரோ அப்படி அவர் மீண்டும் வருவார் என்று சொல்லி அவர்களை திடப்படுத்தி பிளப்படுத்தினான். அது மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்து சொன்ன காரியங்கள் ஒவ்வொன்றையும் சீசர்கள் நினைவு கூர்ந்து அப்போஸ்தலர் 14:14 பார்க்கலாம். ஸ்திரிகளோடும் சீஷர்கள் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அங்கே அவருடைய சகோதரர்களோடும் கூட ஒருமனப்பட்டு என்னவா ஜபத்திலும் வேண்டுதலிலும் தடித்திருந்தார்கள். அன்னார்களிலே சீசர்கள் ஏறக்குரிய 120 பேர் அந்த இடத்திலே கூடியிருந்ததை நாங்கள் பார்க்கலாம். அவர்கள் ஒருமனப்பட்டு ஜபித்ததன் விளைவாக அங்கே யூதாஸ் மரித்து போனான். ஆகவே அந்த இடத்துக்கு ஒரு சீஷரை தெரிவு செய்யும்படி அவர்கள் அந்த இடத்திலே ஒருமனப்பட்டு அவர்கள் ஜபித்தார்கள். அந்த ஜபத்தின் விளைவாக அங்கே ஒரு நல்ல தெரிவு செய்தலை அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். அங்கே மத்தியாவை அவர்கள் தெரிந்தெடுத்ததை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே நல்ல நன்மையான காரியங்களை நல்ல தெரிவுகளை செய்வதற்கு அந்த சபையாருக்கு அன்று ஒருமனத்து ஜபம் தேவையாயிருந்தது. அது மட்டுமல்ல, தொடர்ந்து நாங்கள் அப்போஸ்தலர் 2 பார்ப்போமானால் பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்து